0: உண்டாகும் பயத்தை.
1: நம்ம தனியா பேசலாமா?
0: எனக்கு 2 நிமிடங்கள் தான் இருக்கிறது ஜேம்ஸ். என்ன விஷயம்?
1: மார்க்கஸ், உன்னை பற்றி சில வதந்திகள் கேள்விப்பட்டேன். உன் தேவாலயத்தில் சில பெண்கள் உன்னை பற்றி புகார் கூறியுள்ளனர்.
0: வதந்திகள் வதந்திதான். என்ன தெரியுமா, இம்மாநிலத்தின் பெரிய தேவாலயம் எனது. 5 நூல்கள் எழுதியுள்ளேன். நான் தேசிய டிவியில இருக்கிறேன். என்ன எப்படி கேட்கலாம்?
1: சகோதரா, உன் ஆன்மா, பெண்கள், குடும்பம் குறித்து கவலைப்படுகிறேன்.
0: என் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் கண்டு நீ பொறாமைப்படுகிறாய். இதுதான் காரணம். விசுவாசத்தால் தேவன் ஆசீர்வதித்தார். விசுவாசம் மிகுந்திருந்தால் சபை 200 நின்றிருக்காது.
1: மார்கஸ், நான் உனக்காக ஜெபிப்பேன்.
0: நீயே உனக்காக ஜெபி ஜேம்ஸ். நான் அபிஷேகம் பெற்றவன். நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். நான் எவராலும் தொட முடியாதவன்.
2: மார்கஸ் தன் சொந்த பொய்களை நம்பினார். தன் வெற்றி கடவுளின் ஒப்புதலாகவே அவர் நினைத்தார். கடவுள் பெருமைப்பட்டவர்களை எதிர்க்கிறார், ஆனால் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்பதை அவர் மறந்துவிட்டார். ஆனால் பெருமை அழிவுக்கு முன்பாக வருகிறது, மற்றும் அகந்தை உள்ள ஆவி வீழ்ச்சிக்கு முன்பாக.
3: இது ஒரு தவறு, நாம் நிறுத்தணும்.
0: அமைதியாக இரு, யாருக்கும் தெரியாது. நான் இதை ஒருபோதும் வருத்தப்படவில்லை. என்ன என்ன நடக்கிறது?
3: என்னிடம் இன்னும் விஷம் கலந்த நீர் இருக்கிறது, மன்னிக்கவும்.
4: மூச்சு குழாய்கள் தெளிவாக உள்ளன. அழுத்தங்களை தொடருங்கள். உயிர்குறிகள் குறையுது. 200 சார்ஜ் பண்றேன். தெளிவா இருங்க. இப்போது ஷாக் பண்றேன்.
2: மார்க்கஸ் திடீர்னு இறந்தார். 52 வயதில் ஒரு இதய கோளாறு. அவரது காதலியின் படுக்கையில். அந்த தருணத்தில் மார்க்கஸின் ஆன்மா அரியணையின் முன் நின்றது. அவரது $1,000 விலையுள்ள உடையில் அல்ல. அவரது கேமராக்களோ கூட்டங்களோ இல்லாமல் அனைத்தையும் காணும் கண்களின் முன் வெறும் அவரது ஆன்மா மட்டும்.
0: இல்லை இல்லை, இது நடக்க முடியாது. நான் தயாராக இல்லை.
2: பெரிய வெள்ளை அரியணையின் முன் மார்க்கஸ் நடுங்கினார். பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அவர் பயத்தை உணர்ந்தார்.
5: மார்க்கஸ் தாம்சன் அவர்களே, தயவு செய்து மேடைக்கு முன்னே வாருங்கள்.
0: கர்த்தாவே, நான் உங்கள் பேரில் பிரசங்கம் செய்தேன். நான் பேய்களை வெளியேற்றினேன். நான் அதிசயங்களை நிகழ்த்தினேன்.
5: அமைதி.
2: புஸ்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. பதிவே பேசட்டும்.
0: மார்க்கஸ் தாம்சன் உங்கள் மேய்ப்பராய் அழைக்கப்பட்டவர், ஆனால் தன்னை மட்டுமே போஷித்தார்.
3: உங்கள் ஆடுகளை நம்பிக்கையுடன் ஒப்படைத்த போது அவர்களை விழுங்கினார். உங்கள் ஜனங்களை சேவை செய்யும் வரங்களை பெற்றவர், ஆனால் அவற்றை லாபத்திற்கான கருவிகளாக மாற்றினார். இயேசு கிறிஸ்துவின் பேரில் பரிசுத்தத்தை பற்றி பிரசங்கிக்கும் போது 7 பெண்களுடன் விபச்சாரம் செய்தார். அந்த பெண்களில் 4 பேரை தன் பாவத்தை மறைத்து தனது புகழை காக்க கருக்கலைப்பு செய்ய தூண்டினார். அதிகமாக வாழ்ந்த போது ஏழைகளிடமிருந்து திருடினார். இயேசு கிறிஸ்துவின் பெயரை கட்டுப்படுத்தும் ஆயுதமாக பயன்படுத்தி மீட்பை முன்வைத்து பலவீனமானவர்களை கட்டுப்படுத்தினார். அவரை நம்பியவர்களை ஏமாற்றினார். உதவி தேடியவர்களை சுரண்டினார். ரகசியமும் ஊழலும் நிறைந்த பாதையில் நடந்த போதும் தன்னை நீதிமானாக காட்டினார். அவர் ஒரு பாசாங்கு மனிதர், பொய்யாளர், திருடன். இது உங்கள் ஆடுகளை விட்டு விலகிய மேய்ப்பர். இது தன்னை உயர்த்தி கொண்ட பணியாளர். இது உங்கள் பெயரை பேசினாலும் அதை மரியாதை செய்யாத பிரசங்கிப்பவர்.
0: ஆனால் ஆண்டவரே, நான் ஒரு தேவாலயத்தை கட்டினேன். 20,000 உறுப்பினர்கள் நான் தொண்டு செய்தேன்.
5: நீ என் பேருக்காக அல்ல, உன் பேருக்காக ஒரு நினைவு சின்னம் கட்டினாய். உன் தொண்டு கேமராக்களுக்கு, கருணைக்கு அல்ல. நீ என் பெயரை பயன்படுத்தினாய், ஆனால் என்னை ஒருபோதும் அறியவில்லை. நான் பசித்திருந்தேன், ஆனால் நீ உன் செல்வத்தை சுகவிலாசத்திற்கு செலவழித்தாய். நான் நிர்வாணமாக இருந்தேன், ஆனால் நீ பிராண்டு உடைகள் வாங்கினாய். நான் சிறையில் இருந்தேன், ஆனால் நீ ஒருபோதும் வரவில்லை. இந்த குறைந்தவர்களுக்கு நீ எதுவும் செய்யவில்லை, எனவே எனக்காகவும் எதுவும் செய்யவில்லை.
0: ஆண்டவரே, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. நான் மாறுவேன், இன்னும் சிறப்பா செய்வேன். என்னை திரும்ப அனுப்புங்க.
5: மனம் திரும்பும் நேரம் முடிந்து விட்டது. மனிதனுக்கு ஒரு முறை மரணம் நியமிக்கப்பட்டது, அதன் பிறகு தீர்ப்பு. நீ என் பெயரை ஏமாற்றுவதற்காக பேசினாய். நீ தூய்மை பற்றி பிரசங்கித்தாய், ஆனால் விபச்சாரம் செய்தாய். உன் பாவத்தை மறைக்கவும் உன் பெயருக்கு களங்கம் வராமல் பாதுகாக்கவும் பிறக்காத உயிரை அழிக்க தூண்டினாய். நான் சொன்னேன், உன்னை கருவில் உருவாக்கும் முன்பே நான் உன்னை அறிந்தேன். இதன் பொருள், உன் வாழ்க்கையும் ஒவ்வொரு உயிரும் பிறப்பதற்கு முன்பே எனக்கு தெரிந்தது. ஒரு குழந்தையும் எனக்கு தெரியாதது இல்லை. ஒரு குழந்தைக்கும் அர்த்தமில்லாதது இல்லை. நான் சொன்னேன், ஏனெனில் நீ என் உள்ளங்களை வைத்திருக்கிறாய். நீ என் தாயின் கருவில் என்னை மூடியிருக்கிறாய். இதன் பொருள், நான் ஒவ்வொரு மனிதரையும் கருவில் உருவாக்குகிறேன். நான் அவர்களை வடிவமைக்கிறேன். நான் அவர்களை பார்க்கிறேன். அவர்கள் எனக்கு தெரியாமல் இல்லை. நான் கட்டளையிட்டேன், நீ கொல்லக்கூடாது. இதன் பொருள், மனித உயிர் புனிதமானது. அதை வசதிக்காகவும் பயத்திற்காகவும் புகழுக்காகவும் அழிக்க உனக்கு உரிமை இல்லை. நீ அகந்தையை உன் மனதில் அனுமதித்தாய். நீ திருத்தத்துக்கும் உண்மைக்கும் மேலாக உன்னை உயர்த்தி கொண்டாய். எழுதப்பட்டிருக்கிறது, அகந்தை அழிவுக்கு முன்பாக வருகிறது. நீ பணம் உன் இதயத்தை ஆள

0: செல்வத்தையும் செல்வாக்கையும் சேவித்தாய். நான் நீங்கள் தேவனையும் மாமோனையும் ஒரே நேரத்தில் சேவிக்க முடியாது என்று சொன்னபோதும், உன் வருமானத்தை பாதுகாக்க நீ என் வார்த்தையை மாற்றினாய். நீ நீதிக்கு பதிலாக புகழை மதித்தாய். நீ கீழ்ப்படிதலை விட பதவியை தேர்ந்தெடுத்தாய். நீ ஏழைகளிடமிருந்து திருடி உன்னை உயர்த்தி கொண்டாய். நீ என் பேரில் பலவீனமானவர்களை ஏமாற்றினாய். நீ மேய்ப்பராக நின்று வேட்டையாடுபவராக நடந்து கொண்டாய். நீ ஒரு பாசாங்கு, பொய்யன், திருடன், மார்கஸ் டாம்சன், நான் உன்னை ஒருபோதும் அறியவில்லை. என்னிடமிருந்து விலகிச் செல், நீ சட்டமின்மையின் செய்பவர். எதிரிகள் மற்றும் அவர்களின் தூதர்களுக்காக தயார் செய்யப்பட்ட நித்திய அக்கினியில்.
1: ஐயோ வேண்டாம், நான் உங்கள் வார்த்தைகளை பிரசங்கிக்கிறேன். தயவு செய்து மிகவும் சிறப்பாகவும் தெளிவாகவும் பிரசங்கிக்கவும்.
2: மார்கஸ் வெளியிருளில் இழுத்துச் செல்லப்பட்டார். அங்கு அழுகையும் பல்லை கடித்தலும், அவர் பெயரை ஒப்புக்கொண்ட தேவனிடமிருந்து நித்திய பிரிவும் இருந்தது. ஆனால் அவர் இதயத்தை ஒருபோதும் தேடவில்லை. நரகத்தில் இரண்டாவது வாய்ப்பு இல்லை, இரக்கம் இல்லை, தப்பிக்கவும் முடியாது. ஆனால் ஆபிரகாம் சொன்னார், அவர்களிடம் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள், அவர்கள் அவர்களை கேட்கட்டும். Luke 16:29. மார்கஸிடம் வேதாகமம் இருந்தது, அவரிடம் உண்மை இருந்தது, அவர் மனந்திரும்புவதற்கான எல்லா வாய்ப்பும் இருந்தது. ஆனால் அவர் தம்முடைய பாவத்தை இரட்சகரை விட அதிகம் நேசித்தார். என் நண்பரே, நீங்கள் மார்கஸ் போல வாழ்கிறீர்களா? மறைப்பட்ட பாவத்தை மறைத்து மதத்தின் முகமூடியை அணிகிறீர்களா? உங்கள் வாயால் பிரசங்கித்து உங்கள் வாழ்க்கையால் தேவனை மறுக்கிறீர்களா? இயேசு சொன்னார், எனக்கு ஆண்டவரே, ஆண்டவரே என்று சொல்வோர் எல்லோரும் வானரசில் பிரவேசிக்க மாட்டார்கள், வானத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தை செய்பவரே பிரவேசிப்பார். Matthew 7:21. நேரம் குறைவு. நீதிபதி கதவின் அருகில் நிற்கிறார். உங்கள் இருதயத்தை ஆராயுங்கள், உங்களுடைய பாவத்தை மனந்திரும்புங்கள், உங்கள் வாழ்க்கையை உண்மையாக கிறிஸ்துவிடம் ஒப்படையுங்கள். வார்த்தைகளில் மட்டுமல்ல, செயலிலும் உண்மையிலும். நரகம் உண்மையானது, அது என்றென்றும் நீடிக்கும். நாம் ஜெபிப்போம். பிதாவே, எங்கள் இருதயங்களை ஆராயுங்கள், ஒவ்வொரு மறைந்த பாவத்தையும் வெளிப்படுத்துங்கள், எங்கள் பெருமையை உடைத்திடுங்கள், நம்மை போலித்தனத்திலிருந்து விடுவிக்கவும். உங்கள் பெயர் உதட்டில் இருந்தாலும் இதயத்தில் இல்லாத மார்க்கஸ் போல நாம் இருக்காமல் காத்திடுங்கள். நம்மை என்றென்றும் எரியும் நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள். எங்களை மன்னியுங்கள். ரொம்ப தம மாதிரியும் முன் எங்களை மாற்றுங்க. இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஆமேன். இன்று நீங்கள் யாருக்கு சேவை செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை தேர்ந்தெடுக்குங்கள். வானம் அல்லது நரகம், ஆனால் விரைவாக தேர்ந்தெடுக்குங்கள். இந்த வீடியோ உங்க மனசை தொடர்ந்திருந்தா, கர்த்தாவே எனக்கு உண்மையில் நடக்க உதவி செய் என்று டைப் செய்யுங்கள். லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் விசுவாசம் நிறைந்த உள்ளடக்கங்களுக்கு எங்களுடன் சேரவும். நாம் வானத்தில் சந்திக்கும் வரை ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருங்கள்.
0: உண்மை வருகிறது. ஹல்லேலூயா. எல்லா வல்ல ஆண்டவராகிய கர்த்தருக்காக. இந்த உலகத்தின் ராஜ்யம் நம்முடைய ஆண்டவரின் ராஜ்யமாக மாறிவிட்டது.

இறுதி நியாயத்தீர்ப்பு நாள் எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய கூடுகை அதிர்வூட்டும் ஒன்று. ஒரு நாள் வரும், அப்போது மனித குலத்தின் எல்லா பாதைகளும் ஒன்னா சந்திக்கும். ராஜாக்களும் பிச்சைக்காரர்களும் நீதிமான்களும் தீயவர்களும் நம்பிக்கையுள்ளவர்களும் சந்தேகிப்பவர்களும் எல்லோரும் ஒரே சிங்காசனத்தின் முன்பக்கத்துல பக்கமாக நிற்பாங்க. எந்த பேரரசோ, எந்த செல்வமோ, எந்த அதிகாரமோ இந்த கூடுகையை தடுக்க முடியாது. இது எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய சந்திப்பு ஆகும். அந்த நாள்ல வரலாறு முடிந்து நித்தியம் தொடங்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை ஒளிர வைத்த சூரியன் கூட தேவனுடைய முகத்தின் மதிமையின் முன் மங்கிவிடும். அந்த தருணத்தை கற்பனை செய்து பாருங்க. கடலும் தான் இறந்தவர்களை மீட்டடிக்கும். கல்லறைகள் திறக்கப்படும். வானங்களில் ஒருபோதும் கேட்கப்படாத ஒரு குரல், கொம்பின் ஒலி முழங்கும். முழு பூமியும் படைப்பாளியின் குரலை கேட்க அமைதியாகும். அங்கு எந்த கடிகாரம் அல்லது நேரம் கணக்கிடும் சாதனமும் இருக்காது. நேரம் முடிவுக்கு வந்திருக்கும். வெள்ள சிங்காசனத்தின் முன் ஒரு காலத்தில் ஆட்டுக்குட்டியாக வந்தவர் இப்போது நீதிமானும் முழு அதிகாரமும் கொண்ட நீதிபதியாக தோன்றுவார். எந்த ஒரு வார்த்தையும் நோக்கம் இல்லாம பேசப்படாது. எந்த ஒரு ஆன்மாவும் அழைக்கப்படாம விடப்படாது. அந்த நாளில் எல்லா பெயர்களும் சொல்லப்படும். எல்லா உண்மைகளும் வெளிப்படும்.

எல்லா முகமுடிகளும் அகற்றப்படும். அது இறுதி தீர்ப்பு நாள். அப்போது கடவுளின் அன்பும் நீதியும் பரிசுத்தமும் சந்தித்து ஒவ்வொரு இதயத்தின் நித்திய விதியை நிர்ணயிக்கும் தருணம். வரலாற்றிலேயே மிகப்பெரிய நீதிமன்றம் எந்த அரண்மனையிலும் அல்லது பூமியின் ஆலயங்களிலும் நடைபெறாது, ஆனால் கடவுளின் சிங்காசனத்திலேயே நடைபெறும். நம்மல் ஒவ்வொருவரும் எந்த விதமான விளக்குமின்றி நித்தியத்தின் விதியை தீர்மானிக்கும் அந்த சந்திப்புல பங்கேற்போம். ஒரு கணம் உள்ளது, அப்போது காலம் ஓடுவதை நிறுத்தி நித்தியத்தின் ஒளி ஒளிக்க தொடங்கும். அந்த கணமே கடவுளின் கடிகாரம் மனித வரலாற்றின் முடிவையும் தெய்வீக நியாயத்தின் துவக்கத்தையும் குறிக்கிறது. எபிரேயர் 9:27 வசனத்துல பைபிள் சொல்கிறது, மனிதர்களுக்கு ஒரு முறை மறிக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, அதன் பிறகு நியாயம் வருகிறது. அந்த நாள்ல எந்த ஒரு பெயரும் மறக்கப்படாது, எந்த ஒரு இதயமும் அழைக்கப்படாம விடப்படாது. முழு வானமும் அமைதியா இருக்கும். உயிரோடும் இறந்தோடும் உள்ள அனைவரையும் படைத்தவரின் முன்னிலையில் அழைக்கும் அந்த குரலை கேட்டு கம்பி ஊதப்படும் போது பூமியை ஆட்கொள்ளும் அந்த அமைதியை கற்பனை செய்து பாருங்க. நகரங்களின் சத்தம் நிற்கும், எல்லைகள் மறையும், வானத்தை பிளக்கும் அந்த ஒளியின் முன் எல்லா மொழிகளும் அமைதியாகும். அப்போஸ்தலர் யோவான் இந்த காட்சியை வெளிப்படுத்தல் 20:12 விவரித்தார். நான் பெரியவர்களும் சிறியவர்களும் இறந்தவர்களாக த்ரோனின் முன் நின்றதை பார்த்தேன். அங்கே எந்த சிறப்புரிமையோ வட்டமோ நிலையும் இருக்காது. எல்லோரும் நித்தியத்தின் முன் சமமாக இருப்பார்கள். அந்த அழைப்பு தடுக்க முடியாததா இருக்கும், யாரும் நான் கேளவில்லை என்று சொல்ல முடியாது. பலர் முடிவென்று நினைப்பத கடவுள் துவக்கம் என்று அழைக்கிறார். அந்த தருணத்துல காணாதது உண்மையா மாறும், தொலைவாயிருந்தது தவிர்க்க முடியாததாக மாறும். ஒவ்வொரு ஆன்மாவும் நித்தியம் தனது பெயரை உச்சரிக்கும் அதே ஒளியை கேட்கும். ஆன்மா தம் படைத்தவரின் குரலை உணர்ந்து அறிந்து கொள்ளும். அந்த நாள் வானங்கள் எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய கூடுகையின் சாட்சியா இருக்கும். மனிதன் தன்னை மண்ணிலிருந்து உருவாக்கிய கடவுளை சந்திக்கும் சந்திப்பு. ஆனா தீர்ப்பு தொடங்கும் முன் வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒன்று அனைவரின் கண்களுக்கும் வெளிப்படும். வெள்ளை அரியணை மற்றும் அதில் அமர்ந்திருப்பவர். அப்போஸ்தலர் யோவா சொற்கள் தாங்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒன்றை பார்த்தார். நான் ஒரு பெரிய வெள்ள அரியணையும் அதில் அமர்ந்திருந்தவரையும் பார்த்தேன். அவருடைய முகத்திலிருந்து பூமியும் வானமும் ஓடி போனது. வெளிப்படுத்தல் 20:11. இந்த அரியணையை விட அதிக மகிமை மிக்கதும் தூய்மையானதும் பயமுறுத்துவதும் எதுவும் இல்லை. இது மனிதர்களால் செய்யப்பட்ட தங்கத்தால் அல்ல, பூமியில் உள்ள அதிகாரத்தால் ஆதரிக்கப்படுவதும் இல்லை. இது முழுமையான பரிசுத்தத்தின் அரியணை. அதில் இருப்பவர் முன் தேவதூதர்களே தங்கள் முகத்தை மூடுகிறார்கள். அந்த நாள்ல இன்று நம்பிக்கையால் மட்டும் காணக்கூடியதை எல்லோரும் காண்பார்கள். அரசாளுபவரின் முகம் கோபத்தை அல்ல நீதியை வெளிப்படுத்தும். அவர் பழி வாங்குவது அல்ல, உண்மையை காட்டுவார். அவரது இருப்பு இதயங்களின் மறைந்திருப்பவற்றை வெளிப்படுத்தும். ஏனெனில் வெள்ளை அரியணையின் முன் எல்லா முகமுடிகளும் அகற்றப்படும். அரசர்களும் பிச்சைக்காரர்களும் தீர்க்கதரிசிகளும் தீயவர்களும் எல்லோரும் பக்கத்தில் பக்கமாக நிற்பார்கள். ஒவ்வொரு பார்வையும் ஒளிக்க மூவாச்சை செய்யும், அது எதையும் நிழலில் விடாது. இவர் ஆபிரகாமின், மோசேயின், தாவீதின் தேவன். இப்போது பூமியின் நீதிபதியாக வெளிப்படுகிறார். மனிதர்களின் எந்த வாதமும் அந்த பார்வையின் முன் போதுமானதாக இருக்காது. எந்த வழக்கறிஞரும் எந்த காரணமும் எந்த வேடமும் கூட அரியணையின் ஒளிக்கு எதிராக நிலைத்திருக்க முடியாது. இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறும், மறைக்கப்பட்ட எதுவும் வெளிப்படாம இருக்காது. லூக்கா 12:2. வானத்தின் அமைதி நிலை பெறும் போது ஏதோ ஒன்று நடக்க தொடங்கும். புத்தகங்கள் திறக்கப்படும். ஒவ்வொரு பக்கமும் ஒரு ஆன்மாவின் கதையை சுமக்கும். திருத்தூதர் யோவான் எழுதியுள்ளார், புத்தகங்கள் திறக்கப்பட்டன, இறந்தவர்கள் அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்ததை பொறுத்து தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்பட்டனர். வெளிப்படுத்தல் 20:12. இந்த புத்தகங்கள் காகிதத்தில் செய்யப்படவில்லை, ஆனால் என்றென்றும் நிலைக்கும் நினைவில் உருவாக்கப்பட்டவை. அவை எண்ணங்கள், சொற்கள், நோக்கங்கள் மற்றும் செயல்களை உள்ளடக்கியுள்ளன. நாம் நினைவில் கொள்ளத்தகாததாக கருதும் மிகச் சிறியவற்றையும் கூட. தெய்வீக நீதியின் எழுத்துக்கோள் எதையும் தவிர்க்காது. ஏனெனில் இரகசியமாக காணும் கடவுள் பொதுவாகவும் பலனளிப்பார். இத குறித்து சிந்தியில ஒவ்வொரு அன்பு செயலும், ஒவ்வொரு மன்னிப்பும், ஜெபத்ல சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் அங்க பாதுகாக்கப்படுகிறது. அதே போல் ஒவ்வொரு அவமதிப்பு சொல்லும், ஒவ்வொரு பொய்யும், ஒவ்வொரு பெருமையும் அங்கே தங்களது தடங்களை விட்டுள்ளன. இயேசு சொன்னார், மனிதர்கள் பேசும் ஒவ்வொரு வீணான சொல்லுக்கும் அவர்கள் தீர்ப்பு நாள்ல கணக்கு சொல்ல வேண்டியிருக்கும். மத்தேயு 12:36.
கடவுளின் தீர்ப்பு கொடூரமானது அல்ல, அது முழுமையானது. அவர் தவறாக தண்டிப்பதில்லை, ஆனால் முழு உண்மையையும் வெளிப்படுத்துகிறார். நற்செயல்களின் புத்தகங்கள் திறக்கப்படும் போது ஒரு குறிப்பிட்ட புத்தகம் மட்டும் நியமிக்கப்பட்ட நேரம் வரை மூடப்பட்டே இருக்கும். அது ஜீவனின் புத்தகம். அந்த புத்தகத்தில்தான் ஆட்டுக்குட்டியின் கிருபையை பெற்றவர்கள், இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள் ஆகியோரின் பெயர்கள் எழுதப்பட்டுள்ளன. அந்த புத்தகம் திறக்கப்படும் போது ஒவ்வொரு ஆன்மாவின் விதியும் வெளிப்படும். ஏனெனில் அதில் படிக்கப்படுவது மனிதன் செய்ததை அல்ல, கிறிஸ்து அவனுக்காக செய்ததை. அந்த நாளில் திறக்கப்படும் அனைத்து புத்தகங்களிலும் ஒரு புத்தகம் மட்டும் தூய தங்கத்தை விட பிரகாசமாகும். அது ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகம். அதில் செயல்கள் எழுதப்படவில்லை, பெயர்களை எழுதப்பட்டுள்ளன. அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு பெயரும் ஒரு மீட்கப்பட்ட கதையையும் கிருபையால் சென்றடைந்த ஒரு ஆன்மாவையும் குறிக்கிறது. பிலிப்பியர் 4:3 பவுல் தன் உடனுழைப்பாளர்கள் ஜீவனின் புத்தகத்தில் பெயர் கொண்டவர்கள் என்று கூறுகிறார். இது நம்மை தேவனால் நித்தியத்தில் நினைவு கூறப்படுவது போல பெரிய வெற்றி வேறொன்றும் இல்லை என்று நினைவூட்டுகிறது. அதில் பொறிக்கப்பட்டது காலத்தால் அழிக்க முடியாததும் பாவத்தால் களங்கப்படுத்த முடியாததும் ஆகும். இந்த புத்தகம் சாதனையின் பலன் அல்ல, இரக்கத்தின் பலன். இது கிறிஸ்துவின் அன்பிற்கு அடங்கியவர்களின் பெயர்களையும், ரட்சிப்பு என்பது ஒரு வெற்றிக்கின்னால மன்னிப்பே என்று புரிந்து கொண்டவர்களின் பெயர்களையும் கொண்டுள்ளது. வெளிப்படுத்தல் 3:5 இயேசு வாக்குறுதி அளித்தார், வெற்றி பெறுபவரின் பெயரை நான் உயிரின் புத்தகத்தில் இருந்து அழிக்க மாட்டேன். ஒவ்வொரு பக்கமும் சிலுவை வீணாக இல்லை என்பதற்கும், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எந்த குற்றச்சாட்டையும் விட வலிமையாக பேசுகிறது என்பதற்கும் சான்றாக உள்ளது. இது விசுவாசம் உலகை வென்றதற்கான பதிவாகும். ஆனா இதில் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையும் உள்ளது. வெளிப்படுத்தல் 20:15 கூறப்பட்டுள்ளது, உயிரின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில் எரியப்பட்டார். இது நித்தியத்தை பிரிக்கும் கூடு. பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. நியாய தீர்ப்பு நாள்ல இந்த வேறுபாடு ஒவ்வொருவரின் நியதி என்ன என்பதை தீர்மானிக்கும். அந்த நேரத்துல நீதிமான் ஆகிய இயேசு அனைத்தையும் மாற்றும் ஒரு காரியத்தை செய்வார். அவர் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பார், ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் வெளிப்படுத்துவார். மத்தேயு 25 இயேசு நியாய தீர்ப்பின் முழு நோக்கத்தையும் பிரிப்பதற்கான அந்த தருணத்தையும் சுருக்கமாக காட்டும் ஒரு காட்சியை வெளிப்படுத்தினார். அனைத்து ஜாதிகளும் அவருடைய முன்னிலையில ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ஒருவரை ஒருவர் பிரிப்பார். மெய்ப்பர் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போன. வசனம் 32, அதுதான் அன்பும் நீதியும் சந்திக்கும் அந்த நிமிடம். மெய்ப்பர் தமது ஆடுகளை அறிவார். யார் விசுவாசத்தில் அவரை பின்தொடர்ந்தார்கள் என்பதை அவர் அறிவார். வெளிப்படையாக வாழ்ந்தவர்களையும் அவர் அறிந்து கொள்கிறார். அரசனின் சிங்காசனத்தின் முன் போலியான மத நடிப்பு எதுவும் இருக்காது. அங்கு உள்ளங்கள் மட்டும் வெளிப்படையாகும். ஆடுகள் என்பது மெய்ப்பரின் குரலை கேட்டும் உலகம் எதிராக கூச்சலிட்டாலும் அவரை பின்தொடர்ந்தவர்களே. இவர்கள் தான் பாராட்டுகளை நாடாம சேவை செய்தவர்கள், பதிலுக்கு எதுவும் எதிர்பார்க்காம அன்பு காட்டியவர்கள், யாரும் பார்க்காம உதவி செய்ய கையை நீட்டியவர்கள். இயேசு அவர்களிடம் சொல்வார், என் பிதாவின் ஆசீர்வாதம் பெற்றவர்களே வாருங்கள், உலகம் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து உங்களுக்காக தயார் செய்யப்பட்ட ராஜ்யத்தை மரபாக பெறுங்கள். மத்தேயு 25:34. இந்த நேரத்துல தங்களுக்காக மட்டும் வாழ்ந்தவர்களின் குறியீடாக உள்ள ஆடுகள் தங்களது அண்டைவரை புறக்கணிப்பது கிறிஸ்துவையே நிராகரிப்பதாகும் என்பதை புரிந்து கொள்வார்கள். இந்த பிரிவு என்பது மனிதர்களுக்கு இடையிலானது மட்டும் இல்ல, அவர்களின் விதிகளுக்கு இடையிலானதும் ஆகும். ஒரு புறம் நித்திய ஜீவனுக்கான அழைப்பு கேட்கப்படும், மறுபுறம் நித்திய பிரிவின் பாரம் உணரப்படும். அந்த தருணத்துல உண்மையான நம்பிக்கை எப்போதும் பலன்களை தந்தது என்பதை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் தன் முடிவற்ற நீதியில் கடவுள் தீர்ப்பு கண்மூடித்தனமாக நடைபெறாது என்பதை காட்டுவார். ஏனெனில் ஆன்மீக சாட்சிகள் மற்றும் வாழ்க்கையில் எடுத்த ஒவ்வொரு தேர்வையும் உறுதிப்படுத்தும் பதிவுகள் உள்ளன. ஒரு மனிதனும் கடவுளின் சிங்காசனத்தின் முன் தனியாக இருக்க மாட்டான். இறுதி தீர்ப்பு தனிப்பட்ட செயல் அல்ல, அது ஒரு வானக கேள்வி கூடமாகும். இயேசு சிறியவர்களின் தூதர்கள் என் பிதாவின் முகத்தை எப்போதும் காண்கிறார்கள் என்று உறுதிப்படுத்தினார். மத்தேயு 18:10 என்பது வானவரங்கள் நம் வாழ்வுகளுக்கு சாட்சியாக இருக்கின்றன என்பதை காட்டுகிறது. அவர்கள் தெய்வீக கட்டளைகளை மட்டும் நிறைவேற்றுவதில்லை, ஆன்மீக விளைவுகளையும் பதிவு செய்கிறார்கள். ஒவ்வொரு நல்ல செயலும், ஒவ்வொரு நெறிப்படுத்தப்பட்ட தேர்வும், ஒவ்வொரு சிந்திக்காம சொன்ன வார்த்தையும் அனைத்தும் அந்த மறைமுக ராஜ்யத்தால் கவனிக்கப்படுகிறது. வானம் சிறப்பான பதிவுகளை வைத்திருக்கிறது, ஆனால் சாட்சிகள் தூதர்களில் மட்டும் மட்டுப்படவில்லை. அதே போல் புத்தகங்களும் உள்ளன, அவற்றை யோவான் திறக்கப்படுவதை பார்த்தார். வெளிப்படுத்தல் 20:12, அவை தேவனின் எல்லா அறியும் தன்மையின் பிரதிபலிப்பாகும், எதுவும் இழக்கப்படுவதில்லை.
பிரசங்கி 12:14 கூறுகிறது, ஏனெனில் தேவன் ஒவ்வொரு கிரியையையும் மறைந்திருக்கும் அனைத்தையும் நல்லதா கெட்டதா என்பதை விசாரிக்க நீதிக்கு கொண்டு வருவார். இந்த நித்திய பக்கங்களில் செய்கைகளுக்கு மேல் இன்னும் அதிகம் உள்ளது. அவை நோக்கங்களை பாதுகாக்கின்றன. நாம் என்ன செய்தோம் என்பதல்ல, ஏன் செய்தோம் என்பதும் முக்கியம். 3வது சாட்சி அது மனசாட்சி தான். பவுல் ரோமர் 2:15-16 வசனங்கள்ல மனசாட்சி சாட்சி அளிக்கிறது என்றும், எண்ணங்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டவோ தற்காப்பு பேசவோ செய்கின்றன என்று எழுதியுள்ளார். அந்த நாள்ல மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் புறக்கணித்த அந்த உள்ளார்ந்த குரலை கேட்பான். அது அவனது தேர்வுகளை உறுதிப்படுத்தவோ அல்லது குற்றம் சாட்டவோ செய்யும். அப்படி இருக்க இந்த சாட்சிகள், தேவதூதர்கள், பதிவுகள் மற்றும் மனசாட்சி முன்னிலையில் தேவன் நீதியோடு தீர்ப்பு வழங்குவார். தீர்ப்பு வழங்கப்படும் போது பூமியின் அரசர்களும் அதிகாரமும் கொண்டவர்களும் ராஜாதி ராஜாவுக்கு முன் தலை வணங்குவாங்க. அந்த மகாநாள்ல தனிநபர்கள் மட்டும் இல்ல, முழு நாடுகளும் அந்த சிங்காசனத்தின் முன் நிற்கும். இயேசு சொன்னார், எல்லா ஜாதிகளும் அவன் முன் கூடுவார்கள். மத்தேயு 25:32. ஜனங்கள், ராஜ்யங்கள் மற்றும் அரசாங்கங்கள் உண்மையான அரசரின் முன் நின்று விசாரணை செய்யப்படுவார்கள். கொடியெல்லாம் கீழே விடும், பூமியின் சிங்காசனங்கள் பயனற்றதாகிவிடும், மனிதர்களின் கிரீடங்கள் தங்களின் பிரகாசத்தை இழக்கும். ஏனெனில் அந்த கணத்துல மனித அதிகாரம் அனைத்தும் தெய்வீக அதிகாரத்தின் முன் நிற்கும். அநியாயமாக ஆட்சி செய்தவர்கள் பூமியின் சிங்காசனம் அவர்களை வானத்தின் சிங்காசனத்திலிருந்து விடுவிக்காது என்பதை புரிந்து கொள்வார்கள். வெளிப்படுத்தல் புத்தகம் ஆட்டுக்குட்டிய ராஜாதிராஜாவும் ஆண்டவர்களின் ஆண்டவரும் என காட்டுகிறது. வெளிப்படுத்தல் 19:16. அவரது முன் பேரரசுகளை ஆட்சி செய்தவர்களும் பேரில்லாம வாழ்ந்தவர்களும் அனைவரும் தலை வணங்குவாங்க. மனித வரலாறு நித்தியத்தின் பார்வையில மறுபரிசீலனை செய்யப்படும். வாழ்க்கைகள், மக்கள், தலைமுறைகளை பாதித்த ஒவ்வொரு முடிவும் தெய்வீக நீதியின் தராசில இடுகூறப்படும். எந்த உத்தரவோ, எந்த போரோ, எந்த அதிகார செயலோ பதில் இல்லாம போகாது. தேவன் ஜாதிகளுக்கு நடுவில் நீதியை வழங்குவார். அவர்தான் பூமியின் உண்மையான நீதிபதி என்று காட்டுவார். தீர்க்கதரிசிகள் இந்த கணத்தை ஏற்கனவே அறிவித்துள்ளனர். யோவேல் 3:12 கூறுகிறது, ஜாதிகள் விழித்தெழுங்கள், ஏனெனில் அங்கே நான் சுற்றியுள்ள அனைத்து ஜாதிகளையும் நியாயம் தீர்க்க அமர்வேன். இது தீர்க்கதரிசியின் நிபுணர்ச்சி மற்றும் மனித அகந்தையின் முடிவாகும். வெள்ளாரியணையின் முன் பெரியவர்களும் அதிகாரமுள்ளவர்களும் தேவனுடைய தூய்மைப்படுத்தும் நெருப்புக்கு பட்டம், பதவி என்ற வேறுபாடு இல்லை என்பதை உணர்வார்கள். அவர் செயல்களின் மதிப்பை சோதிப்பார். அந்த நெருப்பே உண்மை எது, வெளிப்படையானது எது என்பதை வெளிக்கொணரும். செயல்கள் நித்திய உண்மையின் நெருப்பால் சோதிக்கப்படும். திருத்தூதர் பவுல் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த காட்சியை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொருவரின் செயலும் வெளிப்படும், ஏனெனில் அந்த நாளவே வெளிப்படும். அது நெருப்பில் வெளிப்படும். மொதக்குறிந்தியர் 3:13, இறுதி தீர்ப்புல தேவனுடைய நெருப்பு அழிக்காது, அது வெளிப்படுத்தும். அது தூயதையும் தூய்மை அற்றதையும் அன்புக்காக செய்யப்பட்டதையும் வீணாக செய்யப்பட்டதையும் பிரிக்கும். எதுவும் தப்பிக்கார். உள்ளார்ந்த நோக்கங்கள், உந்துதல்கள் மற்றும் ரகசியங்கள் எல்லாம் உண்மையின் ஜுவாலையில தூய்மைப்படுத்தப்படும். இது தெய்வீக நீதியின் எருப்பு. அது பொய்யை அழித்து நேர்மையை உயர்த்துகிறது. பலர் மனிதர்களின் பார்வையில பெரிய செயல்களை செஞ்சிருக்கலாம், ஆனா அவை தேவனுக்கு முன் வீணாக இருக்கலாம். மற்றவர்கள் அமைதியில் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கொண்ட பாலங்களை கட்டியிருக்கிறாங்க, ஆனா ஒருபோதும் பாராட்ட தரவில்லை. நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாம் தலைகீழாகும். சிறியதாக தோன்றியது பெரிதாக மாறும், மகிமையாக தெரிந்தது வெறுமையாக வெளிப்படும். ஏனெனில் தேவனின் நெருப்பு வெளிப்பாட்டால சாரத்தை அளக்கும். அது யார் பாறையில கட்டினார்கள், யார் மனித அகந்தையின் மணலில் கட்டினார்கள் என்பதை காட்டும். பவுல் தொடர்கிறார், யாருடைய செயல் நிலைத்திருக்கிறதோ அவன் ஒரு வெகுமதி பெறுவான். 14, மிறப்பு விசுவாசிகளை அளிக்க வரவில்லை, அவர்களுக்கு வெகுமதி அளிக்க வருகிறது. அது என்றென்றும் நிலைக்கும் ஒரு வடிகட்டி, விசுவாசத்திற்கு ஒரு சோதனை. மின்சாரங்கள் அணைந்த பிறகு எஞ்சியிருப்பது தங்கம் போல தூய்மையாக இருக்கும். அப்போது சிங்காசனத்தின் முன் ராஜா தன் ஊழியர்களை அழைத்து அவர்களுக்கு உரியதை, நீதிமான்களுக்கு தயார் செய்யப்பட்ட நித்திய வெகுமதியை வழங்குவார். நீதிமான்களின் தீர்ப்பு ஒரு பயத்தின் தருணமா இருக்காது, அது ஒரு கொண்டாட்டமா இருக்கும். திருத்தூதர் பவுல் உறுதியாக சொல்கிறார், ஏனெனில் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நீதிமன்றத்தின் முன் நிற்க வேண்டும், ஒவ்வொருவரும் தன் உடலில் இருந்தபோது செய்த நன்மை அல்லது தீமைக்கேற்ப பெறுவதற்காக. 2 கொரிந்தியர் 5:10, இந்த நீதிமன்றம் தண்டனைக்கானது அல்ல, வெகுமதிக்கானது. அந்த நாள்ல ஆண்டவர் விசுவாசத்திற்கு உள்ள மதிப்பையும்
தியாகத்தின் விலையையும் நிலைத்திருப்பதின் சக்தியையும் வெளிப்படுத்துவார். அங்க ரகசியமாக சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தின் முன் நினைவூட்டப்படும். இயேசு அன்பின் சிறிய செயலை கூட வெகுமதி அளிப்பதாக வாக்குறுதி அளித்தார். என் பெயரில் ஒருவருக்கு குளிர்ந்த தண்ணீர் ஒரு கோப்பை கொடுத்தாலும் அவன் தனது வெகுமதியை இழக்க மாட்டான் என்று கூறினார். மத்தேயு 10:42 இது தேவனுடைய பார்வைக்கு எதுவும் தப்புவதில்லை என்பதை காட்டுகிறது. முடிவு வர விசுவாசத்தை காத்தவர்களுக்கு மகிமையின் கிரீடமோ நீதியின் கிரீடமோ நித்திய ஜீவனின் கிரீடமோ வழங்கப்படும். அங்கே பொறாமையோ ஒப்பீட்டோ இருக்காது. வெறும் நன்றியும் பரிபூரணமான அன்புடன் வெகுமதி அளிப்பவரை நோக்கி மரியாதையும் மட்டுமே இருக்கும். வெகுமதிகள் பெருமையின் கோப்பைகள் அல்ல, ஆனால் விசுவாசமான சேவையின் சின்னங்கள். நியாயமானவர்கள் தங்கள் வெகுமதியை பெறும்போது அவர்கள் சிங்காசனத்தின் முன் விழுந்து தங்கள் கிரீடங்களை ஆட்டுக்குட்டியின் காலடியில எறிவார்கள். வெளிப்படுத்தல் ஆங்குபத்த அவர்கள் செய்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் கிருபையால் மற்றும் அவரில் தான் செய்ததாக அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். அப்போது பரலோகம் நித்தியத்திலேயே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வார்த்தைகளை கேட்கும். நல்லவன் நல்லும் விசுவாசமான ஊழியக்கார. ஆனா நியாயமானவர்கள் மகிமையை பெறும்போது, கடைசி தீர்ப்பு தேவனால் அறிவிக்கப்படும் போது தீயவர்களின் விதி முடிவடையும். ஒரு தருணம் வருகிறது, அப்போது அமைதி பரலோகத்தை ஆட்கொண்டு தேவனின் தீர்ப்பு முழு படைப்பிலும் ஒலிக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகம் கூறுகிறது, உயிரின் புத்தகத்தில பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில எரியப்பட்டார். வெளிப்படுத்தல் 20:15 இது வரலாற்றில் மிக முக்கியமான தருணம், திரும்ப முடியாத புள்ளி. பூமியில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நித்தியமாகின்றன. ஒவ்வொரு ஆன்மாவும் தானே தேர்ந்தெடுத்த விதியை பெறுகிறது. வாழ்நாளில் வழங்கப்பட்ட தேவனின் அன்பு இப்போது நிறைவேற்றப்பட்ட நீதியாக மாறுகிறது. அருளின் காலம் முடிந்து நீதியின் காலம் தொடங்குகிறது. தீக்குளம் என்பது கொடூரத்தின் சின்னம் அல்ல, ஆனா நீதிமானோ அநீதிமானோ ஒளியோ இருளோ இடையே நிரந்தர பிரிவின் சின்னமாகும். தேவன் நரகத்தை மனிதனுக்காக அல்ல, சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்காகவே உருவாக்கினார். மத்தேயு 25:41 ஆனால் ரட்சிப்பின் வழியை நிராகரித்தவர்கள் தாங்களாகவே தேவனில்லாத ஒரு நித்தியத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தருணத்துல எல்லா சந்தேகமும் மறைந்துவிடும். அனைவரும் நீதிபதி நீதிமானாக இருந்தார் என்றும் அவன் இரக்கம் வாழ்க்கையின் கடைசி நொடி வரை வழங்கப்பட்டது என்றும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் விசுவாசமாக இருந்தவர்களுக்கு தீர்ப்பு முடிவல்ல, அது ஒரு மகிமையான புதிய ஆரம்பம். தீய தீ நாசமாக்கி மரணம் வெல்லப்பட்ட பிறகு ஒரு புதிய விடியல் எழும். யோவான் இந்த தரிசனத்தை விவரிக்கிறார். நான் ஒரு புதிய ஆகாயத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். வெளிப்படுத்தல் 21:1 வலி மற்றும் கண்ணீரின் பழைய உலகை என்றும் மறைஞ்சு போய்விடும். தேவன் தானாகவே அவர்களின் கண்களில் உள்ள எல்லா கண்ணீரையும் துடைப்பார். ஏனெனில் தீர்ப்பு முடிந்து மீட்கப்பட்டவர்களின் நித்தியத்துக்கு இடம் கொடுக்கும். தீர்ப்புக்கு பிறகு பாவம் முற்றிலும் வெல்லப்பட்டதும் தேவன் நித்தியத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவார். யோவான் எழுதுகிறார், நான் ஒரு புதிய ஆகாயத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், ஏனெனில் முதல் ஆகாயமும் முதல் பூமியும் மறைந்துவிட்டன. வெளிப்படுத்தல் 21:1 காலம் வலி மற்றும் மரணம் கெடுப்பித்தவையெல்லாம் தெய்வீகமான பரிபூர்ணத்தால மறுபடியும் உருவாக்கப்படும். பிரபஞ்சம் அதன் முதன்மை நிலைக்கு திரும்பும். கண்ணீர் இல்லாம, போர் இல்லாம, விடைபெறல் இல்லாம. ஆரம்பத்தில் ஒளி உண்டாகுக என்று சொன்ன படைப்பாளி இப்போது இதோ நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன் என்று சொல்கிறார். இந்த புதிய உலகில் தேவனின் இருப்பே எல்லாவற்றையும் ஒளிரச் செய்யும் சூரியனாக இருக்கும். தேவ அவர்களுடன் வாசிப்பா, அவர்கள் அவருடைய ஜனமாக இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 21:3 இனி ஆலயம் இருக்காது, ஏனெனில் ஆண்டவரே நித்திய பரிசுத்த ஸ்தலமாக இருப்பார். ஏதேன் தோட்டத்தில் இழந்த ஒற்றுமை மீண்டும் நிலை பெறும். மீட்கப்பட்டவர்கள் தந்தையுடன் முகமுகமா வாழ்வார்கள். காலோ இனி இருக்காது, அன்பே ஒரே சட்டமா இருக்கும். இரவாத உடல் இரவாத தன்மையை அணியும். நித்திய வாழ்வு இனி தொலைவிலான கனவு அல்ல, அதுதான் வீடாகும். தேவதூதர்களும் பரிசுத்தர்களும் இசைக்கும் குரல்கள் ஒரு சிறந்த இசை ஒத்திசைவை உருவாக்கும். மீட்கப்பட்டவர்களின் பாடலுடன் நித்தியமும் தொடங்கும். வலி கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தகுதியுடையவ. வெளிப்படுத்தல் 5:12 இது இறுதி வெகுமதி, எல்லா விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் நிறைவேற்றும். ஆனா அந்த நாள் வரைக்கும் ஆவி இன்னும் இதயங்களை அழைக்கிறது. நித்தியத்தின் பக்கம் தேர்வு செய்ய இன்னும் நேரம் இருக்கிறதுன்னு நினைவூட்டுகிறது. ஏனெனில் கடைசி கம்பை முழங்கும் முன் தேவனின் குரல் இன்னும் ஒலிக்கிறது.
இன்றுதான் தீர்மானிக்க வேண்டிய நேரம். திருத்தூதர் பவுல் அன்போடும் அவசரத்தோடும் எச்சரித்தார், இப்போதுதான் ஏற்றுக்கொள்ளத்தக்க நேரம், இப்போதுதான் ரட்சிப்பின் நாள். 2 கொரிந்தியர் 6:2. ஒவ்வொரு இதய துடிப்பும் நித்தியம் தொடங்கும் முன் தேவனிடம் திரும்ப ஒரு புதிய வாய்ப்பாகும். கருணையின் காலம் இன்னும் முடிவடையவில்லை. வான இன்னும் விரிந்தே திறந்திருக்கும். ஆவியின் குரல் தூரமாகி போனவர்களையும் இன்னும் அழைக்கிறது. யாரும் அந்த நாள் அல்லது நேரத்தை அறியவில்லை. ஆனா ராஜா திரும்பும் போது யார் எந்த பக்கத்தில் நிற்பது என்பதை ஒவ்வொருவரும் தேர்வு செய்யலாம். நீதி தீர்ப்புக்கான தயார் பயத்தில் அல்ல, நம்பிக்கையில செய்யப்படுகிறது. தண்டன தீர்ப்பு மாற்றப்படுவது சிலுவையிலேதான், மன்னிப்புலதான் கடந்த காலம் தனது சக்தியை இழக்கிறது. இயேசு கூறினார், என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புகிறவன் நித்திய ஜீவனை பெறுகிறான், அவன் தீர்ப்புக்கு வரமாட்டான் ஆனால் மரணத்தில் இருந்து ஜீவனுக்குள் கடந்து விட்டான். யோவான் 5:24. தம் வாழ்க்கைய கிறிஸ்துவிடம் ஒப்படைக்கும் ஒருவர் வெள்ள ஆசனத்தை கண்டு பயப்படுவதில்லை, ஏனெனில் நீதிபதி அவரை அன்பால மீட்டவரே. ஆட்டுக்குட்டி விசுவாசிகளுக்கான வழக்கறிஞராகவும் இருக்கல. ஆனா ஒவ்வொரு ஆன்மாவும் இன்னும் நேரா இருக்கும்போது தீர்மானிக்க வேண்டும். ககலத்தின் ஒளி நாம் நினைப்பதை விட அருகில் இருக்கிறது. முடிவின் அறிகுறிகள் ஏற்கனவே காட்சியளிக்க தொடங்கியுள்ளன. இறுதி நியாய தீர்ப்பு வரலாற்றிலேயே மிகப்பெரிய கூடுதியாயிருக்கும். அங்கு அனைவரும் இருப்பார்கள். கேள்வி இது, எல்லாவற்றையும் பார்ப்பவரின் முன் நீ எப்படி நிற்பாய்? நாம் இன்று எடுக்கும் தேர்வுகள்ல நித்திய வாழ்வு இப்போது எழுதப்படுகிறது. இறுதி நாள் வந்ததும் வெள்ளையாசனம் வெளிப்பட்டதும் மனம் திரும்புவதற்கான நேரம் இனி இருக்காது. ஆனா இன்று இதயம் இன்னும் துடிக்கும் போது, கிருபை அழைக்கும் போது ரட்சிப்பின் வாசல் திறந்தே உள்ளது. இயேசு தண்டிக்க விரும்பவில்லை, அவர் ரட்சிக்க வந்தார். ஒரு நாள் உலக நியாயம் செய்பவர், இன்று மன்னிப்பை வழங்குபவரே. சிலுவை என்பது முன்கூட்டியே நடந்த நீதிமன்றம். அங்கு ஆட்டுக்குட்டி நமக்கான தண்டனையை தன் மீது எடுத்துக்கொண்டார். அவரில் நீதியும் இரக்கமும் ஒன்றாக கலந்தன. பலர் கடைசி நியாய தீர்ப்பு பயப்படுகிறார்கள். ஆனா கிறிஸ்துவில் இருப்பவருக்கு பயப்பட தேவையில்லை, ஏனெனில் இயேசுவின் ரத்தம் கடந்த காலத்தை அழிக்கிறது, நிகழ்காலத்தை மீட்டெடுக்கிறது மற்றும் நித்திய எதிர்காலத்தை உறுதி செய்கிறது. அவர் தாமாகவே சொன்னார், நான் உயிர்த்தெழுதல் மற்றும் உயிர், என்னை நம்புகிறவன் ஈவன் அவன் இறந்தாலும் வாழ்வான். யோவான் 11:25. நியாய தீர்ப்பு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு முடிவாக இருக்காது. இது நம்மை முதலில் நேசித்தவருடன் நித்தியத்திற்கான தொடக்கமாகும். இப்போ எடுக்கும் ஒவ்வொரு தேர்வும் நித்தியத்துல என்றும் ஒழிக்கும். அதனா இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டு இருந்திருந்தா உன் மனதை கடினப்படுத்தாத. பரிசுத்த ஆவி இன்று ஒன்னு அழைக்கிறான். இயேசு கதவை தட்டுகிறார். திறக்கிறவரிடம் அவர் உள்ளே வந்து தங்குவார். இந்த வீடியோவின் செய்தியை நீ புரிந்திருந்தால் லைக்கை கிளிக் செய்து கருத்துகளில் எழுதவும். கர்த்தர் இயேசுவே, உமது திரும்பும் நாளில் நான் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன். ஆமா.

0: இரு, முடிவு கூட இங்க இருக்க கூடாது. நான் இன்னும் மைல்கள் செல்ல வேண்டி இருந்தத.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: இப்பவே கையெழுத்து போடு, உன் எல்லா பண பிரச்சனைகளும் உடனே மறந்து போய்விடும்.
3: அவர்கள் எவ்வளவு எளிதில் நம்புகிறாங்க. இந்த நகரம் எனதுதான், எனக்கு மிகவும் பிடித்தமான இடம்.
1: உன் பெயர் புத்தகத்தில் இல்ல.
4: என் ஷாட்ல இருந்து வெளியே போ. உணர்வுகளை யாரும் கவலைப்படுவதில்லை. இந்த மலிவான குப்பை எனக்கு கீழே உன்னை போலவே. இங்கு வைஃபை இல்லையா? இத நான் பதிவிட வேணும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
3: என்ன தொடாத உன் ஏழத்தனத்தால என் கோட்டை அழுக்காகிவிடும். நான் சொன்ன உப்பு இல்லாம என் பார்வையில் இருந்து போ, இல்லை எனில் உன்னை வேலை விளக்கு செய்ய சொல்லுவேன்.
5: நான் பேரரசுகளை கட்டுன, அந்த பட்டியல்ல என் பெயர் மேல இருக்க வேண்டும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: இது அதிகம் இல்ல சின்ன நண்பா, ஆனாலும் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வோம். அன்பு கத்தாவே, நான் சுவாசிக்கும் இந்த உயிர் மூச்சுக்கும் என் ஆழமான மனதிற்குள் இருக்கும் அமைதிக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இந்த வானம் முழுவதும் உன்னுடையது.
3: அவள் மாதங்களா நிறுவனத்தின் தரவை திருடி கொண்டிருக்கிறார். அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது.
0: இந்த வாரியத்தனை எப்படி விளக்க போகிறாய் என்று பார்க்கலாம் சாரா.
5: நான் அந்த விளையாட்டை யாரை விட சிறப்பாக விளையாடுனேன். அந்த இடத்துல சிறந்து இருக்க எனக்கு உரியது.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: நீங்கள் என் உடலை உடைக்கலாம், ஆனா என் ஆன்மாவை என் கர்த்தாவிடம் இருந்து எடுக்க முடியாது. பயப்படாதீர்கள், ஏனெனில் கர்த்தர் நம்முடன் இருக்கிறார், இருண்ட பள்ளத்தாக்கிலும் கூட.
5: நான் ஓட்டத்தை முடித்து விட்டேன்.
1: இந்த வானம் முழுவதும் உன்னுடையவ.
3: இந்த கத்தலால் நான் பலருடைய வாழ்க்கையையும் அழித்து விட்டேன்.
5: கர்த்தாவே, என்ன போன்ற ஆன்மாவுக்கு ஏது நம்பிக்கை இருக்கிறதா?
3: எல்லாம் திரும்பி வந்து விட்டது. ஒரு காசும் குறையவில்லை. நான் செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன்.
2: இயேசுவே, என்னை நினைவில் கொள். நான் திரும்பி வந்த பாவி.
1: வானம் உன்னுடையது.

0: நான் நினைச்சேன் என் ரகசியங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றமே என்று நினைச்சேன். இதற்கு முக்கியத்துவம் இருக்காதுன்னு நினைச்சேன்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: நான் அத பல வருடங்களுக்கு முன்பே விட்டு விட்டேன். உனக்கு மன்னிப்பு கிடைச்சு விட்டது, எனக்கு அமைதி உள்ளது.
1: இந்த பரந்த வானம் உன்னுடையது.

நேரம் என்பது ஒருபோதும் பின்னோக்கி ஓடாத ஒரு நதி. கண்ணாடியில வழியும் ஒவ்வொரு மணர்த்துகளும் உன் ஆன்மாவின் ஒரு பகுதி, மெதுவா மறைந்து கொண்டிருக்கிறது. கண்ணாடி காலியாகும் முன் உனக்கு எத்தனை மணர்த்துகள்கள் மீதம் இருக்கின்றன ஒருபோதும் யோசித்து பார்த்தாயா? நாளை வரும் என்ற மாயையில ஏமாறாத. வாழ்க்கையின் சுருங்கிய பாலம் மிகவும் நுட்பமானது. முடிவின் மூடுபணி நீ எதிர்பார்க்காத நேரத்துல வந்துவிடும். கவனமாக பார். பொன்னின் பலி மின்னும் கிரீடண்டை, அவையெல்லாம் சாம்பலாகி போன போது அவற்றுக்கு என்ன மதிப்பு? உன் பூமியில் உள்ள ராஜ்யத்தின் ஒரு துண்டையாவது கூட கல்லறையின் அமைதிக்குள் கொண்டு செல்ல முடியாது. நீ இருளில் மறைத்து வைத்திருக்கும் அந்த ரகசிய பாவங்கள், அவை உன் ஆன்மாவை நசுக்கும் கூர்மையான கற்கள். உலகம் அவற்றை காணாம போகலாம், ஆனா அவற்றின் பாரம் உன் ஆழ்கடல்ல இழுத்து செல்லும். நீ அவற்றை விட்டு விடாவிட்டால் உன் முன் இரண்டு வாயில்கள் நிற்கின்றன. ஒன்று விசாலமானது, எளிதாக தோன்றும் பாதைக்கு வழிவகுக்கும். மற்றொன்று குறுகியதும் கடினமான பாதை, அது நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்லும். உன்னில் கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, ஆனா எளிதான பாதை பெரும்பாலும் தீயில் முடிவடைகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா? நினைவில் வை, ஒவ்வொரு மறைந்த செயலும் பொன்னான மயில எழுதப்படுகிறது. வாழ்க்கை புத்தகத்துல உலகம் உனக்கு ஒரு கண்ணாடியை காட்டுகிறது, போலியான சிறப்ப ரசிக்க. ஆனா சொர்க்கம் ஆன்மாவின் உள்ளே இருக்கும் வெறுமையான அழகைய பாக்குறது. வெற்றியின் முகமூடியால் ஆயிரம் துண்டுகளாக உடைந்துள்ள ஒரு இதயத்தின் அழுகுறல மூடவிடாத. நீ விதைத்ததை தானே அறுவடை செய்வாய். இது பிரிக்க முடியாத பிரபஞ்சத்தின் சட்டம். நீங்க ஒடியும் விதைகளை விதைக்கிறீங்களா, அல்லது ஒரு நாள் உங்களை சிக்க வைக்கும் முட்களை வளர்க்கிறீங்களா? மாயையின் இனிப்பான சுவையால் ஏமாறாத. அது உங்கள் ஆன்மாவின் உயிரை அழிக்க உருவாக்கப்பட்ட விஷம். ஆனால் பாருங்கள், மிக கருமையான இருளில் கூட ஒரு ஒளிக்கதிர் உங்களை விழிக்க வைக்கும்னு காத்துட்டு இருக்கு. கேளுங்க, கேமரா அணைந்த பிறகு நான் யார்? உலகம் இனி பார்க்கவில்லை என்ற இருள நீங்கள் தட்டும் வார்த்தைகள் வெறுப்பின் கூறி அம்புகளா, அல்லது உடைந்தவர்களுக்கு குணமாகும் மருந்தா? உங்கள் வாழ்க்கைய இப்போது மாறிக்கொண்டிருக்கும் மணல்ல கட்டாதீங்க, ஏனெனில் புயல் வந்தா அது எல்லாம் கழுவி போய்விடும். உங்கள் மார்பில் இருக்கும் வெறுமைய பிராண்ட் லேபிள்கள் அல்லது நைட் கிளப்பின் வெறுமையான ஒளிகள் நிரப்ப முடியாது. நீங்கள் ஒரு உடைந்த வழிகாட்டி ஜிபிஎஸ்ஐ பின்பற்றுகிறீர்களா, அல்லது நீங்கள் நித்தியமான உண்மையின் திசை காட்டிய நம்புகிறீர்களா? கண்ணாடி மண்டபத்தில் அதிகாரத்துக்கு எழுப்பும் டோஸ்ட் கல்லாக மாறிய இதயத்தை வெப்பமாக்க முடியாது. ஒரு சிறிய இரக்கம் கூட கடுமையான குளிர்காலத்திலும் நம்பிக்கையின் பூவம் மலர செய்யும். திரையில காணும் எண்கள்ல நீங்க இவ்வளவு பிஸியா இருந்தா அந்த அழைப்பை நீங்க தவறவிடக் கூடாது. உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் அதிரும் தீ தங்கத்தை சுத்திகரிக்கிறது. உங்கள் சோதனைகள் கழிவுகளை எரிச்சு இறுதியில வைரம் மட்டும் மீதம் இருக்கட்டும். காலத்தின் நிழல்கள் நம்மை சுற்றி இறுக்கிக் கொண்டு வருகின்றன. இறுதி சூரியாஸ்தமனம் நீங்கள் நினைப்பதை விட மிகவும் அருகில் உள்ளது. நீங்கள் டிஜிட்டல் பிரதிபலிப்பால் கட்டுப்பட்டிருக்கிறீர்களா? ஸ்மார்ட்போன் திரையின் வெறுமையான ஓசகார பிரபலத்திற்காக ஓடும் அந்த பைத்தியக்கார ஓட்டம் எங்கேயும் கொண்டு செல்லாது. உங்கள் பெயர் வாழ்வின் புத்தகத்தில் இல்லையெனில் உண்மை என்பது ஒரு உறுதியான பாறை, மற்ற அனைத்தும் சிதறும் போது நின்று கொள்ள ஒரே இடம் அதுதான். நீங்க எப்படி உணர்ந்தாலும் உங்களை வீடு திரும்ப அழைக்கும் ஒரு மென்மையான குரல் காத்திருக்கிறது. மனிதர்களின் ராஜ்யங்கள் தூளாகி மறைந்து விடும் போது ஆன்மீகமானவை மட்டுமே என்றென்றும் நிலைத்திருக்கும். உங்கள் இதயத்தின் கதவுக்கு வெளியே பிடிப்பா இல்ல, அதை திறக்க சக்தி உங்களிடம்தான் உள்ளது. என்ன கேளுங்க, நான் நேரடியா உங்கள் ஆன்மாவிடம் பேசுகிறேன். இப்போதே தேர்வு உங்கள் கையில் உள்ளது. இந்த நொடியிலேயே, இந்த தருணத்திலேயே, அதிக நேரம் ஆகும் வரை காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையின் விளக்குகள் இறுதியாக அணைந்துவிடும் வரை உலகம் விழுத்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு சிறிய ஒளியும் ஒரு நம்பிக்கையின் பெருங்கடலை உருவாக்குகிறது. வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ, இறுக்கமான பாதையை தேர்ந்தெடுக்கமோ, வானத்தை உங்கள் இறுதி இல்லமாக தேர்ந்தெடுத்துறோம். ஏனென்றா அங்கே இனி கண்ணீர் இல்ல, வலி இல்ல, நித்தியமான அன்பு மட்டுமே. இறுதியில உங்களை வீட்டிற்கு வரவேற்கிறது.
ஏன் இயேசு தமது மரணத்திற்கு பிறகு நரகத்திற்கு இறங்க வேண்டியிருந்தது? சிலுவையில இயேசுவை பார்த்த போது அவருடைய அன்புக்குரியவர்கள் மனம் உடைந்து அவருடைய வேதனை முடிவடைய வேண்டும் என்றும் அவருடைய ஆவி விண்ணுக்கு ஏற வேண்டும் என்றும் ஆவலுடன் விரும்பினார்கள். ஆனா அப்படி நடக்கவில்லை. 3 நாட்கள் அவர் காணவில்லை. அந்த இருண்ட வெள்ளிக்கிழமை அவர் இறந்ததிலிருந்து அவர் உரியத்தெழுந்த பிரகாசமான ஞாயிறு வரை அவர் எங்கே இருந்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இயேசு தமது மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் அந்த 3 நாட்களில் என்ன செய்தார் என்பது என்ன? பலருக்கும் பதில் தெரியாது. ஆனா அது வேதாகமத்துல மறைந்திருக்கிறது. வேதாகமோ நரகத்தின் விசைகள், சிறையில் உள்ள ஆவிகள் மற்றும் மரணத்தின் அதிகாரம் பற்றிய மர்மமான குறிகளை வழங்குகிறது. ஆனா இவையெல்லாம் உண்மையிலே என்ன அர்த்தம்? இயேசுவின் உடல் கல்லறையில இருந்த போது அவர் எங்கே இருந்தார்? இயேசு தான் இறக்கும் முன் அந்த 3 நாட்கள்ல என்ன நடக்கும் என்று முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் செய்தார். மனிதகுமார 3 நாட்கள் மற்றும் 3 இரவுகள் பூமியின் உள்ளாரத்தில் இருப்பார். பூமியின் உள்ளாரம் என்றால் என்ன என்பது ஒரு மர்மம். ஆனா பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுவதற்கு முன் அவர் முதல்ல பூமியின் கீழ்ப்பகுதிகளுக்கு இறங்கினார் என்று அவர் விளக்குகிறார். இந்த 2 தொடர்புடைய வசனங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்துகின்றன. இயேசு தமது மரணத்திற்கு பிறகு உடனே பிதாவிடம் செல்லவில்லை. இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இறங்கினா, ஆனா அந்த இடம் உண்மையிலே நரகமா? இயேசு ஏன் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டியது ஏற்பட்டுங்க? ஒரு மர்மமான வசனம் அந்த இடத்துல சிறையில் உள்ள ஆவிகள் இருந்ததாக விளக்குகிறது. மாம்சத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்து சிறையில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். சிறையில் உள்ள ஆவிகள் என்ற சொற்றொடர் இயேசுவின் நோக்கத்தை பற்றி ஒரு குறிகாட்ட வழங்குகிறது. ஆனா இயேசு அந்த சிறையில் உள்ள ஆவிகளை விடுவிக்கவே அங்கு சென்றார் என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையல்ல. இதற்கான பதில் இன்னும் ஆச்சரியப்படும் வகையில் உள்ளது. ஆனா அதை உண்மையில் புரிந்து கொள்ள முதல்ல அந்த காலத்தில் யூதர்களின் புரிதலை ஆராய வேண்டும். இந்த இடம் பூமியின் உள்ளாரம் பழங்காலத்துல ஒரு பெயர் கொண்டிருந்தது. எபிரேய பழைய ஏற்பாட்டுல அதை ஷியோல் என்று அழைத்தனர். புதிய ஏற்பாட்டுல இது கிரேக்கத்தில் எழுதப்பட்டதால் ஹாடிஸ் என்று அழைக்கப்பட்டது. பைபிள் ஷியோல் அல்லது ஹாடிஸ் என்று குறிப்பிடும் போது நாம் இன்று கற்பனை செய்யும் எப்போதும் எரியும் நரகத்தை மட்டும் அர்த்தப்படுத்தவில்லை. அந்த கால யூதர்களின் எண்ணத்துல ஷியோல் என்பது இறந்தவர்களின் பொது வாசஸ்தலமா இருந்துச்சு. நல்லவர்களும் தீயவர்களும் உட்பட பெரும்பாலானோர் இறந்த பிறகு அவர்களின் ஆன்மாக்கள் அங்கு சென்று இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தன. சில யூத மரபுகள்ல இந்த உலகில் வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது என்று நம்பப்பட்டது. ஒன்று நல்லவர்களுக்கு அது ஆறுதலான இடமாகவும் சில சமயம் ஆபிரஹாமின் மடியில் என்று அழைக்கப்பட்டது. மற்றொன்று தீயவர்களுக்கு அது வேதனை மற்றும் துயரத்தின் இடமாக இருந்தது. இது சிறையில் உள்ள ஆவிகள் யார் என்பதை நமக்கு புரிய உதவுகிறது. அவர்கள் சாத்தான் அல்லது விழுந்த தேவதூதர்கள் போன்ற பேய்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு இறந்த மனிதர்களின் ஆன்மாக்கள். அவர்கள் இந்த இறப்பின் உலகத்தில் அடைக்கலமாக இருந்ததால் தாங்களாக வெளியே வர முடியாமல் சிறையில் இருந்தனர். அவர்கள் தீர்வு கிடைக்கும் வரை காத்திருந்தனர். இயேசு ஆன்மாவாக இந்த இறந்தவர்களின் உலகமான ஹேடிஸ்க்கு இறங்கினார். அங்கு காத்திருந்த மனித ஆன்மாக்கள் நிறைந்திருந்தன. பேதுருவின் வசனம் அவர் அங்கு சென்று பிரசங்கித்தார் என்று சொல்கிறது. அவர் இறங்கியதற்கான நோக்கம் தண்டனை அனுபவிப்பதற்காக அல்ல. அது ஒரு பணி, ஆனால் அது எளிதான பணி அல்ல. அது எதிரியின் பிரதேசத்தில் நுழைவு. அங்கு அவரை எதிர்க்கும் சக்தி வாய்ந்த காவலர் இருந்தார். எபிரேயர் புத்தகம் காட்டுவது போல அந்த காவலர் சாத்தான். அவரது மரணத்தின் மூலம் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருப்பவனின் சக்தியை உடைச்சு விடலாம். அதுவே பிசாசு. இந்த வசனத்துல பைபிள் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருக்கிறது என்று சொல்கிறது. இதன் பொருள் சாத்தானின் அதிகாரம் உயிரோடு இருப்பவர்களை சோதிப்பதில் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. அவரது சக்தி மனிதர்களின் விதிய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்தது. அவர் இந்த உலகில் அதிகாரம் பெற்றிருந்தார் மற்றும் ஆன்மாக்களை மரணத்தின் அதிகாரத்தில் சிறையில் வைத்திருந்தார். அங்கு சென்றவர்களில் யாரும் தங்களது சொந்த வலிமையா தப்பிக்க முடியல. ஆகையால் இயேசு நேரடி எதிர்ப்புல தன் மிகப்பெரிய எதிரியின் ஆட்சி கொண்ட ஒரு ராஜ்யத்துக்குள் இறங்கினார். இங்கேதான் இன்னொரு முக்கியமான குறிப்பு தோன்றுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்துல உயிர்த்தெழுந்த இயேசுதானே தன் வெற்றியை உறுதியான வார்த்தைகளில் அறிவிக்கிறார். நான் இருந்தேன், ஆனால் பாருங்கள், நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி என் கையில் உள்ளது. சாவிகள் என்பது சக்தி வாய்ந்த அதிகாரத்தையும் முழுமையான கட்டுப்பாட்டையும் குறிக்கின்றன. ஒருவன் ஒரு இடத்தின் சாவிகளை வைத்திருந்தா அவன் விரும்பும் போதெல்லாம் அதன் கதவுகளை திறக்கவும் மூடவும் முழு அதிகாரம் பெற்றிருப்பான். முன்பு சாத்தான் மரணத்தின் பேரரசை வைத்திருந்தா, இப்போது இயேசு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவிகளை வைத்திருக்கிறான்னா அந்த 3 நாட்கள்ல ஒரு நேரடி மோதல் நடந்திருக்க வேண்டும்.
இயேசுவின் இறக்கும் ஒரு போர் நடவடிக்கையாகவும் சாத்தானிடமிருந்து அவனது அதிகாரத்தை பறிக்கும் ஒரு படையெடுப்பாகவும் இருந்தது. ஆனால் சாத்தான் இந்த அதிகாரத்தை ஏன் பெற்றான்? மேலும் இயேசு அதை ஏன் பறிக்க முடிவு செய்தான்? இயேசு சாத்தானிடமிருந்து மரணத்தின் கட்டுப்பாட்டை ஏன் பறிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முதல்ல சாத்தான் அதை எப்படி பெற்றான் என்பதை அறிய வேண்டும். இந்த அதிகாரத்தின் தோற்றம் ஆதிகாலம் ஏதேன் தோட்டத்துக்கு செல்லும். ஆதாம் மற்றும் ஏவால் தேவனை கேளாத போது பாவம் உலகில் புகுந்தது. இந்த விஷயத்துல வேதாகமும் மிகவும் தெளிவாக கூறுகிறது, பாவத்தின் நேரடி விளைவு மரணமே. ஒரு மனிதனின் மூலம் பாவம் உலகில் வந்தது, பாவத்தின் மூலம் மரணம் வந்தது, இதன் மூலம் மரணம் எல்லா மனிதர்களுக்கும் வந்தது. பாவத்தை அறிமுகப்படுத்திய முதன்மை சோதனையாளர் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை பெற்றவனாக ஆனான். ஆனா இயேசு வேறுபட்டவரா இருங்க, மனிதர்களை போல அல்லாம அவர் பாவமற்றவர். ஆனா அவருடைய வெற்றி முழுமையடைய மரிக்கிறதே போதுமானதல்ல. மரணத்தின் ஆட்சி ஒரு கோட்டையா இருந்தது. அந்த கோட்டைக்குள் செல்ல ஒரே வழி மரிக்க வேண்டும் என்பதே. இயேசு தாமாகவே இதை உறுதிப்படுத்துகிறார். நான் என் உயிரை விடுகிறேன், அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு யாரும் அதை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்வதில்லை. நான் என் விருப்பத்தின்படி அதை விடுகிறேன். மரணம் பாவிகளை கட்டுப்பிடிக்க முடியும், ஆனா இயேசு போன்ற பாவமற்றவரை அது கட்டுப்படுத்த முடியாது. இயேசு ஒரு வெற்றிகரமான வெற்றியாளராக உள்ளே நுழைகிறார். பவுல் அவருடைய வெற்றியை பற்றி பேசுறார். மரணமே உன் கூர்மைங்க, மரணத்தின் கூர்மை பாவமே. தேவன் நமக்கு வெற்றியை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அளிக்கிறார். இங்கே ஒரு ஆச்சரியமானதும் மிகவும் முக்கியமானதும் ஒரு விபரம் உள்ளது. பைபிள் இயேசுவா உயிர்த்தெழுதலின் முதற்பழம்னு அழைக்கிறது. இதன் பொருள் அவர் மரணத்தை நிரந்தரமாக முதலில் வென்றவர், மேலும் அவரை நம்புகிற அனைவரும் அதையே வெல்வார்கள் என்பதற்கான உறுதியும் அவரே. இயேசுவின் ஹாரிஸ்ல பெற்ற வெற்றி முழுமையானதாக இருந்தது. அவர் நரகத்தில் காத்திருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், மரணத்தின் விசைகளை எடுத்தார் மற்றும் காத்திருந்த நீதிமான்களை விடுவித்தார். இதனுடன் இந்த கதை முடிவுக்கு வந்துவிட்டது போல தெரிகிறது. ஆனா சாத்தான் தீர்மானமான போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் சரணடையவில்லை. நித்திய மரணத்தின் மீது அவருடைய அதிகாரம் முற்றிலும் உடைஞ்சு விட்டுங்க. ஆனால் உலகிலே ஏமாற்றவும் வேதனை ஏற்படுத்தவும் அவனுக்கு இருந்த திறன் இன்னும் மாறாம இருந்தது. சாத்தானின் புதிய போர் பூமியின் ஆழங்களில் அல்ல, அதன் மேற்பரப்பில் மனிதர்களின் மனங்களில் நடக்கும். உயிர்த்தெழுதலின் அதே கால அவன் முதல் நடவடிக்கையை எடுத்தான். இயேசுவின் உடல் கல்லறையில இனி இல்ல, அவரது ஆன்மா ஹேடிஸில் இருந்து வெற்றியுடன் திரும்பி வந்தது. சாத்தானி அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. ஆகவே அவனுடைய ஒரே பாதுகாப்பு பொய் சொல்லுவது. மத்தையுனர் செய்தி, மத தலைவர்கள் தங்கள் அவசரத்துல கல்லறையை காவல் காக்கும் படையினருக்கு பணம் கொடுத்ததை விவரிக்கிறது. இயேசுவின் சீடர்கள் இரவில் வந்து உடலை திருடி சென்றதாக பொய்யான கதையை பரப்புமாறு அவர்கள் அவர்களுக்கு உத்தரவிட்டனர். இந்த யுக்தி தெளிவா இருந்தது. மக்கள் உடல் உயிர் தெழுதலை நம்பவில்லை என்றா மரணத்தின் மீது கிடைத்த வெற்றிக்கு அவர்களுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. ஹேடிஸ் வென்றது ஒரு ரகசியமாவே இருந்து ஆதாரம் இல்லாத கதையாகவே இருக்கும். ஆனா அந்த பொய் அவனுடைய ஒரே பதிலாக இருக்கவில்லை. அவன் தோல்வியை அவனை கோபத்தாலும் நிரப்பியது. வெளிப்படுத்தல் புத்தகம் சாத்தானை ஒரு பெரிய பாம்பாக விவரிக்கிறது. கிறிஸ்துவை அழிக்க முடியாம போனதா இயேசுவின் அநுயாயர்கள் மீது அவன் தனது கோபத்தை முழுமையா செலுத்துகிறான். பின்னர் அந்த பாம்பு மிகவும் கோபம் அடைஞ்சு தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசுவின் சாட்சியை பிடித்திருப்பவர்களுடன் போர் செய்ய புறப்பட்டான். இதுதான் அடுத்த ஆண்டுகளிலும் நூற்றாண்டுகளிலும் நடந்ததை விளக்குகிறது. அதாவது தூதர்களும் ஆரம்ப தேவாலயமும் கடுமையா துன்புறுத்தப்பட்டனர். சாத்தான் இனிமேல் விசுவாசிகளுக்காக மரணத்தை இறுதி சிறையா பயன்படுத்த முடியவில்லை. அதனால் அவர் அதை பயங்கரவாத ஆயுதமாக வாழ்க்கையில பயன்படுத்த முயன்றார். அவர்கள் தங்கள் விசுவாசத்தை கைவிட செய்ய இப்போது நித்திய ஜீவனின் வாக்குறுதியை சுமந்தவர்கள் மீது அவனுடைய பாதுகாப்பு பழிவாங்கும் தாக்குதலா மாறியது. அந்த வாக்குறுதிய அவன் ஒரு காவலரா இழந்து விட்டான். அதனால் இயேசுவின் ஹேடிஸில் பெற்ற வெற்றி பூமியில அமைதியை கொண்டு வரவில்லை, மாறாக அது ஒரு புதிய வகை மோதலின் தொடக்கமாக அமைந்தது. இது விசுவாசம், உண்மை மற்றும் விசுவாசிகளின் நிலைத்தன்மைக்கான ஒரு போர். இந்த மோதல் வேதாகமத்தின்படி தீர்ப்பு நாள் வரை தொடரும். அப்போது சாத்தானே தீர்க்கப்படுவான். அவனது தோல்வி முழுமையாகவும் நித்தியமாகவும் இருக்கும். ஆனா நரகத்தின் மீது பெற்ற வெற்றிக்கு இன்னொரு உடனடி விளைவும் இருந்தது. இயேசு இறந்த அந்த கணத்துல இறந்தவர்கள் எழுந்து எருசலேமின் கல்லறையிலிருந்து வெளியே வந்தாங்க. மத்தேயு இதை உறுதிப்படுத்திட, கல்லறைகள் திறக்கப்பட்டன, இறந்திருந்த பல பரிசுத்த மனிதர்களின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து பரிசுத்த நகரத்தில் சென்று பலருக்கு தோன்றினார்கள். இயேசு இறப்பின் உலகத்திற்குள் இறங்கியது தனிப்பட்ட ஒரு விளக்கமாக மட்டும் இல்ல, உண்மையில இது மிகவும் முக்கியமானதா இருந்ததால அது கிறிஸ்துவ மதத்தின் மிக பழமையான மற்றும் மதிப்பிற்குரிய உரைகளில் ஒன்றான திருத்தூதர்களின் நம்பிக்கை உரையில சேர்க்கப்பட்டது.
திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை பைபிளில் உள்ள ஒரு புத்தகம் அல்ல. இது ஒரு சுருக்கம், மிகவும் பழமையான நம்பிக்கையின் அறிவிப்பு. இதன் ஆரம்ப காலத்தை 2ஆம் நூற்றாண்டுல ரோம்ல கண்டறிய முடிகிறது. ஒருவர் தங்களை நம்பிக்கையுடன் காட்டுவதற்காக தண்ணீர் திலகத்தில் ஈடுபடுவதற்கு முன் அவர்கள் பொதுவாக அறிவிக்க வேண்டிய சொற்கள் இவை. இதன் நோக்கம் தெளிவாக இருந்தது. நம்பிக்கையின் அடிப்படைகளை சுருக்கமாகவும் நேரடியாகவும் வரையறுக்க. மேலும் ஆரம்ப காலத்தில் இயேசு உண்மையில் பிறந்தவர், துன்புற்றவர், இறந்தவர் என்பதை மறுக்கும் தவறான போதனைகளில் இருந்து தேவாலயத்தை பாதுகாக்கும் வகையில் இருந்தது. ஆனா இதன் பெயரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. இத திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை என்று அழைப்பதற்கு காரணம் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இதை எழுதியதால் அல்ல. இதன் பெயர் ஒரு மிகவும் பிரபலமான பழமையான புராண கதையிலிருந்து வந்தது. உலகம் முழுவதும் பறந்து செல்லும் முன் 12 திருத்தூதர்களும் இந்த நம்பிக்கை உலையின் ஒவ்வொரு பகுதியையும் ஒன்றொன்று சேர்த்து வழங்கினார்கள் என்று கூறப்பட்டது. இன்று இது வரலாற்று ரீதியாக சரியானது அல்ல என்பதை நாம் அறிந்தாலும் அந்த பெயர் நிலைத்துவிட்டது. இதன் உள்ளடக்கம் திருத்தூதர்கள் வழங்கிய அடிப்படை போதனைகளில் அடிப்படையாக உள்ளது என்பதை இது பிரதிபலிக்கிறது. இன்று கூட கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உரைப்பவர்களாக இருக்கும் இந்த நம்பிக்கை உரை ரட்சிப்பின் கதையை சொல்கிறது. இந்த கதையின் மையத்தில் இயேசு இருந்த பிறகு என்ன செய்தார் என்பதை குறித்து ஒரு தெளிவான கூற்றை நாம் காண்கிறோம். நம்பிக்கை உரையில இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், அவர் பாதாளத்திற்கு இறங்கினார், 3ஆம் நாளில் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் பாதாளத்திற்கு இறங்கினார் என்ற சொற்றொடர் இந்த நம்பிக்கை உரையின் ஆரம்ப கால பதிவுகள்ல இல்ல. 4ஆம் நூற்றாண்டு முதல் இது பிற நம்பிக்கை உரைகளிலும் அதிகமாக தோன்ற தொடங்கியது மற்றும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் இயேசு உண்மையிலே பாதாளத்தின் சாவிகளை வைத்திருக்கிறாரா என்ற கேள்விகள் அதிகரிக்க தொடங்கின. அந்த சந்தேகங்களை நீக்கவே இந்த கூற்று நம்பிக்கை உரையில் சேர்க்கப்பட்டது. ஆனா திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை மட்டுமல்ல, இந்த நம்பிக்கையை கொண்டிருக்கும் பழமையான உரை. மற்ற சில ஆரம்ப கிறிஸ்தவ உரைகள் இதை இன்னும் வலுவாக உறுதிப்படுத்தின. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்று அத்தனாசிய நம்பிக்கை உரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நம்பிக்கை உரை வேறுபட்டல. இது ஒரு தத்துவ கையேடு போலவே கிறிஸ்தவ நம்பிக்கைகளை ஆழமாகவும் துல்லியமாகவும் விளக்கும் உரை. இது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முக்கியமான நபர் புனித அத்தனாசியஸின் பெயரை சுமக்கிறது. அத்தனாசியஸ் அலெக்சாண்ட்ரியாவின் ஆயராகவும் தன் காலத்தில் பரவலாயிருந்த ஆபத்தான கருத்தான ஆரியனிசத்திற்கு எதிராக கிறிஸ்தவ நம்பிக்கையை மிக வலுவாக காத்தவராகவும் இருந்தார். இந்த கற்றல் இயேசு தந்தை தேவனுக்கு சமமாக உண்மையில் தேவன் அல்ல, ஆனால் ஒரு பழைக்கப்பட்ட உயிர் என்று கூறியது. அத்தனாசியஸ் தான் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் முழுமையான தெய்வீகத்துவத்தை பாடுகாக்க போராடினார். அதனாலதான் அவருடைய பெயரை சுமக்கும் இந்த நம்பிக்கை உரை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை உரை இந்த தவறான போதனைகளுக்கு எதிராக சக்தி வாய்ந்ததும் விரிவானதுமான பாதுகாப்பாக உருவாக்கப்பட்டது. திருத்துவத்திலும் கிறிஸ்துவின் இரட்டை இயல்பிலும் தெய்வீகமும் மனிதமும் உள்ள நம்பிக்கைய முழுமையாக தெளிவாக வரையறுக்கிறது. இந்த நம்பிக்கை உரையில இயேசு நம்முடைய ரட்சிப்புக்காக பாடுபட்டார், பாதாளத்தில் இறங்கினார், 3ஆம் நாளில் இறந்தவர்களிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று தெளிவாக கூறப்படுகிறது. ஆனா இயேசு பாதாளத்தில் இறங்கியதை விவரிக்கும் மற்றொரு பழமையான கிறிஸ்தவ கதையும் உள்ளது. அது நிக்கோதேமு நற்செய்தி என்று அழைக்கப்படும் மிகவும் பிரபலமான ஒரு பழமையான நூல். இது அப்போக்ரிஃபா என கருதப்படுகிறது. ஆனால் நடுத்தர யுகம் முழுவதும் மிகுந்த தாக்கமும் மரியாதையும் பெற்றது. இந்த நற்செய்தியின் 2ஆம் பகுதி இயேசு ஹாரிஸில் இறங்கினார் என்று மட்டும் சொல்லவில்லை, அது எப்படி நடந்தது என்பதை காவியமான விவரங்களுடன் விவரிக்கிறது. இந்த கதை இறந்தவர்களின் உலகில் உள்ள இருளில் ஒரு பெரிய ஒளி வெடித்தது, சாத்தானும் ஹாரிஸும் முழுவதும் பதற்றத்தில் ஆழ்த்தப்பட்டது என்று விவரிக்கிறது. இயேசு இடிமுழக்கம் போன்ற குரல்ல வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அவை கீழ்ப்படையவில்லை என்றால் அவை அவற்றை நொறுக்கி உடைக்கிறார் என்று இது சொல்கிறது. இந்த விவரிப்பு இயேசு சாத்தான கட்டி போட்டு பிறகு முதல் மனிதனான ஆதாமிடம் தன் கையை நீட்டுகிறார் என்று கூறுகிறது. அவர் ஆதாமை எழுப்பி இருளிலிருந்து வெளியே அழைத்து செல்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய பேரணியாக பழைய ஏற்பாட்டில் அபிரகாமின் மடியில் அவரை எதிர்பார்த்திருந்த அனைத்து பிதாமக்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் நீதிமான்களும் வெளிப்படுகிறார்கள். அபிரகாமின் மடி என்பது ஹாரிஸ்ல உள்ள ஒரு சிறப்பு பகுதி. இந்த கருத்து இயேசு சொன்ன ஒரு ஓமையிலிருந்து வருகிறது. அதாவது பணக்காரரும் பிச்சைக்கார லாசருவும் பற்றிய ஓமை. அந்த கதையில நீதிமானான லாசரு இறந்ததும் தேவதூதர்கள் அவரை அபிரகாமின் மடிக்கு அந்த பெரிய பிதாமகனின் அருகில் மரியாதையும் ஓய்வும் உள்ள இடத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனா அந்த பணக்கார வேதனையுள்ள இடத்துல இருக்கா. இந்த ஓமையில குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அந்த 2 இடங்களையும் பிரித்திருந்தது. ஒருவரும் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு செல்ல முடியாது. நீதிமான்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருந்தாங்க. ஆனா அவர்கள் இன்னும் இறந்தவர்களின் உலகத்துலதான் இருந்தாங்க. அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த காத்திருக்கும் இடத்தில் அந்நியர்கள் யாரும் இல்ல.
இஸ்ரவேல் வரலாற்றில் உள்ள அனைத்து பெரியவர்களும் அங்கே இருந்தார்கள். ஆதாம், நோயி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ராஜா தாவீது, தீர்க்கதரிசி எசையா, யோவான் நன்செய்யப்பட்டவர் மற்றும் தேவனின் வாக்குறுதிகளில் நம்பிக்கையுடன் இருந்த அனைத்து பரிசுத்தரும் தீர்க்கதரிசிகளும் அவர்கள் விசுவாசத்துல வாழ்ந்து இருந்தாங்க. ஆனா பரலோகத்திற்கான இறுதி கதவு இன்னும் திறக்கப்படவில்லை. அவர்கள் சிலர் நூற்றாண்டுகளாக கூட காத்திருந்தார்கள் மெசியாவின் வருகைக்காக, இறுதியில் அவர்களை வெளியே அழைத்து செல்லும் வாக்குறுதியான விடுவிப்பவருக்காக. ஆனா சிலுவையில ஒரு விஷயம் நடந்தது, அது இதுவரை நாம் சொன்ன அனைத்தையும் முரணாக தோன்றுகிறது. இயேசு ஹேடிஸுக்கு இறங்கினார் என்பதை மறுக்க வல்லுநர்கள் பயன்படுத்தும் வாதங்கள்ல இதுவும் ஒன்று. இயேசுவின் பக்கத்துல சிலுவையில் அறையப்பட்ட திருடன்கள்ல ஒருவர் இறப்பதற்கு முன்பு மனம் திரும்பினார். அவருக்கு இயேசு ஒரு அதிசயமான வாக்குறுதியா அளித்தார். உண்மையாக உனக்கு சொல்கிறேன், இன்று நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இயேசுவின் ஆவி ஹேடிஸ்க்கு இறங்கினா அந்த செந்தடி நாள்ல திருடருடன் சொர்க்கத்துல எப்படி இருக்க முடிஞ்சது? அந்த காலத்து யூதர்களின் சிந்தனையில சொர்க்கம் என்ற சொல் அபிரகாமின் மடியில் இருப்பதை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்பதே முக்கியமானது. அதாவது ஹேடிஸில் நீதிமான்கள் அமைதியாக காத்திருந்த பகுதியை சொல்வது. அது வேதனையின் பகுதியுடன் ஒப்பிடும் போது சொர்க்கமா இருந்தது. மரணத்தின் ஆட்சியில அமைதியான ஓய்விடம் போல இருந்தது. இயேசு அந்த திருடரிடம், நீதிமான்கள் இறந்த பின் அமைதியாக இருக்கும் இடத்தில் அவர்கள் இருவரும் அந்த சேர்ந்த நாளில் சந்திப்பார்கள் என்று வாக்குறுதி அளித்தார். காரணம், இயேசு ஹேடிஸை வெல்ல இறங்க போகிறார் என்பது. இந்த வசனத்தின் மொழிபெயர்ப்பு சுற்றி ஒரு சுவாரஸ்யமான விவரமும் உள்ளது. பைபிளின் பழமையான கிரேக்க கைப்பிரதிகள்ல கமா அல்லது பிற நிறுத்துக்குறிகள் இல்ல. இவை நூற்றாண்டுகளுக்கு பிறகு மொழிபெயர்ப்பாளர்களால் சேர்க்கப்பட்டவை. சிலர் இந்த வாசகத்தை வேறு விதமாக வாசிக்கலாம் என்று கூறுகிறார்கள். உண்மையாக நான் இன்று உனக்கு சொல்கிறேன், என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இந்த விளக்கத்துல இன்று என்பது இயேசு வாக்குறுதி அளிக்கும் நாள், அது நிறைவேறும் நாள் அவசியம் இல்ல. இது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கம் அல்ல என்றாலும் ஒரு சிறிய விவரம் எவ்வாறு புதிய புரிதல்களுக்கு வழிவகுக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. இயேசு ஹேடிஸில் பெற்ற வெற்றி மற்றும் அவரது உயிர்த்தெழுதல் ஒரு திருப்புமுனையை குறித்தது. பிறக்கும் விசைகள் அவரிடம் இருந்ததால் இயேசு இறந்தவர்களின் உலகின் ஆண்டவராக ஆனார். விசைகள் இருந்தா நீங்கள் விரும்பிய போது சிறை கதவுகளை திறக்கவும் மூடவும் முடியும். இயேசு நீதிமான்களை விடுவிக்க இதையே செய்தார். ஆனா இதனால் சிறை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. இறப்பு மற்றும் ஹேடிஸ் என்ற கருத்துகளின் அமைப்பு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் தொடர்ந்தே இருந்தது. பைபிளின் படி அவற்றின் இறுதி அழிவு காலத்தின் முடிவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தல் நூல் இதை மிகவும் தெளிவாக விவரிக்கிறது. அது அனைத்து மனிதர்களுக்கும் இறுதி தீர்ப்ப பெரிய வெள்ளையாசன தீர்ப்பு என்று அழைக்கப்படுவதை பற்றி பேசுகிறது. இந்த ஆசனத்தின் முன் எல்லா காலங்களில் இருந்தும் பெரியவர்களும் சிறியவர்களும் உட்பட அனைத்து இறந்தவர்களும் தீர்ப்பு பெற அழைக்கப்படுகிறார்கள். இங்க இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தங்களது கடைசி மற்றும் தீர்மானமான பங்கினை வகிக்கின்றன. உரையில கடலும் அதில் இருந்த இறந்தவர்களையும், இறக்கும் மற்றும் ஹேடிஸும் தங்களிடம் இருந்த இறந்தவர்களையும் விட்டுவிட்டன. ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த செயல்களின்படி தீர்ப்பு பெற்றார்கள்னு கூறப்படுது. இந்த தருணத்துல இறக்கும் மற்றும் ஹேடிஸ் இனி சிறைச்சாலையாளர் அல்ல. அவர்கள் தங்களிடம் இருந்த எல்லா கைதிகளையும் கடம்புலின் இறுதி தீர்ப்பை எதிர்கொள்ள கட்டாயமா முழுமையா விடுவிக்கிறாங்க. அவர்களின் நோக்கம் முடிவடைந்துவிட்டு அவர்கள் தங்களது கடைசி கைதிகளை ஒப்படைத்தவுடன் இறக்கும் மற்றும் ஹேடிஸின் விதி முடிவாக முடிவடைகிறது. அவர்களுக்கு இனி வாழ்வதற்கான காரணமே இல்லை. அவர்கள் வெற்றி கொள்ளப்பட வேண்டிய கடைசி எதிரிகள். வெளிப்படுத்தல் இது ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் முடிவான படமா விவரிக்கிறது. பின்னர் இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தீக்குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணம். இதுவே கதையின் முடிவல். இறப்பு தானே அழிக்கப்படுகிறது. இது பைபிள் இரண்டாவது மரணம் என்று அழைக்கும் அழிவும் கடைசி முறையாக கடவுளிடம் இருந்து பிரிவும் ஆகிய நிலைக்கு எரியப்படுகிறது. புதிய படைப்புல மரணம் என்ற கருத்தே முற்றிலும் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் வெற்றி பல கட்டங்களை கொண்ட திட்டமாக இருந்தது. அதன் நஞ்சான பாவம் சிலுவையில் அகற்றப்பட்டது. அதன் விசைகளான அதிகாரம், அவர் இறங்கியதும் உயிர்த்தெழுந்ததும் எடுத்துமொள்ளப்பட்டது. மேலும் இறுதி தீர்ப்பில் அதன் இருப்பே முற்றிலும் அழிக்கப்படும். அதனால கடவுள் வாக்குறுதி அளித்துள்ள புதிய வானமும் புதிய பூமியிலும் மரணம் இனி இருக்காது. இயேசு பாதாளத்தில் பெற்ற வெற்றி மற்றும் நீதிமான்களை விடுவித்தது அவர் நரகத்தில் செய்த பணியை முழுமையாக்கியது போல தெரிகிறது. ஆனா மனித ஆன்மாக்கள் மட்டும்தான் பாதாளத்தில் சிறைப்பட்டிருந்தாங்களா? பைபிள் மனிதர்களை விட மிகவும் பழமையானதும் சக்தி வாய்ந்ததுமான மற்ற கைதிகள் இருந்ததாக சுட்டிக்காட்டுகிறது. யூதா மற்றும் இரண்டு பேதுரு போன்ற பிற புதிய ஏற்பாட்டு கடிதங்கள் இதை பற்றி நேரடியாக பேசுகின்றன. அவர்கள் தங்கள் அதிகார நிலையை காக்காம தக்க இடத்தை விட்டு விலகிய தேவதூதர்களை பற்றி குறிப்பிடுகின்றனர். உரை கூறுகிறது,
கடவுள் அவர்களை இருளில் நித்திய சங்கிலிகளால் கட்டி மகா நியாய தினத்தில் தீர்ப்பு பெற வைத்திருக்கிறார். பேதுருவின் இரண்டாவது கடிதம் கடவுள் அவர்களை நரகத்திற்கு அனுப்பி இருளின் சங்கிலிகளில் கட்டி தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார் என்று கூட சொல்கிறது. இவர்கள் மனித ஆவிகள் அல்ல, இவர்கள் மிகவும் பழமையான வானக துரோகத்திலிருந்து வந்த தேவதூதர்கள். அவர்கள் ஆபிரகாமின் மடியில் உள்ள காத்திருப்பு அறையில் இல்ல, அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இறுதி தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இயேசு ஹேடிஸ்ல நுழைந்த போது அவர் ஆபிரகாமின் மடிக்கு மட்டும் ஒளிய கொண்டு வந்ததில்லை, அவரது வெற்றிகரமான இருப்பு இருளின் இந்த சிறைகளிலும் அவரது அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கும். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க அல்ல, ஏனெனில் அவர்களது தீர்ப்பு அவர்களது துரோகத்திலிருந்தே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்களுக்காக ஒரு பயங்கரமான செய்தியை அறிவிக்க, அதாவது அவர்களது தலைவன் சாத்தான் இப்போதுதான் தோற்கடிக்கப்பட்டு விட்டான் என்று. இந்த நிகழ்வை பத்தி பழைய புத்தகங்கள்ல சில தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. முத கிறிஸ்தவர்கள் இந்த நிகழ்வை பழமையான தீர்க்க தரிசனங்களின் நேரடி நிறைவேற்றமாகவே பார்த்தனர். அதில் மிக முக்கியமானது பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 16 காணப்படுகிறது. அங்க தீர்க்கதரிசியாக பேசும் ராஜா தாவீது தேவனிடம், நீ என் ஆவியை மரண உலகில் விட்டுவிட மாட்டாய், உன் விசுவாசியானவன் அழுகையை காணவிட மாட்டாய் என்று சொல்கிறார். நூற்றாண்டுகள் கழித்து இயேசு விண்ணேற்றம் பெற்ற பிறகு பெந்தகோஸ்தே நாளில் திருச்சபை வரலாற்றில் முதல் பொது சொற்பொழிவில் திருப்பெயர் பேதுரு இந்த வசனத்தையே பயன்படுத்தினார். அவரது தர்க்கம் மிகவும் வலுவானதா இருந்தது. சங்கீதத்தை எழுதிய ராஜா தாவீது உண்மையிலே இறந்து விட்டார் என்பதை பேதுரு கூட்டத்தாருக்கு நினைவூட்டினார். அதனால தாவீது தன்னை பற்றியே பேச முடியாது. ஒரு தீர்க்கதரிசியாக அவர் எதிர்கால மெசியாவை பற்றியே பேசினார். கிறிஸ்துவின் ஆன்மா ஹேடிஸ்ல கைவிடப்பட மாட்டாது என்றும், அவர் மீண்டும் உயிர்த்தெழுவதால் அவரது உடல் அழியாது என்றும் அவர் தீர்க்க தரிசனம் செய்தார்.

பார்த்து இயேசுவே அந்த மெசியா என்று பேதுரு முடிவுக்கு வந்தார். இந்த தீர்க்கதரிசி நிறைவேறியது என்பதற்கான சான்றாக அவரது உயிர்த்தெழுதல் இருந்தது. மற்ற சில உரைகள் அங்கு நடந்தத நேரடி மோதலும் ஒரு அதிரடியான வெற்றியும் விவரிக்கின்றன. திருப்பெயர் பவுல் கொலோசியர் மக்களுக்கு எழுதிய கடிதத்தில் மிகவும் வலுவான இராணுவ சொற்களை பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் வெற்றியை அவர் இப்படி சொல்கிறார், அதிகாரங்களையும் அதிகாரங்களையும் ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கி அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தி சிலுவையின் மூலம் அவர்களை வென்றார். அதிகாரங்களோ அதிகாரங்களோ என்பது பிசாசு சக்திகளின் படை சாத்தானின் இராணுவம் என்பதாகும். பவுல் சொல்வது கிறிஸ்து அவர்களை ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கியார். அதாவது எதிரி சிப்பாயின் ஆயுதங்களையும் கவசத்தையும் பறித்து விடுவது போல அவர்களை ஆயுதம் இழக்க செய்தார். அது மட்டுமல்ல, அவர் அவர்களை ஆயுதம் இழக்க செய்ததோடு நிற்கவில்லை, அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தினார். இது ஒரு ரோம படைத்தலைவரின் வெற்றி பேரணியை நினைவூட்டுகிறது. அதில் வெற்றி பெற்ற தளபதி ரோமாவின் தெருக்கல்ல ஊர்வலமாக சென்று தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட எதிரிகளை மக்கள் அனைவருக்கும் காட்டுவார். பவுல் சொல்வது கிறிஸ்து அதையே செய்தார் என்பதாகும். அவர் தீய ஆவிகளின் சக்திகளை எல்லோருக்கும் முன்பாக அவமானப்படுத்தி அவர்கள் வென்றெடுக்கப்பட்டவர்கள் என்பதை படைப்பில் அனைவருக்கும் காட்டினார். மற்றும் எதிரியை வென்று விசைகளை எடுத்த பிறகு வெற்றி பெற்ற ராஜா கைதிகளை விடுவிக்கிறார். இந்த தருணத்தை பற்றி பவுல் எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலும் விவரிக்கிறார். மற்றொரு சங்கீதத்தை மேற்கோள் காட்டி இயேசுவை பற்றி அவர் உயரத்தில் ஏறிய போது சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தினார் என்று சொல்கிறார். பழமையான நூல்கள்ல விவரிக்கப்படும் இயேசுவின் இறங்கும் கதையை கவனிச்சா அது தெளிவா தெரிகிறது. ஆனா பல நூற்றாண்டுகளாக இந்த நிகழ்வின் சரியான அர்த்தத்தை கிறிஸ்தவர்கள் ஆழமா சிந்தித்து வந்துள்ளனர். அனைவரும் இதை ஒரே மாதிரியாகவே விளக்கவில்லை. முக்கியமான வேறுபாடுகள் பழைய தேவாலயங்கள், உதாரணமாக கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் மற்றும் புரட்சி மூலம் உருவான பல தேவாலயங்கள் ஆகியவற்றின் பார்வையில காணப்படுகின்றன. கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் தேவாலயங்களுக்கு அந்த இரக்கம் ஒரு நேரடி மற்றும் வெற்றிகரமான நிகழ்வாக இருந்தது. கிறிஸ்து தமது ஆன்மாவிலும் தெய்வீகத்துடன் ஒன்றிணைந்தும் நரகத்திற்கோ அல்லது ஹேடிஸிற்கோ இறங்கினார். ஆனால் துன்பப்படுவதற்காக அல்ல. அவரது துன்பம் ஏற்கனவே சிலுவையில் ஊன்றிவிட்டது. அவர் ஒரு வெற்றியாளராக இருளில் ஒளியாக இறங்கினார். ஆனா பல புரட்சி சார்ந்த தேவாலய அறிஞர்கள் இதை வேறுபட்ட மூலையில பார்த்தனர். அவர்களுக்கு அந்த நம்பிக்கை உரையில் உள்ள நரகத்திற்குள் இறங்கினார் என்ற சொற்றொடர் மரணத்திற்கு பிறகு ஒரு இடத்திற்கு சென்றதை அவசியமாக விவரிப்பதில்லை. அவர்கள் இதை ஒரு சக்தி வாய்ந்த உவமையாக இயேசு சிலுவையில் அனுபவித்த மிகப்பெரிய ஆன்மீக வேதனையை விவரிக்கும் ஒரு வழியாக பார்க்கிறார்கள். இந்த கோணத்தில் இயேசுவுக்கான உண்மையான நரகம் என்பது மனித குலத்தின் பாவத்தின் முழு பாரத்தையும் அனுபவிப்பதும் கடவுள் தந்தையால் விட்டுவிடப்படுவதும் தான். இது எந்த உடல் வேதனையை விட அதிகமான ஆன்மாவின் வேதனை. அதனால இந்த பார்வையில வெற்றி முழுமையாக சிலுவையில நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆழமான நம்பிக்கை புத்தகங்களையும் விவாதங்களிலும் மட்டும் நிலைத்திருக்கவில்லை. இது கிறிஸ்தவ ஆண்டின் மிக முக்கியமான கொண்டாட்டமான ஈஸ்டர் விழாவின் இதயமாக மாறியது. அதாவது உயிர்த்தெழுதலை கொண்டாடும் இரவு. சிலுவை ஏறுதல் அல்லது நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் உயிர்த்தெழுதல் அதாவது ஈஸ்டர் ஞாயிறு ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட நாளை புனித சனிக்கிழமை என்று அழைக்கப்படுகிறது. இது திருச்சபை வழிபாட்டு முறையில ஆழமான அமைதி, நிசப்தம் மற்றும் காத்திருப்பின் நாள். இந்நாளில் கிறிஸ்துவின் உடல் கல்லறையில் ஓய்வெடுத்திருப்பதை திருச்சபை தியானிக்கிறது. அதே சமயம் மரணத்தின் உலகில் அவர் மேற்கொள்ளும் மர்மமான செயலில் கவனம் செலுத்துகிறது. இது அரசன் எதிரியின் கோட்டையிலிருந்து விடுதலைக்கான தனது பணியை நிறைவேற்றும் நாள். இந்த தியானம் குறிப்பாக கிழக்கு கிறிஸ்தவ திருச்சபை மரபில் மிக தெளிவாகவும் கவிதை பூர்வமாகவும் வெளிப்படுகிறது. நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் புனித சனிக்கிழமை வழிபாடுகள்ல மிகவும் பழமையான பாடல்கள் பாடப்படுகின்றன. இந்த பாடல்கள் அந்த காட்சியை நாடகமயமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் விவரிக்கின்றன. பல நேரங்களில் அவை உரையாடல் வடிவில் வழங்கப்படுகின்றன. அந்த பாடல்களில் மரணத்தின் காவலராக உருவகப்படுத்தப்பட்ட ஹேடிஸ் தன் இருண்ட உலகில் ஒருபோதும் புகாத ஒளி புகுந்ததை பார்த்து பயத்தில கத்துகிறான். தாம் விழுங்கிவிட்டதாக நினைத்தவரே உண்மையில் உயரின் படைப்பாளி, தனது இராஜ்யத்தை அழிக்க வந்திருக்கிறார் என்பதால் ஹேடிஸ் வருந்துகிறான். இது நரகத்தை வென்ற கதை விசுவாசிகள் கவிதை பூர்வமா பாடும் பாடல். ஆகவே தியாலஜிக்கல் விளக்கங்கள் வேறுபட்டாலும் மையமான நம்பிக்கை நிலைத்திருக்கிறது. பண்டைய நம்பிக்கை உரைகளில் இருந்தும் இன்றும் பாடப்படும் கீர்த்தனைகளில் இருந்தும் கிறிஸ்தவ விசுவாசம் இயேசுவின் மரணம் ஒரு சோர்வான முடிவாக இல்லை என்று உறுதிப்படுத்துகிறது. இது வெற்றிகரமான ஒரு பணி ஆழங்களில் தொடங்கியது. அதன் வெற்றியை நாம் ஒவ்வொரு ஆண்டும் உயிர்த்தெழுதலின் ஒளியில கொண்டாடுகிறோம். முழு கதையும் தேவதூதர்கள், விசைகள், இராஜ்யங்கள் இவை எல்லாம் கடந்த காலத்தின் சிக்கலான தியாலஜி மட்டும் அல்ல. இவை நம் இன்றைய வாழ்வுக்கு நேரடி மற்றும் ஆழமான தாக்கங்களை கொண்டுள்ளன. இது உயிர்த்தெழுதல் குறித்து நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. ஈஸ்டர் காலி கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது.

இயேசுவின் வெற்றியின் தொடக்கம் அல்ல. இது பொதுவாக வெளிப்பட்ட நிகழ்வு. ஆன்மீக உலகின் ஆழங்களில் ஏற்கனவே வென்ற போரின் தெளிவான விளைவு. நாம் கடவுளை காணாத போது அவர் செயல்படுவது போல இயேசுவா அதே செய்தார். இந்த வெற்றி நம் மரணத்துடன் உள்ள உறவை முற்றிலும் மாற்றுகிறது. இந்த பணி காரணமாக விசுவாசிகள் இனி மரணத்தை இருண்ட முடிவாகவோ அல்லது அறியாத ஒன்றில் குதிப்பதாகவோ பயப்பட வேண்டியதில்லை. இயேசு விசைகளை பிடித்திருக்கிறார் என்றால் மரணத்தின் கதவை இனி எதிரி கட்டுப்படுத்தவில்லை என்பதை குறிக்கிறது. இது நம்முடைய இரட்சகரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆகவே மரணம் இனி கடக்க முடியாத சுவரா இல்ல. இது ஒரு நுழைவாயிலாக, இந்த வாழ்க்கையிலிருந்து அடுத்த வாழ்க்கைக்கு செல்லும் எளிய வழியாக, கிறிஸ்துவின் உடனடி முன்னிலையில் நம்மை அழைத்து செல்லும் பாதையா மாறிவிட்டது. இந்த வெற்றியும் விடுதலையும் கொண்ட செயலே நாம் கடவுளை நேரடியாக அணுக முடியும் காரணமாகும். அடுகாலத்தின் கதவுகள் உடைக்கப்பட்டன. நம்மை பிரித்திருந்த தடைகள் அகற்றப்பட்டன. இந்த மூன்று நாட்களை பற்றி புரிந்து கொண்ட பிறகு பலர் தங்கள் வாழ்க்கை பார்வை எப்படி மாற்றப்பட்டது என்று பகிர்ந்துள்ளனர். அவர்கள் இறப்பையும் இறுதி கிரியைகளையும் ஒரு துயரான இறுதி விடை என்று பார்க்குவதை நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் அதை ஒரு பின்ன சந்திப்போ என்ற பார்வையில பார்க்க ஆரம்பிச்சாங்க. பரலோகம், அதாவது கடவுளின் முன்னிலை இருக்கும் இடம், இப்போது விசுவாசத்தில் இருந்த நீதிமான்கள் அனைவராலும் நிரம்பி திறந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது திறந்திருக்கிறது, ஏனெனில் கிறிஸ்து முதலில் இறங்கி அந்த வழியை தயார் செய்தார். இறுதியில நரகத்துக்குள் இறங்கிய கதை கடவுளின் அற்புதமான அன்பின் ஆழத்தை நமக்கு காட்டுகிறது. அது நமக்காக சிலுவையில உயிர் துறக்க மட்டுமல்லாம இருளின் ஆழமான இடங்களுக்கே இறங்கும் அன்பை வெளிப்படுத்துகிறது. இந்த பகுதிகள் உங்கள் கவனத்தை ஈர்த்திருந்தா தயாராகுங்கள். நீங்க இப்போ பார்த்தது சாத்தானும் மரணமும் பற்றிய கதையின் ஆரம்பமே. சாத்தா மரணத்தின் மீது தனது பிடியை இழந்து விட்டாலும் இன்னும் பூமியில் சுற்றி கொண்டிருக்கிறான். கிறிஸ்து திரும்பி வருவர அவன் அப்படியே தொடர்வான். கடவுள் அவனை இவ்வளவு காலம் ஏன் இருக்க அனுமதிக்கிற? அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை தெரிந்து கொள்வீங்க. உங்கள் திரையில் இருக்கும் தம்ப்நெயில தட்டுங்க, அந்த மறைக்கப்பட்ட செய்தியும் மற்ற அற்புத ரகசியங்களும் வெளிப்படும்.

ஜெபம் செய்வோம். ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான இந்த வருடத்தின் கடைசி வார கர்த்தருடைய பரிசுத்த நாளுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். 52 வாரங்கள் தேவன் நம்மை பாதுகாத்து இந்த 52வது வாரத்தின் முடிவில் கர்த்தருடைய பாதத்திற்கு வரும்படியாக தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். தேவன் நல்லவர். சிந்தித்து பாருங்க, இந்த வருடத்தை நம்மோடு கூட தோபிக்கிறவர்கள் எவ்வளோ பேர் இந்த வருடத்தின் இறுதி வாரத்தில் இல்லை. ஆனால் தேவன் நம்மை அழைத்து வந்து இந்த கடைசி வாரத்திலும் நாம் அவரை தொழுது கொள்ளும்படியாக நமக்கு பாக்கியம் தந்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கின்றோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிறதான அன்பின் தேவனே, கர்த்தாவே, நீர் தந்திருக்கிறதான இந்த அருமையான நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆமாப்பா, அந்த 52வது வாரம் வரை கண்மணி போல காத்து நடத்தி வந்தீங்க. அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையாக தயவாய் நடத்தி எங்களை பாதுகாத்து சுமந்து தப்பு வைத்து ஏந்தி எங்களை காத்து வந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இது எங்களால் உண்டானது அல்ல ஆண்டவரே. எல்லாம் உடைய கிருபப்பா, கிருபப்பா, கிருபப்பா, கிருபப்பா. எல்லாம் தாங்கி ஏந்தி வந்த நம்முடைய கிருபை நினைத்து நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ எங்களோடு கூட இந்த வருடத்தை துவைக்க நீ எவ்வளோ பேர் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் இல்லை ஆண்டவரே. அது எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் தவணை நாட்களாக கிருபை நாட்களாக கூட்டி கொடுத்து கொண்டு வருகிறீரே, உமக்கு நன்றி. இந்த கடைசி வாரத்தில் உன்னை பார்த்து நின்று போய் துதிக்க நீ தந்த நல்ல இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த கூட்டங்களுக்கு உரமாக எலும்புகிற எல்லா அந்தகார ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. இதோ சர்பங்களின் தேல்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீரேப்பா. இந்த கூட்டங்களுக்கு உரதமாக எலும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். இறங்கு வீராக சமாதான தேவன் சீக்கிரமே சாத்தானே உங்கள் கால்களுக்கு நசுக்கப்படுவார் சொன்ன வாக்கின்படியே இந்த கூட்டங்களுக்கு உரதமாக எலும்புகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். பாடுப்போம் பாடுகள், ஜெபிக்கிற ஜெபங்கள், தியான வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகி தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். உங்கள் பரிசுத்த நாம் மாத்திரமே உயர்த்தப்படுவதாக ஆண்டவரே. அப்பா, அந்த இடத்தை சுற்றியும் ரத்தத்தினாலும் நாமத்தினால் அக்னியால் வேலடைப்பீராக. உங்கள் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். மின்கருவியில் இசைக்கருவிகளை ஆசீர்வதிங்க. கர்த்தர் நாம் உயர்த்தப்படட்டும். துதிகணமாக மேலாம் நீர் ஏற்றுக்கொள்ளும். கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜனங்களை ஆசீர்வதிங்க. தங்குத்தடையிலும் வார்த்தைகள் எல்லா மக்களையும் சென்றடை இறக்கம் பாராட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே தாழ்மை ஜெபிக்கின்றோம் பிதாவே. கண்கொள்ளலாம், சேர்ந்து பண்ணலாமா? உன்னதமானவர்.

ஆண்டவராய் தேவன் நம்மை தூக்கி சுமந்து வந்த அனைத்து காரியம் நினைத்து பாருங்க. இந்த வருடத்தை துவக்க நீ எவ்வளோ பேர் நம் நடுவில் இல்லை, ஆனால் நமக்கெல்லாம் கிருபையாக கிருபையாக கிருபையாக ஒவ்வொரு நாட்களையும் நமக்கு என்ன செய்றார், அவர் கூட்டி தந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை சொல்லுவோமா? ஹலேலூயா சொல்லலாமா? ஹலேலூயா ஹலேலூயா. தேவன் நம்மை நினைப்பதற்கு நம்ம எம்மாத்திரம் சிந்திச்சு பாருங்க. ஆனால் நம்ம மேல் அவர் நினைவாக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், 40 சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது சொல்கிறார், 40 சங்கீதம் 17 வசனத்தில் வாசிக்கிறோம், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். நம்ம நினைவாக இருந்து இந்த வருஷம் முழுவதும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த வருஷம் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் காத்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஆண்டில் 52 வாரங்களை நம்மை பாதுகாத்து 52 வாரத்திலே வந்து நம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல சாக்கியங்களுக்காக அவருக்கு நன்றி சொல்லாமா? இணைந்து பாடுவோமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. இந்த பாடலாம் தெரிஞ்ச பாடம் சேர்ந்து பாடலாமா? எவ்வளோ தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் நினைவு கொண்டவர்களாக நம்ம எல்லாம் இணைந்து பாட போகிறோம். ஒவ்வொரு நாட்களையும் தேவன் நம்மை பாதுகாத்தார், பராமரித்தார், தூக்கி சுமந்தார். அதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை இணைந்து பாடுவோம்.

சங்கீதக்காரன் சொல்கிறேன், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முள் உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பார்த்தீங்களா, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த எந்த காரியத்தையும் நாம் மறக்காதபடிக்கு அவரை ஸ்தோத்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி வாரத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷத்துல எவ்வளோ தேவன் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நம் நோய்கள் எல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை எத்தனையோ முறை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி இந்த வருஷத்துல எவ்வளோ நன்மையில் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா. அதான் நினைவு கொண்டோர்களாக இன்னொரு பாடலை பாடி கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், எல்லாம் சேர்ந்து நம்ம ஆண்டவராகிய தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? அவர் செய்த நன்மை நீங்க உங்க மனதில் கொண்டு வந்து நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன நன்மை செஞ்சிருக்க உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. அதை நினைவுக்கு வந்தவர்களாக கையில தட்டி எல்லாரும் மகிழ்ச்சியோடு இந்த பாடலை பாடலாமா?

அப்படியே கர்த்தர் நன்றி சொல்லாமா. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. தாங்கி நீரே, ஏந்தி நீரே, தப்புவித்தரே, ஓ சுமந்திரையா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாய் திறந்து சொல்லுங்க, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா சொல்லுங்க. தேவன் நம்மை தூக்கி சுமந்து வந்த நினைவு கொண்டவர்களாக நன்றி சொல்லாமா. சொல்லுங்க, நன்றி நன்றி. ஆவியானவரே, எங்கள் மீது அன்பு வைத்து பாதுகாத்தவரே, ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எவ்வளவா என்னை பாதுகாத்து நம்மை சிநேகித்து நம்மை தூக்கி சுமந்து கொண்டு வந்தாரே, உமக்கு நன்றி அப்பா. நான் எல்லாம் தகுதி இல்லப்பா. ஹல்லேலூயா சொல்லாமா.

சிந்திச்சு பாருங்க. அன்னன்றைக்கான நம் தேவைகள் எல்லாம் தேவன் கிருபையாக சந்தித்து வந்தாரே. தவித்த வேலையிலே நம் தவிப்பை மாற்றினாரே. தேவை நேரத்திலே தேவை சந்தித்தாரே.

தேவன் நம்மை ஆச்சரியமாய் சுமந்து வந்தாரே. சற்று பின்திரும் பாருங்க. ஆனால் நாம் எவ்வளோ துக்கப்படுத்தணும், அவர் வேதனைப்படுத்தணும், பிரமாணங்களை விலகி வாழ்ந்தோம், அவரை காயப்படுத்தணும், அதெல்லாம் நினைவு கூர்ந்து தேவனே என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்க, வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், என்னை பரிசுத்தப்படுங்கப்பா. எவ்வளவோ ஆண்டவர் துக்கப்படுத்தின ஆண்டவரே, எவ்வளோ அநியாயங்களின் வாழ்க்கையில, எவ்வளோ அக்கிரமங்களின் வாழ்க்கையில் காணப்பட்டதப்பா, எல்லாம் மன்னிங்கப்பா, வாய் திறந்து ஜோமனுங்க பார்க்கலாம், என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, இதை மாற்றுங்க ஆண்டவரே. கேளுங்க பார்க்கலாம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்கிறது வேதம். அப்பா, என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க எல்லா அசூசிகளையும் மாற்றிப்போ, அருவிருப்பில் நீக்கி போடும், குற்றமற்றவனாக என்னை மாற்றும், பரிசுத்தவானாக மாற்றும், என் வாழ்க்கையில பரிசுத்தத்தை தாரும். வாய் திறந்து ஜெபமனுங்க பார்க்கலாம். சென்ற வருஷம் எவ்வளோ அப்பா ஜெபிக்காம போன ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, எவ்வளோ துக்கப்படுத்தினப்பா, என்னை மன்னிங்க அப்பா. அப்பா எனக்குள்ள பரிசுத்தத்தை தாங்க. சங்கீதக்காரன் சொன்னது போல சொல்லாமா, சுத்த இறுதி நிலை சிருஷ்டித்தரலும் ஆண்டவரே, நிலைவரமான ஆவி உள்ளத்திலே புதுப்பியும் ஐயா. ஐயா எனக்குள்ள நீங்க தங்குங்கப்பா, இவ்வளவு உங்களை என்ன துக்கப்படுத்து, என்னை கரைப்படுத்தி கொண்டேன், என்னை தீட்டுப்படுத்தி கொண்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. கூப்பிடலாமா, எனக்குள்ள வாங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தும், அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க. இவ்வளோ ஜப குறைவுகள் அப்பா, மனிதரை பிரியப்படுத்துற எத்தனை விஷயம் எனக்குள்ள எங்களுக்குள்ள இருந்தது, இப்ப மன்னியும் ஆண்டவரே, அர்ப்பணிக்கலாமா.

அப்படியே அவளை நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தும். பரிசுத்த ஆவியின் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆலேலூயா சேர்வு கேள்வீன்கள் சேராவீன்கள் எல்லாம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான தேவ தூதர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. அவர் நடுவிலே அவர்கள் கூட சேர்ந்த நாமும் கூட ஆலேலூயா கர்த்தரை ஆராதிக்கலாமா? நல்ல ஆவியில் நிரம்பி நல்ல சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. ஆவியானவரே எனக்குள்ள இறங்குங்கப்பா. ஓ வானத்திலிருந்து இறங்கி வந்து கர்த்தர் உயிர்ப்பிக்கிற ஆவியானா. ஓ என்ன உயிர்ப்பீங்க, என்ன உயிர்ப்பீங்க, கூப்பிடுங்க கூப்பிடுங்க. என்ன உயிர்ப்பீங்கப்பா, என்ன உயிர்ப்பீங்கப்பா. நல்லா விளரம்பி கூப்பிடுங்க. என் நிரப்புங்க, ஓ என் நிரப்புங்கப்பா. ஓ ஷகாதா ராபா லோகாதா ராபா ரீபா ராபா. ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஓ இந்த நேரத்தில் கர்த்தர் ஆவியை சந்திப்பாராக. கர்த்தர் ஆவி நிரப்புவீராக.

0: சௌத்திரப்பா வல்லமை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பா. பொழிந்துவிடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, நிரப்புமேப்பா நிரப்புமாப்பா. மக்களுக்குள்ள தாகத்தை உண்டாக்கு கேசப்பா. பசு தாய் மேல தாகத்தை உண்டாக்குங்க, வாஞ்ச உண்டாக்கு கேசப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறமே ஸ்தோத்திரிக்கிறமே ஸ்தோத்திரிக்கிறமே ஸ்தோத்திரிக்கிறமே ஸ்தோத்திரிக்கிறமையா. பரலோக அக்கினி மோடட்டுமே, தே பிரசனம் மோடட்டு ஆண்டவரே. அப்பாமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோமையா. ரிக்கரபா லக்கரபா லக்கரபா லக்கரபா லக்கரபா லக்கரபா லக்கரபா லபாலபா. வாங்கேசப்பா வாங்கேசப்பா. பரிசுத்தாவை நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, தேவ பிரசனத்தால் நிரப்புங்க, தேவ மகிமேல் நிரப்புங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவே நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்க. தேவ பிரசனத்தால் நிரப்புங்கப்பா. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்துக்கோங்க. தாழ்மையாக்கி ஜெருப்பிதாவே.
1: தொடர்ந்து அப்படியே ஜெபிக்கலாமா? அப்படியானவரே வாரத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு பலன் கொடுங்கப்பா. ஹல்லேலூயா.

0: தேசத்திற்காக சில குறிப்புகளாக சொல்லுவாங்க. பாரத்தோடு ஜெபிக்கலாமா?
1: எல்லா திருச்சபைகளிலும் எழுப்பு உண்டாகணும். எல்லா திருச்சி மக்களும் வசனத்தை கவனமா கவனிக்கணும். வசனத்தை கேட்காம இருக்கக்கூடாது. கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். புதிய வருஷம் எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. அதனால எல்லாம் திருச்சபையில் எழுப்பு உண்டாகணும், உயிர்மீச்சு உண்டாகணும். திருச்சி மக்களை செபிக்கிறவங்களா மாறணும், துதிக்கிறவங்களா மாறணும், அமைதியாக உட்கார் இருக்கிறவங்க மக்களா மாறக்கூடாது. எல்லா மக்களையும் மாற்றணும்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு கேட்போம். எல்லா திருச்சபையில் மக்களையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்கணும், அவங்க ஆண்டோடு இணைஞ்சு வாழணும், ஆண்டோடு ஒன்றரை கலக்கணும். அதுக்காக நம்ம செம்பணும்.
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா. பல்லவத்தில் வாசம் செய்கிற பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. சொல்லப்பட்ட ஜெப குறிப்புக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் தகப்பனே. எல்லா திருச்சபைகளிலும் ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதம் மாற்றம் உண்டாகணும் ஜெபிக்கும் எல்லா மக்களும் ஆண்டவரே. திருச்சபை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே மை துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், நாமத்தை மையப்படுத்தணும், மை தொழுது கொள்ளணும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாக மது வார்த்தைகள் கவனிக்கத்தக்கதான கிருபையை கட்டளை முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே, வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வார்த்தையை கை கொள்ளத்தக்கதான கிருபையை தர முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே மை ஸ்தோத்திரியும், நீங்கள் எனிலும் என் வார்த்தைகள் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும் சொன்னீர் ஆண்டவரே. அப்பா சபையை சார்ந்த ஒவ்வொரு உறுப்பினரும் அப்பா அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை தர முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சபைகளிலும் ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வார்த்தையை கவனித்து வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் வார்த்தையின் முடிவு வாழத்தக்கதான பலனை தர முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியான ஒத்தாசையை புரிய முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா திருச்சபையின் எழுப்பதை உண்டாக்கி தர முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். பல பல தரப்பட்ட திருச்சபையில் காணப்படுகிறது. அப்போ எல்லா திருச்சபையிலும் ஆண்டவரை தேவரின் பெரிய மாற்றத்தையும் எழுப்புதலையும் கட்டளை முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வேத வசன தாக்கத்தை ஏற்படுத்தி தர முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் எல்லா வார்த்தையும் மக்கள் ஏற்றுக்கொண்டு வாழத்தக்கதான கிருபையை தர முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சபையிலும் ஆசீர்வதிக்க முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சபைகளையும் பின்மாறி ஊற்ற முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுப்புதலை கட்டளை முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. பிதாவை கிரியை செய்ய முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைவார் செய்வதற்காக நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
1: எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மாத்திரல்ல, எல்லா இந்த எங்கே பார்த்தாலும் பெத்துக்கள் பிளேனில் போனாலும் ஆபத்து, கப்பலில் போனாலும் ஆபத்து, அது மாதிரி எல்லா வாகனத்தில் போனாலும் ஆபத்து. பெத்து ஒரு ஆவடிக்கு கத்தர் காத்துக்கொள்ளணும். இந்த வருஷம் எவ்வளோ பெரிய இருந்துட்டாங்களாம். அத்த பெத்து வரக்கூடாது. தேவனுடைய பாதுகாவலை தேவன் தரணும். அதுக்காக சம்பளம்
3: ஸ்தோத்ரே சப்பா. மே நன்றியோடு கூட துதிக்கிற மேசப்பா. பரலோக ராஜாவே, மே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா எங்க தேசத்துல எங்க பார்த்தாலும் விபத்து. ஆண்டவரே தேவனே ஐயா, மே துதிக்கிறோம். மனம் இறங்குங்கப்பா. இதனால எத்தனையோ ஜனங்களோட ரத்தங்கள் சிந்தப்படுகிறதப்பா. எத்தனையோ பேர் சந்தோஷமாய் வீட்டை விட்டு போறாங்க, வரும்பொழுது சடலமாய் வீட்டுக்கு வர்றாங்களேப்பா. தேவனே மனம் இறங்குங்கப்பா. எங்க தேசத்துல இப்படிப்பட்ட விபத்துகள் வரக்கூடாது தகப்பனே. ஐயா வண்டி ஓட்டுற ஒவ்வொரு டிரைவர்ஸுகளே தேவரீரப்பா, நீங்க பொறுப்பெடுக்க வேண்டும் அப்பா. எத்தனையோ பேர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறனால ஆக்சிடென்ட் ஆகுது. எத்தனையோ பேர் போன் பண்ணிட்டே பேசுற அப்பா, போன் செய்துட்டே ஓட்டுறனால எத்தனையோ ஆக்சிடென்ட் ஆகுதே சப்பா. தேவனே அப்பா எத்தனையோ வண்டிகள் அப்பா பிரேக் ஃபெயிலியர் ஆகுறதுனால அப்பா எத்தனையோ விபத்துகள் அப்பா. டிரைவர்ஸுங்களுக்கு போறவங்களுக்கு ஏதோ பலவீனம் ஆகுறதுனால எத்தனையோ விபத்துகள் ஆகுதப்பா. இதனால எத்தனையோ ஜனங்களோட ரத்தங்கள் சிந்தப்படுகிறதப்பா. எத்தனையோ பேர் மரிக்கிறாங்களே தேவன், எத்தனையோ ஜனங்களோட உறுப்புகள் இழந்து போகிறாங்களப்பா. தேவனே நீங்க இரக்கத்தை கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் இயேசப்பா. எங்க தேசம் ஒரு விபத்தில்லாத ஒரு தேசமாய் தயவாய் மாற்றுங்கப்பா. டிராபிக் ரூல்ஸ் கீழ்படிய கூடியவர்களாக தேவரீர் மாற்ற வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் இயேசப்பா. தேவனே மனம் இறங்குங்கப்பா. விபத்து எங்க தேசத்துல வரக்கூடாது. ஒருத்துக்கு ஒருத்தர் கூட விபத்துல மறித்து போக கூடாது தகப்பனே. தேவனே, ஒவ்வொரு வாகனத்திலையும் ஒவ்வொரு வண்டியிலும் திரு ரத்தத்தை தெளிக்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. போக போகவே ரிப்பர் ஆகிறனால எத்தனையோ விபத்துகள் ஆண்டவரே, மனம் இறங்க வேண்டுமா இங்க சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, விபத்து இல்லாத ஒரு தேசமாக தேவரீர் எங்க தேசத்தை தயவாய் மாற்ற வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க தாப்பா இறங்கணும் ஆண்டவரே, பரிசுத்த தேவனே, மனம் இறங்கி ஆண்டவரே, ஒரு ஆக்சிடென்ட் கூட இல்லாத அப்பா இல்லாமல் நீங்க தான் பாதுகாக்க வேண்டுமா இங்க சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க ஜனங்களை தயவாய் காப்பாற்ற வேண்டுமா இங்க சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. மனம் இறங்கி நீங்க பொறுப்பெடுக்க வேண்டுமா இங்க சமூகத்துல கெஞ்சிரும். நீங்க இப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, துதி கன மகிமை செலுத்துறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: கட்டாவே எங்க ஜெபத்தை கேட்டுக்காய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மாத்திரல, நம்ம தேசத்துல இப்ப தமிழ்நாட்டில் நடக்க போற எலெக்ஷன்ல கர்த்தர் நாள் ஆண்டு சித்தமான ஒரு அமைச்சர் தேவன் தரணும். அதுக்கு தேர்தல் ஆணையம் அதுக்கு ஒப்பு கொடுத்து அவங்க நேர்மையா நீதியா நேர்மையா செயலாட்ட உதவி செய்யணும். அவங்க பணத்துக்காகையோ இல்லாட்டி கட்சியை பிரியப்படுத்தி அவங்க செயலாட்டக்கூடாது. நீர்மையா நேர்மையா செயலாட்டணும். எங்கேயுமே ரத்தம் சிந்தக்கூடாது. எங்கேயுமே ஆத்மா அடிப்படு எங்கேயுமே ரத்தம் சிந்தக்கூடாது. பிரச்சனை வரக்கூடாது. பணத்தை குடிச்சு பணத்தை கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை மாறணும். அதுக்கு வச்சா போடலாம்.
3: ஸ்தோத்திர ஏசப்பா, துதிக்கிறோம் கத்தாவே. இந்த நாளை கொடுத்து காம் கோடான கொடி நன்றி ஏசப்பா. அன்பின் பரலோக பிதாவே ஏசப்பா, அப்பா தேசத்துல நடக்கிற எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கத்தாவே, எந்தெந்த மாநிலங்களில் நடக்கிறது அந்த இடங்களிலாம் ஆண்டவரே ஏசப்பா நீங்க பொறுப்பிடுங்க. தமிழ்நாடு முழுதும் சுற்றி வேலி அடைங்க ஏசப்பா. கத்தாவே, நல்ல தலைவர்களை தாங்க ஏசப்பா. உண்மை அறிகிறவர்களாக இருக்கணும் ஏசப்பா. ரட்சிக்கப்பட்டவராக இருக்கணும் ஏசப்பா. நீங்க யார முன்குறித்து வைத்திருக்கிறீங்களோ அவங்களே அப்பாண்டவரே எங்களுக்கு தலைவராக நீங்க தாங்க ஏசப்பா. ஏழை எழைவுக்கு உதவுகிறவர்களாக இருக்கணும் ஏசப்பா. கத்தாவே அப்பா, படிப்புக்கான காரியங்களை ஆண்டவரே ஏசப்பா முன்னிலையில் இருக்கணும் ஏசப்பா. எல்லாவற்றையும் பொறுப்பாய் ஆண்டவரே நீதியாய் செய்யக்கூடிய அந்த நியாயத்தை நீதியுமாய் செய்ய கிருபை தாங்க ஏசப்பா. எந்த இடங்களில் எலெக்ஷன் நடந்தாலும் அந்த இடங்களில் எந்த ஒரு ரத்த சிந்தல் இல்லாதபடி கத்தாவே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க ரத்த கோட்டைக்குள்ள வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அதே போல கத்தாவே அப்பா, எந்த இடத்திலும் கத்தாவே ஒரு பட்சமாய் ஆண்டவரே செயல்படாதபடி கத்தாவே அப்பா நடுநிலையாய் இருந்து எல்லாவற்றையும் ஆண்டவரே ஏசப்பா அப்பா செயல்பட கிருபை செய்யுங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும் ஏசப்பா. எந்த விதத்திலும் கத்தாவே யாரும் ஆண்டவர் ஏசப்பா லஞ்சம் வாங்காதபடி கத்தாவே, கொடுக்கிற பணங்களுக்கு ஆண்டவர் ஏசப்பா கத்தாவே மக்கள் ஓடி அலைந்து தெரியாதபடி கத்தாவே அப்பா அவர்களுக்குள்ள ஒரு உணர்வை உண்டாக்கி தாங்க ஏசப்பா. பணம் வாங்காதபடி கத்தாவே நாங்க விலை போகிறோம் என்ற உணர்வை அவங்களுக்கு ஊற்றுங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட தவறுகள் யாரும் செய்யாதபடி கர்த்தாவே அவங்களை ஞானத்தால் நிரப்ப வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். அவங்க மனக்கண்களை திறந்து விட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்தகரம் ஒவ்வொருத்தர் மீது இறங்கட்டும் ஏசப்பா. நீர் ஒருவரே நீதி உள்ளவர் நியாயம் உள்ளவர் என்று உணரத்தக்கதான காரியங்களை செய்யுங்கப்பா. யாரும் பணம் வாங்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. கத்தாவே நீங்க பொறுப்பிடுங்க. ஓட்டு போடுற ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீங்க மாற்றுங்க ஏசப்பா. கத்தாவே அப்பா, எந்த விதமான உமக்கு விரோதமான காரியங்கள் யாரும் செய்யாதபடி கத்தாவே அப்பா அந்த அந்த ஓட்டு போற அந்த இதை கூட உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அப்பா ஆண்டவரே எந்த ஒரு இதுலயும் கத்தாவே அப்பா தவறான காரியங்கள் அதுல நடந்துடக்கூடாது ஏசப்பா. நீங்க யாரை முன்குறித்து கொடுத்திருக்கீங்களோ அவங்களே ஆண்டவரே எங்களுக்கு தலைவராக தாங்க ஏசப்பா. கத்தாவே நீங்க அப்படியாய் செய்ய போறக்காக நன்றி. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெப கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
1: கத்தாவே ஜெபத்தை கேட்டிருக்கா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, மீ துதிக்கிறோம். எங்க தேசத்தில் இருக்கிற மக்கள், உலகம் முழுதும் இருக்கப்பட்ட எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பணும் ஆண்டவரே. போதைப் பொருளுக்கு யாரெல்லாம் அடிமையா இருக்காங்களோ, கஞ்சா பீடி சிகரெட்டு வெத்தலை பாக்கு பொடி புயல அப்போ அடிமையா இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பணும் கத்தாவே. இன்னும் எத்தனையோ போதைப் பொருள்கள் சொல்றாங்கப்பா. ஊசிக்கும் அடிமையா இருக்கிற மக்கள் மனம் திரும்பப்பா. அவங்க ஆத்தம் மீட்பு வெளியேறப்பட்டது ஆண்டவரே. ரப்பா ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும் அப்பா. குடி விட்டு மனம் திரும்ப உதவி செய்ய முடியாச்சிக்கிறோம் தகப்பனே. இறங்கும் இறங்கும் இறங்கும். எத்தனை சனங்களப்பா குடிக்கு அடிமையா இருக்காங்களப்பா. என் தேவன் அவங்களை மீட்டுக் கொள்ள முடியாச்சிக்கிறோம். வாலிப சகோதர சகோதரிகள் பெண் பிள்ளைங்கள் கூட ஒன்பதாவது படிக்கிற பிள்ளைகள் கூட குடிக்கிறாங்களாம்மாப்பா. இயேசுவே இயேசுவே எங்க தேசத்தை கண்ணோக்கிப்பா.

0: குளிக்கிற மக்கள் மனம் திருமணம் குணப்படணும், உண்மை அறிந்து கொள்ளணும், அண்டி கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும். ஆண்டவரே, மன திருமணம் ஐயா, கிருவை தரும்படியா கெஞ்சிரம் ஐயா. ஆத்மா வெளியேறப்பட்டதாப்பா. சிறு பிள்ளைகள், ஸ்கூலு போற பிள்ளைங்க, காலேஜ் போற சகோதர சகோதரிகள் குடித்து ஆத்மா வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, நீங்க உதவி செய்வற்றால் எங்களுக்கு யார் இருக்கா இசப்பா? உண்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மண்டாடி கேட்கிறோம். அது மாத்திரம் இல்லப்பா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை வந்து எத்தனையோ உக்ரைன் மக்கள் கொல்லப்படுறாங்க. ஆண்டவரு, எத்தனையோ உக்ரைன் மக்கள் கொல்லப்படுறாங்கப்பா, எத்தனையோ ஜனங்கள் அப்பா ரஷ்யாவிலும் கொல்லப்படுறாங்க. ஆண்டவரு, ரத்த வீணா சிந்தி கொண்டிருக்குதப்பா. தயவு செய்து இறங்குமாப்பா, கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. நீங்க இறங்கத்தான் வேண்டும் ஆண்டவரு. யார்கிட்ட போய் கேட்க முடியுமா ஆண்டவரு? நீங்க தானப்பா எங்களுக்கு உதவி செய்யணும் அப்பா. ரத்தம் சிந்தல் வராதபடி காத்துக்கொள்ளும், ரத்தம் சிந்தக்கூடாது ஐயா. இயேசுவே இயேசுவே, ரத்தம் சிந்தக்கூடாதப்பா. எங்க பார்த்தாலும் ரத்தம் சிந்துதப்பா, எங்க பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும், எங்க பார்த்தாலும் எங்க தேசத்தில் நிறைஞ்சிருக்கிற ஆண்டவரு அப்பா. இறங்க வேண்டுகிறாச்சா, எங்க பார்த்தாலும் கொலை கொள்ள கற்பழிப்பு எங்க பார்த்தாலும் நிறைஞ்சிருக்கிறே சுவாமி. எங்க தேசத்துக்கு இறங்கும் இறங்கும் இறங்கும் ஐயா. அதே போல கர்த்தாவையுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தேவனே, எங்க தேசத்துக்கு இறங்க வேண்டும் அப்பா, இறங்கி மீட்டு கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. பாமை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. அம்மை ஸ்தோத்திரம், பார்வை இல்லாத மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. அவனை தேடணும், அண்டி கொள்ளணும், அறிந்து கொள்ளணும் அப்பா. கண் பார்வை இல்லாத மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. கை கால முடியாத மக்கள் ரட்சிக்கப்படணும், வாய் பேசாத மக்கள் ரட்சிக்கப்படணும். தேவனே, மே துதிக்கிறோம். ஆண்டவர் தேட கிருவை தாங்கப்பா, கிருவை தாங்க. தொழுநில கஷ்டப்படுற மக்களுக்கு சுகமாகணும், சுகமாகணும் ஐயா, சுகமாகணும். அவங்களும் ரட்சிக்கப்படணும், இயேசு அண்டி கொள்ளணும், இயேசு இயேசு தேடணும், மே அறிந்து கொள்ளணும் அப்பா. திருநங்கையெல்லாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. அப்பா எங்களுக்கு ஒரு ஆத்மா வச்சிருக்கீங்கப்பா, அந்த ஆத்மா உம்முடத்துல வரணும் ஆண்டவர். நீர் எங்களுக்கு அவர் ஸ்தலத்தை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற அந்த இடத்த யாரும் இழந்து போக கூடாது கர்த்தாவே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, ஒரு மக்களும் உங்க பிள்ளை உண்மை பின்பற்ற வர, உண்மை பின்பற்றி வர எங்களுக்கு வச்சு முடியாச்சு வைக்கிறோம். அது மாத்திரல்ல ஆண்டவரே, இயேசுவே மெய் நோக்கி கெஞ்சிரும் அப்பா. ஆத்மா கண்களை திறக்க வேண்டும் என்று கெஞ்சிரும், தேடக்கூடிய மக்களாக மாற்ற வேண்டும் என்று கெஞ்சிரும். அருமையான பிதாவே, மெய் துதிக்கிறோம் ஐயா. அப்பா மே ஸ்தோத்திரம் அப்பா. அந்த தர்மெடுக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா, ரட்சிக்கப்படணும். தேவனை தேடணும், தேவனை அண்டி கொள்ளணும், மோடி இருக்கணும் அப்பா. அப்பா தெருவில் தெருவாரத்தில் குடியிருக்கிற மக்களாக ரட்சிக்கப்படணும், தேவனை அறிஞ்சு கொள்ளணும், அண்டி கொள்ளணும், மோடி இருக்கணும் ஐயா. எல்லாருமே தேடக்கூடிய மக்களாய் மாற்றுங்க அப்பா, மாற்றுங்க அப்பா, மாற்றுங்க. இயேசுவே மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒவ்வொரு சனங்களும் மாற்ற வேண்டும் அப்பா. எத்தனையோ தேசங்களில் சண்டை, எத்தனையோ அப்பா தேசங்களில் வெளிநாட்டில் சண்டையும் சச்சரவும் குழப்பமாக இருக்கப்பா. எல்லா பிரச்சனையும் மாற்றிடுங்க நாம எப்படிட்டோம் அப்பா. அம்மை ஸ்தோத்திரம், பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா. அம்மால் மட்டும்தான் முடியும். நீங்கள் தான் யுத்தத்தை ஓய பண்ணுகிறவர் அப்பா. நீங்கள் தான் எங்களை படைத்தவர், எங்களை உருவாக்கிறவர், எங்களுக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தீவரப்பா. உண்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சுறேன் சப்பா. எந்தெந்த தேசத்தில் சண்டையும் குழப்பமும் இருக்க மாற்றிப்படணும். எல்லா சனங்களையும் ரட்சித்து உடைய பிள்ளையாக மாற்றணும். உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. யாரையுமே விட்டுறாதீங்க சப்பா. எல்லா துதியாக நம்ம அகிமுகி செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவரும் பரமபிதாவே. ஆமே.
1: இப்பொழுது வேத பாடங்கள் வாசிக்கப் போகிறோம். முதல் வேத பாடமாக யோசுவா மூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்வோம். இதனை சகோதரிகள் யாரும் வாசிப்பார்கள். யோசுவா மூன்றாம் அதிகாரம்.
2: வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட முதலாம் வேத படம் யோசுவா மூன்றாம் அதிகாரம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும்

0: இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். மூன்று நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 உள்ள தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழி அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்த பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இப்போதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடலினும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிக்கோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீரில்லாத தரையிலே காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் என்பதே ஆமீன். வாசிக்க முடியாத கொடுக்கப்பட்ட முதலாம் வேத படம் வாசித்து முடிந்தாயிற்று.
1: இரண்டாம் வேத படமாக 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இதனை சகோதரர்களில் யாரும் ஒருவர் வாசிப்பார்கள். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம்.

0: வாசிக்கப்படும்படி கொடுக்கப்பட்ட இரண்டாவது வேத பகுதி 1 கொரிந்தியர் 3 அதிகாரம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்கள் அல்லவா? பவுல் யார், அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே? நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், தேவனோ விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபியின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதின் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் புன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ இரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தில பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பலவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர் என்பதே ஆமீன். வாசிக்கப்படும்படி கொடுக்கப்பட்ட இரண்டாவது வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று.
1: இப்பொழுது 85 சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். இதனெல்லாம் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கப் போகிறோம். எண்பத்தைந்தாம் சங்கீதம் கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்புவீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும் என்பதே.
2: அறிவிப்புகள் வருகின்ற 31ஆம் தேதி வருடத்தின் கடைசி நாள். ஆகவே அன்றைய தினத்தில் காத்திருப்பு கூட்டம், புத்தாண்டு ஆசீர்வாத காத்திருப்பு கூட்டம் நம்முடைய சபையில் நடைபெறும். காலை 11:30 மணியிலிருந்து மாலை 4 மணி வரையிலும் இந்த காத்திருப்பு ஜெபக் கூட்டம் நடைபெறும். ஒரு புதிய ஆண்டு நமக்கு உண்பதாக இருக்கிறது. அந்த புதிய ஆண்டிலும் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலே தேவனுடைய கரத்திலே அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த நாளில் ஓடி ஓடி சம்பாதித்து என்ன பண்ண போகிறோம்? ஒரே நாளில் கொண்டு போய் எங்கேயாவது கொட்டுவோம். ஆனால் அன்றைக்கு ஒரு நாள் ஆண்டு பாதத்தில் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்மை தாழ்த்தி ஒரு சமூகத்தில் அர்ப்பணம் செய்து அதனால் அவனுடைய பாதத்திலே செலவிடுகிற நாள். ஆகவே அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலை 11:30 மணியிலிருந்து மாலை 4 மணி வரையும் இந்த ஜெபக்கூட்டம் நம்முடைய ஜெப வீட்டில் நடைபெறும். இரவு அதே போல் இரவு 10:30 மணியிலிருந்து காலை 4 மணி வரையிலும் புதிய ஆண்டின் ஆசீர்வாத கூட்டம் இரவு ஜெபமும் நடைபெறும், திருவிருந்தாளர் நடைபெறும். ஆகவே அதிலும் நீங்கள் குடும்பமாக பங்கு பெற உங்கள் அன்போடு கூட அழைக்கின்றோம். 1ஆம் தேதி அடுத்த வாரம் வருகின்ற புது வருடம் 1ஆம் தேதியானது காலை 11 மணிக்கு நம்முடைய ஜெப வீட்டில் நடைபெறும். அதில் நீங்கள் பங்கு பெற அன்போடு அழைக்கிறோம். அதே போல் வழக்கம் போல அடுத்த வெள்ளிக்கிழமை கூட்டம் இருக்கும், ஞாயிறு வழக்கமும் நடைபெறும். இது ஸ்பெஷல் மீட்டிங் நமக்கு 31ஆம் தேதியும் காலையும் இரவும் நடைபெறும். அதேபோல் 1ஆம் தேதி கூட்டமும் இருக்கும். இதை கருத்தில் கொண்டு செயல்பட உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறோம். அதேபோல் ஏசன் கணம் பத்திரிகை வந்துவிட்டது. ஆகவே இது 2 நாள் தான் இருக்கிறது. இன்றைக்கு நாளை நாளை மறுநாள் இந்த 30ஆம் தேதிக்குள்ள முடிச்சுட்டா தான் 31ஆம் தேதி நாம் எல்லாருமே அவருடைய பாத்திரத்தில் காத்திருக்க வேண்டும். ஆகவே எல்லாரும் உங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் மதியானம் போய் லஞ்சு முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து முடிந்த வரலும் செய்து 30ஆம் தேதிக்குள்ளே இந்த வேலையை முடிச்சுட்டா 2 நாட்கள் தான் அடையில் இருக்கிறது. 31ஆம் தேதி எல்லாமே ஜபத்தில் உட்காருவதற்கு வசதியாக இருக்கும். ஆகவே பத்திரிக்கை வேலைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மாதிரி கேலண்டர் வந்துட்டு அடுத்த வருஷம் கேலண்டர் வந்துருச்சு, அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் கருத்தில் கொண்டு செயல்படுங்க. புது வருஷத்தில் பிரவேசிக்க ஜபத்தோடு நாம் ஆயத்தப்படுவோம். இப்பொழுதும் காணிக்க நேரம். பிரதர் காட்வின் அவர்கள் ஒரு பாடல் பாடும் பொழுது காணிக்க சேகரிக்கப்படும். காணிக்க ஜெபத்தை நம்ம மத்தியில் வந்திருக்க ஜிம்ஸ் உளிய நீலகிரி மாவட்ட பொறுப்பர் பிரதர் வினோத் அவர்கள் காணிக்க ஜெபத்தை எடுப்பார்கள்.

0: காணிக்கை ஜெபித்து மத்தியில் கருவியான வினோத பிரதிநிதிகள் எடுப்பார்கள்.
1: ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த 2025 ஆண்டின் ஆண்டவரே இறுதி ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் உம்மை பாடி துதித்து ஆராதித்து உம்மையில அன்பு கூற ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, நீர் நன்மையை மாத்திரம் எங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் செய்தவராயிருக்கிறீரே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு குருவளுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே இந்த வருடத்தின் அத்தனை நாட்களும் ஆண்டவரே ஒரு தகப்பனை போல உடைய தோளின் மேலே எங்களை சுமந்து வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே சுதரும் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்தவைகளிலிருந்து உமக்கென்று உற்சாகமாய் உதாரத்துவமாய் கொடுக்க ஆண்டவரே கொடுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, நானும் ஆண்டவரே இந்த ஜனங்களும் எம்மாத்திரம் என்று சொன்னது போலப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எங்களிடத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்தவைகள் அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. ஒவ்வொருவரையும் நிறைவான பலனை தந்து நீங்க ஆசீர்வதிப்பீராக. பரலோகத்தின் ஆண்டவர் ஆண்டவரே உடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை கர்த்தர் திறந்தருளி ஆண்டவரே தகப்பனே சோதரம் ஆண்டவரே இடங்குள்ளாமல் போகும் மட்டுமாக ஆண்டவரே கர்த்தாவே இந்த இயேசுவின் கரம் ஊழியத்தின் எல்லா அத்தனை தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே தேவ ஜனங்களுடைய ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திப்பீராக. உம்முடைய குறைவுகளை எல்லாம் மகிமையின் ஆண்டவர் ஆண்டவரே ஐஸ்வர்ய சம்பன்னர் அப்பா கிறிஸ்து இயேசுவே நீர் நிறைவாய் மாற்றி தரும்படியாக கேட்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே சுதரமுடைய வார்த்தை என்கிற மன்னாவை எங்களுக்கு பிட்டு கொடுத்து ஆண்டவரே அதனால் எங்களுடைய ஆண்டவரே ஆத்துமாக்களிலே திருப்தி அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே சகல கணத்தையும் மகிமையும் துதியும் ஆட்டுக்குட்டி ஆனவரே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கண்மலை மீட்பெருமாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.
0: கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் செல்வோம். ஜெபம் செய்து நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அப்படி அந்த லைவ் ப்ரோக்ராம் சில நேரங்களில் ஒருவேளை யூடியூப்பில் கிடைக்காம போயிடும். சில நேரங்களில் ஒருவேளை ரொம்ப ரேர், ஒருவேளை அது சில நேரங்கள் கிடைக்காம போயிட்டா நீங்கள் நம்ம ஆப்ஸில் பார்க்கலாம். நம்மளுடைய ஆப்ஸில் நீங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் சொல்லி ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா எப்பொழுதுமே 24 சேனல் நீங்கள் பார்க்கலாம். அதில் ரெண்டு ஆப்ஸ் இருக்கும், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் சொன்னால் பிங்க் கலராக ஒன்று வரும், இன்னொன்று எல்லோ கலராக லோகோ போட்டு வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவின்ற காலத்தில் கிளிக் பண்ணால் எல்லா மொழி டிவியும் இருக்கும். அதில் முதல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் இருக்கும். அதை நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ஒருவேளை யூடியூப்பில் சில நேரங்களில் கிடைக்காமல் போகுமானால் சில நேரங்கள் நம்ம சேனலே ஏசுன் கரன் சேனல் ஒரு லோக்கல் சேனலில் தெரியாத பட்சத்தில் மொபைலில் ஆப்ஸ் மூலம் நீ எளிதாக பார்த்துக்கலாம், எளிதாக கிளியராக கிடைக்கும். ஒருவேளை அப்படி பார்க்க முடியலன்னு சொல்கிறவங்க நீங்கள் ஆப்ஸ் மூலம் பார்த்துக்கொள்ளலாம். இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் செல்வோமா. நன்றி பரலோக பிதாவே, நன்றியுடன் துதிக்கிறோம். நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்த தேவன் நீர் ஆண்டவரே. மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுத்த தேவன் ஆண்டவரே. தாழ்வில் நினைத்த தேவன் அப்பா. இந்த வருஷத்தின் கடைசி இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்து காத்திருந்து வார்த்தை கேட்க நீ கொடுத்த நல்ல கிருபைக்காய் நன்றி. இப்பொழுது அருமையான கவரில் பலப்படுத்துங்க, அவரை மறைத்து பேசுங்க. என்ன வார்த்தை எனக்கும் எங்களுக்கும் வைத்திருக்கிறீர்களோ அந்த வார்த்தையின் மூலம் கத்தை அடைப்படுங்க. ஒரு வார்த்தை கூட வெறுமையாக போகக்கூடாதப்பா, அது எங்கள் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். வேத தியானத்துக்கு விரதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. ஆண்டவரே மனுஷியை கர்த்தர் பலப்படுத்துங்க, வல்லமை இறங்கட்டும். புது பலத்தால் கர்த்தர் இடை கட்டுவாராக. உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் உன்னத பலத்தை தயவு கூர்ந்து அக்காக்குள் அனுப்புவீராக. மறைத்து வெளிப்படும் தொண்டின் ரத்தத்தை பூசுங்க அப்பா. கர்த்தர் ஆவியன் கையில் எடுத்து பயன்படுத்துவீராக. வேத தியானத்துக்கு விரதமாக எழும்புற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டுள்ளதாக. கர்த்தர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் அனுகிரகம் பிதாவே.
2: ஆமென். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, கோட ஆன கொடி நன்றி அப்பா. உங்கள் வல்லமுள்ள இரத்த என் ஆவி ஆத்மா சரீரத்தையும் அந்தரங்கத்தையும் மனதையும் கழுவினை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா இந்த விநாடி வரைக்கும் கடந்து போன நாட்களெல்லாம் எங்களை கண்மணி போல காத்து ஒரு புதிய ஆண்டை எங்களை காண செய்ய போகிற, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா 52 வாரத்திலையும் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவர் இருந்து கரம்பிடித்து நடத்தி வந்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சுகவீனங்கள் அப்பா அந்த போதெல்லாம் என் தேவனாய் கர்த்தர் நீர் போதுமானவர் இருந்தீரப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிறோம், என்னை முழுமையாக உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. என்னை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்கள் ரத்த கோட்டைகளை என்னை மூடிக்கொள்ள நம்மளை பார்த்துல மன்றாடி கெஞ்சிரேஸ் அப்பா கெஞ்சிரோம். அப்பா டிவி பார்க்குற மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம், யூடியூப்பில் பார்க்குற மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்திரம் அப்பா. எப்பம் ரேடியோ கேட்குற மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம், இங்கே வந்திருக்க மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மக்கள் உள்ளத்திலும் இப்படி திருவசனம் ஊடுருவி செல்லட்டும் ஆண்டவரே. ஒருத்தர் கூட யாரும் விட்டுட்டு போயிடக்கூடாதுப்பா. அந்த ஒரு காலை கேட்டு மற்றவர் காட்டு விட்டுறக்கூடாப்பா. உங்களுடைய திருவசனம் எங்களுக்கு உணவாக அப்பா யோவு சொல்கிறார். உங்களுடைய வசனத்தை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் உள்கொள்கிறேன்னு சொன்னாரப்பா. அப்படியாக நாங்கள் வசனத்து மேலே தாகம் வாஞ்ச பசி எங்களுக்கு தாருமாப்பா. ஆண்டவரே தேவனேமே துதிக்கிறோம். ஒவ்வொருவரோடு பேசுங்க, பேசுங்கப்பா, பேசுங்க, தட்டி எழுப்புங்க. எல்லா துதி கனமாக்கி செலுத்துகிறோம். இதுக்கு ஒரு மக்கிரீச்சர் எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுக்கு நம்ம கட்டப்பட்டு போட்டோம். உங்கள் நாம மட்டும் மகிப்படட்டு. பையனை மறைச்சிக்கோங்க, நீங்கள் பேசுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் அன்பு ரச்சகர் யேசுப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இங்கே வந்திருக்கிற அனைவரையும் இயேசுக்கு நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்னும் டிவியில் பார்க்குற அனைவரு மக்களையும் இயேசுக்கு நாமத்தில் வாழ்த்துகிறோம். அதே போல் எப்பாம் ரேடியோவிலையும் இன்னும் யூடியூப்லையும் பார்க்குற மக்களும் இயேசுக்கு நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நமக்கு தந்த வசனம் யாக்கோபின் புஸ்தகம் 1:17 வசனம்.
3: நன்மையான எந்த ஈவும்,
2: நன்மையான எந்த ஈவும்,
3: பூரணமான எந்த வரமும்,
2: பூரணமான எந்த வரமும்,
3: பரத்திலிருந்து உண்டாகி,
2: பரத்திலிருந்து உண்டாகி,
3: ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து,
2: ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து
3: இறங்கி வருகிறது,
2: இறங்கி வருகிறது,
3: அவரிடத்தில்,
2: அவரிடத்தில்
3: யாதொரு மாறுதலும்,
2: யாரொரு மாறுதலும்,
3: யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை.
2: வேறொரு அவருக்கு வேறொரு மாறுதலும், மாறுதலும் வேற்றுமையான எந்த நிழலும் இல்லை. இவங்களுக்கு தான் கொடுப்பேன், அவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்றது இல்லை. அது மாதிரி நன்மையான இந்த ஈவம் பூர்ணமான எந்த வரமோ பரத்தெழுந்துதான் உண்டாகி நமக்கு என்னது ஜோதியின் பிதாவுக்கு இறங்கி வருகிறது. அவரத்தில் மாறுதல் வேற்றுமான எந்த நிழலும் இல்லை. கேட்குறவங்களுக்கு பெற்றுக்கொள்வாங்க, கேட்காம அமைதியாக உட்காந்துருந்தா வந்துட்டு வந்துட்டு வந்தவண்ணமாக போக வேண்டியதான். அவன் அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. வாஞ்சியோடு கேட்டு வாஞ்சியோடு பாடி துதிக்கி தேவனோடு இணைந்து வாழ்கிறவங்களுக்கு கர்த்தர் வரங்களை கொடுப்பார். ஏன்னா பரத்திலிருந்துதான் உண்டாகி வருகிறது. அவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் எந்த மாறுதல்கள் வேற்றுமையான எந்த நிலையில் யார் இவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன், அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்லாம் சொல்லலை. அவர் கேட்குறவங்களுக்கு கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறது. நம்ம கேட்டால் பெற்றுக்கொள்ள முடியும், கேட்காம அமைதியாக இருந்தால் ஒன் ஆண்டு வந்துட்டு கேட்காமல் இருந்தால் பட்டா நீ பெற்றுக்கொள்ளுன்னு சொல்ல மாட்டார் கர்த்தருடைய. அதுதான் ஆண்டு சொன்னார், என் ஆவி அவனோட என்ன செய்யறதா போராடுவதில்லை. ஆதியாகமா 6:3 வசனம் படித்து பாருங்க. நம்ம அமைதியாக இருந்தாலும் கர்த்தர் கொடுத்துருவா, நம்ம ஏமா வந்து போகக்கூடாது. ஆதியாகமா 6:3 தானே.
3: அப்பொழுது கர்த்தர்
2: என் ஆவி
3: என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை.
2: நீ பெற்றுத்தான் அவனுமா, நீ செவிச்சுத்தான் அவனுமால அன்றை சொல்ல மாட்டேன். ஓரளவு சொல்லுவாரு. நம்ம கருத்துக்கள் வந்த பிறகு நம்ம செவிக்கிறதும் செவிக்காததும் உட்கார்ந்துருக்கிறதும் யாருடைய விருப்பம்? நம்முடைய விருப்பம். எனக்கு இயேசு வேணும், இயேசு தான் வேணும்னு சொன்னால் அவர்கள் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். இல்ல அமைதியா உட்கார்ந்திருந்தாலும் ஆண்டு வந்துட்டு இல்லம்மா நீ வந்து கட்டாயம் செய்வீன்னு தவி சொல்ல மாட்டாரு. அல்லேலூயா. ஒரு காலம் நம்மளை தேடி வந்தாரு. நம்ம ஆண்டு அறியாதப்போ ஆண்டு தெரியாதப்போ தேடி வந்தாரு. எங்க போனாலும் ஆண்டு நம்மளை பேசுவார். என் வாழ்க்கையில் அப்படி நடந்துச்சு. எங்க போனாலும் பேசுவார். எங்க போனாலும் நீ தான் பேச, நீ வா உன் இருத்தி எனக்கு கொடு, என்னோட நீ பேசணும், என் கூட உட்காந்து ஜெபம் பண்ணணும், என்னை நீ தேடணும் அப்படின்லாம் ஆண்டு பேசுவார். ஆனால் இப்போ நம்ம கர்த்தரில் வந்துட்டோம், கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அது பிறகு வந்து கர்த்தர் வந்து நீச்சு கட்டாயம் செய்வீங்களும் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், என் ஆவி மனுஷனோட போராடுவது இல்லை. அது வாசி அஞ்சு அஞ்சு அவசரம் இருக்க வச்சு ஆதியாமோ ஆறு அஞ்சு மூணுலேருந்து அஞ்சு வரைக்கும்.
3: அப்பொழுது கர்த்தர்,
2: அப்பொழுது கர்த்தர்
3: என் ஆவி,
2: என் ஆவி
3: என்றைக்கும் என்றைக்கும்
2: என்றைக்கும்
3: மனுஷனோட போராடுவதில்லை,
2: மனுஷனோட போராடுவதில்லை,
3: அவன் மாம்சம் தானே,
2: அவன் மாம்சம் தானே,
3: அவன் இருக்க போகிற நாட்கள்,
2: அவன் இருக்க போகிற நாட்கள்
3: 120 வருஷம் என்றார்,
2: 120 வருஷம் என்றார்.
3: அந்நாட்களில்,
2: அந்நாட்களில்
3: ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள்,
2: ராட்சதர் பூமியில் இருந்தார்கள்.
3: பின்பு தேவகுமாரர்,
2: பின்பு தேவகுமாரன்
3: மனுஷ குமாரத்திகளோடு
2: மனுஷ, சரி போதும். அப்போ நம்ம என்ன ரொம்ப நாள் இருக்க போறதில்ல. அப்ப 120 வருஷம் சொன்ன, இப்ப மாசம் என்ன சொல்லிட்டாரு, 70 வருஷம் இல்லாட்டி 80 வருஷம். இந்த நாள் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. இந்த நாளில் கர்த்தர் பார்த்து அண்டி கொள்ளுமானா பெரிய ஆசீர்வாதம். இல்லாட்ட நம்ம கர்த்தருக்கு எத்தனையோ பேர், நீங்கள் நான் இல்லாட்டா இந்த உலகத்தில் கர்த்தருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. நமக்கு இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நமக்கு ஒத்துமை இல்லை. அல்லேலூயா. 85:12
3: கர்த்தர் நன்மையானதை தருவார்,
2: கர்த்தர் என்ன செய்றாரு, நன்மையானதை தருவார்.
3: நம்முடைய தேசமும்,
2: நம்முடைய தேசமும்
3: தன் பலனை கொடுக்கும்,
2: நம்முடைய தேசம் என்ன செய்யும், பலனை கொடுக்கும். கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு, நன்மையானதை தர்றாரு, தீமையான தரமாட்டாரு. தீமையான கொடுக்கறது யாருடைய வேலை தெரியுமா, பிசாசின் வேலை. நம்ம ஆண்டவராக இயேசுகிறது நன்மையானதை தான் தருவார். காரணம் என்ன தெரியுமா, அவர் நம்மளை உருவாக்கினார், நம்மளை சிருஷ்டித்தார், நன்மையானதை தான் தருவார். அல்லேலூயா. மற்ற பிசாசு என்ன செய்வான், தீமையானதான் தருவான். நல்ல மோளை நடிப்பான், ஆனால் என்ன தருவான், தீமையானதான் தருவான். நம்ம ஆண்டவராக இயேசுகிறது நம்மளை உருவாக்கினார். வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 45:12.
3: நான் பூமியை உண்டு பண்ணி,
2: நான் பூமியை உண்டு பண்ணி
3: நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன்,
2: நானே அது மேல இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். அவர் நம்மளை சிருஷ்டித்தவர். அதனால என்ன செய்ய மாட்டார், தீமையானதை நமக்கு தரமாட்டார். என்ன கொடுப்பாரா,
3: நன்மையானதை
2: கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம கேட்டா பெற்றுக்கொள்ளலாம். கேளுங்க, கேளுங்க, அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரா ஏத்துக்கிட்டு சொன்னார், கேட்கணும். தீமையா நம்ம தேவன் தரமாட்டார். சரி, நம்ம புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம். பழைய வருஷத்துல இருக்கப்பட்ட எல்லா பாவமான காரியத்தை விட்டு விலகணும். அதுக்கு தான் நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிறார். இந்த புது வருஷத்துல நம்ம பிரவேசிக்க போறோம். அந்த புது வருஷத்துல நம்ம பாவமான காரியத்தை விட்டு விலகிடணும். புது வருஷத்துல புது சிருஷ்டி, ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா என்ன செய்யறாங்களா, புது சிருஷ்டியா இருக்கான். பழையவில என்ன செஞ்சிடணும், ஒளிந்து போயிடணும். பழைய காரியம் நம்ம விட்டு என்ன செஞ்சிடணும், ஒளிந்து போயிடணும். அதுதான் இங்க சொல்ற யோசன் புதுசா வாக்கி கேட்ட யோசன் புஸ்தகம் 3:5
3: யோசுவா ஜனங்களை நோக்கி,
2: யோசுவா ஜனங்களை நோக்கி
3: உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள்.
2: உங்களை என்ன செய்ய, நான் புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம், நீங்க என்ன செய்யுங்க, உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள்.
3: நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே,
2: நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவிலே
3: அற்புதங்களை செய்வார் என்றான்,
2: அற்புதங்களை செய்வார் என்றார். இன்னைக்கு நீங்க பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க, நாளைக்கு அத்தவங்க நடுவில் என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் நன்மை செய்யணுமா, அற்புதங்களை செய்யணுமா, இன்னைக்கு பரிசுத்தமாக்கொள்ளுங்க. நம் உள்ளத்துல நம்மளே ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு, ஆண்டவரே பிரியமில்லாத காரியம் எனக்குள்ள என்னென்ன இருக்கு ஆண்டவரே, என்னை காமிங்க, என்னை காமிங்கன்னு கேட்டா கர்த்தர் நம்மளோடு பேசுவார். குறைகள்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கிட்டு என்னை புது சிருஷ்டியை மாத்துங்க. நீங்க தானே சொன்னீங்க, ஒருவன் கிறிஸ்துக்குள்ளிருந்தாலும் பழைய புது சிருஷ்டியா இருக்கும். பழையவில் என்ன செஞ்சிடணும்? ஒளிந்து போயிடணும். பழைய காரியங்கள் நம்மளை விட்டு ஒளிந்து போகணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. நாளைக்கு உங்க நடுவில் என்ன செய்ய போறாரு? அற்புதங்களை செய்வார். ரெண்டு நாளாம் புஸ்தகம் 29:4-5
3: ஆசாரியரையும்
2: ஆசாரியரையும்
3: லேவியரையும்
2: லேவியரையும்
3: அழைத்து வந்து அவர்களை
2: கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி
3: லேவியரே
2: கேளுங்கள்
3: நீங்கள்
2: இப்போது
3: உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை
2: உங்கள் பிதாக்களாகிய தேவனுடைய கர்த்தருடைய ஆலயத்தை
3: பரிசுத்தம் பண்ணி
2: அசுத்தமானதை
3: பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள்.
2: பாத்தீங்களா, நம்மளையும் பரிசுத்தப்படுத்தணும். நம்ம ஆலயமும் கர்த்தர் சொல்றேன், நீங்களே என்னுடைய ஆலயம் பரிசுத்தமாக்கி கொள்ளணும். இங்க சொல்றாரு லேவியராம் உற்சவம் 22:29 32 லேபியரம் புஸ்தகமா 22:32
3: நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்.
2: இங்க சொல்றாரு நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். ஆனா இங்க சொல்றாரு நீங்க என்ன செய்யும், உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். நம்ம என்ன செய்யணும்? நம்மள பரிசுத்தமாக்க வேண்டும். நம்ம ஆண்டு நம்ம பாவங்கள்லாம் சொல்லி நம்ம செவிக்கும் போது கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். இப்ப வாசிக்கலாம், 5 மட்டும் வாசிட.
3: அவர்களை
2: 29:5
3: அவர்களை நோக்கி
2: லேவியரே
3: கேளுங்கள்
2: நீங்கள்
3: இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு
2: இப்போது நீங்க என்ன செய்யுங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு
3: உங்கள் பிதாக்களை தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை
2: பரிசுத்தம் பண்ணி
3: அசுத்தமானதை
2: பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து
3: வெளியே கொண்டு போங்க.
2: எல்லா அசுத்தத்தையும் என்ன செஞ்சிருங்க? 2025 எவ்வளவோ நமக்குள்ள அசுத்தமான காரியங்கள், அதுல என்ன செஞ்ச வெளிய கொண்டு போயிடணும். 1 Corinthians 3:17
3: ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம்
2: பரிசுத்தமா இருக்கிறது.
3: நீங்களே அந்த ஆலயம்.
2: நம்ம தான் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை பரிசுத்தமாக்க வேண்டும். கர்த்தர் வர போறாரு. எப்போ வர்றாரோ தெரியாது. கர்த்தர் வர போறாரு. நீங்களே இந்த பரிசுத்தம் ஆலயம். நம்ம இன்னும் அமைதியா இருப்போமானா ஆண்டு வரும்போது என்ன செய்ய யோசிச்சு பாருங்க. முதல்ல நம்மளை பரிசுத்தமாக்க வேண்டும். நீங்க ஆண்டோட பாதத்துல நம்ம பாவங்களெல்லாம் ஆக்கிடுமானால் கர்த்தர் நம்மளை மன்னிப்பார். அதான் சொல்ல, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கு மட்டும் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கோம். இந்த நாள்ல நம்மளை அறிக்கையிடணும். கர்த்தர் சொன்னார், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொன்னார். ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடும் போது இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி, சகல பாவத்தை நீக்கிறவங்க என்ன செய்யறாரா? சுத்திகரிக்கிறாரு. ஒன்றாம் அதிகாரம் 7 வசனம், நீ கருகிட்டா கர்த்தர் நம்ம பாவங்கள்லாம் நீக்கி சுத்திகரிப்பார்.
3: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்,
2: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
3: சகல பாவங்களையும் நீக்கி,
2: சகல பாவங்களையும் நீக்கி
3: நம்மை சுத்திகரிக்கும்,
2: நம்மை சுத்திகரிக்கும். நம்ம அறிக்கிட்டா சுத்திகரிப்பார். ஆண்டு அறிக்கையிடணும். ரெண்டாவதாக சகரியன் புஸ்தகம் 12 சகரியன் புஸ்தகம் 9 அதிகாரம் 12 வசனம்,
3: நம்பிக்கையுடைய சிறைகளே,
2: நம்பிக்கையுடைய சிறைகளே
3: அரணுக்கு திரும்புங்கள்,
2: அரணுக்கு திரும்புங்கள்,
3: இரட்டிப்பான நன்மையை தருவேன்,
2: இரட்டிப்பான நன்மையை தருவேன்,
3: இன்றைக்கே தருவேன்.
2: என்னை தரறா? இன்றைக்கு தாங்க தர, இன்றைக்கே தருவார். நம்ம என்ன செய்யணும்? நம்ம அரணுக்கு திரும்ப வேண்டும். அரண் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு, அவர் தான் அரண். அவற்றை திரும்ப வேண்டும். இதுவரைக்கும் உலகத்துக்குள்ள திரும்பி உலக காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அது நம்பிக்கையின் சிறைகளை அரனுக்கு திரும்ப, இன்றைக்கே திரும்புங்க. பாவமான காரியத்தை விட்டு இன்றைக்கே நம்ம திரும்ப வேண்டும். சங்கீத புஸ்தகம் 43 அதிகாரம் 2 வசனம்,
3: என் அரணாகிய தேவன் நீர்,
2: என் அரணாகிய தேவன் நீர். அவரிடத்தில் திரும்ப வேண்டும். உலகத்துக்கல்ல, உலகத்தில் காரியத்துக்கு அல்ல, அரணான தேவனாய் கர்த்தர் நீர். அவரிடத்தில் திரும்ப வேண்டும். அவர் திரும்பினா நமக்கு என்ன கொடுக்கிறாரு? எட்டிப்பான் நன்மை இன்றைக்கே தருவை. நாளைக்கு இல்லை, என்னை தராரா? இன்றைக்கே தராரு. நம்ம அவரிடத்தில் முழு மனதோடு திரும்ப வேண்டும். முழுமையா இயேசுவேனுக்கு நீர் போதும், என் வாழ்க்கையை மாற்றும், என்னால் முடியல. அதான் சொன்ன, நான் உங்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தன்னு சொன்னார். நான் பாவங்களாண்டு அறிக்கையிடணும். பாவத்தை அறிக்கிட்டா கர்த்தர் இன்னைக்கே என்ன செஞ்சிடறோம்? நம்ம பாவங்களை மன்னிக்க அவர் எப்படி இருக்கிறாரு? தயப்பெருத்திருக்கிறார். யசாயின் புஸ்தகம் 30 அதிகாரம் 15 வசனம்,
3: நீங்கள்
2: மனம் திரும்பி
3: அமர்ந்திருந்தால்
2: ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்பி அமர்ந்திருக்க வேண்டும். சும்மா தொண்ணு பேசிட்டு இருந்தெல்லாம் நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. கர்த்தரத்தில் மனம் திரும்பி அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தரை பாதத்தில் காத்திருக்க வேண்டும். அவர் பாதத்தில் அதிக நேரம் காத்திருக்கிறவங்கள கர்த்தர் ரட்சிப்பார். நீங்க அமர்ந்திருந்து மனம் திரும்பி அமர்ந்திருங்கள்.
3: நீங்கள்
2: மனம் திரும்பி
3: அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள்.
2: நீங்க மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் போதும், கர்த்தர் தூச்சிட்டே இருந்தீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். அவர் ரட்சிக்கத்தான் வாழ்ந்து உள்ளவர் இருக்காரு. இங்க சொல்றாரு பழமொழி புத்தகம் 3 அதிகாரம் 40 வசனம், நம் வழிகளை சீர்தூக்கி பார்க்கணுமா? வாசிப்பா.
3: நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து,
2: நம்முடைய வழிய, மற்றவங்க வழிய இல்ல, நான் நம்முடைய வழிய, நான் என்னுடைய வழி, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய வழிய ஆராய்ந்து சோதித்து ஆராய்ந்து
3: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம்.
2: கர்த்தரிடத்திலே திரும்ப, நம்ம வழி சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்பணும். கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். அவரிடத்தில் திரும்ப வேண்டும். உலக மக்கள் இடத்துல திரும்பினா ரெண்டு நாள் நல்லா இருப்பாங்க. நம்ம சொந்தக்காரங்களே எடுத்துக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப அன்பா இருப்பாங்க. கொஞ்ச நாள் விட்டுருவாங்க, அவ்வளவுதான். நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்னைக்கும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டார். நம்ம நொட்டு விளக்குதுமில்ல, ஒன்ன கைவிடுதில்லைன்னு சொல்லி அவரிடத்தில் திரும்ப வேண்டும். நம் வழியை சோதித்து ஆராய்ந்து அவர்கிட்ட திரும்ப வேண்டும். நம் வழியில கர்த்தர் பிரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்கு, எப்படியெல்லாம் நடந்தோம், 2025 வருஷம் வரைக்கும் எப்படியெல்லாம் நடந்தோம், 2026 எப்படி நடக்கணும் நம் வழியை நாம் சோதித்து ஆராய்ந்து கர்த்தரத்திலேயே திரும்ப வேண்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம தான் கர்த்தருடைய ஆலயம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். மூணாவதாக கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சிங்க கர்த்தர் தேடுறவங்க, கர்த்தர் தேடுறவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு நன்மையும் குறைப்பில. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியா இருந்து பட்டினியா இருக்கும். சிங்க குட்டி கூட தாழ்ச்சியா இருந்து பட்டினியா இருக்குமா? கர்த்தர் தேடுறவங்களுக்கு என்ன தேவையாது, ஒரு நன்மையும் குறைப்படாது, ஒரு நன்மையும் குறைப்படாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. நமக்கு அன்னியதானே சொல்லியிருக்கிறேன். நாங்கள் ஒரு நாள் ராம்நாட்டுக்கு போயிருந்தோம். அந்த ராம்நாட்டில் யார், ராமேஸ்வரம் அந்த இடத்துல எங்களுக்கு யாருமே தெரியாது, யார் ஒருத்தரோட பழக்கம் கிடையாது. ஒரு சரி, நான் அன்னைக்கு கன்வென்ஷனுக்கு போயிட்டு லேட்டாகிடுச்சு சாப்பிட, எல்லா ஹோட்டலும் மூடிட்டாங்க. கொஞ்சம் சேவ் மட்டும் வாங்கி வச்சுட்டு அப்போ நான் அஸ்தாக்கா ராஜா மூணு பேர் தான். சரி, இந்த சேவை சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் படுத்துட்டோம். ஒரு 12 மணிக்கு வந்து பார்த்தா கதை தட்டுறாங்க டப்பு டப்புன்னு. அதுக்கு முன்னாலே இந்த லாட்சிக்காரங்கள்லாம் சொன்னாங்க, நம்ம பிரதர்லாம் சொன்னாங்க, நைட்டு வந்து கதை தட்டுவாங்க, அவங்கெல்லாம் வந்து தீவிராதிங்க, கதை திறந்துடாதீங்கன்னு சொன்னாங்க. இவங்க கதை தட்டிகிட்டே இருக்காங்க, விட்ட பாடு இல்லை. சரி, என்னன்னாலும் சரி, திறந்து பார்த்தா ஒரு பிரதர் சாப்பாடு சுட சுட பிரியாணி கொண்டுட்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுறாங்க இந்த இடத்துல இருக்கணும், உங்கள் ஆண்டவர் தான் சொன்னார், என் பிள்ளைகள் பட்டினியாக இருக்காங்க, அங்கே நீங்கள் போய் என் பிள்ளைகளுக்கு கொண்டு சாப்பாடை கொண்டு அவங்க வீட்டிலேயுமா நீ ஃபங்க்ஷன் போடுவேன், சாப்பிட்டு சாப்பிட்ட பிறகு மிச்சம் சொல்லாக இருந்துச்சு, என் பிள்ளைகளுக்கு அங்கே கொண்டு கொடுங்க, பட்டினியாக இருக்காங்க, என் பிள்ளைகளுக்கு அங்கே கொண்டு சாப்பாடை கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர் பேசினார். ஹலேலூயா. அதான் சொல்ற, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியார், கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்புறம் உட்காந்து நாங்களாம் சாப்பிட்டுட்டு யாருன்னு எங்களுக்கு தெரியாது. கர்த்தர் அற்புதங்கள் ஆனவர். சொன்னார், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தர் தேடுறவங்களுக்கு என்ன செய்யாது, ஒரு நன்மையும் குறைபடாது. அவரை நம்ம எப்படி தேடணுமா? 119வது சங்கீதம் 10வது வசனம்,
3: என் முழு இருதயத்தோடும்
2: முழு இருதயத்தோடும்
3: உம்மை தேடுகிறேன்,
2: உம்மை தேடுகிறேன், முழு இருதயத்தோடு தேடணும். பாதி தேடிட்டு ஐயோ இது என்ன சரி, மணி வரை உள்ளாராச்சு, என்ன சரி, செவச்சுதான் செவிக்கணும் வர, செவிக்கலைன்னா ஆண்டவர் கேட்பாரோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு கேட்பக்கூடாது. முழு இருதயத்தோடு என்ன வந்தாலும் ஏசு எனக்கு போதும், ஏசு கிறிஸ்து ஒரு நாள் கைவிட மாட்டேன்னு சொல்லி முழு மனதோடு தேடுவேன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு எந்த குறையுமே வராது. கர்த்தர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறாரு. நிறைய காரியம் எங்கள் வாழ்க்கையில் சொல்லலாம். நாங்கள் கிராமலிங்களுக்கெல்லாம் போகிறப்போ நிறைய வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்திருக்கிறார். கிராமம் கிராமமாக போன போவோம், பைசாலாம் எங்கள் கையில் இருக்காது, இருந்தால் ஒரு 200-300 அவ்வளோதான் இருக்கும். பஸ்ஸில் அப்போ நமக்கு வண்டியெலாம் கிடையாது, பஸ்ஸில் தான் போகணும். அப்போ நான் ராஜா வாசனக்கா இறுதி ரயிப்பறது போவோம், எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனால் கர்த்தருக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு நாள் கூட குறை வைக்கலை. ஒரு நாள் 7000 ஒரு கிராமங்களில் போனால் பசி, பயங்கர பசி, சாப்பாடு ஒன்றும் இல்லை. சரி, திரும்ப ஒரு நாளைக்கு 2 கிராமம் ஆண்டவர் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்வார். 2 கிராமம் சந்திக்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, போயிடலான்னு சொல்லி போனால் அந்த சர்ச்சையுடைய கோயில் பிள்ளை எங்களை கூப்பிட்டாரு. ஏன் கூப்பிட்றாருன்னு பார்த்தா, வாங்க நீங்கள் சாப்பிட்டு போங்க, நீங்கள் சாப்பிடாமல் ஒழித்து போக வேண்டாம், சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லி அவர் ஹோட்டலில் வாங்கி கொடுத்து எங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு. அதனால தான் அதான் சொல்லு, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியர், கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எங்களுக்கு கிராம ஊழியங்களில் தேவன் பயங்கர அற்புதங்களை செஞ்சிருக்கிறார், நிறைய அதிசயங்களை செய்திருக்கிறார். அன்னைக்கு எப்படி தேடணுமா? 119வது சங்கீதம் 2வது வசனம்,
3: அவருடைய சாட்சிகளை கை கொண்டு,
2: அவருடைய சாட்சிகளை கை கொள்ளணும், சும்மா இல்ல, சும்மா தேடுதல, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு
3: அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள்.
2: அவர் கர்த்தருடைய சாட்சிகளை கை கொண்டு முழு இருதயத்தோடு தேடுற மக்கள் என்னவங்க, எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள். சாட்சிகளை கை கொள்ளணும். கர்த்தர் நமக்கு எத்தனையோ வசனத்தை நம்ம கொடுத்திருக்கிறார், அந்த வசனத்தை எல்லாம் கை கொண்டு முழுதோடு. இன்னொரு தடவை வாசிப்பா.
3: அவருடைய சாட்சிகளை கை கொண்டு,
2: அவருடைய சாட்சிகளை கை கொண்டு
3: அவரை முழு இருதயத்தோடும்,
2: அவர் முழு இருதயத்தோடும்
3: தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள்.
2: சாட்சிகளை கை கொண்டு தேடணும், சும்மா தேடுறது இல்ல. சும்மா தேடனா என்ன, ஆண்டவர் எங்களை வழி நடத்தும், என் கதை வேணும், இது வேணும், அப்படி இல்லை. ஒரு சாட்சிகளை கை கொண்டு முழு இருதயத்தோடு அவர் தேடணும். அவங்கள கர்த்தர் பாக்கியவான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்ம எப்படி தேடுறோம் வசனத்தை, எப்படி எப்படி ஆண்டோட வசனத்தை எப்படி கை கொள்றோம், எப்படி செபிக்கிறோம், நம்ம வாழ்க்கையை யோசித்து பாருங்க. முதலாவது என்ன செய்யணும், நம்மளை நம்ம சுத்திகரிக்கணும். இன்னைக்கு உங்களை சுத்திகரிங்க, நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வேன்னு சொன்னார். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன சொன்னாரு, அரணுக்கு திரும்புங்க, நீங்க திரும்பி அமர்ந்துருங்க, நீங்க ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்ற. ரட்சிக்கப்படணும், என்ன செய்யணும், கர்த்தர் திரும்ப அழுந்து திரும்பி அமர்ந்திருக்க வேண்டும், ரட்சிக்கப்படுங்கன்னு சொன்னார். மூன்றாவது, முழுரிய தேடி தேடுங்க, சாட்சியில கை கொண்டு தேடணும், அப்ப நம்மளுக்கு கர்த்தர் பாக்கியவானாய் மாற்றிடுவார். அல்லேலூயா. கடைசியாக சங்கீதக்காரர் சொல்றார், சங்கீத புஸ்தகம் 16:8
3: கர்த்தரை,
2: கர்த்தரை
3: எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
2: கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
3: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால்,
2: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால்
3: நான் அசைக்கப்படுவதில்லை,
2: நான் அசைக்கப்படுவதில்லை. எப்போதும் கர்த்தரை முன்னால் வைத்திருக்க வேண்டும். கர்த்தர் எப்பொழுது வலது வருஷத்து நம்ம முன்னால் வைக்கணும். நம்ம எல்லாம் நடந்த பருவ இது செய்யலாமனு கொஞ்சம் கேட்டு பாருங்க. நாங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டோம், ஒண்ணுமே நடக்கல. இப்ப கர்த்தர்கிட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்ல மாட்டாரு. நிறைய பேர் அப்படித்தான், அவங்க வாழ்க்கையில் எல்லாம் நடந்த பருவ வந்துட்டு கா இன்னைக்கு நான் எல்லாம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு செஞ்சிட்டோக்கா, ஒண்ணுமே நடக்கல. இப்ப கர்த்தர்கிட்ட கேட்டு பாரு, கேட்டு பாருங்க. அப்ப கேட்ட ஆண்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. தாவீர செயலன்னு சொல்றாரு, கர்த்தர் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்காரு, என் வலது வருஷத்தில் இருக்கப்படியே நான் அனுசரிக்க மாட்டேன், அசைக்கப்படுவதில்லை. நம்ம எங்க வச்சிருக்கோம் கர்த்தரை, முன்னால் வச்சிருக்கோமா, பின்னால் வச்சிருக்கிறோமா? நம்ம அற்புதம் நடந்த பிறகு, நம்ம அற்புதம் நடக்கலைன்னா பின்ன சிவச்சிக்கலாம், இப்ப நம்மளால முடிஞ்சோத செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோமா? கர்த்தரை முன்னால் வைங்க. எப்போதும் அவர் முன்னால் இருந்தால் நம்ம, அவர் நம்ம வலது வருஷத்துக்கு அசைக்கப்பட மாட்டோம். அவர் சீசர்கள் பாருங்க, மார்க்கல் சுவிசேஷம் 4:37-38
3: அப்பொழுது,
2: அப்பொழுது
3: பலத்த சுழல் காற்று உண்டாகி,
2: பலத்த சுழல் காற்று உண்டாகி
3: படவு நிரம்பத்தக்கதாக,
2: படவு நிரம்பத்தக்கதாக
3: அலைகள் அதன் மேல் மோதிற்று.
2: அவ படகு நிரம்பத்தக்கதாக பலத்த காற்று உண்டாகி,
3: அப்பொழுது,
2: அப்பொழுது
3: பலத்த சுழல் காற்று உண்டாகி,
2: பலத்த சுழல் காற்று உண்டாகி
3: படவு நிரம்பத்தக்கதாக,
2: படவு நிரம்பத்தக்கதாக
3: அலைகள் அதன் மேல் மோதிற்று.
2: அலைகள் மோதத்தக்க, அலைகள் நிறைய பயங்கரமான அலை வந்துச்சு. படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் வந்து என்ன செஞ்சிருச்சு, படகு மோதிருச்சு.
3: கப்பலின் பின்னணியத்தில்,
2: கப்பலின் பின்னணியத்தில்
3: அவர் தலையணியை வைத்து,
2: அவர் தலையணி வைத்து
3: நித்திரையாயிருந்தார்,
2: நித்திரையாயிருந்தார்.
3: அவர்கள்,
2: அவர்கள்
3: அவரை எழுப்பி,
2: அவரை எழுப்பி,
3: போதகரே,
2: போதகரே,
3: நாங்கள் மடிந்து போகிறது,
2: நாங்கள் மடிந்து போகிறது,
3: உமக்கு கவலை இல்லையா என்றார்கள்,
2: கவலை இல்லையா என்றார்கள். இவங்க எங்க வச்சிட்டாங்க கர்த்தர, கப்பல்ல பின்னணியில் வச்சிட்டாங்க. அப்புறம் கர்த்தர் போய் குறை சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்றாங்க. அது பிறகு நிறைய பேர் கர்த்தர் தேட மாட்டாங்க, எல்லாம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு, கஷ்டமெல்லாம் வந்த பிறகு என்ன ஆண்டவரே அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நாங்க மட்டும் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல தான் சீசர்களும் செஞ்சிருக்காங்க, நாங்க மடிந்து போயிரும் கவலை இல்லையான்னு சொல்லி. ஆனா அப்போஸ்தலர் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 2:25-26.
3: அவரை குறித்து தாவீது
2: கர்த்தரை எப்பொழுதோ
3: எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன்.
2: கர்த்தர் எனக்கு முன்பாக நிறுத்தி என்ன செஞ்சாராம், அவரே நோக்கி பார்த்தாரா, நோக்கி கொண்டிருக்கிறேன்.
3: நான் அசைக்கப்படாதபடி
2: கர்த்தரை முன்பாக நிறுத்தியே அவரே நோக்கி கொண்டிருந்தாராம்.
3: நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார்.
2: நான் அசைக்கப்படாதபடி அவர் என்ன செய்யறார், எங்க இருக்காரு, என் வலது பார்சத்தில் இருக்கிறார்.
3: அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது என் நாவு களி கூர்ந்தது
2: என் மாம்சமும்
3: நம்பிக்கையோட தங்கியிருக்கும்.
2: மாம்சமும் என்ன செய்தான், நம்பிக்கையோட தங்கியிருக்கும். நம் பிரச்சனைலாம் வந்து முடிஞ்சு குறை சொல்லி கர்த்தரை குற்றப்படுத்திட்டு கடைசியில என்ன பண்ணுவோம், கர்த்தர் தேடுவோம். ஆனா தாவீது அப்படி செய்யல பாருங்க. அதனால தாவீது பார்த்து தேவன் என்ன சொன்ன, இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். அல்லேலூயா. நீதிமொழி அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 13:22. தாவீதை பார்த்து சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்ல முடியுமா, நம்ம எப்படி இருக்கிறோம் வாசிங்க.
3: பின்பு அவர் அவனை தள்ளி
2: தாவீதை
3: அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை
2: என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கோம், தாவீது கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி அவரே நோக்கி கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். அவர் வலதுவரசத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படல, மாம்சம் அவர் நம்பிக்கையோடு தங்கியிருக்குன்னு சொன்னார். என் இருதயம் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னார். நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வாழ்க்கை ஆண்டு கொடுத்திருந்த 2025 ஒப்பு கொடுத்து சவம் பண்ணுமா, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஐயா, நான் எவ்வளோ பாவங்கள் செஞ்சிருக்கேன், ஆண்டவரே நீங்கள் ஆண்டு கேளுங்க, உங்கள் பாவங்களை உங்களுக்கு காமிப்பார். ஆண்டு சொன்னார், செவேன் இருந்தாலும் ரத்தாம்பரை வாசிங்க, ஏசாயா 1:18. உங்க பாவங்க எப்படிப்பட்ட பாவம் தான் ஆண்டவர் மன்னிப்பார். நீங்க இன்னும் நேரத்தை கடத்தி போகாதீங்க.
3: வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
2: உங்கள் பாவங்கள்
3: சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையை போல்
2: வெண்மையாகும்.
3: அவைகள்
2: ரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும்
3: பஞ்சை போலாகும்.
2: இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை மாத்துவாரு. நானும் உங்களை பரிசுமாக்குற கர்த்தர், உங்களுக்கு குறையெல்லாம் அறிக்கையிடுங்க, அவர் உங்களை பரிசுத்தமாக்குவார். ரெண்டாவது என்ன செய்யணும், நம்ம கத்துட்டு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை எப்படியாவது மன்னிமையா, நான் மணந்திருமணும் ஆண்டவரே, அரணாகிய தேவனே, எனக்கு நீர்தான் தஞ்சம், உமை நோக்கி நான் பார்க்கிறப்பா, என்னை எப்படியாவது பரிசுத்தப்படுத்துங்க, குறையெல்லாம் காமிங்க. நான் புதிய வருஷத்தில் பிரவேசிக்கும் போது புது சிருஷ்டியா என்னை மாத்தணும் ஆண்டவரே, பழையெல்லாம் ஒளிந்து போட்டுமையா என்னை புது சிருஷ்டியா மாத்துங்கன்னு கேளுங்க. மூன்றாவதாக முழுத்தோடு அவர் முழுத்தர அவர் தேடுங்கன்னு சொன்னார். முழுத்தோடு தேடணும், அவர் சாட்சிகளை கை கொண்டு தேடணும். நாலாவது என்ன செய்யணும், கர்த்தரை எப்படி ஜெபிக்கணும். கர்த்தரை முன்னால தாவி சொன்னது போல கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டு நோக்கி கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். அதே போல நம்ம அவளை முன்னால சீசர்களை போல பின்னணியில நம்ம விட்டுறாதபடிக்கு ஏசுகிறத எல்லா காரியத்தை அவர்கிட்ட கேட்டு முன்னால் வைக்கிறது என்ன, அவர் கேட்டு இது எப்படி ஆண்டவர் செய்யணும், என்ன செய்யணும், உன் சித்தந்தான் என் வாழ்க்கையில் நிறைவேறணும், என் விருப்பமெல்லாம் நிறைவேறக்கூடாது, என் விருப்பம் அழிந்து போகணும், உன் சித்தம் நிறைவேறணும்னு சொல்லி கர்த்தர் கருத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா உங்களை கைவிட மாட்டார். 2026 நமக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டா கர்த்தர் வச்சிருக்கிறார், அது பெற்றுக்கொள்ள இப்ப தகுதிப்படுத்துவோம், ஆண்டவற்றை ஒப்பு கொடுப்போம்.

அர்ப்பணிக்கலாமா? ஒரு புதிய ஆண்டை எதிர்பார்த்திருக்கிற நமக்கு தேவன் நான்கு விதமான ஆலோசனைகள் வழங்கினார். புதிய ஆண்டிலே நம் ஆசீர்வாதங்களையும் ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு நான்கு விதமான வழிகளை தேவன் நமக்கு காண்பித்தார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அசுத்தமானதை ஆலயத்திற்குள்ளிருந்து வெளியே கொண்டு செல்லுங்கள். நாம் தான் அந்த ஆலயம். அசுத்தமான எல்லா காரியத்தையும் நம் உள்ளத்தை விட்டு வெளியே கொண்டு செல்ல வேண்டும் என்பதாக தேவன் நமக்கு சொன்னார். இரண்டாவதாக, மனம் திரும்புங்கள். இரட்டிப்பா நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க இருக்கிற நமக்கு ஆண்டவராகிய தேவன் சொன்ன அடுத்த காரியம், மனம் திரும்புங்கள். உங்கள் வழிகளை சோதித்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் என்றார். மூன்றாவது, அவரை தேடுங்கள். அவர் தேடும் பொழுது எந்த நன்மையும் குறைவுப்படாது. சிங்க குட்டிகள் ஒருவேளை தாழ்ச்சியடைந்து பட்டினியாக கிடந்தாலும் ஆண்டவரை கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. கடைசியாக

0: இந்த புதிய வருடம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றார். புதிய வருடத்திலே தேவன் நம்மை ஆசீர்வாதத்தை நிரப்ப வேண்டும் என்று சொன்னார். அவரை முன்பாக வையுங்கள். எதை செய்தாலும் கர்த்தரை முன்பாக வையுங்கள். அவருக்கு முதலிடம் கொடுங்கள், பின்னணியத்திலே வைக்காதீர்கள். அவரை முன்பாக வையுங்கள் என்பதாக கர்த்தர் சொன்னார். அர்ப்பணிக்கலாமா? தேவனே, என்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள, உம்மிடத்தில் திரும்ப, உம்மை தேட என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை முன்பாக வைக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். தாவீது கர்த்தரை முன்பாக வைத்து நோக்கி பார்த்து கொண்டிருந்தாரா? ஜெபிக்கலாமா? எங்களை மாற்ற ஆண்டவரே, கடந்த வருஷம் எவ்வளோ வீணா போயிடுச்சப்பா, எவ்வளோ நாட்கள் காலங்கள் வீணாக போய்விட்டது. ஆண்டவரே மன்னியும் அப்பா, மன்னியும் அப்பா, மன்னியும் அப்பா. எங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவராகிய தேவன் கொடுத்தருளும் என்று சொல்லி அதை திறந்து ஜெபிக்கலாமா? நன்றி பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தந்திருக்கிறது ஆனந்த அருமையா நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, வருகின்ற ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதற்கு நான்கு விதமான காரியங்களை ஆலோசனையாக சொன்னீர். எங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும், அசுத்தமானது எங்களுக்குள்ளிருந்து வெளியே கொண்டு போக வேண்டும் என்பதை சொன்னீர். எந்த அசுத்தம் எனக்குள் இருக்குதோ அதை என்னை விட்டு எடுத்து போடும் அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே, மனம் திரும்ப வேண்டும் என்பதாக சொன்னீரே, இரட்டிப்பா நன்மை தருவேன் என்று சொன்னீரே. தேவனே அப்பா, எங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை மறுரூபத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, மனம் திரும்புங்கள் என்று சொன்னீரே. எங்கெங்கனா நான் திரும்பணுமோ எனக்கு என்னை காண்பியும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே, என் வழிகளை சோதித்து ஆராய்ந்து முடித்து திரும்புங்கள் என்று சொன்னீரே. என் வழியை சோதித்து பார்த்து முடிவு திரும்ப என்னை அர்ப்பணிக்கிறேன் எங்களோடு இணைந்து அர்ப்பணிக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடும் ராஜா, மாத்திரமல்ல உமை தேடும் பொழுது எல்லா நன்மையும் தருவேன், குறைவில்லாமல் தருவேன் என்றதா சொன்னீரே. மாத்திரமல்ல எல்லா நிலையிலும் உண்மை முன்பாக வைக்க வேண்டும் என்பதை காண்பித்தேன். நாங்கள் உண்மை பின்பாக வைத்து விடுகிறோம், எல்லாம் முடித்து விட்டு அதற்கு பிறகு வந்து நாங்கள் உண்மை தேடுகிறோம். மன்னியும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் உண்மை முன்பாக வைக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஒரு வார்த்தையை கேட்டு தன்னை அர்ப்பணித்த பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய மாறாத பிரசன்னமும் மகிமை இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுங்க. இவ்வளவு பலவீனத்தில் ஆக்க மறைத்து வல்லமையை பயன்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் வரலை பலப்படுத்தும், கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லை மாற்றும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், நன்றி நன்றி நன்றி. இந்த வார்த்தை கேட்டு நிரலியாக சேனல் மூலம், இயேசுக்கான சேனல் மூலமாக பல்வேறு நிலைகளிலே கேட்டு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய ஆளுகை இறங்கட்டும் ஐயா. அவர் செய்வதற்காக நன்றி. இப்பொழுதும் கடைசி ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். அவரோடு இணைந்து நாம் ஜெபங்களை எடுப்போம். வருகின்ற ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த நான்கு வித காரியங்களை செய்ய அர்ப்பணிப்போம். இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நோக்கி பார்த்து நம்ம இணைந்த ஜெபங்களை எடுக்கலாமா? ஜெபம் செய்வோம்.
1: அன்பும் கிருபையும் இறக்கமுள்ள தீவுள்ள பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையா எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ரெண்டு பேராவது மூணு பேராவது என் நாமத்தில் எங்கே கூடியிருக்கோம் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. எங்கள் நடுவில் நீர் மெய்யாகவே இருக்கிறீரப்பா. கோடி கோடி நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்னென்ன தேவையோடு வந்திருக்கவங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்திங்க அப்பா. மடத்தில் மனம் திரும்ப கிருபை செய்யுங்கப்பா, மனம் திரும்ப கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பாவமான காரியத்தை விட்டு மனம் திரும்பணும் ஆண்டவரே. பாவத்தோடு நீர் வரும்போது உன் எதிர்நோக்கி போக வர முடியாது அப்பா. பாவம் எங்கள் உள்ளத்தில் இருக்குமானாலும் உன் எதிர்கொண்டு வர முடியாதே அப்பா. நாங்கள் இப்பொழுதே எங்களை சரிப்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரோடு பேசுங்கப்பா, தேவனே மே தூக்கி கெஞ்சுகிறோம். ஒரு வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று செவிக்கிறோம். புரிதத்தையும் புது பலத்தையும் புது கிருபை தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவ பிரசனை நாளும் தாங்கட்டும். நன்மை செய்யுங்க, காத்துக்கோங்க ஏசப்பா. நன்மையான எந்தியும் அப்பா நன்மைகளை இன்றைக்கே தருவேன்னு சொன்னீரே. நன்மைகளை தந்து புதிய ஆண்டில் புது நம்முடைய பிள்ளைகளை எல்லா காரியத்திலும் எல்லாவற்றிலையும் புதுப்பிக்க முடியாது செபிக்கிறோம், பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். கர்த்தாவே, ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத மக்கள் பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அன்பு எங்களுக்குள்ள நாட்கள் பெருக வேண்டும் ஐயா, அன்பு பெருக வேண்டும். தேவப்பிரசன் நிரம்பி இருக்க வேண்டும் ஐயா, உண்மை அண்டிக்கொள்ள வேண்டும் ஐயா, உம்மோடு இருக்க வேண்டும் ஐயா. தேவனே, தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொன்னீரே, நாங்களும் மற்றவர்கிட்ட அன்பாகவே இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களை நீர் பலப்படுத்த வேண்டும். வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போடும், கட்டுகள் உடைக்கப்படணும், சாத்தாண்டை கிரியை நீங்கப்படணும் ஐயா. ஆண்டவரே மே துதிக்கிறோம் அப்பா மே ஸ்தோத்திரம். மக்களுக்குள் இருக்கப்பட்ட என்னென்ன பலவீனம் இருக்கோ எல்லாவற்றையும் மாற்றுங்க அப்பா, மாற்றுங்க, வீசிங்க, குணமாக்குங்க அப்பா, கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்க அப்பா, மந்திர கட்டி செவன் கட்டி ஏசுக்கு திருமணத்தை உடை தெரிகிற சுவாமி, சாத்தாண்டு கிரியல் நிர்மணமாக்கப்படட்டும் ஆண்டவரை, சாத்தாண்டு செய்க எங்களுக்கு வல்லமை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா அப்பா. சாத்தாண்டு செய்கின்ற ஆண்டவரே அப்பா, பிள்ளைகளை தேவனால் உண்டாய்ந்து அவனை செய்தீர்கள். ஏனெனின் உலகத்தில் இருக்கணும் உங்களுக்கு பெரியவர், எங்கள் ஆண்டவராய் இயேசுக்கு பெரியவர். எல்லா சர்ப்பங்களையும் தேடிலும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்ல மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்துருக்கு. ஒன்று உங்களை செயல்படுத்த மாட்டாதுன்னு சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருவை எல்லாருக்கு தாங்க பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க, ஒரு குறை வராதபடி காத்துக்கொள்ளுங்க சப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க, சமாளம் இல்லாத மக்கள் சமானத்தை தாங்க அப்பா, கடனோடு இருக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க, வீட்டில் பிரச்சனைகள் குழப்பங்களை மாற்றுங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க, தொழிற்சிற மக்கள் ஆசீர்வீங்க, வியாபாரம் செய்கிற மக்கள் ஆசீர்வீங்க, கேஸில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து கொடுமை அணைக்கணும் ஐயா, ஆத்துமா கண்கள் திறக்கணுமே, அறியிற அறிவில் நிரப்பணும் ஐயா, வாகனம் வச்சிருக்க மக்கள் வாகனம் நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கணும் ஐயா ஆண்டவரே, பிரச்சனையை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும், படிக்கிற பிள்ளைங்க ஞானத்தை கொடுங்க எல்லா எங்கள் பிள்ளைகளும் அப்பா, சபையில் அத்தனை பேரும் செவிக்கிற மக்களாக மாற்றுங்க, துதிக்கிற மக்களாக மாற்றுங்க, கடமைக்காக நாங்கள் செவிச்சு வரக்கூடாதுப்பா. உம்மிடத்தில் வாஞ்சியோடு தாகத்தோடு இயேசு துதிக்குவது சோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கிற வச்சுங்க, புதிய ஆண்டில் துதிக்கிற மக்களாக ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்க, ஆராதிக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்திலையும் பேசுங்க, பேசுங்கப்பா, பேசுங்க, பலப்படுத்துங்க, எல்லாரும் தரிசனம் பார்க்கணும், புதிய ஆண்டில் எல்லாம் தரிசனம் பார்க்கணும் ஐயா, உண்மையை அறியிற அறிவால் நிரப்பப்படணும் ஐயா, பரிசுத்த பவுளிச்சித்து சகல் நறுக்கி அப்பா, எல்லா ஞானமும் ஆவிக்குறி வேகமும் அப்பா கத்து சித்தத்தை அறியிற அறிவில் நிரப்பமும் சகல் நறுக்கிறீங்க, நிதந்து தேவன் அறியிற விருத்தி அடையணும் ஐயா, உங்க பிரியமான செய்யணும், உங்களுக்கு முன்பாக நிற்க எங்களை பாத்திரவனா எண்ணப்படணும் ஐயா, எங்களுக்கு உதவி செய்யுங்க, பெரிய பாக்கியத்தை கொடுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, எல்லார் பேரையும் சீஃப் போஸ்டர் எழுதி கொள்ளுங்கப்பா, தேவனே மே நோக்கி கெஞ்சிரும், பெரிய அற்புதத்தையும் அசியங்களை செய்யுங்க, ஆராய்ந்த முறை பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அசியங்களை செய்யுங்க ஆண்டவரை. எப்பொழுதும் எனக்கு முன்பாயத்திற்கு என் வலதர்சத்திற்கு அசைக்கப்படுதலை சொன்ன வார்த்தை தென்படி தேவனே உடைய பிள்ளைகள் அப்படியாக நீர் செய்ய கிருவையும் ஒத்தாசி அருளும் உங்க எப்பாமே சோத்திரம். எங்கள் மத்தியில் எழுந்தருளும் ஐயா, எங்கள் மத்தியில் எழுந்தருளி பழத்த காரியத்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்யுங்கப்பா, அண்டிக்குள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க, எல்லா துதிகனமாகி முகச்செலுத்துறோம் யாசப்பா நாமத்தில் மிகுந்த மன தாழ்மையோடு மணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
0: கடைசியாக நமது இயேசுவின் கரம் ஊழியங்களை அன்போடு தாங்க, தேவன் எழுப்பி கொடுத்த குடும்பங்களுக்காக ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். கடைசியாக சோதனை ஆசீர்வாதம் கூற இந்த ஆறுதல் நிறைவு பெறும். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் தேவனாய் கர்த்தாவே, நீ தந்திருக்கிற இந்த அருமையான நேரத்தை நினைத்து நாங்கள் மகிழோடு குடும்பமே துதிக்கின்றோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளவும் உம்மிடத்தில் மனம் திரும்பவும் உமை தேடவும் எப்போதும் எங்களுக்கு முன்பாக வைக்கவும் எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் நமது இயேசுவின் ஊழியங்களை அன்போடு தாங்குவதற்கு நீர் எழுப்பி கொடுத்த நமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வருடம் முழுதும் நமது ஊழியத்தை அன்போடு தாங்க எவ்வளவு பேர் எழுப்பினீர், அந்த மக்களுக்கெல்லாம் ஏற்ற ஆசீர்வாதங்களை நீர்தான் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அந்த ஆசீர்வாதத்தை கர்த்ததான் அவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து நிரம்பி வழியணும் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை ஊழியத்தை தாங்குவதின் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் பார்க்கும்படியாக கிருபை கொடுங்கப்பா. வருகின்ற புதிய ஆண்டில் இன்னும் நிறைய ஜனங்கள் ஊழியத்திற்கு தாங்க முன்வர எழுப்பி கொடுங்கப்பா, பொறுப்பிடுங்க. அப்படி செய்ய போதுக்காக நன்றி. இந்த ரெண்டு ஆறுதலையும் பொறுப்பெடுத்து நடத்தினீரே, கோடான கோடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். தம்பி சிபி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு வந்து பிளேட்லெட் கூடணும் அப்பா. மகனை இப்பொழுது தொடும்படியா இங்கிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மனம் இறங்கி தம்பி சிவியனை தொட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், மகனுடைய இந்த பிளேட்லெட் கூட உதவி செய்யுங்க. இயேசுவி நாமத்தில் டெங்கு ஃபீவர் மாறுவதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக, கலங்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் இந்த நாளில் காணப்படும். இப்போது அன்பின் கரம் தம்பிக்குள் பிரவேசிக்கணும்னு ஜெபிக்கிற ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத விஷயங்களை செய்கிற தேவன் நீர் அப்பா. அதே போல வினோத் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் எவ்வளோ பலவீனத்தில் இவரை தாங்கி பலப்படுத்தி ஊழியத்திலே பயன்படுத்துகிறீரே நன்றி. இன்னொரு நல்ல உடல் சுகம் ஆரோக்கியம் பலன் தந்து இன்னும் இந்த ஊழியத்தை அப்பா மகிமையோடு செய்ய புது பலத்தை தாரும். சிஸ்டர் ஆசீர்வதிங்க, பாப்பா ஆசீர்வதிங்க, மகிமையான காரியங்கள் வாழ்க்கையிலே செய்யுங்க. இம்முட்டை எங்களோடு கொண்டு நடத்தினதுக்காய் கோடி நன்றிகள் அப்பா. துதிகன மகிமையெல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே தாழ்மை உண்டுகிறோம் பிதாவே.
2: என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரம் வரவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நடத்திருப்பதாக.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: கர்த்தராகிய தேவன் தாமே பிரசன்னராக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுது கல்வி பரிசுத்தப்படுத்தும் அப்பா. என் அருவிலே நீ அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஐயா, உமக்கு நன்றி அப்பா. உங்க ரத்தத்தை இந்த இடம் முழுவதும் தெளிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த கூட்டங்களில் முழு பொறுப்பு எடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. சர்ப்பங்களையும் தேர்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமையில் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டான்னு சொன்னேன். இந்த கூட்டனுக்கு விரதமாய் எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. பிள்ளைகளே, தேவனால் உண்டாந்தவர்களை செய்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற பெரியவர் என்று சொன்னீரே. எங்களில் இருக்கிற பெரியவராக இயேசுவின் நாமத்தில் அந்தகார வல்லமை கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். எல்லாம் நாம் மகிமைக்காய் நடைபெறணும். எல்லாரையும் மறைத்து கத்தர் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எங்களை மட்டும் பாதுகாத்து வந்தீங்களேப்பா, உங்களுக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா.

0: கொஞ்ச நேரம் தேசத்திற்காக, தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜபம் பண்ண போறோம். ஜபக்குருவி சொல்லும் பொழுது அன்பா ஓடி வந்து ஜபம் பண்ணுங்க, வாஞ்சையோடு ஜபம் பண்ணுங்க.
1: சபையில் எழுப்புகள் உண்டாகணும், எல்லா சபையில் எழுப்புகள் உண்டாகணும், எல்லா சபையிலும் ஆத்மா நிரம்பி வழியணும், எல்லா சபையிலும் பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும், ஒருத்தர் கூட வெறுமையா போகக்கூடாது. அதுக்காக யாரோ திருச்சாம் பண்ணலாமா?
2: பரிசுத்த தெய்வமே, மே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில கூட ஏசப்பா எங்க சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க சபைகள் எல்லாம் எழுப்புதலை தயவை தர வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபைகள் ஆத்மாக்கள் நிரம்பி வழியக்கூடிய கிருபைகளை தேவரி தர வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபை மக்கள் எல்லாரும் அது ஆவினால நிரப்பப்பட்ட மக்களாக தேவரீர் மாற்ற வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபைக்கு வர ஒவ்வொரு மக்களை தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே மே துதிக்கிறேங்க, சபைகள் வளர்ந்து பெருகணும் ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம், நீங்க இறங்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம். துதி கண்ண மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: போதைப்பொருள் கடிமையா இருக்காங்க அத்தனை மக்களும், சீகப்படணும் சாராயம் கல்லு எல்லா குளிக்கிற அத்தனை மக்களும் மன திருமணம் ரட்சிக்கப்படும். நமக்கு ஆத்மா வெளியேறப்பட்டது, ஆத்மா மீட்பு மீகமோ வெளியேறப்பட்டது. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவர் அறியாம இருக்காங்க, இப்போ ஒருத்தரா ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. நம்ம தேசத்துல ஒவ்வொரு ஜனமும் குடிக்கவே கூடாத பாக்கும்போது வெறுப்பை தரணும். நம்ம அதுக்கு அவசியம் பண்ணலாம்.
3: ஏசப்பா துதிக்கிற ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. பெண்கள் குடிக்கிறாங்க ஏசப்பா, சிறு பிள்ளைங்க குடிக்கிறாங்க ஏசப்பா, வாலிபர்கள் குடிக்கிறாங்க ஏசப்பா. அவங்களுக்குள்ள அந்த குடி ஆவின எடுத்து போடுங்க ஏசப்பா, அவங்களுக்குள்ள ரட்சிப்பே கொடுங்க ஏசப்பா. எத்தனை குடும்பத்துல குளிச்சப்பா சமாதானம் இல்லாம இருக்காங்கப்பா ஏசப்பா. எத்தனை பேர் அப்பா குடிக்கிறனால தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏசப்பா. எத்தனை பேருக்குள்ள சண்டை நடக்குது ஏசப்பா. எத்தனை இடத்துல விவாகரத்து ஆகுது ஏசப்பா. இந்த நிலைமையில நீங்க மாற்றி போடுங்க ஏசப்பா. ஏசப்பா எங்க தேச மக்களுக்கு ஒரு இரக்கத்தை நீங்க காட்டுங்க ஏசப்பா. ரட்சிப்பு நீங்க காண்பீங்க ஏசப்பா. ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா இந்த மாதிரி குடிக்கிறவங்க குடும்பத்துல அப்பா ஏசப்பா ஒரு முற்றிலும் ஒரு விடுதலை நீங்க தாங்க ஏசப்பா. ஏசப்பா போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க மீட்டெடுங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை நீங்க உண்டாக்குங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்க தான் மெய்யான தெய்வம் நாங்க அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. ஏசப்பா உங்க செட்டைகளுக்குள்ள வந்து அடைக்கலாம் புகுந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த குடியினாவை முற்றிலும் அவங்கள்ட்ட விளக்கி போடுங்க ஏசப்பா. ஏசப்பா எல்லாத்தையும் ரட்சி தும்மோடு இணைத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. இப்ப கொடான குடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. எல்லாம்
4: எந்த ஆபத்து வரக்கூடாது. ஏசப்பா உங்களுக்கு நன்றி சொல்றேன் ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறேன் தகப்பனே. இந்த தீவிரவாதி இயக்கங்களால் ஏசப்பா எங்க ராணுவ படைகளுக்கு எந்த ஆபத்தும் விபத்தும் வராதபடிக்கும் சுவாமி நீங்க காத்துக்கொள்ளும்படிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்க இறக்கம் செய்யும்படிக்கும் ஜெபிக்கிறேசப்பா. எல்லா துதி கண மகிமை உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா. மூலம் ஜபத்தேட்டுக் கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே.
0: வேத பாடங்களை வாசிக்க போகின்றோம் இப்பொழுதும். முதலாம் திருமறை பாடமாக 1 பேதுரு புஸ்தகம் 1 அதிகாரம் 1
5: இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக வெளியேறப்பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமலும் இருந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபியை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்திலே விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதினறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபியின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அன்றியும் பச்சாபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியத்தை நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலேயே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசம் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாயிருக்கும்படி ஆவினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்து மக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவவசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டுகிற வசனம் இதுவே என்பதே ஆமீன். வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட வேத படம் வாசித்து முடிந்தாயிற்று.
6: படைக்கப்பட்ட காணிக்கை நீர் ஆசீர்வதித்தலாம். அன்றுவரே உங்களோட கரங்களில பெற்று உங்களோட கரங்களில கொடுக்க கர்த்தாவே எங்கள் கொடுத்த பாக்கியத்திற்காக சுலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துறோம். குடும்பங்களில் எந்த குறைவும் வராதபடி எல்லா நிறைவாக இருக்க கர்த்தத்தாமே கிருபை பாராட்டுங்க. நீரே முழுமையாய் நீர் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க. நீங்க இப்படி செய்ய போறதை கா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
0: கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா?
7: ஏசப்பா, என்னை மறைத்து பேசுங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. சங்கீத புஸ்தகம் 32:8
8: நான் உனக்கு போதித்து
7: நீ
8: நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து
7: உனக்கு
8: ஆலோசனை சொல்லுவேன்.
7: அம்மாரி மேல தகுந்த நேரத்தில் நம்ம தவிக்கிறோம். ஐயோ, யாராவது நமக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே. நம்ம எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், பிள்ளைகள் படிப்புக்கு என்ன செய்யறது, இந்த வியாபாரத்தை எப்படி செய்யணும், இந்த தொழில் எப்படி செய்யணும், இந்த காரியத்தை நம்ம எப்படி செய்யணும், என்ன செய்யணும் நம்ம தெரியலேன்னு சொல்லி கலங்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி எந்த வீட்டுக்கு போகலாம், எப்படி செய்யலாம், எத்தனை இந்த கடனை எப்படி அடைக்கலாம், எத்தனையோ காலங்கள் நமக்குள்ள ஒரு குழப்பம் வருது. ஐயோ எப்படி செய்யறது, என்ன செய்யறது, இவ்வளவு நிலைமைகள் என்ன செய்யறது, ஒண்ணுமே தெரியலையே, எந்த பாதைனே தெரியலையே அப்படின்னு நம்ம கலங்குறோம். அப்ப ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி. அவர் போதிக்கிற தேவன். நம்ம அவற்றை கேட்ட போதும், ஆண்டவரே நீ இதுக்கு என்ன செய்யணும், இது வந்து எப்படி நான் செய்யணும், இதுல எப்படி நான் வாழணும், இதுல எப்படி நான் கடந்து வரணும், இந்த பாதையில எப்படி ஆண்டவர் நான் கடந்து வரணும் நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் உங்களை போதிப்பார். நான் உங்கள் போதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அது போதிக்கிற தேவன். நம்ம ஒரு நாள் கர்த்தர் கேட்கணும். மனிதர்கிட்ட போய் கேட்டோம்னா நமக்கு தப்பான ஆலோசனை சொல்லுவாங்க. நம்ம மனிதர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும். அவர் தான் சொல்றேன், நான் உங்களுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உன் காட்டுவேன், மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், எப்படி நடக்கணும் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் கர்த்தர் நம்ம சொல்லியிருக்கிறார். அவர் நம்ம போதிக்கிற தேவன். கலங்காதீங்க, கர்த்தரே நம்மளை போதிப்பார். ஏசாயம் புஸ்தகம் 30:21
9: நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும்,
7: நீங்க வலதுபுறமாய் சாயும் போதும்,
9: இடதுபுறமாய் சாயும்
7: போதும், இடதுபுறமாய் சாயும் போதும்,
9: வழி இதுவே,
7: வழி இதுவே,
9: இதிலே நடவுங்கள் என்று,
7: இதிலே நடவுங்கள் என்று
9: உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும்.
7: நீங்க பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். ஒரு வழிக்கு நம்ம சில நாள்ல கர்த்தர் வீட்டு வலதுறமும் இடதுபுறமும் சாயும் போது கர்த்தர் மூடி பேச, வழி இது, இதுல நடங்க, வலது இந்த பார்த்து வலதுபுறம் செய்யாதீங்க, இடதுபுறம் செய்யுங்க, இந்த வழி நடங்க, இதுதான் பிரியமான வழின்னு சொல்லி அவர் என்ன செய்ய பின்னால சொல்ற சத்த நம்ம காதில கேட்கும். அவர் நம்மோடு பேசுவார். பேசுகிற தெய்வம், பேசாத தெய்வம் அல்ல நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறது. பேசுகிற தெய்வம், வலதுபுறமும் கர்த்தர் வீட்டு வலதுபுறம் தெரியும் சில நல்ல நம்ம வழி தெரியாம கர்த்தர் வீட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் போது வழி இதுவே, இதில் நடங்கிற சத்தம் நம்ம காதில பின்னால கேட்கும். அது மனசுக்குள்ள பேசுவார் ஆண்டவர், இதுல நடங்க இந்த காரியம் தப்பு, இது எனக்கு பிரியமில்லாத காரியம், இதில் நடக்காதீங்கன்னு சொல்லி கர்த்தர் நம்மளோட பேசுவார். நமக்கு வழி போதிக்கிறவர், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய ஒளிவன் காட்டுவேன், மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம அவர்கிட்ட கேட்க வேண்டும். நம்ம மனிதர்கிட்ட ஆலோசனை கேட்கணும் அவசியமே இல்லை. நம்ம கர்த்தர் ஆலோசனையில ஆச்சரியம் உள்ளவர். அவர் ஆலோசனை சொல்லுவார், போதிப்பார், நமக்கு எல்லாமே சொல்லி தருவார். 25:4-5
9: கர்த்தாவே,
7: கர்த்தாவே,
9: உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும்.
7: கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும்,
9: உடைய பாதைகளை எனக்கு போதி தரலும்,
7: வழிகள் எனக்கு தெரியும், பாதைகளை எனக்கு போதி மாண்டவர், எந்த பாதையில் நடக்கணும், எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதான் சங்கீதக்கார் கேட்கிறார், உங்களுடைய பாதைகளை எனக்கு போதி தரலோ,
9: உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி,
7: உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி
9: என்னை போதி தருளும்,
7: என்னை போதி தருளும்,
9: நீரே என் ரட்சிப்பின் தேவன்,
7: நீரே என் ரட்சிப்பின் தேவன்,
9: உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன்,
7: உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கேன். பாத்தீங்களா, அவர் தான் நம்ம சத்தியத்திலே நடத்துகிற தேவன், அவரை போதிக்கிற தேவன். நம்ம அவரை நோக்கி கேட்போம், கட்டாயம் போதிப்பார். சரி, யாருக்கெல்லாம் போதிப்பார் தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் கர்த்தர் யாருக்கு போதிக்கிறார் பாருங்க, 1 Samuel 2:27
9: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம்,
7: நீங்க அவராலே பெற்ற அபிஷேகம்
9: உங்களில் நிலைத்திருக்கிறது,
7: உங்கள் நிலைத்திருக்கிறது,
9: ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை,
7: ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை,
9: அந்த அபிஷேகம்,
7: அந்த அபிஷேகம்
9: சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது.
7: பாத்தீங்களா, நீங்க பெற்ற அபிஷேகம் என்ன செய்யறாரு, சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது.
9: அது சத்தியமாயிருக்கிறது,
7: சத்தியமாயிருக்கிறது,
9: பொய்யல்ல,
7: பொய்யல்ல,
9: அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக.
7: அவர் கர்த்தர் என்ன போதிக்கிறாரோ, பசுத்தாவியனர் என்ன போதிக்கிறார் அதுபடி நம்ம நிலைத்திருக்கணும். பசுத்தவனை போதிப்பார். நீங்க பெற்ற அபிஷேகம் சகலத்து குறித்தும் போதிக்குமா, ஒண்ணு மாத்திரம் தான் போதிக்கும், இது மாத்திரம் தான் போதிக்கும், அதை மாத்திரம் சகல சகலத்தின் குறித்து நம்ம போதிப்பார். அதனாலதான் பசுத்தவன் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இதோ மாம்சமனை யாவையும் ஆவி ஊற்றுவேன் சொல்லியிருக்கிறார். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் போதிப்பார் சகலத்தையும், என்னென்ன நடக்கணும், வீட்டில் எப்படி போட, குடும்பம் எப்படி ஆசீர்வாதமா இருக்கணும், குடும்பத்தில் எப்படி ஆசீர்வாதமா இருக்கணும், குடும்பம் எப்படி நம் பண கஷ்டம் மாறணும், கண்ணீர் துடைக்கணும், நம்ம எப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷம் பிள்ளைகள் படிக்கிறது வேண்டிய பிள்ளைகளுக்கு அது சகலத்தையும் குறித்து எல்லா கருத்தும் குறித்து நம்ம போதிக்கிறவர். நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம போதிக்கிற தேவன், நம்ம கலங்காண்ட ஏசுபாட்டை ஒவ்வொரு நாளும் கண்ணி காலையில அதிகாலம் எழுந்து அவர் பாதத்துல காத்திருந்து நம்ம செவிக்கும் போது நம்ம பசுத்தேன் அபிஷேகத்தை பெற்றிருப்போமானா அவர் சகலத்தையும் குறித்து போதிப்பாரா. எல்லா காரியத்தையும், ஒரு காரியத்தை தான் போதிக்கிறவர் இல்லை, சகல காரியத்தையும் குறித்து நம்ம போதிக்கிறவர். நம்ம கேட்கணும் பரிசு தேவனே எனக்குள்ள வாங்க, இப்படி அபிஷேகம் எனக்கு சம்பூர்ணமா தாங்காண்டவரே, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் போதாதப்பா, பரிசுத்தன் அபிஷேகத்தை சம்பூர்ணமா கொடுங்க எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி நம்ம ஆஞ்சியோடு தாகத்தோடு கேட்டா கர்த்தனை பரிசுத்தன் அபிஷேகத்தை தருவார், நம்ம சகலத்தையும் குறித்து போதிப்பார். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார் யோவான் சுவிசேஷம் 14:26.
10: என் நாமத்தினாலே,
7: என் நாமத்தினாலே
10: பிதா அனுப்ப போகிற,
7: பிதா அனுப்ப போகிற
10: பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே,
7: அவர் பேர் பாருங்க பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே,
10: எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து,
7: எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து,
10: நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும்,
7: நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும்
10: உங்களுக்கு நினைப்பூட்டுவார்,
7: நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். அதுதான் சத்தியாவியாகிய தேற்றரவாளன்.
0: கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, அவரோடு கூட இணைந்து நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? அதை திறந்து எல்லாம் ஜெபிங்க. அப்பா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தாரும் ஆண்டவர், இப்படி போதிப்பை நாங்கள் பெறணும், ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவரோடு இணைந்து ஜெபிக்கலாமா?
7: தகப்பனே பரிசுத்தன் அபிஷேகம் எல்லார் மேலும் பொழிந்தரும், யார் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுமாப்பா, அமைதி யார் இருக்க வேண்டாப்பா, மொத்தத்தில் கேட்கட்டுமே, கேட்கிறவன் எவன் பெற்றுக்கொள்வான்னு சொன்னீர், கேட்கிறவன் கொடுக்கப்படும் சொன்னீரே, ராஜாமை துதிக்கிற பரிசுத்தன் அபிஷேகத்தை எல்லாருக்கும் மேலே ஊற்றுமையா, ஊற்றுமாண்டவர அப்பா, பரிசுத்தன் அபிஷேகத்தை ஊற்றுமையா, தேவாதி தேவனே மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை பரிசு நீங்க பெற்ற பரிசுத்த ஆவியனர் சொல்லியிருக்கிறப்பா, ஹாலே லூயா, நாங்கள் பரலோகத்துக்கு போகணும்னா பரிசுத்தாமனை மேன்மை ஆண்டவர ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும், தேவனே தேவனே எங்கள் மேல அபிஷேகம் ஊற்றுமாண்டவரை திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்தை தரணும் ஏசப்பா, கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்கப்பா, குடிக்கிற குடும்பத்துல குடியிலிருந்து விடுதலை செய்யுங்க ஏசப்பா, குடிக்கிற குடும்பத்தில் அப்பா குடியிலிருந்து விடுதலை தாங்காண்டவர, தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா, தொழில் சரக்கணும் தலைக்கணும் ஆசீர்வாதமா இருக்கு, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்விக்கணும் தெளிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வதித்து உயர்த்தணுமாப்பா, படிக்கிற பிள்ளைங்க ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கப்பா, நல்ல செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க, ஆசீர்வாதத்தை உயர்த்துங்கப்பா, உடைய அன்பின் சட்டைக்கெல்லாம் மூடி மறைத்துக்கோங்க, எல்லா பிள்ளைகளையும் கத்திரையும் ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக்கோங்க, வெயில் அடித்து பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா, செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா, சகல ஆசீர்வத்தை சம்பூர்ணமா கொடுங்கப்பா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம், உத்தம ஆசீர்வாதத்தால் நிரப்பி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர, பரலோகக்கில் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம், ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்திலும் வெளியரங்கமா இருப்பது செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க ஏசப்பா, அனைவரையுமே துதிக்கிறோம், உலகம் யாரையும் தொடாதபடி காத்துக்கோங்க, உலகத்தின் வேஷம் கடந்து போகணும் சொல்லியிருக்கிறேன், உலகத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இயேசுக்காக வாழக்கூடிய கிருபை தாங்குவோங்க, நாம் மகிப்பிடட்டும், எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம், யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரம பிதாவே, ஆமென்.
0: எனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, எனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு நினைத்து நிலைத்திருப்பதாக.
11: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தர் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
12: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443 7800119 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kurnool, 643101, Nilgiri, South India. Cell phone numbers 9443078019 and 7598112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
13: நான் இறக்க போறேன்.

0: தள்ளு, மெதுவா செய், மெதுவா மெதுவா. தொட்டுவிட்டோம். இது ஆர்தர் நீலி கேப்பை அழைக்கிறார். நீங்க என்ன கேக்குறீங்களா?
1: நான் சந்திரனில் இருக்கிறேன்.
0: நான் சந்திரனை தொடுகிறேன்.

0: நான் முயற்சி செய்தேன், மீண்டும் முயற்சி செய்தேன். பாதுகாவலர் திருப்தி அடைந்தார், ஆனால் அவள் தங்கவில்லை. அவள் இப்போது போகிறதால நான் சொல்லக்கூடியது இதுதான். எனக்கு ப்ளூ என்று ஒரு உணர்வு வந்திருக்கிறது. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு என்ன பிரச்சனை? இப்போதான் அதை சரி செய்தேன்.
1: ஏதாவது ஃபியூஸ் அல்லது ஷார்ட் பிரச்சனை இருக்கலாம்.
0: ஆமா, நீ ஏதாவது செய்ய முடியாதா?
1: முடிஞ்சால் நானும் செய்வேன்.
0: நான் ஓட்டும் போது இசை கேட்க விரும்புகிறேன். இப்போ வா, வா, வா.
1: சரி.
0: எனக்கு இசை கேட்க முடியல, நான் சாப்பிட விரும்புகிறேன். அது சரிதானா?
1: என்னோட
0: சரி, நீங்கள் சொன்னது மிகவும் நன்றாக இருக்கிறது. இந்த விஷயத்தை நான் இப்போது முழுமையாக புரிந்து கொண்டு மனதார ஏற்றுக்கொள்கிறேன். இது ஒரு மிகச்சிறந்த முடிவாக அமையும் என்பதில் எனக்கு இப்போது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீ அதை செய்ய போகிற போது எனக்கு சொல்ல முடியாதா?
1: அந்த குழந்தையை நீ எடுக்க நினைக்கிற அப்படின்னு நினைச்சேன்.
0: எந்த குழந்தையும் பார்க்கல, என் மனது பான் கேக்கில் இருந்தது.
1: எங்கே போகிறார் மகனே?
2: நன்றி
0: சார். நீங்கள் இன்னும் மேலே போய் காலை உணவுக்கு நிக்க போறீங்களா?
1: நாங்கள் காலை உணவுக்கு நிற்போம். ஏய் மகனே, நீ விரும்பினால் எங்களுடன் சேரலாம். நிச்சயமாக வேண்டாமா? என் நண்பர் தான் செலுத்த போகிறார். இல்ல,
2: உண்மையிலேயே வேண்டாம். நன்றி, நல்லது.
1: அங்கே ஒரு இடம் இருக்குது, நீ ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை.

0: ஏன் உள்ள வரல எனக்கு பசிக்கல. அது உண்மைன்னு நீ நம்பலையல்ல?
1: இல்லை, அவன் உள்ளே வரவில்லை. ஏனெனில் தானாகவே உதவி வாங்குவதற்கு அவன் பெருமை கொண்டவன்.
2: இல்ல,
0: அவன் ஒருவேளை ஓடி வந்தவன் போல இருக்கிறான். நான் என் காலத்தில் அப்படிப்பட்ட பலரை பார்த்திருக்கிறேன்.
2: நீ நிச்சயமா சொல்றியா?
0: நிச்சயமா. பல வருஷ காவலரா அவங்கள தூரத்துல இருந்தே கண்டுபிடிச்சிருவேன். யாரும் கவலைப்படாத உடைந்த குடும்பம். குழந்தை ஓடி போய் பெரிய நகரத்தை நோக்கி செல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை நம்மிடம் கொண்டு வந்தால் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்.
3: ஆர்டர் சென்ன தயாரா?
0: ஆமா, நான் ஒரு சீஸ் ஆம்லெட், சவர்ட் ஆஃப் டாஸ்ட், ஒரு பவுல் சிலி வேண்டும். அப்படி ஒரு பெரிய ஆரஞ்சு ஜூஸ் மற்றும் ஒரு சீஸ் பர்கர் பாக்கெட் செய்யவும்.
3: உங்களுக்கு என்ன வேண்டும்?
2: வேண்டாம், நன்றி. அவன் சாப்பிடுவதை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருப்பேன். நீ போதுமான அளவு ஆர்டர் செய்தயா?
0: குழந்தைகளுக்காக சீஸ் பர்கர்கள். நான் உதவியை ஏற்க அதிகமான பெருமை கொண்டிருந்தேன். அதனால நான் சொல்வேன், என் கண்கள் என் வயிற்றை விட பெரியதாக இருந்தது. எனக்கு சாப்பிட முடியாத ஒரு கூடுதல் சீஸ் பர்கர் இருந்தது.
1: நீங்கள்
2: மார்க், மனிதர்களை பற்றிய உங்கள் அறிவு வியப்படுகிறது.
0: அது சொன்னது நீங்க தானே. இந்த உலகத்துல நிறைய நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள். நாமும் உதவ முயற்சிக்க வந்துள்ளோம்.
2: நான் சொல்லல.
0: நான் பிறகு வெளியே போய் சிறிது பேசுவேன். அவன் என்ன சொல்றான்? என் காரை திருடுகிறான். நீ நம்புகிறாயா? அந்த சிறிய திருடன் என் காரை திருடி விட்டான். நான்
2: நம்புகிறேன்.
0: நீ அவனை முதல்ல ஏற்றுக்கொள்ளல என்றால் இது நடந்திருக்காது.
2: நீ மனிதர்களை மதிப்பீடு செய்வதில் என்னை விட சிறந்தவன்.
0: அது ரொம்ப அழகாக இருக்கிறது. நாம் இதை புகார் செய்ய வேண்டியிருக்கும் போல.
2: நீயே புகார் செய். நான் ஒரு சந்திப்புக்கு போக வேண்டும். நீ முடித்ததும் இந்த முகவரியில் என்னை
0: சந்திக்கவா? கார் இல்லாம நான் எப்படி உன்னை சந்திப்பது?
3: ஆர்டர் மேசையில் இருக்கு.
0: எனக்கு எங்க ஆர்டரால என்ன கவலை? அம்மா, யாரோ என் காரை திருடி விட்டார்கள். அந்த காரை நீயே கண்டுபிடிக்க முடியாதா? அப்படியே அது ரொம்ப அழகா இருக்கு.

0: நீ ஆம்.
1: திருமதி நீலி இங்கே இருக்கிறார்.
0: நன்றி. எவலின்,
1: டாக்டர் பெண்டர் நீங்க என்ன பார்க்க விரும்புறதா வரவேற்பில் சொன்னாங்க.
0: ஆம்.
1: இப்போது ஆர்தர் இன்று வீட்டுக்கு வருவது பற்றி உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளவில்லை என்று நம்புகிறேன். நாளை அவனுடைய பிறந்த நாள், அவன் வீட்டுக்கு வருவதை எதிர்பார்த்து இருந்தான்.
0: இல்ல இல்ல, நீங்கள் இன்று அவனை வீட்டுக்கு அழைத்து செல்ல முடியும். எல்லா பரிசோதனைகளும் வந்துவிட்டன.
1: அப்புறம்
0: அப்புறம் நான் சந்தேகித்தது போல அவன் இனி மீள்நிலை நிலையில இல்ல.
1: புரிகிறது.

0: எவ்வளவு நாட்கள் வீட்டில வைத்திருக்க முடியும் நாம் மீண்டும் சிகிச்சையை தொடங்கும் வரை?
1: நான் உங்களிடம் நேர்மையாக இருக்க வேண்டும். மீண்டும் சிகிச்சையை தொடங்க வேண்டிய காரணம் எதுவும் இல்லை.
0: ஆனால் அவன் இனி மீள்நிலை நிலையில் இல்லை என்று நீங்கள் தானே சொன்னீர்கள்.
1: எவலின், நாம் கீமோதெரபியை தொடங்கிய போது உங்களுக்கும் ஆர்தருக்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை என்று சொன்னேன்.
0: ஆனால் அவன் 6 மாதங்கள் நன்றாக இருந்தான். அது ஒரு அதிசயமாக இருந்தது. அவன் சுத்தமாக இருந்தான், அது போய்விட்டது. அவனிடம் இருந்த அனைத்தும் வெளியேறிவிட்டது. நீங்களே சொன்னீர்கள்.
1: நான் அந்த மீள்நிலை நிரந்தரம் என நாம் நம்பிக்கையுடன் இருக்கலாம் என்று நான் அப்போதே சொன்னேன்.
0: நீங்கள் எனக்கு பொய் சொன்னீர்களா? உங்களை பாதுகாக்க நீங்கள் எனக்கு பொய் சொன்னீர்கள்.
1: முடிஞ்சதை செய்து விட்டோம்.
0: என் மகனுக்கு சிகிச்சை செய்து அவனை குணப்படுத்துங்கள். இல்லைனால் என் வாழ்நாள் முழுக்க ஆனாலும் நீங்கள் மீண்டும் மருத்துவம் செய்ய முடியாமல் நான் பார்த்துக் கொள்வேன். நீங்கள்

0: உதவி செய்ய முயலும் போது காரை திருடுவது எனக்கு கோபம் மூட்டுகிறது.
1: தெரியல, தெரியாதவரை விட இது மேல்.
0: ஒரு பையன் தான்.
1: ஆம், வில்லியம் அப்படித்தான்.
0: வில்லியா, நீ என்ன பேசுகிற?
1: பில்லி திங்கிட்டு. பில்லோவை எட்டக்கூடிய அளவுக்கு பெரியவர்கள் என்றால் அவர்கள் உங்கள் காரையும் திருடக்கூடியவர்கள். அது ஹாட் ஸ்ட்ரீட்ல இருக்கு. அது விரைவில் நீங்க வந்து நல்ல நாளை அனுபவித்தோம்.
0: மிக்க நன்றி. நான் வேறு சில முக்கியமான திட்டங்களை ஏற்கனவே வகுத்திருந்தேன். ஏய், எங்க தீயணைப்பு? நீ யாரையாவது கொல்ல போறியா? ஏய், அது நீ தானே? அது என் கார், என் கார். ஏய், அந்த காரை பின்தொடருங்கள்.
1: இப்போ ஒரு நிமிஷம்,
0: நான் ஒரு போலீஸ் அதிகாரி.
2: கடவுளுக்காக ராண்டால்ஃப், அந்த காரை பின்தொடரு.
1: ஆம் அம்மா.
0: வாங்க வாங்க, வேகமா ஓட்டு.
2: நீ கேட்டியா ராண்டால்ஃப்?

0: சொல்லாது, என்ன இப்படி ஓடி வர மாட்டேன். நான் ஜாக்கிங் செய்தேன்.
1: நான் உங்களிடம் சொன்னது போலவே நான் இன்னைக்கு காலையில ஜாக்கிங் பண்ண போயிருந்தேன். அதுக்கு நீ இப்போது எந்த பதிலும் சொல்ல தேவையில்லை.
0: ஏய், இது என் வீடு, நீ என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்ல முடியாது. உங்களுக்கு உதவி வேண்டுமா?
2: பையன் இப்போ கட்டிடத்துக்குள்ள ஓடிட்டான். அவனுக்கு நீல டெனிம் ஜாக்கெட் போட்டிருக்கான்.
0: அவங்கிட்ட உங்களுக்கு என்ன வேண்டும்? அவன்
2: என் காரை திருடி விட்டான்.
0: வாங்க வாங்க, உள்ள வாருங்கள். டோனி, தயவு செஞ்சு இங்க வா. டோனி, இப்பே சீக்கிரம் இங்க வா. டோனி, கொஞ்சம் இங்க வா. வியனிக்கு வா. சுபிடோ, சுபிடோ. நீ மீண்டும் திருடினாய். இந்த முறையில ஒரு காரா? நீ அதை திருடின இல்லையா? இல்லையா?

0: எனக்கு பதில் சொல்.
1: ஆமாம்.
0: ஓ இல்லை இல்லை இல்லை, இனிமேல் வேண்டாம், இனிமேல் வேண்டாம். நான் உனக்கு முன்பே சொன்னேன் இல்லையா? இனிமேல் இல்ல சார், நீ அவனை அழைத்துக்கொள். போலீசாருக்கு அவனை தெரியும், பிறகு அவனை உள்ள போடுவார்கள். இந்த முறையில
1: ப்ளீஸ் நான்
0: வாக்குறுதி, எத்தனை முறை நீ வாக்குறுதி சொன்னாலும் நான் இனிமேல் சகிக்க முடியவில்லை. இரவுதோறும் நான் படுக்கையில் விழித்துக் கொண்டே இருக்கிறேன். நீ எங்கே இருக்கிறாய், என்ன செய்கிறாய் என்று யோசிக்கிறேன். தொலைபேசியில் அழைப்பு வரும் என்று காத்திருக்கிறேன். ஓ இல்லை, தயவு செய்து வேண்டாம். ஐயா, நீ அவனை அழைத்துக்கொள், அவனை சிறைக்கு அனுப்பிவிடு. ஒருவேளை அவன் ஏதாவது கற்றுக்கொள்வான். நான் அறியவில்லை, இனிமேல் முடியாது, நான் இனிமேல் முயற்சிக்க முடியாது.
2: வாங்க போகலாம்.
1: நீங்கள் எங்க அம்மாவை போலத்தான், அவளும் என்னை விட்டு விட்டாள். நீங்களும் அவளும் எனக்கு அன்பு காட்டவில்லை.
0: ஓ, அன்பை பற்றி என்னிடம் பேசாதே. உன்னை நேசிக்கும் ஒருவரின் மனதை உடைக்க கூடாது.

0: சரி, இங்கேயே உட்காரு. நான் உள்ள போய் அது ஒரு தவறுன்னு சொல்லி புகாரை திரும்ப பெறுகிறேன். அப்புறம் சாப்பிடலாம்.
1: நீ என்ன பேசுறாய்? அதுதான்
0: நான் சொன்னதுதான்.
1: நீயும் அந்த விசித்திரமானவர்களில் ஒருவன் தானா?
0: வா, இப்போது சரியா ஒரு வாய்ப்பு தர்றேன். சாப்பிட வர்றியா இல்ல ஜெயிலுக்கா?
1: மிகவும் சுவையான மற்றும் சத்தான இன்றைய காலை உணவு.

0: வணக்கம். இப்படி உங்கள் கதவை அழைத்துவிட்டேன் என்பதற்கு மன்னிக்கவும், உங்கள் தொலைபேசி எண் பட்டியலில் இல்லை.
1: நான் உங்களை அறிந்திருக்கிறேனா?
0: உங்கள் கணவர் என்னை பற்றி சொல்லியிருக்கலாம். நாங்கள் ஹூஸ்டன்ல நாசாவில் சேர்ந்து பயிற்சி பெற்றோம். நான் ஜொனத்தன் ஸ்மித்.
1: நிச்சயமா அவர் சொல்லியிருப்பார், ஆனா நிறைய பேர்கள் இருந்தனர்.
0: நான் புரிந்து கொள்கிறேன். கோட்டனுக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்கள். அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர்.
1: ஆம் ஆம், அவர் அப்படித்தான்.
0: எனினும் நான் இந்த பகுதியில் இருந்தேன். கோர்டன் எப்போதும் உங்களையும் உங்கள் மகனையும் மார்தாவின் வாழ்க்கையையும் பற்றி பேசிக் கொண்டே இருந்தார். அவருடன் இருந்த இவ்வளவு காலத்திற்கு பிறகும் எனக்கு தெரியல. நமது நல்ல நாட்களின் நினைவுகளை உங்களுடன் பகிர நினைத்தேன்.
1: அது மிகவும் நல்லது. இன்னைக்கு நல்ல நாள் இல்ல.
0: இதை நான் புரிஞ்சு கொள்கிறேன். நான் ஒரு அன்னியன். கதவை தட்டி அந்த பையனுக்காக விட்டு செல்ல விரும்புகிறேன். கோட்டன் எப்போதும் அவனை பற்றி பேசுவதால் அவனை அறிந்ததாக உணர்கிறேன்.
1: அது உங்கள் பக்கம் மிகவும் நல்லது.
0: நான் என் வழியில செல்கிறேன். உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி. உங்கள் கணவர் மிகச்சிறந்தவர். பிரியாவிட பெறுகிறேன்.
1: ஸ்மித், என்னை மன்னியுங்கள். நான் ஆர்தர் பின்புற தோட்டத்தில் இருக்கிறார். நீங்க தான் நேரில் அந்த பரிசை அவருக்கு கொடுக்கலாமே.
0: நிச்சயமா சொல்றீங்களா? தொந்தரவு செய்ய விரும்பல.
1: இல்ல, நீங்க தொந்தரவு அல்ல, மன்னிக்கவும். என் மகன் உடல்நிலை சரியில்லை. நாங்கள் இப்போதுதான் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினோம். மன்னிக்கவும். ஓ, அவன் நல்லா இருக்க போறான். தயவு செஞ்சு அவன் தந்தையை அறிந்த ஒருத்தரை சந்திப்பதில் அவனுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும்.
0: சரி, நான் அதிக நேரம் தங்க மாட்டேன்.
1: நீங்கள் பக்கத்து தோட்டம் வழியாக செல்லலாம்.
0: ரொம்ப நன்றி. உங்கள் அப்பா எனக்கு சொன்னாரு, அது போன்ற உணர்வு வேற எதிலும் கிடையாது என்று. சந்திரனின் மேற்பரப்பில் தனியாக நின்று ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரம் விண்வெளியை நோக்கி பார்த்து பூமியை காணும் அந்த அனுபவம், அது முழுக்க நீலமும் பசுமையும், அதை சுற்றி பெரிய வெள்ளை மயிர்பந்தம் போன்ற மேகங்களும் இருந்தன. இப்போது உங்கள் அப்பா எனக்கு சொன்னாருன்னு அது மிகவும் அமைதியாக தெரிகிறது என்று. அங்கு வாழும் மக்கள் ஒருவரை ஒருவர் வெறுக்கவும் போர் செய்யவும் விரும்புவார்கள் என்று அவருக்கு நம்ப முடியவில்லை.
2: நானும் ஒரு நாள் அப்படி செய்ய விரும்புகிறேன். அவற்றை தொட வேண்டும்.
0: நீ கண்டிப்பா தொடுவ.
2: நீங்கள் உண்மையிலேயே அப்படி சொல்றீங்களா?
0: நிச்சயமாக நான் நம்புகிறேன். உன் அப்பா கண்ட அதே அமைதியை நீயும் கண்டுபிடிப்பாய் என்று நான் உறுதியாக நினைக்கிறேன்.
2: நீங்கள் சொல்றது சரிதான் என்று நம்புகிறேன். இரவில் அதற்காக நான் ஒரு விதமாக பிரார்த்தனை செய்கிறேன். ஆனால் அம்மாவுக்கு இதை பற்றி தெரியணும் என்று எனக்கு விருப்பம் இல்லை. விண்வெளி வீரரா இருக்கிறது பற்றி என் அப்பாவுக்கு நடந்ததை நினைத்து அது அவளை கொஞ்சம் கலக்கமாக்குகிறது. நான் அறிவேன் அவர்கள் சொல்றது அவர் உண்மையில ஒரு வீரர் என்று.
0: ஆம், அவர் நிச்சயமாக அப்படித்தான். உன் அப்பா அந்த விமானத்திலிருந்து வெளியே குதிக்கலாம், ஆனால் அவர் அதை கடல் மீது கொண்டு செல்லும் வரை அதில் இருந்தார். அவர் எத்தனை உயிர்களை காப்பாற்றினார் என்று சொல்ல முடியாது.
2: நான் ஒருபோதும் அந்த அளவு தைரியமாக இருக்க முடியுமா என்று தெரியவில்லை.
0: நேரம் வந்தால்தான் நம்மில் யாரும் அதை உணர்வோம் என்று நினைக்கவில்லை.
2: நீங்கள் ஒருபோதும் இறப்பதை பற்றி பயந்திருக்கிறீர்களா என்கிறேன்.
0: ஒரு முறை இருந்தேன்.
1: மிஸ்டர் ஸ்மித், உங்களுடைய ஒரு நண்பர் வெளியே இருக்கிறார்.
0: நன்றி.
2: ஓ, நீங்க போக வேண்டிய அவசியம் இருக்குதா?
0: நல்லவேளை போனேன்.
2: டின்னருக்கு இருக்கீங்களா? தயவு செய்து.
0: நான் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை.
2: ஓ, நீங்கள் உண்மையில தொந்தரவு செய்ய மாட்டீர்கள். நான் எங்க அம்மாவிடம் கேட்கிறேன், ஆனால் அவர் கவலைப்பட மாட்டார் என்று எனக்கு தெரியும்.
0: சரி, நீ அம்மாவிட்ட கேள். நான் என் நண்பர் என்ன செய்கிறார் என்று பார்த்து விடுகிறேன்.
2: ஓ, மற்றும் சம்மரீனுக்காக நன்றி.
0: எனக்கு மகிழ்ச்சி.

0: காரில் இரு, யாரும் அதை திருட விடாதே.
1: நீங்கள் காரை மீண்டும் பெற்றுக் கொண்டீர்கள் என்று பார்க்கிறேன்.
0: குழந்தையையும் பெற்றேன்.
1: நீங்கள் அவனை ஏன் போலீசிடம் ஒப்படைக்கவில்லை? அது
0: ஒரு நல்ல கேள்வி. எனக்கு தெரியவில்லை, நான் முடியவில்லை. நான் முன்பும் பிரச்சனையில் இருந்துள்ளேன். நான் ஒப்படைத்தால் அவனை சிறையில் போடுவார்கள்.
1: ஆனால் திருடன் திருடன் தான் சொல்வீங்க. நான்
0: தெரியும், தெரியும். இது வேற மாதிரி. அவனுக்கு அவனுக்கு என்ன நடக்குது என்பதில் கவலை இல்லை. அவன் வாழ்க்கையை விட்டு என்ன,
1: நீ அவனை என்ன செய்ய போற?
0: அவனை எனக்கு தெரியல. அவனுக்கு பெற்றோர் இல்லை, ஒரு பாட்டி இருக்காங்க, அவளும் அவனை விட்டுட்டா. இப்ப நான் அவனை என்ன செய்யணும்? முதல்ல அவனை வர சொன்னதே நீங்க தானே.
2: மிஸ்டர் ஸ்மித் டாம் சொன்னார், நீங்கள் இரவு உணவுக்கு தங்கலாம் என்று.
1: ஓ, அது ரொம்ப நல்லது திருமதி நீலி. ஆனா நான் என் நண்பர்களை இங்கே விட்டு விட்டு போக முடியாது. வேறொரு நேரம் பார்த்துக்கலாம். நீங்க
2: தங்க முடியுமா? அவங்க எல்லாரும் இன்னைக்கு பார்பிக்யூ ஹாம்பர்கர்ல. நாம் இன்னும் சிலவற்றை
3: நிரப்பல. அவர் சொல்றது சரி, நீங்கள் வரவேற்கிறோம்.
1: இது ரொம்ப நல்லது உங்க பக்கம். சரி, அப்படி என்றால்
2: நான் போய் கோல்ல போறேன்.
1: சரி,
0: நாம அந்த பையனோட என்ன செய்ய போறோம் அப்படின்றது எனக்கு இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: பார்ப்போம். நான் சொன்னேன், என் முதலாளி வித்தியாசமான முறையில வேலை செய்கிறாரு. சரி,
0: இப்போ இதை கவனமா பாருங்கள். உங்கள் கண்களுக்கு நம்பிக்கை வராது. இதை நான் டேவிட் காப்பர்ஃபீல்டு கூட பொறாமைப்படும் எனும் என் மாயாஜாலம் என்று அழைக்கிறேன். இது எப்படி வேலை செய்கிறது என்று எனக்கு தெரியவில்லை, ஆனாலும் இது வேலை செய்கிறது.
2: இது சமநிலையில் இருக்கிறது. ஏனென்றால் வாக்கரின் இரு பக்கங்களிலும் எடை சமமாக இருக்கிறது.
0: ஓ ஆம், அது எனக்கு தெரியும். நான் தெரியுமா, அதை வெளிப்படுத்த விரும்பவில்லை.
2: அம்மா, நான் மற்றும் டோனி என் அறையில போய் கொஞ்ச நேரம் விளையாடலாமா?
3: கொஞ்ச நேரம் மட்டும்.
2: வாங்க, உள்ளே வாங்க.
3: வாங்க, பொம்மை விளையாட்டில் ஆர்வம் இல்ல. நான்
2: நிறைய விஷயங்களும் ஒரு தொலைநோக்கியும் உள்ளன. நிலவின் குழிகளை தெளிவாக பார்க்கலாம். இன்று அதற்கு ஏற்ற இரவு.
0: அதை நானும் பார்க்க விரும்புகிறேன். வா டோனி, டோனி வா.
2: நம் சூரிய குடும்பம் அளவுக்கு பெரிய ஒரு நட்சத்திரத்தை உனக்கு காட்ட முடியும். அது கோடிக்கணக்கான மைல்கள் விட்டத்தில் உள்ளது. உண்மையில நூற்றுக்கணக்கான கோடிகள்.
1: அது ஒரு சிறிய பையன் தான், நீங்க ஒத்துக்கணும்.
3: ஆமா, அவன் அப்படிதான். அவன் டோனி காத இருக்க மாட்டான்னு நம்புறேன். நிச்சயமா அவன்
1: மாட்டான். மன்னிக்கவும், நான்
3: மன்னிக்கவும், பேசுங்கள். நான்
1: சொல்ல வந்தது, நாங்கள் இங்க இருக்கிறது உங்களுக்கு தொந்தரவு இல்லையா என்றுதான்.
3: ஓ இல்ல, எப்படியும் இல்ல.
1: உங்கள் முறை
3: என்ன?
1: நாங்கள் இப்போது முக்கியமான ஏதோ ஒன்னு சொல்ல போறோம்.
3: ஓ, நான் இவ்வளவு அமைதியாக இருந்ததுக்கு மன்னிக்கவும். இன்னைக்கு ரொம்ப நீண்ட நாளா இருந்திருக்குது என்று நினைக்கிறேன்.
1: என்னால ஒன்னும் அதை புரிந்து கொள்ள முடிகிறது.
3: உங்களால் முடியுமா? நான் போய் புதிதாக காபி தயாரித்துக் கொள்கிறேன் என்று நினைக்கிறேன்.

நான் நம்ப முடியல. எங்காவது இங்க எனக்கு இன்னும் காபி இருக்கிறது என்று எனக்கு தெரியும். நான் வேலைக்கு போகும்போது சில சமயங்களில் ஷாப்பிங் செய்யும் ஒரு நாள் வேலைக்காரி இருக்கிறார். எவ்வளவு முறை நான் அவளிடம் சொல்லினாலும் விஷயங்களை மீண்டும் சரியான இடத்தில் வைக்க முயற்சி செய்ய சொன்னேன். ஜொனத்தன், நீ அங்கே இருந்தாய். இது எப்படி நடந்தது? அவன் சந்திரனுக்கு சென்று திரும்பி வந்துவிட்டு ஹூஸ்டனில் இருந்து ஒரு விமானத்தில் சென்று இறந்து விடுவது எப்படி முடியும்? எப்படி? ஏன் கடவுளை, அவன் எப்படி அப்படி செய்ய முடிஞ்சது? எனக்கு அவன் தேவை, எனக்கு அவன் மிகவும் தேவை.

0: இதோ இங்கே சற்று பாருங்கள்.
1: ஓ, அதை பாருங்கள் பாருங்கள், அந்த விஷயம் பகல் போல் தெளிவாக இருக்கிறது. ஏ டோனி, இதை வந்து பாரேன். டோனி,
0: நான் கழிவறைக்கு போக வேண்டும். கொரிடாரின் முடிவில் ஒன்று இருக்கிறது. உன் நண்பர் இங்கே இருப்பதில் அதிகம் மகிழ்ச்சியாக இல்லை இல்லையா?
1: இல்லை, அப்படி இல்லை.
0: என்ன பிரச்சனை?
1: அதை விளக்குவது கடினம் ஆர்தர். அவனுடைய பெற்றோர்கள் அவனை விட்டுவிட்டாங்க, அதனால அவன் கொஞ்சம் கடுமையா இருக்கிறான்.
0: ஆமாம், அவன் எப்படி உணர்றான் என்று எனக்கு தெரியும். என் அப்பா இறந்த போது நான் அவன் மீது கோபமாக இருந்தேன்.
1: அப்படியா?
0: ஆமா, இது எல்லாரும் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை. அவன் போனதால அவன் மேல் கோபப்பட்டேன். பிறகு நான் என்னையே குற்றம் சொன்னேன். எப்படி
1: நீ அப்படி செய்ய முடிஞ்சது? எப்படி?
0: அவர் என் பிறந்த நாளுக்காக வீட்டுக்கு விமானத்தில் வந்து கொண்டிருந்தார். எனவே அது எனக்காக இல்லை என்றால் அவர் இன்னும் உயிருடன் இருப்பார் என்று நினைத்தேன். நீங்கள் நேசிக்கும் ஒருவரை இழக்கும் போது நீங்கள் அனுபவிக்கும் ஒரு பகுதியே இது. நான் சொன்ன அந்த நீல கிரீட் நட்சத்திரத்தை உங்களுக்கு காட்டுகிறேன்.
2: நான் என்னை தொடர்ந்து கேட்கிறேன், ஏன் என்று? ஏன் என் மகன், ஏன் ஒரு வயதானவர் உயிருடன் இருக்க வேண்டும்? என் சிறிய ஆர்தர் இறக்க வேண்டும்? ஏன் கடவுள் என்னை எடுத்துக் கொள்ளக் கூடாது?
3: ஓ, ஏனெனில் உங்களுக்கு இன்னும் வாழ ஒரு வாழ்க்கை இருக்கிறது.
2: வாழ்க்கையா? என்ன மாதிரியான வாழ்க்கை?
3: ஒரு வேறுபட்ட வாழ்க்கை. ஓ, அது ஒருபோதும் பழைய போல் இருக்காது என்று எனக்கு தெரியும். ஆனாலும் அது இன்னும் நல்லதாக இருக்க முடியும். நீங்கள் இப்போது அதை நம்ப மாட்டீர்கள், ஆனால் ஒரு நாள் நம்புவீர்கள்.
0: அம்மா, அம்மா, இன்னைக்கு இரவு டோனி என்னோட தூங்கலாமா? அப்படி இருந்தால் அவன் நாளை என் பிறந்த நாளுக்கு இங்கே இருப்பான்.
2: ஓ, எனக்கு தெரியல. நாம அமைதியான ஒரு நாளை ஒன்னா கழிப்போம் என்று நினைத்தேன்.
0: ஓ அம்மா, நான் அமைதியான நாளை கழிக்க விரும்பல. நாம் எல்லோரும் எங்காவது போகலாமே.
2: ஆர்தர், நீ ஒரு நாளாகவே மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்திருக்கிறாய்.
0: அதனால்தான் எங்காவது போக வேண்டும். தயவு செய்து.
2: இது சரியா?
3: எங்களுக்கு இது முழுமையாக சரிதான்.
0: நன்றி அம்மா. டோனி, பரவாயில்ல, நம்ம என் தூங்கும் பைகளை பயன்படுத்தலாம்.
3: சரி, நேரமாகிவிட்டது. மார்க் மற்றும் நான் போனது நல்லது. இரவு உணவுக்கு மிகவும் நன்றி.
2: இங்கே எங்களுடன் இருந்ததற்கு மிக்க நன்றி.
3: நாளைக்கு எங்களுக்கு வேலை இல்லை. உங்களுக்கு பிடித்திருந்தால் பூங்காவுக்கு ஒரு சவாரி போகலாம். அது ஒரு மணி நேரம் தான். பையன்கள் சந்தோஷப்படுவார்கள்.
2: சரி, எப்படி?
3: 10 மணி. எப்படி
2: 10? சரிதான்.
3: சரி, அப்போது உங்களை பார்க்கிறோம். நாங்கள் நம்மளைய வெளியே அனுப்பிக்கிறோம். இனிய இரவு அனைவருக்கும்.

0: நீங்கள் தூக்கத்தில் நடக்கிறீர்கள் ஐயா.
1: நான் தூங்க முடியல, என் பாட்டியை பத்தி கவலைப்பட்டேன்.
0: அது எனக்கு புரியுது. பையில் என்ன வச்சிருக்கிறாய்?
1: ஒண்ணும் இல்ல, ஆர்தர் கொடுத்த பொருட்கள் இவை. அவரிடம் அரை முழுக்க பழைய பொருட்கள் உள்ளன. ஆஹா,
0: அவர் நல்ல மனதுடன் நடந்தார். நீ எனக்கு காண்பிக்கலாமே இல்லையா?
1: நிச்சயமா. சரி, நான் சில பொருட்கள் எடுத்தேன். எனக்கு நிறைய இருக்கிறது. நீ என்னை இங்கே எதற்காக அழைத்தாய்? மற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று பார்க்க அந்த முட்டாள் பையனுக்கு அவன் விரும்பும் எல்லாமே இருக்கிறது.
0: இல்ல, அவ்வளவாக இல்ல.
1: அது பெரிய விஷயமா? இந்த வயசான ஆள் இறந்து விட்டார். அவனுக்கு ஒரு தாய் இருக்காரு, அவனுக்கு ஒரு பெரிய வீடு இருக்கு,
0: அவனுக்கு புற்றுநோய் உள்ளது. அது சரி, அவன் இறக்க போறான் டோனி. அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டுமே உள்ளது. அந்த மதிப்புள்ள நேரத்தை உங்களுடன் கழிக்க விரும்புகிறான். எனக்கு தெரியவில்லை. எதுக்காக இருந்தாலும் நீ அவனை விட்டுவிட்டு ஓடி போகும் நிலை அவனுக்கு உரியதல்ல.
1: நானே தெரியவில்லை. யாருடைய
0: பிழையாது? பார், உன்னோட ஒரு ஒப்பந்தம் செய்கிறேன். நீ அர்த்தருடன் சில நாட்கள் இங்கே கழி. அந்த நேரம் முடிந்ததும் நீ சுதந்திரமாக போகலாம்.
1: எங்கே போக?
0: நீ விரும்பும் எங்கே வேண்டுமானாலும்.
1: நான் உன்னை நம்பலாமா என்று எப்படி தெரியும்? நீ என்னை போலீசிடம் ஒப்படைக்க மாட்டாய் என்று எப்படி நம்புவது?
0: எப்போதும் காதலும் நம்பிக்கையும் பற்றி பேசும். நீயா இது கேட்கிறாய்? அது சம்பாதிக்க முயற்சி செய்து பார்ப்பாயா?
1: சரி, நான் அந்த பொருட்களை திரும்ப வைத்து விடுகிறேன். நான் இங்கேதான் இருப்பேன்.
0: நல்லது. நாளை காலை உன்னை பார்க்கிறேன்.
1: நீ முழு இரவும் இங்கேயே சுற்றி நிற்பாயா?
0: இல்ல.
1: நான் மீண்டும் ஓடி போக மாட்டேன் என்று எப்படி தெரியும்?
0: என்னால நீ போக மாட்டாய். இன்றைய இரவு நேரத்தில் நீங்கள் மிகவும் நிம்மதியாக தூங்குங்கள்.

0: ஹே டோனி, எனக்கு ஒரு உதவி செய். சோடாவை மிஸ்ஸஸ் நீலிடம் கொடு, அவருக்கு இது தேவைப்படலாம்.
1: சரி. ஹே திரு ஸ்மித், அந்த குட்டி வாத்து தாயை எப்படி பின்தொடர்கிறது என்று பாருங்கள். அது
0: உண்மையில் ஆச்சரியமா இல்லையா? அது அவளுடைய குழந்தை கூட இல்லை.
1: என்ன?
0: ஆமா, நான் பூங்கா பணியாளர்களிடம் பேசினேன். அந்த அம்மா வாத்து தன் குட்டியை இழந்து விட்டதாகவும் அந்த குட்டியின் அம்மா இறந்து விட்டதாகவும் சொன்னார். அப்படியே அந்த அம்மா அதை தன் குழந்தையாக ஏற்று தன் குழந்தையை போலவே வளர்த்து வருகிறார்.
1: நீ நகைச்சுவையா பேசுறியா? இல்ல,
0: நான் நகைச்சுவையா பேசல. கடவுளின் உலகம் மிகவும் அற்புதமானது ஆர்தர். ஒரு அம்மாவுக்கு குழந்தையின் அன்பு தேவைப்பட்டது, ஒரு குழந்தைக்கு அம்மாவின் அன்பு தேவைப்பட்டது.
1: அது மனிதர்களிடமும் இப்படியே இருக்க முடியவில்லை என்பதே வருத்தம்.
0: ஏன் முடியாது?

0: சரி போதும், வாங்க போய் தூங்கலாம். ஓ
1: வாங்க, இன்னும் தூக்கம் இல்ல. ஒரு பயமுறுத்தும் வீடியோ பார்க்கலாமா? இல்ல
0: நீங்க முடியாது.
1: நன்றி,
0: உங்களுக்கு வரவேற்பு. சரி இப்போ தூங்குங்க.
1: ஏய், நாங்க கொஞ்ச நேரம் மட்டும் பார்க்கவே நினைத்தோம், நீங்க
0: நாளை பாப்பீங்க.
1: நன்றி,
0: மீண்டும் வரவேற்பு. நாளை சந்திப்போம் நண்பர்களே.
1: இப்போதான் பயமுறுத்தும் மின்னல் எல்லாம் இருக்கும் போது பார்க்க நல்ல நேரம்.
2: நீங்க பயமுறுத்தும் ஒன்றை கேட்க விரும்புறீங்களா?
1: என்ன?
2: நான் இறக்க போறேன்.
1: எனக்கு தெரியும்.
2: உனக்கு எப்படி தெரியும்?
1: ஜொனாதன் எனக்கு சொன்னாரு.
2: இல்லை, நிச்சயமாக என்னுடைய அம்மா அவரிடம் ஏற்கனவே சொல்லியிருக்க வேண்டும்.
1: நீங்க தெரிஞ்சிருக்கீங்கன்னு நான் நினைக்கல.
2: ஆமா, யாரும் எனக்கு சொல்லல, ஆனா எனக்கு தெரியும். நீங்க என்ன மாதிரி நீண்ட நாட்கள் நோயாக இருந்தா தெரியும். மக்கள் உங்களோடு எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்த்தால் புரியும்.
1: அது தெரிஞ்சிருக்கிறது எப்படி உணர்வு?
2: அது கொஞ்சம் பயமாக இருக்கிறது. நான் முதலில் நோயாக ஆனப்போ அது ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் அது சிரிப்பாக இருக்குது. ஒரு காலத்துக்கு பிறகு மாறிவிடுகிறது. நீங்கள் புது பள்ளிக்கு போகிறதா நினைக்கும் போது எப்படி உணர்வீங்களோ அதே தான். பயமா இருக்குது, ஆனா அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஆச்சரியமாகவும் இருக்குது. அது எங்க அம்மா, நான் கவலைப்படுகிறேன். அவள் தனியாக இருக்க போறாள், அவளுக்கு அது ரொம்ப கடினமாக இருக்கும். அதனாலதான் நான் உன்னை இங்க இருக்க சொன்னேன் டோனி.
1: நீ என்ன சொல்ற?
2: பார், நாம இரண்டு சில நாட்கள் தான் தெரிஞ்சிருக்கிறோம். அதனால இது முட்டாள்தனமாக இருக்கலாம் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு வீணாக கழிக்க நேரம் அதிகம் இல்லை. பாத்தீங்களா, உனக்கு யாரும் இல்லை. இன்னும் சில காலத்துக்குள்ள எங்க அம்மாவுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க.
1: உண்மையிலேயே எப்படி தெரியும்? நான் சொல்றேன்.
2: எனக்கு தெரியும் டோனி, அது நடக்க வேண்டியது மாதிரிதான், விதி மாதிரி.
1: நீ என்ன பேசுற?
2: இருவரும் ஒருவருக்கு ஒருவர் தேவைப்படுகிறார்கள் என்பதைத்தான் நான் சொல்றேன். நீ எங்க அம்மாவை பிடிக்குமா இல்லையா? பிடிக்குமா?
1: ஆமா, எனக்கு அவள் பிடிக்கும் கண்டிப்பா. மற்றும்
2: அவளுக்கும் நீ பிடிக்கிறாய். இன்னைக்கு அது எனக்கு தெரிஞ்சது. அவள் நல்லம்மா டோனி, அவள் சிறந்தவள். இங்கே உனக்கு நல்ல வீடு இருக்கும்.
1: ஏ வா,
2: உண்மையிலே சொல்றேன், நாம் சகோதரர்களாக இருக்க முடியும் அல்லவா? அது அவ்வளவு மோசமாக இருக்குமா? நான் அவளிடம் இறக்க விரும்பவில்லை. எங்க அம்மா தனியாக இருக்க போறாள், மற்றும் நீயும் தனியாக வாழ விரும்பல இல்லையா? நான் சமாளிக்கிறேன். எனக்கு பொய்களுக்கு நேரம் இல்லை டோனி. நீ இதை பத்தி யோசிப்பியா? யோசிப்பியா?

Arthur. Arthur, என்ன ஆயிடுச்சு? ஆர்தர், மிஸ்ஸஸ் நெய், மிஸ்ஸஸ் நெய், சீக்கிரம் வாருங்க. அது ஆர்தர்.

0: அவர் இதை மிகவும் கடுமையாக எடுத்துக்கொள்கிறார். நாம சகோதரர்களாக நடிப்பது போல் இருந்தோம், தெரியுமா? எப்போதும் எனக்கு ஒரு சகோதரன் வேண்டும் என்ற ஆசை. அழுவது பரவாயில்லை அம்மா, எல்லாம் சரிதா, உன் தலையை இங்கே வை. நான் பயப்படுவேன் என்று நினைத்தேன், ஆனால் இல்லை.
1: நான் இறக்கப் போகிறேன்,
0: ஆனால் எனக்கு பயம் இல்லை. ஆனால் டோனி வாழப் போறார், அவருக்கு பயம். அவர் மீண்டும் முன்பு போல் தனியா இருப்பார் என்று பயப்படுகிறார். அவர் அதை சொல்லவில்லை என்று எனக்கு தெரியும், ஆனாலும் அவர் அப்படித்தான். அம்மா, அவரை நீ ஒருபோதும் தனியாக விட மாட்டாய் இல்லையா? இல்ல. நீ வாக்குறுதி தருகிறாயா? நான் வாக்குறுதி தருகிறேன். நீயும் நானும் நிறைய விஷயங்களை சந்தித்திருக்கிறோம், அது நம்மளை இன்னும் வலிமையாக்கி உள்ளது என்று நினைக்கிறேன். இப்போது ஓய்வெடுக்க விரும்புகிறேன். நான் இங்கே இருப்பேன். இல்லை இல்லை, போ, டோனியுடன் இரு. நான் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன். நீ எப்போதும் இருப்பாய் அம்மா. நான் உன்னை காதலிக்கிறேன் அம்மா. நானும் உன்னை காதலிக்கிறேன். இப்போது போ, நான் ஓய்வெடுக்க விரும்புகிறேன்.

மிஸ்டர் ஸ்மித், நீங்கள் சொன்னது சரிதான். எனக்கு பயம் இல்லை, எனக்கு தெரியும் ரெண்டுல ஒன்று கிடைச்சது மோசம் இல்லை. ஏய், நீ என்ன பேசுகிற? நீ சொன்ன நான் சந்திரனுக்கு செல்வேன் என்று. ஆமாம், அப்படிதான் செஞ்சேன். நீ தயாரா? நீ சிரிக்கிறியா? இல்ல, நான் சிரிக்கல. ஜன்னலுக்கு வெளியே பாரு. அதுதான் அதை பார்த்துக்கிட்டே இரு மகனே, அவைகளையெல்லாம் பார்த்துக்கொண்டே இரு.

0: ஏய்,
1: அதோ அங்கே ஒருவர் இருக்கிறார். அவர் யார்? ஏய் நின்னுங்கள், அவர் குதிக்க போகிறார். சொல் நண்பா, நீ இப்போது எங்கே போகிறாய் என்று நினைக்கிறாய்?
0: நண்பா, இங்கே ஒரு பயிற்சியாளர் இருக்கிறார். நான் ஒரு கட்மேன்.
1: கட்மேன்? நானும் கட்மேன் தான்.
0: பாரு, இதை எப்படி தீர்க்கலாம்னு முயல்கிறேன், ஆனா எனக்கு உரிமை இல்லை. எந்த தேவதைக்கும் அது உரிமை இல்லை.
1: தேவதையே சமாளிக்க முடியாவிட்டால் யார் முடியும்?
0: நான் நினைக்கிறேன் இது மாஸ்கரேடருக்கான வேலை.

0: என்ன நடக்குது?
1: ஓ இல்ல, இத பார், நான் இப்போது கட்டாயமா வீட்டுக்கு போக வேண்டும்.
0: அந்த மருந்தகத்துல என்ன வாங்கினீங்க பாப்ஸ்? திருப்பி தள்ளுபடி கிடைச்சதா பாப்போம். தயவு செய்து
1: என் மருந்தை மட்டும் வேண்டாம்.
0: நாம் எல்லாரும் வயதாகி நலமாக இருக்க வேண்டியதுதான் பாப். நான் சொன்னேன், அதை காட்டி. அட, நீங்க சொல்றதை கேளுங்க. அது உண்மையில் போதைப் பொருள் இல்லையே. உன் பணத்தை மட்டும் கொடுப்பா, நான் முழு நாளும் காத்திருக்க முடியாது. அட சும்மா, நீ வங்கியிலிருந்து வெளியே வந்த போதே உன்னை பிடிக்க வேண்டி இருந்தது. நல்ல நாளாக இருக்கட்டும். ஆமா.

0: நம்ம சரியான இடத்துக்கு போறோமான்னு உங்களுக்கு நிச்சயமா?
1: நிச்சயமா. ஏன் கேக்குறீங்க?
0: இந்த இடம் ஒரு தேவதைக்கு ஏற்ற பகுதியில் போல எனக்கு தெரியவில்லை. அந்த ஆட்களை பார், அவங்கள் மவுஸ் கிட்டியர்ஸ் மாதிரி தெரியல.
1: வா, நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? நான் கவலைப்படவில்லை.
2: நிச்சயமாக நீ கவலைப்பட மாட்டாய்.
0: நீ ஏற்கனவே ஒரு தேவதை. நான் கொஞ்சம் நேரம் தள்ளி போடலாம் என்று நினைச்சேன்.
1: நீ ஒரு தேவதையாக இருப்பதை எப்படி தெரிந்து கொண்டாய்?
0: ஏய் நண்பா, நீ எங்கே போகிறாய் என்று நினைக்கிறாய்?
1: ஆமாம், அங்கே உள்ளேதான். என் நண்பர் வேலை தேடினார்.
0: ஆமா, என்ன மாதிரியான வேலை?
1: என் நண்பர், இவர் ஒரு பயிற்சியாளர், நான் ஒரு கட்மேன்.
0: நானும் ஒரு கட்மேன் தான்.
1: முன்பொழைப்பு வந்து அவர்கள் உருவாக்குவதில்லை. இன்று இனிய நாளாகட்டும்.
0: ஏற்கனவே ஒரு முறை இறந்துவிட்ட நிலையில் கெத்தாக இருப்பது எளிது. நகரு, அதன் மீது ஏறு.
3: முன்னே வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். தயவு செய்து இன்னும் கொஞ்சம் முன்னே நகருங்கள். அப்படியே நகருங்கள்.
1: உள்ளே வாருங்கள். ஓ, வணக்கம்.
3: வாருங்கள், நகருங்கள்.
1: சாக்கு போக்கு.
4: ஆமா, நீ என்ன
1: தேவையா? நாங்கள் கிளாரன்ஸ் குரூப்ஸை தேடிக்கொண்டிருக்கிறோம்.
5: உங்கள் நண்பர் 20ஆம் நூற்றாண்டின் அறியப்படாத குத்துச்சண்டை வீரரின் மாணவர் என தெரிகிறது.
6: அறியப்படாதவரா? நீங்கள் சிறந்தவர், பட்ச பட்டத்திற்கு போட்டியிட்டீர்கள்.
5: ஆமா, அது சிகாகோ பென்ட நாவல்ஸ் கூட்டம் தேர்வு செய்தது. உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம் நண்பா?
1: நானும் நண்பரும் வேலை தேடுகிறோம். பயிற்சியாளரும் இன்னொரு கட்மேனும் தேவை என அறிந்தோம்.
5: நான் அதை பத்தி யோசிச்சேன். ஆனா எப்படி உங்களுக்கு இது தெரிஞ்சது?
1: அது எப்படி? வார்த்தை பரவிதான் செய்யும், தெரியுமா?
5: சரி, உங்களை யார் கட்மேன்?
1: நான் தான்.
5: சில பேரின் பெயர்களை கொடுங்கள், நான் அழைக்கலாம். நீங்கள் கடைசியாக யாருக்காக வேலை பார்த்தீர்கள்?
1: நான் பெரும்பாலும் வேகாஸ்ல தான் வேலை பார்த்தேன்.
5: யாருக்காக? ஏ, ஓ, இங்கே வா ஃப்ரெடி. உங்கள் இருவரையும் அங்க சும்மா இருங்கன்னு சொன்னேன் நண்பா. இப்ப பாரு, ஃப்ரெடியின் கண்களில் வந்த இந்த வெட்டை காண்பேன். ஓ நண்பா, அவனுக்கு ஒரு சண்டை காத்திருக்குது. ஏன்?
1: நான் பார்த்து சொல்லட்டுமா? யார் ரெஃபரன்ஸ் படிக்கிறத விட நல்லவருன்னு பார்ப்போம்.
5: இதோ ஃப்ரெடி.
1: எப்படி
5: இது என்ன விஷயம்? நீ எப்படி இதை உன்னால செய்ய முடிஞ்சது?
1: அது ஒரு திறமைதான்.
5: அது ஒரு பெரிய திறமை போல இருக்கு.
1: அந்த திறமைக்கு எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா?
5: நிச்சயமா. அதுக்கு அதிக சம்பளம் கிடையாது. ஆனா உனக்கு வேலை கிடைச்சிருச்சு, சரியா?
1: சரி,
5: நீ நாளை ஆரம்பிக்கலாம். வா, நான் உன்னை என் பேரனிடம் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவன் உனக்கு இடத்தை காட்டி அறிமுகப்படுத்துவான். ஹலோ, ஏய் ஜோயி, இங்கே பாரு.
1: நான்
5: இங்க வேலை செய்ய இருவரை உனக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன்.
1: நீ எப்படி இருக்கிறாய்?
7: நான் ஜான் மார்க். உன்னை சந்திப்பதில் மகிழ்ச்சி.
5: ஜோயி மாநில சாம்பியன்ஷிப்ல போட்டியிடுகிறான். அவன் தன் தாத்தாவை கேட்டு கடுமையாக பயிற்சி செய்தால் தேசிய அளவுக்கு செல்ல முடியும். அவன் தொடர்ந்து வியர்த்து உழைக்கணும்.
7: இது எப்படி தெரிகிறது?
5: நீ இவங்களை இடம் முழுக்க சுத்தி காட்டணும், சரியா?
7: சரி தாத்தா, உங்க லாக்கர் ரூம் இந்த பக்கம்.
1: சரி, வேலையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
5: நிச்சயமா.
7: ஹே அண்ணா, என்ன நடக்குது? ஒண்ணும் இல்லை தம்பர், என் மேல் கை வைக்காதே, புரிகிறதா? சரி முட்டாள். என் இல்ல, அடுத்த வாரம் ரிங்கில் நாம போறப்போ நான் என் கைகளை உன்னோட மேல் வைக்க போறேன். அப்போ நான் உன் தலையில தம் தம் தம் என்று அடிக்க போறேன். ஹே, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் நண்பா. ரிங் என்பது பின்புற தெருவை விட ரொம்பவே வித்தியாசமானது என்று நீ விரைவில் தெரிந்து கொள்வாய்.
1: யார் அது?
7: உன் தம்பர். அவனோட தான் வளர்ந்தேன். அவன் கும்பல் இந்த ஏரியாவை நடத்துது.
1: உனக்கு எதுவும் பிரச்சனையா தெரியல?
7: சொன்னது போல ரிங்கில் விஷயங்கள் மாறும். இங்கே சில லாக்கர்கள் உள்ளன, ஆனா நல்ல பூட்டு போடு, இல்லனா உள்ளாடையுடன் வீடு போக நேரிடும்.
1: நீ எப்ப ப்ரோ ஆக போற?
7: நான் அப்படி செய்ய மாட்டேன். தாத்தா சொல்லி கேட்டிருக்கேன், நீ நல்லா இருந்தா எல்லாரும் பங்கு கேட்பாங்க, ஆனா வரலாறு ஆயிட்டா மிச்சத்தை தூக்கி எரிஞ்சிடுவாங்க.
6: நீ என்ன பைய போற?
7: குழந்தைகளுக்கு குத்துச்சண்டையும் பெருமையையும் சொல்லி தருவேன். இதன் மூலம் அவர்கள் சாத்தானின் ஆட்களிடம் சிக்க மாட்டார்கள். வா, மற்ற இடங்களை காட்டுறேன்.
6: சரி, ஒரு விதத்தில் யோசித்து பார்த்தால் குறைந்தபட்சம் என்னுடைய காரை இதுவரை யாரும் திருடி செல்லவில்லை என்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலான விஷயமாகவே இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.
1: யாருக்கு வேணும்?
6: நல்லா சொன்னீங்க. அது ஏன் தெரியுமா?
1: நாம இந்த பகுதியில சுத்தி பார்க்கலாமா? ஜிம் கார்கள் ஒரு அபார்ட்மெண்ட் கிடைக்குமான்னு பார்க்கலாம். நல்லா சொன்ன.
6: நான் சொல்றேன், இந்த பகுதியில ஜோய் மாதிரி குழந்தைகள் அதிகம் இருந்தா நல்லது.
1: ஆமா, அவன் நல்ல பையன் தான்.
6: நாம அவன் பந்தயத்தை பார்க்கும் வரை இந்த பணியில இருக்க முடியும் என்று நம்புகிறேன். அவன் அந்த நாயை நொறுக்க போறான் அப்படிங்கிறது எனக்கு உணர்வு வருகிறது.
1: ஆமா, அவன் அங்கே இருக்கான்.
6: அவன் குறிக்கப்பட்டான்.

0: ஏய் ரன்பா, எப்படி இருக்கிறாய்?
1: என்னிடம் இருந்து விலகி இரு, நான் குதிக்கப் போகிறேன். நீ என்னை தடுக்க முயற்சித்தால் உன்னையும் என்னுடன் அழைத்துச் செல்வேன்.
0: உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்காக உயிரை விட வேண்டிய அளவுக்கு மோசமானது இல்லை.
1: மிக மோசமானதுதான். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா நண்பா? வயது ஆகும்போது எல்லாம் மோசமாகிவிடும். நான் ஒரு காலத்தில் யாரோ ஒருவன் இருந்தேன். இப்போது நான் எதுவும் இல்லை. பணம் இல்லை, எல்லோரும் என்னை மறந்துட்டாங்க. அந்த கும்பல் பசங்க என்னை அடிக்காம தெருவில் நடக்க முடியல. இப்போது என் கண்களும் போய்கொண்டிருக்கின்றன. இன்னும் சில மாதங்களிலே நான் குருடனாகி விடுவேன் போல இருக்கிறது. சிகிச்சைக்காக பணமும் இல்லை. இப்ப நீ சொல்ற விஷயம் இவ்வளவு மோசமா இருக்க முடியாதுன்னு?
0: நீ சொல்றது சரி, உனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, ஆனா பேசி தீர்க்க முடியாதது எதுவும் இல்லை.
1: நான் பேசுவதை முற்றிலும் நிறுத்தினேன்.
2: முகமூடி சவாரிக்காரன் பயங்கரமானவன் என்று நினைக்கவே இல்லை.
1: நீ எப்படி எனக்கு யார் என்று தெரிந்தது?
2: உன் குரல் தான். சானிட்டி மார்டினேஸ் நிகழ்ச்சிகளில் உன் குரலை நிறைய முறை கேட்டிருக்கிறேன். நீ மோர்டன் கிளே.
1: நீ எனக்கு நினைவில் இருக்கிறாயா?
2: நிச்சயமாக நினைவில் இருக்கிறாய்.
1: நீ மட்டும்தான் எனக்கு நினைவில் இருக்கிறாய். அதோடு இன்னும் சில பழைய நண்பர்களும் என்னைப் போலவே உடைந்து போயிருக்கிறார்கள்.
0: அவன்தான், நீதான். நீ காரணமா தான் நான் போலீஸாக ஆனேன் அப்படின்னு உனக்கு தெரியுமா? நீ உண்மை மற்றும் நீதிக்காகவும் அமெரிக்க வழிக்காகவும் நின்றாய்.
2: அது சூப்பர்மேன் தான் என்று நினைக்கிறேன்.
0: இப்ப கேட்காது, சரியான நேரம் இல்லாதிருக்கும். ஆனாலும் நன்றி கையொப்பம்.

0: நாங்கள் வந்து சேர்ந்து விட்டோம். இதுதான் எங்களுடைய அழகான வீடு. உதவி செய்த உங்கள் இருவருக்கும் நான் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன்.
1: இங்கதான் நீ வாழ்கிறையா?
0: நான் வேலை பார்த்த காலத்துல குதிரைகளுக்கு நடிகர்களை விட அதிக சம்பளம் கிடைத்தது.
1: தனியாவே வாழ்கிறியா?
0: இல்ல, என் ரூம்மேட் ஒரு விதவை, பழைய நண்பர். மேலே வந்து பாருங்க. நான்
2: நீங்க முன்னாடி போங்க, ஜிம்ல ஒரு வேலை இருக்கு.
1: வரவா? வேணாம்.
2: வேண்டாம், நான் நல்லா இருப்பேன். இங்க ரூம் கிடைக்குமான்னு பாரு, அப்புறம் வந்து உங்களை பார்க்கிறேன்.
0: அது பெரியதா இல்ல, ஆனா வாங்க. ஒரு உதவி செய்யுங்க, அங்க மேல நடந்ததை பத்தி எதுவும் சொல்லாதீங்க.
1: என் விசுவாசமான பழைய இந்திய நண்பர் எனக்காக ஏற்கனவே அதிகம் கவலைப்படுகிறார். நீ சிரிக்கிறாயா? நீ ரெட் ஃபெதருடன் ரூம் பகிர்கிறாயா?
0: ஆமா, ஆனா அது அவருடைய உண்மையான பெயர் கிடையாது.
1: சிட்னி? இல்ல, சிட்னியா?
0: ஆமா, சிட்னி ஈகிள்.

0: நீ கடுமையாக வேலை செய்கிறியா ஜோயி?
1: ஏய், நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்கோம் தம்பர்.
0: இன்னைக்கு நீ ரொம்ப பெரிய வார்த்தை பேசுற பையா.
1: போராடும் நேரம் வந்தா தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கு.
0: இல்ல, நீ இப்பவே தெரிஞ்சுக்க போற முட்டாள். பாரு, போராடும் இரவு வந்தா நான் உன்னை நீண்ட நேரம் அடிக்க போறேன். நீ அதை அனுமதிக்க போற?
1: நான் என்ன செய்ய போறேன்?
0: நீ என்ன சொன்ன கேட்டிருக்க? ஏண்டா, நீ இல்லைன்னா உன்னை அந்த பாட்டன் இறந்த இறைச்சி ஆகிவிடுவார். நான் உன்னோட விளையாடல பையா. நீ இப்போது இந்த போட்டியில தோல்வி அடைய போறியா, அல்லது உனக்கு முன்னாடி அவன் தோல்வியை தழுவ போறானா? நீ இத பத்தி யோசிச்சு பாரு.

0: நீ என்ன செய்ய போற? நீ இங்க எவ்வளவு நேரமா இருக்கிற?
1: நாளா முன்னாடி. இதுக்கு நீ என்ன செய்ய போற?
0: அவன் என்ன சொன்னானோ நீ கேட்டிருக்க. போற விட்டு கொடு, இல்லைன்னா பாதிப்பு உனக்கு.
1: அவன் உன்னை பயமுறுத்ததான் முயற்சிக்கிறான் போல.
0: நீ சாத்தானின் ஆட்களை தெரியாது, அவங்களுக்கு எதுவும் பெரிதல்ல.
1: போலீஸ் பத்தி
0: நீ நகைச்சுவையா பேசுற? அவங்க என்ன செய்ய போறாங்க? அவங்கள பிடிச்சாலும் உடனே திரும்ப தெருவில் வந்துருவாங்க. அப்ப என் தாத்தாவுக்கு இன்னும் மோசமா நடக்கும்.
1: பாரு ஜோயி, நீ விரும்பினா உனக்கு உதவ நான் இங்க இருக்கேன்.
0: நீ எனக்கு உதவ விரும்புறியா? என் தாத்தாவோடோ யாரிடமோ எதுவும் சொல்லாதே. இப்போ நாங்க மூடிட்டோம்.
1: ஜோயி.

0: நீ நகைச்சுவையா பேசுற, அவனோட உண்மையான பேர் முர்ரேனா?
1: ஆமா, முர்ரே கிளைண்ட். நாங்க முதல் தொடர் செய்த முன்னாடி நாங்க அதை மாத்திட்டோம். ஸ்டூடியோ தான் நமக்கு பேர்களை கொடுத்தது. மாஸ்க் முர்ரே மற்றும் அவனோட விசுவாசமான இந்திய நண்பர்கள் சிட்னியினால் நாங்க எவ்வளவு தூரம் போயிருப்போம் என்று நினைக்கிறாய்?
0: உன்னுடைய பேச்சு புரிகிறது.
1: சீட், இந்த பெட்டியுடன் எனக்கு உதவி செய்.
2: அதை நீயே மேலே எடுத்துக்கொண்டு வா.
1: அது 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது.
0: 20 வருடங்கள். நான் கதவை திறக்கிறேன்.
1: சரிங்க, நான் இதோ இப்பவே கிளம்பி கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்து சேர்ந்துடுறேன்.
0: எல்லாம் சரியா இருக்கு?
2: நான் உனக்கு இத பத்தி சொல்றேன்,
0: நீ இத நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். மோட்டன் இன் ரூம் மேட், யார் தெரியுமா?
3: ரெட் ஃபெதர் என்று அழைக்கப்படுபவர்.
0: ஆமா, அவனோட உண்மையான பேர் தெரியுமா?
3: சிட்னி.
0: சில சமயம் உன்னுடன் இருப்பது ரொம்பவே சுவாரஸ்யம் இல்லை.
1: இதோ இதுதான். ஓ வணக்கம் ஜோனதன், இவர் என் நண்பர் சிட்னி.
2: எப்படி இருக்கீங்க? வணக்கம். ட்ரக்ல என்ன இருக்கு?
1: ஓ எதுவும் இல்ல, பேய்கள் தான், அதுதான்.
0: ஆஹா, நிகழ்ச்சி பொருட்கள். அதை எனக்கு காட்ட அவனை சம்மதிக்க வைத்தேன்.
1: சிரிக்கிறியா? அதை காட்ட அவன் ஆவலா இருக்கான். ஏய்
2: சிட்னி, நம்ம வயசுல இந்த வார்த்தை நல்லதல்ல.
0: ஓ அத பாரு, அத பாரு, நீ அதை ஒருமுறை போட்டு பார்ப்பியா?
1: அவன் ஒருபோதும் அதில் பொருந்தவே இல்லை. ரொம்ப பாஸ்தா, அதிகமாக எக்லேர், பழையலே பானில். நான் ஒருபோதும் அந்த உடையில் மீண்டும் அடிக்க முடியாது.
2: நாம் எல்லாம் ஒரே நேரத்தில் முடிவுக்கு வந்துவிட்டோமே இல்லையா? இப்போது நாம் எல்லாம் இங்குதான் வாழ்கிறோம். முக்கியமாக ஒழுங்காக இருக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம்.
0: நீ சொல்றே, நீங்க எல்லாரும் இங்குதான் இருக்கீங்க, யார் யாரு?
1: ஓ பக், கொரிகன், டெட்வுட், டிக் மற்றும்
2: லாஷ் லேதம், ரோலண்ட், ரினால்டோ. நீ
0: அப்படின்னா எல்லா பழைய பெரியவர்களும் இங்குதான் இருக்கிறாங்களா?
2: ஆமா, மீதி தொகை வருவதற்கு முன்பே நாங்கள் இருந்தோம்.
0: ஓ, நான் அவர்களை சந்திக்க மிகவும் விரும்புகிறேன். ஓ,
2: அது மிகவும் எளிதானது. நாங்கள் எல்லோரும் உணவகத்தில் கூடி பழைய நல்ல நாட்களை பற்றி பேசிக் கொள்வோம். நீங்கள் எங்களுடன் சேர விரும்புகிறீர்களா?
0: நான் உலகின் பாதியை கூட தவறவிட மாட்டேன். என்ன ஒரு அருமையான புகைப்படம்.
3: அங்க பார், பாத்தியா? அது நானும் என் தங்க நிற பலோமினவும். வாருங்கள்.
1: சரி நண்பா, வாருங்க.
0: ஏ அந்த சாய்வு கோடு மற்றும் ரோலண்ட், உங்களுடைய ஒரு புகைப்படம் இருக்கிறது. ரோலண்ட்,
1: பழைய நாட்களில நிறைய சட்டைகளை கிழித்தேன்.
2: ஆமா, நல்ல நாட்கள், நல்ல நாட்கள்.
4: சிட்னி, உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்கலாமா?
5: நிச்சயமா.
4: ஏன்,
5: யார நீங்க? இல்ல, கேட்கும் போது எனக்கு முட்டாளாக இருக்குது போல தோன்றுகிறது.
2: ஓ தயங்காதே பிள்ளை, உங்களை போல எல்லோரும் நம்மை நினைவு கூறுவது அடிக்கடி நடக்காது.
5: உங்களுக்கு தெரியுமா பிரஸ் ட்ராக்ஸ் என்று சொல்ல முடியுமா?
4: ஓ, நீங்கள் சொல்றது இது போலவா?
5: ஓ, பிரஸ் டிராக் பார்க்கையில் 3-4 மணி நேரம் பழையதாக தெரிகிறது. எனக்கு வந்து இது பிடிக்கும், எவ்வளவும் பிடிக்கும்.

0: உங்ககிட்ட சாப்பிட என்ன இருக்குது பாப்?
1: சாண்ட்விச்சுகள். அது எனக்கு தெரியுது. எந்த வகை?
0: டர்கி, ஹாம், சலாமி.
1: டர்கி.
0: குற்றம் பின்புறத்தில் பலன் அளிக்கிறது.
1: ஹாம்.
0: குற்றம் பின்புறத்தில் பலன் அளிக்கிறது.
1: மூன்றும்.
0: அவன் ஒரு காட்டுப்பன்றியை போல கதறி அழுதான். மெல்ல மெல்ல எங்கும் இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது நாம் இருவரும் தனியாக பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன்.
2: நல்ல நாட்களா?
1: ஆமாம், நல்ல நாட்கள்.
3: நீ பூமியில் எதுக்காக எடை தூக்குகிறாய்?
0: அப்படியே
3: தூங்க முடியல தாத்தா, போராட்டத்தை பத்தி யோசிச்சேன்.
0: ஆமா, எனக்கு தோன்றுகிறது
3: ஒரு பைட்டர் கவலைப்பட வேண்டிய ஒரே நேரம் அவன் ரிங்கிற்குள் வரும்போது. அவன் ஷேப்ல இல்லைனால தான். இப்ப நீ எந்த மாதிரியான ஷேப்ல இருக்கிற அப்படின்னு நினைக்கிறாய்?
1: நல்ல ஷேப்ல.
3: நல்ல ஷேப்ல மகனே, நீ அருமையான ஷேப்ல இருக்கிறாய். நீ அவனை அவுட் செய்யவில்லை என்றாலும் மூன்றாவது ரவுண்டுக்கு அந்த முட்டாள் மூச்சை இழுத்துக்கொண்டே இருப்பான். அவன் எப்படி பயிற்சி செய்கிறான் என்று பார்த்தாயா?
1: ஆமா, பார்த்திருக்கிறேன். நீ
3: நீண்ட நாட்களாக இருக்கிற மகனே, நான் பல இளம் பைட்டர்களை வளர்ந்து வருவதை கண்டிருக்கிறேன். ஆனா நீதான் சிறந்தவன்
1: தாத்தா.
3: பார், நீண்ட நாட்கள். நான் இதை சொல்றது நான் உன் தாத்தா என்பதனால் அல்ல. நாம் எப்போதும் ஒருவருக்கொருவர் நேர்மையாக இருந்திருக்கிறோம் இல்லையா? இல்லையா? சரி, அப்போ

0: சாத்தானோட கூட்டத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்க தெரிஞ்சுக்க போறாங்க. நல்ல மனிதராக இருந்து கடினமாக உழை, அதுதான் உன்னை யாரோ ஒருவராக ஆக்குகிறது. போய் தூங்கிக்கோ.
1: தாத்தா.
0: சொல்லு பையனே.
1: நான் உங்களை நேசிக்கிறேன், தெரியுமா?
0: நானும் உன்னை நேசிக்கிறேன். இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக அமைந்தது. எனவே நாம் அனைவரும் நாளை அதிகாலை வேளையில் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து இப்போது அன்புடன் விடைபெறுகிறேன். அதுவரை வணக்கம்.

0: ஏய் ஜோயி, நான் போய் திரு
1: குரோகனை வங்கியில பாக்க போறேன். சில வேலைகள் பண்ணிட்டு சில மணி நேரம் திரும்பி வரேன்.
0: நீ ஓகேயா தாத்தா? உனக்கு எல்லாம் சரியா? நான் நல்லா இருக்கேன்.
1: உனக்கு நிச்சயமா?
0: நான் நல்லா இருக்கேன், நிச்சயம்.
1: சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன்னை வந்து சந்திக்கிறேன்.
0: ஆமா, இதோ உனக்கு.
2: நன்றி ஜோய். முதல்ல என்ன செய்ய சொல்றீங்க?
0: ஏய், நீ என்ன செய்தாலும் எனக்கு பரவாயில்லை. போய் சில ஹேப் கேப்ஸ் திருடு,
1: ஏதாவது பயன் உள்ளதை செய்.
0: என்னை மட்டும் தனியாக விடு.
2: ஹே ஜோய், நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னிக்கவும்.
1: நீ எந்த தவறும் செய்யல,
0: எல்லாம் சரிதான்.
2: அவர் என்ன ஏன் கோபப்படுறாரு? இல்ல,
0: அவர் உங்ககிட்ட கோபம் இல்ல, அவருக்கு மனசுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்கோ, பெரிய போர் வரப்போகுது. எல்லாம் போருக்கு அப்புறம் அவர் பழைய மாதிரி திரும்பி வருவார்.
2: அவர் தம்பர பயப்படுறாரா?
0: அட இல்ல,
2: நாங்க எல்லா பசங்களும் அவர் மேல நம்பிக்கை வைக்கிறோம். நாங்க இனிமேல் பயப்பட விரும்பல.
0: ஆமா, எனக்கு தெரியும். அவருடைய கருத்து மீதான வேலை கொஞ்சம் பண்ணலாமே. சரியா?
2: சரி, நன்றி மார்க்.
0: உங்க தாத்தா விட்ட சொல்லுவியா? என்ன சொல்லணும்? வா, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு தெரியும்.
3: ஜொனாதன் உனக்கு சொன்னானா?
4: ஆமா.
3: அப்ப வேற யாருக்காவது அவன் சொன்னானா?
4: யாருக்கும் இல்லை.
3: அப்படியே வச்சுக்கோ.
4: ஜோய், நீ இதை செய்ய முடியாது. இது ரொம்ப முக்கியமானது. உனக்கு மட்டும் இல்லாம அந்த பிள்ளைகளுக்கும் இது முக்கியம்.
3: நீ யார்கிட்ட பேசுற அப்படின்னு நினைக்கிற? இங்குள்ள வாழ்க்கைய பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. அல்லது நீ இங்கே வந்து எல்லாம் மாற்றப்போகிற மாதிரி பெருமையாக நடந்து அப்பிறகு உண்மையை அறிந்து விட்டு போய் விடுகிறாய். ஆனால் நான் இங்கேதான் வாழ்கிறேன். என் தாத்தா அவரும் இங்கேதான் இருக்கிறார். ஒரு மனிதன் எதையும் மாற்ற முடியாது.
4: நான் அதை தெரிந்து கொள்ளப் போகிறேன். மைக், மைக், தயவு செய்து நான் சொல்வதை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். மைக், நீங்கள் இங்கே ஒரு நிமிடம் வர முடியுமா? உங்களிடம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. தயவு செய்து உங்கள் வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு உடனே இங்கே வாருங்கள்.

0: நீ எங்கே இருந்தாய்? வெறும்
1: பக்கத்து பகுதியில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் அதை செய்ய விரும்புகிறேன்.
0: நண்பன் பாத்தியா?
1: இல்ல, அது அப்படி இல்ல.
0: அவனை கேட்கவில்லை. ஆமா, அவன் இருந்தா நீ அவங்கிட்ட சொன்ன இல்லையா?
1: நீயா? ஆமா ஜோய், சொன்னேன்.
0: ஆமா, அவன் நடத்திய மாதிரி முட்டாளாக இருந்தா இப்ப அவன் பெரிய பிரச்சனையில சிக்கி இருப்பான். என்ன,
1: நீ என்ன பேசுற?
0: என் கணிப்பில அவன் சென்று சாத்தானின் உதவியாளர்களை தனியாக எதிர்கொள்ள போனான். அவனை தொடர மாட்டேன், இல்லாட்டி வெற்ற ஆள் வேணும்.
1: நான் சீக்கிரம் குணமாகி விடுவேன்.
0: என்ன சொன்னாய்?
1: நீ முதலில் கேட்ட போதே சொன்ன, நீ ஜோயின் தாத்தாவை விட்டுவிட போகிறாய்.
0: இல்லை என்றால் என்ன? நீ எங்களை போலீஸில் ஒப்படைக்க போறாயா? அது
1: சரி.
0: எதுக்காக? நாங்கள் எதுவும் ஃபையல்ல. நீ உன் நேரத்தை வீணாக்குகிறாய் நண்பா. இப்பொழுது நான் உன்னை காயப்படுத்தும் முன் இங்கிருந்து போய்விட முடியாதா?
1: அதை நீ முயற்சி செய்து பார்ப்பாயா?
0: நீ ஒரு விஷயம் தெரியுமா? நான் சந்தித்த முட்டாள் வெள்ளைக்காரர்களில் நீயே மிக முட்டாளாக இருக்கலாம்.

0: Mark.
1: நீ யார்?
0: அவன் என்னுடன் இருக்கிறான்.
1: நான் உன்னாக இருந்திருந்தால் நான் மனம் திறந்திருக்கும் போது உன் நண்பனை இங்கிருந்து அழைத்துச் செல்வேன்.
0: வா மார்க், நாம் போகலாம்.
2: நம்ம போகலாம் என்றால் என்ன அர்த்தம்?
0: நான் சொன்னதையேதான், நாம் போகலாம்.
2: நீ இந்த பையன்கிட்ட இருந்து ஓட போறதில்ல
0: மார்க்.
2: முதலாளிக்கு இது பிடிக்காது, எனக்கு தெரியும்.
1: இருவரும் அமைதியாக இருங்கள். இப்பொழுது முதலாளி பற்றி என்ன பேசுகிறீர்கள்? உங்கள் முதலாளி யாரு?
0: நீ அவரை பற்றி தெரிந்து கொள்ள மாட்டாய்.
1: நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த பகுதியில யாரும் நுழைய முடியாது. நீ கேக்குறியா? யாரும் இல்ல.
0: அவரிடம் பேசும்போது உன் வார்த்தைகளை கவனமாக பேசு.
1: என்ன சொன்ன
0: மார்க்? அவன் சொன்னான் நாம் போகலாம் என்று. நம்ம ஏன் போக கூடாது?
2: இப்ப ஜொனத்தன் பெருமாம்பதம், இப்போ வா, அவனை எதிர்கொள்,
1: அவனை பிடி. இப்ப உன் சனத்தனை கொஞ்சம் அடிக்க போறேன். அவனை உன் முதலாளியிடம் திரும்ப கொண்டு போ. சாத்தானின் உதவியாளர்களிடம் நுழைய முயற்சித்தால் என்ன நடக்கும் என்று உன் முதலாளிக்கு காட்டிவிடு.
2: நீங்கள் பிசகிப்பீர்கள். நீ அவனை அடிக்க முடியாது என்று எனக்கு எப்படி தெரியும்? நீ தேவதை தானே, அவனை சுபத்துல ஒட்டிடுவேன் நினைச்சேன்.
0: அது அவனுக்கு வேண்டும் என்றால் ஜோ லூயிஸை இந்த பணிக்காக இங்கே அனுப்பியிருப்பார். நான் உனக்கு அதை சொல்ல முயற்சித்தேன்.
2: ஆமாம், ஆனா நீ வன்முறைக்கு எதிராக இருக்கிறாய் என்பதால் தான் அப்படி சொன்னாய் என்று நினைத்தேன். உன்னிடம் அந்த சக்தி ஏன் இல்லையா?
0: என்றால் அவர் நான் செய்யக்கூடாததை செய்தால் அவர் எனக்கு அந்த சக்தியை தரமாட்டார்.
2: அது என் தவறுதான் போல.
0: நீ ஊகிக்க வேண்டியதில்லை.
2: நான் எடுத்துக்கொள்கிறேன் ஜோயி.
3: ஆமா, தலையிட்டதுக்கு நன்றி. தம்பர் என்னை ஜிம்மிடம் கூப்பிட்டு உன் முதலாளியிடம் பேசுவது அவருக்கு பிடிக்கவில்லை என்றார். அவர் வேறு எதுவும் செய்யாமல் இருக்க என் தாத்தாவை பிடித்துக் கொண்டார்கள். என்ன செய்தார்கள்?
2: அது
3: போருக்கு அப்புறகு வரைக்கும் அவர் பிடிச்சு வச்சிருப்பாங்க. நான் மூணாவது ரவுண்டில் தோற்க ஒத்துக்குகிறேன். நீ இனிமேல் இதுல தலையிடக்கூடாது.
2: இப்போது நம்ம என்ன செய்யலாம்?
0: நிச்சயமா நீங்க கேட்டது ரொம்ப அருமையான மற்றும் நம்மண்டு முக்கியமான ஒரு கேள்வி. அதுக்கு எனக்கு பதில் இருந்தால் நல்லா இருக்கும்.
2: சரி சரி, இப்ப இந்த விஷயத்தை நிதானமாக யோசிப்போம். இப்போது தெளிவாகவே அவர் உன்னால் அவர்களுக்கு பயம் ஏற்படுத்த விரும்பவில்லை. இல்லையெனில் அவர் உன்னை அனுமதித்திருப்பார். சரி, போலீசாரிடம் செல்ல முடியாது, ஏனெனில் அவர்கள் ஜோயின் தாத்தாவை பிடித்திருக்கிறார்கள்.
0: சரி,
2: அப்படி என்றால் இது வெற்றிகரமாக முடியாத பணிகளில் ஒன்றாக இருக்கலாம். நீயே சொன்னாய் அல்லவா, நீ இதுல புதிது. இதை கண்டுபிடிக்க தேவையான அனுபவம் உன்னிடம் இருக்காமல் இருக்கலாம்.
0: அதுதான்.
2: ஆமா, எனக்கு தெரியும்.
0: இல்லை, நன்றாக இதை சொல்லலை, நிறுத்துவோம். இதை தீர்க்க முயல்கிறேன், ஆனால் எனக்கு இதுல உரிமை இல்லை. எந்த தேவதைக்கும் இந்த உரிமை இல்லை.
2: ஒரு தேவதை கூட இதை சமாளிக்க முடியலை என்றால் யார் முடியும்?
0: இது மாஸ்க் ரைட்டருக்கான வேலை என்று நினைக்கிறேன்.
4: இளைஞா, நீ நல்ல எண்ணத்தோடு சொல்றேன்னு தெரியும், ஆனா எங்களுக்கு வயசாயிடுச்சு. நாங்கள் முடிந்து விட்டோம், எங்கள் காலம் முடிந்து விட்டது.
0: பா மோர்டன், நீங்களும் உங்கள் நண்பர்களும் முன்னாள் வீரர்கள்.
4: அது படத்துலதான்.
0: இல்ல, படங்கள்ல மட்டுமல்ல. நான் கேட்டது போல உங்களை பார்த்து வளர்ந்த குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க முயற்சி செய்தீர்கள். இந்த பகுதியில் இருக்கும் பல குழந்தைகளுக்கு தம்பரும் அவன் கூட்டத்தாரும் தவிர வேறு எந்த வீரர்களும் இல்லை.
4: நான் உனக்கு உதவ விரும்புகிறேன் பையா, ஆனால் நீ கேட்கும் விஷயம் சாத்தியமல்ல.
0: ஏன் முடியாது?
4: முடியாது என்று நீ என்ன சொல்ற? எங்களை பாருங்கள். நான்
0: உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன பார்க்கிறேன் என்று தெரியுமா? நான் பார்த்தது விட்டுவிட்ட வீரர்களின் ஒரு குழு.
4: அது நியாயம் இல்லை.
0: ஆமாம், அது நியாயம் இல்லை. இப்பகுதி குழந்தைகளுக்கு நியாயம் இல்லை.
4: அவர்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது
0: என்றால் அவங்களுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான். நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? நீங்கள் எல்லாம் தலைவர்களாக இருக்கலாம். இந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து லிபெட் மற்றும் பயத்தால் வெறுப்படைந்து விட்டார்கள் என்று நினைக்கவில்லையா? சாத்தானின் உதவியாளர்களுக்கு எதிராக நிற்கும் துணிச்சல் உள்ள யாரையும் அவர்கள் பின்தொடர்வார்கள். பாருங்கள், இது வேறு பகுதிகளிலும் நடந்திருக்கிறது. அவங்களுடைய கவுல் குழுக்கள், கார்டியன் ஏஞ்சல்ஸ் ஆகியவற்றை உருவாக்கினார்கள்.
5: கிரேட் பாண்டர்ஸ்.
0: மோர்டன், நீங்கள் எல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்.
6: இது பைத்தியமாக இருக்கிறது.
0: ஒரு கட்டிடத்திலிருந்து குதிப்பதை நினைப்பதை விட இது அதிகம் பைத்தியமாக இருக்கிறதா?
6: சரி, நான் இதற்காக இருக்கிறேன். யார் என்னோட இருக்கீங்க?
0: ஆமா.
4: சரி சிட்ஜி, உங்களுடைய உடைகளை தயார் செய்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இப்போது புறப்பட்டு செல்வதற்கு முழுமையாக தயாராக இருக்கிறோம்.
1: சரி, அந்த அழைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. குட்டி ஜோய் வேணாம்னு நினைக்கிறியா? நாம் அவன் தாத்தாவை பற்றி கவலைப்படவில்லை.
5: நீங்கள் பரிதாபமாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியுமா?
1: பிதற்றலை நிறுத்து பாப்ஸ், கால் பண்ணு.
5: என் பேரனை எதிர்கொள்ளும் அளவுக்கு ஆண்மை இல்லாமல் இருப்பது எப்படி உணர்வு என்று சொல்லுங்கள். ஒரு பையன் போட்டியில் தோற்க வேண்டும் என்று ஒரு வயதான மனிதரை கடத்த வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறீர்களே.
1: நண்பா, இத புரிஞ்சுக்கோ. இப்பவே கால் பண்ணலன்னா அப்புறம் வர்ற வருத்தத்தை விட இது எவ்வளவோ மேல். இப்பவே பண்ணு. மேலும் நான் கேள்விப்படுவதற்கேற்ப போட்டிகளை தோற்க செய்வது உனக்கு பழக்கமான விஷயம் தானே? நான் செய்யும் விஷயம் ஒரு பழைய குடும்ப மரபை தொடர்வதுதான். ஹலோ
7: ஜோய்.
1: தாத்தா, நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
7: நான் நலமாக இருக்கிறேன்.
1: அவங்க உங்களை எதுவும் செய்யலையே?
7: நான் நலமாக இருக்கிறேன் பிள்ளை. ஜோய் கேள், இது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். நானும் ஒருமுறை பட்டத்திற்கு வாய்ப்பு பெற்றேன், ஆனால் ஒரு கெட்டவன் வந்து அதை கெடுத்துட்டான். நான் சொல்ல வர்றது, நான் என்ன ஆகியிருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அதுக்கான வாய்ப்பு கிடைக்காமல் என் வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்தேன். இது உன்னிடம் நடக்க விடாதே மகனே. நீ அங்கே போய் வெல்ல வேண்டும், கேட்கிறாயா?
1: தாத்தா, தாத்தா, இங்க பாருங்களேன்,
8: இவர்தான் ஸ்டம்பர் ஜோயி.
1: என் தாத்தாவை தனியா விடு, கேக்குறாயா?
8: இப்பதான் அது எல்லாமே உன்னையே சார்ந்தது இல்லையா ஜோயி? நீ எந்த குரலை கேட்க விரும்புகிறாய் என்று தீர்மானிக்க வேண்டும். சில வயதான பைத்தியக்காரர் உனக்கு என்னை எதிர்த்து வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன் கால்கள் முறிய தயாராக இருக்கிறார். அல்லது பழைய தம்பர் உன்னையும் உன் தாத்தாவையும் ஒரே துண்டாக மீண்டும் சேர்ந்து பார்க்க விரும்புகிறார். நீ கேக்குறியா?
1: ஆமா, நான் கேக்குறேன்.
8: நல்லது, அது மிகவும் நல்லது. இப்போது நீ உன் காலில் நின்று உனக்கு வரும் அடிகளை ஏற்றுக்கொள். அடுத்த முறையில் நீ பார்க்கும் போது அந்த வயதான பூமர் இன்னும் நடக்க முடியும். ரிங்கில் சந்திப்போம், சாம்பியன்.

0: சாத்தானின் உதவியாளர்கள் பூமர் புரூக்ஸை கடத்தி விட்டார்கள். நாம் அவரை காப்பாற்றப் போகிறோம்.
1: நீங்க பைத்தியமா இருக்க வேண்டும்.
0: எங்களுடைய இந்த பயணத்தை தொடர்ந்து பின்தொடர்ந்து கொண்டே இருங்கள். மேலும் எங்களை ஆதரியுங்கள்.
1: நான் இதை தவற விட மாட்டேன்.
2: அவரை விடுவிக்க போறதா சொன்னாங்க.
3: ஏய், இது எப்படி முடிகிறது என்று பார்ப்போம். ஆமா, வாங்க நண்பர்களே, போகலாம்.

0: ஏய் சரி எல்லாரும் உள்ள உங்களுக்கு மேலே வர பத்து வினாடிகள் தான் இருக்கிறது.
1: ஏய் அது யாருன்னு தெரியுமா?
2: அது போலீஸா? இல்ல
1: சரி பார்த்து சொல்லு.
2: அனைவருக்கும் வணக்கம். இங்க என்ன நடக்கிறது என்று எல்லாரும் வந்து பாருங்கள்.
1: யார் அது?
2: இல்ல நீங்களே வந்து பாருங்க.
1: அந்த மூதாட்டையே என்னிடம் கொண்டு வாருங்கள்.

0: நீங்கள் எல்லாம் என்ன பைத்தியக்காரங்களை போல செய்கிறீர்கள்?
1: இந்த பகுதியில் நீங்கள் பயமுறுத்தும் நாட்கள் முடிந்துவிட்டது.
2: இப்பொழுது ஜோயின் தாத்தாவை ஒப்படையுங்கள். இப்போது
3: பார் மூதாட்டா, எனக்கு விளையாட்டு ஆட நேரம் இல்லை. இப்பவே இங்கிருந்து போ. அது எல்லாருக்கும் பொருந்தும்.
1: இது ஒரு விளையாட்டு கிடையாது.
0: அந்த பையனின் தாத்தாவை ஒப்படைக்கிறீர்கள், நல்லது. உங்களுக்கு அவனை வேண்டுமா? இதை கடந்து வாருங்கள். உங்களுக்கு இப்படித்தான் வேண்டுமா? சாண்டா மரியா, இன்னும் நீ இதை செய்ய முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கும் தெரியவில்லை. சரி சரி, நீங்கள் மூதாட்டர்கள் விளையாட விரும்புகிறீர்களா? நாம் விளையாடலாம். இப்போது வாருங்கள், இதை சோதிக்கவும். வாருங்கள் வாருங்கள், இதை சோதிக்கவும்
4: வாருங்கள்.
0: நாம் இங்கே நின்றுகிட்டே இருக்க போறோமா? இது நம்முடைய வாய்ப்பு. சரிதான், அவங்க எல்லாரையும் தடுக்க முடியாது. முகமூடி அணிந்தவர்கள் செய்தது போல இந்த பகுதியில் மீண்டும் கட்டுப்பாட்டை எடுக்க வேண்டிய நேரம் இது.
5: அப்புறம் நாம் இன்னும் எதற்காக காத்திருக்கிறோம்?
4: வாருங்கள்.

0: பாருங்கள், நமக்காக ஒரு பெரிய போர் அங்கே காத்துக் கொண்டிருக்கிறது. ஏய் மோர்டன், தயவு செய்து வாருங்கள்.
1: சரி நண்பர்களே, முயற்சி செய்யலாம்.
2: கூடியிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் விளையாட்டு ரசிகர்களே, உங்கள் அனைவரின் கவனத்திற்கு, நமது அடுத்தபடியாக நடைபெறவிருக்கும் மிக முக்கியமான போட்டியானது மாநில அமெச்சூர் லைட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஆகும். இந்த களத்தில் முதலாவதாக அறிமுகம் செய்யப்படுபவர் யார் என்றால், இந்த மூலையில் கருப்பு நிற உடையுடன் வெள்ளை நிற கோடு அணிந்திருக்கும் வீரர், சுமார் 175 பவுண்ட் எடையுடன் இப்பகுதியின் மிகவும் பிரபலமான மற்றும் திறமையான வீரர் ஜோயி பூமர் அவர்கள். இதோ இந்த மேடையின் மற்றொரு மூலையில் சுமார் 171 பவுண்ட் உடல் எடையுடன் உள்ளூர் மக்களிடையே மிகவும் பிரபலமான ஒரு வீரர், கருப்பு நிற உடையுடன் சிவப்பு நிற கோடு அணிந்து கம்பீரமாக நிற்கிறார். வாழ்வதற்காக

அரீனா டிரைவர் சீக்கிரமா.

நாம் இப்போது மேலே போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் நம்மால் அங்கே போய் சேர முடியாது என்று தோன்றுகிறது. இருந்தாலும் நாம் எப்படியாவது அங்கே போய் சேர்ந்து விடுவோம். மாஸ்க் ரைடர் எப்போதுமே சரியான நேரத்திற்கு அங்கே வந்து விடுவார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவர் வருவார் என்று நான் முழுமையாக நிச்சயமாக அப்படியே நம்புகிறேன்.

0: இன்னும் ஒரு சுற்று. இதை நான் ரொம்ப ரசிக்கிறேன். என்ன தனியா விடுவாளி? இங்கே உண்மையில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று யாராவது எனக்கு விளக்க முடியுமா? ஜோயி, நீயும் தாத்தாவும் சேர்ந்து இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள். ஜோய், பரவாயில்ல, இனி அவங்கள் எங்கள் இருவருக்கும் எதுவும் செய்ய முடியாது. வெற்றி பெறுவது என்பது பரவாயில்லைதான். நீ இன்னும் முடிஞ்சால் என்னை பார்த்துக்கொள்.
1: சில வினாடிகளுக்கு முன்புதான் இந்த இரண்டு இளைஞர்களும் இங்கேதான் என் கண்ணினாலேயே நின்று கொண்டிருந்தார்கள்.

0: விடுகிறார்கள்.
1: தன்னை ஜொனாதன் என்று அழைக்கிறார். நீங்கள் அறிந்திருக்கலாம், நமக்கு ஒரு நாள் அவனை மீண்டும் தேவைப்பட்டால் அவன் திரும்பி வருவான் என்று எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது.
0: தெரியல,
2: அது உண்மைதான் என்று நினைக்கிறேன்.
1: அவனுடைய பெயரை தெரிந்திருந்தால் நல்லாக இருந்திருக்கும். அவனுடைய உண்மையான பெயரை சொல்கிறேன்.

0: எபிரேயர் புத்தகம் 12 அதிகாரம் 1 வசனம்.
1: Hebrews 12:1.
0: ஆகையால்
2: மேகம் போன்ற
0: இத்தனை திரளான சாட்சிகள்
2: நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும்,
0: பாரம் நமக்கு எந்த பாரம், கவலை, சோர்வு, துக்கம், பாரமான யாவற்றையும்,
2: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
0: போதும். நம்ம என்ன செய்யணும், பாரமான நம்ம உள்ளத்துல பாரம், கவலைகள், சோர்வு, துக்கம் அதிகமா பிசாசு கொண்டு வருவான், அதை பாரமான யாவையும் தள்ளிவிட்டு நம் நெருங்கி நிக்கிற பாவம் எங்க இருக்கு, நம்ம சுற்றி தான் இருக்கு, அந்த பாவத்தையும் தள்ளிவிட்டு போ கடந்து செல்ல வேண்டும்.
1: Therefore, we also, since we are surrounded by so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which so easily ensnares us. So the Bible says we must lay aside every weight, every sin which surrounds us, which ensnares us. So we must leave off all sins and burdens from our heart.
0: பாலி எப்படி இருக்குமா, இடுக்குமா இருக்கும், நெருக்கம் இருக்கும். அப்ப என்ன செய்ய முடியாது, பாரத்தை தூக்கிட்டு பரலோகத்துக்கு நம்ம நடக்கவே முடியாது. அதனால தான் சொன்னார் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அவர் விசாரிக்கிற ஆனப்படியால் உங்க கவலை எல்லாம் அவர் மேல வச்சிருன்னு சொன்னார். நம்ம அது கீழ்படிய மாட்டேன்றோம், கவலை தூக்கிட்டு அலையிறோம். அதுதான் இங்க பரிசுத்த பவுல் சொல்றாரு, நெருங்கி நிக்கிற பாரத்தையும் உன்னை சுற்றி இருக்கிற பாவங்களையும் தள்ளிவிட்டு தள்ளணும். நம்ம தள்ளாட்டா அது போகாது. நம்ம யோசிச்சு தூக்கி வச்சுட்டே இருந்தா பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது.
1: The way of life is, the gate is very narrow and difficult. The way is very difficult. So, if you walk into that narrow gate, there should not be burden or sorrows in our hearts, burdens, sins in our hearts. So, we must lay aside all sins, all burdens from our heart and seek the narrow gate.
0: கர்த்தர் சொல்லி நம்ம கேட்க மாட்டேன்றோம்.
1: Even the Lord says, we are not hearing.
0: கவலை தூக்கி வச்சுக்கிறோம்.
1: We are keeping the all weariness in our heart.
0: பாவமான வழியில சந்தோஷம் ஆசைப்படுகிறோம்.
1: We want to live in the sinful way.
0: அப்படி நடந்தா பரலோகத்துக்கு போக முடியாது.
1: If you walk like that, we could not enter into the heaven.
0: அதனால தான் தாவீது ராஜா கேட்ட 139 சங்கீதம் 24 வசனம்.
1: Let us read 139 Psalm.
2: வேதனை உண்டாக்கும் வழி,
0: உண்மை வேதனை படுத்துற அவருக்கு நம்ம இல்ல, உண்மை வேதனை படுத்துற வழி உண்டோ என்று பார்த்து என்ன, நித்திய ஜீவனை நித்திய வழியில் நடத்தும்.
1: See, there is any wicked way in me and lead me in a everlasting way.
0: நம்ம ஒரு நாள் கர்த்தர் வேதனை படுத்துறமா?
1: Are we grieving the Lord through our sins?
0: அவர் துக்கப்படுத்துறமா?
1: Or you make sorrow the Lord every day.
0: பாத்து நித்திய வழியில் நடக்க வேண்டும்.
1: We must walk in the way of everlasting.
0: இந்த உலகம் நமக்கு ஒன்னும் சொந்தம் அல்ல.
1: This world is not own of us.
0: அதான் பரிசுத்த யோவான் எழுதுகிறார்.
1: So John writes.
0: 1 John 2:17 சொல்றாரு, உலகம் ஒழிந்து போது இச்சையில் ஒழிந்து போவோம்.
1: 1 John 2:17 says.
0: உலகம் ஒழிந்து போ பிரியமானவர்களே.
1: The world will perish, my beloved.
0: உலகம் இச்சை ஒழிந்து போகும்.
1: The lust of the world will be perished, my beloved.
0: சித்தத்தின்படி நடக்கிறவங்களை என்றென்றைக்கு அழைத்திருக்க முடியும்.
1: Who walk according to his will remain always, forever.
0: முதல் கர்த்தர் எங்க நடத்துறாரு?
1: First, where the Lord guides us.
0: சகல சத்தியத்துக்களையும் நடத்துகிறார்.
1: He guides in all truths.
0: இரண்டாவது எங்க நடத்துகிறாரு?
1: Second, where he guides.
0: நல்ல ஆவியினால என்னை செம்மையான பாதையில் நடத்தும்னு கேட்டோம்.
1: He makes us to walk in uprightness.
0: மூன்றாவது எங்க நடத்துகிறாரு?
1: In third, where he guides.
0: நித்திய வழியில் நடத்துகிறாரு.
1: He guides us to walk in everlasting life.
0: கடைசியாக,
1: finally,
0: சங்கீத புஸ்தகம்,
1: Book of Psalms,
0: 23 சங்கீதம்,
1: 23rd,
0: 3rd வசனம்,
1: 3rd verse.
2: அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
0: எந்த பாதையில் நடத்துகிறாரு? நம்மளை நீதியின் பாதையில் நடத்துகிறார்.
1: He restores my soul. He leads me in the paths of righteousness.
0: நம்மளை நீதியின் பாதையில் நடத்துகிறார் பிரியமானவர்களே.
1: The Lord will guide us in the paths of righteousness, my beloved.
0: ஒவ்வொரு நாளும் நம்ம நீதியின் பாதையில் நடக்க வேண்டும்.
1: We must walk every day in the path of righteousness.
0: இந்த உலகத்தில் இருக்கிற மட்டும் நம்ம நீதியின் பாதையில் நடத்தணும்.
1: Until we live in this world, we must walk in the path of righteousness.
0: நீதியின் பாதையில் நடத்த மரணமே இல்லை.
1: If we walk in righteousness, there will no death.
0: நீதிமொழியின் புத்தகம்,
1: Proverbs
0: 12:28 வசனம்,
1: 12th chapter 28th verse.
2: நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. அந்த பாதையில் மரணம் இல்லை.
1: In the way of righteousness is life, and in its pathway there is no death.
0: நீதியின் பாதை என்ன உண்டு?
1: In the life, righteousness life, what is there?
0: ஜீவன் உண்டு.
1: There is life.
0: அங்க இல்ல, மரணம் இல்ல.
1: There is no death.
0: மரணம் நம்ம எல்லாருக்கும் வரும்.
1: Surely death will come to all.
0: இரண்டாவது மரணமுக்கு இல்ல.
1: We will not have the second death.
0: வெளிப்படுத்தின விசேஷம்,
1: Revelation
0: 21st அதிகாரம்,
1: 21st chapter,
0: 8th வசனம்,
1: 8th verse.
2: பயப்படுகிறவர்களும்
0: அவிவிசுவாசிகளும்
2: அருவருப்பானவர்களும்
0: கொலைபாதகரும்
2: விபச்சாரக்காரரும்
0: சூனியக்காரரும்
2: விக்கிரக ஆராதனைக்காரரும்
0: பொய்யர் அனைவரும்
2: இரண்டாம் மரணமாகிய
0: அக்கினியும்
2: கந்தகமும்
0: எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். எரிகிற கடல் என்ன செய்வாங்களா? பங்கடைவார்கள் என்றார்.
1: But the cowardly, unbelieving, abominable, murderers, sexually immoral, sorcerers, idolaters, and all liars shall have their part in the lake which burns with fire and brimstone, which is the second death.
0: நம் நீதியின் பாதையில் நடந்தால் நமக்கு என்ன இல்லை? அது மரணம் இல்லை.
1: If we walk in the path of righteousness, there will no second death for us.
0: நம்ம ஆண்டவரை கேட்கணும்.
1: We must ask the Lord.
0: ஆண்டவரே, நான் வந்து நீதியின் பாதையில் ஒவ்வொரு நாளையும் நடத்தும்.
1: Lord, make me to walk in the path of righteousness every day. அங்க
0: ஜீவன் உண்டு.
1: There is life, O Lord.
0: அங்க மரணம் இல்லை.
1: There is no death, my Lord.
0: அந்த இரண்டாவது மரணம் வராதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே.
1: Kindly keep me for the second death, O Lord.
0: நாம கேட்கணும்.
1: We must ask the Lord.
0: கேட்டா தான் ஆண்டவர் நடத்துவார்.
1: When we ask the Lord, he will guide us in the path of righteousness.
0: கேட்கணும் ஒவ்வொரு நாளும்.
1: We must ask the Lord each and every day.
0: ராமர்கள் நிருபம்,
1: Romans
0: 5th அதிகாரம்,
1: 5th chapter,
0: 9th வசனம்,
1: 9th verse.
2: இப்படி நாம்
0: அவருடைய ரத்தத்தினாலே
2: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே.
1: Much more than having now been justified by his blood, we shall be saved from the wrath through him.
0: ஒவ்வொருநாள் இயேசுக்கு இரத்தத்தால் நாம் கழுவப்பட வேண்டும்.
1: Each and every day we must be washed by the blood of the Lord Jesus Christ.
0: நம்மை நீதிமானாக மாற்றுவார்.
1: The Lord will make us righteous.
0: நீதிமானுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் பாருங்க.
1: What are the blessings for the righteous? See here.
0: நீதிமான் ஜீவன் உண்டு.
1: There will be life for righteous.
0: அது மரணம் இல்ல.
1: There is no death.
0: அது மாத்திரம் இல்ல.
1: Not only that.
0: நீதிமொழியின் புத்தகம்,
1: Proverbs says,
0: 3rd அதிகாரம்,
1: 3rd chapter,
0: 33rd வசனம்,
2: துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது.
0: துன்மார்க்கன் வீட்டில் என்ன இருக்குமா? கர்த்தருடைய சாபம் இருக்கிறது.
2: நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார்.
1: The curse of the Lord is on the house of the wicked, but he blesses the habitation of the just.
0: துன்மார்க்க வீட்டில் என்ன இருக்குது? கர்த்தருடைய சாபம் இருக்கிறது.
1: There will be the curse of the Lord in the house of wicked.
0: நீதிமான் வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
1: But the Lord blesses the habitation of the righteous or just.
0: நீதிமொழி புத்தகம் 3rd அதிகாரம், 32nd வசனம்,
1: Proverbs 3:32.
2: மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன்.
0: மாறுபாடு, இப்பொரு வழி அப்பொரு வழி இப்படி மாறி மாறி மாறி நடக்கிறது. கொஞ்ச நாள் பரிசுத்தமா இருக்கிறது, கொஞ்ச நாள் பாவத்தில் சிவிக்கிறது. அது வந்து கர்த்தருக்கு எப்படி இருக்குமா? அருவறுப்பானது.
2: நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது.
0: நீதிமான் நடந்த கர்த்தர் ரகசியத்தை நம்ம சொல்லி தருவார். ஹல்லேலூயா. நீதிமான் நடந்த கர்த்தர் அவருடைய ரகசியத்தை நமக்கு சொல்லி தருவார்.
1: For the perverse person is an abomination to the Lord. Yes, if we walk in the path of sin, after walking in the path of righteousness, we are doing like that. But according to this is the abomination before God. So he says, And also, but his secret counsel is with the upright. Those who are walking upright, those who are in right walking in righteousness, there will be the secret of the Lord. I am the Lord who makes you to walk where, in the path where should you go. Book of Isaiah 48:17.
2: இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர்
0: சொல்லுகிறதாவது
2: பிரயோஜனமாயிருக்கிறதை
0: உனக்கு போதித்து
2: நீ நடக்க வேண்டிய வழியிலே
0: உன்னை நடத்துகிற
2: உன் தேவனாகிய கர்த்தர் நானே.
1: Thus says the Lord your Redeemer, the Holy One of Israel. I am the Lord your God who teaches you to profit, who leads you by the way you should go. First we saw the Lord guides us in all truth. Second, the Lord makes us to walk in uprightness. Third, we saw that he makes us to walk in everlasting way.
0: நான்காவது பார்த்தோம், அவர் நீதியின் வழி நடத்துகிறார்.
1: Fourth we saw, the Lord guides us in the in righteousness.
0: கர்த்தருக்கு அர்ப்பணித்து ஜெபிப்போமா?
1: Let us submit ourselves and pray to God.
0: கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்.
1: Surely the Lord will bless us.
3: நம்மை வழி நடத்துகிற தேவன்.

0: நமக்கு புரோஜனமானதை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நாம் நடத்துகிற தேவனாய் கர்த்தர் இதோ நம் நடுவில் இருக்கிறார். ஒரு காலத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? சத்தியத்தில் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழி நடத்துகிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். தேவன் நம்மை சத்தியத்தில் நடத்துகிற தேவன், நம்மை விடுதலை ஆக்குற தேவன். அர்ப்பணிக்கலாம் ஆண்டவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துங்கப்பா. நான் பரிசுத்தம் அடைய வேண்டும் ராஜா. இரண்டாவதாக, செம்மையான பாதிலே ஒரு நல்ல ஆவியை நம்மை செம்மையான வழியில் நடத்துகிறாரா? செம்மையானவர்களுக்கு இருளே வெளிச்சம் உதிக்கும், செவ்வையானவர்கள் உலகத்திலே வாசம் செய்வார்கள் என்றெல்லாம் நாம் கேட்டோம். அப்பா, எங்களை செம்மையான வழியில் நடத்தும் என்று சொல்லி அர்ப்பணிக்கலாம். மூன்றாவது, தேவன் நம்மை நித்திய வழியிலே நடத்துகிற தேவன், நித்திய வழியில் நடத்துவார். ஆம், பரலோகத்தின் வழியிலே அவர் நம்மை நடத்துவார். வேதனை உண்டாக்குற வழி எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நம்மை நித்திய வழியிலே நடத்துகிற தேவன். அது இடுக்கமான வழி, நெருக்கமான வழி. அந்த வழியிலே பாரத்தை தூக்கி கொண்டு, பாவத்தை தூக்கி கொண்டு போக முடியாது. எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறவரமாக இருக்கிற நோக்கி பொறுமையோட ஓட கிடவோம். ஹல்லேலூயா சொல்வோமா? நித்திய வழியிலே என்னை நடத்துங்க ஆண்டவரே, நித்திய வழியிலே என்னை நடத்தும் ராஜா. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. நன்றி ராஜா, நன்றி அப்பா. உண்மை நித்திய வழியிலே நான் நடக்க விரும்புகிறேன். என் கரத்தையும் அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதை திறந்து சொல்லலாமா? நம்மை வழி நடத்துகிற தேவன் இதோ மாறாதவராக இருக்கிறார். நம் வழி நடத்துகிற தேவன் இதோ நம் நடுவில் இருக்கிறார். கடைசியாக பார்த்த நீதியின் பாதையிலே நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, மரணமே இல்லை. எந்த மரணம்? இரண்டாம் மரணமாக அக்னி கடலே இல்லை. அர்ப்பணித்து என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? நன்றி பரலோக பிதாவே, இது கொடுத்த சத்திய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. புரோஜனமாக இருக்கிறது எங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி நடத்துகிற தேவன் நீரப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரமாக ஆண்டவரே. சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துகிறீர். செம்மையான வழியிலே எங்களை நடத்துகிறீர். நித்திய வழியிலே எங்களை நடத்துகிறீர். நீதியின் பாதையிலே வழியிலே நடத்துகிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் கடந்து வர பாரமான யாவற்றை நெருங்கி சுற்றி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிற முடிக்கிறவை நோக்கி பொறுமையோடு ஓடி வர எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு எடுத்து அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்வீராக. என் கரங்களை, எங்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்தல்லும். நீ செய்வதற்காக உமக்கு நன்றி, நன்றி. கடைசியாக, நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஒரு நிமிஷம் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்களையும் மூடி, எல்லாம் ஜெபம், சின்ன பிள்ளை எல்லாம் கண்ணை மூடுங்க. தம்பி எல்லாம் கண்ணை மூடி, எல்லாம் கண்ணை மூடி, கையை கூப்பி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க அப்பா என்று சொல்லி அக்கா கூட சேர்ந்து ஜெபம் பண்ணலாம்.
1: இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே,
2: How merciful, graceful Lord.
1: உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக.
2: Let your name be magnified, O Lord.
1: ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே.
2: Lord, we look and see to you, Lord.
1: உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள்.
2: The face who saw you become shining, Lord.
1: ஒரு நாள் வெக்கப்பட்டு போறதில் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே.
2: We will not be ashamed, you said, no, Lord.
1: உம்மை அறிந்துகொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே.
2: Kindly give us grace to
1: உம்மை அறிந்துகொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே.
2: Kindly give us grace to know you, Lord.
1: தேவனோடு இணைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே.
2: Kindly give us the blessing to join with you more and more, O Lord.
1: இந்த உலகம் எங்களுக்கு ஒன்றும் இல்லப்பா.
2: This world is nothing for us, O Lord.
1: உலகத்தை ஒளிந்து போண்டவரே.
2: This world and the world, the lust of the world will be perished, O Lord.
1: உம்முடைய சித்தத்தை செய்யறவங்க என்றென்றைக்கு அழைத்திருப்பார்னு சொன்னீங்களப்பா.
2: Whoever do your will be remained ever more, Lord.
1: உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தார்.
2: Kindly give us blessing to know you more and more, O Lord.
1: இந்த வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
2: We pray and praise the people who hear the word.
1: ஆசீர்வதியும் ஆண்டவரே.
2: Bless them, Lord.
1: பலப்படுத்துங்க ஆண்டவரே.
2: Strengthen them, Lord.
1: நன்மை செய்யுங்க ஆண்டவரே.
2: Kindly perform good things.
1: தேவ கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும்.
2: Let the grace surround them, Lord.
1: வியாதிகளை சுகமாக்குங்க ஆண்டவரே.
2: Heal the sicknesses, Lord.
1: நோய் சுகமாக்குங்க ஆண்டவரே.
2: Heal the diseases from their bodies.
1: மந்திரக்கட்டி சேவனகிட்ட உடைங்கேசப்பா.
2: Break all the witchcraft sorceries, Lord.
1: இயேசுவின் நாமத்தில் மந்திரத்தை நாவிகளை சபித்து கட்டியா பரப்புகிறோம்.
2: We rebuke the spirits of the sorcery and witchcraft in the name of Lord Jesus Christ.
1: இயேசுவின் இரத்தத்தை எல்லாரமாலும் தெளிக்கிறோம்.
2: We sprinkle the blood of Jesus Christ upon everybody, O Lord.
1: ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே.
2: Redeem each and everyone, deliver them, Lord.
1: குழந்தை பாக்கில சகுலி குழந்தை போய் தாங்க ஏசப்பா.
2: Kindly give bless them with child who are not having child blessing Lord.
1: கர்ப்பத்தில் காணப்பட்ட தடைகளை தேவன் மாற்றுவீராக ஏசப்பா.
2: Change all hindrances which are hindering the blessing of the child right now Lord.
1: எத்தனை பேர் குழந்தை கேட்டிருக்காங்க ஏசப்பா?
2: Many people asked for child oh Lord.
1: நீங்க குழந்தை கொடுத்து தான ஆக வேண்டும் ஆண்டவரே.
2: Lord you must give the child for them Lord.
1: உங்க காலை பிடிச்சு கெஞ்சி ஜெபிக்கிற ஆண்டவரே.
2: The Lord.
1: குழந்தை தாங்க ஏசப்பா.
2: Kindly give them good child blessing.
1: என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்க தானே ஏசப்பா. குழந்தை பாக்கியத்தை தாங்க ஏசப்பா.
2: Kindly give them the blessing of the child oh Lord.
1: சமாரியில மக்கள் சமாதானத்தை தாங்க ஏசப்பா.
2: Kindly give them good peace those who are not having peace oh Lord.
1: வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க ஏசப்பா.
2: Kindly give them good job who are not having job oh Lord.
1: திருமணம் நடக்காத மக்கள் திருமணம் நடக்கணும் ஏசப்பா.
2: Kindly bless the people who are not yet married. Bless them with marriage oh Lord.
1: கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைங்க ஏசப்பா.
2: Take away all difficulties who are suffering from all difficulties.
1: ஆத்மா கண்களை திற
2: Open the eyes of their souls right now.
1: மரியரேவும் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே.
2: Let them be filled with the knowledge of the Lord Lord.
1: கடன் அடைக்க உதவிச்சீங்க ஏசப்பா.
2: Kindly give them strength to clear all their loans who are suffering.
1: கடன் அடைச்சிட்டாங்க ஏசப்பா.
2: Kindly make complete and make them to complete the, all their loans right now.
1: வாகமத்தில் சொன்னீங்கல்லப்பா.
2: You said in Deuteronomy Lord.
1: நீயோ கடன் வாங்காம அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாயின்னு சொன்னீரேப்பா.
2: You will not borrow and you will lend to many nations you said.
1: கடனால எத்தனை ஜனங்கள் வேதனையோடு இருக்கறங்களே.
2: Many people are with difficulty because of the loans Lord.
1: மனமிரங்கங்க கண்ணீரை துடைங்க.
2: Kindly wipe off their tears right now.
1: நீங்க கண்ணீர் துடைக்காவிட்டால் யார் ஆண்டவர் கண்ணீர் துடைக்க முடியும்?
2: If you do not wipe their tears,
1: நீங்க
2: கண்ணீர் துடைக்கணும். You should wipe off their tears right now Lord.
1: எல்லா முகத்தில் கண்ணீர் துடைப்பேன் சொன்னீங்க தானே ஏசப்பா.
2: You said no I will make wipe off all tears from the all faces no Lord.
1: ஒரு வாழ்க்கையில காணப்பட்ட பிரச்சனையை நீக்கிருங்க ஏசப்பா.
2: Take away all problems they are meeting Lord.
1: நிம்மதி ஆறுதலையும் கொடுத்துருங்க.
2: Kindly give them good comfort and consoling Lord.
1: வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க ஏசப்பா.
2: Kindly give them good houses those who are not having houses oh Lord.
1: வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா.
2: Kindly bless the people who are doing business oh Lord.
1: தொழில் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா.
2: Kindly bless the people who are doing professions oh Lord.
1: படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஏசப்பா.
2: Kindly give them good wisdom those who are and the students for the students oh Lord.
1: ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க.
2: Let them be a prayerful children Lord.
1: துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க.
2: Let them be praising you more and more Lord.
1: உம்மோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க.
2: Change them as they must be with you Lord.
1: தேவன் அறிவில் அரப்பப்படட்டும் ஆண்டவரே.
2: Let them be filled with the knowledge of the Lord Lord.
1: எல்லா குடும்பத்திலும் குடும்பச்சம் பண்ணணும் ஆண்டவரே.
2: All must do the family prayer Lord.
1: தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும்.
2: Let the grace abound them Lord.
1: தேவ பிரசன்னம் மூடட்டும்.
2: Let the presence of the Lord cover them Lord.
1: ஒரு ஒவ்வொரு குடும்பத்தில் இயேசுக்கு இரத்தத்தை தெளிக்கிறோம்.
2: We sprinkle the blood of Jesus Christ on each and every family Lord.
1: எல்லா கஷ்டத்தையும் மாத்துங்க ஆண்டவரே.
2: Take away all difficulties from their families right now Lord.
1: சாபங்களை மாற்றுங்கப்பா.
2: Take away all curses from their families.
1: பாவங்களை மாற்றுங்க
2: ஆண்டவரே. Take away all sins from their families right now Lord.
1: சாபங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாங்கப்பா.
2: Kindly give them good deliverance from their curses and sins Lord.
1: உங்க நாம மட்டும் மகிமைப்படுத்தப்பட.
2: Let your name be only magnified O Lord.
1: எல்லா துதி கனம மகிமைக்கு செலுத்துறோம்.
2: We give all glory to you in Lord.
1: எல்லாவற்றையும் அன்பு இரட்சகர் இயேசு நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே.
2: We ask all these things humbly in the name of Lord Jesus Christ.
1: Amen.
2: Amen.
3: உங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
5: தயவு செய்து எனக்கு சாப்பாடு வாங்க ஒரு நாணயம் தர முடியுமா?
6: நீங்கள் நரகத்தை போல வாசனை வருகிறது.

0: இந்த சோம்பேறி அழுக்கு மோசமான வாசனை கொண்ட மனிதனை இந்த தேவாலயத்துக்குள் அழைத்தது யார்? அவனை வெளியே தள்ளுங்கள்.
1: நீங்க இங்க இருக்க வேண்டியவங்க இல்ல, எங்க கூட வாங்க.
0: இங்கிருந்து நகருங்கள்.
2: கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கும் ஒவ்வொருவரும் வான்ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று இல்லை, ஏனெனில் கடவுள் மனிதர் பார்ப்பது போல் அல்லாமல் பார்க்கிறார். மனிதன் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தர் இதயத்தை பார்க்கிறார். இது ரெவரண்ட் மார்கஸ் டாம்சனின் கதை. உலகம் கொண்டாடியவர், ஆனால் வானம் நிராகரித்தவர்.
1: கிருபை சம்பாதிக்கப்படுவதல்ல, அது ஒரு பரிசு.
3: ஆமென்.
1: அதை பெற்றுக்கொண்டு அது உங்களை மாற்றட்டும்.
3: ஆமென்.
2: ரெவரண்ட் மார்கஸ் டாம்சன், கிரேஸ் ஹார்வெஸ்ட் மெகா சர்ச்சின் மூத்த பாதிரியார், 20,000 உறுப்பினர்கள், தொலைக்காட்சி ஊழியம், சிறந்த விற்பனையாளர், எழுத்தாளர். உலகம் அவருடைய பெயரை அறிந்தது.
1: அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆமென் கிடைக்குமா? கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடவுள் உங்களை வளமாக்க விரும்புகிறார். உங்கள் விதையை இன்று விதையுங்கள். கடவுள் வானத்தின் ஜன்னல்களை திறப்பதை பாருங்கள்.
2: கூட்டம் அவரை நேசித்தது. கேமராக்கள் அவரை தொடர்ந்து சென்றன. ஆர்வமாக கவனியுங்கள். விளக்குகள் அணைந்தபோது என்ன நடந்தது என்பதை பாருங்கள். மூடிய கதவுகளுக்குள் மார்கஸ் வேறு ஒருவராக இருந்தார்.
1: இந்த மாதம் 200,000. மோசமாக இல்லை, ஆனால் நாம் இன்னும் சிறப்பாக செய்யலாம். ஆம் ஜானட்.
4: அவள் தேவாலயத்தின் கருணை நிதியில் இருந்து பண உதவி கிடைக்குமா என்று கேட்க விரும்புகிறார்.
1: அவளுக்காக ஜெபிக்க சொல்லுங்கள், நிதி விசேஷங்களுக்கு மட்டும்.
4: அவ 15 வருஷம் மெம்பர், இன்றும் நம்பிக்கையுடன் இயங்குகிறாள்.
1: அவளுக்காக வேண்டிக்கலாம்னு சொன்னேன். என் புது எஸ் கிளாஸ் பத்தி டீலர் கூப்பிட்டாங்களா?
4: தயார். அது 180,000 டாலர்.
1: நல்லது, அதைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். நாளைக்கு எடுத்து செல்லும் ஏற்பாடுகளை செய்யுங்கள்.
2: கருணை நிதியில் 400,000 டாலர்கள் இருந்தது. நடுவரும் உறுப்பினர்கள் ஏழைகளுக்கு உதவ பணம் வழங்கினார்கள். ஆனால் மார்கஸ் அந்த பணத்தை ஆடம்பர கார்கள், விடுமுறை வீடுகள் மற்றும் பிராண்டு உடைகள் வாங்க பயன்படுத்தினார்.
5: இல்லை, எனக்கு எங்கேயும் செல்ல இடம் இல்லை.
2: உட்கார. எழுதியிருக்கிறது, உங்களை தானே போஷிப்பவர்களாகிய மேய்ப்பவர்களே, நீங்கள் மந்தையை போஷிக்காமல் உங்கள் உடலை மட்டும் போஷிப்பதால் உங்களுக்கு அழிவு. எசேக்கியேல் 34:2. ஆனால் இன்னும் அதிகம் இருந்தது, ரொம்ப அதிகம். மார்கஸ் இருட்டில் என்ன பண்ணார் என்பதை பாருங்க.
1: இன்று இரவு நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் மிஷல்.
5: நன்றி குருவே, என்னை உதவியாளராக தேர்ந்தெடுத்ததை நம்பவே முடியல.
1: நீ எனக்கு சிறப்பானவள், மிகவும் சிறப்பானவள்.
2: மார்கஸுக்கு வீட்டில் ஒரு மனைவி, 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் அவரை அப்பா என்று அழைத்தார்கள். ஆனால் 10 ஆண்டுகளாக அவர் தன் பதவியை பயன்படுத்தி தன் மனைவியை கவர்ந்து விபச்சார வாழ்க்கை வாழ்ந்தார். அவரது சபையில் உள்ள பாதுகாப்பற்ற பெண்களை தாழ்த்தினார்.
5: ஆசாரியரே, எனக்கு குற்ற உணர்ச்சி வருகிறது, இது தவறா?
1: இந்த இணைப்பு உணரவில்லையா? இது ஆன்மீகம், சபைக்கு புரியாது, இதை நமக்குள்ள வைப்போம். இது கடவுளின் சிறப்பு ஆசீர்வாதம்.
5: அப்படித்தான் நினைக்கிறேன்.
2: 7 பெண்கள், 7 உயிர்கள் சேதமடைந்தன. 7 ஆன்மாக்கள் மெய்ப்பனாக வேடமிட்ட ஓநாயால் வழிதவறினார்கள்.
1: இதை தனிப்பட்டதாக மாற்றுவோம். நான்
5: நீங்கள் எப்படி சொல்வீர்கள் என்று நம்பினேன்.
1: இங்கே வா.
2: எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் நான் உங்களிடம் சொல்கிறேன். ஒரு பெண்ணை ஆசையுடன் பார்ப்பவன் ஏற்கனவே அவளுடன் தன் மனதில் விபச்சாரம் செய்துவிட்டான். மத்தேயு 5:28. மார்கஸின் மனமாசை, பேராசை மற்றும் மோசடியில் நிரம்பியிருந்தது.
1: இந்த இடத்தில் கிருபையும் அதிகாரமும் ஓடிக்கொண்டு வருகிறது. நாம வெற்றியிலே நடக்கிறோம், தோல்வியில் அல்ல. எழுந்திரு.
2: ஆனால் அவனது மிகப்பெரிய பாவம் அவனது விபச்சாரம் அல்ல, அல்லது அவனது பேராசை. அது அவனது பெருமைதான்.
1: ஆம். டெஸ்டினி அண்ட் டொமினியன் புத்தகம் அடுத்த மாதம் வெளியாகும். பயத்தை
3: நம்ம தனியா பேசலாமா?
1: எனக்கு 2 நிமிடங்கள் தான் இருக்கிறது ஜேம்ஸ். என்ன விஷயம்?
3: மார்கஸ், உன்னை பற்றி சில வதந்திகள் கேள்விப்பட்டேன். உன் தேவாலயத்தில் சில பெண்கள் உன்னை பற்றி புகார் கூறியுள்ளனர்.
1: வதந்திகள் வதந்திதான். என்ன தெரியுமா? இம்மாநிலத்தின் பெரிய தேவாலயம் எனது. 5 நூல்கள் எழுதியுள்ளேன். நான் தேசிய டிவியில இருக்கிறேன். என்ன எப்படி கேட்கலாம்?
3: சகோதரா, உன் ஆன்மா, பெண்கள், குடும்பம் குறித்து கவலைப்படுகிறேன்.
1: என் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் கண்டு நீ பொறாமைப்படுகிறாய். இதுதான் காரணம். விசுவாசத்தால் தேவன் ஆசீர்வதித்தார். விசுவாசம் மிகுந்திருந்தால் சபை 200 நின்றிருக்காது.
3: மார்கஸ், நான் உனக்காக ஜெபிப்பேன்.
1: நீயே உனக்காக ஜெபி ஜேம்ஸ். நான் அபிஷேகம் பெற்றவன், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நான் எவராலும் தொட முடியாதவன்.
2: மார்கஸ் தன் சொந்த பொய்களை நம்பினார். தன் வெற்றி கடவுளின் ஒப்புதலாகவே அவர் நினைத்தார். கடவுள் பெருமைப்பட்டவர்களை எதிர்க்கிறார், ஆனால் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்பதை அவர் மறந்துவிட்டார். ஆனால் பெருமை அழிவுக்கு முன்பாக வருகிறது, மற்றும் அகந்தை உள்ள ஆவி வீழ்ச்சிக்கு முன்பாக.
5: இது ஒரு தவறு, நாம் நிறுத்தணும்.
1: அமைதியாக இரு, யாருக்கும் தெரியாது. நான் இதை ஒருபோதும் வருத்தப்படவில்லை. என்ன என்ன நடக்கிறது?
5: என்னிடம் இன்னும் விஷம் கலந்த நீர் இருக்கிறது, மன்னிக்கவும்.
0: மூச்சு குழாய்கள் தெளிவாக உள்ளன, அழுத்தங்களை தொடருங்கள். உயிர்குறிகள் குறையுது. 200 சார்ஜ் பண்றேன், தெளிவா இருங்க. இப்போ ஷாக் பண்றேன்.
2: மார்கஸ் திடீர்னு இறந்தார். 52 வயதில் ஒரு இதய கோளாறு. அவரது காதலியின் படுக்கையில் அந்த தருணத்தில் மார்கஸின் ஆன்மா அரியணையின் முன் நின்றது. அவரது $1,000 விலையுள்ள உடையில் அல்ல, அவரது கேமராக்களோ கூட்டங்களோ இல்லாமல், அனைத்தையும் காணும் கண்களின் முன் வெறும் அவரது ஆன்மா மட்டும்.
1: இல்லை இல்லை, இது நடக்க முடியாது, நான் தயாராக இல்லை.
2: பெரிய வெள்ளை அரியணையின் முன் மார்கஸ் நடுங்கினார். பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அவர் பயத்தை உணர்ந்தார்.
6: மார்கஸ் தாம்சன் அவர்களே, தயவு செய்து மேடைக்கு முன்னே வாருங்கள்.
1: கர்த்தாவே, நான் உங்கள் பேரில் பிரசங்கம் செய்தேன், நான் பேய்களை வெளியேற்றினேன், நான் அதிசயங்களை நிகழ்த்தினேன்.
6: அமைதி.
2: புஸ்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளன, பதிவே பேசட்டும்.
1: மார்கஸ் தாம்சன் உங்கள் மேய்ப்பராய் அழைக்கப்பட்டவர், ஆனால் தன்னை மட்டுமே போஷித்தார்.
5: உங்கள் ஆடுகளை நம்பிக்கையுடன் ஒப்படைத்த போது அவர்களை விழுங்கினார். உங்கள் ஜனங்களை சேவை செய்யும் வரங்களை பெற்றவர், ஆனால் அவற்றை லாபத்திற்கான கருவிகளாக மாற்றினார். இயேசு கிறிஸ்துவின் பேரில் பரிசுத்தத்தை பற்றி பிரசங்கிக்கும் போது 7 பெண்களுடன் விபச்சாரம் செய்தார். அந்த பெண்களில் 4 பேரை தன் பாவத்தை மறைத்து தனது புகழை காக்க கருக்கலைப்பு செய்ய தூண்டினார். அதிகமாக வாழ்ந்த போது ஏழைகளிடமிருந்து திருடினார். இயேசு கிறிஸ்துவின் பெயரை கட்டுப்படுத்தும் ஆயுதமாக பயன்படுத்த

0: சுரண்டினார். ரகசியமும் ஊழலும் நிறைந்த பாதையில் நடந்த போதும் தன்னை நீதிமானாக காட்டினார். அவர் ஒரு பாசாங்க மனிதர், பொய்யாளர், திருடன். இது உங்கள் ஆடுகளை விட்டு விலகிய மேய்ப்பர். இது தன்னை உயர்த்தி கொண்ட பணியாளர். இது உங்கள் பெயரை பேசினாலும் அதை மரியாதை செய்யாத பிரசங்கிப்பவர்.
1: ஆனால் ஆண்டவரே, நான் ஒரு தேவாலயத்தை கட்டினேன், 20,000 உறுப்பினர்கள் நான் தொண்டு செய்தேன்.
2: நீ என் பேருக்காக அல்ல, உன் பேருக்காக ஒரு நினைவு சின்னம் கட்டினாய். உன் தொண்டு கேமராக்களுக்கு, கருணைக்கு அல்ல. நீ என் பெயரை பயன்படுத்தினாய், ஆனால் என்னை ஒருபோதும் அறியவில்லை. நான் பசித்திருந்தேன், ஆனால் நீ உன் செல்வத்தை சுகவிலாசத்திற்கு செலவழித்தாய். நான் நிர்வாணமாக இருந்தேன், ஆனால் நீ பிராண்டு உடைகள் வாங்கினாய். நான் சிறையில் இருந்தேன், ஆனால் நீ ஒருபோதும் வரவில்லை. இந்த குறைந்தவர்களுக்கு நீ எதுவும் செய்யவில்லை, எனவே எனக்காகவும் எதுவும் செய்யவில்லை.
1: ஆண்டவரே, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நான் மாறுவேன், இன்னும் சிறப்பா செய்வேன், என்னை திரும்ப அனுப்புங்க.
2: மனம் திரும்பும் நேரம் முடிந்து விட்டது. மனிதனுக்கு ஒரு முறை மரணம் நியமிக்கப்பட்டது, அதன் பிறகு தீர்ப்பு. நீ என் பெயரை ஏமாற்றுவதற்காக பேசினாய். நீ தூய்மை பற்றி பிரசங்கித்தாய், ஆனால் விபச்சாரம் செய்தாய். உன் பாவத்தை மறைக்கவும் உன் பெயருக்கு களங்கம் வராமல் பாதுகாக்கவும் பிறக்காத உயிரை அழிக்க தூண்டினாய். நான் சொன்னேன், உன்னை கருவில் உருவாக்கும் முன்பே நான் உன்னை அறிந்தேன். இதன் பொருள், உன் வாழ்க்கையும் ஒவ்வொரு உயிரும் பிறப்பதற்கு முன்பே எனக்கு தெரிந்தது. ஒரு குழந்தையும் எனக்கு தெரியாதது இல்லை, ஒரு குழந்தைக்கும் அர்த்தமில்லாதது இல்லை. நான் சொன்னேன், ஏனெனில் நீ என் உள்ளங்களை வைத்திருக்கிறாய், நீ என் தாயின் கருவில் என்னை மூடியிருக்கிறாய். இதன் பொருள், நான் ஒவ்வொரு மனிதரையும் கருவில் உருவாக்குகிறேன். நான் அவர்களை வடிவமைக்கிறேன், நான் அவர்களை பார்க்கிறேன், அவர்கள் எனக்கு தெரியாமல் இல்லை. நான் கட்டளையிட்டேன், நீ கொல்லக்கூடாது. இதன் பொருள், மனித உயிர் புனிதமானது, அதை வசதிக்காகவும் பயத்திற்காகவும் புகழுக்காகவும் அழிக்க உனக்கு உரிமை இல்லை. நீ அகந்தையை உன் மனதில் அனுமதித்தாய், நீ திருத்தத்துக்கும் உண்மைக்கும் மேலாக உன்னை உயர்த்தி கொண்டாய். எழுதப்பட்டிருக்கிறது, அகந்தை அழிவுக்கு முன்பாக வருகிறது. நீ பணம் உன் இதயத்தை ஆள அனுமதித்தாய், நீ செல்வத்தையும் செல்வாக்கையும் சேவித்தாய். நான், நீங்கள் தேவனையும் மாமோனையும் ஒரே நேரத்தில் சேவிக்க முடியாது என்று சொன்னபோதும், உன் வருமானத்தை பாதுகாக்க நீ என் வார்த்தையை மாற்றினாய். நீ நீதிக்கு பதிலாக புகழை மதித்தாய், நீ கீழ்ப்படிதலை விட பதவியை தேர்ந்தெடுத்தாய். நீ ஏழைகளிடமிருந்து திருடி உன்னை உயர்த்தி கொண்டாய். நீ என் பேரில் பலவீனமானவர்களை ஏமாற்றினாய். நீ மேய்ப்பராக நின்று வேட்டையாடுபவராக நடந்து கொண்டாய். நீ ஒரு பாசாங்கு, பொய்யன், திருடன். மார்கஸ் தாம்சன், நான் உன்னை ஒருபோதும் அறியவில்லை. என்னிடமிருந்து விலகிச் செல், நீ சட்டமின்மையின் செய்பவர். எதிரிகள் மற்றும் அவர்களின் தூதர்களுக்காக தயார் செய்யப்பட்ட நித்திய அக்கினியில்,
1: ஐயோ வேண்டாம், நான் உங்கள் வார்த்தைகளை பிரசங்கிக்கிறேன், தயவு செய்து மிகவும் சிறப்பாகவும் தெளிவாகவும் பிரசங்கிக்கவும்.
3: மார்கஸ் வெளியிருளில் இழுத்துச் செல்லப்பட்டார். அங்கு அழுகையும் பல்லை கடித்தலும், அவர் பெயரை ஒப்புக்கொண்ட தேவனிடமிருந்து நித்திய பிரிவும் இருந்தது. ஆனால் அவர் இதயத்தை ஒருபோதும் தேடவில்லை. நரகத்தில் இரண்டாவது வாய்ப்பு இல்லை, இரக்கம் இல்லை, தப்பிக்கவும் முடியாது. ஆனால் ஆபிரகாம் சொன்னார், அவர்களிடம் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள், அவர்கள் அவர்களை கேட்கட்டும். Luke 16:29. மார்கசிடம் வேதாகமம் இருந்தது, அவரிடம் உண்மை இருந்தது, அவர் மனந்திரும்புவதற்கான எல்லா வாய்ப்பும் இருந்தது. ஆனால் அவர் தம்முடைய பாவத்தை இரட்சகரை விட அதிகம் நேசித்தார். என் நண்பரே, நீங்கள் மார்கஸ் போல வாழ்கிறீர்களா? மறைப்பட்ட பாவத்தை மறைத்து மதத்தின் முகமூடியை அணிகிறீர்களா? உங்கள் வாயால் பிரசங்கித்து உங்கள் வாழ்க்கையால் தேவனை மறுக்கிறீர்களா? இயேசு சொன்னார், எனக்கு ஆண்டவரே, ஆண்டவரே என்று சொல்வோர் எல்லோரும் வானரசில் பிரவேசிக்க மாட்டார்கள், வானத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தை செய்பவரே பிரவேசிப்பார். Matthew 7:21. நேரம் குறைவு. நீதிபதி கதவின் அருகில் நிற்கிறார். உங்கள் இருதயத்தை ஆராயுங்கள், உங்களுடைய பாவத்தை மனந்திரும்புங்கள், உங்கள் வாழ்க்கையை உண்மையாக கிறிஸ்துவிடம் ஒப்படையுங்கள். வார்த்தைகளில் மட்டுமல்ல, செயலிலும் உண்மையிலும். நரகம் உண்மையானது, அது என்றென்றும் நீடிக்கும். நாம் ஜெபிப்போம். பிதாவே, எங்கள் இருதயங்களை ஆராயுங்கள், ஒவ்வொரு மறைந்த பாவத்தையும் வெளிப்படுத்துங்கள், எங்கள்

0: பெருமையை உடைத்திடுங்கள். நம்மை போலித்தனத்திலிருந்து விடுவிக்கவும். உங்கள் பெயர் உதட்டில் இருந்தாலும் இதயத்தில் இல்லாத மார்க்கஸ் போல நாம் இருக்காமல் காத்திடுங்கள். நம்மை என்றென்றும் எரியும் நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள். எங்களை மன்னியுங்கள். ரொம்ப தம மாதியம் முன் எங்களை மாற்றுங்க. இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஆமேன். இன்று நீங்கள் யாருக்கு சேவை செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை தேர்ந்தெடுக்குங்கள். வானம் அல்லது நரகம், ஆனால் விரைவாக தேர்ந்தெடுக்குங்கள். இந்த வீடியோ உங்க மனசை தொடர்ந்திருந்தா கர்த்தாவே எனக்கு உண்மையில் நடக்க உதவி செய் என்று டைப் செய்யுங்கள். லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் விசுவாசம் நிறைந்த உள்ளடக்கங்களுக்கு எங்களுடன் சேரவும். நாம் வானத்தில் சந்திக்கும் வரை ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருங்கள்.
1: உண்மை வருகிறது. ஹல்லேலூயா. எல்லா வல்ல ஆண்டவராகிய கர்த்தருக்காக. இந்த உலகத்தின் ராஜ்யம் நம்முடைய ஆண்டவரின் ராஜ்யமாக மாறிவிட்டது.

இறுதி நியாய தீர்ப்பு நாள் எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய கூடுகை அதிர்வூட்டும் ஒன்று. ஒரு நாள் வரும், அப்போது மனித குலத்தின் எல்லா பாதைகளும் ஒன்னா சந்திக்கும். ராஜாக்களும் பிச்சைக்காரர்களும் நீதிமான்களும் தீயவர்களும் நம்பிக்கையுள்ளவர்களும் சந்தேகிப்பவர்களும் எல்லோரும் ஒரே சிங்காசனத்தின் முன்பக்கத்துல பக்கமாக நிற்பாங்க. எந்த பேரரசும் எந்த செல்வமோ எந்த அதிகாரமோ இந்த கூடுகையை தடுக்க முடியாது. இது எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய சந்திப்பு ஆகும். அந்த நாள்ல வரலாறு முடிந்து நித்தியம் தொடங்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை ஒளிர வைத்த சூரியன் கூட தேவனுடைய முகத்தின் மதிமையின் முன் மங்கிவிடும். அந்த தருணத்தை கற்பனை செய்து பாருங்க. கடலும் தான் இறந்தவர்களை மீட்டடிக்கும். கல்லறைகள் திறக்கப்படும். வானங்களில் ஒருபோதும் கேட்கப்படாத ஒரு குரல் கொம்பின் ஒளி முழங்கும். முழு பூமியும் படைப்பாளியின் குரலை கேட்க அமைதியாகும். அங்கு எந்த கடிகாரம் அல்லது நேரம் கணக்கிடும் சாதனமும் இருக்காது. நேரம் முடிவுக்கு வந்திருக்கும். வெள்ள சிங்காசனத்தின் முன் ஒரு காலத்தில் ஆட்டுக்குட்டியாக வந்தவர் இப்போது நீதிமானும் முழு அதிகாரமும் கொண்ட நீதிபதியாக தோன்றுவார். எந்த ஒரு வார்த்தையும் நோக்கம் இல்லாம பேசப்படாது. எந்த ஒரு ஆன்மாவும் அழைக்கப்படாம விடப்படாது. அந்த நாளில் எல்லா பெயர்களும் சொல்லப்படும். எல்லா உண்மைகளும் வெளிப்படும். எல்லா முகமுடிகளும் அகற்றப்படும். அது இறுதி தீர்ப்பு நாள். அப்போது கடவுளின் அன்பும் நீதியும் பரிசுத்தமும் சந்தித்து ஒவ்வொரு இதயத்தின் நித்திய விதியை நிர்ணயிக்கும் தருணம். வரலாற்றிலேயே மிகப்பெரிய நீதிமன்றம் எந்த அரண்மனையிலும் அல்லது பூமியின் ஆலயங்களிலும் நடைபெறாது. ஆனால் கடவுளின் சிங்காசனத்திலேயே நடைபெறும். நம்ம ஒவ்வொருவரும் எந்த விதமான விளக்குமின்றி நித்தியத்தின் விதியை தீர்மானிக்கும் அந்த சந்திப்புல பங்கேற்போம். ஒரு கணம் உள்ளது. அப்போது காலம் ஓடுவதை நிறுத்தி நித்தியத்தின் ஒளி ஒளிக்க தொடங்கும். அந்த கணமே கடவுளின் கடிகாரம் மனித வரலாற்றின் முடிவையும் தெய்வீக நியாயத்தின் துவக்கத்தையும் குறிக்கிறது. எபிரேயர் 9:27 வசனத்துல பைபிள் சொல்கிறது, மனிதர்களுக்கு ஒரு முறை மறிக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு நியாயம் வருகிறது. அந்த நாள்ல எந்த ஒரு பெயரும் மறக்கப்படாது. எந்த ஒரு இதயமும் அழைக்கப்படாம விடப்படாது. முழு வானமும் அமைதியா இருக்கும். உயிரோடும் இறந்தோடும் உள்ள அனைவரையும் படைத்தவரின் முன்னிலையில் அழைக்கும் அந்த குரலை கேட்டு கம்பி ஊதப்படும் போது பூமியை ஆட்கொள்ளும் அந்த அமைதியை கற்பனை செய்து பாருங்க. நகரங்களின் சத்தம் நிற்கும். எல்லைகள் மறையும். வானத்தை பிளக்கும் அந்த ஒளியின் முன் எல்லா மொழிகளும் அமைதியாகும். அப்போஸ்தலர் யோவான் இந்த காட்சியை வெளிப்படுத்தல் 20:12 அதிகாரத்தில் விவரித்தார். நான் பெரியவர்களும் சிறியவர்களும் இறந்தவர்களாக த்ரோனின் முன் நின்றதை பார்த்தேன். அங்கே எந்த சிறப்புரிமையோ வட்டமோ நிலையும் இருக்காது. எல்லோரும் நித்தியத்தின் முன் சமமாக இருப்பார்கள். அந்த அழைப்பு தடுக்க முடியாததா இருக்கும். யாரும் நான் கேளவில்லை என்று சொல்ல முடியாது. பலர் முடிவென்று நினைப்பத கடவுள் துவக்கம் என்று அழைக்கிறார். அந்த தருணத்துல காணாதது உண்மையா மாறும். தொலைவாயிருந்தது தவிர்க்க முடியாததாக மாறும். ஒவ்வொரு ஆன்மாவும் நித்தியம் தனது பெயரை உச்சரிக்கும். அதே ஒளிய கேட்கும். ஆன்மா தம் படைத்தவரின் குரலை உணர்ந்து அறிந்து கொள்ளும். அந்த நாள் வானங்கள் எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய கூடுகையின் சாட்சியா இருக்கும். மனிதன் தன்னை மண்ணிலிருந்து உருவாக்கிய கடவுளை சந்திக்கும் சந்திப்பு. ஆனா தீர்ப்பு தொடங்கும் முன் வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒன்று அனைவரின் கண்களுக்கும் வெளிப்படும். வெள்ளை அரியணை மற்றும் அதில் அமர்ந்திருப்பவர். அப்போஸ்தலர் யோவா சொற்கள் தாங்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒன்றை பார்த்தார். நான் ஒரு பெரிய வெள்ள அரியணையும் அதில் அமர்ந்திருந்தவரையும் பார்த்தேன். அவருடைய முகத்திலிருந்து பூமியும் வானமும் ஓடி போனது. வெளிப்படுத்தல் 20:11. இந்த அரியணையை விட அதிக மகிமை மிக்கதும் தூய்மையானதும் பயமுறுத்துவதும் எதுவும் இல்லை. இது மனிதர்களால் செய்யப்பட்ட தங்கத்தால் அல்ல, பூமியில் உள்ள அதிகாரத்தால் ஆதரிக்கப்படுவதும் இல்லை. இது முழுமையான பரிசுத்தத்தின் அரியணை. அதில் இருப்பவர் முன் தேவதூதர்களே தங்கள் முகத்தை மூடுகிறார்கள். அந்த நாள்ல இன்று நம்பிக்கையால் மட்டும் காணக்கூடியதை எல்லோரும் காண்பார்கள். அரசாளுபவரின் முகம் கோபத்தை அல்ல நீதியை வெளிப்படுத்தும். அவர் பழி வாங்குவது அல்ல, உண்மையை காட்டுவார். அவரது இருப்பு இதயங்களின் மறைந்திருப்பவற்றை வெளிப்படுத்தும். ஏனெனில் வெள்ளை அரியணையின் முன் எல்லா முகமுடிகளும் அகற்றப்படும். அரசர்களும் பிச்சைக்காரர்களும் தீர்க்கதரிசிகளும் தீயவர்களும் எல்லோரும் பக்கத்தில் பக்கமாக நிற்பார்கள். ஒவ்வொரு பார்வையும் ஒளிக்க மூவாச்சை செய்யும். அது எதையும் நிழலில் விடாது. இவர் ஆபிரகாமின், மோசேயின், தாவீதின் தேவன். இப்போது பூமியின் நீதிபதியாக வெளிப்படுகிறார். மனிதர்களின் எந்த வாதமும் அந்த பார்வையின் முன் போதுமானதாக இருக்காது. எந்த வழக்கறிஞரும் எந்த காரணமும் எந்த வேடமும் கூட அரியணையின் ஒளிக்கு எதிராக நிலைத்திருக்க முடியாது.
இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறும், மறைக்கப்பட்ட எதுவும் வெளிப்படாம இருக்காது. லூக்கா 12:2. வானத்தின் அமைதி நிலை பெறும் போது ஏதோ ஒன்று நடக்க தொடங்கும். புத்தகங்கள் திறக்கப்படும், ஒவ்வொரு பக்கமும் ஒரு ஆன்மாவின் கதையை சுமக்கும். திருத்தூதர் யோவான் எழுதியுள்ளார், புத்தகங்கள் திறக்கப்பட்டன, இறந்தவர்கள் அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்ததை பொறுத்து தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்பட்டனர். வெளிப்படுத்தல் 20:12. இந்த புத்தகங்கள் காகிதத்தில் செய்யப்படவில்லை, ஆனால் என்றென்றும் நிலைக்கும் நினைவில் உருவாக்கப்பட்டவை. அவை எண்ணங்கள், சொற்கள், நோக்கங்கள் மற்றும் செயல்களை உள்ளடக்கியுள்ளன. நாம் நினைவில் கொள்ளத்தகாததாக கருதும் மிகச் சிறியவற்றையும் கூட. தெய்வீக நீதியின் எழுத்துக்கோள் எதையும் தவிர்க்காது, ஏனெனில் இரகசியமாக காணும் கடவுள் பொதுவாகவும் பலனளிப்பார். இதை குறித்து சிந்தியில, ஒவ்வொரு அன்பு செயலும், ஒவ்வொரு மன்னிப்பும், ஜெபத்ல சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் அங்க பாதுகாக்கப்படுகிறது. அதேபோல் ஒவ்வொரு அவமதிப்பு சொல்லும், ஒவ்வொரு பொய்யும், ஒவ்வொரு பெருமையும் அங்கே தங்களது தரங்களை விட்டுள்ளன. இயேசு சொன்னார், மனிதர்கள் பேசும் ஒவ்வொரு வீணான சொல்லுக்கும் அவர்கள் தீர்ப்பு நாள்ல கணக்கு சொல்ல வேண்டியிருக்கும். மத்தேயு 12:36. கடவுளின் தீர்ப்பு கொடூரமானது அல்ல, அது முழுமையானது. அவர் தவறாக தண்டிப்பதில்லை, ஆனால் முழு உண்மையையும் வெளிப்படுத்துகிறார். நற்செயல்களின் புத்தகங்கள் திறக்கப்படும் போது ஒரு குறிப்பிட்ட புத்தகம் மட்டும் நியமிக்கப்பட்ட நேரம் வரை மூடப்பட்டே இருக்கும். அது ஜீவனின் புத்தகம். அந்த புத்தகத்தில்தான் ஆட்டுக்குட்டியின் கிருபையை பெற்றவர்கள், இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள் ஆகியோரின் பெயர்கள் எழுதப்பட்டுள்ளன. அந்த புத்தகம் திறக்கப்படும் போது ஒவ்வொரு ஆன்மாவின் விதியும் வெளிப்படும், ஏனெனில் அதில் படிக்கப்படுவது மனிதன் செய்ததை அல்ல, கிறிஸ்து அவனுக்காக செய்ததை. அந்த நாள்ல திறக்கப்படும் அனைத்து புத்தகங்களிலும் ஒரு புத்தகம் மட்டும் தூய தங்கத்தை விட பிரகாசமாகும். அது ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகம். அதில் செயல்கள் எழுதப்படவில்லை, பெயர்களை எழுதப்பட்டுள்ளன. அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு பெயரும் ஒரு மீட்கப்பட்ட கதையையும் கிருபையால் சென்றடைந்த ஒரு ஆன்மாவையும் குறிக்கிறது. பிலிப்பியர் 4:3 பவுல் தன் உடனுழைப்பாளர்கள் ஜீவனின் புத்தகத்தில் பெயர் கொண்டவர்கள் என்று கூறுகிறார். இது நம்மை தேவனால் நித்தியத்தில் நினைவு கூறப்படுவது போல பெரிய வெற்றி வேறொன்றும் இல்லை என்று நினைவூட்டுகிறது. அதில் பொறிக்கப்பட்டது காலத்தால் அழிக்க முடியாததும் பாவத்தால் களங்கப்படுத்த முடியாததும் ஆகும். இந்த புத்தகம் சாதனையின் பலன் அல்ல, இரக்கத்தின் பலன். இது கிறிஸ்துவின் அன்பிற்கு அடங்கியவர்களின் பெயர்களையும், ரட்சிப்பு என்பது ஒரு வெற்றிக்கின்னால மன்னிப்பே என்று புரிந்து கொண்டவர்களின் பெயர்களையும் கொண்டுள்ளது. வெளிப்படுத்தல் 3:5 இயேசு வாக்குறுதி அளித்தார், வெற்றி பெறுபவரின் பெயரை நான் உயிரின் புத்தகத்தில் இருந்து அழிக்க மாட்டேன், ஒவ்வொரு பக்கமும் சிலுவை வீணாது இல்லை என்பதற்கும், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எந்த குற்றச்சாட்டையும் விட வலிமையாக பேசுகிறது என்பதற்கும் சான்றாக உள்ளது. இது விசுவாசம் உலகை வென்றதற்கான பதிவாகும். ஆனால் இதில் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையும் உள்ளது. வெளிப்படுத்தல் 20:15 கூறப்பட்டுள்ளது, உயிரின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில் எறியப்பட்டார். இது நித்தியத்தை பிரிக்கும் கூடு. பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. நியாய தீர்ப்பு நாள்ல இந்த வேறுபாடு ஒவ்வொருவரின் நியதி என்ன என்பதை தீர்மானிக்கும். அந்த நேரத்துல நீதிமானாகிய இயேசு அனைத்தையும் மாற்றும் ஒரு காரியத்தை செய்வார். அவர் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பார், ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் வெளிப்படுத்துவார். மத்தேயு 25 இயேசு நியாய தீர்ப்பின் முழு நோக்கத்தையும் பிரிப்பதற்கான அந்த தருணத்தையும் சுருக்கமாக காட்டும் ஒரு காட்சியை வெளிப்படுத்தினார். அனைத்து ஜாதிகளும் அவருடைய முன்னிலையில ஒன்று சேர்க்கப்படுவார்கள். ஒருவரை ஒருவர் பிரிப்பார். மெய்ப்பர் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போன. வசனம் 32. அதுதான் அன்பும் நீதியும் சந்திக்கும் அந்த நிமிடம். மெய்ப்பர் தமது ஆடுகளை அறிவார். யார் விசுவாசத்தில் அவரை பின்தொடர்ந்தார்கள் என்பதை அவர் அறிவார். வெளிப்படையாக வாழ்ந்தவர்களையும் அவர் அறிந்து கொள்கிறார். அரசனின் சிங்காசனத்தின் முன் போலியான மத நடிப்பு எதுவும் இருக்காது, அங்கு உள்ளங்கள் மட்டும் வெளிப்படையாகும். ஆடுகள் என்பது மெய்ப்பரின் குரலை கேட்டும் உலகம் எதிராக கூச்சலிட்டாலும் அவரை பின்தொடர்ந்தவர்களே. இவர்கள்தான் பாராட்டுகளை நாடாம சேவை செய்தவர்கள், பதிலுக்கு எதுவும் எதிர்பார்க்காம அன்பு காட்டியவர்கள், யாரும் பார்க்காம உதவி செய்ய கையை நீட்டியவர்கள். இயேசு அவர்களிடம் சொல்வார், என் பிதாவின் ஆசீர்வாதம் பெற்றவர்களே வாருங்கள், உலகம் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து உங்களுக்காக தயார் செய்யப்பட்ட ராஜ்யத்தை மரபாக பெறுங்கள். மத்தேயு 25:34. இந்த நேரத்துல தங்களுக்காக மட்டும் வாழ்ந்தவர்களின் குறியீடாக உள்ள ஆடுகள் தங்களது அண்டைவரை புறக்கணிப்பது கிறிஸ்துவையே நிராகரிப்பதாகும் என்பதை புரிந்து கொள்வார்கள். இந்த பிரிவு என்பது மனிதர்களுக்கு இடையிலானது மட்டும் இல்ல, அவர்களின் விதிகளுக்கு இடையிலானதும் ஆகும்.
ஒரு புறம் நித்திய ஜீவனுக்கான அழைப்பு கேட்கப்படும், மறுபுறம் நித்திய பிரிவின் பாரம் உணரப்படும். அந்த தருணத்துல உண்மையான நம்பிக்கை எப்போதும் பலன்களை தந்தது என்பதை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் தன் முடிவற்ற நீதியில் கடவுள் தீர்ப்பு கண்மூடித்தனமாக நடைபெறாது என்பதை காட்டுவார். ஏனெனில் ஆன்மீக சாட்சிகள் மற்றும் வாழ்க்கையில் எடுத்த ஒவ்வொரு தேர்வையும் உறுதிப்படுத்தும் பதிவுகள் உள்ளன. ஒரு மனிதனும் கடவுளின் சிங்காசனத்தின் முன் தனியாக இருக்க மாட்டான். இறுதி தீர்ப்பு தனிப்பட்ட செயல் அல்ல, அது ஒரு வானக கேள்வி கூடமாகும். இயேசு சிறியவர்களின் தூதர்கள் என் பிதாவின் முகத்தை எப்போதும் காண்கிறார்கள் என்று உறுதிப்படுத்தினார். மத்தேயு 18:10 என்பது வானவரங்கள் நம் வாழ்வுகளுக்கு சாட்சியாக இருக்கின்றன என்பதை காட்டுகிறது. அவர்கள் தெய்வீக கட்டளைகளை மட்டும் நிறைவேற்றுவதில்லை, ஆன்மீக விளைவுகளையும் பதிவு செய்கிறார்கள். ஒவ்வொரு நல்ல செயலும், ஒவ்வொரு நெறிப்படுத்தப்பட்ட தேர்வும், ஒவ்வொரு சிந்திக்காம சொன்ன வார்த்தையும் அனைத்தும் அந்த மறைமுக ராஜ்யத்தால் கவனிக்கப்படுகிறது. வானம் சிறப்பான பதிவுகளை வைத்திருக்கிறது, ஆனால் சாட்சிகள் தூதர்களில் மட்டும் மட்டுப்படவில்லை. அதே போல் புத்தகங்களும் உள்ளன, அவற்றை யோவான் திறக்கப்படுவதை பார்த்தார். வெளிப்படுத்தல் 20:12, அவை தேவனின் எல்லா அறியும் தன்மையின் பிரதிபலிப்பாகும், எதுவும் இழக்கப்படுவதில்லை. பிரசங்கி 12:14 கூறுகிறது, ஏனெனில் தேவன் ஒவ்வொரு கிரியையையும் மறைந்திருக்கும் அனைத்தையும் நல்லதா கெட்டதா என்பதை விசாரிக்க நீதிக்கு கொண்டு வருவார். இந்த நித்திய பக்கங்களில் செய்கைகளுக்கு மேல் இன்னும் அதிகம் உள்ளது. அவை நோக்கங்களை பாதுகாக்கின்றன. நாம் என்ன செய்தோம் என்பதல்ல, ஏன் செய்தோம் என்பதும் முக்கியம். 3வது சாட்சி அது மனசாட்சி தான். பவுல் ரோமர் 2:15-16 வசனங்கள்ல மனசாட்சி சாட்சி அளிக்கிறது என்றும், எண்ணங்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டவோ தற்காப்பு பேசவோ செய்கின்றன என்று எழுதியுள்ளார். அந்த நாள்ல மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் புறக்கணித்த அந்த உள்ளார்ந்த குரலை கேட்பான். அது அவனது தேர்வுகளை உறுதிப்படுத்தவோ அல்லது குற்றம் சாட்டவோ செய்யும். அப்படி இருக்க இந்த சாட்சிகள், தேவதூதர்கள், பதிவுகள் மற்றும் மனசாட்சி முன்னிலையில் தேவன் நீதியோடு தீர்ப்பு வழங்குவார். தீர்ப்பு வழங்கப்படும் போது பூமியின் அரசர்களும் அதிகாரமும் கொண்டவர்களும் ராஜாதி ராஜாவுக்கு முன் தலை வணங்குவாங்க. அந்த மகாநாள்ல தனிநபர்கள் மட்டும் இல்ல, முழு நாடுகளும் அந்த சிங்காசனத்தின் முன் நிற்கும். இயேசு சொன்னார், எல்லா ஜாதிகளும் அவன் முன் கூடுவார்கள். மத்தேயு 25:32. ஜனங்கள், ராஜ்யங்கள் மற்றும் அரசாங்கங்கள் உண்மையான அரசரின் முன் நின்று விசாரணை செய்யப்படுவார்கள். கொடியெல்லாம் கீழே விடும், பூமியின் சிங்காசனங்கள் பயனற்றதாகிவிடும், மனிதர்களின் கிரீடங்கள் தங்களின் பிரகாசத்தை இழக்கும். ஏனெனில் அந்த கணத்துல மனித அதிகாரம் அனைத்தும் தெய்வீக அதிகாரத்தின் முன் நிற்கும். அநியாயமாக ஆட்சி செய்தவர்கள் பூமியின் சிங்காசனம் அவர்களை வானத்தின் சிங்காசனத்திலிருந்து விடுவிக்காது என்பதை புரிந்து கொள்வார்கள். வெளிப்படுத்தல் புத்தகம் ஆட்டுக்குட்டிய ராஜாதிராஜாவும் ஆண்டவர்களின் ஆண்டவரும் என காட்டுகிறது. வெளிப்படுத்தல் 19:16, அவரது முன் பேரரசுகளை ஆட்சி செய்தவர்களும் பேரில்லாம வாழ்ந்தவர்களும் அனைவரும் தலை வணங்குவாங்க. மனித வரலாறு நித்தியத்தின் பார்வையில மறுபரிசீலனை செய்யப்படும். வாழ்க்கைகள், மக்கள், தலைமுறைகளை பாதித்த ஒவ்வொரு முடிவும் தெய்வீக நீதியின் தராசில இடுகூறப்படும். எந்த உத்தரவோ, எந்த போரோ, எந்த அதிகார செயலோ பதில் இல்லாம போகாது. தேவன் ஜாதிகளுக்கு நடுவில் நீதியை வழங்குவார். அவர்தான் பூமியின் உண்மையான நீதிபதி என்று காட்டுவார். தீர்க்கதரிசிகள் இந்த கணத்தை ஏற்கனவே அறிவித்துள்ளனர். யோவேல் 3:12 கூறுகிறது, ஜாதிகள் விழித்தெழுங்கள், ஏனெனில் அங்கே நான் சுற்றியுள்ள அனைத்து ஜாதிகளையும் நியாயம் தீர்க்க அமர்வேன். இது தீர்க்கதரிசியின் நிபுணர்ச்சி மற்றும் மனித அகந்தையின் முடிவாகும். வெள்ள அரியணையின் முன் பெரியவர்களும் அதிகாரமுள்ளவர்களும் தேவனுடைய தூய்மைப்படுத்தும் நெருப்புக்கு பட்டம், பதவி என்ற வேறுபாடு இல்லை என்பதை உணர்வார்கள். அவர் செயல்களின் மதிப்பை சோதிப்பார். அந்த நெருப்பே உண்மை எது, வெளிப்படையானது எது என்பதை வெளிக்கொணரும். செயல்கள் நித்திய உண்மையின் நெருப்பால் சோதிக்கப்படும். திருத்தூதர் பவுல் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த காட்சியை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொருவரின் செயலும் வெளிப்படும், ஏனெனில் அந்த நாளவே வெளிப்படும், அது நெருப்பில் வெளிப்படும். மொத குறிந்தியர் 3:13, இறுதி தீர்ப்புல தேவனுடைய நெருப்பு அழிக்காது, அது வெளிப்படுத்தும். அது தூயதையும் தூய்மை அற்றதையும், அன்புக்காக செய்யப்பட்டதையும் வீணாக செய்யப்பட்டதையும் பிரிக்கும். எதுவும் தப்பிக்காரு. உள்ளார்ந்த நோக்கங்கள், உந்துதல்கள் மற்றும் ரகசியங்கள் எல்லாம் உண்மையின் ஜுவாலையில தூய்மைப்படுத்தப்படும். இது தெய்வீக நீதியின் எருப்பு. அது பொய்யை அழித்து நேர்மையை உயர்த்துகிறது. பலர் மனிதர்களின் பார்வையில பெரிய செயல்களை செஞ்சிருக்கலாம், ஆனா அவை தேவனுக்கு முன் வீணாக இருக்கலாம். மற்றவர்கள் அமைதியில் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கொண்ட பாலங்களை கட்டியிருக்கிறாங்க, ஆனா ஒருபோதும் பாராட்ட தரவில்லை.
நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாம் தலைகீழாகும். சிறியதாக தோன்றியது பெரிதாக மாறும், மகிமையாக தெரிந்தது வெறுமையாக வெளிப்படும். ஏனெனில் தேவனின் நெருப்பு வெளிப்பாட்டால சாரத்தை அளக்கும். அது யார் பாறையில கட்டினார்கள், யார் மனித அகந்தையின் மணலில் கட்டினார்கள் என்பதை காட்டும். பவுல் தொடர்கிறார், யாருடைய செயல் நிலைத்திருக்கிறதோ அவன் ஒரு வெகுமதி பெறுவான். V 14, மிறப்பு விசுவாசிகள் அளிக்க வரவில்லை, அவர்களுக்கு வெகுமதி அளிக்க வருகிறது. அது என்றென்றும் நிலைக்கும் ஒரு வடிகட்டி, விசுவாசத்திற்கு ஒரு சோதனை. மின்சாரங்கள் அணைந்த பிறகு எஞ்சியிருப்பது தங்கம் போல தூய்மையாக இருக்கும். அப்போது சிங்காசனத்தின் முன் ராஜா தன் ஊழியர்களை அழைத்து அவர்களுக்கு உரியதை, நீதிமான்களுக்கு தயார் செய்யப்பட்ட நித்திய வெகுமதியை வழங்குவார். நீதிமான்களின் தீர்ப்பு ஒரு பயத்தின் தருணமா இருக்காது, அது ஒரு கொண்டாட்டமா இருக்கும். திருத்தூதர் பவுல் உறுதியாக சொல்கிறார், ஏனெனில் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நீதிமன்றத்தின் முன் நிற்க வேண்டும், ஒவ்வொருவரும் தன் உடலில் இருந்தபோது செய்த நன்மை அல்லது தீமைக்கேற்ப பெறுவதற்காக. 2 கொரிந்தியர் 5:10, இந்த நீதிமன்றம் தண்டனைக்கானது அல்ல, வெகுமதிக்கானது. அந்த நாள்ல ஆண்டவர் விசுவாசத்திற்கு உள்ள மதிப்பையும் தியாகத்தின் விலையையும் நிலைத்திருப்பதின் சக்தியையும் வெளிப்படுத்துவார். அங்க ரகசியமாக சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தின் முன் நினைவூட்டப்படும். இயேசு அன்பின் சிறிய செயலை கூட வெகுமதி அளிப்பதாக வாக்குறுதி அளித்தார். என் பெயரில் ஒருவருக்கு குளிர்ந்த தண்ணீர் ஒரு கோப்பை கொடுத்தாலும் அவன் தனது வெகுமதியை இழக்க மாட்டான் என்று கூறினார். Matthew 10:42, இது தேவனுடைய பார்வைக்கு எதுவும் தப்புவதில்லை என்பதை காட்டுகிறது. முடிவு வர விசுவாசத்தை காத்தவர்களுக்கு மகிமையின் கிரீடமோ, நீதியின் கிரீடமோ, நித்திய ஜீவனின் கிரீடமோ வழங்கப்படும். அங்கே பொறாமையோ ஒப்பீட்டோ இருக்காது. வெறும் நன்றியும் பரிபூரணமான அன்புடன் வெகுமதி அளிப்பவரை நோக்கி மரியாதையும் மட்டுமே இருக்கும். வெகுமதிகள் பெருமையின் கோப்பைகள் அல்ல, ஆனால் விசுவாசமான சேவையின் சின்னங்கள். நியாயமானவர்கள் தங்கள் வெகுமதியை பெறும்போது அவர்கள் சிங்காசனத்தின் முன் விழுந்து தங்கள் கிரீடங்களை ஆட்டுக்குட்டியின் காலடியில் எறிவார்கள். வெளிப்படுத்தல் 4:10, அவர்கள் செய்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் கிருபையால் மற்றும் அவரில் தான் செய்ததாக அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். அப்போது பரலோகம் நித்தியத்திலேயே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வார்த்தைகளை கேட்கும். நல்லவன் நல்லும் விசுவாசமான ஊழியக்காரர். ஆனா நியாயமானவர்கள் மகிமையை பெறும்போது, கடைசி தீர்ப்பு தேவனால் அறிவிக்கப்படும் போது தீயவர்களின் விதி முடிவடையும். ஒரு தருணம் வருகிறது, அப்போது அமைதி பரலோகத்தை ஆட்கொண்டு தேவனின் தீர்ப்பு முழு படைப்பிலும் ஒலிக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகம் கூறுகிறது, உயிரின் புத்தகத்தில பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில் எரியப்பட்டார். Matthew 20:15, இது வரலாற்றில் மிக முக்கியமான தருணம், திரும்ப முடியாத புள்ளி. பூமியில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நித்தியமாகின்றன. ஒவ்வொரு ஆன்மாவும் தானே தேர்ந்தெடுத்த விதியை பெறுகிறது. வாழ்நாளில் வழங்கப்பட்ட தேவனின் அன்பு இப்போது நிறைவேற்றப்பட்ட நீதியாக மாறுகிறது. அருளின் காலம் முடிந்து நீதியின் காலம் தொடங்குகிறது. தீக்குளம் என்பது கொடூரத்தின் சின்னம் அல்ல, ஆனா நீதிமானோ அநீதிமானோ, ஒளியோ இருளோ இடையே நிரந்தர பிரிவின் சின்னமாகும். தேவன் நரகத்தை மனிதனுக்காக அல்ல, சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்காகவே உருவாக்கினார். Matthew 25:41, ஆனால் ரட்சிப்பின் வழியை நிராகரித்தவர்கள் தாங்களாகவே தேவனில்லாத ஒரு நித்தியத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தருணத்துல எல்லா சந்தேகமும் மறைந்துவிடும். அனைவரும் நீதிபதி நீதிமானாக இருந்தார் என்றும், அவன் இரக்கம் வாழ்க்கையின் கடைசி நொடி வரை வழங்கப்பட்டது என்றும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் விசுவாசமாக இருந்தவர்களுக்கு தீர்ப்பு முடிவல்ல, அது ஒரு மகிமையான புதிய ஆரம்பம். தீய தீ நாசமாக்கி மரணம் வெல்லப்பட்ட பிறகு ஒரு புதிய விடியல் எழும். யோவான் இந்த தரிசனத்தை விவரிக்கிறார், நான் ஒரு புதிய ஆகாயத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். Matthew 21:1, வலி மற்றும் கண்ணீரின் பழைய உலகை என்றும் மறைஞ்சு போய்விடும். தேவன் தானாகவே அவர்களின் கண்களில் உள்ள எல்லா கண்ணீரையும் துடைப்பார், ஏனெனில் தீர்ப்பு முடிந்து மீட்கப்பட்டவர்களின் நித்தியத்துக்கு இடம் கொடுக்கும். தீர்ப்புக்கு பிறகு பாவம் முற்றிலும் வெல்லப்பட்டதும் தேவன் நித்தியத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவார். யோவான் எழுதுகிறார், நான் ஒரு புதிய ஆகாயத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், ஏனெனில் முதல் ஆகாயமும் முதல் பூமியும் மறைந்துவிட்டன. Matthew 21:1,
காலம், வலி மற்றும் மரணம் கெடுப்பித்தவையெல்லாம் தெய்வீகமான பரிபூர்ணத்தால மறுபடியும் உருவாக்கப்படும். பிரபஞ்சம் அதன் முதன்மை நிலைக்கு திரும்பும். கண்ணீர் இல்லாம, போர் இல்லாம, விடைபெறல் இல்லாம. ஆரம்பத்துல ஒளி உண்டாகுக என்று சொன்ன படைப்பாளி இப்போது இதோ நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன் என்று சொல்கிறார். இந்த புதிய உலகில் தேவனின் இருப்பே எல்லாவற்றையும் ஒளிரச் செய்யும் சூரியனாக இருக்கும். தேவன் அவர்களுடன் வாசிப்பா, அவர்கள் அவருடைய ஜனமாக இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 21:3. இனி ஆலயம் இருக்காது, ஏனெனில் ஆண்டவரே நித்திய பரிசுத்த ஸ்தலமாக இருப்பார். ஏதேன் தோட்டத்தில் இழந்த ஒற்றுமை மீண்டும் நிலை பெறும். மீட்கப்பட்டவர்கள் தந்தையுடன் முகமுகமா வாழ்வார்கள். காலோ இனி இருக்காது, அன்பே ஒரே சட்டமா இருக்கும். இரவாத உடல் இரவாத தன்மையை அணியும். நித்திய வாழ்வு இனி தொலைவிலான கனவு அல்ல, அதுதான் வீடாகும். தேவதூதர்களும் பரிசுத்தர்களும் இசைக்கும் குரல்கள் ஒரு சிறந்த இசை ஒத்திசைவை உருவாக்கும். மீட்கப்பட்டவர்களின் பாடலுடன் நித்தியமும் தொடங்கும். பலி கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தகுதியுடையவன். வெளிப்படுத்தல் 5:12. இது இறுதி வெகுமதி, எல்லா விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் நிறைவேற்றும். ஆனா அந்த நாள் வரைக்கும் ஆவி இன்னும் இதயங்களை அழைக்கிறது. நித்தியத்தின் பக்கம் தேர்வு செய்ய இன்னும் நேரம் இருக்கிறதுன்னு நினைவூட்டுகிறது. ஏனெனில் கடைசி கம்பை முழங்கும் முன் தேவனின் குரல் இன்னும் ஒலிக்கிறது. இன்றுதான் தீர்மானிக்க வேண்டிய நேரம். திருத்தூதர் பவுல் அன்போடும் அவசரத்தோடும் எச்சரித்தார், இப்போதுதான் ஏற்றுக்கொள்ளத்தக்க நேரம், இப்போதுதான் ரட்சிப்பின் நாள். 2 கொரிந்தியர் 6:2. ஒவ்வொரு இதய துடிப்பும் நித்தியம் தொடங்கும் முன் தேவனிடம் திரும்ப ஒரு புதிய வாய்ப்பாகும். கருணையின் காலம் இன்னும் முடிவடையவில்லை. வானம் இன்னும் விரிந்தே திறந்திருக்கும். ஆவியின் குரல் தூரமாகி போனவர்களையும் இன்னும் அழைக்கிறது. யாரும் அந்த நாள் அல்லது நேரத்தை அறியவில்லை. ஆனா ராஜா திரும்பும் போது யார் எந்த பக்கத்தில் நிற்பது என்பதை ஒவ்வொருவரும் தேர்வு செய்யலாம். நீதி தீர்ப்புக்கான தயார் பயத்தில் அல்ல, நம்பிக்கையில செய்யப்படுகிறது. தண்டன தீர்ப்பு மாற்றப்படுவது சிலுவையிலேதான், மன்னிப்புலதான் கடந்த காலம் தனது சக்தியை இழக்கிறது. இயேசு கூறினார், என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புகிறவன் நித்திய ஜீவனை பெறுகிறான், அவன் தீர்ப்புக்கு வரமாட்டான் ஆனால் மரணத்தில் இருந்து ஜீவனுக்குள் கடந்து விட்டான். யோவான் 5:24. தம் வாழ்க்கைய கிறிஸ்துவிடம் ஒப்படைக்கும் ஒருவர் வெள்ள ஆசனத்தை கண்டு பயப்படுவதில்லை, ஏனெனில் நீதிபதி அவரை அன்பால மீட்டவரே. ஆட்டுக்குட்டி விசுவாசிகளுக்கான வழக்கறிஞராகவும் இருக்கிற. ஆனா ஒவ்வொரு ஆன்மாவும் இன்னும் நேரா இருக்கும் போது தீர்மானிக்க வேண்டும். ககலத்தின் ஒளி நாம் நினைப்பதை விட அருகில் இருக்கிறது. முடிவின் அறிகுறிகள் ஏற்கனவே காட்சியளிக்க தொடங்கியுள்ளன. இறுதி நியாய தீர்ப்பு வரலாற்றிலேயே மிகப்பெரிய கூடுதியாயிருக்கும். அங்கு அனைவரும் இருப்பார்கள். கேள்வி இது, எல்லாவற்றையும் பார்ப்பவரின் முன் நீ எப்படி நிற்பாய்? நாம் இன்று எடுக்கும் தேர்வுகள்ல நித்திய வாழ்வு இப்போது எழுதப்படுகிறது. இறுதி நாள் வந்ததும் வெள்ளையாசனம் வெளிப்பட்டதும் மனம் திரும்புவதற்கான நேரம் இனி இருக்காது. ஆனா இன்று இதயம் இன்னும் துடிக்கும் போது, கிருபை அழைக்கும் போது, ரட்சிப்பின் வாசல் திறந்தே உள்ளது. இயேசு தண்டிக்க விரும்பவில்லை, அவர் ரட்சிக்க வந்தார். ஒரு நாள் உலக நியாயம் செய்பவர், இன்று மன்னிப்பை வழங்குபவரே. சிலுவை என்பது முன்கூட்டியே நடந்த நீதிமன்றம். அங்கு ஆட்டுக்குட்டி நமக்கான தண்டனையை தன் மீது எடுத்துக்கொண்டார். அவரில் நீதியும் இரக்கமும் ஒன்றாக கலந்தன. பலர் கடைசி நியாய தீர்ப்பு பயப்படுகிறார்கள். ஆனா கிறிஸ்துவில் இருப்பவருக்கு பயப்பட தேவையில்லை, ஏனெனில் இயேசுவின் ரத்தம் கடந்த காலத்தை அழிக்கிறது, நிகழ்காலத்தை மீட்டெடுக்கிறது மற்றும் நித்திய எதிர்காலத்தை உறுதி செய்கிறது. அவர் தாமாகவே சொன்னார், நான் உயிர்த்தெழுதல் மற்றும் உயிர், என்னை நம்புகிறவன் ஈவன் அவன் இறந்தாலும் வாழ்வான். யோவான் 11:25. நியாய தீர்ப்பு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு முடிவாக இருக்காது. இது நம்மை முதலில் நேசித்தவருடன் நித்தியத்திற்கான தொடக்கமாகும். இப்போ எடுக்கும் ஒவ்வொரு தேர்வும் நித்தியத்துல என்றும் ஒழிக்கும். அதன இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்திருந்தா உன் மனதை கடினப்படுத்தாத. பரிசுத்த ஆவி இன்று ஒன்னு அழைக்கிறார். இயேசு கதவை தட்டுகிறார். திறக்கிறவரிடம் அவர் உள்ளே வந்து தங்குவார். இந்த வீடியோவின் செய்தியை நீ புரிந்திருந்தால் லைக்கை கிளிக் செய்து கருத்துகளில் எழுதவும். கர்த்தர் இயேசுவே, உமது திரும்பும் நாளில் நான் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன். ஆமா.

0: இரு, முடிவு கூட இங்க இருக்க கூடாது. நான் இன்னும் மைல்கள் செல்ல வேண்டியிருந்தத.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: இப்பவே கையெழுத்து போடு, உன் எல்லா பண பிரச்சனைகளும் உடனே மறந்து போய்விடும்.
3: அவர்கள் எவ்வளவு எளிதில் நம்புகிறாம.
4: இந்த நகரம் எனதுதான், எனக்கு மிகவும் பிடித்தமான இடம்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
5: என் ஷார்ட்ல இருந்து வெளியே போ. உணர்வுகளை யாரும் கவலைப்படுவதில்லை. இந்த மலிவான குப்பை எனக்கு கீழே உன்னை போலவே. இங்கு வைஃபை இல்லையா? இத நான் பதிவிட வேணும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
6: என்ன தொடாத உன் ஏழத்தினத்தால என் கோட்டை அழுக்காகிவிடும்.
7: நான் சொன்ன உப்பு இல்லாம என் பார்வையில் இருந்து போ, இல்லை எனில் உன்னை வேலை விளக்கு செய்ய சொல்லுவேன்.
8: நான் பேரரசுகளை கட்டுன, அந்த பட்டியல்ல என் பெயர் மேல இருக்க வேண்டும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: இது அதிகம் இல்ல சின்ன நண்பா, ஆனாலும் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வோம். என் அன்பு கத்தாவே, நான் சுவாசிக்கும் இந்த உயிர் மூச்சுக்கும், என் ஆழமான மனதிற்குள் இருக்கும் அமைதிக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இந்த வானம் முழுவதும் உன்னுடையது.
0: அவள் மாதங்களா நிறுவனத்தின் தரவை திருடி கொண்டிருக்கிறார். அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. இத வாரியத்தனை எப்படி விளக்க போகிறாய் என்று பார்க்கலாம் சாரா.
8: நான் அந்த விளையாட்டை யாரை விட சிறப்பாக விளையாடுனேன். அந்த இடத்துல சிறந்து இருக்க எனக்கு உரியது.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: நீங்கள் என் உடலை உடைக்கலாம், ஆனா என் ஆன்மாவை என் கர்த்தாவிடம் இருந்து எடுக்க முடியாது. பயப்படாதீர்கள், ஏனெனில் கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். இருண்ட பள்ளத்தாக்கிலும் கூட.
8: நான் ஓட்டத்தை முடித்து விட்டேன்.
1: இந்த வானம் முழுவதும் உன்னுடையவ.
7: இந்த கத்தலால் நான் பலருடைய வாழ்க்கையையும் அழித்து விட்டேன்.
8: கர்த்தாவே, என்ன போன்ற ஆன்மாவுக்கு ஏது நம்பிக்கை இருக்கிறதா?
6: எல்லாம் திரும்பி வந்து விட்டது. ஒரு காசும் குறையவில்லை. நான் செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன்.
2: இயேசுவே, என்னை நினைவில் கொள். நான் திரும்பி வந்த பாவி.
1: வானம் உன்னுடையது.

0: நான் நினைச்சேன் என் ரகசியங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றமே என நினைச்சேன். இதற்கு முக்கியத்துவம் இருக்காதுன்னு நினைச்சேன்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: நான் அத பல வருடங்களுக்கு முன்பே விட்டு விட்டேன். உனக்கு மன்னிப்பு கிடைச்சு விட்டது, எனக்கு அமைதி உள்ளது.
1: இந்த பரந்த வானம் உன்னுடையது.

0: நேரம் என்பது ஒருபோதும் பின்னோக்கி ஓடாத ஒரு நதி. கண்ணாடியில வழியும் ஒவ்வொரு மணர்த்துகளும் உன் ஆன்மாவின் ஒரு பகுதி, மெதுவா மறைந்து கொண்டிருக்கிறது. கண்ணாடி காலியாகும் முன் உனக்கு எத்தனை மணர்த்துகள்கள் மீதம் இருக்கின்றன ஒருபோதும் யோசித்து பார்த்தாயா? நாளை வரும் என்ற மாயையில ஏமாறாத. வாழ்க்கையின் சுருங்கிய பாலம் மிகவும் நுட்பமானது. முடிவின் மூடுபணி நீ எதிர்பார்க்காத நேரத்துல வந்துவிடும். கவனமாக பார். பொன்னின் பலி, மின்னும் கிரீடண்ட, அவையெல்லாம் சாம்பலாகி போன போது அவற்றுக்கு என்ன மதிப்பு? உன் பூமியில் உள்ள ராஜ்யத்தின் ஒரு துண்டையாவது கூட கல்லறையின் அமைதிக்குள் கொண்டு செல்ல முடியாது. நீ இருளில் மறைத்து வைத்திருக்கும் அந்த ரகசிய பாவங்கள், அவை உன் ஆன்மாவை நசுக்கும் கூர்மையான கற்று. உலகம் அவற்றை காணாம போகலாம், ஆனா அவற்றின் பாரம் உன்னை ஆழ்கடல்ல இழுத்து செல்லும். நீ அவற்றை விட்டு விடாவிட்டால் உன் முன் இரண்டு வாயில்கள் நிற்கின்றன. ஒன்று விசாலமானது, எளிதாக தோன்றும் பாதைக்கு வழிவகுக்கும். மற்றொன்று குறுகியதும் கடினமான பாதை, அது நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்லும். உன்னில் கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, ஆனா எளிதான பாதை பெரும்பாலும் தீயில் முடிவடைகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா? நினைவில் வை, ஒவ்வொரு மறைந்த செயலும் பொன்னான மையில எழுதப்படுகிறது. வாழ்க்கை புத்தகத்துல உலகம் உனக்கு ஒரு கண்ணாடியை காட்டுகிறது, போலியான சிறப்ப ரசிக்க. ஆனா சொர்க்கம் ஆன்மாவின் உள்ளே இருக்கும் வெறுமையான அழுகைய பாக்கிறது. வெற்றியின் முகமூடியால் ஆயிரம் துண்டுகளாக உடைந்துள்ள ஒரு இதயத்தின் அழுகுறலை மூடவிடாத. நீ விதைத்ததை தானே அறுவடை செய்வாய். இது பிரிக்க முடியாத பிரபஞ்சத்தின் சட்டம். நீங்க ஒளியும் விதைகளை விதைக்கிறீங்களா, அல்லது ஒரு நாள் உங்களை சிக்க வைக்கும் முட்களை வளர்க்கிறீங்களா? மாயையின் இனிப்பான சுவையால் ஏமாறாத. அது உங்கள் ஆன்மாவின் உயிரை அழிக்க உருவாக்கப்பட்ட விஷம். ஆனால் பாருங்கள், மிக கருமையான இருளில் கூட ஒரு ஒளிக்கதிர் உங்களை விழிக்க வைக்கும்னு காத்துட்டு இருக்கு. கேளுங்க, கேமரா அணைந்த பிறகு நான் யார்? உலகம் இனி பார்க்கவில்லை என்ற இருள நீங்கள் தட்டும் வார்த்தைகள் வெறுப்பின் கூறி அம்புகளா, அல்லது உடைந்தவர்களுக்கு குணமாகும் மருந்தா? உங்கள் வாழ்க்கைய இப்போது மாறிக்கொண்டிருக்கும் மணல்ல கட்டாதீங்க, ஏனெனில் புயல் வந்தா அது எல்லாம் கழுவி போய்விடும். உங்கள் மார்பில் இருக்கும் வெறுமைய பிராண்ட் லேபிள்கள் அல்லது நைட் கிளப்பின் வெறுமையான ஒளிகள் நிரப்ப முடியாது. நீங்கள் ஒரு உடைந்த வழிகாட்டி GPS பின்பற்றுகிறீர்களா, அல்லது நீங்கள் நித்தியமான உண்மையின் திசை காட்டிய நம்புகிறீர்களா? கண்ணாடி மண்டபத்தில் அதிகாரத்துக்கு எழுப்பும் டோஸ்ட் கல்லாக மாறிய இதயத்தை வெப்பமாக்க முடியாது. ஒரு சிறிய இரக்கம் கூட கடுமையான குளிர்காலத்திலும் நம்பிக்கையின் பூவம் மலர செய்யும். திரையில காணும் எண்கள்ல நீங்க இவ்வளவு பிஸியா இருந்தா அந்த அழைப்பை நீங்க தவறவிடக் கூடாது. உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் அதிரும் தீ தங்கத்தை சுத்திகரிக்கிறது. உங்கள் சோதனைகள் கழிவுகளை எரிச்சு இறுதியில வைரம் மட்டும் மீதம் இருக்கட்டும். காலத்தின் நிழல்கள் நம்மை சுற்றி இறுக்கிக் கொண்டு வருகின்றன. இறுதி சூரியாஸ்தமனம் நீங்கள் நினைப்பதை விட மிகவும் அருகில் உள்ளது. நீங்கள் டிஜிட்டல் பிரதிபலிப்பால் கட்டுப்பட்டிருக்கிறீர்களா? ஸ்மார்ட் போன் திரையின் வெறுமையான ஓசகார. பிரபலத்திற்காக ஓடும் அந்த பைத்தியக்கார ஓட்டம் எங்கேயும் கொண்டு செல்லாது. உங்கள் பெயர் வாழ்வின் புத்தகத்தில் இல்லையெனில் உண்மை என்பது ஒரு உறுதியான பாறை, மற்ற அனைத்தும் சிதறும் போது நின்று கொள்ள ஒரே இடம் அதுதான். நீங்க எப்படி உணர்ந்தாலும் உங்களை வீடு திரும்ப அழைக்கும் ஒரு மென்மையான குரல் காத்திருக்கிறது. மனிதர்களின் ராஜ்யங்கள் தூளாகி மறைந்து விடும் போது ஆன்மீகமானவை மட்டுமே என்றென்றும் நிலைத்திருக்கும். உங்கள் இதயத்தின் கதவுக்கு வெளியே பிடிப்பா இல்ல, அதை திறக்க சக்தி உங்களிடம்தான் உள்ளது. என்ன கேளுங்க, நான் நேரடியா உங்கள் ஆன்மாவிடம் பேசுகிறேன். இப்போதே தேர்வு உங்கள் கையில் உள்ளது. இந்த நொடியிலேயே, இந்த தருணத்திலேயே, அதிக நேரம் ஆகும் வரை காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையின் விளக்குகள் இறுதியாக அணைந்துவிடும் வரை உலகம் விழுத்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு சிறிய ஒளியும் ஒரு நம்பிக்கையின் பெருங்கடலை உருவாக்குகிறது. வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ, இறுக்கமான பாதையை தேர்ந்தெடுக்கமோ, வானத்தை உங்கள் இறுதி இல்லமாக தேர்ந்தெடுத்துறோம். ஏனென்றா அங்கே இனி கண்ணீர் இல்ல, வலி இல்ல, நித்தியமான அன்பு மட்டுமே. இறுதியில உங்களை வீட்டிற்கு வரவேற்கிறது. ஏன் இயேசு தமது மரணத்திற்கு பிறகு நரகத்திற்கு இறங்க வேண்டியிருந்தது? சிலுவையில இயேசுவை பார்த்தபோது அவருடைய அன்புக்குரியவர்கள் மனம் உடைந்து அவருடைய வேதனை முடிவடைய வேண்டும் என்றும் அவருடைய ஆவி விண்ணுக்கு ஏற வேண்டும் என்றும் ஆவலுடன் விரும்பினார்கள். ஆனா அப்படி நடக்கவில்லை. 3 நாட்கள் அவர் காணவில்லை. அந்த இருண்ட வெள்ளிக்கிழமை அவர் இறந்ததிலிருந்து அவர் உரியத்தெழுந்த பிரகாசமான ஞாயிறு வரை அவர் எங்கே இருந்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இயேசு தமது மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் அந்த 3 நாட்களில் என்ன செய்தார் என்பது என்ன? பலருக்கும் பதில் தெரியாது. ஆனா அது வேதாகமத்துல மறைந்திருக்கிறது. வேதாகமோ நரகத்தின் விசைகள், சிறையில் உள்ள ஆவிகள் மற்றும் மரணத்தின் அதிகாரம் பற்றிய மர்மமான குறிகளை வழங்குகிறது. ஆனா இவையெல்லாம் உண்மையிலே என்ன அர்த்தம்? இயேசுவின் உடல் கல்லறையில இருந்த போது அவர் எங்கே இருந்தார்? இயேசு தான் இறக்கும் முன் அந்த 3 நாட்கள்ல என்ன நடக்கும் என்று முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் செய்தார். மனிதகுமார 3 நாட்கள் மற்றும் 3 இரவுகள் பூமியின் உள்ளாரத்தில் இருப்பார். பூமியின் உள்ளாரம் என்றால் என்ன என்பது ஒரு மர்மம். ஆனா பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுவதற்கு முன் அவர் முதல்ல பூமியின் கீழ்பகுதிகளுக்கு இறங்கினார் என்று அவர் விளக்குகிறார். இந்த 2 தொடர்புடைய வசனங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்துகின்றன. இயேசு தமது மரணத்திற்கு பிறகு உடனே பிதாவிடம் செல்லவில்லை. இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இறங்கினா, ஆனா அந்த இடம் உண்மையிலே நரகமா? இயேசு ஏன் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டியது ஏற்பட்டுங்க? ஒரு மர்மமான வசனம் அந்த இடத்துல சிறையில் உள்ள ஆவிகள் இருந்ததாக விளக்குகிறது. மாம்சத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்து சிறையில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். சிறையில் உள்ள ஆவிகள் என்ற சொற்றொடர் இயேசுவின் நோக்கத்தை பற்றி ஒரு குறிகாட்ட வழங்குகிறது. ஆனா இயேசு அந்த சிறையில் உள்ள ஆவிகளை விடுவிக்கவே அங்கு சென்றார் என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையல்ல. இதற்கான பதில் இன்னும் ஆச்சரியப்படும் வகையில் உள்ளது. ஆனா அதை உண்மையில் புரிந்து கொள்ள முதல்ல அந்த காலத்தில் யூதர்களின் புரிதலை ஆராய வேண்டும். இந்த இடம் பூமியின் உள்ளாரம் பழங்காலத்தில் ஒரு பெயர் கொண்டிருந்தது. எபிரேய பழைய ஏற்பாட்டுல அதை ஷியோல் என்று அழைத்தனர். புதிய ஏற்பாட்டுல இது கிரேக்கத்தில் எழுதப்பட்டதால் ஹாடிஸ் என்று அழைக்கப்பட்டது. பைபிள் ஷியோல் அல்லது ஹாடிஸ் என்று குறிப்பிடும் போது நாம் இன்று கற்பனை செய்யும் எப்போதும் எரியும் நரகத்தை மட்டும் அர்த்தப்படுத்தவில்லை. அந்த கால யூதர்களின் எண்ணத்துல ஷியோல் என்பது இறந்தவர்களின் பொது வாசஸ்தலமா இருந்துச்சு. நல்லவர்களும் தீயவர்களும் உட்பட பெரும்பாலானோர் இறந்த பிறகு அவர்களின் ஆன்மாக்கள் அங்கு சென்று இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தன. சில யூத மரபுகள்ல இந்த உலகில் வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது என்று நம்பப்பட்டது. ஒன்று நல்லவர்களுக்கு அது ஆறுதலான இடமாகவும் சில சமயம் ஆபிரஹாமின் மடியில் என்று அழைக்கப்பட்டது. மற்றொன்று தீயவர்களுக்கு அது வேதனை மற்றும் துயரத்தின் இடமாக இருந்தது. இது சிறையில் உள்ள ஆவிகள் யார் என்பதை நமக்கு புரிய உதவுகிறது. அவர்கள் சாத்தான் அல்லது விழுந்த தேவதூதர்கள் போன்ற பேய்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு இறந்த மனிதர்களின் ஆன்மாக்கள். அவர்கள் இந்த இறப்பின் உலகத்தில் அடைக்கலமாக இருந்ததால் தாங்களாக வெளியே வர முடியாமல் சிறையில் இருந்தனர். அவர்கள் தீர்வு கிடைக்கும் வரை காத்திருந்தனர். இயேசு ஆன்மாவாக இந்த இறந்தவர்களின் உலகமான ஹேடிஸ்க்கு இறங்கினார். அங்கு காத்திருந்த மனித ஆன்மாக்கள் நிறைந்திருந்தன. பேதுருவின் வசனம் அவர் அங்கு சென்று பிரசங்கித்தார் என்று சொல்கிறது. அவர் இறங்கியதற்கான நோக்கம் தண்டனை அனுபவிப்பதற்காக அல்ல. அது ஒரு பணி, ஆனால் அது எளிதான பணி அல்ல. அது எதிரியின் பிரதேசத்தில் நுழைவு. அங்கு அவரை எதிர்க்கும் சக்தி வாய்ந்த காவலர் இருந்தார். எபிரேயர் புத்தகம் காட்டுவது போல அந்த காவலர் சாத்தான். அவரது மரணத்தின் மூலம் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருப்பவனின் சக்தியை உடைச்சு விடலாம். அதுவே பிசாசு. இந்த வசனத்துல பைபிள் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருக்கிறது என்று சொல்கிறது. இதன் பொருள் சாத்தானின் அதிகாரம் உயிரோடு இருப்பவர்களை சோதிப்பதில் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. அவரது சக்தி மனிதர்களின் விதிய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்தது. அவர் இந்த உலகில் அதிகாரம் பெற்றிருந்தார் மற்றும் ஆன்மாக்களை மரணத்தின் அதிகாரத்தில் சிறையில் வைத்திருந்தார். அங்கு சென்றவர்களில் யாரும் தங்களது சொந்த வலிமையா தப்பிக்க முடியல. ஆகையால் இயேசு நேரடி எதிர்ப்புல தன் மிகப்பெரிய எதிரியின் ஆட்சி கொண்ட ஒரு ராஜ்யத்துக்குள் இறங்கினார். இங்கேதான் இன்னொரு முக்கியமான குறிப்பு தோன்றுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்துல உயிர்த்தெழுந்த இயேசுதானே தன் வெற்றியை உறுதியான வார்த்தைகளில் அறிவிக்கிறார். நான் இருந்தேன், ஆனால் பாருங்கள், நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி என் கையில் உள்ளது. சாவிகள் என்பது சக்தி வாய்ந்த அதிகாரத்தையும் முழுமையான கட்டுப்பாட்டையும் குறிக்கின்றன. ஒருவன் ஒரு இடத்தின் சாவிகளை வைத்திருந்தா அவன் விரும்பும் போதெல்லாம் அதன் கதவுகளை திறக்கவும் மூடவும் முழு அதிகாரம் பெற்றிருப்பான். முன்பு சாத்தான் மரணத்தின் பேரரசை வைத்திருந்தா, இப்போது இயேசு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவிகளை வைத்திருக்கிறான்னா அந்த 3 நாட்கள்ல ஒரு நேரடி மோதல் நடந்திருக்க வேண்டும். இயேசுவின் இறக்கும் ஒரு போர் நடவடிக்கையாகவும் சாத்தானிடமிருந்து அவனது அதிகாரத்தை பறிக்கும் ஒரு படையெடுப்பாகவும் இருந்தது. ஆனால் சாத்தான் இந்த அதிகாரத்தை ஏன் பெற்றான்? மேலும் இயேசு அதை ஏன் பறிக்க முடிவு செய்தா? இயேசு சாத்தானிடமிருந்து மரணத்தின் கட்டுப்பாட்டை ஏன் பறிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முதல்ல சாத்தான் அதை எப்படி பெற்றான் என்பதை அறிய வேண்டும். இந்த அதிகாரத்தின் தோற்றம் ஆதிகாலம் ஏதேன் தோட்டத்துக்கே செல்லும். ஆதாம் மற்றும் ஏவால் தேவனை கேளாத போது பாவம் உலகில் புகுந்தது. இந்த விஷயத்துல வேதாகமம் மிகவும் தெளிவாக கூறுகிறது, பாவத்தின் நேரடி விளைவு மரணமே. ஒரு மனிதனின் மூலம் பாவம் உலகில் வந்தது, பாவத்தின் மூலம் மரணம் வந்தது, இதன் மூலம் மரணம் எல்லா மனிதர்களுக்கும் வந்தது. பாவத்தை அறிமுகப்படுத்திய முதன்மை சோதனையாளர் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை பெற்றவனாக ஆனான். ஆனா இயேசு வேறுபட்டவரா இருங்க, மனிதர்களை போல அல்லாம அவர் பாவமற்றவர். ஆனா அவருடைய வெற்றி முழுமையடைய மரிக்கிறதே போதுமானதல்ல. மரணத்தின் ஆட்சி ஒரு கோட்டையா இருந்தது. அந்த கோட்டைக்குள் செல்ல ஒரே வழி மறிக்க வேண்டும் என்பதே. இயேசு தாமாகவே இதை உறுதிப்படுத்துகிறார். நான் என் உயிரை விடுகிறேன், அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு யாரும் அதை என்னிடமிருந்து எடுத்துக் கொள்வதில்லை. நான் என் விருப்பத்தின்படி அதை விடுகிறேன். மரணம் பாவிகளை கட்டுப்பிடிக்க முடியும், ஆனா இயேசு போன்ற பாவமற்றவரை அது கட்டுப்படுத்த முடியாது. இயேசு ஒரு வெற்றிகரமான வெற்றியாளராக உள்ளே நுழைகிறார். பவுல் அவருடைய வெற்றியை பற்றி பேசுறார். மரணமே உன் கூர்மைங்க, மரணத்தின் கூர்மை பாவமே. தேவன் நமக்கு வெற்றியை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அளிக்கிறார். இங்கே ஒரு ஆச்சரியமானதும் மிகவும் முக்கியமானதும் ஒரு விவரம் உள்ளது. பைபிள் இயேசுவை உயிர்த்தெழுதலின் முதற்பழம் அழைக்கிறது. இதன் பொருள், அவர் மரணத்தை நிரந்தரமாக முதலில் வென்றவர், மேலும் அவரை நம்புகிற அனைவரும் அதையே வெல்வார்கள் என்பதற்கான உறுதியும் அவரே. இயேசுவின் ஹாரிஸ்ல பெற்ற வெற்றி முழுமையானதாக இருந்தது. அவர் நரகத்தில் காத்திருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், மரணத்தின் விசைகளை எடுத்தார் மற்றும் காத்திருந்த நீதிமான்களை விடுவித்தார். இதனுடன் இந்த கதை முடிவுக்கு வந்துவிட்டது போல தெரிகிறது. ஆனா சாத்தான் தீர்மானமான போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் சரணடையவில்லை. நித்திய மரணத்தின் மீது அவருடைய அதிகாரம் முற்றிலும் உடைஞ்சு விட்டுக. ஆனால் உலகிலே ஏமாற்றவோ வேதனை ஏற்படுத்தவோ அவனுக்கு இருந்த திறன் இன்னும் மாறாம இருந்தது. சாத்தானின் புதிய போர் பூமியின் ஆழங்களில் அல்ல, அதன் மேற்பரப்பில் மனிதர்களின் மனங்களில் நடக்கும். உயிர்த்தெழுதலின் அதே கால அவன் முதல் நடவடிக்கையை எடுத்தான். இயேசுவின் உடல் கல்லறையில இனி இல்ல, அவரது ஆன்மா ஹேடிஸில் இருந்து வெற்றியுடன் திரும்பி வந்தது. சாத்தானி அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. ஆகவே அவனுடைய ஒரே பாதுகாப்பு பொய் சொல்லுவது. மத்தையுனர் செய்தி, மத தலைவர்கள் தங்கள் அவசரத்துல கல்லறையை காவல் காக்கும் படையினருக்கு பணம் கொடுத்ததை விவரிக்கிறது. இயேசுவின் சீடர்கள் இரவில் வந்து உடலை திருடி சென்றதாக பொய்யான கதையை பரப்புமாறு அவர்கள் அவர்களுக்கு உத்தரவிட்டனர். இந்த யுக்தி தெளிவா இருந்தது. மக்கள் உடல் உயிர் தெழுதலை நம்பவில்லை என்றா மரணத்தின் மீது கிடைத்த வெற்றிக்கு அவர்களுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. ஹேடிஸ் வென்றது ஒரு ரகசியமாவே இருந்து ஆதாரம் இல்லாத கதையாகவே இருக்கும். ஆனா அந்த பொய் அவனுடைய ஒரே பதிலாக இருக்கவில்லை. அவன் தோல்வியை அவனை கோபத்தாலும் நிரப்பியது. வெளிப்படுத்தல் புத்தகம் சாத்தான ஒரு பெரிய பாம்பாக விவரிக்கிறது. கிறிஸ்துவை அழிக்க முடியாம போனதா இயேசுவின் அனுயாயர்கள் மீது அவன் தனது கோபத்தை முழுமையா செலுத்துகிறான். பின்னர் அந்த பாம்பு மிகவும் கோபம் அடைஞ்சு தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசுவின் சாட்சியை பிடித்திருப்பவர்களுடன் போர் செய்ய புறப்பட்டான். இதுதான் அடுத்த ஆண்டுகளிலும் நூற்றாண்டுகளிலும் நடந்ததை விளக்குகிறது. அதாவது தூதர்களும் ஆரம்ப தேவாலயமும் கடுமையா துன்புறுத்தப்பட்டனர். சாத்தான் இனிமேல் விசுவாசிகளுக்காக மரணத்தை இறுதி சிறையா பயன்படுத்த முடியவில்லை. அதனால் அவர் அதை பயங்கரவாத ஆயுதமாக வாழ்க்கையில பயன்படுத்த முயன்றார். அவர்கள் தங்கள் விசுவாசத்தை கைவிட செய்ய இப்போது நித்திய ஜீவனின் வாக்குறுதியை சுமந்தவர்கள் மீது அவனுடைய பாதுகாப்பு பழிவாங்கும் தாக்குதலா மாறியது. அந்த வாக்குறுதிய அவன் ஒரு காவலரா இழந்து விட்டான். அதனால் இயேசுவின் ஹேடிஸில் பெற்ற வெற்றி பூமியில அமைதியை கொண்டு வரவில்லை, மாறாக அது ஒரு புதிய வகை மோதலின் தொடக்கமாக அமைந்தது. இது விசுவாசம், உண்மை மற்றும் விசுவாசிகளின் நிலைத்தன்மைக்கான ஒரு போர். இந்த மோதல் வேதாகமத்தின்படி தீர்ப்பு நாள் வரை தொடரும். அப்போது சாத்தானே தீர்க்கப்படுவான். அவனது தோல்வி முழுமையாகவும் நித்தியமாகவும் இருக்கும். ஆனா நரகத்தின் மீது பெற்ற வெற்றிக்கு இன்னொரு உடனடி விளைவும் இருந்தது. இயேசு இறந்த அந்த கணத்துல இறந்தவர்கள் எழுந்து எருசலேமின் கல்லறையிலிருந்து வெளியே வந்தாங்க. மத்தேயும் இதை உறுதிப்படுத்துற. கல்லறைகள் திறக்கப்பட்டன, இறந்திருந்த பல பரிசுத்த மனிதர்களின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து பரிசுத்த நகரத்துல சென்று பலருக்கு தோன்றினார்கள். இயேசு இறப்பின் உலகத்திற்குள் இறங்கியது தனிப்பட்ட ஒரு விளக்கமாக மட்டும் இல்ல, உண்மையில இது மிகவும் முக்கியமானதா இருந்ததால அது கிறிஸ்துவ மதத்தின் மிக பழமையான மற்றும் மதிப்பிற்குரிய உரைகளில் ஒன்றான திருத்தூதர்களின் நம்பிக்கை உரையில சேர்க்கப்பட்டது.
1: திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை பைபிளில் உள்ள ஒரு புத்தகம் அல்ல. இது ஒரு சுருக்கம், மிகவும் பழமையான நம்பிக்கையின் அறிவிப்பு. இதன் ஆரம்ப காலத்தை 2ஆம் நூற்றாண்டுல ரோம்ல கண்டறிய முடிகிறது. ஒருவர் தங்களை நம்பிக்கையுடன் காட்டுவதற்காக தண்ணீர் திலகத்தில் ஈடுபடுவதற்கு முன் அவர்கள் பொதுவாக அறிவிக்க வேண்டிய சொற்கள் இவை. இதன் நோக்கம் தெளிவாக இருந்தது. நம்பிக்கையின் அடிப்படைகளை சுருக்கமாகவும் நேரடியாகவும் வரையறுக்க. மேலும் ஆரம்ப காலத்தில் இயேசு உண்மையில் பிறந்தவர், துன்புற்றவர், இறந்தவர் என்பதை மறுக்கும் தவறான போதனைகளிலிருந்து தேவாலயத்தை பாதுகாக்கும் வகையில் இருந்தது. ஆனா இதன் பெயரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. இதை திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை என்று அழைப்பதற்கு காரணம் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இதை எழுதியதால் அல்ல. இதன் பெயர் ஒரு மிகவும் பிரபலமான பழமையான புராண கதையிலிருந்து வந்தது. உலகம் முழுவதும் பறந்து செல்லும் முன் 12 திருத்தூதர்களும் இந்த நம்பிக்கை உலையின் ஒவ்வொரு பகுதியையும் ஒன்றொன்று சேர்த்து வழங்கினார்கள் என்று கூறப்பட்டது. இன்று இது வரலாற்று ரீதியாக சரியானது அல்ல என்பதை நாம் அறிந்தாலும் அந்த பெயர் நிலைத்துவிட்டது. இதன் உள்ளடக்கம் திருத்தூதர்கள் வழங்கிய அடிப்படை போதனைகளில் அடிப்படையாக உள்ளது என்பதை இது பிரதிபலிக்கிறது. இன்று கூட கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உரைப்பவர்களாக இருக்கும் இந்த நம்பிக்கை உரை ரட்சிப்பின் கதையை சொல்கிறது. இந்த கதையின் மையத்தில் இயேசு இருந்த பிறகு என்ன செய்தார் என்பதை குறித்து ஒரு தெளிவான கூற்றை நாம் காண்கிறோம். நம்பிக்கை உரையில இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், அவர் பாதாளத்திற்கு இறங்கினார், 3ஆம் நாளில் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் பாதாளத்திற்கு இறங்கினார் என்ற சொற்றொடர் இந்த நம்பிக்கை உரையின் ஆரம்ப கால பதிவுகள்ல இல்ல. 4ஆம் நூற்றாண்டு முதல் இது பிற நம்பிக்கை உரைகளிலும் அதிகமாக தோன்ற தொடங்கியது மற்றும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் இயேசு உண்மையிலே பாதாளத்தின் சாவிகளை வைத்திருக்கிறாரா என்ற கேள்விகள் அதிகரிக்க தொடங்கின. அந்த சந்தேகங்களை நீக்கவே இந்த கூற்று நம்பிக்கை உரையில் சேர்க்கப்பட்டது. ஆனா திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை மட்டுமல்ல, இந்த நம்பிக்கையை கொண்டிருக்கும் பழமையான உரை. மற்ற சில ஆரம்ப கிறிஸ்தவ உரைகள் இதை இன்னும் வலுவாக உறுதிப்படுத்தின. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்று அத்தனாசிய நம்பிக்கை உரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நம்பிக்கை உரை வேறுபட்டல. இது ஒரு தத்துவ கையேடு போலவே கிறிஸ்தவ நம்பிக்கைகளை ஆழமாகவும் துல்லியமாகவும் விளக்கும் உரை. இது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முக்கியமான நபர் புனித அத்தனாசியஸின் பெயரை சுமக்கிறது. அத்தனாசியஸ் அலெக்சாண்ட்ரியாவின் ஆயராகவும் தன் காலத்தில் பரவலாயிருந்த ஆபத்தான கருத்தான ஆரியனிசத்திற்கு எதிராக கிறிஸ்தவ நம்பிக்கையை மிக வலுவாக காத்தவராகவும் இருந்தார். இந்த கற்றல் இயேசு தந்தை தேவனுக்கு சமமாக உண்மையில் தேவன் அல்ல, ஆனால் ஒரு பழைக்கப்பட்ட உயிர் என்று கூறியது. அத்தனாசியஸ் தான் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் முழுமையான தெய்வீகத்துவத்தை பாதுகாக்க போராடினார். அதனாலதான் அவருடைய பெயரை சுமக்கும் இந்த நம்பிக்கை உரை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை உரை இந்த தவறான போதனைகளுக்கு எதிராக சக்தி வாய்ந்ததும் விரிவானதுமான பாதுகாப்பாக உருவாக்கப்பட்டது. திருத்துவத்திலும் கிறிஸ்துவின் இரட்டை இயல்பிலும் தெய்வீகமும் மனிதமும் உள்ள நம்பிக்கையை முழுமையாக தெளிவாக வரையறுக்கிறது. இந்த நம்பிக்கை உரையில இயேசு நம்முடைய ரட்சிப்புக்காக பாடுபட்டார், பாதாளத்தில் இறங்கினார், 3ஆம் நாளில் இறந்தவர்களிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று தெளிவாக கூறப்படுகிறது. ஆனா இயேசு பாதாளத்தில் இறங்கியதை விவரிக்கும் மற்றொரு பழமையான கிறிஸ்தவ கதையும் உள்ளது. அது நிக்கோதேமு நற்செய்தி என்று அழைக்கப்படும் மிகவும் பிரபலமான ஒரு பழமையான நூல். இது அப்போக்ரிஃபா என கருதப்படுகிறது. ஆனால் நடுத்தர யுகம் முழுவதும் மிகுந்த தாக்கமும் மரியாதையும் பெற்றது. இந்த நற்செய்தியின் 2ஆம் பகுதி இயேசு ஹாரிஸில் இறங்கினார் என்று மட்டும் சொல்லவில்லை, அது எப்படி நடந்தது என்பதை காவியமான விவரங்களுடன் விவரிக்கிறது. இந்த கதை இறந்தவர்களின் உலகில் உள்ள இருளில் ஒரு பெரிய ஒளி வெடித்தது, சாத்தானும் ஹாரிஸும் முழுவதும் பதற்றத்தில் ஆழ்த்தப்பட்டது என்று விவரிக்கிறது. இயேசு இடிமுழக்கம் போன்ற குரல்ல வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அவை கீழ்ப்படையவில்லை என்றால் அவை அவற்றை நொறுக்கி உடைக்கிறார் என்று இது சொல்கிறது. இந்த விவரிப்பு இயேசு சாத்தானை கட்டி போட்டு பிறகு முதல் மனிதனான ஆதாமிடம் தன் கையை நீட்டுகிறார் என்று கூறுகிறது. அவர் ஆதாமை எழுப்பி இருளில் இருந்து வெளியே அழைத்து செல்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய பேரணியாக பழைய ஏற்பாட்டில் அபிரகாமின் மடியில் அவரை எதிர்பார்த்திருந்த அனைத்து பிதாமக்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் நீதிமான்களும் வெளிப்படுகிறார்கள். அபிரகாமின் மடி என்பது ஹாரிஸ்ல உள்ள ஒரு சிறப்பு பகுதி. இந்த கழுத்து இயேசு சொன்ன ஒரு ஓமையிலிருந்து வருகிறது. அதாவது பணக்காரரும் பிச்சைக்கார லாசருவும் பற்றிய ஓமை. அந்த கதையில நீதிமானான லாசரு இறந்ததும் தேவதூதர்கள் அவரை அபிராகமின் மடிக்கு அந்த பெரிய பிதாமகனின் அருகில் மரியாதையும் ஓய்வும் உள்ள இடத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனா அந்த பணக்கார வேதனையுள்ள இடத்துல இருக்கா. இந்த ஓமையில குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அந்த 2 இடங்களையும் பிரித்திருந்தது. ஒருவரும் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு செல்ல முடியாது. நீதிமான்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருந்தாங்க. ஆனா அவர்கள் இன்னும் இறந்தவர்களின் உலகத்துலதான் இருந்தாங்க. அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த காத்திருக்கும் இடத்தில் அந்நியர்கள் யாரும் இல்லை. இஸ்ரவேல் வரலாற்றில் உள்ள அனைத்து பெரியவர்களும் அங்கே இருந்தார்கள். ஆதாம், நோயி, ஆபிரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, ராஜா தாவீது, தீர்க்கதரிசி எசையா, யோவான் நன்செய்யப்பட்டவர் மற்றும் தேவனின் வாக்குறுதிகளில் நம்பிக்கையுடன் இருந்த அனைத்து பரிசுத்தரும் தீர்க்கதரிசிகளும். அவர்கள் விசுவாசத்துல வாழ்ந்து இருந்தாங்க. ஆனா பரலோகத்திற்கான இறுதி கதவு இன்னும் திறக்கப்படவில்லை. அவர்கள் சிலர் நூற்றாண்டுகளாக கூட காத்திருந்தார்கள் மெசியாவின் வருகைக்காக, இறுதியில் அவர்களை வெளியே அழைத்து செல்லும் வாக்குறுதியான விடுவிப்பவருக்காக. ஆனா சிலுவையில ஒரு விஷயம் நடந்தது, அது இதுவரை நாம் சொன்ன அனைத்தையும் முரணாக தோன்றுகிறது. இயேசு ஹேடிஸுக்கு இறங்கினார் என்பதை மறுக்க வல்லுநர்கள் பயன்படுத்தும் வாதங்கள்ல இதுவும் ஒன்று. இயேசுவின் பக்கத்துல சிலுவையில் அறையப்பட்ட திருடன்கள்ல ஒருவர் இறப்பதற்கு முன்பு மனம் திரும்பினார். அவருக்கு இயேசு ஒரு அதிசயமான வாக்குறுதியா அளித்தார், உண்மையாக உனக்கு சொல்கிறேன், இன்று நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இது ஒரு முக்கியமான கேள்வியே எழுப்புகிறது. இயேசுவின் ஆவி ஹேடிஸ்க்கு இறங்கினா அந்த செந்தடி நாள்ல திருடருடன் சொர்க்கத்துல எப்படி இருக்க முடிஞ்சது? அந்த காலத்து யூதர்களின் சிந்தனையில சொர்க்கம் என்ற சொல் அபிரகாமின் மடியில் இருப்பதை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்பதே முக்கியமானது. அதாவது ஹேடிஸில் நீதிமான்கள் அமைதியாக காத்திருந்த பகுதியை சொல்வது. அது வேதனையின் பகுதியுடன் ஒப்பிடும் போது சொர்க்கமா இருந்தது, மரணத்தின் ஆட்சியில அமைதியான ஓய்விடம் போல இருந்தது. இயேசு அந்த திருடரிடம், நீதிமான்கள் இறந்த பின் அமைதியாக இருக்கும் இடத்தில் அவர்கள் இருவரும் அந்த சேர்ந்த நாளில் சந்திப்பார்கள் என்று வாக்குறுதி அளித்தார். காரணம், இயேசு ஹேடிஸை வெல்ல இறங்க போகிறார் என்பது. இந்த வசனத்தின் மொழிபெயர்ப்பு சுற்றி ஒரு சுவாரஸ்யமான விவரமும் உள்ளது. பைபிளின் பழமையான கிரேக்க கைப்பிரதிகள்ல கமா அல்லது பிற நிறுத்துக்குறிகள் இல்ல. இவை நூற்றாண்டுகளுக்கு பிறகு மொழிபெயர்ப்பாளர்களால் சேர்க்கப்பட்டவை. சிலர் இந்த வாசகத்தை வேறு விதமாக வாசிக்கலாம் என்று கூறுகிறார்கள். உண்மையாக நான் இன்று உனக்கு சொல்கிறேன், நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இந்த விளக்கத்துல இன்று என்பது இயேசு வாக்குறுதி அளிக்கும் நாள், அது நிறைவேறும் நாள் அவசியம் இல்ல. இது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கம் அல்ல என்றாலும் ஒரு சிறிய விவரம் எவ்வாறு புதிய புரிதல்களுக்கு வழிவகுக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. இயேசு ஹேடிஸில் பெற்ற வெற்றி மற்றும் அவரது உயிர்த்தெழுதல் ஒரு திருப்புமுனையை குறித்தது. பிறக்கும் விசைகள் அவரிடம் இருந்ததால் இயேசு இறந்தவர்களின் உலகின் ஆண்டவராக ஆனார். விசைகள் இருந்தா நீங்கள் விரும்பிய போது சிறை கதவுகளை திறக்கவும் மூடவும் முடியும். இயேசு நீதிமான்களை விடுவிக்க இதையே செய்தார். ஆனா இதனால் சிறை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. இறப்பு மற்றும் ஹேடிஸ் என்ற கருத்துகளின் அமைப்பு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் தொடர்ந்தே இருந்தது. பைபிளின் படி அவற்றின் இறுதி அழிவு காலத்தின் முடிவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தல் நூல் இதை மிகவும் தெளிவாக விவரிக்கிறது. அது அனைத்து மனிதர்களுக்கும் இறுதி தீர்ப்ப பெரிய வெள்ளையாசன தீர்ப்பு என்று அழைக்கப்படுவதை பற்றி பேசுகிறது. இந்த ஆசனத்தின் முன் எல்லா காலங்களிலிருந்தும் பெரியவர்களும் சிறியவர்களும் உட்பட அனைத்து இறந்தவர்களும் தீர்ப்பு பெற அழைக்கப்படுகிறார்கள். இங்க இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தங்களது கடைசி மற்றும் தீர்மானமான பங்கினை வகிக்கின்றன. உரையில கடலும் அதில் இருந்த இறந்தவர்களையும், இறக்கும் மற்றும் ஹேடிஸும் தங்களிடம் இருந்த இறந்தவர்களையும் விட்டுவிட்டன. ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த செயல்களின்படி தீர்ப்பு பெற்றார்கள்னு கூறப்படுது. இந்த தருணத்துல இறக்கும் மற்றும் ஹேடிஸ் இனி சிறைச்சாலையாளர் அல்ல. அவர்கள் தங்களிடம் இருந்த எல்லா கைதிகளையும் கடம்புலின் இறுதி தீர்ப்பை எதிர்கொள்ள கட்டாயமா முழுமையா விடுவிக்கிறாங்க. அவர்களின் நோக்கம் முடிவடைந்துவிட்டு. அவர்கள் தங்களது கடைசி கைதிகளை ஒப்படைத்தவுடன் இறக்கும் மற்றும் ஹேடிஸின் விதி முடிவாக முடிவடைகிறது. அவர்களுக்கு இனி வாழ்வதற்கான காரணமே இல்லை. அவர்கள் வெற்றி கொள்ளப்பட வேண்டிய கடைசி எதிரிகள். வெளிப்படுத்தல் இது ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் முடிவான படமா விவரிக்கிறது. பின்னர் இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தீக்குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணம். இதுவே கதையின் முடிவல். இறப்பு தானே அழிக்கப்படுகிறது. இது பைபிள் இரண்டாவது மரணம் என்று அழைக்கும் அழிவும் கடைசி முறையாக கடவுளிடம் இருந்து பிரிவும் ஆகிய நிலைக்கு எரியப்படுகிறது. புதிய படைப்புல மரணம் என்ற கருத்தே முற்றிலும் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் வெற்றி பல கட்டங்களை கொண்ட திட்டமாக இருந்தது. அதன் நஞ்சான பாவம் சிலுவையில் அகற்றப்பட்டது. அதன் விசைகளான அதிகாரம் அவர் இறங்கியதும் உயிர்த்தெழுந்ததும் எடுத்துமொள்ளப்பட்டது. மேலும் இறுதி தீர்ப்பில் அதன் இருப்பே

கடவுள் வாக்குறுதி அளித்துள்ள புதிய வானமும் புதிய பூமியிலும் மரணம் இனி இருக்காது. இயேசு பாதாளத்தில் பெற்ற வெற்றி மற்றும் நீதிமான்களை விடுவித்தது அவர் நரகத்தில் செய்த பணியை முழுமையாக்கியது போல தெரிகிறது. ஆனா மனித ஆன்மாக்கள் மட்டும்தான் பாதாளத்தில் சிறைப்பட்டிருந்தாங்களா? பைபிள் மனிதர்களை விட மிகவும் பழமையானதும் சக்தி வாய்ந்ததுமான மற்ற கைதிகள் இருந்ததாக சுட்டிக்காட்டுகிறது. யூதா மற்றும் இரண்டு பேதுரு போன்ற பிற புதிய ஏற்பாட்டு கடிதங்கள் இதை பற்றி நேரடியாக பேசுகின்றன. அவர்கள் தங்கள் அதிகார நிலையை காக்காம தக்க இடத்தை விட்டு விலகிய தேவதூதர்களை பற்றி குறிப்பிடுகின்றனர். உரை கூறுகிறது, கடவுள் அவர்களை இருளில் நித்திய சங்கிலிகளால் கட்டி மகா நியாய தினத்தில் தீர்ப்பு பெற வைத்திருக்கிறார். பேதுருவின் இரண்டாவது கடிதம், கடவுள் அவர்களை நரகத்திற்கு அனுப்பி இருளின் சங்கிலிகளில் கட்டி தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார் என்று கூட சொல்கிறது. இவர்கள் மனித ஆவிகள் அல்ல, இவர்கள் மிகவும் பழமையான வானக துரோகத்திலிருந்து வந்த தேவதூதர்கள். அவர்கள் ஆபிரகாமின் மடியில் உள்ள காத்திருப்பு அறையில் இல்ல, அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இறுதி தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இயேசு ஹேடிஸ்ல நுழைந்த போது அவர் ஆபிரகாமின் மடிக்கு மட்டும் ஒளிய கொண்டு வந்ததில்லை. அவரது வெற்றிகரமான இருப்பு இருளின் இந்த சிறைகளிலும் அவரது அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கும். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க அல்ல, ஏனெனில் அவர்களது தீர்ப்பு அவர்களது துரோகத்திலிருந்தே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்களுக்காக ஒரு பயங்கரமான செய்தியை அறிவிக்க, அதாவது அவர்களது தலைவன் சாத்தான் இப்போதுதான் தோற்கடிக்கப்பட்டு விட்டான் என்று. இந்த நிகழ்வை பத்தி பழைய புத்தகங்கள்ல சில தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. முத கிறிஸ்தவர்கள் இந்த நிகழ்வை பழமையான தீர்க்க தரிசனங்களின் நேரடி நிறைவேற்றமாகவே பார்த்தனர். அதில் மிக முக்கியமானது பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 16 காணப்படுகிறது. அங்க தீர்க்க தரிசியாக பேசும் ராஜா தாவீது தேவனிடம், நீ என் ஆவியை மரண உலகில் விட்டுவிட மாட்டாய், உன் விசுவாசியானவன் அழுகையை காணவிட மாட்டாய் என்று சொல்கிறார். நூற்றாண்டுகள் கழித்து இயேசு விண்ணேற்றம் பெற்ற பிறகு பெந்தகோஸ்தே நாளில் திருச்சபை வரலாற்றில் முதல் பொது சொற்பொழிவில் திருப்பெயர் பேதுரு இந்த வசனத்தையே பயன்படுத்தினார். அவரது தர்க்கம் மிகவும் வலுவானதா இருந்தது. சங்கீதத்தை எழுதிய ராஜா தாவீது உண்மையிலே இறந்து விட்டார் என்பதை பேதுரு கூட்டத்தாருக்கு நினைவூட்டினார். அதனால தாவீது தன்னைப்பற்றியே பேச முடியாது. ஒரு தீர்க்கதரிசியாக அவர் எதிர்கால மெசியாவை பற்றியே பேசினார். கிறிஸ்துவின் ஆன்மா ஹேடிஸ்ல கைவிடப்பட மாட்டாது என்றும், அவர் மீண்டும் உயிர்த்தெழுவதால் அவரது உடல் அழியாது என்றும் அவர் தீர்க்க தரிசனம் செய்தார். நாசரேத்து இயேசுவே அந்த மெசியா என்று பேதுரு முடிவுக்கு வந்தார். இந்த தீர்க்கதரிசி நிறைவேறியது என்பதற்கான சான்றாக அவரது உயிர்த்தெழுதல் இருந்தது. மற்ற சில உரைகள் அங்கு நடந்தத நேரடி மோதலும் ஒரு அதிரடியான வெற்றியும் விவரிக்கின்றன. திருப்பெயர் பவுல் கொலோசியர் மக்களுக்கு எழுதிய கடிதத்துல மிகவும் வலுவான இராணுவ சொற்களை பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் வெற்றியை அவர் இப்படி சொல்கிறார், அதிகாரங்களையும் அதிகாரங்களையும் ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கி அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தி சிலுவையின் மூலம் அவர்களை வென்றார். அதிகாரங்களும் அதிகாரங்களும் என்பது பிசாசு சக்திகளின் படை சாத்தானின் இராணுவம் என்பதாகும். பவுல் சொல்வது, கிறிஸ்து அவர்களை ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கியார், அதாவது எதிரி சிப்பாயின் ஆயுதங்களையும் கவசத்தையும் பறித்து விடுவது போல அவர்களை ஆயுதம் இழக்க செய்தார். அது மட்டுமல்ல, அவர் அவர்களை ஆயுதம் இழக்க செய்ததோடு நிற்கவில்லை, அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தினார். இது ஒரு ரோம படைத்தலைவரின் வெற்றி பேரணியை நினைவூட்டுகிறது. அதில் வெற்றி பெற்ற தளபதி ரோமாவின் தெருக்கல்ல ஊர்வலமாக சென்று தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட எதிரிகளை மக்கள் அனைவருக்கும் காட்டுவார். பவுல் சொல்வது, கிறிஸ்து அதையே செய்தார் என்பதாகும். அவர் தீய ஆவிகளின் சக்திகளை எல்லோருக்கும் முன்பாக அவமானப்படுத்தி அவர்கள் வென்றெடுக்கப்பட்டவர்கள் என்பதை படைப்பில் அனைவருக்கும் காட்டினார். மற்றும் எதிரியை வென்று விசைகளை எடுத்த பிறகு வெற்றி பெற்ற ராஜா கைதிகளை விடுவிக்கிறார். இந்த தருணத்தை பற்றி பவுல் எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலும் விவரிக்கிறார். மற்றொரு சங்கீதத்தை மேற்கோள் காட்டி இயேசுவை பற்றி அவர் உயரத்தில் ஏறிய போது சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தினார் என்று சொல்கிறார். பழமையான நூல்கள்ல விவரிக்கப்படும் இயேசுவின் இறங்கும் கதையை கவனிச்சா அது தெளிவா தெரிகிறது. ஆனா பல நூற்றாண்டுகளாக இந்த நிகழ்வின் சரியான அர்த்தத்தை கிறிஸ்தவர்கள் ஆழமா சிந்தித்து வந்துள்ளனர். அனைவரும் இதை ஒரே மாதிரியாகவே விளக்கவில்லை. முக்கியமான வேறுபாடுகள், பழைய தேவாலயங்கள், உதாரணமாக கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் மற்றும் புரட்சி மூலம் உருவான பல தேவாலயங்கள் ஆகியவற்றின் பார்வையில காணப்படுகின்றன. கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் தேவாலயங்களுக்கு அந்த இரக்கம் ஒரு நேரடி மற்றும் வெற்றிகரமான நிகழ்வாக இருந்தது. கிறிஸ்து தமது ஆன்மாவிலும் தெய்வீகத்துடன் ஒன்றிணைந்தும் நரகத்திற்கோ அல்லது ஹேடிஸிற்கோ இறங்கினார். ஆனால் துன்பப்படுவதற்காக அல்ல, அவரது துன்பம் ஏற்கனவே சிலுவையில் ஊன்றிவிட்டது. அவர் ஒரு வெற்றியாளராக இருளில் ஒளியாக இறங்கினார். ஆனா பல புரட்சி சார்ந்த தேவாலய அறிஞர்கள் இதை வேறுபட்ட மூலையில பார்த்தனர். அவர்களுக்கு அந்த நம்பிக்கை உரையில் உள்ள நரகத்திற்குள் இறங்கினார் என்ற சொற்றொடர் மரணத்திற்கு பிறகு ஒரு இடத்திற்கு சென்றதை அவசியமாக விவரிப்பதில்லை.
அவர்கள் இதை ஒரு

சக்தி வாய்ந்த உவமையாக இயேசு சிலுவையில் அனுபவித்த மிகப்பெரிய ஆன்மீக வேதனையை விவரிக்கும் ஒரு வழியாக பார்க்கிறார்கள். இந்த கோணத்தில் இயேசுவுக்கான உண்மையான நரகம் என்பது மனித குலத்தின் பாவத்தின் முழு பாரத்தையும் அனுபவிப்பதும் கடவுள் தந்தையால் விட்டுவிடப்படுவதும் தான். இது எந்த உடல் வேதனையை விட அதிகமான ஆன்மாவின் வேதனை. அதனால இந்த பார்வையில வெற்றி முழுமையாக சிலுவையில நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆழமான நம்பிக்கை புத்தகங்களையும் விவாதங்களிலும் மட்டும் நிலைத்திருக்கவில்லை. இது கிறிஸ்தவ ஆண்டின் மிக முக்கியமான கொண்டாட்டமான ஈஸ்டர் விழாவின் இதயமாக மாறியது. அதாவது உயிர்த்தெழுதலை கொண்டாடும் இரவு. சிலுவை ஏறுதல் அல்லது நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் உயிர்த்தெழுதல் அதாவது ஈஸ்டர் ஞாயிறு ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட நாளை புனித சனிக்கிழமை என்று அழைக்கப்படுகிறது. இது திருச்சபை வழிபாட்டு முறையில ஆழமான அமைதி, நிசப்தம் மற்றும் காத்திருப்பின் நாள். இந்நாளில் கிறிஸ்துவின் உடல் கல்லறையில் ஓய்வெடுத்திருப்பதை திருச்சபை தியானிக்கிறது. அதே சமயம் மரணத்தின் உலகில் அவர் மேற்கொள்ளும் மர்மமான செயலில் கவனம் செலுத்துகிறது. இது அரசன் எதிரியின் கோட்டையிலிருந்து விடுதலைக்கான தனது பணியை நிறைவேற்றும் நாள். இந்த தியானம் குறிப்பாக கிழக்கு கிறிஸ்தவ திருச்சபை மரபில் மிக தெளிவாகவும் கவிதை பூர்வமாகவும் வெளிப்படுகிறது. நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் புனித சனிக்கிழமை வழிபாடுகள்ல மிகவும் பழமையான பாடல்கள் பாடப்படுகின்றன. இந்த பாடல்கள் அந்த காட்சியை நாடகமயமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் விவரிக்கின்றன. பல நேரங்களில் அவை உரையாடல் வடிவில் வழங்கப்படுகின்றன. அந்த பாடல்களில் மரணத்தின் காவலராக உருவகப்படுத்தப்பட்ட ஹேடிஸ் தன் இருண்ட உலகில் ஒருபோதும் புகாத ஒளி புகுந்ததை பார்த்து பயத்தில கத்துகிறான். தாம் விழுங்கிவிட்டதாக நினைத்தவரே உண்மையில் உயரின் படைப்பாளி, தனது இராஜ்யத்தை அழிக்க வந்திருக்கிறார் என்பதால் ஹேடிஸ் வருந்துகிறான். இது நரகத்தை வென்ற கதை விசுவாசிகள் கவிதை பூர்வமா பாடும் பாடல். ஆகவே தியாலஜிக்கல் விளக்கங்கள் வேறுபட்டாலும் மையமான நம்பிக்கை நிலைத்திருக்கிறது. பண்டைய நம்பிக்கை உரைகளிலிருந்தும் இன்றும் பாடப்படும் கீர்த்தனைகளிலிருந்தும் கிறிஸ்தவ விசுவாசம் இயேசுவின் மரணம் ஒரு சோர்வான முடிவாக இல்லை என்று உறுதிப்படுத்துகிறது. இது வெற்றிகரமான ஒரு பணி ஆழங்களில் தொடங்கியது. அதன் வெற்றியை நாம் ஒவ்வொரு ஆண்டும் உயிர்த்தெழுதலின் ஒளியில கொண்டாடுகிறோம். முழு கதையும் தேவதூதர்கள், விசைகள், இராஜ்யங்கள் இவை எல்லாம் கடந்த காலத்தின் சிக்கலான தியாலஜி மட்டும் அல்ல. இவை நம் இன்றைய வாழ்வுக்கு நேரடி மற்றும் ஆழமான தாக்கங்களை கொண்டுள்ளன. இது உயிர்த்தெழுதல் குறித்து நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. ஈஸ்டர் கால காலி கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது இயேசுவின் வெற்றியின் தொடக்கம் அல்ல. இது பொதுவாக வெளிப்பட்ட நிகழ்வு, ஆன்மீக உலகின் ஆழங்களில் ஏற்கனவே வென்ற போரின் தெளிவான விளைவு. நாம் கடவுளை காணாத போது அவர் செயல்படுவது போல இயேசுவும் அதே செய்தார். இந்த வெற்றி நம் மரணத்துடன் உள்ள உறவை முற்றிலும் மாற்றுகிறது. இந்த பணி காரணமாக விசுவாசிகள் இனி மரணத்தை இருண்ட முடிவாகவோ அல்லது அறியாத ஒன்றில் குதிப்பதாகவோ பயப்பட வேண்டியதில்லை. இயேசு விசைகளை பிடித்திருக்கிறார் என்றால் மரணத்தின் கதவை இனி எதிரி கட்டுப்படுத்தவில்லை என்பதை குறிக்கிறது. இது நம்முடைய இரட்சகரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆகவே மரணம் இனி கடக்க முடியாத சுவராயில்ல. இது ஒரு நுழைவாயிலாக, இந்த வாழ்க்கையிலிருந்து அடுத்த வாழ்க்கைக்கு செல்லும் எளிய வழியாக, கிறிஸ்துவின் உடனடி முன்னிலையில் நம்மை அழைத்து செல்லும் பாதையா மாறிவிட்டது. இந்த வெற்றியும் விடுதலையும் கொண்ட செயலே நாம் கடவுளை நேரடியாக அணுக முடியும் காரணமாகும். அடுகாலத்தின் கதவுகள் உடைக்கப்பட்டன. நம்மை பிரித்திருந்த தடைகள் அகற்றப்பட்டன. இந்த மூன்று நாட்களை பற்றி புரிந்து கொண்ட பிறகு பலர் தங்கள் வாழ்க்கை பார்வை எப்படி மாற்றப்பட்டது என்று பகிர்ந்துள்ளனர். அவர்கள் இறப்பையும் இறுதி கிரியைகளையும் ஒரு துயரான இறுதி விடை என்று பார்க்குவதை நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் அதை ஒரு பின்ன சந்திப்போம் என்ற பார்வையில பார்க்க ஆரம்பிச்சாங்க. பரலோகம் அதாவது கடவுளின் முன்னிலை இருக்கும் இடம் இப்போது விசுவாசத்தில் இருந்த நீதிமான்கள் அனைவராலும் நிரம்பி திறந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது திறந்திருக்கிறது ஏனெனில் கிறிஸ்து முதலில் இறங்கி அந்த வழியை தயார் செய்தார். இறுதியில நரகத்துக்குள் இறங்கிய கதை கடவுளின் அற்புதமான அன்பின் ஆழத்தை நமக்கு காட்டுகிறது. அது நமக்காக சிலுவையில உயிர் துறக்க மட்டுமல்லாம இருளின் ஆழமான இடங்களுக்கே இறங்கும் அன்பை வெளிப்படுத்துகிறது. இந்த பகுதிகள் உங்கள் கவனத்தை ஈர்த்திருந்தா தயாராகுங்கள். நீங்க இப்போ பார்த்தது சாத்தானும் மரணமும் பற்றிய கதையின் ஆரம்பமே. சாத்தா மரணத்தின் மீது தனது பிடியை இழந்து விட்டாலும் இன்னும் பூமியில் சுற்றி கொண்டு இருக்கிறான். கிறிஸ்து திரும்பி வருவர அவன் அப்படியே தொடர்வான். கடவுள் அவனை இவ்வளவு காலம் ஏன் இருக்க அனுமதிக்கிற? அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை தெரிந்து கொள்வீங்க. உங்கள் திரையில் இருக்கும் தம்ப்நெயில தட்டுங்க. அந்த மறைக்கப்பட்ட செய்தியும் மற்ற அற்புத ரகசியங்களும் வெளிப்படும்.

ஜெபம் செய்வோம். ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான இந்த வருடத்தின் கடைசி வார கர்த்தருடைய பரிசுத்த நாளுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். 52 வாரங்கள் தேவன் நம்மை பாதுகாத்து இந்த 52வது வாரத்தின் முடிவில் கர்த்தருடைய பாதத்திற்கு வரும்படியாக தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். தேவன் நல்லவர். சிந்தித்து பாருங்க, இந்த வருடத்தை நம்மோடு கூட தோபிக்கினவர்கள் எவ்வளோ பேர் இந்த வருடத்தின் இறுதி வாரத்தில் இல்லை. ஆனால் தேவன் நம்மை அழைத்து வந்து இந்த கடைசி வாரத்திலும் நாம் அவரை தொழுது கொள்ளும்படியாக நமக்கு பாக்கியம் தந்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கின்றோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிறதான அன்பின் தேவனே, கர்த்தாவே, நீர் தந்திருக்கிறதான அந்த அருமையான நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆமாப்பா, அந்த 52வது வாரம் வரை கண்மணி போல காத்து நடத்தி வந்தீங்க. அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையாக தயவாய் நடத்தி எங்களை பாதுகாத்து சுமந்து தப்பு வைத்து ஏந்தி எங்களை காத்து வந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, இது எங்களால் உண்டானது அல்ல ஆண்டவரே. எல்லாம் உடைய கிருபப்பா, கிருபப்பா, கிருபப்பா, கிருபப்பா. எல்லாம் தாங்கி ஏந்தி வந்த உடைய கிருபை நினைத்து நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப எங்களோடு கூட இந்த வருடத்தை துவைக்க நீ எவ்வளவு பேர் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் இல்லை ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் தவணை நாட்களாக கிருபை நாட்களாக கூட்டி கொடுத்து கொண்டு வருகிறீரே, உமக்கு நன்றி. இந்த கடைசி வாரத்தில் உன்னை பார்த்து நின்று போய் துதிக்க நீ தந்த நல்ல இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த கூட்டணிக்கு புரதமாக எலும்புற எல்லா அந்தகார ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. இதோ சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீரேப்பா. இந்த கூட்டங்களுக்கு புரதமாக எலும்புற எல்லா பொல்லாத ஆவிகளையும் கத்ரா இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். இறங்குவீராக. சமாதான தேவன் சீக்கிரமே சாத்தானே உங்கள் கால்களுக்கு நசுக்கப்படுவார் சொன்ன வாக்கின்படியே இந்த கூட்டங்களுக்கு உரமாக எலும்புற பொல்லாதாவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். பாடுப்போம். பாடல்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், தியான வசனங்கள் எல்லாவற்றையும் கத்ராகி தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரோ. உங்கள் பரிசுத்த நாம் மாத்திரமே உயர்த்தப்படுவதாக ஆண்டவரே. அப்பா, அந்த இடத்தை சுற்றியும் ரத்தத்தினாலும் நாமத்தினால் அக்னியால் வேரடைப்பீராக. உங்கள் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். மின்கருவியில் இசைக்கருவிகளை ஆசீர்வதிங்க. கத்த நாம் உயர்த்தப்படட்டும். துதிகணமாகி மேலாம் நீர் ஏற்றுக்கொள்ளும். கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜனங்களை ஆசீர்வதிங்க. தங்குத்தடையிலான வார்த்தைகள் எல்லா மக்களையும் சென்றடைய இரக்கம் பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மை ஜெபிக்கின்றோம் பிதாவே. கண்கொள்ளலாம். சேர்ந்து பண்ணாமா? உன்னதமானவர்

ஆண்டவராகிய தேவன் நம்மை தூக்கி சுமந்து வந்த அனைத்து காலையும் நினைத்து பாருங்க. இந்த வருடத்தை துவக்க நீ எவ்வளோ பேர் நம் நடுவில் இல்லை, ஆனால் நமக்கெல்லாம் கிருபையாக கிருபையாக கிருபையாக ஒவ்வொரு நாட்களையும் நமக்கு என்ன செய்றார், அவர் கூட்டி தந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை சொல்லுவோமா? ஹலேலூயா சொல்லலாமா? ஹலேலூயா ஹலேலூயா. தேவன் நம்மை நினைப்பதற்கு நம்ம எம்மாத்திரம் சிந்திச்சு பாருங்க. ஆனால் நம்ம மேல் அவர் நினைவாக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், 40 சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது சொல்கிறார், 40 சங்கீதம் 17 வசனத்தில் வாசிக்கிறோம், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். நம்ம நினைவாக இருந்து இந்த வருஷம் முழுவதும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த வருஷம் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் காத்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஆண்டில் 52 வாரங்களை நம்மை பாதுகாத்து 52வது வாரத்திலே வந்து நம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல சாக்கியங்களுக்காக அவருக்கு நன்றி சொல்லாமா? இணைந்து பாடுவோமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. இந்த பாடலாம் தெரிஞ்ச பாடம் சேர்ந்து பாடலாமா? எவ்வளோ தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். நினைவு கொண்டவர்களாக நம்ம எல்லாம் இணைந்து பாடப்போகிறோம். ஒவ்வொரு நாட்களையும் தேவன் நம்மை பாதுகாத்தார், பராமரித்தார், தூக்கி சுமந்தார். அதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை இணைந்து பாடுவோம்.

சங்கீதக்காரன் சொல்கிறேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முள் உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பார்த்தீங்களா, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த எந்த காரியத்தையும் நாம் மறக்காதபடிக்கு அவரை ஸ்தோத்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி வாரத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷத்தில் எவ்வளோ தேவன் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நம் நோய்கள் எல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை எத்தனையோ முறை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி இந்த வருஷத்தில் எவ்வளோ நன்மையில் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா. அதான் நினைவு கொண்டவர்களாக இன்னொரு பாடலை பாடி கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், எல்லாம் சேர்ந்து நம்ம ஆண்டவராகிய தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? அவர் செய்த நன்மை நீங்க உங்க மனதில் கொண்டு வந்து நன்றி சொல்லணும். உங்களுக்கு என்ன நன்மை செஞ்சது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. அதை நினைவுக்கு வந்தவர்களாக கையில தட்டி எல்லாரும் மகிழ்ச்சியோடு இந்த பாடலை பாடலாமா?

அப்படியே கர்த்தர் நன்றி சொல்லாமா. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. தாங்கி நீரே, ஏந்தி நீரே, தப்புவித்தரே, ஓ சுமந்திரையா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாய் திறந்து சொல்லுங்க, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா சொல்லுங்க. தேவன் நம்மை தூக்கி சுமந்து வந்த நினைவு கொண்டவர்களாக நன்றி சொல்லாமா. சொல்லுங்க, நன்றி நன்றி. ஆவியானவரே, எங்கள் மீது அன்பு வைத்து பாதுகாத்தவரே, ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எவ்வளவா என்னை பாதுகாத்து நம்மை சிநேகித்து நம்மை தூக்கி சுமந்து கொண்டு வந்தாரே, உமக்கு நன்றி அப்பா. நான் எல்லாம் தகுதி இல்லப்பா. ஹல்லேலூயா சொல்லாமா.

தேவன் கிருபையாக சந்தித்து வந்தாரே. தவித்த வேலையிலே நம் தவிப்பை மாற்றினாரே. தேவை நேரத்திலே தேவை சந்தித்தாரே.

ദൈവ നമ്മെ ആശ്ചര്യമായി സുമന്നു വന്നാറേ. சற்று பின் திரும்ப பாருங்க. ஆனால் நாம் எவ்வளோ துக்கப்படுத்தணும், அவர் வேதனைப்படுத்தணும், பிரமாணங்களை விலகி வாழ்ந்தோம், அவர் காயப்படுத்தணும், அதெல்லாம் நினைவு கூர்ந்து தேவனே என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்க. வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், என்னை பரிசுத்தப்படுங்கப்பா. எவ்வளவோ ஆண்டவர் துக்கப்படுத்தின ஆண்டவரே, எவ்வளோ அநியாயங்களின் வாழ்க்கையில, எவ்வளோ அக்கிரமங்களின் வாழ்க்கையில் காணப்பட்டதப்பா, எல்லாம் மன்னிங்கப்பா. வாய் திறந்து ஜோமனுங்க பார்க்கலாம், என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. கேளுங்க பார்க்கலாம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்கிறது வேதம். அப்பா, என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க எல்லா அசூசிகளையும் மாற்றிப்போ, அருவறுப்பை நீக்கி போடும், குற்றமற்றவனாக என்னை மாற்றும், பரிசுத்தவானாக மாற்றும், என் வாழ்க்கையில பரிசுத்தத்தை தாரும். வாய் திறந்து ஜெபமானுங்க பார்க்கலாம். சென்ற வருஷம் எவ்வளோ அப்பா ஜெபிக்காம போன ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. எவ்வளோ துக்கப்படுத்தினப்பா, என்னை மன்னிங்க அப்பா. எனக்குள்ள பரிசுத்தத்தை தாங்க. சங்கீதக்காரன் சொன்னது போல சொல்லாமா, சுத்த இறுதி தினையில சிருஷ்டி தரலும் ஆண்டவரே, நிலைவரமான ஆவி உள்ளத்திலே புதுப்பியும் ஐயா. ஐயா எனக்குள்ள நீங்க தங்குங்கப்பா. இவ்வளவு உங்களை நான் துக்கப்படுத்த, என்னை கரைப்படுத்தி கொண்டேன், என்னை தீட்டுப்படுத்தி கொண்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. கூப்பிடலாமா, எனக்குள்ள வாங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தும், அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க. இவ்வளோ ஜப குறைவுகள் அப்பா, மனிதரை பிரியப்படுத்துகிற எத்தனை விஷயம் எனக்குள்ள எங்களுக்குள்ள இருந்தது, இப்போ மன்னியும் ஆண்டவரே. அர்ப்பணிக்கலாமா?

அப்படியே ஆவியினர் நம்மை கத்தனமாகியப்படுத்தும் பரிசுத்த ஆவியின் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஹல்லேலூயா சேர்வு கேள்வீர்கள் சேராவீர்கள் எல்லாம் கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான தேவ தூதர்கள் கத்தரை மகிழ்படுத்துறாங்க. அவர் நடுவிலே அவர்கள் கூட சேர்ந்து நாமும் கூட ஹல்லேலூயா கத்தரை ஆராதிக்கலாமா? நல்ல ஆவில ரம்பி நல்ல சத்தத்தை உயர்த்தி கூப்பிடும் ஆவியானவரே எனக்குள்ள இறங்குங்கப்பா. ஓ வானத்திலிருந்து இறங்கி வந்த கத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானா, ஓ என்ன உயிர்ப்பீங்க, என்ன உயிர்ப்பீங்க, கூப்பிடுங்க கூப்பிடுங்க, என்ன உயிர்ப்பீங்கப்பா, என்ன உயிர்ப்பீங்கப்பா, நல்லாவே

0: சௌத்ரபா வல்லமை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பா. பொழிந்துவிடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவின் வல்லமை, அக்கினின் வல்லமை, நிரப்புமேப்பா நிரப்புமாப்பா. மக்களுக்குள்ள தாகத்தை உண்டாக்கு கேசப்பா. பசு தாய் மேல தாகத்தை உண்டாக்குங்க, வாஞ்ச உண்டாக்கு கேசப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறமே ஸ்தோத்திரிக்கிறமே ஸ்தோத்திரிக்கிறமே ஸ்தோத்திரிக்கிறமே ஸ்தோத்திரிக்கிறமையா. பரலோக அக்கினி மோடட்டுமே, தே பிரசனம் மோடட்டு மாண்டவரே. அப்பாமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோமையா. ரிக்கரபா லக்கரபா லக்கரபா லக்கரபா லக்கரபா லக்கரபா லக்கரபா லபாலபா. வாங்கேசப்பா வாங்கேசப்பா. பரிசுத்தாவை நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, தேவப்பிரசனத்தால் நிரப்புங்க, தேவ மகிமேல் நிரப்புங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஆண்டவரே நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்க. தேவப்பிரசனத்தால்
1: தொடர்ந்து அப்படியே ஜெபிக்கலாமா? அப்படியானவரே வாரத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு பலன் கொடுங்கப்பா. ஹல்லேலூயா.

0: தேசத்திற்காக சில குறிப்பிலாக்க சொல்லுவாங்க. பாரத்தோடு ஜெபிக்கலாமா?
1: எல்லா திருச்சபைகளிலும் எழுப்பு உண்டாகணும். எல்லா திருச்சி மக்களும் வசனத்தை கவனமா கவனிக்கணும். வசனத்தை கேட்காம இருக்கக்கூடாது. கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். புதிய வருஷம் எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. அதனால எல்லாம் திருச்சபையில் எழுப்பு உண்டாகணும், உயிர்மிச்சு உண்டாகணும். திருச்சி மக்களை செபிக்கிறவங்களா மாறணும், துதிக்கிறவங்களா மாறணும், அமைதியா உட்காந்துக்கிறவங்க மக்களா மாறக்கூடாது. எல்லா மக்களையும் மாற்றணும்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு கேட்போம். எல்லா திருச்சபையில் மக்களையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்கணும், அவங்க ஆண்டோடு இணைஞ்சு வாழணும், ஆண்டோடு ஒன்றரை கலக்கணும். அதுக்காக நம்ம செம்மணும்.
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு போய் துதிக்கிறோம் ராஜா. பல்லவத்தில் வாசம் செய்கிற பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. சொல்லப்பட்ட ஜெப குறிப்புக்காக நன்றியோடு போய் துதிக்கிறோம் தகப்பனே. எல்லா திருச்சபைகளிலும் ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதம் மாற்றம் உண்டாகணும் ஜெபிக்கும் எல்லா மக்களும் ஆண்டவரே. திருச்சபை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே மை துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், நாமத்தை மையப்படுத்தணும், மை தொழுது கொள்ளணும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாக மது வார்த்தைகள் கவனிக்கத்தக்கதான கிருபையை கட்டளை முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வார்த்தையை கை கொள்ளத்தக்கதான கிருபையை தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கும். நீங்கள் எனிலும் என் வார்த்தைகள் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும் சொன்னீர் ஆண்டவரே. அப்பா சபையை சார்ந்த ஒவ்வொரு உறுப்பினரும் அப்பா அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சபைகளிலும் ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வார்த்தையை கவனித்து வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் வார்த்தை வாழத்தக்கதான பலனை தரும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹாவியான ஒத்தாசையை புரிய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா திருச்சபைகளும் எழுப்பதை உண்டாக்கி தரும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பல பல தரப்பட்ட திருச்சபையில் காணப்படுகிறது. அப்ப எல்லா திருச்சபைகளிலும் ஆண்டவரே தேவரின் பெரிய மாற்றத்தையும் எழுப்புதலையும் கட்டளை முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வேத வசன தாக்கத்தை
1: அது மாத்திர இல்ல. எல்லா திருச்சி இந்த எங்கே பார்த்தாலும் பெத்துக்கள் பிளேனில் போனாலும் ஆபத்து, கப்பில் போனாலும் ஆபத்து, அது மாதிரி எல்லா வாகனத்தில் போனாலுமே ஆபத்து. பெத்து ஒரு ஆவடிக்கு கத்தர் காத்துக்கொள்ளணும். இந்த வருஷம் எவ்வளோ பெரிய இருந்துட்டாங்களாம். அத்த பெத்து வரக்கூடாது. தேவனுடைய பாதுகாவலை தேவன் தரணும். அதுக்காக சம்பளம்
3: ஸ்தோத்ரே சப்பா. மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் மேசப்பா. பரலோக ராஜாவே, மே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா எங்க தேசத்துல எங்க பார்த்தாலும் விபத்து. ஆண்டவரே தேவனே ஐயா, மே துதிக்கிறோம். மனம் இறங்குங்கப்பா. இதனால எத்தனையோ ஜனங்களோட ரத்தங்கள் சிந்தப்படுகிறதப்பா. எத்தனையோ பேர் சந்தோஷமாய் வீட்டை விட்டு போறாங்க, வரும்பொழுது சடலமாய் வீட்டுக்கு வர்றாங்களேப்பா. தேவனே மனம் இறங்குங்கப்பா. எங்க தேசத்துல இப்படிப்பட்ட விபத்துகள் வரக்கூடாது தகப்பனே. ஐயா வண்டி ஓட்டுற ஒவ்வொரு டிரைவர்ஸுகளே தேவரீரப்பா, நீங்க பொறுப்பெடுக்க வேண்டும் அப்பா. எத்தனையோ பேர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறனால ஆக்சிடென்ட் ஆகுது. எத்தனையோ பேர் போன் பண்ணிட்டே பேசுற அப்பா, போன் செய்துட்டே ஓட்டுறனால எத்தனையோ ஆக்சிடென்ட் ஆகுது ஏசப்பா. தேவனே அப்பா எத்தனையோ வண்டிகள் அப்பா பிரேக் ஃபெயிலியர் ஆகுறதுனால அப்பா எத்தனையோ விபத்துகள் அப்பா. டிரைவர்ஸுங்களுக்கு போறவங்களுக்கு ஏதோ பலவீனம் ஆகுறதுனால எத்தனையோ விபத்துகள் ஆகுதப்பா. இதனால எத்தனையோ ஜனங்களோட ரத்தங்கள் சிந்தப்படுகிறதப்பா. எத்தனையோ பேர் மரிக்கிறாங்களே தேவனே. எத்தனையோ ஜனங்களோட உறுப்புகள் இழந்து போகிறாங்களப்பா. தேவனே நீங்க இரக்கத்தை கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் இயேசப்பா. எங்க தேசம் ஒரு விபத்தில்லாத ஒரு தேசமாய் தயவாய் மாற்றுங்கப்பா. டிராபிக் ரூல்ஸ் கீழ்படிய கூடியவர்களாக தேவரீர் மாற்ற வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் இயேசப்பா. தேவனே மனம் இறங்குங்கப்பா. விபத்து எங்க தேசத்துல வரக்கூடாது. ஒருத்துக்கு ஒருத்தர் கூட விபத்துல மறித்து போக கூடாது தகப்பனே. தேவனே, ஒவ்வொரு வாகனத்திலையும் ஒவ்வொரு வண்டியிலும் திரு ரத்தத்தை தெளிக்க வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. போக போகவே ரிப்பர் ஆகிறனால எத்தனையோ விபத்துகள் ஆண்டவரே, மனம் இறங்க வேண்டுமா இங்க சமுத்துல கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. அப்பா, விபத்து இல்லாத ஒரு தேசமாக தேவரீர் எங்க தேசத்தை தயவாய் மாற்ற வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க தாப்பா இறங்கணும் ஆண்டவரே, பரிசுத்த தேவனே, மனம் இறங்கி ஆண்டவரே, ஒரு ஆக்சிடென்ட் கூட இல்லாத அப்பா இல்லாமல் நீங்க தான் பாதுகாக்க வேண்டுமா இங்க சமுத்துல கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. எங்க ஜனங்களை தயவாய் காப்பாற்ற வேண்டுமா இங்க சமுத்துல கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. மனம் இறங்கி நீங்க பொறுப்பெடுக்க வேண்டுமா இங்க சமுத்துல கெஞ்சிரோம். நீங்க இப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, துதி கன மகிமை செலுத்துறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி செபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: கட்டாவே எங்க ஜெபத்தை கேட்டுக்காய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மாத்திரல, நம்ம தேசத்துல இப்ப தமிழ்நாட்டில் நடக்க போற எலெக்ஷன்ல கத்தர் நாள் ஆண்டு சித்தமான ஒரு அமைச்சர் தேவன் தரணும். அதுக்கு தேர்தல் ஆணையம் அதுக்கு ஒப்பு கொடுத்து அவங்க நேர்மையா நீதியா நேர்மையா செயலாட்ட உதவி செய்யணும். அவங்க பணத்துக்காகையோ இல்லாட்டி கட்சியை பிரியப்படுத்தி அவங்க செயலாட்டக்கூடாது. நீர்மையா நேர்மையா செயலாட்டணும். எங்கேயுமே ரத்தம் சிந்தக்கூடாது. எங்கேயுமே ஆத்மா அடிப்படு எங்கேயுமே ரத்தம் சிந்தக்கூடாது. பிரச்சனை வரக்கூடாது. பணத்தை கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை மாறணும். அதுக்கு வச்சா போடலாம்.
3: ஸ்தோத்திர ஏசப்பா, துதிக்கிறோம் கத்தாவே. இந்த நாளை கொடுத்த காம் கோடான கொடி நன்றி ஏசப்பா. அன்பின் பரலோக பிதாவே ஏசப்பா, அப்பா தேசத்துல நடக்கிற எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கத்தாவே, எந்தெந்த மாநிலங்களில் நடக்கிறது அந்த இடங்களிலாம் ஆண்டவரே ஏசப்பா நீங்க பொறுப்பிடுங்க. தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வேலி அடைங்க ஏசப்பா. கத்தாவே, நல்ல தலைவர்களை தாங்க ஏசப்பா. உண்மை அறிகிறவர்களாக இருக்கணும் ஏசப்பா. ரட்சிக்கப்பட்டவராக இருக்கணும் ஏசப்பா. நீங்க யார முன்குறித்து வைத்திருக்கிறீங்களோ அவங்களே அப்பா ஆண்டவரே எங்களுக்கு தலைவராக நீங்க தாங்க ஏசப்பா. ஏழை எழைவுக்கு உதவுகிறவர்களாக இருக்கணும் ஏசப்பா. கத்தாவே அப்பா, படிப்புக்கான காரியங்களை ஆண்டவரே ஏசப்பா முன்னிலையில் இருக்கணும் ஏசப்பா. எல்லாவற்றையும் பொறுப்பாய் ஆண்டவரே நீதியாய் செய்யக்கூடிய அந்த நியாயத்தை நீதியுமாய் செய்ய கிருபை தாங்க ஏசப்பா. எந்த இடங்களில் எலெக்ஷன் நடந்தாலும் அந்த இடங்களில் எந்த ஒரு ரத்த சிந்தல் இல்லாதபடி கத்தாவே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க ரத்த கோட்டை

0: கர்த்தாவே, அப்பா எந்த இடத்திலும் கர்த்தாவே ஒரு பட்சமாய் ஆண்டவரே செயல்படாதபடி கர்த்தாவே அப்பா நடுநிலையாய் இருந்து எல்லாவற்றையும் ஆண்டவரே இயேசப்பா அப்பா செயல்பட கிருபை செய்யுங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும் ஏசப்பா. எந்த விதத்திலும் கர்த்தாவே யாரும் ஆண்டவர் ஏசப்பா லஞ்சம் வாங்காதபடி கர்த்தாவே கொடுக்கிற பணங்களுக்கு ஆண்டவர் ஏசப்பா கர்த்தாவே மக்கள் ஓடி அலைந்து தெரியாதபடி கர்த்தாவே அப்பா அவர்களுக்குள்ள ஒரு உணர்வை உண்டாக்கி தாங்க ஏசப்பா. பணம் வாங்காதபடி கர்த்தாவே நாங்க விலை போகிறோம் என்ற உணர்வை அவங்களுக்கு ஊற்றுங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட தவறுகள் யாரும் செய்யாதபடி கர்த்தாவே அவங்களை ஞானத்தால் நிரப்ப வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். அவங்க மனக்கண்களை திறந்து விட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்தகரம் ஒவ்வொருத்தர் மீது இறங்கட்டும் ப்பா. நீர் ஒருவரே நீதி உள்ளவர் நியாயம் உள்ளவர் என்று உணரத்தக்கதான காரியங்களை செய்யுங்கப்பா. யாரும் பணம் வாங்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசப்பா. கர்த்தாவே நீங்க பொறுப்பெடுங்க. ஓட்டு போடுற ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீங்க மாற்றுங்க இயேசப்பா. கர்த்தாவே அப்பா எந்த விதமான உமக்கு விரோதமான காரியங்கள் யாரும் செய்யாதபடி கர்த்தாவே அப்பா அந்த அந்த ஓட்டு போற அந்த அந்த இதை கூட உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அப்பா ஆண்டவரே எந்த ஒரு இதுலயும் கர்த்தாவே அப்பா தவறான காரியங்கள் அதுல நடந்துடக்கூடாது ஏசப்பா. நீங்க யாரை முன்குறித்து கொடுத்திருக்கீங்களோ அவங்களே ஆண்டவரே எங்களுக்கு தலைவராக தாங்க ஏசப்பா. கர்த்தாவே நீங்க அப்படியாய் செய்ய போறக்காக நன்றி. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெப கேட்கும் ஜீவனு நல்ல பிதாவே ஆமென்.
1: கர்த்தாவே எங்க ஜெபத்தை கேட்டிருக்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துறங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே மீ துதிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற மக்கள் உலகம் முழுது இருக்கப்பட்ட எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். போதைப்பொருளுக்கு அடிமையாக இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பணும் ஆண்டவரே. போதைப்பொருளுக்கு யாரெல்லாம் அடிமையாக இருக்காங்களோ கஞ்சா பீடி சிகரெட்டு வெத்தலை பாக்கு பொடி புயலை அப்போ அடிமையாக இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பணும் கத்தாவே. இன்னும் எத்தனையோ போதைப்பொருளுக்கு சொல்கிறாங்கப்பா. ஊசிக்கும் அடிமையாக இருக்கிற மக்கள் மனம் திரும்பப்பா. அவங்க ஆத்தம் மீட்பு வெளியேறப்பட்டதாண்டவரே ரப்பா ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படணுமப்பா. குடி விட்டு மனம் திரும்ப உதவி செய்ய முடியாச்சு விற்கிறோம் தகப்பனே. இறங்கும் இறங்கும் இறங்கும் எத்தனை சனங்களப்பா குடிக்கு அடிமையாக இருக்காங்களப்பா. என் தேவன் அவங்கள மீட்டுக்கொள்ள முடியாச்சு விற்கிற வாலிப சகோதர சகோதரிகள் பெண் பிள்ளைங்கள் கூட ஒன்பதாவது படிக்கிற பிள்ளைகள் கூட குடிக்கிறாங்களாம்ப்பா. இயேசுவே இயேசுவே எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. குடிக்கிற மக்கள் மனம் திரும்பணும் குணப்படணும் உண்மை அறிந்து கொள்ளணும் அண்டி கொள்ளணும் சார்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. மன திருமணம் ஐயா கிருவை தர முடியா கெஞ்சிரம் ஐயா. ஆத்மா வெளியேறப்பட்டதாப்பா. சிறு பிள்ளைகள் ஸ்கூலு போகிற பிள்ளைங்க காலேஜி போகிற சகோதர சகோதரிகள் குடித்து ஆத்மா வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே நீங்க உதவி செய்வற்றால் எங்களுக்கு யார் இருக்கா ஏசப்பா. உண்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மண்டாடி கேட்கிறோம். அது மாத்திரம் இல்லப்பா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை வந்து எத்தனையோ உக்ரைன் மக்கள் கொல்லப்படுறாங்க ஆண்டவரு. எத்தனையோ உக்ரைன் மக்கள் கொல்லப்படுறாங்கப்பா. எத்தனையோ ஜனங்கள் அப்பா ரஷ்யாவிலையும் கொல்லப்படுறாங்க ஆண்டவரு. ரத்த வீணா சிந்தி கொண்டிருக்குதப்பா. தயவு செய்து இறங்குமாப்பா கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. நீங்க இறங்கத்தான் வேண்டும் ஆண்டவரு. யார்கிட்ட போய் கேட்க முடியுமா ஆண்டவரு. நீங்க தானப்பா எங்களுக்கு உதவி செய்யணும் அப்பா. ரத்த சிந்தல் வராதபடி காத்துக்கொள்ளும். ரத்த சிந்தக்கூடாது ஐயா. இயேசுவே இயேசுவே ரத்த சிந்தக்கூடாதப்பா. எங்கே பார்த்தாலும் ரத்த சிந்துதப்பா. எங்கே பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும். எங்கே பார்த்தாலும் எங்கள் தேசத்தில் நிறைஞ்சிருக்கிறே ஆண்டவரே. அப்பா இறங்க வேண்டுகிறாச்சா. எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சிருக்கிறே சுவாமி. எங்கள் தேசத்துக்கு இறங்கும் இறங்கும் இறங்கும் ஐயா. அதே போல் கர்த்தாவே மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தேவனே எங்கள் தேசத்துக்கு இறங்க வேண்டும் அப்பா. இறங்கி மீட்டு கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. பாமை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. அவன் ஸ்தோத்திரம் பார்வையில்லாத மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. அவனை தேடணும் அண்டி கொள்ளணும் அறிந்து கொள்ளணும் அப்பா. கண் பார்வையில்லாத மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. கை கால முடியாத மக்கள் ரட்சிக்கப்படணும். வாய் பேசாத மக்கள் ரட்சிக்கப்படணும். தேவனே மே துதிக்கிறோம். ஆண்டவர் தேட கிருவை தாங்கப்பா கிருவை தாங்க. தொழுநில கஷ்டப்படுற மக்களுக்கு சுகமாகணும் சுகமாகணும் ஐயா சுகமாகணும். அவங்களும் ரட்சிக்கப்படணும். இயேசு அண்டி கொள்ளணும் இயேசு இயேசு தேடணும் மே அறிந்து கொள்ளணும்ப்பா. திருநங்கையெல்லாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. அப்பா எங்களுக்கு ஒரு ஆத்மா வச்சிருக்கீங்கப்பா. அந்த ஆத்மா உம்முடத்துல வரணும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அந்த இடத்த

0: யார் இழந்து போக கூடாது கர்த்தாவே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, அவர் மக்களை உங்க பிள்ளை உண்மை பின்பற்ற வர, உண்மை பின்பற்றி வர எங்களை கிருபை செய்ய முடியாச்சு வைக்கிறோம். அது மாத்திரல்ல ஆண்டவரே, இயேசுவே மெய் நோக்கி கெஞ்சிரும் பார்த்து கண்களை திறக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தேடக்கூடிய மக்களாக மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அருமையான பிதாவே, மே துதிக்கிறோம் ஐயா. அப்பா மே ஸ்தோத்திரம். அப்பா அந்த தார்மெடுக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா, ரட்சிக்கப்படணும். தேவனை தேடணும், தேவனை அண்டிக் கொள்ளணும், மோடி இருக்கணும் அப்பா. அப்பா தெருவில் தெருவாரத்தில் குடியிருக்கிற மக்களாக ரட்சிக்கப்படணும், தேவனை அறிஞ்சு கொள்ளணும், அண்டிக் கொள்ளணும், மோடி இருக்கணும் ஐயா. எல்லாருமே தேடக்கூடிய மக்களாய் மாற்றுங்க அப்பா, மாற்றுங்க அப்பா, மாற்றுங்க இயேசுவே, மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒவ்வொரு சனங்களும் மாற்ற வேண்டும் அப்பா. எத்தனையோ தேசங்களில் சண்டை, எத்தனையோ அப்பா தேசங்களில் வெளிநாட்டில் சண்டையும் சச்சரவும் குழப்பமாக இருக்கப்பா. எல்லா பிரச்சனையும் மாற்றிடுங்க, நாம் ஐயப்படட்டும் அப்பா. மே ஸ்தோத்திரம், பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா. உம்மால் மட்டும்தான் முடியும். நீங்கள் தான் யுத்தத்தை ஓய பண்ணுகிறவர் அப்பா. நீங்கள் தான் எங்களை படைத்தவர், எங்களை உருவாக்கிறவர், எங்களுக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தீவரப்பா. உண்மை நோக்கி நாங்கள் மன்றாடி செஞ்சுறேன் சப்பா. எந்தெந்த தேசத்தில் சண்டையும் குழப்பமும் இருக்க, மாற்றிப்படணும். எல்லா சனங்களையும் ரட்சித்து உம்முடைய பிள்ளையாக மாற்றணும். உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க அப்பா. யாரையுமே விட்டுறாதீங்க சப்பா. எல்லா துதியாக நம்ம அகிமுகி செலுத்துகிறோம் யாஸ்பா நாமத்தில். தாழ்மையாக கெஞ்சிவிடும் பரமபிதாவே. ஆமே.
1: இப்பொழுது வேத பாடங்களை வாசிக்கப் போகிறோம். முதல் வேத பாடமாக யோசுவா மூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இதனை சகோதரியில் யாரும் வாசிப்பார்கள். யோசுவா மூன்றாம் அதிகாரம்.
2: வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட முதலாம் வேத படம் யோசுவா மூன்றாம் அதிகாரம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். மூன்று நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 உள்ள தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழி அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இப்போதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடலினும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிக்கோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீரில்லாத தரையிலே காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் என்பதே ஆமீன். வாசிக்க முடியாத கொடுக்கப்பட்ட முதலாம் வேத படம் வாசித்து முடிந்தாயிற்று.
1: இரண்டாம் வேத படமாக 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இதனை சகோதரர்களில் யாராவது ஒருவர் வாசிப்பார்கள். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம்.

0: வாசிக்கப்படும்படி கொடுக்கப்பட்ட இரண்டாவது வேத பகுதி 1 கொரிந்தியர் 3 அதிகாரம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்கள் அல்லவா? பவுல் யார், அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், தேவனோ விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபியின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதின் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் புன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ இரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தில பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாய் இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர் என்பதே ஆமீன். வாசிக்கப்படும்படி கொடுக்கப்பட்ட இரண்டாவது வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று.
1: இப்பொழுது 85 சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். இதனெல்லாம் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கப் போகிறோம். சங்கீதம் கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்புவீன். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும் என்பதே
2: அறிவிப்புகள். வருகின்ற 31ஆம் தேதி வருடத்தின் கடைசி நாள். ஆகவே அன்றைய தினத்தில் காத்திருப்பு கூட்டம், புத்தாண்டு ஆசீர்வாத காத்திருப்பு கூட்டம் நம்முடைய சபையில் நடைபெறும். காலை 11:30 மணியிலிருந்து மாலை 4 மணி வரையிலும் இந்த காத்திருப்பு ஜெப கூட்டம் நடைபெறும். ஒரு புதிய ஆண்டு நமக்கு உண்பதாக இருக்கிறது. அந்த புதிய ஆண்டிலும் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலே தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த நாளில் ஓடி ஓடி சம்பாதித்து என்ன பண்ண போகிறோம், ஒரே நாளில் கொண்டு போய் எங்கேயாவது கொட்டுவோம். ஆனால் அன்றைக்கு ஒரு நாள் ஆண்டு பாதத்தில் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்மை தாழ்த்தி ஒரு சமூகத்தில் அர்ப்பணம் செய்து அந்த நாள் ஆண்டுடைய பாதத்திலே செலவிடுகிற நாள். ஆகவே அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலை 11:30 மணியிலிருந்து மாலை 4 மணி வரும் இந்த ஜெப கூட்டம் நம்முடைய ஜெப வீட்டில் நடைபெறும். இரவு அதே போல 10:30 மணியிலிருந்து காலை 4 மணி வரையிலும் புதிய ஆண்டின் ஆசீர்வாத கூட்டம் இரவு ஜெபமும் நடைபெறும், திருவிருந்தாளர் நடைபெறும். ஆகவே அதிலும் நீங்கள் குடும்பமாக பங்கு பெற உங்கள் அன்போடு கூட அழைக்கின்றோம். 1ஆம் தேதி அடுத்த வாரம் வருகின்ற புது வருட 1ஆம் தேதியானது காலை 11 மணிக்கு நம்முடைய ஜெப வீட்டில் நடைபெறும். அதில் நீங்கள் பங்கு பெற அன்போடு அழைக்கிறோம். அதே போல வழக்கம் போல அடுத்த வெள்ளிக்கிழமை கூட்டம் இருக்கும், ஞாயிறு அதெல்லாம் வழக்கமும் நடைபெறும். இது ஸ்பெஷல் மீட்டிங் நமக்கு 31ஆம் தேதியும் காலையும் இரவும் நடைபெறும். அதேபோல் 1ஆம் தேதி கூட்டமும் இருக்கும். இதை கருத்தில் கொண்டு செயல்பட உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறோம். அதேபோல் இயேசுங்கரம் பத்திரிகை வந்துவிட்டது. ஆகவே இது 2 நாள் தான் இருக்கிறது, இன்றைக்கு நாளை நாளை மறுநாள். இந்த 30ஆம் தேதிக்குள்ளே முடிச்சுட்டா தான் 31ஆம் தேதி நாம் எல்லாருமே அவருடைய பாத்திரத்தில் காத்திருக்க வேண்டும். ஆகவே எல்லாரும் உங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் மதியானம் போய் லஞ்சம் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து முடிந்தவரையிலும் செய்து 30ஆம் தேதிக்குள்ளேயே அந்த வேலையை முடிச்சுட்டா 2 நாட்கள் தான் அடையில் இருக்கிறது. 31ஆம் தேதி எல்லாமே ஜபத்தில் உட்காருவதற்கு வசதியாக இருக்கும். ஆகவே பத்திரிக்கை வேலைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுமாதிரி கேலண்டர் வந்துடுச்சு, அடுத்த வருஷம் கேலண்டர் வந்துடுச்சு, அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் கருத்தில் கொண்டு செயல்படுங்க. புது வருஷத்தில் பிரவேசிக்க ஜபத்தோடு நாம் ஆயத்தப்படுவோம். இப்பொழுதும் காணிக்கை நேரம். பிரதர் காட்வின் அவர்கள் ஒரு பாடல் பாடும்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். காணிக்கை ஜெபத்தை மத்தியில் வந்திருக்க ஜிம்ஸ் உளிய நீலகிரி மாவட்ட பொறுப்பர் பிரதர் வினோத் அவர்கள் காணிக்கை ஜெபத்தை எடுப்பார்கள்.

0: காணிக்கை ஜெபத்து மத்தியில் இருக்கிற வினோத் பிரதமர் எடுப்பார்கள்.
1: ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல பொருளுக பிதாவே, ஆண்டவரே, இந்த 2025 ஆண்டின் ஆண்டவரே இறுதி ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்து ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் உம்மை பாடி துதித்து ஆராதித்து உம்மையில அன்பு கூற ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, நீர் நன்மையை மாத்திரம் எங்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில செய்தவராயிருக்கிறீரே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுவளுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே இந்த வருடத்தின் அத்தனை நாட்களும் ஆண்டவரே ஒரு தகப்பனை போல உடைய தோளின் மேலே எங்களை சுமந்து வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே சுதரும் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்தவைகளிலிருந்து உமக்கென்று உற்சாகமாய் உதாரத்துவமாய் கொடுக்க ஆண்டவரே கொடுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, நானும் ஆண்டவரே இந்த ஜனங்களும் எம்மாத்திரம் என்று சொன்னது போலப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எங்களிடத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்தவைகள் அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. ஒவ்வொருவரையும் நிறைவான பலனை தந்து நீங்க ஆசீர்வதிப்பீராக. பரலோகத்தின் ஆண்டவர் ஆண்டவரே உடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை கர்த்தர் திறந்தருளி ஆண்டவரே தகப்பனே சோதுரம் ஆண்டவரே இடங்குள்ளாமல் போகும் மட்டுமாக ஆண்டவரே கர்த்தாவே இந்த இயேசுவின் கரம் ஊழியத்தின் எல்லா அத்தனை தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே தேவ ஜனங்களுடைய ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திப்பீராக. உங்களுடைய குறைவுகளை எல்லாம் மகிமையின் ஆண்டவர் ஆண்டவரே ஐஸ்வர்ய சம்பன்னர் அப்பா கிறிஸ்து இயேசுவே நீர் நிறைவாய் மாற்றித்தரும்படியாக கேட்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே சோதரமுடைய வார்த்தை என்கிற மன்னாவை எங்களுக்கு பிட்டு கொடுத்து ஆண்டவரே அதனால எங்களுடைய ஆண்டவரே ஆத்துமாக்களிலே திருப்தி அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே சகல கணத்தையும் மகிமையும் துதியும் ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கண்மலை மீட்பெருமாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்
0: ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் செல்வோம். ஜெபம் செய்து நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நம்முடைய இந்த லைவ் ப்ரோக்ராம் சில நேரங்களில் ஒருவருடைய யூடியூப்பில் கிடைக்கும், கிடைக்காமல் போயிடும் சில நேரங்களில். ஒருவேளை ரொம்ப ரேர், ஒருவேளை அது சில நேரங்கள் கிடைக்காம போயிட்டால் நீங்கள் நம்ம ஆப்ஸில் பார்க்கலாம். நம்முடைய ஆப்ஸில் நீங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் சொல்லி ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா எப்பொழுதுமே 24 hours சேனல் நீங்கள் பார்க்கலாம். அதில் ரெண்டு ஆப்ஸ் இருக்கும், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் சொன்னால் பிங்க் கலராக ஒன்று வரும், இன்னொன்று எல்லோ கலராக லோகோ போட்டு வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவின்ற காலத்தில் கிளிக் பண்ணினா எல்லா மொழி டிவியும் இருக்கும். அதில் முதல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் இருக்கும். அதை நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ஒருவேளை யூடியூப்பில் சில நேரங்களில் கிடைக்காமல் போகுமானால், சில நேரங்கள் நம்ம சேனலே ஏசன் கரன் சேனல் ஒரு லோக்கல் சேனலில் தெரியாத பட்சத்தில் மொபைலில் ஆப்ஸ் மூலம் எளிதாக பார்த்துக்கலாம், எளிதாக கிளியராக கிடைக்கும். ஒருவேளை அப்படி பார்க்க முடியலன்னு சொல்கிறவங்க நீங்கள் ஆப்ஸ் மூலம் பார்த்துக்கொள்ளலாம். இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக சொல்வோமா? நன்றி பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிற தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த தேவனே ஆண்டவரே, மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுத்த தேவன் ஆண்டவரே, தாழ்வில் நினைத்த தேவன் அப்பா. இந்த வருஷத்தின் கடைசி இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தல் காத்து வார்த்தை கேட்க நீ கொடுத்த நல்ல கிருபைக்காய் நன்றி. இப்பொழுது அருமையான கவரில் பலப்படுத்துங்க, அவரை மறைத்து பேசுங்க. என்ன வார்த்தை எனக்கும் எங்களுக்கும் வைத்திருக்கிறீர்களோ அந்த வார்த்தையின் மூலம் கத்தை இடைப்படுங்க. ஒரு வார்த்தை கூட வெறுமையாக போகக்கூடாதப்பா, அது எங்கள் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். வேத தியானத்துக்கு விரதமாக எழும்புற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவி நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. ஆண்டவரே உடைய மனுஷியை கர்த்தர் பலப்படுத்துங்க, வல்லமை இறங்கட்டும். புது பலத்தால் கர்த்தர் இடை கட்டுவாராக. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் உன்னத பலத்தை தயவு கூர்ந்து அக்காக்குள் அனுப்புவீராக. மறைத்து வெளிப்படும் தொண்டின் ரத்தத்தை பூசுங்க அப்பா. கர்த்தர் ஆவியன் கையில் எடுத்து பயன்படுத்துவீராக. வேத தியானத்துக்கு விரதமாக எழும்புற பொல்லாத ஆவிகள் இயேசுவி நாமத்தில் கட்டப்பட்டுவதாக. கர்த்தர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் அனுகிரகம் பிதாவே,
2: ஆமென். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, கோடான கொடி நன்றி அப்பா. உங்கள் வல்லமுள்ள இரத்த என் ஆவி ஆத்மா சரீரத்தையும் அந்தரங்கத்தையும் மனதையும் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா இந்த விநாடி வரைக்கும் கடந்து போன நாட்களெல்லாம் எங்களை கண்மணி போல காத்து ஒரு புதிய ஆண்டை எங்களை காண செய்ய போகிறா, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா 52 வாரத்திலையும் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவர் இருந்து கரம்பிடித்து நடத்தி வந்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சுகவீனங்களப்பா அந்த போதெல்லாம் என் தேவனாய் கர்த்தர் நீர் போதுமானவர் இருந்தீரப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிறோம், என்னை முழுமையான கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. என்னை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே, உங்கள் ரத்த கோட்டைகளை என்னை மூடிக்கொள்ள நம்மளை பார்த்துல மன்றாடி கெஞ்சிரேஸ் அப்பா கெஞ்சிரோம். அப்பா டிவி பார்க்குற மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம், யூடியூப்பில் பார்க்குற மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்திரம் அப்பா. எப்பம் ரேடியோ கேட்குற மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம், இங்கே வந்திருக்க மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மக்கள் உள்ளத்திலும் இப்படி திருவசனம் ஊடுருவி செல்லட்டும் ஆண்டவரே. ஒருத்தர் கூட யாரும் விட்டுட்டு போயிடக்கூடாதுப்பா, அந்த ஒரு காலை கேட்டு மற்றொரு காட்டு விட்டுறக்கூடாப்பா. உடைய திருவசனம் எங்களுக்கு உணவாக அப்பா யோவு சொல்கிறார், உடைய வசனத்தை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் உள்கொள்கிறேன்னு சொன்னார் அப்பா. அப்படியாக நாங்கள் வசனத்து மேலே தாகம் வாஞ்ச பசி எங்களுக்கு தாருமாப்பா. ஆண்டவரே தேவனேமே துதிக்கிறோம். ஒவ்வொருவோடு பேசுங்க, பேசுங்கப்பா, பேசுங்க, தட்டி எழுப்புங்க. எல்லா துதி கனமாக்கி முக்கிச்செலுத்துகிறோம். இதுக்கு ஒரு மக்கிரீச்சர் எல்லா பொல்லாத ஆவிகளும் இயேசுக்கு நம்ம கட்டப்பட்டு போட்டோம். உங்கள் நாம மட்டும் மகிப்படட்டு சப்பா, என்னை மறைச்சிக்கோங்க, நீங்கள் பேசுங்க. எல்லா துதிகான மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்களை அன்பு ரச்சகரேசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே கட்டுடி பரிசுத்த நாம் மகிப்படுவதாக. இங்கே வந்திருக்கிற அனைவரையும் இயேசுகத்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்னும் டிவியில் பார்க்குற அனைவரு மக்களையும் இயேசுகத்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். அதே போல் எப்பாம் ரேடியோவிலையும் இன்னும் யூடியூப்லையும் பார்க்குற மக்களும் இயேசுகத்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நமக்கு தந்த வசனம் யாக்கோபின் புஸ்தகம் 1:17 வசனம்.
3: நன்மையான எந்த ஈவும்,
2: நன்மையான எந்த ஈவும்,
3: பூரணமான எந்த வரமும்,
2: பூரணமான எந்த வரமும்,
3: பரத்திலிருந்து உண்டாகி,
2: பரத்திலிருந்து உண்டாகி,
3: ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து,
2: ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து
3: இறங்கி வருகிறது,
2: இறங்கி வருகிறது,
3: அவரிடத்தில்,
2: அவரிடத்தில்
3: யாதொரு மாறுதலும்,
2: யார் ஒரு மாறுதலும்,
3: யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை.
2: வேறு அவருக்கு வேறொரு மாறுதலும், மாறுதலும் வேற்றுமையான எந்த நிழலும் இல்லை. இவங்களுக்கு தான் கொடுப்பேன், அவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்றது இல்லை. அது மாதிரி நன்மையான இந்த ஈவம் பூர்ணமான எந்த வரமோ பரத்தெழுந்துதான் உண்டாகி நமக்கு எனது சோதியின் பிதாவுக்கு இறங்கி வருகிறது. அவர்களை மாறுதல் மேலே வேற்றுமான எந்த நிலையிலும் இல்லை. கேட்குறவங்களுக்கு பெற்றுக்கொள்வாங்க, கேட்காம அமைதியாக உட்காந்துருந்தால் வந்துட்டு வந்துட்டு வந்த வண்ணமாக போக வேண்டியதுதான். அவன் அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. வாஞ்சியோடு கேட்டு வாஞ்சியோடு பாடி துதிக்கி தேவனோடு இணைந்து வாழ்கிறவங்களுக்கு கர்த்தர் வரங்களை கொடுப்பார். ஏன்னா பரத்திலிருந்து தான் உண்டாகி வருகிறது. அவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் எந்த மாறுதல்கள் வேற்றுமையான எந்த நிலையில் யார் இவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன், அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்லாம் சொல்லலை. அவர் கேட்குறவங்களுக்கு கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு ஆண்டோட வேதம் சொல்லுகிறது. நம்ம கேட்டால் பெற்றுக்கொள்ள முடியும், கேட்காம அமைதியாக இருந்தால் ஒன் ஆண்டு வந்துட்டு கேட்காமல் இருந்தால் கட்டாய நீ பெற்றுக்கொள்ளுன்னு சொல்ல மாட்டார் கர்த்தருடைய. அதுதான் ஆண்டு சொன்னார், என் ஆவி அவனோட என்ன செய்யறதா போராடுவதில்லை. ஆதியாகமம் 6:3 வசனம் படித்து பாருங்க. நம்ம அமைதியாக இருந்தாலும் கர்த்தர் கொடுத்துரா, நம்ம ஏமா வந்து போகக்கூடாது. ஆதியாகமம் 6:3 வசனம் தானே.
3: அப்பொழுது கர்த்தர்
2: என் ஆவி
3: என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை.
2: நீ பெற்றுத்தான் அவனுமா, நீ செவிச்சுத்தான் அவனுமாலாம் ஆண்டை சொல்ல மாட்டேன். ஓரளவு சொல்லுவாரு. நம்ம கருத்துக்கள் வந்த பிறகு நம்ம செபிக்கிறதும் செபிக்காததும் உட்கார்ந்துருக்கிறதும் யாருடைய விருப்பம்? நம்முடைய விருப்பம். எனக்கு இயேசு வேணும், இயேசு தான் வேணும்னு சொன்னால் அவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல அமைதியா உட்கார்ந்திருந்தாலும் ஆண்டு வந்துட்டு இல்லம்மா நீ வந்து கட்டாயம் செய்வீன்லாம் ஜாபி சொல்ல மாட்டாரு. அல்லேலூயா. ஒரு காலம் நம்மளை தேடி வந்தாரு. நம்ம ஆண்டு வரையாதப்போ ஆண்டு தெரியாதப்போ தேடி வந்தாரு. எங்க போனாலும் ஆண்டு நம்மளோட பேசுவாரு. என் வாழ்க்கையில் அப்படி நடந்துச்சு. எங்க போனாலும் பேசுவார். எங்க போனாலும் நீ தான் பேச, நீ வா உன் இருத்தி எனக்கு கொடு, என்னோட நீ பேசணும், என் கூட உட்காந்து ஜெபம் பண்ணணும், என்னை நீ தேடணும் அப்படின்லாம் ஆண்டு பேசுவார். ஆனி இப்போ நம்ம கர்த்தரில் வந்துட்டோம், கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அது பிறகு வந்து கர்த்தர் வந்து நீச்சு கட்டாயம் செய்வீங்களும் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், என் ஆவி மனுஷனோட போராடுவது இல்லை. அது வாசி அந்த அஞ்சாவசனம் இருக்கு வாசி. ஆதியாமம் 6:3 அஞ்சு வரைக்கும்.
3: அப்பொழுது கர்த்தர்,
2: அப்பொழுது கர்த்தர்
3: என் ஆவி,
2: என் ஆவி
3: என்றைக்கும் என்றைக்கும்
2: என்றைக்கும்
3: மனுஷனோட போராடுவதில்லை,
2: மனுஷனோட போராடுவதில்லை.
3: அவன் மாம்சம் தானே,
2: அவன் மாம்சம் தானே.
3: அவன் இருக்க போகிற நாட்கள்,
2: அவன் இருக்க போற நாட்கள்
3: 120 வருஷம் என்றார்.
2: 120 வருஷம் என்றார்.
3: அந்நாட்களில்,
2: அந்நாட்களில்
3: ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள்,
2: ராட்சத பூமியில் இருந்தார்கள்.
3: பின்பு தேவகுமாரர்,
2: பின்பு தேவகுமாரன்
3: மனுஷ குமாரத்திகளோடு
2: மனுஷ, சரி போதும். அப்போ நம்ம என்ன ரொம்ப நாள் இருக்க போறதில்ல. அப்ப 120 வருஷம் சொன்ன, இப்ப மாசம் என்ன சொல்லிட்டாரு, 70 வருஷம் இல்லாட்டி 80 வருஷம். இந்த நாள் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. இந்த நாளில் கர்த்தர் பார்த்து அண்டி கொள்ளுமானா பெரிய ஆசீர்வாதம். இல்லாட்ட நம்ம கர்த்தருக்கு எத்தனையோ பேர், நீங்கள் நான் இல்லாட்டா இந்த உலகத்தில் கர்த்தருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. நமக்கு இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நமக்கு ஒத்துருமே இல்லை. அல்லேலூயா. 85:12.
3: கர்த்தர் நன்மையானதை தருவார்,
2: கர்த்தர் என்ன செய்றாரு, நன்மையானதை தருவார்.
3: நம்முடைய தேசமும்,
2: நம்முடைய தேசமும்
3: தன் பலனை கொடுக்கும்.
2: நம்முடைய தேசம் என்ன செய்யும், பலனை கொடுக்கும். கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு, நன்மையானதை தர்றாரு, தீமையான தரமாட்டாரு. தீமையான கொடுக்கறது யாருடைய வேலை தெரியுமா, பிசாசின் வேலை. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நன்மையானதை தான் தருவார். காரணம் என்ன தெரியுமா, அவர் நம்மளை உருவாக்கினார், நம்மளை சிருஷ்டித்தார். நன்மையானதை தான் தருவார். அல்லேலூயா. மற்ற பிசாசு என்ன செய்வான், தீமையானதான் தருவான். நல்ல மோளை நடிப்பான், ஆனால் என்ன தருவான், தீமையானதான் தருவான். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை உருவாக்கினார். வாசித்து பாருங்க, ஏசாயா புத்தகம் 45:12.
3: நான் பூமியை உண்டு பண்ணி,
2: நான் பூமியை உண்டு பண்ணி
3: நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன்.
2: நானே அது மேல இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். அவர் நம்மளை சிருஷ்டித்தவர். அதனால என்ன செய்ய மாட்டார், தீமையானதை நமக்கு தரமாட்டார். என்ன கொடுப்பாரா,
3: நன்மையானதை
2: கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம கேட்டா பெற்றுக்கொள்ளலாம். கேளுங்க, கேளுங்க, அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும்னு ஆண்டவராக ஏத்துக்கிட்டு சொன்னார். கேட்கணும். தீன்மையான நம்ம தேவன் தரமாட்டார். சரி, நம்ம புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம். பழைய வருஷத்துல இருக்கப்பட்ட எல்லா பாவமான காரியத்தை விட்டு விலகணும். அதுக்கு தான் நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிறார். இந்த புது வருஷத்துல நம்ம பிரவேசிக்க போறோம். அந்த புது வருஷத்துல நம்ம பாவமான காரியத்தை விட்டு விலகிடணும். புது வருஷத்துல புது சிருஷ்டி, ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா என்ன செய்யறாங்களா, புது சிருஷ்டியா இருக்கான். பழையவில என்ன செஞ்சிடணும், ஒளிந்து போயிடணும். பழைய காரியம் நம்ம விட்டு என்ன செஞ்சிடணும், ஒளிந்து போயிடணும். அதுதான் இங்க சொல்றேன். யோசன் புதுச வாக்கி கேட்ட யோசன் புஸ்தகம் 3:5.
3: யோசுவா ஜனங்களை நோக்கி,
2: யோசுவா ஜனங்களை நோக்கி
3: உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள்.
2: உங்களை என்ன செய்ய, நான் புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம், நீங்க என்ன செய்யுங்க, உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள்.
3: நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே,
2: நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவிலே
3: அற்புதங்களை செய்வார் என்றான்.
2: அற்புதங்களை செய்வார் என்றார். இன்னைக்கு நீங்க பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க, நாளைக்கு அத்தர் உங்க நடுவில் என்ன செய்வாரு? அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் நன்மை செய்யணுமா, அற்புதங்களை செய்யணுமா, இன்னைக்கு பரிசுத்தமாக கொள்ளுங்க. நம் உள்ளத்துல நம்மளே ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு, ஆண்டவரே பிரியமில்லாத காரியம் எனக்குள்ள என்னென்ன இருக்கு, ஆண்டவரே என்னை காமிங்க, என்னை காமிங்கன்னு கேட்டா கர்த்தர் நம்மளோடு பேசுவார். குறைகள்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு என்னை புது சிருஷ்டியான மாத்துங்க. நீங்க தானே சொன்னீங்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளிருந்தால் பழைய புது சிருஷ்டியா இருக்கும். பழையவெல்லாம் என்ன செஞ்சிடணும்? ஒளிந்து போயிடணும். பழைய காரியங்கள் நம்மளை விட்டு ஒளிந்து போகணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. நாளைக்கு உங்க நடுவில் என்ன செய்ய போறாரு? அற்புதங்களை செய்வார். ரெண்டு நாளாம் புஸ்தகம் 29 அதிகாரம் 4 வசனம் 5 வசனம்.
3: ஆசாரியரையும்
2: ஆசாரியரையும்
3: லேவியரையும்
2: லேவியரையும்
3: அழைத்து வந்து
2: அழைத்து வந்து
3: அவர்களை
2: அவர்களை
3: கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து
2: அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து
3: அவர்களை நோக்கி
2: அவர்களை நோக்கி
3: லேவியரே
2: லேவியரே
3: கேளுங்கள்
2: கேளுங்கள்
3: நீங்கள்
2: நீங்கள்
3: இப்போது
2: இப்போது
3: உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு
2: உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு
3: உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை
2: நீங்க உங்கள் பிதாக்களாகிய தேவனுடைய கர்த்தருடைய ஆலயத்தை
3: பரிசுத்தம் பண்ணி
2: பரிசுத்தம் பண்ணி
3: அசுத்தமானதை
2: அசுத்தமானதை
3: பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து
2: பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து
3: வெளியே கொண்டு போங்கள்
2: வெளியே கொண்டு போங்கள். பாத்தீங்களா, நம்மளை பரிசுத்தப்படுத்தணும். நம்ம ஆலயமோ கர்த்தர் சொல்ற நீங்களே என்னுடைய ஆலயம். பரிசுத்தமாக்கி கொள்ளணும். இங்க சொல்றாரு லேவியராம் உற்சவம் 22 அதிகாரம் 29 வசனம் வாசிங்க. சாரி 39 32 லேபியரம் புஸ்தகமா 22 அதிகாரம் 32 வசனம்.
3: நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்.
2: இங்க சொல்றாரு நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். ஆனா இங்க சொல்றாரு நீங்க என்ன செய்யும், உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். நம்ம என்ன செய்யணும், நம்மளை பரிசுத்தம் ஆக்க வேண்டும். நம்ம நம்ம ஆண்டு நம்ம பாவங்களாம் சொல்லி நம்ம செவிக்கும் போது கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். இப்ப வாசிக்கலாம் 5 வசனம் மட்டும் வாசிட.
3: அவர்களை
2: 29 29:5
3: அவர்களை நோக்கி
2: அவர்களை நோக்கி
3: லேவியரே
2: லேவியரே
3: கேளுங்கள்
2: கேளுங்கள்
3: நீங்கள்
2: நீங்கள்
3: இப்போது
2: இப்போது
3: உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு
2: இப்போது நீங்க என்ன செய்யுங்க, உங்களை பரிசுத்தம் பரிசுத்தம் பண்ணி கொண்டு
3: உங்கள் பிதாக்களின்
2: உங்களை பிதாக்களை
3: தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை
2: உங்க பிதாக்களுடைய தேவனுடைய கர்த்தருடைய ஆலயத்தை
3: பரிசுத்தம் பண்ணி
2: பரிசுத்தம் பண்ணி
3: அசுத்தமானதை
2: அசுத்தமானதை
3: பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து
2: பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து
3: வெளியே கொண்டு போங்கள்
2: வெளியே கொண்டு போங்க. எல்லா அசுத்தத்தையும் என்ன செஞ்சிருங்க, 2025 ஆண்டுல எவ்வளவோ நமக்குள்ள அசுத்தமான காரியங்கள் அதுல என்ன செஞ்ச வெளியே கொண்டு போயிடணும். 1 Corinthians 3:17
3: ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால்
2: தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால்
3: அவனை தேவன் கெடுப்பார்
2: தேவன் கெடுப்பார்.
3: தேவனுடைய ஆலயம்
2: தேவனுடைய ஆலயம்
3: பரிசுத்தமாய் இருக்கிறது
2: தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது
3: நீங்களே அந்த ஆலயம்
2: தேவன் நம்ம என்ன நம்ம தான் தேவனுடைய ஆலயம் நம்ம தான் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை பரிசுத்தமாக்க வேண்டும். கர்த்தர் வர போறாரு, எப்போ வர்றாரோ தெரியாது, கர்த்தர் வர போறாரு. நீங்களே இந்த பரிசுத்தம் ஆலயம். நம்ம இன்னும் அமைதியா இருப்போமானா ஆண்டு வரும்போது என்ன செய்ய யோசிச்சு பாருங்க. முதல்ல நம்மளை பரிசுத்தமாக்க வேண்டும். நீங்க ஆண்டோடைய நம்ம ஆண்டோடைய பாதத்துல நம்ம பாவங்களில ஆக்கிடுமானால் கர்த்தர் நம்மளை மன்னிப்பார். அதான் சொல்ற நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கு மட்டும் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கோம். இந்த நாள்ல நம்ம நம்மளை அறிக்கையிடணும். கர்த்தர் சொன்னார் நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொன்னார். ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடும் போது இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி, சகல பாவத்தையும் நீக்கி நம்ம என்ன செய்யறாரா? சுத்திகரிக்கிறாரு. ஒன்றாம் அதிகாரம் 7 வசனம், இன்னைக்கு அறிக்கிட்டா கர்த்தர் நம்ம பாவங்கள்லாம் நீக்கி சுத்திகரிப்பார்.
3: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்,
2: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
3: சகல பாவங்களையும் நீக்கி,
2: சகல பாவங்களையும் நீக்கி
3: நம்மை சுத்திகரிக்கும்,
2: நம்மை சுத்திகரிக்கும். நம்ம அறிக்கிட்டா சுத்திகரிப்பார். ஆண்டு அறிக்கையிடணும். ரெண்டாவதாக சகரியன் புஸ்தகம் 12 வசனம்,
3: நம்பிக்கையுடைய சிறைகளே,
2: நம்பிக்கையுடைய சிறைகளே
3: அரணுக்கு திரும்புங்கள்,
2: அரணுக்கு திரும்புங்கள்,
3: இரட்டிப்பான நன்மை தருவேன்,
2: இரட்டிப்பான நன்மை தருவேன்,
3: இன்றைக்கே தருவேன்.
2: என்னை தரறா? இன்றைக்கு தாங்க தர, இன்றைக்கே தருவார். நம்ம என்ன செய்யணும்? நம்ம அரணுக்கு திரும்ப வேண்டும். அரண் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு, அவர் தான் அரண். அவற்றை திரும்ப வேண்டும். இது வரைக்கும் உலகத்துக்குள்ள திரும்பி உலக காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அது நம்பிக்கையின் சிறைகளை அரண்கு திரும்ப, இன்றைக்கே திரும்புங்க. பாவமான காரியத்தை விட்டு இன்றைக்கே நம்ம திரும்ப வேண்டும். சங்கீத புஸ்தகம் 43 அதிகாரம் 2 வசனம்,
3: என் அரணாகிய தேவன் நீர்,
2: என் அரணாகிய தேவன் நீர். அவரிடத்தில் திரும்ப வேண்டும். உலகத்துக்கல்ல, உலகத்தில் காரியத்துக்கு அல்ல, அரணான தேவனாய் கர்த்தர் நீர். அவரிடத்தில் திரும்ப வேண்டும். அவர் திரும்பினா நமக்கு என்ன கொடுக்கிறாரு? எட்டிப்பான் நன்மை இன்றைக்கே தருவை, நாளைக்கு இல்லை. என்னை தர்றாரா? இன்றைக்கே தர்றாரு. நம்ம அவரிடத்தில் முழு மனதோடு திரும்ப வேண்டும். முழுமையா இயேசுவேனுக்கு நீர் போதும், என் வாழ்க்கையை மாற்றும், என்னால் முடியல. அதான் சொன்ன, நான் உங்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தன்னு சொன்னார். நான் பாவங்களான்ட்டு அறிக்கையிடணும். பாவத்தை அறிக்கிட்டா கர்த்தர் இன்னைக்கே என்ன செஞ்சிடறோம்? நம்ம பாவங்களை மன்னிக்க அவர் எப்படி இருக்கிறாரு? தயப்பெருத்திருக்கிறார். யசாயின் புஸ்தகம் 30 அதிகாரம் 15 வசனம்,
3: நீங்கள்
2: மனம் திரும்பி
3: அமர்ந்திருந்தால்
2: ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்பணும், மனம் திரும்பி அமர்ந்திருக்க வேண்டும். சும்மா தொண்ணு பேசிட்டு இருந்தெல்லாம் நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. கர்த்தரத்தில் மனம் திரும்பி அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தரை பாதத்தில் காத்திருக்க வேண்டும். அவர் பாதத்தில் அதிக நேரம் காத்திருக்கிறவங்கள கர்த்தர் ரட்சிப்பார். நீங்கள் அமர்ந்திருந்து மனம் திரும்பி அமர்ந்திருங்கள். வாசிப்பண்ண இருக்காத,
3: நீங்கள் மனம் திரும்பி
2: அமர்ந்திருந்தால்
3: ரட்சிக்கப்படுவீர்கள்.
2: நீங்கள் ஒரு ஒன்று மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் போதும், கர்த்தர் தூச்சிட்டே இருந்தீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். அவர் ரட்சிக்கத்தான் வாழ்ந்து உள்ளவராக இருக்கார். இங்கே சொல்கிறாரு பழமொழி புஸ்தகம் 3:40 வசனம், நம் வழிகளை சீர்தூக்கி பார்க்கணுமா? வாசிப்பா,
3: நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து,
2: நம்முடைய வழிய, மற்றவங்க வழிய இல்ல, நான் நம்முடைய வழிய, நான் என்னுடைய வழி, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய வழிய ஆராய்ந்து சோதித்து ஆராய்ந்து
3: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம்.
2: கர்த்தரிடத்திலே திரும்ப, நம்ம வழி சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்பணும். கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். அவரிடத்தில் திரும்ப வேண்டும். உலக மக்கள் இடத்துல திரும்பினா ரெண்டு நாள் நல்லா இருப்பாங்க. நம்ம சொந்தக்காரங்களே எடுத்துக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப அன்பாக இருப்பாங்க. கொஞ்ச நாள் விட்டுருவாங்க, அவ்வளோதான். நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்றைக்கும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டார். நம்ம நொட்டு விளக்குது மல்ல ஒன்றை கைவிடுதலைன்னு சொல்லியிருக்கேன். அவரிடத்தில் திரும்ப வேண்டும். நம் வழியை சோதித்து ஆராய்ந்து அவர்கிட்ட திரும்ப வேண்டும். நம் வழியில் கர்த்தர் பிரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்குது, எப்படிலாம் நடந்தோம், 2025 வருஷம் வரைக்கும் எப்படியெல்லாம் நடந்தோம், 2026 எப்படி நடக்கணும்? நம் வழியை நாம் சோதித்து ஆராய்ந்து கர்த்தரத்திலேயே திரும்ப வேண்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம தான் கர்த்தருடைய ஆலயம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். மூணாவதாக கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சிங்க கர்த்தர் தேடுறவங்க, கர்த்தர் தேடுறவங்களுக்கு என்ன இல்லை? ஒரு நன்மையும் குறைப்பில. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியா இருந்து பட்னியா இருக்கும். சிங்கக்குட்டி கூட தாழ்ச்சியா இருந்து பட்னியா இருக்குமா? கர்த்தர் தேடுறவங்களுக்கு என்ன தேவராது? ஒரு நன்மையும் குறைப்படாது, ஒரு நன்மையும் குறைப்படாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. நமக்கு அன்னியதான் சொல்லியிருக்கிற. நாங்கள் ஒரு ஆள் ராம்நாட்டுக்கு போயிருந்தோம். அந்த ராம்நாட்டில் யார், ராமேஸ்வரம் அந்த இடத்துல எங்களுக்கு யாருமே தெரியாது, யார் ஒருத்தரோட பழக்கம் கிடையாது. ஒரு சரி, நான் அன்னைக்கு கன்வென்ஷனுக்கு போயிட்டு லேட்டாச்சு சாப்பிட, எல்லா ஹோட்டலும் மூடிட்டாங்க. கொஞ்சம் சேவ் மட்டும் வாங்கி வச்சுட்டு அப்போ நான் அஸ்தாக்கா ராஜா மூணு பேர் தான். சரி, இந்த சேவை சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் படுத்துட்டோம். ஒரு 12 மணிக்கு வந்து பார்த்தா கதை தட்டுறாங்க டப்பு டப்புன்னு. அதுக்கு முன்னாலே அந்த லாட்சிக்காரங்கெல்லாம் சொன்னாங்க, நம்ம பிரதர்லாம் சொன்னாங்க, நைட்டு வந்து கதை தட்டுவாங்க, அவங்கெல்லாம் வந்து தீவிராதிங்க, கதை திறந்துடாதீங்கன்னு சொன்னாங்க. இவங்க கதை தட்டிகிட்டே இருக்காங்க, விட்ட பாடு இல்லை. சரி, என்னன்னாலும் சரி, திறந்து பார்த்தா ஒரு பிரதர் சாப்பாடு சுட சுட பிரியாணி கொண்டுட்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுறாங்க இந்த இடத்துல இருக்கணும்? உங்கள் ஆண்டவர் தான் சொன்னார், என் பிள்ளைகள் பட்னியாக இருக்காங்க, அங்கே நீங்கள் போய் என் பிள்ளைகளுக்கு கொண்டு சாப்பாடை கொண்டு அவங்க வீட்டிலேயுமா நீ ஃபங்க்ஷன் போடுற சாப்பிட்டு சாப்பிட்ட பிறகு மிச்சம் சொல்லாக இருந்துச்சு, என் பிள்ளைகளுக்கு அங்கே கொண்டு கொடுங்க, பட்னியாக இருக்காங்க, என் பிள்ளைகளுக்கு அங்கே கொண்டு சாப்பாடை கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர் பேசினார். ஹலேலூயா. அதான் சொன்ன, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியார், கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்புறம் உட்காந்து நாங்களாம் சாப்பிட்டுட்டு, யாருன்னு எங்களுக்கு தெரியாது, கர்த்தர் அற்புதங்களானவர் சொன்ன. சிங்கக்குட்டிகள் தாடிச்சு அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தர் தேடுறவங்களுக்கு என்ன செய்யாது? ஒரு நன்மையும் குறைபடாது. அவரை நம்ம எப்படி தேடணுமா? 119வது சங்கீதம் 10வது வசனம்.
3: என் முழு இருதயத்தோடும்,
2: முழு இருதயத்தோடும்
3: உம்மை தேடுகிறேன்,
2: உம்மை தேடுகிறேன், முழு இருதயத்தோடு தேடணும். பாதி தேடிட்டு ஐயோ இது என்ன சார், மணி வரை உள்ளாராச்சு, என்ன சார், செவச்சுதான் செவிக்கணும் வர, செவிக்கலைன்னா ஆண்டவர் கேட்பாரோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு கேட்பக்கூடாது. முழு இருதயத்தோடு என்ன வந்தாலும் ஏசு எனக்கு போதும், ஏசுக்கிறது எனக்கு ஒரு நாள் கைவிட மாட்டேன்னு சொல்லி முழு மனதோடு தேடுவேன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு எந்த குறையுமே வராது. கர்த்தர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறாரு. நிறைய காரியம் எங்கள் வாழ்க்கையில் சொல்லலாம். அங்கே கிராமங்களுக்கெல்லாம் போகிறப்போ நிறைய வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்திருக்கிறார். கிராமம் கிராமமாக போன போவோம், பைசாலாம் எங்கள் கையில் இருக்காது, இருந்தால் ஒரு 200-300 அவ்வளோதான் இருக்கும். பஸ்ஸுக்கு பஸ்ஸில் அப்போ நமக்கு வண்டியெலாம் கிடையாது, பஸ்ஸில் தான் போகணும். அப்போ நான் ராஜா வசதக்கா இறுதி ராய் பெறதுக்கு போவோம். எவ்வளோ கஷ்டப்படுவோம், ஆனால் கர்த்தருக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு நாள் கூட குறை வைக்கலை. ஒரு நாள் 7000 கிராமங்களில் போனால் பசி, பயங்கர பசி, சாப்பிட ஒன்றும் சாப்பாடு ஒன்றும் இல்லை. சரி, திரும்ப ஒரு நாளைக்கு 2 கிராமம் ஆண்டவர் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்வார். 2 கிராமம் சந்திக்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, போயிடலான்னு சொல்லி போனால் அந்த சர்ச்சையுடைய கோயில் பிள்ளை எங்களை கூப்பிட்டாரு. ஏன் கூப்பிட்றாருன்னு பார்த்தா, வாங்க நீங்கள் சாப்பிட்டு போங்க, நீங்கள் சாப்பிடாமல் ஒழித்து போக வேண்டாம், சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லி அவர் ஹோட்டலில் வாங்கி கொடுத்து எங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு. அதனால தான் அதான் சொல்லு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியர் கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எங்களுக்கு கிராம ஊழியங்களில் தேவன் பயங்கர அற்புதங்களை செஞ்சுருக்கிறார், நிறைய அதிசயங்களை செய்திருக்கிறார். அன்னைக்கு எப்படி தேடணுமா? 119வது சங்கீதம் 2வது வசனம்.
3: அவருடைய சாட்சிகளை கை கொண்டு,
2: அவருடைய சாட்சிகளை கை கொள்ளணும், சும்மா இல்ல, சும்மா தேடுதல, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு
3: அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள்.
2: பத்தியம் அவர் கர்த்தருடைய சாட்சிகளை கை கொண்டு முழு இருதயத்தோடு தேடுற மக்கள் என்னவங்க, எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள். சாட்சிகளை கை கொள்ளணும். கர்த்தர் நமக்கு எத்தனையோ வசனத்தை நம்ம கொடுத்திருக்கிறார், அந்த வசனத்தெல்லாம் கை கொண்டு முழு இருதயத்தோடு வாசிப்பா.
3: அவருடைய சாட்சிகளை கை கொண்டு,
2: அவருடைய சாட்சிகளை கை கொண்டு
3: அவரை முழு இருதயத்தோடும்,
2: அவர் முழு இருதயத்தோடும்
3: தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள்.
2: சாட்சிகளை கை கொண்டு தேடணும், சும்மா தேடுறது இல்ல. சும்மா தேடனா என்ன, ஆண்டவர் எங்களை யாரு வழி நடத்து, என் காது வேணும், இது வேணும் அப்படி இல்ல. ஒரு சாட்சிகளை கை கொண்டு முழு இருதயத்தோடு அவர் தேடணும். அவங்கள கர்த்தர் பாக்கியவான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்ம எப்படி தேடுறோம் வசனத்தை, எப்படி எப்படி ஆண்டோட வசனத்தை எப்படி கை கொள்றோம், எப்படி செபிக்கிறோம், நம்ம வாழ்க்கையை யோசித்து பாருங்க. முதலாவது என்ன செய்யணும், நம்மளை நம்ம சுத்திகரிக்கணும். இன்னைக்கு உங்களை சுத்திகரிக்கணும், நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வேன்னு சொன்னார். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன சொன்னார், அரணுக்கு திரும்புங்க, நீங்க திரும்பி அமர்ந்துருங்க, நீங்க ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்ற. ரட்சிக்கப்படணும் என்ன செய்யணும், கர்த்தர் திரும்ப அழுந்து திரும்பி அமர்ந்திருக்க வேண்டும், ரட்சிக்கப்படுங்கன்னு சொன்னார். மூன்றாவது முழுரிய தேடி தேடுங்க, சாட்சியில கை கொண்டு தேடணும், அப்ப நம்மளுக்கு கர்த்தர் பாக்கியவானாய் மாற்றிடுவார். அல்லேலூயா. கடைசியாக சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 16:8
3: கர்த்தரை,
2: கர்த்தரை
3: எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
2: கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
3: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால்,
2: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால்
3: நான் அசைக்கப்படுவதில்லை,
2: நான் அசைக்கப்படுவதில்லை. எப்போதும் கர்த்தரை முன்னால் வைத்திருக்க வேண்டும். கர்த்தரை எப்பொழுதும் வலது அவர் முன்னாலும் நம்ம முன்னால் வைக்கணும். நம்ம எல்லாம் நடந்த பருவு இது செய்யலாமனு கொஞ்சம் கேட்டு பாருங்க. நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டோம், ஒன்றுமே நடக்கலை. இப்போ கர்த்தர்கிட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்ல மாட்டார். நிறைய பேர் அப்படித்தான் அவங்க வாழ்க்கையில் எல்லாம் நடந்த பிறகு வந்துட்டு கா இன்னைக்கு நான் எல்லாம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு செஞ்சிட்டோக்கா, ஒன்றுமே நடக்கலை. இப்போ கர்த்தர்கிட்ட கேட்டு பாரு, கேட்டு பாருங்க. அப்போ கேட்ட ஆண்டவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். தாவீர செயலன்னு சொல்கிறார், கர்த்தர் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கார், என் வலது வருஷத்தில் இருக்கப்படியே நான் அனுசரிச்சு மாட்டேன், அசைக்கப்படுவதில்லை. நம்ம எங்கே வச்சுருக்கோம் கர்த்தரை, முன்னால் வச்சுருக்கோமா, பின்னால் வச்சுருக்கிறோமா? நம்ம அற்புதம் நடந்த பிறகு நம்ம அற்புதம் நடக்கலைன்னா பின்ன சிவச்சிக்கலாம், இப்போ நம்மளால் முடிஞ்சோதும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோமா? கர்த்தரை முன்னால் வைங்க. எப்போதும் அவர் முன்னால் இருந்தால் நம்ம அவர் நம்ம வலது வருஷத்துக்கு அசைக்கப்பட மாட்டோம். அவர் சீஷர்கள் பாருங்க, மார்க்கள் சுவிசேஷம் 4:37 38
3: அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி,
2: பலத்த சுழல் காற்று உண்டாகி
3: படவு நிரம்பத்தக்கதாக,
2: படவு நிரம்பத்தக்கதாக
3: அலைகள் அதன் மேல் மோதிற்று.
2: அவ படகு நிரம்பத்தக்கதாக பலத்த காற்று உண்டாகி,
3: அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி,
2: பலத்த சுழல் காற்று உண்டாகி
3: படவு நிரம்பத்தக்கதாக,
2: படவு நிரம்பத்தக்கதாக
3: அலைகள் அதன் மேல் மோதிற்று.
2: அலைகள் மோதத்தக்க அலைகள் நிறைய பயங்கரமான அளவு வந்துச்சு. படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் வந்து என்ன செஞ்சிருச்சு, படக மோதிருச்சு.
3: கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து,
2: நித்திரையாயிருந்தார். அவர்கள்
3: அவரை எழுப்பி
2: போதகரே
3: நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள்.
2: இவங்க எங்க வச்சிட்டாங்க கர்த்தர, கப்பல்ல பின்னணியில் வச்சிட்டாங்க. அப்புறம் கர்த்தர் போய் குறை சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்றாங்க. அதுபோல் நிறைய பேர் கர்த்தர் தேட மாட்டாங்க, எல்லாம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு கஷ்டமெல்லாம் வந்த பிறகு என்ன ஆண்டவரே அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நாங்க மட்டும் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல தான் சீசர்களும் செஞ்சிருக்காங்க, நாங்க மடிந்து போறோம் கவலை இல்லையான்னு சொல்லி. ஆனா அப்போஸ்தலர் என்ன பண்ணப்பா என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:25-26.
3: அவரை குறித்து தாவீது,
2: கர்த்தரை எப்பொழுதோ
3: எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டு இருக்கிறேன்.
2: கர்த்தர் எனக்கு முன்பாக நிறுத்தி என்ன செஞ்சாராம், அவரே நோக்கி பார்த்தாராம், நோக்கி கொண்டு இருக்கிறேன்.
3: நான் அசைக்கப்படாதபடி
2: கர்த்தரை முன்பாக நிறுத்தியே அவரே நோக்கி கொண்டிருந்தாராம்.
3: நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார்.
2: நான் அசைக்கப்படாதபடி அவர் என்ன செய்யறார், எங்க இருக்காரு, என் வலது பார்சத்தில் இருக்கிறார்.
3: அதனாலே
2: என் இருதயம் மகிழ்ந்தது,
3: என் நாவும் களி கூர்ந்தது,
2: என் மாம்சமும்
3: நம்பிக்கையோட தங்கியிருக்கும்.
2: மாம்சமும் என்ன செய்தான், நம்பிக்கையோட தங்கியிருக்கும். நம் பிரச்சனைலாம் வந்து முடிஞ்சு குறை சொல்லி கர்த்தரை குற்றப்படுத்திட்டு கடைசியில என்ன பண்ணுவோம், கர்த்தர் தேடுவோம். ஆனா தாவீது அப்படி செய்யல பாருங்க. அதனால தாவீது பார்த்து தேவன் என்ன சொன்ன, இதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். அல்லேலூயா. நீதிமொழி அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 13:22. தாவீதை பார்த்து சொன்னார், என் இதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்ல முடியுமா, நம்ம எப்படி இருக்கிறோம், வாசிங்க.
3: பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை
2: அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி
3: ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன்.
2: அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கோம், தாவீது கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி அவரே நோக்கி கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். அவர் வலது வருஷத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படல, மாம்சமாக நம்பிக்கையோடு தங்கியிருக்குன்னு சொன்னார். என் இதயம் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னார். நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு இந்த 2025 ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஐயா, நான் எவ்வளோ பாவங்கள் செஞ்சுருக்கேன் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவர் கேளுங்க, உங்கள் பாவங்களை உங்களுக்கு காமிப்பார் ஆண்டவர் சொன்னார். செவேன் இருந்தாலும் ரத்தாம்பரை

0: நீங்க இன்னும் நேரத்தை கடத்தி போகாதீங்க.
1: வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
0: வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
1: உங்கள் பாவங்கள்,
0: உங்கள் பாவங்கள்
1: சிவேர் என்று இருந்தாலும்,
0: சிவேர் என்று இருந்தாலும்
1: உறைந்த மலையை போல்,
0: உறைந்த மலையை போல்
1: வெண்மையாகும்,
0: வெண்மையாகும்
1: அவைகள்,
0: அவைகள்
1: ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும்,
0: ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும்
1: பஞ்சை போல் ஆகும்,
0: பஞ்சை போல் ஆகும். இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை மாத்துவாரு. நானும் உங்களை பரிசுமாக்குற கர்த்தர் உங்களுக்கு குறையெல்லாம் அறிக்கையிடுங்க, அவர் உங்களை பரிசுத்தமாக்குவார். ரெண்டாவது என்ன செய்யணும், நம்ம நம்ம கத்துட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்ன எப்படியாவது மன்னிமையா, நான் மனந்திருமணும் ஆண்டவரே, நான் மனந்திருமணும் ஆண்டவரே. அரண் அரணாகிய தேவனே, எனக்கு நீர்தான் தஞ்சம், உமை நோக்கி நான் பார்க்கிறப்பா, என்னை எப்படியாவது பரிசுத்தப்படுத்துங்க. குறையெல்லாம் காமிங்க. நான் புதிய ஒரு சூழல் பிரவேசிக்கும் போது புது சிருஷ்டியா என்னை மாத்தணும் ஆண்டவரே. பழையெல்லாம் ஒளிந்து போட்டுமையா, என்னை புதிய சிருஷ்டியா மாத்துங்கன்னு கேளுங்க. மூன்றாவதாக முழுத்தோடு அவர் முழுத்தர் அவர் தேடுங்கன்னு சொன்னார். முழுத்தோடு தேடணும், அவர் சாட்சிகளை கை கொண்டு தேடணும். நாலாவது என்ன செய்யணும், கர்த்தரை எப்படி தேடணும், கர்த்தரை எப்படி ஜெபிக்கணும். கர்த்தரை முன்னால தாவி சொன்னது போல கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டு நோக்கி கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். அதே போல நம்ம அவளை முன்னால சீசர்களை போல பின்னணியில நம்ம விட்டுறாதபடிக்கு இயேசு கிறிஸ்து எல்லா காரியத்தை அவர்கிட்ட கேட்டு கேட்டு முன்னால் இருக்கிறது என்ன, அவர் கேட்டு கேட்டு இது எப்படி ஆண்டவர் செய்யணும், என்ன செய்யணும், உன் சித்தம் தான் என் வாழ்க்கையில் நிறைவேறணும், என் விருப்பமெல்லாம் நிறைவேறக்கூடாது, என் விருப்பம் அழிந்து போகணும், உன் சித்தம் நிறைவேறணும்னு சொல்லி கர்த்தர் கருத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். 2026 ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டா கர்த்தர் வச்சிருக்கிறார், அது பெற்றுக்கொள்ள இப்போ தகுதிப்படுத்துவோம், ஆண்டவற்றை ஒப்பு கொடுப்போம்.

0: அர்ப்பணிக்கலாமா? ஒரு புதிய ஆண்டை எதிர்பார்த்திருக்க நமக்கு தேவன் நான்கு விதமான ஆலோசனைகள் வழங்கினார். புதிய ஆண்டிலே நம் ஆசீர்வாதங்களையும் ஆசீர்வாதங்களின் நன்மைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு நான்கு விதமான வழிகளை தேவன் நமக்கு காண்பித்தார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அசுத்தமானதை ஆலயத்திற்குள்ளிருந்து வெளியே கொண்டு செல்லுங்கள். நாம் தான் அந்த ஆலயம். அசுத்தமான எல்லா காரியத்தையும் நம் உள்ளத்தை விட்டு வெளியே கொண்டு செல்ல வேண்டும் என்பதாக தேவன் நமக்கு சொன்னார். இரண்டாவதாக மனம் திரும்புங்கள். இரட்டிப்பா நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க இருக்கிற நமக்கு ஆண்டவராகிய தேவன் சொன்ன அடுத்த காரியம், மனம் திரும்புங்கள். உங்கள் வழிகளை சோதித்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் என்றார். மூன்றாவது அவரை தேடுங்கள். அவர் தேடும் பொழுது எந்த நன்மையும் குறைவிப்படாது. சிங்க குட்டிகள் ஒருவேளை தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடந்தாலும் ஆண்டவரை கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. கடைசியாக இந்த புதிய வருடம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றார். புதிய வருடத்திலே தேவன் நம்மை ஆசீர்வாதத்தை நிரப்ப வேண்டும் என்று சொன்னார். அவரை முன்பாக வையுங்கள். எதை செய்தாலும் கர்த்தரை முன்பாக வையுங்கள். அவருக்கு முதலிடம் கொடுங்கள், பின்னணைத்தில் வைக்காதீர்கள். அவரை முன்பாக வையுங்கள் என்பதாக கர்த்தர் சொன்னார். அர்ப்பணிக்கலாமா? தேவனே, என்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள, உம்மிடத்தில் திரும்ப, உம்மை தேட என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை முன்பாக வைக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். தாவீது கர்த்தரை முன்பாக வைத்து நோக்கி பார்த்து கொண்டிருந்தாரா? ஜெபிக்கலாமா? எங்களை மாற்று ஆண்டவரே. கடந்த வருஷம் எவ்வளோ வீணா போயிடுச்சப்பா, எவ்வளோ நாட்கள் காலங்கள் வீணாக போய்விட்டது. ஆண்டவரே மன்னியும் அப்பா, மன்னியும் அப்பா, மன்னியும் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவராகிய தேவன் கொடுத்தருளும் என்று சொல்லி அதை திறந்து ஜெபிக்கலாமா? நன்றி பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தந்திருக்கிறது ஆனந்த அருமையா நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, வருகின்ற ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதற்கு நான்கு விதமான காரியங்களை ஆலோசனையாக சொன்னீர். எங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும், அசுத்தமானது எங்களுக்குள்ளிருந்து வெளியே கொண்டு போக வேண்டும் என்பதை சொன்னீர். எந்த அசுத்தம் எனக்குள் இருக்குதோ அதை என்னை விட்டு எடுத்து போடும் அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. மனம் திரும்ப வேண்டும் என்பதாக சொன்னீரே. இரட்டிப்பா நன்மை தருவேன் என்று சொன்னீரே தேவனே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை மறுரூபத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, மனம் திரும்புங்கள் என்று சொன்னீரே. எங்கெங்கனா திருமணமோ எனக்கு என்னை காண்பியும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. என் வழிகளை சோதித்து ஆராய்ந்து முடித்து திரும்புங்கள் என்று சொன்னீரே. என் வழியை சோதித்து பார்த்து முடித்து திரும்ப என்னை அர்ப்பணிக்கிறேன் எங்களோடு இணைந்து அர்ப்பணிக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடும் ராஜா. மாத்திரமல்ல, உமை தேடும் பொழுது எல்லா நன்மையும் தருவேன், குறைவில்லாமல் தருவேன் என்றுதான் சொன்னீரே. மாத்திரமல்ல, எல்லா நிலையிலும் உண்மை முன்பாக வைக்க வேண்டும் என்பதை காண்பித்தேன். நாங்கள் உண்மை பின்பாக வைத்து விடுகிறோம். எல்லாம் முடித்து விட்டு அதற்கு பிறகு வந்து நாங்கள் உண்மை தேடுகிறோம். மன்னியும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் உண்மை முன்பாக வைக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஒரு வார்த்தையை கேட்டு தன்னை அர்ப்பணித்த பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய மாறாத பிரசன்னமும் மகிமை இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக என்று சொல்லிடுறாங்க. ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுங்க. இவ்வளவு பலவீனத்திலாக்க மறைத்து வல்லமையை பயன்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் வரல பலப்படுத்தும். கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லை மாற்றம் ஆண்டவரே. தேங்க்யூல்லா, நன்றி நன்றி நன்றி. இந்த வார்த்தை கேட்டு நிரலியாக சேனல் மூலம் இயேசுக்கான சேனல் மூலமாக பல்வேறு நிலைகளிலே கேட்டு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தர் ஆளுகை இறங்கட்டும் ஐயா. அவர் செய்வதற்காக நன்றி. இப்பொழுதும் கடைசி ஆசீர்வாதத்திற்காக அக்காவோடு ஜெபிப்பார்கள். அவரோடு இணைந்து நாம் ஜெபங்களை எடுப்போம். வருகின்ற ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த நான்கு வித காரியங்களை செய்ய அர்ப்பணிப்போம். இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நோக்கி பார்த்து நம்ம இணைந்த ஜெபங்களை எடுக்கலாமா? ஜெபம் செய்வோம்.
1: அன்பும் கிருபையும் இறக்கமுள்ள தீவுள்ள பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையாய் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ரெண்டு பேராவது மூணு பேராவது என் நாமத்தில் எங்கே கூடியிருக்கோம் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. எங்கள் நடுவில் நீர் மெய்யாகவே இருக்கிறீரப்பா. அம்மா, கோடி கோடி நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்னென்ன தேவையோடு வந்திருக்கவங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்திங்க அப்பா. அம்மத்தில் மனம் திரும்ப கிருபை செய்யுங்கப்பா, மனம் திரும்ப கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பாவமான காரியத்தை விட்டு மனம் திரும்பணும் ஆண்டவரே. பாவத்தோடு நீர் வரும்போது உன் எதிர்நோக்கி போக வர முடியாது அப்பா. பாவம் எங்க உள்ளத்துல இருக்குமானாலும் எதிர்கொண்டு வர முடியாதே சுவாப்பா. நாங்க இப்பொழுதே எங்களை சரிப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரோடு பேசுங்கப்பா தேவனே, மே தூக்கி கெஞ்சுகிறோம். ஒரு வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று செவிக்கிறோம். புரிதத்தையும் புது பலத்தையும் புது கிருபை தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவ பிரசனை நாளும் தாங்கட்டும். நன்மை செய்யுங்க, காத்துக்கோங்க ஏசப்பா. நன்மையான எந்தியும் அப்பா நன்மைகளை இன்றைக்கே தருவேன்னு சொன்னீரே. நன்மைகளை தந்து புதிய ஆண்டில் புது உங்களுடைய பிள்ளைகளை எல்லா காரியத்திலையும் எல்லாவற்றிலையும் புதுப்பிக்க முடியாது செவிக்கிறோம், பலப்படுத்த முடியாது செவிக்கிறோம். கர்த்தாவே, ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத மக்கள் பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அன்பு எங்களுக்குள்ள நாட்கள் பெருக வேண்டும் ஐயா, அன்பு பெருக வேண்டும். தேவப்பிரசம் நிரம்பி இருக்க வேண்டும் ஐயா, உண்மை அண்டிக் கொள்ள வேண்டும் ஐயா, உம்மோடு இருக்க வேண்டும் ஐயா. தேவனே, தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொன்னீரே, நாங்களும் மற்றவர்கிட்ட அன்பாகவே இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களை நீர் பலப்படுத்த வேண்டும். வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போடும், கட்சிகள் உடைக்கப்படணும், சாத்தாண்டை கிரியை நீங்கப்படணும் ஐயா. ஆண்டவரையும் துதிக்கிறோம் அப்பாமே, ஸ்தோத்திரம். மக்களுக்குள் இருக்கப்பட்ட என்னென்ன பலவீனம் இருக்கோ எல்லாவற்றையும் மாற்றுங்க அப்பா, மாற்றுங்க. வீசிங்க குணமாக்குங்கப்பா, கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. மந்திர கட்டி செவன் கட்டி ஏசுக்கு திருமணத்தை உடை தெரிகிற சுவாமி, சாத்தாண்டை கிரியில் நிர்மணமாக்கப்படட்டும் ஆண்டவரே. சாத்தானை செய்க்க எங்களுக்கு வல்லமை கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. அப்பா சாத்தானை செய்க்கணும் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை தேவனால் உண்டாய்ந்து அவனை செய்தீர்கள். ஏனெனின் உலகத்தில் இருக்கிறோன்னு உங்களுக்குள்ள பெரியவர் எங்கள் ஆண்டவராய் இயேசுக்கு பெரியவர். எல்லா சர்ப்பங்களையும் தேடிலும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்ல மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்துருக்கு. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருவை எல்லாருக்கும் தாங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க, ஒரு குறை வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க, சாமான் இல்லாத மக்கள் சாமானத்தை தாங்க அப்பா. கடனோடு இருக்கிற மக்கள் கடன் அடைக்கு உதவி செய்யுங்க. வீட்டில் பிரச்சனைகள் குழப்பங்களை மாற்றுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க. தொழிற்சிற மக்கள் ஆசீர்வீங்க. வியாபாரம் செய்கிற மக்கள் ஆசீர்வீங்க. கேஸில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்து கொடுங்க நினைக்கணும் ஐயா. ஆத்துமா கண்கள் திறக்கணுமே, அறியிற அறிவில் நிரப்பணும் ஐயா. வாகனம் வச்சிருக்க மக்கள் வாகனம் நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கணும் ஐயா. ஆண்டவரே, பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணுமே. வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும். படிக்கிற பிள்ளைங்க ஞானத்தை கொடுங்க. எல்லா எங்கள் பிள்ளைகளும் அப்பா சபையில் அத்தனை பேரும் செபிக்கிற மக்களாக மாற்றுங்க, துதிக்கிற மக்களாக மாற்றுங்க. கடமைக்காக நாங்கள் செவிச்சு வரக்கூடாதுப்பா. உம்மிடத்தில் வாஞ்சியோடு தாகத்தோடு இயேசு துதிக்குவது சோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கிறது வச்சுங்க. புதிய ஆண்டில் துதிக்கிற மக்களாக ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்க. ஆராதிக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசுங்க, பேசுங்கப்பா, பேசுங்க, பலப்படுத்துங்க. எல்லாரும் தரிசனம் பார்க்கணுமே புதிய ஆண்டில், எல்லாம் தரிசனம் பார்க்கணும் ஐயா. உண்மை அறியறிவல் நிரப்பப்படணும் ஐயா. பரிசுத்த பவுளி சீத்து சகல் நாற்கி அப்பா, எல்லா ஞானமும் ஆவிக்குறி வேகமும் அப்பா கத்திரி சித்தத்தை அறியறிவல் நிரப்பமும் சகல் நறுக்கிறிய கணிதந்து தேவன் அரிய விருத்தி அடையணும் ஐயா. உங்க பிரியமான செய்யணும் உங்களுக்கு முன்பாக நிற்க எங்களை பாத்திரவனா என்னப்படணும் ஐயா. எங்களுக்கு உதவி செய்யுங்க, பெரிய பாக்கியத்தை கொடுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லார் பேரையும் சீஃப் போஸ்டர் எழுதி கொள்ளுங்கப்பா. தேவனே, மை நோக்கி கெஞ்சிரும். பெரிய அற்புதத்தையும் அரிசியங்களை செய்யுங்க. ஆராய்ந்த முறை பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அரிசியங்களை செய்யுங்க ஆண்டவரே. எப்பொழுதும் எனக்கு முன்பாயத்திற்கு என் வலதர்சத்திற்கு அசைக்கப்படுதலை சொன்ன வார்த்தை தென்படி தேவனே, உடைய பிள்ளைகள் அப்படியாக நீர் செய்ய கிருவையும் ஒத்தாசி அருளும். உங்க எப்பாமே சோத்திரம் எங்கள் மத்தியில் எழுந்தருளும் ஐயா. எங்கள் மத்தியில் எழுந்தருளி பழத்த காரியத்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்யுங்கப்பா. அண்டி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. எல்லா துதியும் கனமாக்கி முகிச்செலுத்துறோம். யாசுபா நாமத்தில் மிகுந்த மன தாழ்மையோடு மணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: கடைசியாக நமது இயேசுவின் கரம் ஊழியங்களை அன்போடு தாங்க, தேவன் எழுப்பி கொடுத்த குடும்பங்களுக்காக சிறுசவம் செய்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். கடைசியாக சோதனை ஆசீர்வாதம் கூற இந்த ஆறுதல் நிறைவு பெறும். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் தேவனாய் கர்த்தாவே, நீ தந்திருக்கிற இந்த அருமையான நேரத்தை நினைத்து நாங்கள் மகிழோடு குடும்பமே துதிக்கின்றோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளவும் உம்மிடத்தில் மனம் திரும்பவும் உமை தேடவும் எப்போதும் முன்பாக வைக்கவும் எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் நமது இயேசுவின் ஊழியங்களை அன்போடு தாங்குவதற்கு நீர் எழுப்பி கொடுத்த நமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வருடம் முழுதும் நமது ஊழியத்தை அன்போடு தாங்க எவ்வளவு பேர் எழுப்பினீர், அந்த மக்களுக்கெல்லாம் ஏற்ற ஆசீர்வாதங்களை நீர்தான் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தான் அவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து நிரம்பி வழியணும் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை ஊழியத்தை தாங்குவதின் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் பார்க்கும்படியாக கிருபை கொடுங்கப்பா. வருகின்ற புதிய ஆண்டில் இன்னும் நிறைய ஜனங்கள் ஊழியத்திற்கு தாங்க முன்வர எழுப்பி கொடுங்கப்பா, பொறுப்பிடுங்க. அப்படி செய்ய போதுக்காக நன்றி. இந்த ரெண்டு ஆறுதலையும் பொறுப்பெடுத்து நடத்தினீரே, கோடான கோடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். தம்பி சிபி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு. வந்து பிளேட்லெட் கூடணும் அப்பா. மகனை இப்பொழுது தொடும் முடியாது, இங்கிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மனம் இறங்கி தம்பி சிவியனை தொட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், மகனுடைய பிளேட்லெட் கூட உதவி செய்யுங்க. இயேசுவி நாமத்தில் டெங்கு ஃபீவர் மாறுவதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக. கலங்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் இந்த நாளில் காணப்படும். இப்போது அன்பின் கரம் தம்பிக்குள் பிரவேசிக்கணும்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் அப்பா. அதே ஒரு வினோத்தவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம். எவ்வளோ பலவீனத்தில் இவரை தாங்கி பலப்படுத்தி ஊழியத்திலே பயன்படுத்துகிறீரே, நன்றி. இன்னொரு நல்ல உடல் சுகம் ஆரோக்கியம் பலன் தந்து இன்னும் இந்த ஊழியத்தை அப்பா மகிமையோடு செய்ய புது பலத்தை தாரும். சிஸ்டர் ஆசீர்வதிங்க, பாப்பா ஆசீர்வதிங்க, மகிமையான காரியங்கள் வாழ்க்கையிலே செய்யுங்க. இம்முட்டை எங்களோடு கூட நடத்தினதுக்காய் கோடி நன்றிகள் அப்பா. துதிகன மகிமையிலான ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை நாமத்திலே தாழ்மை உண்டுகிறோம் பிதாவே.
3: என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல வரல் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நடத்திருப்பதாக.

இறுதி தீர்ப்பு நாளில் எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய கூடுகை அதிர்வூற்றும் ஒன்று ஒரு நாள் வரும். அப்போது மனித குலத்தின் எல்லா பாதைகளும் ஒன்றாக சந்திக்கும். ராஜாக்களும் பிச்சைக்காரர்களும் நீதிமான்களும் தீயவர்களும் விசுவாசிகளும் சந்தேகிகளும் அனைவரும் ஒரே சிங்காசனத்தின் முன் பக்கத்தில் பக்கமாக நிற்பார்கள். எந்த பேரரசும் எந்த செல்வமும் எந்த அதிகாரமும் இந்த கூடுகையை தடுக்க முடியாது. இது எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய சந்திப்பு ஆகும். அந்த நாளில் வரலாறு முடிந்து நித்தியம் தொடங்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை ஒளியூட்டிய சூரியன் கூட தேவனுடைய முகத்தின் மகிமையின் முன் மங்கிவிடும். அந்த தருணத்தை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். கடல் தன் இறந்தவர்களை மீண்டும் கொடுக்கும், கல்லறைகள் திறக்கப்படும், மற்றும் ஒருபோதும் கேட்கப்படாத ஒரு குரல் ஊதுகையின் ஒலி வானில் முழங்கும். முழு பூமியும் படைப்பாளியின் குரலை கேட்க அமைதியாகும். அங்கு எந்த கடிகாரம் அல்லது நேரம் கணக்கிடும் சாதனமும் இருக்காது. நேரம் தனது முடிவை அடைந்திருக்கும். மற்றொரு காலத்தில் ஆட்டுக்குட்டியாக வந்தவர் இப்போது வெள்ளை சிங்காசனத்தின் முன் நீதியுள்ள முழுமையான நீதிபதியாக தோன்றுவார். ஒரு வார்த்தையும் நோக்கமின்றி பேசப்படாது. ஒரு உயிரும் அழைக்கப்படாமல் விடப்படாது. அந்த நாள் எல்லா பெயர்களும் சொல்லப்படும், எல்லா உண்மைகளும் வெளிப்படும், மற்றும் எல்லா முகமூடிகளும் அகற்றப்படும் நாளாகும். அது இறுதி தீர்ப்பு நாள். அப்போது கடவுளின் அன்பும் நீதியும் பரிசுத்தமும் சந்தித்து ஒவ்வொரு இதயத்தின் நித்திய விதியை நிர்ணயிக்கும் தருணம். வரலாற்றிலேயே மிகப்பெரிய நீதிமன்றம் அரண்மனைகளிலும் பூமியின் ஆலயங்களிலும் நடைபெறாது, ஆனால் கடவுளின் சிங்காசனத்திலேயே நடைபெறும். நம்மில் ஒவ்வொருவரும் எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லாமல் நித்தியத்தின் விதியை தீர்மானிக்கும் அந்த சந்திப்பில் பங்கேற்போம். ஒரு கணம் உள்ளது. அப்போது காலம் ஓடுவதை நிறுத்தி நித்தியத்தின் ஒலி ஒலிக்கத் தொடங்கும். அந்த கணமே கடவுளின் கடிகாரம் மனித வரலாற்றின் முடிவையும் தெய்வீக நியாயத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது. பைபிளில் எபிரேயர் 9:27 வசனத்தில் செய்யும் கூறப்பட்டுள்ளது, மனிதர்கள் ஒருமுறை மட்டும் மரிக்க வேண்டும், அதன் பிறகு நியாயம் வரும். அந்த நாளில் எந்த ஒரு பெயரும் மறக்கப்படாது, எந்த ஒரு இதயமும் அழைக்கப்படாமல் விடப்படாது. வாழ்வோரும் இறந்தோரும் படைப்பாளரின் முன்னிலையில் வர அழைக்கும் அந்த குரலை எதிர்கொண்டு முழு வானமும் அமைதியாகும். கம்பி ஊதப்படும் போது பூமியை ஆட்கொள்ளும் அந்த அமைதியை கற்பனை செய்து பாருங்கள். நகரங்களின் சத்தம் நிற்கும், எல்லைகள் மறையும், வானத்தை பிளக்கும் அந்த ஒளியின் முன் எல்லா மொழிகளும் அமைதியாகும். அப்போஸ்தலர் யோவான் இந்த காட்சியை வெளிப்படுத்தல் 20:12 விவரித்தார். நான் பெரியவர்களும் சிறியவர்களும் இறந்தவர்களை அரியணையின் முன் நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன். அங்கு எந்த சிறப்புரிமையும் பட்டமும் நிலையும் இருக்காது. எல்லோரும் நித்தியத்தின் முன் சமமாக இருப்பார்கள். அழைப்பு எதிர்க்க முடியாததாக இருக்கும். யாரும் நான் கேளவில்லை என்று சொல்ல முடியாது. பலர் முடிவென்று நினைப்பதை கடவுள் துவக்கமாக கருதுகிறார். அந்த தருணத்தில் காணாதது உண்மையாக மாறும், தொலைவாக இருந்தது தவிர்க்க முடியாததாக மாறும். ஒவ்வொரு ஆன்மாவும் தன் பெயரை நித்தியம் உச்சரிக்கும் ஒலியை கேட்கும். ஆன்மா தன் படைப்பாளியின் குரலை உணர்ந்து கொள்ளும். அந்த நாள் வானங்கள் எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய ஒன்று கூடலுக்கு சாட்சியாக இருக்கும். மனிதன் தன்னை மண்ணிலிருந்து உருவாக்கிய கடவுளை சந்திக்கும் சந்திப்பு. ஆனால் தீர்ப்பு தொடங்குவதற்கு முன் விவரிக்க முடியாத ஒன்று அனைவரின் கண்களுக்கும் வெளிப்படும். வெள்ளை அரியணை மற்றும் அதில் அமர்ந்திருப்பவர். யோவான் தூதர் சொற்கள் அடக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒன்றை கண்டார். நான் ஒரு பெரிய வெள்ளை அரியணையையும் அதில் அமர்ந்திருந்தவரையும் கண்டேன். அவருடைய முகத்திலிருந்து பூமியும் வானமும் ஓடிவிட்டன. வெளிப்படுத்தல் 20:11. இந்த அரியணையை விட அதிக மகிமை மிக்கதும் தூய்மையானதும் பயமுறுத்தும் ஒன்றும் இல்லை. இது மனிதர்களால் செய்யப்பட்ட தங்கத்தால் அல்ல, பூமியில் உள்ள அதிகாரத்தால் ஆதரிக்கப்படுவதும் இல்லை. இது முழுமையான பரிசுத்தத்தின் அரியணை. இதில் இருப்பவர் முன் தேவ தூதர்களுக்கே தங்கள் முகத்தை மூட வேண்டியதாகிறது. அந்த நாளில் இன்று நம்பிக்கையால் மட்டும் காணக்கூடியதை அனைவரும் காண்பார்கள். அரசாளுபவரின் முகம் கோபத்தை அல்ல நீதியை வெளிப்படுத்தும். அவர் பழிவாங்குதலை அல்ல உண்மையையே காட்டுவார். அவரது முன்னிலையில் உள்ளவர்களின் உள்ளங்களில் மறைந்திருப்பவை வெளிப்படும். ஏனெனில் வெள்ளை அரியணையின் முன் எல்லா முகமூடிகளும் அகற்றப்படும். அரசர்களும் பிச்சைக்காரர்களும் தீர்க்கதரிசிகளும் தீயவர்களும் அனைவரும் பக்கத்தில் பக்கம் நிற்பார்கள். ஒவ்வொரு பார்வையும் ஒளிக்கே எதிர்கொள்ளப்படும். அந்த ஒளி எதையும் நிழலில் விடாது.
இவர் ஆபிரகாம், மோசே, தாவீது ஆகியோரின் தேவன். இப்போது அவர் பூமியின் முழுமையான நீதிபதியாக வெளிப்படுகிறார். இந்த பார்வையின் முன் எந்த மனித வாதமும் போதுமானதாக இருக்காது. எந்த வழக்கறிஞரும், எந்த காரணமும், எந்த வேஷமும் அரியணையின் பிரகாசத்திற்கு எதிராக நிலைத்திருக்க முடியாது. இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறும். மறைக்கப்பட்ட எதுவும் வெளிப்படாமல் இருக்காது. லூக்கா 12:2. மூடிய வானத்தின் அமைதி நிலைபெறும் போது ஏதோ ஒன்று நடக்கத் தொடங்கும். புத்தகங்கள் திறக்கப்படும். ஒவ்வொரு பக்கமும் ஒரு ஆன்மாவின் கதையை சுமக்கும். திருத்தூதர் யோவான் எழுதியுள்ளார், புத்தகங்கள் திறக்கப்பட்டன. இறந்தவர்கள் புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்ததை பொறுத்து தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்பட்டனர். வெளிப்படுத்தல் 20:12. இந்த புத்தகங்கள் காகிதத்தில் செய்யப்படவில்லை, ஆனால் என்றென்றும் நிலைக்கும் நினைவில் உருவாக்கப்பட்டவை. அவை எண்ணங்கள், வார்த்தைகள், நோக்கங்கள் மற்றும் செயல்களை உள்ளடக்கியுள்ளன. ஈவன் நாம் நினைவில் கொள்ள தேவையில்லை என்று கருதும் சிறியவற்றையும். தெய்வீக நீதியின் எழுத்துக்கோள் எதையும் தவிர்க்காது, ஏனெனில் இரகசியமாக காணும் கடவுள் வெளிப்படையாகவும் பலனளிப்பார். இதை குறித்து சிந்தியுங்கள். ஒவ்வொரு அன்பு செயலும், ஒவ்வொரு மன்னிப்பும், ஜெபத்தில் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் அங்கே பாதுகாக்கப்பட்டுள்ளன. அதேபோல் ஒவ்வொரு அவமதிப்பு வார்த்தையும், ஒவ்வொரு பொய்யும், ஒவ்வொரு பெருமையும் அங்கே தங்கள் தடங்களை விட்டுள்ளன. இயேசு கூறினார், மனிதர்கள் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் அவர்கள் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். மத்தேயு 12:36. கடவுளின் தீர்ப்பு கொடூரமானது அல்ல, அது முழுமையானது. அவர் தவறாக தண்டிப்பதில்லை, ஆனால் முழு உண்மையையும் வெளிப்படுத்துகிறார். நற்செயல்களின் புத்தகங்கள் திறக்கப்படும் போது ஒரு குறிப்பிட்ட புத்தகம் மட்டும் நியமிக்கப்பட்ட நேரம் வரை மூடப்பட்டே இருக்கும். அது உயிரின் புத்தகம். அங்கேதான் கருணையை பெற்றவர்களின் பெயர்கள் எழுதப்பட்டுள்ளன. அவர்கள் இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள். இந்த புத்தகம் திறக்கப்படும் போது ஒவ்வொரு ஆன்மாவின் விதியும் வெளிப்படும், ஏனெனில் அதில் படிக்கப்படுவது மனிதன் செய்ததை அல்ல, கிறிஸ்து அவனுக்காக செய்ததை. அந்த நாளில் திறக்கப்படும் அனைத்து புத்தகங்களிலும் ஒரு புத்தகம் மட்டும் தூய தங்கத்தை விட பிரகாசமாகும். அது ஆட்டுக்குட்டியின் உயிரின் புத்தகம். அதில் செயல்கள் பதிவு செய்யப்படவில்லை, பெயர்களே பதிவு செய்யப்படுகின்றன. அதில் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு பேரும் மீட்கப்பட்ட ஒரு கதையையும், கிருபையால் சென்றடையப்பட்ட ஒரு ஆன்மாவையும் குறிக்கிறது. பிலிப்பியர் 4:3 பவுல் உயிரின் புத்தகத்தில் பெயர்கள் உள்ள தனது சக பணியாளர்களை பற்றி பேசுகிறார். கடவுளால் நித்தியத்தில் நினைவு கூறப்படுவது போல பெரிய வெற்றி எதுவும் இல்லை என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. அதில் பொறிக்கப்பட்டது காலத்தால் அழிக்க முடியாததும், பாவத்தால் களங்கப்படுத்த முடியாததும் ஆகும். இந்த புத்தகம் சாதனையின் விளைவு அல்ல, இரக்கத்தின் விளைவு. இது கிறிஸ்துவின் அன்பிற்கு தங்களை ஒப்படைத்தவர்களின் பெயர்களையும். இரட்சிப்பு என்பது ஒரு வெற்றி கிண்ணம் அல்ல, மன்னிப்பே என்பதை புரிந்து கொண்டவர்களின் பெயர்களையும் கொண்டுள்ளது. வெளிப்படுத்தல் 3:5 இயேசு வாக்குறுதி அளித்தார், வெற்றி பெறுபவனின் பெயரை நான் உயிரின் புத்தகத்திலிருந்து அழிக்க மாட்டேன். ஒவ்வொரு பக்கமும் சிலுவை வீணாக இல்லை என்பதற்கும், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எந்த குற்றச்சாட்டையும் விட வலிமையாக பேசுகிறது என்பதற்கும் சான்றாகும். இது விசுவாசம் உலகை மீறி பெற்ற வெற்றியின் பதிவாகும். ஆனால் இதில் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையும் உள்ளது. வெளிப்படுத்தல் 20:15 கூறப்பட்டுள்ளது, உயிரின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில் எரியப்பட்டார். இது நித்தியத்தை பிரிக்கும் கோடு. பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. நியாய தீர்ப்பு நாளில் இந்த வேறுபாடே ஒவ்வொருவரின் நித்திய வாழ்வை தீர்மானிக்கும். அந்த நேரத்தில் நீதிமான் நீதிபதி இயேசு அனைத்தையும் மாற்றும் ஒரு காரியத்தை செய்வார். அவர் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பார், ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் வெளிப்படுத்துவார். மத்தேயு 25 இயேசு நியாய தீர்ப்பின் முழு நோக்கத்தையும், பிரிப்பதற்கான அந்த தருணத்தையும் சுருக்கமாக காட்டினார். அனைத்து ஜாதிகளும் அவருடைய முன் கூடுவார்கள். ஒருவர் ஒருவர் பிரிப்பார், மேய்ப்பன் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல. வசனம் 32, அன்பும் நீதியும் சந்திக்கும் அந்த நிமிடம் இதுவே. மேய்ப்பன் தனது ஆடுகளை அறிவான். யார் விசுவாசத்தில் அவரை பின்தொடர்ந்தார்கள் என்பதை அவர் அறிவார். வெளிப்படையாக வாழ்ந்தவர்களையும் அவர் அடையாளம் காண்கிறார். அரியணை முன் எந்த மதத் தோற்றங்களும் இருக்காது, வெளிப்படையாக உள்ளங்கள் மட்டுமே இருக்கும்.
ஆடுகள் என்பது மேய்ப்பனின் குரலை கேட்டும் உலகம் எதிராக கூச்சலிட்டாலும் அதை பின்தொடர்ந்தவர்களே. இவர்கள்தான் பாராட்டுகளை நாடாமல் சேவை செய்தவர்கள், பதிலுக்கு எதுவும் எதிர்பார்க்காமல் அன்பு காட்டியவர்கள், யாரும் பார்க்காமல் உதவி செய்ய விரும்பியவர்கள். இயேசு அவர்களிடம் சொல்வார், என் பிதாவின் ஆசீர்வாதம் பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து உங்களுக்காக தயார் செய்யப்பட்ட ராஜ்யத்தை மரபாக பெறுங்கள். மத்தேயு 25:34. இந்த நேரத்தில் தங்களுக்காக மட்டும் வாழ்ந்தவர்களின் குறியீடாக உள்ள ஆடுகள் தங்களது அண்டைவரை புறக்கணிப்பது என்பது கிறிஸ்துவையே நிராகரிப்பதாகும் என்பதை புரிந்து கொள்வார்கள். இந்த பிரிவு என்பது மனிதர்களுக்கிடையிலானது மட்டுமல்ல, அவர்களின் விதிகளுக்கிடையிலானதும் ஆகும். ஒருபுறம் நித்திய வாழ்வுக்கான அழைப்பு கேட்கப்படும், மறுபுறம் நித்திய பிரிவின் பாரம் உணரப்படும். அந்த தருணத்தில் உண்மையான நம்பிக்கை எப்போதும் பலன்களை தந்தது என்பதை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் கடவுள் தன் முடிவற்ற நீதியில் தீர்ப்பு கண்மூடித்தனமாக நடைபெறாது என்பதை காட்டுவார். ஏனெனில் ஆன்மீக சாட்சிகள் மற்றும் வாழ்க்கையில் எடுத்த ஒவ்வொரு தேர்வையும் உறுதிப்படுத்தும் பதிவுகள் உள்ளன. ஒரு மனிதனும் கடவுளின் சிங்காசனத்திற்கு முன் தனியாக இருக்க மாட்டான். இறுதி தீர்ப்பு தனிப்பட்ட செயல் அல்ல, அது ஒரு பரலோக விசாரணையாகும். இயேசு சிறியவர்களின் தூதர்கள் என் பிதாவின் முகத்தை எப்போதும் காண்கிறார்கள் என்று உறுதிப்படுத்தினார். மத்தேயு 18:10 இது பரலோக உயிர்கள் நம் வாழ்வுகளுக்கு சாட்சி தருகிறார்கள் என்பதை குறிக்கிறது. அவர்கள் தெய்வீக கட்டளைகளை மட்டும் நிறைவேற்றுவதில்லை, ஆன்மீக நிகழ்வுகளையும் பதிவு செய்கிறார்கள். ஒவ்வொரு நற்காரியமும், ஒவ்வொரு நெறிப்படுத்தப்பட்ட தேர்வும், ஒவ்வொரு சிந்திக்காமல் சொன்ன வார்த்தையும் அனைத்தும் அந்த மறைமுகமான ராஜ்யத்தால் கவனிக்கப்படுகிறது. வானகம் சிறந்த பதிவுகளை வைத்திருக்கிறது, ஆனால் சாட்சிகள் தூதர்களில் மட்டும் மட்டுப்படவில்லை. அதேபோல் புத்தகங்களும் உள்ளன, அவற்றை யோவான் திறக்கப்படுவதை பார்த்தார். வெளிப்படுத்தல் 20:12 இவை தேவனின் சர்வ ஞானத்தின் வெளிப்பாடு, எதுவும் தப்புவதில்லை. பிரசங்கி 12:14 கூறுகிறது, தேவன் நற்கிரியை தீக்கிரியையான மறைபொருள்கள் அனைத்தையும் நியாய தீர்ப்புக்கு கொண்டு வருவார். இந்த நித்திய பக்கங்களில் செயல்களுக்கும் மேலானவை உள்ளன, அவை நோக்கங்களையும் பாதுகாக்கின்றன. நாம் என்ன செய்தோம் என்பது மட்டுமல்ல, ஏன் செய்தோம் என்பதும் முக்கியம். மற்றும் இறுதியாக 3வது சாட்சி, அது மனசாட்சிதான். பவுல் ரோமர் 2:15-16 வசனங்களில் மனசாட்சி சாட்சி அளிக்கிறது என்றும், எண்ணங்கள் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டவோ தங்களை தாங்களே பாதுகாப்பதோ செய்கின்றன என்றும் எழுதியுள்ளார். அந்த நாளில் மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் புறக்கணித்த அந்த உள்ளார்ந்த குரலை கேட்பான். அது அவனது தேர்வுகளை உறுதிப்படுத்தவோ அல்லது குற்றம் சாட்டவோ செய்யும். அப்பொழுது இந்த சாட்சிகள், தேவ தூதர்கள் பதிவுகள் மற்றும் மனசாட்சி முன்னிலையில் தேவன் நீதியோடு நியாயம் தீர்ப்பார். தீர்ப்பு வழங்கப்படும் போது பூமியின் அரசர்களும் அதிகாரமும் கொண்டவர்களும் ராஜாதி ராஜாவுக்கு முன் தலை வணங்குவார்கள். அந்த மகா நாளில் தனிநபர்கள் மட்டுமல்ல, முழு நாடுகளும் அந்த சிங்காசனத்தின் முன் நிற்கும். இயேசு கூறினார், எல்லா ஜாதிகளும் அவருடைய முன் கூடுவார்கள். மத்தேயு 25:32 ஜனங்கள், ராஜ்யங்கள் மற்றும் அரசாங்கங்கள் உண்மையான அரசரின் முன் நின்று விசாரணை செய்யப்படுவார்கள். கொடிக்களை விழும், பூமியின் சிங்காசனங்கள் பயனற்றதாகிவிடும், மனிதர்களின் கிரீடங்கள் தங்கள் பிரகாசத்தை இழக்கும். ஏனெனில் அந்த கணத்தில் மனித அதிகாரம் அனைத்தும் தெய்வீக அதிகாரத்தின் முன் நிற்கும். அநியாயமாக ஆட்சி செய்தவர்கள் பூமியின் சிங்காசனம் அவர்களை வானத்தின் சிங்காசனத்திலிருந்து விடுவிக்காது என்பதை புரிந்து கொள்வார்கள். வெளிப்படுத்தல் புத்தகம் ஆட்டுக்குட்டியை ராஜாதி ராஜாவும் ஆண்டவர்களின் ஆண்டவரும் என காட்டுகிறது. வெளிப்படுத்தல் 19:16 அவரது முன் பேரரசுகளை ஆட்சி செய்தவர்களும் பெயரில்லாமல் வாழ்ந்தவர்களும் அனைவரும் தலை வணங்குவார்கள். மனித வரலாறு நித்தியத்தின் பார்வையில் மறுபரிசீலனை செய்யப்படும். வாழ்க்கைகள், மக்கள் மற்றும் தலைமுறைகளை பாதித்த ஒவ்வொரு முடிவும் தெய்வீக நீதியின் தராசில் அளக்கப்படும். எந்த உத்தரவும், எந்த போரும், எந்த அதிகார செயலும் பதிலில்லாமல் இருக்காது. தேவன் ஜாதிகளுக்கு நீதியை வழங்குவார், அவர்தான் பூமியின் உண்மையான நீதிபதி என்பதை காட்டுவார்.
இந்த தருணத்தை தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே அறிவித்துள்ளனர். யோவேல் 3:12, ஜாதிகள் விழித்தெழுங்கள், ஏனெனில் அங்கே நான் சுற்றியுள்ள அனைத்து ஜாதிகளையும் நியாயம் தீர்க்க அமர்வேன் என்று அறிவிக்கிறது. இது தீர்க்கதரிசியின் நிறைவேற்றமும் மனித அகந்தையின் முடிவும் ஆகும். வெள்ளை ஆசனத்தின் முன் பெரியவர்களும் அதிகாரிகளும் தேவனின் தூய்மைப்படுத்தும் நெருப்பு பட்டங்களை பார்க்காது என்பதை உணர்வார்கள். அவர் செயல்களின் மதிப்பை சோதிப்பார், மற்றும் அதுவே அந்த நெருப்பே உண்மை எது, வெளிப்படையானது எது என்பதை வெளிக்கொணரும். செயல்கள் நித்திய உண்மையின் நெருப்பால் சோதிக்கப்படும். திருத்தூதர் பவுல் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த காட்சியை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொருவரின் செயலும் வெளிப்படும், ஏனெனில் அந்த நாள் அதை வெளிப்படுத்தும், அது நெருப்பில் வெளிப்படும். 1 Corinthians 3:13, இறுதி தீர்ப்பில் தேவனின் நெருப்பு அழிக்காது, அது வெளிப்படுத்தும். அது தூய்மையானதை அசுத்தமானதிலிருந்து, அன்புக்காக செய்யப்பட்டதை வீணாக செய்யப்பட்டதிலிருந்து பிரிக்கிறது. எதுவும் தப்பிக்காது. உள்ளார்ந்த நோக்கங்கள், தூண்டுதல்கள் மற்றும் இரகசியங்கள் உண்மையின் ஜுவாலையால் தூய்மைப்படுத்தப்படும். இது தெய்வீக நீதியின் நெருப்பு. அது பொய்யை அழித்து நேர்மையை உயர்த்துகிறது. பலர் மனிதர்களின் கண்களில் பெரிய செயல்களை செய்திருக்கலாம், ஆனால் அவை தேவனுக்கு முன்பு வீணானவை. மற்றவர்கள் அமைதியில் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கொண்ட பாலங்களை கட்டியிருக்கிறார்கள், ஒருபோதும் பாராட்டுகளை பெறாமல். நியாயத்தீர்ப்பு நாளில் எல்லாம் தலைகீழாகும். சிறியதாக தோன்றியது பெரிதாக மாறும், மற்றும் மகிமையாக தெரிந்தது வெறுமையாக வெளிப்படும். ஏனெனில் தேவனின் நெருப்பு வெளிப்பாட்டை அளவிடாது, அது சாராம்சத்தை அளவிடும். அது யார் பாறையில் கட்டினார்கள், யார் மனித அகந்தையின் மணலில் கட்டினார்கள் என்பதை காட்டும். பவுல் தொடர்கிறார், யாருடைய செயல் நிலைத்திருக்கிறதோ அவன் ஒரு வெகுமதி பெறுவான். 14, நெருப்பு விசுவாசிகளை அழிக்க வரவில்லை, அவர்களை வெகுமதிக்காக வருகிறது. அது நித்தியத்தின் வடிகட்டி, விசுவாசத்தின் சோதனை. மற்றும் தீயில் எரிவது முடிந்த பின் மீதமிருப்பது தூய தங்கம் போலிருக்கும். அப்போது சிங்காசனத்தின் முன் ராஜா தன் ஊழியர்களை அழைத்து அவர்களுக்கு அவர்களுக்கு உரியதை, நீதிமான்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட நித்திய வெகுமதியை வழங்குவார். நீதிமான்களின் தீர்ப்பு ஒரு பயத்தின் தருணமாக இருக்காது, ஆனால் ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். திருத்தூதர் பவுல் உறுதியாக சொல்கிறார், ஏனெனில் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நீதிமன்றத்தின் முன் நிற்க வேண்டும். ஒவ்வொருவரும் தன் உடலில் இருந்த போது செய்த நன்மை அல்லது தீமைக்கேற்ப தக்க பலனை பெறும்படி. 2 Corinthians 5:10, இந்த நீதிமன்றம் தண்டனைக்கானது அல்ல, வெகுமதிக்கானது. அந்த நாளில் ஆண்டவர் விசுவாசத்திற்கு உள்ள மதிப்பையும், தியாகத்தின் விலையையும், நிலைத்திருப்பின் சக்தியையும் வெளிப்படுத்துவார். அங்கே ரகசியமாக சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தின் முன் நினைவூட்டப்படும். ஜெசு அன்பின் சிறிய செயலை கூட வெகுமதி அளிப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார். என் பேரில் யாராவது ஒரு குளிர்ந்த தண்ணீர் கோப்பை மட்டும் கொடுத்தாலும் அவன் வெகுமதியை இழக்க மாட்டான். 10:42, இது தேவனுடைய பார்வைக்கு எதுவும் தப்புவதில்லை என்பதை காட்டுகிறது. முடிவு வரை விசுவாசத்தை காத்தவர்களுக்கு மகிமையின் கிரீடமும், நீதியின் கிரீடமும், நித்திய ஜீவனின் கிரீடமும் வழங்கப்படும். அங்கே பொறாமையோ ஒப்பீட்டோ இருக்காது. வெறும் நன்றியும் பரிபூரணமான அன்புடன் வெகுமதி அளிப்பவரை நோக்கி மரியாதையும் மட்டுமே இருக்கும். வெகுமதிகள் பெருமையின் கோப்பைகள் அல்ல, ஆனால் விசுவாசமான சேவையின் சின்னங்கள். நியாயமானவர்கள் தங்கள் வெகுமதியை பெறும்போது அவர்கள் சிங்காசனத்தின் முன் விழுந்து தங்கள் கிரீடங்களை ஆட்டுக்குட்டியின் காலடியில் எறிவார்கள். வெளிப்படுத்தல் 4:10, அவர்கள் செய்த அனைத்தையும் கிறிஸ்துவின் கிருபையால் மற்றும் அவரில் தான் செய்ததாக அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். அப்போது பரலோகம் நித்தியத்திலே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வார்த்தைகளை கேட்கும். நன்றாக நல்லதும் விசுவாசமானதுமான ஊழியக்காரனே. ஆனால் நியாயமானவர்கள் மகிமையை பெறும்போது, இறுதி தீர்ப்பு தேவனால் தானாக அறிவிக்கப்படும் போது தீயவர்களின் விதி முடிவடையும். ஒரு தருணம் வருகிறது, அப்போது பரலோகம் அமைதியால் நிரம்பி தேவனின் தீர்ப்பு முழு படைப்பிலும் ஒலிக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகம் கூறுகிறது, உயிரின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில் எரியப்பட்டார். வெளிப்படுத்தல் 20:15, இது வரலாற்றில் மிக முக்கியமான தருணம், திரும்ப முடியாத ஒரு கட்டம். பூமியில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நித்தியமானவையாக மாறுகின்றன. ஒவ்வொரு ஆன்மாவும் தானே தேர்ந்தெடுத்த விதியை பெறுகிறது.
வாழ்க்கையில் வழங்கப்பட்ட தேவனின் அன்பு இப்போது நிறைவேற்றப்பட்ட நீதியாக மாறுகிறது. அருளின் காலம் முடிந்து நீதியின் காலம் தொடங்குகிறது. தீக்குளம் என்பது கொடூரத்தின் சின்னம் அல்ல, ஆனால் நீதிமானும் அநீதிமானும் ஒளியும் இருளும் இடையே நிரந்தரமாக பிரியும் ஒரு சின்னம். தேவன் நரகத்தை மனிதனுக்காக அல்ல, சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்காகவே உருவாக்கினார். மத்தேயு 25:41. ஆனால் ரட்சிப்பின் வழியை நிராகரித்தவர்கள் தாங்களாகவே தேவனில்லாத ஒரு நித்தியத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த தருணத்தில எல்லா சந்தேகங்களும் மறைந்துவிடும். அனைவரும் நீதிபதி நீதிமானாக இருந்தார் என்றும் அவரது இரக்கம் வாழ்க்கையின் கடைசி நொடி வரை வழங்கப்பட்டது என்றும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் விசுவாசமாக இருந்தவர்களுக்கு தீர்ப்பு முடிவல்ல, அது மகிமையான ஒன்றின் தொடக்கம். தீயை அழித்து மரணம் வெல்லப்பட்ட பிறகு ஒரு புதிய விடியல் எழும். யோவான் இந்த தரிசனத்தை விவரிக்கிறார். நான் ஒரு புதிய ஆகாயத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். வெளிப்படுத்தல் 21:1. வலி மற்றும் கண்ணீரின் பழைய உலகம் என்றும் மறைந்து போகும். தேவன் தாமாகவே அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார், ஏனெனில் தீர்ப்பு ரட்சிக்கப்பட்டவர்களின் நித்தியத்துக்கு இடம் கொடுக்கும். தீர்ப்புக்கு பிறகு பாவம் முற்றிலும் வெல்லப்பட்டதும் தேவன் நித்தியத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவார். யோவான் எழுதுகிறார், நான் ஒரு புதிய ஆகாயத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், ஏனெனில் முதல் ஆகாயமும் முதல் பூமியும் மறைந்துவிட்டன. வெளிப்படுத்தல் 21:1. காலம், வலி மற்றும் மரணம் கெடுப்பித்த அனைத்தையும் தெய்வீகமான பரிபூரணத்தால் மீண்டும் உருவாக்கப்படும். பிரபஞ்சம் அதன் முதன்மை நிலைக்கு திரும்பும். கண்ணீர் இல்லாமல், போர் இல்லாமல், விடைபெறல் இல்லாமல். ஆரம்பத்தில் ஒளி உண்டாகுக என்று கூறிய படைப்பாளர் இப்போது இதோ நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன் என்று கூறுகிறார். இந்த புதிய உலகில் தேவனின் இருப்பே அனைத்தையும் ஒளிரச் செய்யும் சூரியனாக இருக்கும். தேவன் அவர்களுடன் வாசிப்பார், அவர்கள் அவருடைய ஜனமாக இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 21:3. இனி ஆலயம் இருக்காது, ஏனெனில் ஆண்டவர் தாமே நித்திய பரிசுத்த ஸ்தலமாக இருப்பார். ஏதேன் தோட்டத்தில் இழந்த ஒற்றுமை மீண்டும் நிலை பெறும். மீட்கப்பட்டவர்கள் தந்தையுடன் முகாமுகமாக வாழ்வார்கள். காலம் இனி இருக்காது, அன்பே ஒரே சட்டமாக இருக்கும். இரவாத உடல் இரவாத தன்மையை அணிவிக்கும். நித்திய வாழ்வு இனி தொலைவிலான கனவாக இருக்காது, அது வீடாகும். தூதர்களும் பரிசுத்தர்களும் பாடும் குரல்கள் ஒரு சிறந்த இசை ஒத்திசைவை உருவாக்கும். மீட்கப்பட்டவர்கள் பாடலுடன் நித்திய காலம் தொடங்கும். பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டி தகுதியுடையவன். வெளிப்படுத்தல் 5:12. இது இறுதி வெகுமதி, எல்லா விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் நிறைவேற்றம். ஆனால் அந்த நாள் வரைக்கும் ஆவி இன்னும் இதயங்களை அழைக்கிறது. நித்தியத்தின் பக்கத்தை தேர்வு செய்ய இன்னும் நேரம் இருக்கிறது என்று நினைவூட்டுகிறது. ஏனெனில் கடைசி கம்பை ஊதும் முன் தேவனின் குரல் இன்னும் ஒலிக்கிறது. இன்றுதான் தீர்மானிக்க வேண்டிய நேரம். திருத்தூதர் பவுல் அன்போடும் அவசரத்தோடும் எச்சரித்தார், இப்போதுதான் ஏற்றுக்கொள்ளத்தக்க நேரம், இப்போதுதான் இரட்சிப்பின் நாள். 2 கொரிந்தியர் 6:2. ஒவ்வொரு இதய துடிப்பும் நித்தியம் தொடங்கும் முன் தேவனிடம் திரும்ப ஒரு புதிய வாய்ப்பாகும். அருளின் காலம் இன்னும் முடிவடையவில்லை. வானம் இன்னும் விரிந்திருக்கிறது. ஆவியின் குரல் தூரமாகி போனவர்களை இன்னும் அழைக்கிறது. யாரும் அந்த நாள் அல்லது நேரத்தை அறியவில்லை. ஆனால் ராஜா திரும்பும் போது தாம் எந்த பக்கத்தில் நிற்பது என்பதை ஒவ்வொருவரும் தேர்வு செய்யலாம். நியாய தீர்ப்பிற்கு தயாராகுவது பயத்தில் அல்ல, நம்பிக்கையில் தான். தண்டனை தீர்ப்பு சிலுவையில் தான் மாறுகிறது. மனந்திரும்புதலில் தான் கடந்த காலம் தனது அதிகாரத்தை இழக்கிறது. இயேசு கூறினார், என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புகிறவன் நித்திய ஜீவனை பெறுகிறான். அவன் நியாய தீர்ப்பிற்கு வருவதில்லை, ஆனால் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் கடந்துவிட்டான். யோவான் 5:24. தன் வாழ்க்கையை கிறிஸ்துவிடம் ஒப்படைக்கும் ஒருவர் வெள்ளை ஆசனத்தை கண்டு பயப்படுவதில்லை, ஏனெனில் நியாயம் வழங்குபவர் அவரை அன்பால் மீட்டவரே. ஆட்டுக்குட்டி விசுவாசிகளுக்கான வழக்கறிஞராகவும் இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு ஆன்மாவும் இன்னும் நேரம் இருக்கும்போது தீர்மானிக்க வேண்டும். கஹளத்தின் ஒலி நாம் நினைப்பதை விட அருகில் உள்ளது. முடிவின் அறிகுறிகள் ஏற்கனவே காட்சியளிக்கின்றன. இறுதி நியாய தீர்ப்பு வரலாற்றிலேயே மிகப்பெரிய கூடுகையாக இருக்கும். அங்கு அனைவரும் இருப்பார்கள். கேள்வி இது, எல்லாவற்றையும் காணும் அவருக்கு முன் நீ எப்படி நிற்பாய்?
நாம் இன்று எடுக்கும் தேர்வுகளில் நித்திய வாழ்வு இப்போது எழுதப்படுகிறது. இறுதி நாள் வந்த போது வெள்ளை ஆசனம் வெளிப்படும். அப்பொழுது மனம் திரும்புவதற்கான நேரம் இருக்காது. ஆனால் இன்று இதயம் இன்னும் துடிக்கும் போது, கிருபை அழைக்கும் போது, ரட்சிப்பின் வாசல் திறந்தே உள்ளது. இயேசு தண்டிக்க விரும்பவில்லை, அவர் ரட்சிக்கவே வந்தார். ஒரு நாள் உலகை நியாயம் செய்வார் என்பவர் இன்று மன்னிப்பை வழங்குபவரே. சிலுவை என்பது முன்கூட்டியே நடந்த நீதிமன்றம். அங்கு ஆட்டுக்குட்டி நமக்கான தண்டனையை தன் மீது எடுத்துக் கொண்டார். அவரில் நீதியும் இரக்கமும் ஒன்றிணைந்தன. பலர் கடைசி நியாய தீர்ப்பை பயப்படுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவில் இருப்பவருக்கு பயப்பட தேவையில்லை. ஏனெனில் இயேசுவின் இரத்தம் கடந்த காலத்தை அழிக்கிறது, நிகழ்காலத்தை மீட்டெடுக்கிறது மற்றும் நித்திய எதிர்காலத்தை உறுதி செய்கிறது. அவர்தாமே கூறினார், நான் உயிர் தெழுதல் மற்றும் உயிர், என்னை நம்புகிறவன் ஈவன் தோ ஹி டைஸ் வாழ்வான். யோவான் 11:25. நியாய தீர்ப்பு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு முடிவாக இருக்காது. இது நம்மை முதலில் நேசித்தவருடன் நித்தியத்திற்கான தொடக்கமாகும். இப்போது எடுக்கும் ஒவ்வொரு தேர்வும் நித்தியத்தில் என்றும் ஒலிக்கப் போகிறது. அதனால் இந்த செய்தி உன் இதயத்தை தொற்றிருந்தால் உன் மனதை கடினப்படுத்தாதே. பரிசுத்த ஆவி இன்று உன்னை அழைக்கிறார். இயேசு கதவை தட்டுகிறார். திறக்கிறவரிடம் அவர் உள்ளே வந்து தங்குவார். இந்த வீடியோவின் செய்தியை நீ புரிந்திருந்தால் லைக்கை கிளிக் செய்து கருத்துகளில் எழுதவும். கர்த்தராகிய இயேசுவே, உமது திரும்பி வருகையின் நாளில் நான் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன். ஆமீன்.

ஒரு நாள் இயேசு வரப்போகிறார். நீங்கள் தேவாலயத்தில் இருக்கலாம், நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் இருக்கலாம், நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கலாம். அவர் தன் தனிப்பட்ட தோற்றத்தை வெளிப்படுத்தும் போது நீங்கள் தயார் நிலையில் இருக்க கடவுள் அருள் புரிவாராக. என் கடவுளே, அவர் தோன்றும் நிகழ்வு ஒரு ஞாயிறு காலை நேரத்தில் நடந்தால் என்ன ஆகும்?

0: நண்பா பாரு, அதான் நான் சொல்றதுதான். மயாமி ஹீட் தங்கள்கிட்ட ஜேம்ஸ் வெயிட் வாஷ் இருக்கிறார்கள் என்பதால எல்லாம் அவர்களுக்கே என்று நினைக்கிறார்கள். நியூகாஸ்டில் 24 புள்ளிகள் முன்னிலையில் இருக்கிறார்கள் நண்பா. ஆனாலும் அவர்கள் முடிவில்
1: ஆனா பாரு நண்பா, எல்லாரும் தெரியும் மயாமி எல்லா விதமான பைத்தியக்காரமான விளையாட்டு முறைகளும் வச்சிருக்காங்க. அவர்கள் நாள் முழுக்க பிக் அண்ட் ரோல் விளையாடுறாங்க. 4 நபர்களும் கார்டுகளும் சேர்ந்து எல்லாரும் அவர்களுடைய அம்மாவும் கூட மயாமி ஓர்லாண்டோவோட ஒப்பிடும் போது சின்னதுதான் என்று தெரியும்.
2: புரியுதா? 8 பேர்.
0: அதற்கு பிறகு ஓர்லாண்டோ அணி ஒரு பைத்தியத்தை போல விளையாடத் தொடங்கினார்கள். என் நண்பா, அந்த இளம் வீரர்கள் அங்கிருந்து திடீர் என்று பாய்ந்து வந்தார்கள். அங்கிருந்து நண்பா அவர்கள்
3: அப்போ ஹீட் எங்க இருந்தாங்க?
1: எங்கும் வலிமையா இருக்கவே இல்லை.
4: நான் நினைச்சேன்
5: அவங்க சவுத் பீச்ல நீந்திக்கிட்டு இருந்தாங்க.
6: அவருடைய கை
1: திரும்பி வந்து 15 பாய்ச்சுனா ஹீட் எங்கே? ஜோ கூப்ஸ காணல. அவங்க சவுத் பீச் வெயில்ல நீந்தினாங்க. ட்வைட் சொல்ற மாதிரி கடுமையா விளையாடு, இல்லன்னா உட்காரு.
0: எங்காவது நேரம் உண்டு, நான் உள்ள
1: போய்
0: இறங்கு. ஹே
1: பாரு,
0: மீண்டும்
1: இப்போ வியாழக்கிழமை, ஞாயிறு வந்தாச்சு. கடைசி வேளை நீ என்னை முதல் ஞாயிறுக்கு தள்ளிட்ட.
0: இத உனக்காக வச்சுக்கலாமா?
1: இந்த முறை ரேசர் எனக்கு கிடைக்குமா தயவு செஞ்சு?
7: ஆமாம் ரேவ், உனக்கு வாங்கி தர்றேன்.
6: வாங்கி தரேன், இங்க இருக்கலாம்.
8: நாம இங்க இருக்கலாம். மியாமிக்கு கவலைப்பட வேண்டுமா? இப்போ அவங்களுக்கு பெரிய முன்னிலை இருக்கு, ஆனா கடைசியில் அதை இழந்து விடுறாங்க. இப்போ லேக்கர்ஸ்,
0: அவங்களுடைய அணி
8: லேக்கர்ஸா? லேக்கர்ஸ் அப்படி பண்ணுவாங்க, ஆனா பெரும்பாலும் கடைசியில ஜெயிச்சுடுவாங்க. அதுதான் உண்மையான அணி.
0: உண்மையா சொன்னா பசங்களா எனக்கே தெரியல, ஏன்னா நான் அந்த போட்டியை பாக்கல.
8: பாக்கலையா?
0: நான் போட்டி பார்த்து கொண்டிருக்கல, நான் CNN பார்த்து கொண்டிருந்தேன். CNN அங்க நடக்கிற எல்லா முட்டாள்தனங்களையும் கவனிக்கிறேன். நீங்க எல்லாம் அதை பாக்கலையா? ஐயோ, இந்த விஷயங்கள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நான் சொல்றேன், அதுவும் எனக்கு எங்க அம்மா நம்ம பசங்களா இருந்தப்போ சொன்னதை நினைவூட்டுது. தெரியுமா, நம்ம கடைசி நாட்களில் வாழ்றோம்னு சொல்லுவாங்க, இவ கடைசி நாட்கள் மாதிரிதான் இருக்கு. நாம
2: நீண்ட நாட்களாகவே இந்த கடைசி நாட்களில வாழ்ந்து கொண்டிருக்கோம். என்ன, நாம கடைசி
0: அந்த காலகட்டங்களில்
1: போதுகளில் இருந்தே. சரிதானே ரால்ஃப், என்ன வெறுக்காதே. சரி சொல்லு. எல்லாரும் அமைதியா இருங்க, நான் முடிவெட்டத்தான் வந்தேன். பொறு நண்பா.
0: கவனிங்க, நான் சொல்றேன், நம்ம தலைகளை மணலில புதைச்சு எதுவும் நடக்கலன்னு நடிக்க முடியாது. நம்ம சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் பாருங்க, இப்போ நடக்கிற எல்லா சம்பவங்களையும் பாருங்க. இந்த எண்ணெய் விலை உயர்வு, பெட்ரோல் விலை ஒரு கேலனுக்கு $5. நண்பர்களே, இந்த விஷயங்கள் எல்லாம் நான் சொல்றேன், லிபியா ஈஜிப்தில் நடக்கிற குழப்பத்தோட நேரடி தொடர்பு உடையவை.
3: நண்பா, அவங்க அப்படிதான் நம்ப வைக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய எண்ணெய் இருக்கு. வாஷிங்டன் தலைவர்கள் நம்மளை எப்பவும் பதற வைக்கத்தான் நினைக்கிறாங்க. நீ விரும்பணும்
1: அதை செய்ய
0: நண்பா, அதை செய்யணும். இல்ல
8: இல்ல இல்ல இல்ல, அது அவ்வளவு எளிது இல்லன்னு நினைக்கிறேன்.
0: இல்ல மைக், வா நண்பா, நீ குடிக்க ஆரம்பிக்கலன்னு சொல்லாத.
8: கூல் எய்டு குடிச்சிட்டியா இல்லையா? நான் சொல்றேன், இந்த உலக முடிவுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி தோணுது தம்பி. டீம் நீயும் கேள் தம்பி, நாமும் சுவிசேஷம் சொல்ற ஊழியக்காரங்க தானே, நாமும் இதை உணரணும் நண்பா. வா தம்பி. நான்
1: இன்னொரு விஷயம் சொல்றேன், 2 வாரங்களுக்கு முன்னாடி நான்
0: அப்போது ஹோப்வெல்லில் இருந்தேன்.
1: நான் இருந்தேன், அவர் அதை பத்தி முழுக்க பிரசங்கம் பண்ணினாரு.
8: இது ராப்சர் நிகழ்வை பற்றி தான்
1: நான் சொல்றேன். அவர் சொன்னதை பார்த்தா, அது வரும்போது நீ ரெடி இல்லனா நீ பின்னாடி விட்டு விடப்படுவாய். அது
8: நிச்சயம்
1: மோசமா இருக்கும், அது மிகவும் பயங்கரமாக இருக்கும்.
8: வா நண்பா, அதெல்லாம் விட்டுடு, நான் முயற்சிக்கிறேன்.
1: தம்பி, இங்க பிரார்த்தனை கூட்டம் நடத்துறோமா இல்ல அந்த கிளிப்பர்ஸால என்னுடைய வெட்ட போறியா?
8: ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஹே ஹே ஹே, என்ன கேள்.
1: ஹே,
0: கண்ணாடி கொடு மகனே. ஆம் காதல்.
1: அதுதான் சரி. பாரு நண்பா, உலகம் முடிவுக்கு வரப்போகுதுன்னா நான் அவளை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் தான் விரும்புறேன்.
0: உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் செய்த இந்த உதவிக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை மிகவும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். காலை வணக்கம் பாஸ்டர் டீம். ஹே, காலை வணக்கம் பாம். ஹே லீல் வில்லியம், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நான் சரி பாம். தெரியுமா, பாஸ்டர் டீமுடன் நான் இங்க KHMT முடிச்சிட்டேன். நீங்க காத்திருக்க விரும்பினா
9: வில்லியமை இங்க விட்டுட்டு 30 நிமிஷத்துல திரும்பி வரலாமா?
1: முடிச்சிட்டேன், பரவாயில்ல, பாத்துக்கறேன்.
9: நான் அப்படியே தெருமுனை வரைக்கும் வேகமா ஓடி போய் என் நகங்களை எல்லாம் அழகா சரி செஞ்சுக்கிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளேயே கண்டிப்பா இங்கேயே திரும்பி வந்துடுவேன். அதிகபட்சம் அவ்வளவுதான் ஆகும்.
1: பரவாயில்ல, குட்டி வில்லியமை நான் பாத்துக்கறேன், அவன் நலமாக இருப்பான். நன்றி மிஸ்டர் ஏ.
9: ஓ, நீங்களா? உங்களை இங்கே பார்ப்பேன் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாளை காலை வெள்ளில் உங்களை பார்க்க போகிறேனா?
10: நிச்சயமாக நாளை காலை வெள்ளில என்ன பார்க்க போகிறீர்கள்.
9: சரி,
10: காலை
9: நான் அதை எதிர்பார்க்கிறேன். சரி,
10: சூரிய உதயம்.
9: நாம் மீண்டும் அப்புறம் சந்திப்போம், கவனமா பார்த்துக்கொள். சரி.
11: உன்னுடைய சகோதரன் அங்கே எதை அவ்வளவு தீவிரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறான்? எனது அருமை நண்பா, இங்கே கொஞ்சம் வா.
0: வா தம்பி, என்ன பார்க்கிறான்? நிறுத்துங்க.
12: அதுதான்.
10: இல்ல பாஸ்டர், இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க அந்த கிணட்டடியில் இருப்பீங்களா? எனக்கு தாகம் ரொம்ப அதிகமா இருக்கு.
0: ஆனா நிச்சயமாக
12: நீ அந்த இடத்துல நிச்சயமா தொடர்ந்து நீடித்திருப்பாய். அது மட்டுமல்லாம அங்கே நடக்கவிருக்கும் அந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால்?
10: கெட்டது நண்பா, அது கெட்டது என்று உனக்கே தெரியும். நண்பா கவனமாக இரு.
0: நண்பா இங்க பாரு,
10: இங்க பாரு நண்பா.
0: ஏ இங்க பார்.
10: நீங்களும் உங்க அம்மாவும் இன்னைக்கு பிளான்ல இருக்கீங்களா? சும்மா
9: அந்த பக்கத்துல.
0: நண்பா, ஏய் நண்பா, நீ உன் நேரத்தை வீணாக்குற நண்பா.
10: என்ன,
13: அவங்க எப்படி உள்ள வந்தாங்க, அங்க போய் சிரமப்பட்டு பாஸ்டரை பார்த்தாங்கன்னு நீ பாத்தில்லையா?
10: ஆமா, நான்
12: பார்த்தேன்.
10: தெரியுமா ரெவரண்ட், இவ்வளவு வருடங்களுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சது குறைஞ்சது அந்த காலர் தான் இல்லாதது. சரி
0: சரி
10: சரிங்க.
0: நீ இப்ப முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே நல்ல ஆரோக்கியமாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கிறேன்னு பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
10: வா
0: வில்லியம், நீ அடுத்ததா?
12: ஏய் நீ அடுத்ததா?
0: அடுத்தது நீ. வா பின்னாடி உட்கார். லூயி, போன ஞாயிறு ஹோப் வெல்லியில் தண்ணீர் சாட்சியம் எடுத்தியா? நிஜமா?
14: ஆமா சார், அங்க உட்காந்து பரலோகம் ராப்சர் பத்தி பேசினேன். நரகத்துக்கு போகாம இயேசுவோட பரலோகம் போகணும்னு அம்மா கிட்ட சொன்னேன், சண்டே ஸ்கூல்ல படிச்ச மாதிரி.
10: உண்மையா? சரி சரி
0: சரி, உண்மையா. உன்னை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ தம்பி.
10: சரி நண்பா.
15: என்ன விஷயம் ஜெயமன்?
10: சரி,
0: இதை எப்படி செய்யறது? அந்த முடிய வச்சுப்பியா இல்லனா கொண்டாடுறப்ப மாத்த போறோமா? என்ன இருக்கு?
16: விரைவில் தேவாலயம் முழுமை அடையும், கிறிஸ்துவும் மீண்டும் வருவார். ஒருவேளை ஞாயிறு காலை ராப் நேரத்தில் அவர் வந்தால் பலர் ஆச்சரியப்படுவார்கள், பலர் கத்துவார்கள், பலர் இப்போது உட்கார்ந்திருக்கிற இடத்திலேயே உட்கார்ந்திருப்பார்கள். அவர் வருவதால் ஏற்படும் விளைவுகள் என்ன? இயேசுவை நம்பி இறந்த அனைவரின் உடல்களும் அவரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். உயிருடன் இருக்கும் கிறிஸ்தவர்கள் தூக்கி கொண்டு போகப்படுவார்கள், அகற்றப்படுவார்கள்.

0: அவர்கள் 7 ஆண்டுகள் பெரிய துன்பங்களை எதிர்கொள்ள வைக்கப்படுவார்கள். தூக்கி கொண்டு போகப்படுபவர்களுக்கு இது மகிழ்ச்சியானதாக இருக்கும், ஆனால் பின்னால் விடப்பட்டவர்களுக்கு இது வருத்தமானதாக இருக்கும்.
1: வாங்க ஏ நண்பா, வாங்க வாங்க. ஓ வாங்க, ஆமாம் நண்பா, வாங்க வாங்க டங்கன், நல்லது.
2: காலை வணக்கம் ரயிலி.
1: காலை வணக்கம் பிராங்க்.
2: காலையிலேயே தயாராகிவிட்டீங்க இல்லையா?
1: ஆமாம், உடலை நல்ல நிலையில வைத்துக் கொள்ளணும். அந்த இதய பிரச்சனைக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கிறது என்று. இப்பொழுது வயது குறையவில்லை, ஒரு நாள் என்னுடன் ஓட வரலாமே. சிறிது உடற்பயிற்சி உங்களுக்கும் நல்லது.
2: சீக்கிரம் உங்களோட ஓட வரேன், ஆனா ஞாயிறு எனக்கு சரி வராதுன்னு தெரியுமே. சர்ச் வேலை இருக்கு, இன்னைக்கு காலையில வர்றீங்களா?
1: இல்ல, இன்னைக்கு நான் போக போறது இல்லைன்னு நினைக்கிறேன். விளையாட்டு ஆரம்பிக்கும் வீட்டுல நிறைய வேலை இருக்கிறது. நல்ல போட்டி ஆகும் ஹீட்ஸான் ஆண்டோனியோவில. சில நண்பர்கள் இன்று பிற்பகல் வரப்போறார்கள், நீங்களும் வந்து சேரலாமே.
2: ஆமா, தேவாலயத்துல அதிக நேரம் ஆகலைன்னா நான் வரலாம்.
1: மனுஷா, உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கு, தேவாலயம் முடிஞ்சுவிடும் விளையாட்டு ஆரம்பிக்கும் முன்னே.
2: பார்க்கலாம் எப்படி போகிறது என்று, அப்புறம் பேசலாம். சரியா?
1: சரி, அப்புறம் பார்க்கலாம். ஏய் வா டங்கன், வா வா டங்கன், நாம கொஞ்சம் வேலை செய்ய போறோம். டங்கன் வா, நாம வேலை செய்ய போறோம். வா வா வா வா டங்கன். சரி வா.
2: காலை வணக்கம் செல்லம், எப்படி இருக்கிறாய்? காலை உணவு நன்றாக இருக்கிறதா?
3: ஏயோ இயேசுவே, தயவு செய், நான் இல்லாம நீ என்ன செய்வாய்?
2: அதை தெரிந்து கொள்ள நான் விரும்பவில்லை, நீ என்னுடன் தான் இருக்க வேண்டும் பெண்ணே.
3: அப்படியா? நீ டை கட்டவும் டை ஸ்டேவை சரியா மாட்ட கத்துக்கிற வரைக்கும் இல்லையா?
2: மிகவும். அலிஷா, உன் சகோதரன் எங்கே?
4: அவர் தன் அறையில் இருக்கிறார்.
3: முகம் முழுக்க உணவு வச்சு பேசக்கூடாதுன்னு நான் உனக்கு என்ன சொன்னேன்?
4: மன்னிக்கவும், அவர் இன்னும் தன் அறையில் இருக்கிறார்.
2: ஏயோ தயவு செய் செல்லம், நீ முடித்து விட்டால் மேலே போய் அவனை கீழே வர சொல்ல முடியுமா? நான் தேவாலயத்திற்கு தாமதமாக போக விரும்பவில்லை, நாம் எல்லாம் சேர்ந்து கிளம்ப வேண்டும். சரியா?
4: சார்லஸ், அப்பா கீழே வந்து சாப்பிட சொன்னாரு.
3: அலிஷா ரெனி வில்சன், உன் அப்பா போக சொன்னாரு. நீ மேலே போய் உன் அண்ணனை காலை உணவுக்கு கீழே வர சொல்ல முடியுமா? சார்லஸ் கீழே வந்ததும் நான் என் உடையை அணிந்து தயாராக இருக்கிறேன்.
2: நினைத்து பாரு, இந்த வாரமும் தேவாலயம் கடந்த வாரம் போலவே கூட்டமாக இருக்கும்.
3: ஆமாம், எனக்கும் தெரியும். பரலோக பறிப்பு பற்றி பாஸ்டர் இன்னும் என்ன சொல்வார் என்று கேட்க காத்திருக்கிறேன். அதை பற்றி நினைத்தாலே உடம்பு நடுங்குகிறது. பாவமும் வேதனையும் ஓ வலியும் எல்லாம் இல்லாமல் போய்விடும்.
2: நினைத்து பாரு, மக்கள் நாம் இங்கே எப்போதும் இருப்போம் என்று நினைக்கிறார்கள் ஏவலின், ஆனா நான் மட்டும் சொல்றேன், இங்கிருந்து வெளியேற காத்திருக்கிறேன்.
3: நானும் அதே மாதிரிதான். இப்போ நடக்கிற

0: ஆனா பைபிளில் சொன்ன மாதிரியே நடக்குது. போர்கள், பசிக்கொலை, மக்கள் சிறிது ஒன்றுக்காக ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறார்கள். மனித உயிருக்கு எந்த மதிப்பும் இல்லையே. சொல்றேன், சொர்க்கம் இதைவிட நல்லதுதான் இருக்கணும்.
1: சார்லஸ்
2: மச்சான், என்ன
1: அப்பா சொன்னாரு? மேலும் இதனுடன் கூடுதலாக சேர்த்து
2: சாப்பிட தயாராக
1: சபைக்கு போவோம். இதோ வர்றேன். அப்பா கோபப்படுவார்.
2: என்னமோ பண்ணு, உங்களை வெறுக்கிறேன். சபைக்கு வந்தா உன் பக்கத்துல உட்காரலாமா?
1: முடியும், ஆனா நீ எங்க அப்பா முழு கூட்டத்திலயும் உன்னை பாத்துக்கிட்டே இருப்பாரு. நீ ஏதாவது திருடின மாதிரி.
2: உங்க அப்பா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நீ சொன்னியா நினைக்கிறேன்.
1: முடியும், ஆனா நீ எங்க அப்பா முழு கூட்டத்திலயும் உன்னை பாத்துக்கிட்டே இருப்பாரு. நீ ஏதாவது திருடின மாதிரி.
2: உங்க அப்பா எனக்கு பிடிக்கும் என்று நீ சொன்னியா நினைக்கிறேன்.
1: ஆம், நாம் காதலிக்கிறோம் என்று அவருக்கு இன்னும் சொல்லல.
2: இன்னும் சொல்லல? நீ பாபியோட பிரிந்து விட்ட அப்படின்னு அவருக்கு சொன்னியா? ஆம்.
1: இல்ல, இன்னும் சொல்லல. அவருக்கு பாபி பிடிக்கும். நான் என்ன சொல்றேன், அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோன்னு தெரியல.
2: சரி, குறைஞ்சபட்சம் அவர் உன்கிட்ட அப்படி செய்யலையே.
1: நன்றி, அவர் எனக்கு அப்படி செய்யல. எங்க அப்பா கொலைக்காக ஜெயிலுக்கு போறத நான் விரும்ப மாட்டேன்.
2: கொலைவா? பாபி சபைக்கு வர ஆரம்பிச்சது நல்லதுதான் நினைக்கிறேன், இல்லையா?
1: ஆமா, நீயும் பாபி மாதிரி இல்லாதது நல்ல விஷயம். தெரியுமா, அவன் எல்லாரையும் ஏமாத்தினான், சிறப்பாக என்னையும். அவன் ஜாக்கிக்கு என்ன செய்தான் என்று எனக்கு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷம்.
2: சரி, குறைந்தபட்சம் நீ என்னக்காக உன்னைய காப்பாத்திக்கிட்ட.
1: அப்படி கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிக்காதே சார்லஸ்.
2: கெட்ட வார்த்தையா? அது எப்படி கெட்ட வார்த்தை? நான் என்ன சொன்னேன் கெட்ட வார்த்தையா?
1: என்ன முட்டாள்னு நினைக்கிறியா? என்ன சொல்ல வர்றேன்னு தெரியும்.
2: சரி, இப்ப நீ மனத்தை வாசிக்கிறவள. ஹலோ ஷாரன், நீ இன்னும் போன்ல இருக்கியா?
1: நான் இன்னும் இங்கதான்.
2: சரி, நான் வந்து உன்னை சபைக்கு அழைத்து கொண்டு போகணுமா இல்லையா?
1: ஆமா.
0: நீ உடை அணிச்சிட்டியா?
1: கிட்டத்தட்ட.
0: சரி, நம்ம சபைக்கு கிளம்ப போறோம். சீக்கிரம் தயாராகு. அப்பா காலை சேவைய திறக்கணும். அவருக்கு அவசரம் பிடிக்காதுன்னு தெரியும் இல்ல. சீக்கிரம் ஷேரன்.
1: சரி அம்மா, நான் உடனே கீழே வர்றேன். சீக்கிரம். ஹலோ.
2: அப்படின்னா நீ உன் பெற்றோட சபைக்கு போற மாதிரி இருக்கு.
1: இல்ல, நான் உன்னோடவே வரலாம். ஒரு நிமிஷம் கூட, நான் போய் அப்பா கிட்ட கேட்டு உன்னை திரும்ப அழைக்கிறேன். சரியா? சரி.
0: இப்போ நீ என்னோட மட்டும் இருந்தாலும் கூட உன் புன்னகை ரொம்பவே வேடிக்கையாக இருக்கு. நீ என்ன விரும்பலன்ற மாதிரி. இப்போ நீ சொல்றே
2: இயேசுவே இறங்கு.
0: சர்ச்சுக்கா? ஆமா. ஏன் இதை எழு
3: பேண்ட்? இங்க பாரு, இங்க என்ன நடக்குது
0: சார்லஸ். உன் தோற்றத்தை கவனி. தொளதொள பெயிண்டும் பிச்சைக்கார நடையும் சபையில் எனக்கு பிடிக்காது.
3: ஆண்டவரே, இந்த பையன் சபைக்கு போறான் என்பதற்கே நான் நன்றி சொல்லணும். ஆனா நேரம் என்ன ஆகுது தெரியுமா சார்லஸ்? மகனே, நாம போகணும். வா, போலாம் மகனே.
2: அப்பா, இன்னைக்கு நான் என் கார்ல தான் போறேன், சரியா?
0: சார்லஸ், அதுக்கு அவசியமே இல்ல. நாம எல்லாரும் குடும்பமா சேர்ந்து போக முடியாதா? வேணாம்.
2: அம்மா.
0: என்ன?
2: நான் ஷாரன் ஜான்சனை அழைத்து போகணும்.
0: ஷேரன் ஜான்சனா?
2: ஷேரன் ஜான்சன்.
3: ஷேரனை பத்தி கவலைப்படாதே, போக நேரம் ஆயிடுச்சு, போலாம்.
0: சரி சரி, நீ அவளை அழைத்து போறியா என்றால் உனக்கு தெரியும் அந்த சஞ்சுவரி எவ்வளவு நிரம்பி இருக்கும் என்று. ஐயோ சார்லஸ், அடங்கிக்கொள். அலீஷா, அலீஷா பொண்ணே, கீழே வா. உன் அப்பா கோபப்பட போறார். நாங்க போறதுக்கு ரெடி அலீஷா.
3: ஏய்,
4: அமைதியாரு.
1: தயவு செஞ்சு. ஏய், நாங்க வர்றோம்.
3: 10 மணிக்கே ஆயிடுச்சு.
0: நாங்க வர்றோம்.
1: அப்பா, உங்க சூட் ரொம்ப அழகா இருக்கு.
3: மிக்க நன்றி. ஏய், உன்னுடைய இந்த உடையோட மீதி பாகம் எல்லாம் எங்கே போச்சு?
1: இந்த உடைய அம்மா தான் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க.
3: அப்பா,
1: நான் வேற யாராவது கூட தேவாலயத்துக்கு போகலாமா?
3: நான் ஊகிக்கிறேன், பாபி தானா?
1: இல்ல, பாபி கிடையாது.
3: ஆமா, எனக்கு அது நல்லாவே தெரியும். உங்க முகத்தை பார்த்தாலே எல்லாம் தெரியுது. நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டீங்களா?
1: அல்லது ஏதாவது? அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல.
3: உனக்கு ஏதும் செய்தானா?
1: அவன் நினைச்ச மாதிரி ஒருத்தன் இல்லன்னு சொல்லிக்கலாம், அதுலயே விட்டுடலாம்.
3: இல்ல, அதுலயே விட்டு விட வேண்டாம். இன்னும் சொல்லு.
1: நாங்க பிரிஞ்சிட்டோம்.
0: நீங்க பிரிஞ்சீங்களா? என்ன, எனக்கு பாபி ஷேரன் பிடிக்கும்.
3: ஆமா, அவன் நல்ல இளைஞன் தான். அவன் ஏதாவது செய்தானா?
1: இது தனிப்பட்ட விஷயம், சரியா?
0: இல்ல, இந்த வீட்டுல அப்படி கிடையாது பொண்ணு. இப்ப சொல்லு, அவன் ஏதாவது செய்தானா?
1: இல்ல. அம்மா.
0: சரி ஷேரன்.
1: ஏ, அதாவது எனக்கோட இல்லைன்னா கூட குறைஞ்சது எனக்கோட இல்ல.
5: அது என்ன அர்த்தம், உன்னோடு இல்லன்னு?
1: நான் சில விஷயங்களை தெரிஞ்சுகிட்டேன், சரியா?
5: என்ன மாதிரி விஷயங்கள்?
1: அப்பா
5: சொல்லு.

0: பாபிக்கு புகைப்பிடிக்கவும் பிடிக்கும், குடிக்கவும் பிடிக்கும், சூடாக இருக்கவும் பிடிக்கும்.
1: நான் இப்போது
0: அதை தெரிஞ்சுக்கணும் இருந்தது. ஐயோ,
2: அப்புறம் என்ன ஷேரன்?
0: ஜாக்கி கட்லர் தெரியுமா?
2: மதர் கட்லரா?
1: மதர் கட்லரின் பேர பெண்ணா?
2: ஆமா.
0: அவள் கற்பமா இருக்கிறாள்.
2: கற்பமா இருக்கிறாளா?
1: நீ
2: சொல்றது அந்த பாபி அவளை கற்பமாக ஆக்கினானா?
0: அம்மா, அதனால்தான் இதை கொண்டு வந்தேன்.
1: மேரியன், நான் சொன்னேன், நான் சொன்னேன்ல, இப்போ இந்த பசங்க எல்லாம் ரொம்ப சுதந்திரம் வாங்கிட்டாங்க. இந்த வேகமான பொண்ணுங்க சுத்தி சுத்தி ஓடுறாங்க, கால்களை மூடிக்க முடியல. இந்த கூந்தல் குழப்பம் பசங்க குப்பை நாய்கள் மாதிரி சுதந்திரமா இருக்காங்க.
2: கடவுளே, இன்னைக்கு எங்களை காப்பாற்று.
1: பாஸ்டர் ஷீல்ட்ஸ், இத பத்தி தெரியுமா?
0: உண்மையை சொல்ல போனா எனக்கு தெரியாது.
1: அதாவது எனக்கு தெரியாது.
2: தயவு செய்து இங்க வா.
1: பார், கேள், உன் அப்பாதான், நீ என்ன வேண்டுமானாலும் எனக்கு சொல்லிக்கலாம் என்று தெரியும் தானே?
0: ஆமா அப்பா.
1: இந்த பையன் ஏதாவது செய்ய முயற்சிச்சானா?
0: ஓ இல்ல அப்பா, இல்ல, அவன் என்னை தொடக்கூட நான் அனுமதிக்கல.
1: நான்
2: இத நம்ப முடியல மேத்யூ. அதனால்தான் கடந்த சில ஞாயிறுகளாக ஜாக்கியும் காலின் அம்மாவும் வரல போல.
1: பார் கேள் செல்லம், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம்.
2: சரி சொல்றேன் செல்லம்.
1: நீ அந்த பையன் எப்படி இருக்கிறான் என்று இப்போதே தெரிந்து கொண்டது நல்லது. இல்லை என்றால் நீங்க இருவரும் இன்னும் அதிகமாக சிக்கிக் கொண்டிருப்பீர்கள்.
2: ஆமென். ஷரோன்,
1: இப்போ இருக்கிறா, நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
2: ஆண்டவரே, அப்படி நடக்காது என்று நம்புகிறேன்.
0: இல்ல அவ்வளவுதான்.
1: சரி.
2: ஓ
1: ஆண்டவரே இயேசுவே, பெண்களே, நேரமாச்சு. தேவாலயம் போக வேண்டிய நேரம் இது, சரியா?
2: சரிதான், போகலாம்.
1: சரி சரி.
0: அப்ப சார்லஸுடன் சர்ச்சுக்கு வண்டியில போகவா?
1: ஒரு நிமிடம் இருங்கள்.
2: ஸ்டட்.
1: பிலியூச்சோ.
0: சார்லஸ் வில்சன்.
1: சார்லஸ் யார்? அவர் யார்?
0: டீக்கன் வில்சனின் மகன்.
1: ஓ அப்படியா?
2: ஷரோன்,
0: அவர் என்ன கூட்டி போக நானும் போறேன்.
2: ஷரோன் கேல், நீ இப்போதான் எங்களிடம் பகிர்ந்ததை பார்த்தால் இது எந்த விதமான அர்த்தமும் தருகிறதா?
0: அம்மா, சார்லஸ் பாபி இல்ல, பாபி சார்லஸ் இல்ல, அவர் என்னை மதிக்கிறார். அவர் ஒரு கிறிஸ்துவர். அவர் ஒவ்வொரு நாளும் தேவாலயத்திலேயே இருப்பார். அதுதான்.
2: அவ்வளவுதான்,
1: அவ்வளவுதான். பிராக்டிகல்லி என்பதுதான் எனக்கு கவலையை கொடுக்கிறது.
0: அப்பா, ஆனால் அப்பா, தயவு செய்து கேளுங்களேன்.
1: கேள் கேள் செல்லம், இந்த ஜோக்கர் கடந்த சிறிய பையனை போல இல்லை என்று எப்படி தெரியும்? ஏனெனில் அவர். அது பதில் இல்லை, இளம் குழந்தை, மன்னிக்கவும்.
2: மத்தேயு கேள், நாம் போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தேவாலயத்திற்கு தாமதமாக வர விரும்பவில்லை. நாம் போகலாமா? தயவு செய்து.
1: உன் அம்மா சொல்றது சரிதான்,
2: நாம் கிளம்ப வேண்டும்.
1: ஆனால் அப்பா, கேள், மன்னிக்கவும், நீ எங்களோட வரலாம். தேவாலயத்துக்கு சென்றதும் நீ சார்லஸை நேரில் பார்க்க முடியும்.
2: ஆனாப்பா.
1: சென்றதும் அந்த பையனை பார்க்கலாம் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போது போகலாம்.
0: ஓ, நீங்க தான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறீங்களா?
1: வணக்கம், உங்கள் அனைவரையும் வருக வருகேன அன்புடன் வரவேற்கிறோம். தயவு செய்து உள்ளே வாருங்கள். உங்களை வரவேற்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் வருகை எங்களை பெருமைப்படுத்துகிறது. தயவு செய்து உள்ளே வாருங்கள்.
3: ஐப்போவா, அதை நான் கேட்க வேண்டாம், போகலாம். நன்றி ஆரன், நீ எனக்கு திரும்ப அழைப்பதாக சொன்னாயே. நீ உன் குடும்பத்துடன் தேவாலயத்திற்கு போயிட்டாய் போல் இருக்கிறது. எனக்கு போக எந்த காரணமும் இல்லை. இந்த செய்தி கிடைக்கும் போது எனக்கு திரும்ப அழை. ஐயோ பெண்ணே.

0: ரிலீகில்கோர் நீ தேவாலயத்திற்கு செல்ல தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்று நினைத்தேன்.
1: கட்ரினா, இந்த ஞாயிறு நான் போகப் போவதில்லை என்று உனக்கு சொல்லியிருந்தேன் என்று நினைக்கிறேன். கடந்த ஞாயிறு போனேன், அது உனக்கு போதுமானதல்லவா?
0: நீ ஆன்மீக டைம் கிளாக்க பஞ்ச் பண்றது மாதிரி நடக்கிற
1: கட்ரினா.
0: ரிலி, உன் அந்த அழுக்கு கைகளால் என்னை தொடப்போறாய் என்று எனக்கு தெரியும்.
1: இங்க வா.
0: நேற்றிரவு நான் உன்னை என்னுடன் தேவாலயத்துக்கு வர சொன்னேன், நீ சொன்னாய்.
1: ஆமா, ஆனா இந்த காலை நான் டங்கனோட வெளியில தோட்டத்துல இருந்த போது இங்க எல்லா வேலைகளும் செய்ய வேண்டியிருக்குன்னு பார்த்தேன்.
0: டங்கனா?
1: ஆமா.
0: நான் சத்தியமா சொல்றேன் ரிலி, சில சமயம் நீ அந்த நாயை என்னை விட அதிகம் கவலைப்படுகிறாய் என்று நினைக்கிறேன்.
1: $30,000 மின்க் கோட், எமரால்டு வைரங்களை டங்கன் அணிய மாட்டான்.
0: அவையெல்லாம் பொருட்கள் ரிலி, அவை வெறும் பொருட்கள். உன் ஆன்மாவை பற்றி உனக்கு கவலை இல்லையா? கடந்த ஞாயிறு பாஸ்டர் ஷீல்ட்ஸ் என்ன பற்றி பிரசங்கித்தார் என்று நினைவில் இல்லையா?
1: ஆமா, அந்த எல்லா விஷயங்களும் நான் அதுல ஈடுபட முடியல. அது எனக்கு ரொம்ப பயமா இருந்தது.
0: உனக்கு பயமாக இருக்க வேண்டும் ரிலி, நரகம் ஒரு உண்மையான இடம். நான் உன்னை அங்கே போக விட விரும்பவில்லை.
1: தொடங்காதே காட்ரினா.
0: ரிலி கில்கோர், நீ உன்னையே சரி செய்து என்னுடன் தேவாலயத்திற்கு வருவதாக எனக்கு சத்தியம் செய்தாய். இப்போது உன்னை பார், இப்போது நீ நன்றாக உணர்கிறாய் என்பதால் நீ செய்த வாக்குறுதியை முற்றிலும் மறந்து விட்டாய்.
1: ஓ கடவுளே,
2: இங்க எல்லாம் சரியாக இருக்கிறதா?
0: லிசா, உன் சகோதரன் எனக்கு மட்டுமல்ல கடவுளுக்கும் கொடுத்த வாக்குறுதியை நினைவுபடுத்த முடியுமா?
1: அவனோட மருத்துவமனையில் இருந்த போது இதே கோளாறு இல்லை, அது ஆண்டென்னா.
2: ரிலி, அப்படி நடந்து கொள்ளாதே.
1: என்னை எரிச்சல் அடைய செய்யாதே. நீ என் தங்கைதான், என் மனசாட்சி இல்லை. எனக்கு எதையும் நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை.
2: உங்களுக்கு மறதி வந்துடுச்சு போல பெரியவரே, யாராவது ஞாபகப்படுத்தணும். அப்படி பேசாத, அவ உங்களுக்காக தான் கவலைப்படுறா.
1: இது ஒரு ஞாயிறு மட்டும்தான், அதுல என்ன பெரிய விஷயம்?
2: அதை மறந்து விடலாம் கேட். என் சகோதரன் ஒரு கழுதை மாதிரி பிடிவாதமாக இருக்க முடியும். அவனை திரும்ப மாற்றும் ஒரே விஷயம் கடவுள் தான். அவன் நம்ப முடியாதவராக இருக்கலாம்.
0: ஓ இல்லை இல்லை இல்லை இல்லை, நான் அதை நம்பவில்லை.
1: நீங்கள் தாமதமாக போக போவதில்லையா?
0: ரிலி ப்ளீஸ்.
1: பேபி பேபி, இன்னைக்கு வேண்டாம் சரியா? அடுத்த ஞாயிறு உன்னுடன் வருகிறேன். தேவை என்றால், உனக்கு மகிழ்ச்சி தரும் என்றால், பாஸ்டரிடம் கை கொடுத்து நட்பும் செய்கிறேன்.
2: குழந்தையை தூக்குறேன், கீழே வரேன். ரிலி ப்ளீஸ். இந்த அழகாக பராமரிக்கப்பட்ட நகங்களை அழுக்காக்க பயப்படவில்லை என்றால்?
0: லில்லி, நீ நம்ப முடியாதவர் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. நான் உன்னை உண்மையிலேயே காதலிக்கிறேன்.
1: நானும் உன்னை காதலிக்கிறேன் பேபி.
0: அடுத்த ஞாயிறு,
1: அடுத்த ஞாயிறு நான் வாக்குறுதி அளிக்கிறேன்.

0: நீ நிறைவேற்ற போறதில்லை என்று நினைக்கிற வாக்குறுதிகளை இனிமேல் எதையும் கொடுக்காதே ரயிலி.
1: இன்னும் ஒரு சிறிய குழந்தைதான் என்றாலும் கூட சுற்றியுள்ள விஷயங்களை என்னால் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. நீயாக நான் நீராக இல்லை என்றால் இந்த பழைய நாட்டிலேயே நான் இருக்க வேண்டியதாகிவிடும் போல. ராப்சர் வரப்போகிறது. இல்லை, நான் வெல்ல விரும்பவில்லை, ஆனால் இயேசு என்னுடன் இருக்க மாட்டார்
2: இறுதி வரை. ஹே செல்லம், இதை செய்ய எனக்கு உதவ முடியுமா? ஜிப்பர், என்ன ஆனது
1: இது? இந்த முழு விஷயமே தவறாக இருக்கிறது. நம்ம எரிவாயு பில்லும் மின்சார பில்லும் செலுத்துகிறோம், ஆனாலும் இந்த மாத வாடகைக்கு போதுமான பணம் இல்ல.
2: ராமி, எல்லாமே சரியாகிவிடும்.
1: எப்போது கிறிஸ்டல், எப்போதும் தான் எல்லாமே சரியாக போயிடுது. நான் அந்த ரெண்டு வேலைகள் செய்கிறேன். இரண்டு, இருந்தும் நம்மால் செலவுகளை சமநிலைப்படுத்த முடியவில்லை. நாம் இங்கே 3 வருடமாக வாழ்கிறோம். நாம் ஒரு குடும்பத்தை தொடங்க விரும்பினோம், நாம் ஒரு வீடு வாங்க விரும்பினோம். உங்களுக்கு அறுவை சிகிச்சை நடந்த போது இன்னும் நாம் காப்பீட்டு நிறுவனத்திற்கு $1,000 கொடுக்க வேண்டியிருக்கிறது. நம்மையே நம்மால் பராமரிக்க முடியாத போது எப்படி ஒரு குடும்பத்தை நடத்த முடியும்?
2: அப்படி என்றால் இதற்கெல்லாம் என்னைத்தான் நீ குறை சொல்கிறியா?
1: இல்லை, நான் உன்னை குறை சொல்லவில்லை. அது PSHVT.
3: அது PSHVT-னா?
1: அது PSHVT, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் இதே நிலைதான். நம் தேவாலயத்துக்கு போகிறோம், தசமபாகம் செலுத்துகிறோம், காணிக்கை தட்டில் பணம் வைக்கிறோம், ஆனாலும் எப்போதும் நம்மிடம் போதுமானது இருக்கவில்லை. எங்கே நம்முடைய வளமான வாழ்க்கை? எங்கே நம்முடைய நிறைவான ஆசீர்வாதம்?
2: கடவுள் மீது கோபப்படுவது எதையும் தீர்க்க போவதில்லை.
1: நான் கடவுள் மீது கோபப்படவில்லை கிறிஸ்டல், நான் சோர்வாகவும் விரக்தியாகவும் இருக்கிறேன். நாம் நம்முடைய எல்லைகளை விரிவுபடுத்தும் பாடல்களை பாடுகிறோம். நீதிமான்கள் ஒருபோதும் துறக்கப்பட மாட்டார்கள் என்று பாடுகிறோம். ஆனால் நம்முடைய எல்லை குறைந்து கொண்டே போகிறது. மாதந்தோறும் நான் கடனாளரிடம் கால அவகாசம் கேட்க வேண்டி வருகிறது.
2: நாம் என் அப்பாவிடம் கடன் கேட்கலாமா?
1: இல்ல, ஒருபோதும் இல்ல. அவர் என்னை பார்ப்பதை என்னால் ஏற்க முடியவில்லை. உன்னை விட தாழ்ந்தவனை நீ மணந்ததாக அவர் நினைக்கிறார். உன் ஃபைப்ராய்டு சிகிச்சைக்காக அவரிடம் வாங்கிய $1,000 கடன் இன்னும் இருக்கிறது.
2: என் அப்பா உன்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதில் எனக்கு கவலை இல்லை. நான் உன்னை நேசிக்கிறேன். நான் திருமணம் செய்ய தேர்ந்தெடுத்த மனிதர் நீதான்.
1: நீ திருமணம் செய்து கொண்டதை விட நான் இன்னும் பெரிய மனிதன்.
2: அப்படின்னா உன்னை இன்னும் வந்து அதிகமா நேசிக்க முடியும். பாபி வா, சபைக்கு போக நேரம் ஆகிவிட்டது.
1: நீ முதலில் போ. நாளைக்குள்ளே எப்படி $250 ஏற்பாடு செய்வது என்று யோசிக்க வேண்டும்.
2: நீ பாட வேண்டியிருக்கிறதே.
1: கூட்டுப்பாடகர் கடந்த ஞாயிறு பாடினார்கள். அது மட்டுமல்ல, நான் என்ன பாடப்போகிறேன்? பணமில்லாத மனிதனின் ப்ளூஸ் பாடலா? நீ சபைக்கு போய் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று நடிக்க விரும்பினால் தயவு செய்து போ. எனக்கு அதை சகிக்க முடியவில்லை. கடவுள் என்னை தேவைப்பட்டால் அவர் என்னை எங்கே தேட வேண்டும் என்று நன்றாகவே தெரியும்.
2: சரி, அப்போ சபைக்கு பிறகு உன்னை பார்க்கிறேன் என நினைக்கிறேன்.
1: ஆமாம், நிச்சயமாக இங்கே இருப்பேன்.

0: ஹலோ. ஆமாம், இது ரவுண்ட் த்ரீ. அம்மா பேசுகிறேன். யார் பேசுகிறீர்கள்? யார்? மேமி கட்லர். ஓ ஆமாம். ஹே, எப்படி இருக்கிறீங்க? ஆமாம், எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிறது, நான் போக போகிறேன். ஓ பாபி, அவன் இப்போது என்ன செய்தான்? அவன் என்ன பண்ணான்? அவன் செய்தான் என்ன? உனக்கு அது எப்படி தெரியும்? உன் பேர குழந்தை சொன்னதால மட்டும் நம்புறீங்க? அவள் பாபியுடன் உறவு கொண்டாள். அது அவளுக்கு முதல் முறையா? என்னால் எனக்கு ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, நான் அவமதிப்பாக சொல்லல, ஆனால் இது 21ஆம் நூற்றாண்டு, இன்னும் கன்னியர்கள் இருக்கிறார்கள் என்று உண்மையில நம்புகிறீர்களா? நீ என்ன சொல்ல வருகிறாய்? இதை பற்றி நான் என்ன செய்ய போகிறேன் என்று? நான் எதுவும் செய்ய போவதில்லை. உன் பேரக்குழந்தை சொன்னதை அடிப்படையாக வைத்துதானா இங்கே இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு எல்லா வகையான டிஎன்ஏ பரிசோதனைகளும் இருக்கின்றன? ஆமா ஆமா, நான் தேவாலயத்துக்கு போகிறேன். அதுக்கும் இப்போ இருக்கிற விஷயத்துக்கும் என்ன தொடர்பு? அமைதியாக இருக்க சொல்றீங்களா? அமைதியா இருக்க சொல்றீங்களா? ஞாயிறு காலை என் வீட்டுக்கு அழைக்கிறீர்கள், நான் தேவாலயத்திற்கு தயாராகி கொண்டு இருக்கிறேன், என் மனநிலையை குழப்புகிறீர்கள், அதுவும் எனக்கு அமைதியாக இருக்க சொல்லுகிறீர்களா? நீங்கள் என்னையும் என் மகனையும் எதுவும் செய்ய முடியாது. நான் தேவாலயத்துக்கு போறேன், நான் சொன்ன மாதிரி நான் பாதுகாப்பாகவும் பரிசுத்தமாகவும் இருக்கிறேன். பாருங்கள் பாபி, ஒரு தேவதை இல்லை, ஆனாலும் என்னையும் என் குடும்பத்தையும் யாரும் பாதிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். முக்கியமாக வேறு யாரும் என் மகனை தன் குழந்தையா என்று பொய் சொல்லி கட்டிப்பிடிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். பாருங்கள், இது பாபியின் குழந்தை என்றால் அவன் அதற்கு பொறுப்பேற்கும், அதை நான் உறுதி செய்கிறேன். அதை நம்பிக்கையுடன் சொல்லிக் கொள்கிறேன். என் காலை நேரத்தை குழப்பி விட்டீர்கள், நான் முயற்சி செய்கிறேன். பாபி என் மகனை குழப்பி விட்டார்கள், இந்த பயங்களோடு நான் என்ன செய்ய போகிறேன்?
1: என்ன அம்மா?
0: நான் இப்பதான் மேமி கட்லருடன் தொலைபேசியில் பேசினேன். அவள் என்னிடம் சொன்னாள், உங்க மகன் தான் என் பேத்தி ஜாக்கியை கர்ப்பமாக்கினான் என்று.
1: கர்ப்பமாக?
0: நான் தட்டி கேட்டேனா? கர்ப்பமாக பாபி, நீ உன்னுடைய நிலையை பத்தி என்ன சொல்ல போற? நான்
1: அம்மா, அது உண்மை இல்ல, சொல்ல எதுவும் இல்ல, அவளுக்கு ஒன்னும் பண்ணல.
0: நீ என்கிட்ட பொய் சொல்றியா பையா?
1: இல்லம்மா.
0: அப்படின்னா நீ அவளை கர்ப்பமாக்கலன்னா அவ ஏன் கூப்பிட்டு நீதான் கர்ப்பமாக்கினு சொல்லணும்? நான்
1: தெரியலம்மா, நீ அவகிட்ட கேட்டியா?
0: நான் உங்ககிட்ட கேக்குறேன் பாபி.
1: சரி அம்மா.
0: நீ அந்த பொண்ணோட இருந்தியா? நீ என் சிகரெட்டை கொடு, நீ அந்த பொண்ணுடன் இருந்தியா? உண்மையை சொல்லு.
1: நான் இருந்தால் என்ன அம்மா? நான் அந்த பெண்ணிடம் அவள் விரும்பாததை எதுவும் செய்யவில்லை.
0: நான் என்ன பண்ண போறேன்? கடவுளே இரக்கம் செய், நான் அங்க போய் அந்த மக்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது எல்லாரும் தெரிந்து கொள்வார்கள். தேவாலயத்தில் உள்ள எல்லாரும் என்ன நடக்குது என்று நன்றாகவே தெரியும்.
1: அவங்க தெரிஞ்சா என்ன அம்மா? அது அவங்களுடைய விஷயம் இல்ல,
0: அது அவங்களுக்கு தொடர்பில்லாத விஷயம். கடவுளே இரக்கம் செய், நான் என்ன செய்ய போறேன்? நான் வேறு யாருடைய பாட்டியாக இருக்க விரும்பவில்லை. நான் என் முழு முயற்சியையும் செய்கிறேன், நல்ல மனிதனாக இருக்க முயல்கிறேன். சர்ச் அதிகம் போவதில்லை என தெரியும், ஆனாலும் வெளியே போவதை குறைத்து விட்டேன். சிகரெட் மது மட்டும்தான், ரெண்டு மூணு கிளாஸ் வைன் மட்டும். இப்போது இந்த முடி குறைஞ்ச பையன் சுத்தி சுத்தி பெண்களை கர்ப்பமாக்கி கொண்டு வருகிறான், அதையும் சமாளிக்க வேண்டி இருக்கிறது.
1: அம்மா, நீ ஏன் இவ்வளவு நாடகமா இருக்கேன்னு தெரியலையே. மார்க்கஸ் மூணு குழந்தை அம்மாக்களோட சுத்துறான், நீ அவர்கிட்ட எதுவும் சொல்லலையே.
0: மார்க்கஸ் என் வீட்டுல என் கட்டிலின் கீழ் வாழ்கிறான் என்று நீ பார்க்கிறாயா? இல்ல, ஏனென்றால் நான் அத மற்றும் தெரியுமா பாபி, நீ உன்னே பெரியவனா நினைக்கிறியானா? நீயும் வெளியே போகலாம்.
1: என்ன வேண்டுமானாலும்.
0: ஓ ஆண்டவரே, இரக்கம் செய்யுங்கள். நான் என்ன செய்ய போகிறேன்? நான் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ என் முழு முயற்சியையும் செய்கிறேன். ஆனா நான் சொல்றேன், உன்னாலோ மார்கசாலோ வேறு யாராலோ என் மனதை உடைக்க விட மாட்டேன். இதற்கெல்லாம் நான் ரொம்ப இளம் வயதில் தான் இருக்கிறேன், எனக்கு இன்னும் நிறைய நல்ல ஆண்டுகள் இருக்கின்றன.
1: நீ அப்படி நினைக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷம்.
0: என்ன அது? என்ன சொன்ன?
1: நான் எதுவும் சொல்லல, வெளியே போ.
0: ஏன்? உன் உடம்புல இருந்து வெளியே போ. உன்
1: உடல் எதுமா? வெளியே போ.
0: உன் வாயிலிருந்து
1: என்ன வேண்டுமானாலும்.
0: வா, கேள், திறந்திருக்குது, வா உள்ள.
2: நீ சொல்ல முயற்சித்தப்ப நான் கேட்க விரும்பல. நீ சொல்ல முயற்சித்தப்போ நான் கேட்கவில்லை. நான் என்னுடைய இந்த சொந்த வாழ்க்கையை எனக்காகவே முழுமையாக வாழ்ந்து தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலையில இருந்தேன். இதை பற்றி நான் இப்போது கேட்க விரும்பவில்லை. அந்த நீண்ட இரவு முழுவதும் நான் தெருக்களில் ஓடிக்கொண்டிருந்த போது நான் ஏதோ ஒரு மிகப்பெரிய தவறை செய்து விட்டேன் என்று எனக்கு தெளிவாக தெரிந்தது. என் குழந்தையை நான் பார்க்க முடிஞ்சது. ஆனால் நீ இளம் வயதில் முட்டாள்தனமாகவும் பைத்தியமாகவும் இருந்தால் வெளியே பல இடங்களுக்கு சென்று சுற்றி பார்ப்பது மட்டும்தான் நமக்கு மிகவும் அவசியமான ஒரு விஷயம் என்று நான் மனதார எண்ணிக்கொண்டிருந்தேன். நீ எனக்காக கவலைப்படுகிறாய் என்பதை நான் பார்க்க முடியவில்லை.
3: நீ எனக்காக கவலைப்படுகிறாய் என்பதை
2: நான் பார்க்க முடியவில்லை. நீ எப்பவும் எனக்கு மிகவும் சிறந்ததையே விரும்பினாய். மன்னிக்கவும், நான் பார்க்க முடியவில்லை. நீ என் மீது எவ்வளவு ஆழமான காதலை வைத்திருக்கிறாய் என்பதை.
4: நீ தேவாலயத்திற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்று நினைத்தேன்.
5: நான் முடியவில்லை.
6: நான் முயற்சித்தேன்.
7: நான் முடியல.
4: பிராண்டன் நம்மை குடும்பமாக தேவாலயத்துக்கு செல்லும் நாளை எதிர்பார்த்தான்.
7: பிராண்டன், நீ
4: நீ எழுந்து உன்னையே திரும்பி கட்டுப்படுத்து. நாம் குடும்பமாக தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும். இதுல ஏதாவது தவறு இருக்கிறதா? இது உனக்கு கடினமான நேரம் என்று எனக்கு தெரியும். இது எல்லாருக்கும் கடினமான நேரம் விக்கி. நீ மட்டும்தான் ஏதோ ஒன்றை இழந்தவள் இல்லை, தெரியுமா? அது என் குழந்தையும் தான்.
5: அது முன்பை போல ஒரே மாதிரியாக இல்ல. நான்
4: அது ஒரே மாதிரி இல்லைன்னு எனக்கு தெரியும் விக்கி. அது ஒரே மாதிரி என்று நான் ஒருபோதும் சொல்லலை. ஆனால் இன்னும் நான் துக்கப்படுகிறேன். நீ தயாராகிவிடு, நம் தேவாலயத்திற்கு போகலாம். பாப்பாவை நம்முடன் ஜெபிக்க வைக்கலாம். நம்ம இதை கடந்து செல்ல வேண்டும், சரியா? நாம் குணமடைய துவங்க வேண்டும் விக்கி. நான் முயற்சி செய்யறேன், சரியா?
5: நான் தான்
4: நான் முயற்சி பண்றேன்.
2: சொல்றதுக்கு எதுவும் இல்ல.
5: செய்ய எதுவும் இல்லை, சரியா? நான் ஜெபிச்சேன். நான் என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்தேன்.
8: நான் எல்லா விதிகளையும் பின்பற்றினேன்.
5: உனக்கு ஏதாவது புரிகிறதா? இது இப்படியா இருக்க வேண்டியதல்ல கேலப்.
9: இது கடவுள் எனக்கு காட்டிய திட்டம் அல்ல.
8: நான் ஒரு மனைவியாக இருக்க வேண்டும் கேலப்.
5: நான் ஒரு தாயாக இருக்க வேண்டும்.
4: நீ ஒரு மனைவியாகவும் பாசமான தாயாகவும் இருக்கிறாய். உனக்கு துணையாக எப்போதும் நான் உன் கூடவே இருப்பேன்.
10: நமக்கு பிராண்டன் இருக்கிறான்.
11: இது எனது இரண்டாவது கருக்கலைப்பு. அது எனக்கு எப்படி உணர்வை ஏற்படுத்துகிறது என்று உனக்கு தெரியுமா? உனக்கு புரிகிறதா நான் என்ன தப்பு பண்றேன்? தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள் கடவுளே.
8: தயவு செய்து
11: ஏன் கடவுள் எனக்கு இதை செய்கிறார்?
4: விக்கி, நான் தெரியல. ஆனால்
12: நாம் ஒரு முறை தத்தெடுத்தோம்.
10: நாம் அதை மீண்டும் செய்யலாம்.
11: நான் உன்னிடம் என் கணவரையும் என் அன்பு குழந்தைகளையும் கூட அர்ப்பணிக்க ஆசைப்படுகிறேன். நீ
4: கொடுத்துட்ட. நீ கொடுத்துட்ட. இல்ல,
13: நமக்கு பிராண்டன் இருக்கிறான்.
10: இல்ல,
13: அவன் போதுமானவனாக இல்லையா
11: கேலப்? அவன் போதுமானவனாக இருப்பான் என்று நினைச்சேன். அவன் இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். நான் அவனை நேசிக்கிறேன், நான் அவனை நேசிக்கிறேன். தயவு செய்து நான் அவனுக்காக மிகவும் நன்றி கூறுகிறேன். ஆனால் கேலப், நான் PSHVT.
5: இங்கே பாலு இல்ல.
6: நீ எவ்வளவு நேரம் அங்கே இருந்த குட்டி?
5: அம்மா, நான் இங்கே இருப்பதற்கு நீ வருத்தப்படுகிறாயா?
11: இல்லை செல்லம், இல்ல. அம்மா உன்னை நேசிக்கிறார். உன்னை உலகத்துல எதுக்கும் மாற்ற மாட்டேன் தங்கமே. நான் PSHVT. நான் பேசிக் கொண்டிருந்த அந்த சிறிய தம்பி அல்லது தங்கை பற்றி தான் எனக்கு சோகமாக இருக்கிறது.
5: நீங்கள் என்னை தத்தெடுத்ததற்கு வருந்துகிறீர்களா?
11: இல்ல. உன்னை தத்தெடுத்தது என் வாழ்க்கையில நடந்த சிறந்த விஷயங்களில் ஒன்றாகும். அது என் வாழ்க்கையின் சிறந்த நாள்.
5: நாம் பழையபடி மீண்டும் ஒரு குடும்பமாக இருக்க முடியாதா? நீ இப்போது சிரிக்கவே இல்ல, நீ இப்படி சிரிக்கவும் இல்ல. தயவு செய்து எங்களுடன் தேவாலயத்திற்கு வா.
11: நான் வருவேன், அடுத்த முறை நான் வரப்போறேன், சரியா?
5: நீ தத்தெடுப்பது சிறப்புன்னு எனக்கு சொன்னதை நினைவிருக்கிறதா? அது திட்டமிட்டு செய்தது என்பதால் அது அதிக அர்த்தம் கொண்டது என்று நீ சொன்ன. கடவுள் நம்மை தத்தெடுத்ததை போலவே நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தீர்கள். என்னை திருப்பி கொடுக்க தயாராக இருக்கிறாயா?
6: இல்ல, நான் தயாராக இருக்கிறேன். அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒருபோதும் சொல்லாதே, சரியா? நாங்கள் உங்களை ஒருபோதும் திருப்பி தர மாட்டோம். முக்கியமான எல்லா விதத்திலும் நீ எங்கள் மகன் தான், சரியா? நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். நாம் என்றென்றும் கடவுளின் பிள்ளைகளாகவே இருப்போம்.
11: ஹாய் அம்மா, நீங்கள் அனைவரும் தேவாலயத்திற்கு தயாராகுங்கள், சரியா? உங்கள் அப்பாவுடன் செல்லுங்கள். அம்மா குணமடைய முயற்சி செய்ய போறாரு. அடுத்த ஞாயிறு நான் வரப்போறேன், அது சரியா?
5: பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா, நானும் உங்களை நேசிக்கிறேன்.
6: நண்பா, நீ ஜாக்கெட்டை அணிந்து கொள். நாம் தேவாலயத்திற்கு போகும் வழியில காலை உணவு வாங்கிக் கொள்வோம், சரியா?
5: சரி அப்பா.

0: விக்கி, நீயும் எங்க கூட சர்ச்சுக்கு வரணும்னு விரும்புறேன். தாமதமாகவில்லை.
1: இப்போது கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தால் ஏற்கனவே காலை 7 மணி ஆகிவிட்டது என்பது தெளிவாக தெரிகிறது. நாம் இன்னும் தாமதிக்காமல் நம்முடைய அன்றாட வேலைகளை தொடங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். போய் வா.
2: இது எனக்காக நான் தேர்ந்தெடுத்த வழி அல்ல. நான் எனக்காக தேர்ந்தெடுத்திருப்பது இது அல்ல. நான் தனியாக பயணம் செய்த போது இருந்த முகம் இதுவல்ல. இருந்த போதிலும் நான் முழுமையாக அவரிடம் என்னை ஒப்படைத்து சரணடைந்த அந்த நாளை இன்றும் என் நினைவில் வைத்திருக்கிறேன். அவர் அன்று என்னிடம் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் இப்போதும் என் இதயத்தில் நினைக்கிறேன். அவர் என்னை அவருடைய உன்னதமான மகிமைக்காக இந்த உலகிற்கு அனுப்பினார்.

0: அவர் துவங்கினார்.
1: அது என்ன என்ன நடந்தது?
0: நீ என் கணில அடிச்ச நண்பா, நீ வழியில வந்து விட்ட, ஒருவேளை
1: நீ விளையாடலாம்.
0: பந்து விளையாட்டு, உன்னை அடிக்க தேவையில்லை.
1: நகர வேண்டாம்.
0: அப்படி ஏ வா.
1: இங்க ஞாயிறு காலை நண்பா, அவர் சொன்னாரு நிறுத்து. ஏ அந்த ஆளை பாரு.
0: என்ன,
1: நீ இந்த ஆளோட பேசலையா?
2: ஆமா, நான் டோனி லிஸ்டர்.
1: ஏ டோனி
3: லிஸ்டர், டோனி லிஸ்டர்.
1: அதுதான்
2: டீபோ.
3: ஓ டீபோ, டீபோ, டீபோ.
1: இதப்பாரு, நீங்க தெரிஞ்சுக்கோங்க, படத்தின் ஆரம்பத்துல அவங்க கிட்ட ஐஸ் கியூப் இல்லையே.
3: ஆமா, இப்பவே நான் அவங்களது பாகத்தை கண்டுபிடிக்க போறேன். அவங்க கண்டுபிடிச்சாங்க. நான் சொன்னேன் மன்னிக்கவும். நீங்கள் எல்லாருமே
2: தயாரா? கேள்வி என்னவென்றால், நீங்க எகோவாவின் திரும்ப வருவதற்கு தயாராவீங்களா? நீங்க
1: வீட்டுக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்ல.
2: எகோவா இப்பவே திரும்ப வந்தா நீங்க அதுல சேருவீங்களா?
3: நீங்க இங்க என்ன பண்றீங்க?
2: நான் தேவாலயத்துக்கு போற வழியில இருக்கேன். அதுதான் நீங்க எல்லாரும் இருக்க வேண்டிய இடம், தேவாலயத்துல.
1: பாருங்க, நீங்க பாருங்க.
3: ஒரு நிமிஷம் நண்பா.
4: நான் போகும் வழியில இருந்தேன், ஆனா இந்த கூடையில ஏதாவது போடணும் என்று முடிவு பண்ணேன். அப்புறம் அந்த கூடையில போடுறதுக்கு முன்னாடி,
2: ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் நடைபெறவிருக்கும் ராப்சர், யெகோவா இப்போவே திரும்ப வந்தா நீங்க உள்ள சேருவீங்களா?
3: ஓ நண்பா,
5: நண்பா, அம்மா சில சமயம் ராப்சர் இயேசு வர்றத பத்தி பேசுவாங்க.
2: வாக்பத்தி கேட்டிருப்பீங்களா? டூபாக்ஷா கூர், சரியா?
3: நான்
2: அவரோட கடைசி படமான கேங் ரிலேட்டட் நான் பண்ணேன். அவருக்கு இயேசு கிறிஸ்து என்ற கேங்ஸ்டர் பற்றி சொல்லும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் இங்க பயந்து போய் அவருக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி ராப்சருக்கு தயார் பண்ணினேன். அதனால நான் உங்க எல்லாருக்கும் உண்மையா சொல்றேன், எத்தனை தடவை நீங்க என் படத்தை பார்த்திருக்கீங்க? கேளுங்க, இப்போ நாம விளையாட போற கேம் இதுதான். நான் இந்த ஷாட்டை போட்டா எல்லாரும் என்னோட சேர்ந்து தேவாலயத்துக்கு வரணும், சரியா?
3: நிச்சயமாக நீங்கள் சொல்றது சரிதான், அப்படியே செய்கிறேன். இப்போ இதை நமக்கு இன்னும் சுவாரஸ்யமாக மாற்ற போறோம், எல்லாருக்கும் இதுல நன்மை கிடைக்கும். அப்படின்னா நீ அந்த பந்தை அந்த கூடையில போட்டா,
1: அந்த
3: கூடை சரியா அங்க,
6: அப்புறம் வந்து நாங்கள் உங்களுடன் தேவாலயத்திற்கு வருவோம்.
7: ஆனா நீ தவற விட்டா நாங்க ஒவ்வொருவருக்கும் 100 ரூபாய் கொடுக்கணும்.
8: நான் உங்களுக்கு டைமண்ட் வாஷையும் கொடுத்தேன்.
9: நீங்க எல்லாரும் சுத்தமான சட்டைகள் வாங்கிக்கோங்க.
7: என்ன,
10: நீ என்ன பேசுற?
11: இந்த பிரசங்கத்தை கேட்கும் உலகில் உள்ள அனைவரும் இன்று மனம் மாறுவார்கள் என்று நான் பிரார்த்திக்கிறேன். இயேசு 22வது வசனத்தில் சொன்னார், அந்த நாளில் பலர் என்னிடம், ஆண்டவரே, நாங்கள் உமது நாமத்தில் தீர்க்க தரிசனம் செய்யவில்லையா என்று சொல்வார்கள். உமது நாமத்தில் பிசாசுகளை வெளியேற்றினோம், உமது நாமத்தில் பல அதிசயமான காரியங்களையும் செய்தோம். மற்றும் அப்பொழுது இயேசு, நான் உங்களை ஒருபோதும் அறியவில்லை என்று அவர்களிடம் வெளிப்படையாக சொல்வேன் என்றார். அநியாயம் செய்பவர்களே, என்னை விட்டு விலகி செல்லுங்கள்.

0: என்பதும் உங்களை ரட்சிக்காது. எனவே இன்று காலை உங்களுக்கு எனது தீர்க்கதரிசி வார்த்தை, தயாராகுங்கள். ஆனால் நீங்கள் பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட விரும்பினால் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். நீங்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் கழுவப்பட வேண்டும்.
1: மாமா, அந்த சத்தத்தை நீங்கள் கவனித்தீர்களா?
2: ஆமாம்,
1: அது புயலுடன் எந்த தொடர்பும் இல்லை என்று நினைக்கிறேன்.
2: என்ன,
1: செய்திகளை பார்க்கவில்லையா? நான் அதை இப்போதே அணிந்திருக்கிறேன். நீங்கள் இதை பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். வாருங்கள், வாருங்கள்.
3: தற்போது பரபரப்பான செய்தி ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மாநிலம் முழுவதும் தொடர்ச்சியாக பேரழிவு சம்பவங்கள் நிகழ்ந்து வருவதாக தெரிகிறது. உள்ளூர் தெருக்களிலும் நெடுஞ்சாலைகளிலும் கார்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்வதை பார்ப்பதாக நேரில் பார்த்தவர்கள் காவல் நிலையத்திற்கு தொலைபேசி மூலம் தெரிவிப்பதுடன் காவல்துறைக்கும் தகவல் அளித்து வருகின்றனர். மேலும் ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், அந்த கார்களுக்கு ஓட்டுநர்கள் இல்லை.
4: இது உண்மையிலேயே இன்னொரு 9 ஆக இருக்கக்கூடும் என்று நினைக்கிறீர்களா?
1: 11
5: மற்ற சேனல்களில் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை.
6: நான் ஸ்பானிஷ் பேச மாட்டேன்.
7: மற்ற சேனல்களுக்கு திரும்புங்கள்.
6: நாம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள்
1: ஸ்பானிஷ் பேச வேண்டிய அவசியம் இல்லை. குயோ, பார்த்துவிடு.
8: இந்த முழு பகுதியையும் அழித்துவிட்ட ஒரு பெரிய நிலநடுக்கத்தின் பிந்தைய அதிர்வுகளை நாம் இன்னும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நான் தெரிந்து கொண்டதிலிருந்து கரிபியன் கடலும் அட்லாண்டிக் பெருங்கடலும் ஒட்டியுள்ள நகரங்களை வன்முறையான கரையோர அலைகள் வெள்ளம் போல மூழ்கடித்துள்ளன. நாம் உடனடியாக பாதுகாப்பான இடங்களை நாடி அதிக உயரமான இடங்களுக்கு சென்று மிதக்கும் அதிர்வுகளிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள்
9: தேவாலயத்துக்கு சென்றெல்லாம் சரியாக இருக்கிறது என்று நடிக்க விரும்பினால் தயவு செய்து செல்லுங்கள்.
10: உங்களை பொறுத்துக் கொள்ள எனக்கு மனம் இல்லை.
9: கடவுள் என்னை விரும்புகிறார்.
10: அவர் என்னை எங்கே கண்டுபிடிக்க வேண்டும் என்று நல்லாகவே அறிந்திருக்கிறார்.
8: எங்க ஆங்கிலம் பேசுகிற பார்வையாளர்களுக்காக ரொம்ப பயங்கரமான விஷயங்கள் நடக்கின்றன தெரிகிறது. தென்கொரியாவில் உள்ள குடிமக்கள் அனைவரும் ஒரு கணத்தில் இங்கு இருந்தார்கள், அடுத்த கணம் இல்லை என்று யாரும் விளக்க முடியவில்லை. இது வெளிநாட்டு உயிரினங்களின் தாக்குதலா அல்லது பயங்கரவாத முயற்சியா என்பதை நாங்கள் உறுதியாக கூற முடியவில்லை.
11: இந்த நாட்டில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் நடக்கிறது போல் தெரியும் இந்த விசித்திரமான நிகழ்வை நாங்கள் தொடர்ந்து செய்தி வழங்கி வருகிறோம். அமெரிக்காவின் ஜனாதிபதி மற்றும் பிற அரசாங்க அதிகாரிகள் நாடு முழுவதும் பயங்கரவாத எச்சரிக்கை அறிவித்து அனைத்து அமெரிக்கர்களும் முயற்சி செய்யுமாறு கேட்டுள்ளனர்.
12: நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோட தேவாலயத்துக்கு போயிருக்கிறீர்கள் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு போக எந்த காரணமும் இல்லை.
13: என்ன நடக்குது?
10: இந்த ஆளுக்கு என்ன ஆகிவிட்டது? அம்மா, அப்பா,
11: நடக்கும் நிகழ்வுகள் குறித்த தற்போதைய நிலையை உங்களுக்கு தெரிவிக்க.
14: நன்றி. நீங்கள் ஒரு காலம் முழுவதும் செய்தி வழங்கியது போல் உலகம் முழுவதும் விளக்கம் அளிக்க முடியாத நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. வெறுமனே நான்
10: அடுத்த வாரம் போறேன். அடுத்த ஞாயிறு நண்பா.
15: இந்த வாரம் நான் போக போவதில்லை.
14: மக்கள் தங்கள் வீடுகளில் இருந்தும் அலுவலகங்களில் இருந்தும் வெளியே ஓடி தெருக்களில் பயங்கரமாக கத்திக்கொண்டு நாம் அறிந்த உலகம் உண்மையில் முடிவுக்கு வந்து விட்டதாக பயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.
16: நீங்கள் எல்லாரும் தேவாலயத்திற்கு தயாராகுங்கள். சரியா?
1: உங்கள் அப்பாவுடன் போங்கள். நான் அடுத்த ஞாயிறு வரப்போகிறேன்.
14: இது ஆர்மகெட்டான் என்றால் நம்முடைய ஆன்மாக்களுக்கு கடவுள் இரக்கம் காட்டும்.
3: இது லார்ஸ் கெனடி லண்டனில் இருந்து செய்தி வழங்கினார்.

பந்தை அந்த கூடைப்பந்தில போட்டுவிட்டால்

லார்ஸ் கெனடியை லண்டனில் பார்க்கலாம். லார்ஸ், லார்ஸ் நீங்க இருக்கீங்களா? கேக்கிட்டு கேக்குறீங்களா? ஓ கடவுளே, டீனா, டீனா.

0: போயிட்டாங்க.
1: நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு நினைச்சேன்.
2: எதிலிருந்து காப்பாற்றப்பட்டேன்?
1: நான் எதிலிருந்து காப்பாற்றப்பட்டேன்?
2: நான் போவேன் அப்படின்னு நினைச்சேன்.
1: என்ன நடந்துச்சு?
3: ஏன் இவர்கள் இங்கே?
1: வழங்குகிறேன்.
0: எல்லோரும் ராப்சர் செய்யப்பட்டு விட்டார்கள் பிள்ளை.
1: என்ன ராப்சர் செய்யப்பட்டார்கள்?

0: நான் இருப்பேன் என்று உங்களிடம் சொன்னது போலவே நான் இங்கே இருக்கிறேன். இது முரண்டாதமா இருக்க முடியாது.
1: நேற்று இரவு கிளப்பிலிருந்து கடவுள் என்னை வீட்டுக்கு அனுப்பினால் நான் எனக்கு சரியாக்கிக் கொள்வேன் என்று எனக்கு நானே வாக்குறுதி கொடுத்தேன்.
0: இன்று நான் தேவாலயத்தில் இருப்பேன் என்று நான் சத்தியம் செய்தேன். நான் பெறப்போகிறேன். மிகவும் தாமதமாக இருக்க முடியாது.
2: நான் ஒரு பெண்மணி ஆகிவிடுவேன்.
0: ஓ கடவுளே, கடவுளே, நான் இங்கே இருக்கிறேன், நான் இங்கே இருக்கிறேன், நான் இங்கே இருக்கிறேன், நான் இங்கே இருக்கிறேன், நான் இங்கே இருக்கிறேன். என்னை விட்டு விடாதீர்கள். நான் தொடர முடியவில்லை. ஓ கடவுளே, இயேசு, ஓ என் கடவுள், எனக்கு இன்னும் அதிகம் வேண்டும்,
1: எனக்கு இன்னும் அதிகம் வேண்டும்,
0: எனக்கு இன்னும் நேரம் வேண்டும். கடவுளே, ஓ கடவுளே, ரொம்பதாமா இருக்க முடியாது.

0: விழாக்களையும் கொண்டாடிய போது அதற்கு மதிப்பு இல்லை.
1: அந்த சிறப்பு அமர்வுகள் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டியதில்லை.
2: நீ மீண்டும் சரிதான் சொல்ற.
0: ஆமா,
2: உனக்கு புரியலையா ரயிலி? நீ சொந்தமாக சொர்க்கத்தில் நுழைய பணம் கொடுத்து வாங்க முடியாது. நரகத்திலிருந்து வெளியேற பணம் கொடுப்பது எவ்வளவு எளிதோ அது போல அல்ல. உன் முழு வங்கி கணக்கையும் காலியாக்கலாம், ஆனாலும் இப்போது அது உனக்கு எந்த பயனும் தராது. இனி எதுவும் இல்லை, நாளை என்றே இல்லை, இனி வாய்ப்புகள் இல்லை. அவர்கள் செய்ய மாட்டார்கள். அவர்கள் எல்லோரும் பரலோகத்திற்கு அழைக்கப்பட்டு விட்டார்கள். நான் பிரசங்கிக்க தொடங்கினேன். நான் இளம் பையனாக இருந்த போது மிசிசிப்பியில் பிரசங்கிக்க தொடங்கினேன். நான் மூன்று தேவாலயங்களில் பாதிரியாராக இருந்தேன். நான் இங்கே பணியாற்றினேன். இந்த தேவாலயத்திலேயே நான் சுமார் 15 ஆண்டுகள் பணியாற்றினேன். தெய்வீக கல்லூரிக்கு சென்றேன் மற்றும் என் வகுப்பில் சிறந்த மாணவராக விருதுடன் பட்டம் பெற்றேன். நான் தியாலஜி மற்றும் வேதியியல் படிப்பில் என் மாஸ்டர்ஸ் பட்டம் பெற்றேன். உன்னை போலத்தான் மகனே, உன்னை போலத்தான். ஆனால் இப்போது அவை எதுவும் எந்த அர்த்தமும் இல்லை. நான் ஒரு வயதான மனிதன், மேலும் ஒரு முட்டாள் போல நடந்தேன். கடந்த சுமார் 40 ஆண்டுகளில் நான் ஆற்றியுள்ள அனைத்து விதமான பிரசங்கமும் மற்றும் போதனைகளும் ஆகும் இப்போது எந்த அர்த்தமும் இல்லை. நான் மக்களை அந்த சிலுவையை நோக்கி வழி நடத்தினேன். ஆனால் எனக்கே அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று வெட்கப்பட்டேன். நான் பதவியையும் மற்றும் பட்டத்தையும் என் தேவாலயத்தில் மேகம் போல ஆக்கினேன். என் சொந்த இரட்சிப்புக்கு தடையாக நின்றேன். இப்போது அதற்கான விலையை நான் செலுத்த வேண்டியுள்ளது. ஓ ஆண்டவரே, எனக்கு மன்னிப்பு வேண்டும். மன்னிக்கவும் ஆண்டவரே. இந்த எல்லா மக்களும் இங்கே உள்ள இந்த எல்லா மக்களும். நான் கேட்க வேண்டியிருந்தது, நான் கேட்க வேண்டியிருந்தது. இந்த காலை வழக்கம் போலவே பிரசங்கம், துதிப்பாடல்கள் மற்றும் தசம பாகம் செலுத்துதல் நடைபெறும். இது எவ்வளவு உயரமாக இருக்கிறீர்கள் என்பதல்ல, நீங்கள் மீண்டும் கீழே வந்த போது எப்படி வாழ்கிறீர்கள் என்பதிலேயே நீங்கள் மூச்சு முட்டிக்கொள்ளலாம். நான் பல ஆண்டுகள் அதை பிரசங்கித்தேன், ஆனால் அது எல்லாம் வெறும் காலியான வார்த்தைகள் தான். ஏனால் என்னன்னா, நீங்கள் நரகத்தை போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த நரகம் தான் கடைசியாக நீங்கள் போய் சேர விரும்புகின்ற இடமாக இருக்கும்.
3: நரகம், நரகம், நரகம்.
4: இல்லை, நான் நரகத்துக்கு போக மாட்டேன்.
5: பாஸ்டர், நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும்.
6: நான்ஜி, எனக்கு நரகத்திற்கு போக அதிக பணம் இருக்கிறது.
7: இந்த சபையில் உள்ளவர்களை விட நான் அதிக பணம் செலுத்தியுள்ளேன்.
8: நான் என் தசவந்தத்தை செலுத்தி விட்டேன்.
9: இல்லை, நான் போக மாட்டேன்.
10: நான் போக மாட்டேன்.
11: நான் போக முடியாது.
12: நான் போக முடியாது.
13: நான் நரகத்துக்கு போக முடியாது.
14: விலகு, என்னை விட்டுவிடு.

0: முடிஞ்சு விட்டது. இப்ப அங்க ரொம்ப தாமதம், இப்போது மிகவும் தாமதம், இப்போது மிகவும் தாமதம்.
1: நான் போக முடியாது.
2: நீண்ட காலம் நீடிக்கும் பாவம்.
3: போக முடியும்.

0: இப்போது யெகோவா திரும்பி வந்தால் உள்ளே செல்லுவாயா?
1: இப்போது நீங்கள் உங்கள் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த நபரின் பெயர்தான் சாம் என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறது. இவரை பற்றித்தான் நாம் இப்போது இங்கே விரிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: கர்த்தராகிய தேவன் தாமே பிரசன்னராக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி பரிசுத்தப்படுத்தும் அப்பா. என் அருவிலே நீ அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஐயா, உமக்கு நன்றி அப்பா. உங்க ரத்தத்தை இந்த இடம் முழுவதும் தெளிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த கூட்டங்களில் முழு பொறுப்பை எடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதா. சர்பங்களையும் தேர்களையும் மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமையிலும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டான்னு சொன்னீரே. இந்த கூட்டனுக்கு விரதமாய் எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. பிள்ளைகளே, தேவனால் உண்டானவர்களை செய்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற பெரியவர் என்று சொன்னீரே. எங்கள் இருக்கிற பெரியவராக இயேசுவின் நாமத்தில் கூட்டனுக்கு உரதமாக எழுவர் அந்தகார வல்லமை கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். எல்லாம் நாம் மகிமைக்காய் நடைபெறணும். எல்லாரையும் மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எங்களை மட்டும் பாதுகாத்து வந்தீங்களேப்பா, உங்களுக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா.

0: கொஞ்ச நேரம் தேசத்திற்காக, தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜபம் பண்ண போறோம். ஜபக்குருவி சொல்லும் பொழுது ஓடி வந்து ஜபம் பண்ணுங்க, வாஞ்சியோடு ஜபம் பண்ணுங்க.
1: சபையில் எழுப்புதல் உண்டாகணும், எல்லா சபையில் எழுப்புதல் உண்டாகணும், எல்லா சபையில ஆத்மா நிரம்பி வழியணும், எல்லா சபையிலும் பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும். ஒருத்தர் கூட வெறுமே போகக்கூடாது, அதுக்காக யாரோ திருச்சாம் போடலாமா?
2: பரிசுத்த தெய்வமே, மே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில கூட ஏசப்பா எங்க சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க சபைகள் எல்லாம் எழுப்புதலை தயவை தர வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபைகள் ஆத்மாக்கள் நிரம்பி வழியக்கூடிய கிருபைகளை தேவரி தர வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபை மக்கள் எல்லாம் ஆவினால நிரப்பப்பட்ட மக்களாக தேவரீர் மாற்ற வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபைக்கு வர ஒவ்வொரு மக்களை தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே மே துதிக்கிறேன், சபைகள் வளர்ந்து பெருகணும் ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறேன், நீங்க இறங்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம். துதி கண்ண மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: போதை பொருள் கடிமையா இருக்காங்க அத்தனை மக்களும், சீகப்படும் சாராயம் கல்லு எல்லா குடிக்கிற அத்தனை மக்கள் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும். அவங்க ஆத்மா வெளியேறப்பட்டது, ஆத்மா மீட்பு மீகமோ வெளியேறப்பட்டது. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவர் அறியாம இருக்காங்க, இப்போ ஒருத்தராக ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. நம்ம தேசத்துல இருக்க ஒவ்வொரு சனமும் குடிக்கவே கூடாத பாக்கும் போது வெறுப்பை தரணும். நம்ம அதுக்கு அவசியம் பண்ணலாம்.
3: ஏசப்பா துதிக்கிற ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. பெண்கள் குடிக்கிறாங்க ஏசப்பா, சிறு பிள்ளைங்க குடிக்கிறாங்க ஏசப்பா, வாலிபர்கள் குடிக்கிறாங்க ஏசப்பா. அவங்களுக்குள்ள அந்த குடி ஆவினை எடுத்து போடுங்க ஏசப்பா, அவங்களுக்குள்ள ரட்சிப்பே கொடுங்க ஏசப்பா. எத்தனை குடும்பத்துல குளிச்சப்பா சமாதானம் இல்லாம இருக்காங்கப்பா ஏசப்பா. எத்தனை பேர் அப்பா குடிக்கிறனால தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஏசப்பா. எத்தனை பேருக்குள்ள சண்டை நடக்குது ஏசப்பா. எத்தனை இடத்துல விவாகரத்து ஆகுது ஏசப்பா. இந்த நிலைமையில நீங்க மாற்றி போடுங்க ஏசப்பா. ஏசப்பா எங்க தேச மக்களுக்கு ஒரு இரக்கத்தை நீங்க காட்டுங்க ஏசப்பா. ரட்சிப்பை நீங்க காண்பீங்க ஏசப்பா. ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா இந்த மாதிரி குடிக்கிறவங்க குடும்பத்துல அப்பா ஏசப்பா முற்றிலும் ஒரு விடுதலை நீங்க தாங்க ஏசப்பா. ஏசப்பா போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க மீட்டெடுங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை நீங்க உண்டாக்குங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்க தான் மெய்யான தெய்வம் நாங்க அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. ஏசப்பா உங்க செட்டைகளுக்குள்ள வந்து அடைக்கலாம் புகுந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த குடிநாவை முற்றிலும் அவங்கள்ட்ட விளக்கி போடுங்க ஏசப்பா. ஏசப்பா எல்லாத்தையும் ரட்சி தும்மோடு இணைத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. இப்ப கொடான குடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. எல்லாம்
4: எந்த ஆபத்து வரக்கூடாது. ஏசப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த தீவிரவாதிகளுக்கு எங்களால் ஏசப்பா எங்க ராணுவ படைகளுக்கு எந்த ஆபத்திலும் விபத்தும் வராதபடிக்கும் சுவாமி நீங்க காத்துக்கொள்ளும்படிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்க இறக்கம் செய்யும்படிக்கும் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எல்லா துதி கண மகிமை உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா மூலம் ஜெபத்தேட்டுக் கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே.
0: வேத பாடங்களை வாசிக்க போகின்றோம் இப்பொழுதும். முதலாம் திருமறை பாடமாக 1 பேதுரு புஸ்தகம் முதலாம் அதிகாரம்.
5: இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமலும் இருந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபியை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்திலே விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதினறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபியின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அன்றியும் பச்சாபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியத்தை நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசம் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாயிருக்கும்படி ஆவினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படைந்து உங்கள் ஆத்து மக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவவசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டிருக்கிறீர்கள். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிற வசனம் இதுவே என்பதே ஆமீன். வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட வேத படம் வாசித்து முடிந்தாயிற்று.
6: படைக்கப்பட்ட காலக்கே நீர் ஆசீர்வதித்தலும் அன்றுவரே உங்களோட கரங்களில பெற்று உங்களோட கரங்களில கொடுக்க கத்தாவே எங்கள் கொடுத்த பாக்கியத்திற்காக சுலாக்கியத்திற்காக நன்றி செலுத்தணும். குடும்பங்களில் எந்த குறைவும் வராதபடி எல்லா நிறைவாக இருக்க கத்தத்தாமே கிருபை பாராட்டுங்க. நீரே முழுமையாய் நீர் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க. நீங்க இப்படி செய்ய போறதை கா கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
0: கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாமா?
7: ஏசப்பா என்னை மறைத்து பேசுங்கப்பா, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம் ஏசப்பா. நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. சங்கீத புஸ்தகம் 32:8
5: நான் உனக்கு போதித்து
7: நீ
5: நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்.
7: நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்.
5: உன்மேல் என் கண்ணை வைத்து
7: உனக்கு
5: ஆலோசனை சொல்லுவேன்.
7: அம்மாரி மேல தகுந்த நேரத்தில் நம்ம தவிக்கிறோம். ஐயோ, யாராவது நமக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமே. நம்ம எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், பிள்ளைகள் படிப்புக்கு என்ன செய்யறது, இந்த வியாபாரத்தை எப்படி செய்யணும், இந்த தொழில் எப்படி செய்யணும், இந்த காரியத்தை எப்படி செய்யணும், என்ன செய்ய நம்ம தெரியலேன்னு சொல்லி கலங்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி எந்த வீட்டுக்கு போகலாம், எப்படி செய்யலாம், எத்தனை இந்த கடனை எப்படி அடைக்கலாம், எத்தனையோ காலங்கள் நமக்குள்ள ஒரு குழப்பம் வருது. ஐயோ எப்படி செய்யறது, என்ன செய்யறது, இவ்வளவு நிலைமையில என்ன செய்யறது, ஒண்ணுமே தெரியலையே, எந்த பாதைன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம கலங்குறோம். அப்ப ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார், தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி. அவர் போதிக்கிற தேவன். நம்ம அவற்றை கேட்ட போதும், ஆண்டவரே நீ இதுக்கு என்ன செய்யணும், இது வந்து எப்படி நான் செய்யணும், இதுல எப்படி நான் வாழணும், இதுல எப்படி நான் கடந்து வரணும், இந்த பாதையில எப்படி ஆண்டவர் நான் கடந்து வரணும்னு நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு போதிப்பார். ஏன்னா நான் உங்களுக்கு போதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அது போதிக்கிற தேவன். நம்ம ஒரு நாள் கர்த்தர்னு கேட்கணும். மனிதர்கிட்ட போய் கேட்டோம்னா நமக்கு தப்பான ஆலோசனை சொல்லுவாங்க. நம்ம மனிதர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும். அவர் தான் சொல்ற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய ஒளிவன் காட்டுவேன், மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், எப்படி நடக்கணும்னு ஆலோசனை சொல்வேன் கர்த்தர் நம்ம சொல்லியிருக்கிறார். அவர் நம்ம போதிக்கிற தேவன். கலங்காதீங்க, கர்த்தரே நம்மளை போதிப்பார். ஏசாயின் புஸ்தகம் 30:21
8: நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும்,
7: நீங்க வலதுபுறமாய் சாயும் போதும்,
8: இடதுபுறமாய் சாயும் போதும்,
7: இடதுபுறமாய் சாயும் போதும்,
8: வழி இதுவே,
7: வழி இதுவே,
8: இதிலே நடவுங்கள் என்று,
7: இதிலே நடவுங்கள் என்று
8: உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும்.
7: நீங்க உங்களுக்கு பின்னாலே சொல்ற வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். ஒரு வழிக்கு நம்ம சில நாள்ல கர்த்தர் வீட்டு வலதுறமும் இடதுபுறமும் சாயும் போது கர்த்தர் மூடி பேசுவார், வழி இது, இதுல நடங்க, வலது இந்த பார்த்து வலதுபுறம் செய்யாதீங்க, இடதுபுறம் செய்யுங்க, இந்த வழி நடங்க, இதுதான் எனக்கு பிரியமான வழின்னு சொல்லி அவர் என்ன செய்ய பின்னால சொல்ற சத்தம் நம்ம காதில கேட்கும். அவர் நம்மோடு பேசுவார். பேசுகிற தெய்வம், பேசாத தெய்வம் அல்ல, நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறது பேசுகிற தெய்வம். வலதுபுறமும் கர்த்தர் வீட்டு வலதுபுறம் தெரியும் சில அல்ல, நம்ம வழி தெரியாம கர்த்தர் வீட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் சாயும் போது வழி இதுவே, இதில் நடங்கிற சத்தம் நம்ம காதில பின்னால கேட்கும். அது மனசுக்குள்ள பேசுவார் ஆண்டவர், இதுல நடங்க, இந்த காரியம் தப்பு, இது எனக்கு பிரியமில்லாத காரியம், நடக்காதீங்கன்னு சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசுவார். நமக்கு வழி போதிக்கிறவர், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய ஒளிவன் காட்டுவேன், மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம அவர்கிட்ட கேட்க வேண்டும். நம்ம மனிதர்கிட்ட ஆலோசனை கேட்கணும் அவசியமே இல்லை. நம்ம கர்த்தர் ஆலோசனையில ஆச்சரியம் உள்ளவர். அவர் ஆலோசனை சொல்லுவார், போதிப்பார், நமக்கு எல்லாமே சொல்லி தருவார். 25:4-5
8: கர்த்தாவே,
7: கர்த்தாவே,
8: உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும்,
7: கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும்,
8: பாதைகளை எனக்கு போதி தரலும்,
7: உங்க வழிகளை எனக்கு தெரியும், உங்க பாதைகளை எனக்கு போதி மாண்டவன், எந்த பாதையில் நடக்கணும், எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதான் சங்கீதக்கார் கேட்கிறார், உங்களுடைய பாதைகளை எனக்கு போதி தரலும்,
8: உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி,
7: உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி,
8: என்னை போதித்தருளும்,
7: என்னை போதித்தருளும்,
8: நீரே என் ரட்சிப்பின் தேவன்,
7: நீரே என் ரட்சிப்பின் தேவன்,
8: உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன்,
7: உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். பாத்தீங்களா, அவர் தான் நம்ம சத்தியத்திலே நடத்துகிற தேவன், அவரை போதிக்கிற தேவன். நம்ம அவரை நோக்கி கேட்போம், கட்டாவர் போதிப்பார். யாருக்கெல்லாம் போதிப்பார் தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் கர்த்தர் யாருக்கு போதிக்கிறார் பாருங்க, 1 Samuel 2:27
8: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம்,
7: நீங்க அவராலே பெற்ற அபிஷேகம்
8: உங்களில் நிலைத்திருக்கிறது,
7: உங்களில் நிலைத்திருக்கிறது,
8: ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை,
7: ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை,
8: அந்த அபிஷேகம்,
7: அந்த அபிஷேகம்
8: சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது.
7: பாத்தீங்களா, நீங்க பெற்ற அபிஷேகம் என்ன செய்யறாரு, சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது.
8: அது சத்தியமாயிருக்கிறது,
7: சத்தியமாயிருக்கிறது,
8: பொய்யல்ல,
7: பொய்யல்ல,
8: அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக.
7: அவர் கர்த்தர் என்ன போதிக்கிறாரோ, பரிசுத்தாவியனர் என்ன போதிக்கிறார் அதன்படி நம்ம நிலைத்திருக்கணும். பரிசுத்தவனை போதிப்பார். நீங்க பெற்ற அபிஷேகம் சகலத்து குறித்து போதிக்குமா, ஒண்ணு மாத்திர தான் போதிக்கும், இது மாத்திர தான் போதிக்கும், அது மாத்திர சகலத்தின் குறித்து நம்ம போதிப்பார். அதனாலதான் பரிசுத்தவன் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இதோ மாம்சமனை யாவையும் ஆவி ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் போதிப்பார் சகலத்தையும், என்னென்ன நடக்கணும், வீட்டில் எப்படி குடும்பம் எப்படி ஆசீர்வாதமா இருக்கணும், குடும்பத்தில் எப்படி ஆசீர்வாதமா இருக்கணும், குடும்பம் எப்படி நம்ம பண கஷ்டம் மாறணும், கண்ணீர் துளைக்கணும், நம்ம எப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷம் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வேண்டிய பிள்ளைகளுக்கு அது சகலத்தை குறித்து எல்லா கரியத்தை குறித்து நம்ம போதிக்கிறவர். நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம போதிக்கிற தேவன், நம்ம கலங்க வேண்டாம். இயேசுவாட்டை ஒவ்வொரு நாளும் கண்ணி காலையில் அதிகாலையும் எழுந்து அவர் பாதத்தில் காத்திருந்து நம்ம செவிக்கும் போது நம்ம பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றிருப்போமானா அவர் சகலத்தையும் குறித்து போதிப்பாராம். எல்லா காரியத்தையும், ஒரு காரியத்தை தான் போதிக்கிறவர் இல்லை, சகல காரியத்தையும் குறித்து நம்ம போதிக்கிறவர். நம்ம கேட்கணும் பரிசுத்தவன் எனக்குள்ள வாங்க, இப்படி அபிஷேகம் எனக்கு சம்பூர்ணமா தாங்க ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் போதாதப்பா, பரிசுத்தன் அபிஷேகத்தை சம்பூர்ணமா கொடுங்க எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி நம்ம ஆஞ்சியோடு தாகத்தோடு கேட்டா கர்த்தன் பரிசுத்தன் அபிஷேகத்தை தருவார், நம்ம சகலத்தையும் குறித்து போதிப்பார். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்லுகிறார் யோவான் சுவிசேஷம் 14:26.
8: என் நாமத்தினாலே,
7: என் நாமத்தினாலே
8: பிதா அனுப்ப போகிற,
7: பிதா அனுப்ப போகிற
8: பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே,
7: அவர் பேர் பாருங்க பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே,
8: எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து,
7: எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து,
8: நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும்,
7: நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும்
8: உங்களுக்கு நினைப்பூட்டுவார்,
7: நான் உங்களுக்கு சொல்ல எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். அதுதான் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன்.
0: கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க, அவரோடு கூட இணைந்து நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? அதை திறந்து எல்லாம் ஜெபிங்க. அப்பா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தாரும் ஆண்டவர், உடைய போதிப்பை நாங்கள் பெறணும், ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவரோடு இணைந்து ஜெபிக்கலாமா?
7: தகப்பனே பரிசுத்தன் அபிஷேகம் எல்லார் மேலே பொழிந்தரும், யார் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா, அமைதி யாரும் இருக்க வேண்டாப்பா, மற்ற கேட்கட்டுமே கேட்கிறோம் எவன் பெற்றுக்கொள்வான்னு சொல்லி கேட்கறோன் கொடுக்கப்படும் சொன்னீரே ராஜாமை துதிக்கிற பரிசுத்தன் அபிஷேகத்தை எல்லாருக்கும் மேலே ஊற்றுமையா ஊற்றுமாண்டவர அப்பா, பரிசுத்தன் அபிஷேகத்தை ஊற்றுமையா தேவாதி தேவனே, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை பரிசு நீங்க பெற்ற பரிசுத்த ஆவியனர் சொல்லியிருக்கிறப்பா. ஹாலேலூயா, நாங்கள் பரலோகத்துக்கு போகணும்னா பரிசுத்தாமி மேல்மை ஆண்டவர ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளட்டும் பெற்றுக்கொள்ளட்டும் பெற்றுக்கொள்ளட்டும் தேவனே தேவனே, எங்கள் மேல அபிஷேகம் ஊற்றுமாண்டவரை மாக்குங்கப்பா, சுகமாக்குங்க, சுகமாக்குங்கப்பா. எந்த மந்திரம் சேவனை கட்டிருந்தாலும் இயேசுக்கு திராமத்தை உடை தெரியற ஆண்டவர, எந்த மந்திரம் சேவனிகள் பெரியிருந்தாலும் இயேசுக்கு திராம உடை தெரியற ஆண்டவர, எந்த குடும்பத்துல மந்திரம் சேவனை இருந்தாலும் இயேசுக்கு திராமது உடை தெரியற ஆண்டவர, அக்கினி போடும் ஆண்டவர், அக்கினி போடுங்கப்பா. நீங்க தானப்ப சொன்னீங்க பிசாசுங்களை அழிக்க முடியும் தேவக்கவர் வெளிப்பட்டாரு சொன்னீரு, எந்த கட்டு எந்த மந்திரம் சேவனை இருந்தாலும் இயேசுக்கு திரும்ப உடை தெரியற ஆண்டவர. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தரணும் ஏசப்பா, கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்கப்பா, குடிக்கிற குடும்பத்துல குடியிலிருந்து விடுதலை செய்யுங்க ஏசப்பா, குடிக்கிற குடும்பத்தில் அப்பா குடியிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவர, தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா, தொழில் சரக்கணும் தலைக்கணும் ஆசீர்வாதமா இருக்கும், வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும் தெளிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வதித்து உயர்த்தணும்ப்பா, படிக்கிற பிள்ளைங்க ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்கப்பா, நல்ல செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா, உங்களுடைய அன்பின் சட்டைக்குள்ள மூடி மறைத்துக்கோங்க எல்லா பிள்ளைகளையும், கத்திரையும் ரத்த கோட்டையில மூடி மறைத்துக்கோங்க, வெயில் அடித்து பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா, செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா, சகல ஆசீர்வதி சம்பூர்ணமா கொடுங்கப்பா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் உன்னத்துக்குடி ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதம் உத்தம ஆசீர்வாதத்தால் நிரப்பி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, பரலோகக்கில் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம், ஒவ்வொரு வாழ்க்கையில உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க பொறுப்படுத்து காத்துக்கோங்க ஏசப்பா, அண்டவரையுமே துதிக்கிறோம், உலகம் யாரையும் தொடாதபடி காத்துக்கோங்க, உலகத்தின் வேஷம் கடந்து போகணும்னு சொல்லியிருக்கிறேன், உலகத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இயேசுக்காக வாழக்கூடிய கிருபை தாங்குவோங்க, நான் மகிப்பிடட்டும், எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம்
0: கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நாம் அனைவரோடு நீடித்து நிலைத்திருப்பதாக.
9: எங்களின் இசையின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
10: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443 7800119 மற்றும் 7598111235. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kurnool, 643101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112-435. Our email address, acvinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.
11: நீ எனக்கு பொய் சொன்ன.
12: நாங்க முடிஞ்ச எல்லாமே செஞ்சோம்.
11: நீ என் மகனை சிகிச்சை செய்ய போறேன்.

0: தோல்வியடைந்தேன். நான் முடிந்து விட்டேன்.
1: நீ முடிஞ்சிட்டியா?
2: காரில் ஏறு.
1: யாரோ ஒருவன் நீ முடிஞ்சிட்ட அப்படின்னு சொன்னால்தான் நீ முடிஞ்சு விடுவே.
0: நீ அங்கே இருந்தாய். சிகோரி கிரீக்கிற்கு உதவக்கூடிய ஒரே நபர் நீதான்.
1: நீ கைவிட போகிறாய் என்று நான் புரிந்து கொள்ளலாமா? இது ஒரு கைவிடும் பேச்சா?
0: ஆம், அதுதான்.
1: காரில் ஏறு. உதவி வரும் வழியில் இருக்குது. அவங்க இப்போது வருகிறார்கள். காரில் ஏறு. ஏலோவை பிடித்துக்கொண்டு செல்லும்.
2: மனிதர்கள்
0: மனிதர்களா என் பணியை முடிக்க அங்கே திரும்ப போகிறார்கள். இது மிகவும் அவமானமாக இருக்கிறது.
1: இந்த முறையில உன் இறக்கைகளை நேராக வைத்துக் கொள். இங்கே எந்த தோல்வியும் இல்லை. நீ உன் முழு முயற்சியையும் செய்தாய். ஆனால் சில நேரங்களில் மக்கள் கவனிக்கவே மாட்டார்கள். ஆனால் அதற்காக கைவிடுவதற்கு இது காரணம் இல்லை. கடவுள் அதை வேறு விதமாக சமாளிப்பார். முன்னால் உள்ள இந்த மக்களை சிகோரி கிரீக்கை காப்பாற்றவும் சந்தையில் தங்களை உதவி கொள்ளவும் ஊக்குவி.
0: ட்ரெய்லரில் உள்ள மக்களா?
1: அவங்களுக்கு வீடு இல்ல, பணமும் இல்ல, அடடா, எரிபொருள் இல்லை.
3: யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் அமெரிக்கா என்ற இரண்டிற்கும் என்ன வித்தியாசம்?
4: என்ன சொன்ன டைனா?
3: யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் அமெரிக்கா என்ற இரண்டிற்கும் என்ன வித்தியாசம்?
5: அது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா.
3: நான் குழந்தை இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்படி என்றால் என்ன வித்தியாசம்?
5: அமெரிக்கா என்பது யுனைடெட் ஸ்டேட்ஸ். அவர்கள் அதை கெடுத்துவிடும் முன்பு இருந்தது.
3: அம்மா, ஜோஷ்வா மீண்டும் நகைச்சுவையாக பேசுகிறார்.
6: அது அவன் கருத்து டைனா.
2: யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் அமெரிக்கா என்ற இரண்டிற்கும் வித்தியாசமா?
1: வித்தியாசம் இல்ல செல்லம். இது பிளாக் ஜாக் மற்றும் 21 உள்ள வித்தியாசம் மாதிரி. 21 சொன்னா நல்லா இருக்கும். ஆனா நீ
5: இன்னும் பணத்தை இழக்கிறாய்.
6: காலைக்குள் அங்கே போக முடியும்னு நினைக்கிறியா?
4: ஒருவேளை நாம் தள்ளி சென்றால்?
6: சரி, நம்ம தள்ளி செல்ல வேண்டியதுதான்.
7: நமக்கு எவ்வளவு பணம் மீதி இருக்கு?
6: காலை உணவுக்கே போதுமானது.
4: சரி, மாமா சொல்றாங்க பழைய டாக்டர் ரோஜர்ஸ் இன்னும் ஒவ்வொரு காலை 6 எழுந்து பேன்கேக் செய்து தருவாராம்.
6: அந்த மனிதரை சந்திக்கும் போது நான் அவரை முத்தமிட்டு அவருடைய பாத்திரங்களை கழுவுவேன்.
4: அன்னியனுக்கு வேலை தந்து அவன் குடும்பத்தை வீட்டில் வைப்பது எப்படி சாத்தியம்?
6: ஒரு நல்ல மனிதர் தான். அவங்க இன்னும் இருக்கிறார்கள். இருந்து டாக்டர் அவளை காதலிப்பதாக பாட்டி சொன்னாங்க. என்ன நடந்ததுன்னு ஆச்சரியமா இருக்கு.
4: அவருடைய அம்மா அந்த காதலை அவருடைய தலையில அடித்திருப்பார் போல. வாங்க, எல்லாரும் போகலாம். எல்லாரும் திரும்பி வண்டியில ஏறுங்க.
1: சரி சரி, இதோ நாங்கள் உடனே கிளம்பி வருகிறோம்.
4: அதை பாரு, காலை முடிஞ்சிடுச்சு.
1: நான்கு நாட்கள்
4: வயசுதான்.
1: அங்க பாருங்க, கார்னர்ல டாக்டர் ரோஜர்ஸ் வீடு இருக்கு.
3: ரொம்ப நெருக்கமாக இருக்கும்.
4: வாங்க,
3: டைம் செய்து
4: வாங்க.
3: ஆமா,
4: வாங்க, எல்லாரும் உதவுங்க. கடைசியில நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். அடுத்த தடவை டானி, நீ அந்த மைலேஜ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூட கணக்கு போடுவேன். குறைஞ்சபட்சம் நீண்ட நேரம் நாம போக வேண்டிய கடைசி பயணம் இதுதான்.
5: அது அவன் நினைப்பு.

0: மாற்றம் நடப்பேன். என்ன நம்பு, நான் உங்களுடன் நடப்பேன்.
1: அவர் ஏதாவது ஒரு கேஸுக்கு வெளியே போயிருக்கலாம்.
0: அந்த பழைய கோட் வந்து இன்னும் வீடுகளுக்கு வந்து பாப்பார்.
2: அவர் இன்னும் பான் கேக் செய்யறாரான்னு நம்புறேன். அப்பா, இதை உன் சரி செய்ய வேண்டிய பட்டியலில் சேர்த்து சாரா.
3: ஜோஷுவா, அங்கிருந்து இறங்க. நான்
2: இங்க வாழ்வோன்னு நினைச்சேன்.
4: ஜோஷ்,
3: டாக்டர் ரோஜர்ஸ் நம்மை அவருடன் வாழ அனுமதிக்கிற அளவுக்கு நல்லவர். அவருடைய வீட்டை உடைக்காமல் இருக்க நீ முயற்சி செய்யணும்.
1: அதாவது உன் குகையில நீயே குப்பை போடாதேன்னு அர்த்தம்.
0: வா, நீ பழைய முட்டாள்.
4: அம்மா, அந்த கல்யாணம் பற்றி என்ன?
0: நம்ம ஒரு கல்யாணத்துக்குள்ள நேரடியா போக முடியாது. எனக்கு அர்த்தம், இவ்வளவு வருடங்களுக்கு பிறகு எல்லாரும் என்ன பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் மணமகளின் எல்லா பிரகாசத்தையும் எடுத்துக்குவேன். ஆனா மறுபடியும் நினைச்சா அவர்கள் வெளியே வர வரை அங்க போய் காத்திருக்கிறதுல எந்த தீங்கும் இல்ல. டாக்டர் ரோஜர்ஸ் பஞ்ச் குடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரை புடிச்சுக்கோ. ஜோவை கவனிச்சுக்கோ.
5: மாமா, ஜோ எப்படி இருக்காரு?
0: உன் அப்பா இருந்த மாதிரி எல்லாமே அவரில் இருக்கு. அதுவும் இன்னும் நகைச்சுவையா?
5: அவர் ஒரு புத்திசாலி என்று அப்பா சொல்றாரு.
6: அவர் அப்படிதான் இருப்பாரு.
0: ஜோ சில விஷயங்களை நல்லா பண்ணார். ஆனா ஒரு குழந்தைக்கு சரியானவராக அவர் ஒருபோதும் இருக்கல. அவர் தன்னை காட்டிக் கொள்வதில் நல்லவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். நான்
2: எனக்கு எந்த பாஸ்கெட் பால் கூடங்களும் தெரியல.
3: உங்க அண்ணன் நிஜமா வருவார்னு நினைக்கிறியா? நான்
5: நம்முடைய கடிதங்கள் அவரை அடைந்துள்ளதா என்பதே எனக்கு தெரியவில்லை.
4: அவர் வந்தாலும் பழைய ஜோ கடந்த சில வருடங்களை பற்றி நமக்கு சொல்லிவிட்டு ஒரு வாரம் வேலை செய்துவிட்டு மீண்டும் கிளம்பி விடுவார். அவர் வந்தால் அது வேலைக்காக இருக்காது, அது அம்மாவுக்காக
6: தான். இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கிறது என்று பாருங்கள்.
5: அப்புறம் வேற என்ன பெட்டியில என்ன இருக்கு? ஆராய்ச்சி.
6: என்ன?
5: கணக்கெடுப்புகள், பார்வைகள், கருத்துக்கள், கட்டுரைகள், பொருள்படுத்தப்பட்ட தலைப்புகளாக. நீ ஒரு பிள்ளையா? நான் வெள்ளிக்கிழமை மாலை 4:42 வயதாகிறேன். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்க டாக்டர் ராஜர்ஸுடன் குடிபெயர போறோம். எங்க அப்பா அவருக்காக ஒரு வணிக வளாகம் கட்ட போறார்.
7: அது முட்டாள்தனமானது.
5: சரி, உங்க அப்பா என்ன பண்றாரு?
7: நான் சொல்ல முடியாது. அவர் சிஏவில் வேலை செய்கிறாரு.
5: அது ஒரு ரகசியம். அது ஒரு ரகசியம்னா நீ அதை எப்படி தான் தெரிஞ்சிக்கிட்ட?
4: நாங்க ஒரு கல்யாணத்துக்காக இசை தேடிக்கிட்டு இருக்கோம்.
5: நீ அந்த வாசனை உணர்றியா?
4: எனக்கு எந்த வாசனையும் தெரியல.
6: இங்க எந்த தொழிற்சாலையும் இல்ல. என் தொண்டை வலிக்கல, என் கண்கள் எரியல. அதை விட்டு போனதுக்கு எனக்கு வருத்தமே இல்ல. அந்த நிறுவனம் மூடப்பட்டதால நமக்கு நல்லதுதான் நடந்திருக்கு.
4: நான் ஸ்டாம்ப் வாங்க முடியும் பொழுது அவர்களுக்கு நன்றி கடிதம் எழுத நினைவுபடுத்து.
6: அது நீண்ட நேரம் ஆகாது செல்லம். நாம் இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இனிமேல் எல்லாமே சுமூகமா போகும். நில்லாமல் ஓடி ஓடி ஓடிக்கொண்டே இரு. இன்னும் வேகமாக ஓடி அங்கே நீ போய் என்ன நடக்குது என்று பார்.
4: நீங்களும் ஒரு முறை சவாரி செய்ய விரும்புகிறீர்களா?
5: டாக்டர் ரோஜர்ஸ் இறந்தாரா?
2: அப்படின்னா இனிமே பான் கேக் கிடையாது போல.
5: அமைதியாரு.
0: நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க எராஸ்மஸ்.
8: நீங்க ஒரு புள்ளியும் மாறல இல்லையா?
0: நன்றி எராஸ்மஸ். இவர் என் மகன் ரசல், என் முதல் மகன். டாக்டருக்காக வேலை பார்த்தவன், இல்லையெனில் வேலை பார்க்காதவன். ஓ, என் ஆண்டவரின் மகன். நீ ஒரு மாசத்துல ரெண்டு வேலைகளை இழந்துட்ட.
9: ரசல் கிரீன் ஐயா,
10: உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி.
8: உன் சகோதரனை போலவே உனக்கு கைபிடி இருக்கிறது.
0: நீ ஜோவை பார்த்தாயா? அவன் இங்க வந்தானா?
8: ஜோ வந்தும் போனான், மன்னிக்கவும். வியாழக்கிழமை டாக்டர் இறந்த பிறகு அவன் கிளம்பி விட்டான்.
2: குடும்பம் சிதறுவதை பார்க்க இங்கே தங்க விரும்பவில்லை.
6: இது ஒரு பின்னடைவுதான் ஜோஷ், பேரழிவு இல்லை.
8: டாக்டர் உங்கள் அனைவரும் வருவதை மிகவும் எதிர்பார்த்திருந்தார். அவர் எப்படி இருந்தார் என்று உங்களுக்கு தெரியும். அவருடைய அந்த சிறிய கிளினிக் அலுவலக கட்டடத்துக்கான எல்லா திட்டங்களையும் எனக்கு காட்டினார். பிறகு செவ்வாய்க்கிழமை காலை சலூனில் திடீரென விழுந்தார். ஒரு மனிதர் தன் வேலை முடிக்காமல் இறப்பதை பார்க்க எனக்கு பிடிக்கவில்லை.
2: நாம் எங்கே வாழப்போறோம்?
5: யாருக்கு தெரியும். சரி,
8: இதை சொல்ல வேண்டி வருகிறேன், ஆனால் நீங்கள் எல்லோரும் பயணம் செய்தது வீணாகிவிட்டது போல தெரிகிறது. இன்று இரவு உங்கள் டிரெய்லரை என் வீட்டு தோட்டத்தில் நிறுத்தலாம். திரும்ப செல்ல தயாராகும் வரை ஓய்வெடுக்கலாம்.
4: திரும்பி செல்ல முடியாது திரு
9: ஜோன்ஸ்.
4: நான் வேலை இழந்து விட்டேன். தொழிற்சாலை மூடப்பட்ட போது இங்கே வருவதற்காக நாங்கள் எங்கள் பணத்தை எல்லாம் செலவழித்து விட்டோம்.
11: எங்கள் டிரெய்லரை உங்களோட வீட்டு தோட்டத்தில் நிறுத்த அனுமதித்தால், அதை அங்கே கொண்டு செல்ல எங்களுக்கு பெட்ரோல் வாங்கும் பணம் இருந்தால் நாங்கள் மிகவும் நன்றி கூறுவோம்.
4: அது எங்களிடம் இல்ல.
8: ஆனால் உங்களுக்காக ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. பெட்ரோல் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் வீடு அது அங்கேதான், தெருவுக்கு அப்புறம் நேராக இருக்குது.
5: அம்மா, என் சுடிதார் பை போய்விட்டது. அவன் திருடிட்டான் நிச்சயமா. அந்த பையன் ஜன்னல் கீழே இருந்தான். அப்புறம்
6: எந்த சிறிய
8: பையனா? அவன் அப்பா சீயலன்னு சொன்னானா? ஆமா,
5: அவன் ஒரு திருடன். அவன் ஒரு பெரிய பொய்யாளி.
4: இப்போ அமைதியாக இருக்கான்.
8: அவன் அதிகம் தொலைவில் இருக்க முடியாது. நாதனியல், வெளியே வா, அந்த சுடிதார் பையையும் கொண்டு வா. நான் உன்னை சில பேரிடம் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நீ வெளியே வா, வீட்டுக்கு போ, நான் பான்கேக் செய்து தருகிறேன்.
2: ஆமா வா பையா, போகலாம். நாதனியல்,
8: பான்கேக் நேரம். நாதனியல், வெளியே வா. என்னுடைய சகோதரர் ஜோ நம்மை விட்டு பிரிந்து சென்ற போது அவர் உனக்காக ஏதோ ஒரு விஷயத்தை இங்கே விட்டு சென்றிருக்கிறார். நாதனியல், இவரை பார். இவர் தான் உன்னுடைய மாமா ரசல்.
2: ஓ ஐயோ,
7: இந்த குடும்பத்துக்கு வரவேற்கிறோம் பையா.
6: கர்த்தாவே, இந்த உணவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது கரத்திலிருந்து நாங்கள் உணவு பெறுவோம். இன்று எங்களுக்கு அன்றாட அப்பத்தை அளிக்கவும். மேலும் எராஸ்மஸ் மற்றும் அவரது விருந்தோம்பலுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆமீன்,
2: ஆமீன்.
6: நாதனியல், நீ சிறப்பு பக்கத்துக்கு கொடுக்க விரும்புகிறாயா? நன்றி.
2: உன்னை உயிருடன் வச்சிருக்க கர்த்தர் முறும் கருணையுடன் இருந்தார் எராஸ்மஸ். இந்த ஊரில் எங்க அம்மா போல சமைக்கக்கூடிய ஒரே நண்பனை அவர் காப்பாற்றினார்.
8: அது எங்க அம்மா உனக்கு கற்றுத்தந்ததால் தான். அம்மா?
4: அப்படி என்றால் நாதனியல், நீ இங்கிருந்து ஆரம்பத்திலேயே குடும்பம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்.
12: பாரு, உன் அப்பாவின் அம்மா எங்க அம்மாவும் கூட தான். டினா மற்றும் ஜோஷ் உன் உறவினர்கள்.
4: நான் அறிவேன்.
7: உறவினர்கள் யார் என்று? வெண்ணையா?
4: அண்ட் கிளியர். மற்றும் நானும் உன்னை நல்லா கவனித்துக் கொள்வோம். உன் அப்பாவை மீண்டும் சந்திக்கும் வரை. அவர் எங்கே போக போகிறார் என்று ஏதேனும் சொன்னாரா?
7: அது ரகசிய இராணுவ வேலை.
5: அவர் ஜோ அங்கில் சியேவில் இருக்கிறார் என்று நினைக்கிறார்.
7: அவர்தான், உங்களுக்கு புரியும் என்று அவர் சொன்னார்.
8: உண்மையில் அவர் ஜெனரல் ஃபிட்ஸ்சிமன்ஸ் உடனான ஒரு இரகசிய சந்திப்பை பற்றி குறிப்பிட்டார். அது
6: டென்வரில் உள்ள ஒன்று.
4: ஆமாம், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள்.
8: சரி செல்லமே, இத்தனை வருடங்களாக உன் அப்பாவிடம் இருந்து எங்களுக்கு நிறைய தபால் அட்டைகள் வந்தன. ஆனால் அதில் உன்னை பற்றி யாரும் ஒருமுறை கூட குறிப்பிட்டதில்லை. அவன் உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க காத்திருந்தான் என்று நினைக்கிறேன்.
5: அது அவருக்கும் ஒரு விதத்தில் ஆச்சரியமாகத்தான் இருந்தது.
8: ஓ,
13: வாழ்க்கை, சுதந்திரம் மற்றும் மகிழ்ச்சியை தேடுதல், இந்த உரிமைகளை பாதுகாப்பதற்காக மனிதர்களிடையே அரசாங்கங்கள் நிறுவப்படுகின்றன.
4: மற்றும் பெண்கள்,
13: மற்றும் பெண்கள் சம்மதத்திலிருந்து தங்களின் நியாயமான அதிகாரங்களை பெறுதல், ஆளப்படுபவர்களில் இவற்றை பாதுகாப்பதற்காக.
6: ஆளப்படுபவர்களின் ஒப்புதல், அதை பற்றி ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள்.
4: சம்மதம் என்பது என்ன?
8: பெரும்பான்மை ஆட்சியா?
4: இதோ பார்,
5: அம்மா முன்பு ஒரு ஆசிரியையாக இருந்தார். அவர் உங்களுக்கும் கற்றுக் கொடுப்பார்.
7: இப்போது நான் செல்ல ஒரு பள்ளியை தேடிக்கொண்டிருக்கிறேன்.
5: நான் இல்லை.
7: விசேஷமா உனக்கு.
14: கரோலினா நிறுவனம் என் செட்டில்மெண்ட் காசோலைகளை வாராவாரம் பொது விநியோக முகவரிக்கு அனுப்ப வேண்டும்.
4: என் இராணுவ உதவி தொகை நமக்கு உதவும்னு நினைக்கிறேன். முதல் காசோலை வந்ததும் உன் பணத்தை திருப்பி தந்துடுவேன்.
8: அவசரம் இல்லை. அந்த காசோலை பல இடங்களில் போத வேண்டும். குறிப்பாக இப்போது உன்னிடம் கூடுதல் ஒருவர் உணவு உண்ண இருக்கிறார்.
4: நான் முடித்து விட்டேன். ரகசிய ராணுவ வேலை.
11: ஜோ டென்வரில் உள்ள முன்னாள் படை வீரர் மருத்துவமனைக்கு போகிறார் என்று நினைக்கிறேன்.
8: நானும் கொரிய போருக்கு பிறகு ஃபிட்ஸிமன்ஸில் சில நாட்கள் இருந்தேன். இதை சொல்வதற்கு மன்னிக்கவும், ஆனால் உன் சகோதரரின் மனது மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது.
9: அவர் ரொம்ப மனச்சோர்வாகி விடுகிறார். அப்பிறகு எங்காவது முன்னாள் படை வீரர் மருத்துவமனைக்கு சென்று சேர்வார்.
4: அவர் அமைதியற்று மீண்டும் கிளம்பி விடுவார். இரவு உணவுக்கு கூட ஓரிடத்தில் தங்கவில்லை. குழந்தை பற்றி சொல்லவே வேண்டாம்.
8: ஆனால் அவர் செய்தார். அந்த பையன் தனது தாயுடன் 6 வருடங்கள் வாழ்ந்தான். ஜோ சொன்னார், அந்த பையனை ஒரு காக்டெயில் பாரில் வாழ்ந்து கொண்டிருப்பதை கண்டதாக அந்த பெண் சிறையிலிருந்து வெளியே வருவதை காத்திருந்தான் என்று. ஜோ அந்த பெண்ணிடம் $50 கொடுத்து கையெழுத்து வாங்கினார். பின் ஜோவும் அந்த சிறுவனும் 3 வருடங்களாக பயணத்தில் இருந்தார்கள். உங்கள் கடிதம் வந்ததும் அவர்கள் இங்கு வந்தார்கள்.
4: ஜோ ஒரு கெட்டவன் அல்ல. நிஜமா, கிளேரை சந்திக்கிற முன் ஜோவை விட அதிகமா மூக்குகளையும் பார் ஜன்னல்களையும் உடைச்சிருக்கேன். போன மாசம் வேலை போனப்போ ஸ்டாப் ரூம் கதவுல ஒரு நாற்காலியை வீசினேன். கிளேர் கிட்ட சொல்லாதீங்க.
8: ஏ, நீங்க இளம் பசங்க, வாழ்க்கைய வனப்பாக வாழ்ந்தீங்க. ஓ, உங்களில் யாராவது உயிரோடு இருக்கிறீங்கன்னு ஆச்சரியம்தான்.
7: நல்லா கிளேர் சொல்றாங்க, என்ன பாதுகாக்கும் தேவதைகள் இருக்கிறாங்கன்னு.
4: நான் சொல்றது கிளேர் தான். ஆனா ஜோவுக்கு யாரும் அவனை கவனிக்கணும் என்று ஒருபோதும் விருப்பம் இல்லை.
9: நாம் எல்லாரும் இங்கே சேர முடியும்னு நானும் நம்பினேன்.
4: 3 வருடம்தான் அவனுக்கு எல்லாம் அதிகம். இப்போ அவன் மீண்டும் பைத்தியமாக போக நேரம் வந்திருக்கு போல.
8: ஆமாம், அவன் நிச்சயமாக அப்படி செய்தான். உங்க அம்மாவை பார்க்க போற எண்ணம் தான் அவனை இப்படி செய்திருக்கும்.
4: உனக்கு உன்னையே வெட்கமாக இருக்கணும். எராஸ்மஸ் நம்மளை உள்ள தூங்க சொல்லியிருக்கார்.
8: இதுக்கு நாம் பழக ஆரம்பிக்கணும் போல இருக்கு.
4: இன்னும் சில நாளில டொன்னாவின் பிறந்த நாள் வரப்போகுது. எராஸ்மஸ் நமக்கு $100 கடன் கொடுத்தார். அந்த செக் வந்ததும் அதிலிருந்து அவருக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும். அவளுக்கு 13வது பிறந்த நாள் ரசு. நாம் ஏதாவது செய்யணும்.
15: அதற்கு மொத்தமாக எவ்வளவு செலவாகும் என்று சொல்ல முடியுமா?
4: நான் வரும்போது சால்வேஷன் ஆர்மியை பார்த்தேன். அங்கும் கடையில் காலாவதியான பொருட்களுக்கு அரை விலை சலுகை இருக்கிறது.
9: 20 போதும் போலையா?
15: நாளைக்கு காலை முதலில் போஸ்ட் ஆபீஸ்ல சென்று பார்த்து விடுகிறேன். நான் ஏதாவது வேலை கிடைக்குமா என்று பார்க்கிறேன்.
8: இங்க ஒரு ஆசிரியர் தேவைப்படுமா என்று தெரியல. இங்க ஒரு பள்ளி கூட சரியாக இல்லை.
4: சரி,
15: நாம என்ன செய்யணும்? நம்ம இங்க இருக்கிற ஒரே காரணமா நமக்கு வேலை வாங்கி வச்சதுனாலதான். அதனால நம்ம செய்ய வேண்டியது வேற ஒரு இடத்துக்கு போய் வேற ஒரு வேலை தேடணும் அப்படின்றதுதான். நம்ம வீடு திரும்ப முடியாது,
4: அது எனக்கு தெரியும்.
15: மன்னிக்கணும்.
4: இது அவங்களுக்கு நல்ல நேரம் இருக்கலாம்.
15: உன் பிரார்த்தனைகளில் ஒன்றை செய்யலாம். நீ முயற்சி செய்யலாம் தெரியுமா?
4: எனக்கு தெரியல.
16: ஒருவரை முதன்முறையாக சந்திக்கும் போது அவர்களிடம் கை நீட்டுவது சரியாக தோன்றவில்லை.
4: அதுதான் பெரும்பாலும் நடக்க வேண்டியது. நான் பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன்.

0: இருக்கும் அந்த மலையை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. அதன் மேல் நான் ஏறுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள். என் பாதையில் இருக்கும் அந்த தடையை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு சரியான பாதையை மட்டும் காட்டியிருங்கள். நினைச்சு பார்த்தால் யாரும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் பற்றி பாடல்கள் எழுதுவதில்லை. அழகானது எப்போதும் அமெரிக்கா அழகானது என்பது. சுதந்திரமும் தைரியமும் கொண்ட நிலம். நிச்சயமாக பெரும்பாலும் பாடுபவர்களே சுதந்திரமும் தைரியமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். நீங்கள் இங்கேயே இருந்து இந்த கேரட்டுகளை எனக்கு உதவியதற்கு நன்றி.
1: ஓ பரவாயில்ல, இது அம்மாவின் வழி. அவர்கள் எனது பிறந்த நாளுக்காக ஷாப்பிங் செய்யும் போது என்னை இங்கே வைத்திருக்க அது அதிக நேரம் எடுக்காது. நேற்று நீங்கள் சொன்னது டாக்டர் ரோஜர்ஸ் முடிக்காத காரியங்களுடன் இறந்தார் என்றால் என்ன அர்த்தம்? டைனா,
0: நீங்கள் தேவதைகளை நம்புகிறீர்களா?
2: நம் கடவுளுடைய பேரருள் நிறைந்த அந்த உன்னதமான ராஜ்யத்தை அடைவதற்காக மிகவும் பிரம்மாண்டமான ஒரு பெரிய மலையை ஏறி செல்ல வேண்டியிருக்கும். அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளின்படி பார்த்தால் நீங்கள் அவரை முழுமையாக விசுவாசித்து நம்பினால் உங்களுக்கு

0: செல்வதற்கான வழியை மட்டும் எனக்கு தெளிவாக காண்பியுங்கள்.
1: இந்த மாலை கிளேர் மிகவும் அழகான உணர்வு பூர்வமான பிரார்த்தனைகளை உருவாக்குவார். அம்மா உங்களை சற்று கூச்சலிட்டார் மற்றும் நீங்களும் நானும் உண்மையாக பேசும் நேரத்தில் குறைந்தபட்சம் நான் பண்டை அணிந்திருக்க வேண்டும் என்று நம்பினேன். என் மனைவி எப்போதும் சொல்வார், ஆண்டவர் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை சந்திப்பார் என்று. நான் எங்கே இருக்கிறேன் என்று பாருங்கள்.

0: நான் என் நாட்டை நேசிக்கிறேன், நான் என் குடும்பத்தை நேசிக்கிறேன், நான் கடுமையாக உழைப்பதை நேசிக்கிறேன். நிச்சயம் பிடிக்கும், மிகைப்படுத்தவில்லை, நான் உண்மையாகவே நேசிக்கிறேன். நான் எல்லா விதிமுறைகளையும் பின்பற்றினேன், நான் என் சிறந்ததை செய்தேன். ஆனால் எல்லாம் எப்படியோ சிதறி விழுந்துவிட்டது. நான் வெறும் என்ன தவறு நடந்தது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு பெரிய பிரச்சனை என்னடா, அல்லது பழைய டாக்டர் ரோஜர்ஸ் அந்த முடிவெட்டும் கடையில் திடீரென்று விழுந்து இறந்தது போல எளிமையான விஷயமா, எனக்கு தெரியவில்லை. நான் வெறும் ஆனால் இப்போது நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கொஞ்சம் சொன்னால் நான் அதை நிச்சயமாக செய்வேன் ஐயா. மற்றும் இன்று இரவு என் சகோதரர் எங்கே இருந்தாலும் தயவு செய்து அவரை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடன் பேச வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி.
1: நம்மளுடைய மனிதரை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்.
0: முன்பு ஒருபோதும் நேரம் கிடைக்கவில்லை. முதலில் இது என் யோசனை அல்ல, அதனால் நீங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டதாக உணர வேண்டாம்.
2: அப்பா, டாக்டர் ரோஜர்ஸ் முடிக்கப்படாத காரியத்துடன் இறந்து விட்டார்.
3: மகனே, அது நம்மதில்ல.
2: நாங்கள் ஒரு தேவதையை பார்த்தோம் அம்மா, ஒரு உண்மையான நேர்மையான தேவதை, வானத்திலிருந்து வந்தவர்.
4: டாக்டர் ரோஜர்ஸ் ஒரு தேவதையை பார்த்தார்.
2: கேப்ரியல் மாதிரியா?
0: இல்ல, அவர் ஒரு பெரிய உயரமான பெண், கருப்பு கண்கள் கொண்டவர். டாக்டர் சொன்னார் அவர் என் அத்தை ஜார்ஜியா மாதிரி இருப்பதாக. ஆனால் அவர் இரண்டாவது தேவதை, முதல் தேவதை குறுகியவரும் வித்தியாசமாக பேசுபவரும், ஸ்காட்டிஷ் அல்லது ஏதோ அப்படிப்பட்டது. மற்றும் டாக்டர் சொன்னார் அவர்கள் அவரை சிகோரி கிரீக்கை காப்பாற்ற உதவ வந்ததாக. ஆனால் அவர் சற்றும் தயங்கி இருக்க வேண்டும், அல்லது ஏதோ காரணம். ஏனெனில்
2: நியூயார்க் பற்றி பைலட்டுக்கு கொடு.
0: நம்முடைய ஊரின் நாட்கள் எண்ணப்பட்டவை. ஒரு சிறிய ஊரை ஒரு மருத்துவர் இல்லாமல் நீண்ட நாட்கள் நடத்த முடியாதுன்னு எனக்கு பயமாக இருக்கிறது. ஆனால் இங்கே வளர்ந்த ஒரு சிறுமி இருந்தால் மிகவும் புத்திசாலி. வணிகர் சங்கம் ஒன்று கூடி அவளுக்கு ஒரு கல்வி உதவித்தொகை வழங்கி 17-18 வருடங்களுக்கு முன் அவளை கல்லூரிக்கு அனுப்பினார்கள். அவள் நியூயார்க்கு போய் மருத்துவராகி மீண்டும் ஒருபோதும் திரும்பி வரவில்லை.
4: அவள் என்ன நினைத்திருப்பாள் என்று ஆச்சரியமாக இருக்கிறது.
0: அப்படி என்றால் டாக்டர் வடக்கே சென்று அந்த பெண்மணியிடம் நேரில் பேச அவளை இந்த கிளினிக்கில் குடியேற வைக்கப் போகிறார். அவர் கட்டப்போகிறார். எராஸ்மஸ், இதெல்லாம் நடந்ததுக்கு எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இதுல எனக்கு என்ன தொடர்பு என்று எனக்கு புரியவில்லை.
2: அப்பா, புரியலையா? மத்தவங்க பிஸியா இருக்காங்க, உங்களுக்கு வேலை இல்லையே, நீங்க போங்க.
0: சரி எராஸ்மஸ், என்னை பற்றி நீங்கள் நினைத்ததற்கு நன்றி. ஆனால் நான் அப்படி நினைக்கவில்லை. வாங்க காருக்கு திரும்பி போலாம்.
4: அப்படியே போ முட்டாள்.

0: டொன்னா தானே பேசுகிறாள் என்று தெரியாமல் இருந்தாள். நான்
1: அதை தெரிந்து கொள்கிறேன்.
0: ஆனால் அவளை உண்மையைத்தான் சொன்னாள். நாம் எல்லோரும் ஒரு காசு காசு வரும் வரை காத்திருக்கிறோம். அதுக்கப்புறகு என்ன நடக்கும் என்று நாம் பேசவே இல்லை. நாம் பேச முடியவில்லை, ஏனெனில் முடிந்துவிட்ட விஷயத்திற்கு நீ உன்னைத்தானே குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். யாரும் உன்னை குற்றம் சொல்லவில்லை ரசு, யாரும் உன்னை குற்றம் சொல்லல. நம்மை இங்கே கொண்டு வந்ததற்காகவோ, வேலையை இழந்ததற்காகவோ, டாக்டர் ரோஜர்ஸுடன் வேலை முடிந்ததற்காக நம்பியிருந்ததற்காகவோ.
1: ஏன் இவ்வளவு மோசமா உணர்றேன்?
0: நீ நேரத்தை வீணாக்குவது உனக்கு தெரியும். சற்று முன் வரை உன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் நாம் இப்படி நடுவில் உட்கார்ந்திருக்கிறோம் என்பதற்கு காரணம் இருக்கலாம். நீ யாருக்காவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏதாவது செய்ய முடிந்தால் அது ஒருபோதும் நேரத்தை வீணாக்குவது கிடையாது.
1: அது எந்த அர்த்தமும் தரவில்லை.
0: இதில் எதுவும் அர்த்தம் இல்லை.
2: நான் ஒருபோதும் நியூயார்க்கு போகவில்லை.
0: நீ முன்பு ஒருபோதும் காரணம் இல்லாமல் இருந்தாய். நீ திரும்பி வந்ததும் நாங்கள் இங்கேயே இருப்போம்.
1: நியூயார்க்குக்கான இரு வழி டிக்கெட். சரி, எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கோங்க. அப்ப நான் வர்றேன்.
3: அப்படியே, பை பை.
1: அவர் டாக்டர் ரெபேக்கா கசின்ஸ், 65வது தெரு மற்றும் மெடிசன். அவருக்கு என் பீச்சஸ். அதை பெற அவர் என்னுடன் போட்டியிட வேண்டியிருக்கும். நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? ஆம் ஐயா. ரெபேக்கா நம்முடன் அதிகம் தொடர்பு கொள்ள விரும்புவார் என்று எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் அவளை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அவளுக்கு சொல்லுங்கள், அவளது அப்பா அவளை நேசிக்கிறார் என்று.

0: என்கிட்ட ரெண்டு சாண்ட்விச் இருக்கு, ஒன்னு தரவா?
1: ஓ பரவாயில்ல, எனக்கு இப்போது எதுவும் வேண்டாம். உங்கள் அன்பான அழைப்பிற்கு மிக்க நன்றி. நீங்களே தாராளமாக சாப்பிடுங்கள், நான் பிறகு பார்த்துக் கொள்கிறேன்.
2: தேவதைகளை நம்பினாலும் ஒருவரையும் காணாததால் அவர் அவர்களின் இறக்கைகளை கடன் வாங்கி சாலையின் முடிவில் ஒரு மீட்பு தெய்வத்தை சந்திக்க வெளியே செல்கிறார்.

0: முதலாண்டில் அவர் முன்பு 309 இருந்தார்.
1: இந்த தருணத்தில் நாம் அவரை பற்றி உற்று நோக்கும் போது அவர் தற்பொழுது அடைந்திருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த எண்ணிக்கையானது சரியாக 620 என்ற ஒரு குறிப்பிட்ட அளவிலேயே தற்போதும் மிக தெளிவாக நிலை பெற்று நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது.
0: நீங்கள் சிக்கோரி கிரீக்கிலிருந்து முழுக்க வந்து எனக்கு ஒரு ஜார் பீச்சை கொண்டு வந்தீர்கள்.
2: இல்ல,
3: ஆனால் அது என்னை முன் கதவுக்குள் கொண்டு வந்தது.
0: அது
1: வழக்கம் போல உங்கள் அப்பா வந்து உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என்றார்.
0: நான் உங்களுக்கு என்ன செய்யலாம் திரு கிரீன்?
1: டாக்டர் ரோஜர்ஸ் கெச்சன் வாரம் இறந்து விட்டார். நீங்கள் ஏதேனும் விவாதிக்க வாய்ப்பு கிடைக்கும் முன்பே இல்லையா? அங்கே ஒரு மருத்துவர் மிகவும் தேவைப்படுகிறார்கள்.
2: அவர்கள் நினைச்சாங்கள் ஒருவேளை நீங்கள் தயார் இருக்கலாம் என்று.
1: வீட்டுக்கு வந்து மருத்துவம் செய்ய.
0: நீங்கள் நகைச்சுவை பேசுகிறீர்கள்.
1: இல்லம்மா, சாம்பர் ஆஃப் காமர்ஸ் டிக்கெட் கொடுத்தாங்க, அவங்க நிஜம்.
0: போன எப்போது அவர்கள் இது திருப்பிச் செலுத்தும் நேரம் என்று நினைக்கிறாங்க? நான் ஏன் அங்கே திரும்பிச் செல்ல விரும்ப வேண்டும்? அந்த இடத்திலிருந்து வெளியேற நான் என் உயிரை பணயம் வைத்தேன்.
1: ஏன் என்று நான் கேட்கலாமா?
0: முன்னேறுவதற்காக.
1: யாரை விட? மற்ற எல்லா மனிதர்களையும் விடவா?
0: ஆமா, அதுதான் முக்கியமான விஷயம். நான் அமெரிக்க கனவை கடைபிடித்து வாழ்கிறேன் திரு கிரீன்.
1: ஓ, நீங்கள் ஏதோ ஒரு கனவில் வாழ்கிறீர்கள், அது உறுதி.
2: அந்த மக்கள் கூட ஒரு கனவு கொண்டிருந்தார்கள் தெரியுமா?
4: அவங்க ஒன்னா சேர்ந்து உங்களை கல்லூரிக்கு அனுப்பிய காலத்தில்
1: அவர்கள் உலகத்தை சற்று அழகாக டெயில் சற்று சிறப்பாக மாற்ற விரும்பினார்கள்.
0: நீங்கள் இங்கே வந்து என்னையும் என் தொழிலையும் அவமதிக்க எந்த உரிமையும் உங்களுக்கு இல்லை.
1: இல்ல அம்மா, எனக்கு அந்த உரிமை இல்ல. உங்களுடைய புதிய மூக்குகளால் பலர் நன்றாக இருக்கலாம் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா? உங்கள் அப்பாவின் தொழில் பெட்ரோல் நிரப்பி கார்களை சரி செய்வதுதான். அவர் 30 மக்கள் கண்ணாடிகளை துடைத்து எண்ணெய் மாற்றும் வேலையை செய்தார். அவர்களுக்கு ஸ்டியரிங் திரவம் போதுமான அளவு இருக்கிறதா, பிரேக் வேலை செய்யுமா என்று பார்த்துக் கொண்டிருந்தார். உங்களை விட அவர் அதிகமான உயிர்களை காப்பாற்றி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். இல்லை, அமெரிக்க கனவை நீங்கள் வாழவில்லை அம்மா, உங்கள் அப்பா தான் வாழ்ந்தார்.
5: ஏனெனில் அவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்.

0: சரியா, இப்போது உங்களிடம் ஒரு பயணச்சீட்டு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் நான் அந்த பயணத்தை மேற்கொள்ளவில்லை. டிக்கெட்டை தொலைச்சிட்டேன், பின் பாக்கெட்டில் வைத்திருந்தேன். லிப்டில் ஏறும் முன் அது இருந்தது.
1: அது போய்விட்டது நண்பா. இந்த நகரத்தில் பின்பக்க ஜேப்பில் எதையும் வைக்கக்கூடாது. மன்னிக்கவும், டிக்கெட் இல்லைனால் இருக்கை கிடையாது.
0: என்கிட்ட அப்போது டாலர் இருக்கு, மீதியை அங்க போனதும் தர்றேன்.
1: அந்த $19 இந்த பஸ்ஸில் ஹென்சன் வரைதான் செல்ல முடியும். நீங்கள் விரும்பினால் எடுத்துக் கொள்ளலாம், இல்லையெனில் விடலாம்.
2: தயவு செய்து நீங்கள் இப்போது எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள்.
0: நான் என் குடும்பத்திடம் சிக்கரி கிரீக்கு திரும்ப முயற்சிக்கிறேன்.
2: நீங்கள் வீட்டுக்கு போக முயற்சித்தீர்கள், ஆனால் அங்கு போய் சேரும் வரை உங்களுக்கு கடன் தரவில்லை. அது வருத்தமான விஷயம். முன்பு அந்நியர்கள் ஒருவருக்கொருவர் உதவுவார்கள்,
0: இப்போது அப்படி இல்லை. இப்போது யாருக்கும் உதவ முயற்சித்தால் பயனில்லை.
2: அமெரிக்காவில் ஒரு மோசமான நாள்.
0: அமெரிக்காவை பத்தி கேட்கறதுல எனக்கு வெறுப்பு வந்துச்சு. நம்ம போன்றவங்களுக்கு இனி அமெரிக்கா இல்லை. இப்போது இது வெறும் மற்றவரை விட சீக்கிரம் பணக்காரராக ஆக விரும்பும் பேராசை கொண்டவர்களின் ஐக்கிய நாடுகள் மட்டுமே. அவர்கள் அந்த இடத்தை அடைய உங்கள் சடலத்தை கூட மிதித்து செல்ல தயங்க மாட்டார்கள். இது என் வழியில் வராதே என்கிற நெடுஞ்சாலை போன்றது. ஏமாற்ற தெரியாமல் முன்னேற முடியாத முட்டாளாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு தகுதி. பணம் இருந்திருந்தால் குடும்பத்துடன் ஒரு தீவுக்கோ வேற எங்காவது போயிருப்பேன். இந்த நாட்டை விட்டு வெளியேறி இருப்பேன்.
2: அப்படித்தான்.
0: ஆமா அம்மா.
2: நீங்கள் உங்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு ஐக்கிய நாடுகளை விடலாம், ஆனால் எங்கே சென்றாலும் அமெரிக்காவை உங்கள் உடன் எடுத்துச் செல்கிறீர்கள். நீங்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேற விரும்புகிறீர்கள், ஏனெனில் அது உங்களை விட்டு வெளியேறிவிட்டது என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் ஒரு உண்மையான அமெரிக்காவை பார்க்க விரும்புகிறீர்களா? ஹலோ, மன்னிக்கவும், ஹலோ. இந்த இளைஞர் தனது குடும்பத்திடம் வீடு திரும்ப முயற்சிக்கிறார், ஆனால் அவரிடம் பாதி வழிக்கே போதுமான பணம் மட்டுமே இருக்கிறது. இவர் நல்ல மனிதர். இந்த பணத்தை சிக்கரி கிரீக்கிற்கான டிக்கெட் வாங்குவதற்குத்தான் பயன்படுத்துவார், வேற எதற்கும் அல்ல. இப்போது யாரிடமாவது பை அல்லது தொப்பி இருக்கிறதா? அல்லது மே மாதத்தில் உங்கள் அழகான தொப்பியை நான் பயன்படுத்தலாமா சார்? ரொம்ப நன்றி. இப்போது நாம் யாரும் எதுவும் செய்யாமல் இருந்தால் அவர் அடுத்த நகரத்தில் இறங்க வேண்டியிருக்கும். நாம் பேருந்து நிலையத்தில் டொனட் வாங்க பணத்தை செலவழித்ததால் ஹென்சனில் அவரை விட்டுவிட்டோம் என்று அவருடைய குழந்தைகளிடம் சொல்ல நான் விரும்பவில்லை. நீங்கள் எனக்கு உதவுவீர்களா?
0: அவள் இங்கே வந்துவிட்டாள்.
2: ஆமா. உங்களோட அம்மா வளர்த்த நல்ல மனிதர்களை நீங்கள் காட்டுவீர்களா, அல்லது நீங்கள் அதை மறந்து விட்டீர்களா? மிகவும் நன்றி. ஓ, எவ்வளவு அருமை! நான் இதுக்கு ரொம்ப நன்றி கூறுகிறேன். அவரும் நன்றி கூறுகிறார். நன்றி, ரொம்ப நன்றி. இல்ல,
3: கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.
0: இந்த அகிலாண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகின்ற அந்த எல்லாம் வல்ல இறைவனாகிய பரம்பொருள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார்.
2: இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இப்போது நம்மிடம் $46 மற்றும் 25% உள்ளது. அது எவ்வளவு தூரம் போகும் திரு டிரைவர்?
1: முழு வீடு வரை.
0: ஆமா.
2: ஓ, மிகவும் நன்றி. நன்றி. இப்போது அமெரிக்கா உண்மையில இப்படித்தான் தெரிகிறது.
0: திரு
1: சிகோரி கிரீக், யூனியன் சிட்டி மற்றும் மேற்கு பகுதிகளுடன்
0: 6 மணிக்கு முழுவதும் சிகோரி கிரீக் வர.
4: நீங்கள் இங்கே இறங்க போகிறீர்களா?
2: நீங்களுடைய அடுத்த 5 நிமிடங்கள்ல என்ன நடக்குது என்பதில் தான் எல்லாம் இருக்கிறது. நான்
0: நன்றி சொல்ல நினைத்தேன். நீங்கள் ஒன்று ஜெபத்தின் பதில்.
4: நான்
2: எனக்கு தெரியும், நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கும் போது உண்மையில் நல்ல ஜெபங்களை செய்கிறீர்கள். கல்லறையில் செய்த அந்த ஜெபம் மிகவும் பலமானதாக இருந்தது. நீங்கள் 16 வயதில் செய்த ஜெபமும் அவருக்கு பிடித்திருந்தது. நீ என்ன நினைத்தாய்? அவை வெறும் பலூன்கள் போல மேலே மேலே பறந்து போய்விட்டதா என்று நினைத்தாயா? கடவுள் உன்னை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார் ரசல்.

0: எப்படி?
1: அதை பற்றி கவலைப்படாத செல்லம், இது எல்லாம் இன்னும் ஒரு நொடியிலே உனக்கு புரிந்துவிடும். இப்பொழுது உன்னுடைய அந்த முதல் ஜெபத்தை பற்றி.
0: நான் ஜெபம் நினைவில்லை.
1: ஓ, நிச்சயமாக உனக்கு நினைவிருக்கிறது. அந்த 60களில் வேன் ரூட் 66 அமெரிக்காவை தேடி பயணம் செய்தாய். நேரம் வந்துவிட்டது. இப்போதுதான் நேரம். இப்ப சில சமயம் பெட்ரோல் முடிஞ்சிடும், சாலை கொஞ்சம் குன்றும், ஆனா கடவுள் சொல்றாரு நேரம் வந்துருச்சு.
0: ஓ தேவமே, என் கடவுளே.
1: அவர் உன் கடவுள். அதை நினைவூட்டையனை அனுப்பினார். நீங்க தெரிஞ்சுக்கோ ரசல், உங்க மனசு ரொம்ப நல்லது, ஆனா சில சமயம் நீங்க நம்பிக்கைய தவறான விஷயங்களில வைக்கிறீங்க. கடவுள் உங்களை நேசிக்கிறார், உங்கள் குடும்பத்தையும் நேசிக்கிறார், உங்கள் சகோதரர் ஜோவையும் நேசிக்கிறார், மேலும் நீங்கள் தொடும் எல்லா மனிதர்களையும் நேசிக்கிறார். நீ எப்பவும் ஆசைப்பட்ட மாதிரி அந்த சாலையில வெளியே போறப்போ.
0: நீங்களோ?
1: நான் ஒரு தேவதையாக உனக்கு முன்னால் இருக்கிறேன். உனக்கு இன்னும் சுமார் 3 நிமிடங்கள் மட்டுமே இருக்கிறது.
0: நான் உன்னை நம்புறேன். இது என் மனசு சரியில்லாம இருக்கணும், ஆனா நான் உன்னை நம்புறேன். ஆனா அந்த ஜெபம், அது நான் பசங்க இருக்கும் போது கண்ட கனவு. அப்படி ஏதாவது செய்ய என் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு போக முடியாது. இப்போ அது
1: பொறுப்பில்லாதது.
0: ஆமா,
1: கண்ணோட்டம் இல்லாதது, முதிர்ச்சி இல்லாதது.
0: ஆமா, இதுதான் சரியான நேரம். இருக்க முடியாது.
1: சரி, இப்ப பார்ப்போம். உன் பிள்ளைகள் உனக்கு தெரியாமலே பெரியவர்களாகி வீட்டை விட்டு போயிடுவாங்க. உன் அம்மா என்றென்றும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. உன் மனைவி, பிள்ளைகள் 10 வருஷமா உன்னோட நல்ல நேரம் எதுவும் அனுபவிக்கல. உனக்கு ஒரு மைத்துனன் இருக்கான், அவன் CIA. அவனோட அப்பாவை திருடிச்சுன்னு நினைக்கிறான். உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், உலகம் முழுக்க அலைஞ்சிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு குடும்பம் தேவை.
2: உனக்கு வேலை கிடையாது. உன்னை ஒரு இடத்துல வச்சிருக்க வேற வேலை கிடையாது. வீட்டு கடனும் கட்ட வேண்டிய அவசியமும் இல்ல. நான் சொல்லுவேன், இதுதான் சரியான நேரம். திரு கிரீன், எல்லாரும் இருங்க.
0: சரி, அப்போ நான்.
2: நீங்கள் சொல்றது எனக்கு புரிகிறது. இருந்தாலும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நிதானமாக யோசிக்க வேண்டும்.

0: வந்து டீங்க.
1: சரி சொல்லுங்க, என்ன விஷயம்?
2: செல்லம்,
3: நான் உன்ன மறந்துட்டேன்,
4: மன்னிக்கணும். நான் ராஸ்கல்ஸ்.
2: நீங்கள் உங்களால் முடிந்ததை செய்தீர்கள். அவள் எளிதான பெண் கிடையாது. ஆனா இந்த பயணம் உங்களுக்கு நல்லது செய்திருக்கலாம்.
5: உங்களுக்கு இதை பற்றி தெரிய வாய்ப்பில்லை. தயவு செய்து என்னுடன் வாருங்கள்.
1: வாங்க வாங்க வாங்க. சரி, ஹாஹா. இல்லை, பரிசுகள் முதல் வரணும். இதுதான் முதல் பரிசு.
5: மிக்க நன்றி.
1: சால்வேஷன் ஆர்மி ஸ்பெஷல். இந்த பிளவுஸ் உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பரிசா?
2: உங்க பாட்டி இதை தனிப்பயனாக்கி இருக்காங்க.
1: இராஸ்மஸ் பட்டன்ஸ் கொடுத்தார்.
5: ஓ நன்றி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதோ இது எனக்காக. நன்றி.
5: உங்களுக்கு ஓ அழகா இருக்கு. இதை எப்படி பணம் கொடுத்து வாங்கினீங்க?
1: நான் அங்க பாக்ஸ் பாய் வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சேன்.
5: மளிகை பொருட்கள் விற்கும் ஒரு கடையில. ஓ, இது பார்ப்பதற்கு மிகவும் அசிங்கமாக இருக்கிறது. ஆமாம், நீ சொல்றது சரிதான் ஸ்டீவ். சரியானது. அப்புறம் நான் அவங்க இங்க திரும்ப வருவாங்கன்னு, இல்லனா புதுசா மூக்கு போட்டவங்க அவங்க உடல் நலக்கழிவுக்கு வருவாங்கன்னு சொன்னேன். பாவம் அந்த அம்மா, நான் அவங்க கிட்ட ரொம்ப கடுமையா பேசிட்டேன். அவங்க கஞ்சத்தனமா இருக்காங்கன்னு கூட சொன்னேன் நினைக்கிறேன்.
6: நானும் அங்க இருந்திருக்கணும்னு ஆசை.
5: அப்படி என்றால் டொன்னா, நீங்கள் சொன்னது முற்றிலும் சரிதான். நான் அங்கு போயிட்டு வந்தது ரொம்பவே நல்லதுதான். டொன்னா இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நான் 100 புத்தக கடைகள் கடந்து வந்திருப்பேன். அங்க சிலர் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அந்த டாக்டரை பார்த்தப்பவே அவங்க சந்தோஷமா இல்லைன்னு தெரிஞ்சது. வீட்டுக்கு வந்திருந்தா வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். ஆனா அவங்க அப்படி செய்யல.
6: இன்னும் இல்ல. நீங்க முதல்ல கேட்டப்போ நானும் உடனே கல்யாணம் செய்யல.
5: கொஞ்சம் தள்ளி நகருங்க. அது கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணி தான் முடிஞ்சது.
7: அந்த இரவு நான் அங்க நின்று உண்மையிலேயே ஏதாவது நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணினேன்.

0: தேவதைகள் இருக்காங்கன்னு நம்பினாலும் யாரும் தெரியல, அதனால அவர்களோட இறக்கைகளை கடன் வாங்கினான். மற்றும் அந்த பாதையின் முடிவில் தன்னுடைய ரட்சிப்பை சந்திக்க வெளியே போனான். நான் நினைக்கிறேன் அங்க நான் ஏதோ ஒன்னு சந்திச்சிருக்கலாம். அமெரிக்கா மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்
1: நீ கேட்கணுமா டைனா?
0: அமெரிக்கா நம்மள சிறந்த பகுதி, அது வரி, போர் மற்றும் வன்முறை நம்மை யார் என்று மறக்க வைத்த பிறகு மீதம் இருக்கும் பகுதிதான் அது. நல்ல அண்டைவராக இருக்க முயற்சி செய்யும் அந்த பகுதிதான் அது. நேற்றிரவு பஸ்ஸில் அண்டை வீட்டாரை பார்த்தேன். கிளியர், வெட்கப்பட்டேன். ஏன்னா வந்து நடந்த எல்லாத்துக்கு அப்புறம் நானே எப்படி ஒரு நல்ல அண்டைவரா இருக்க வேண்டும் என்று மறந்துட்டேன். அதனால அவங்க நம்ம கிட்ட வர்றத காத்திருக்காம நாம இங்க உட்காராமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நாம் வெளியே சென்று அந்த சாலை முடிவில் அவர்களை சந்திக்க வேண்டும். ஆமா, அப்பாவுக்கு கண்களில் ஒரு விசித்திரமான பார்வை இருக்கிறது.
1: நீ
0: ரொம்ப முட்டாளும் சிரிப்பும் வராதவனும் தான். அம்மாவும் நானும் பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கு தோன்றுகிறது அப்படின்னா நாம் செய்ய விரும்புவது நமக்காக சாப்பாடு வாங்கி காரில் பெட்ரோல் ஊற்றி அடுத்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதே.
1: எங்கே
0: எங்கே என்பது முக்கியமில்லை. இப்ப பாரு, இது எல்லாம் உனக்கு இப்பவே விளக்க முடியாது. ஆனா நான் எங்கும் நம்ம சிக்கி கொண்டிருக்கவில்லை, வேற எங்கும் இல்ல. நம்மளை நம்மால வீட்டாகவே உணர முடியும். நம்ம எங்கே சென்றாலும் நல்லது செய்ய முடியும் என்று எனக்கு ஒரு உணர்வு வருகிறது.
1: எங்கேன்னா என்ன அர்த்தம்? குழந்தைகளுக்கு வேர்கள் தேவை.
2: நமக்கு நீ இருக்க ஹார்டி, அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று நீ நினைவூட்டு, மற்றும் அவர்கள் எங்கே போகிறார்கள் என்று நான் கவனிக்கிறேன்.
0: கிளார்க்கிடம் அனுமதி சீட்டு வாங்குவோம். குழந்தைகள், மக்கள் இதை எப்போதும் செய்கிறார்கள். நாமும் போய்விடலாம். அந்த டிரெய்லர்ல நமக்கு ஒரு வீடு இருக்கிறது இல்ல?
1: ஒரு நிமிஷம் பாரு. அடச்சி, நம்ம எங்க போக போறோம்?
0: அமெரிக்கா. அமெரிக்கா போறோம் அம்மா. 16 வயசுல நானும் ஆண்டி பாரன் ஹவுஸும் பழைய வேனை சரி பண்ணி நாடு முழுக்க போக நினைச்சது ஞாபகம் இருக்கா?
1: உன்னை நீயே கண்டுபிடிக்க.
0: ஆனா நான் அதை ஒருபோதும் செய்யவில்லை. நான் அதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தேன். இறுதியில மெகாங் டெல்டாவில தான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அது நான் எப்பவும் செய்ய போகிற விஷயங்கள்ல ஒன்னாகவே மாறிவிட்டது. ஆனா ஒருபோதும் செய்யல. அம்மா, என்னை உலகம் முழுவதும் அனுப்பினார்கள். அது தரும் மிக மோசமானவற்றை நான் பார்த்து விட்டேன். இப்போது நான் சிறந்ததை பார்க்க விரும்புகிறேன். இது இன்னும் ஒரு சுதந்திர நாடு, கடவுளுக்கு நன்றி. அதை பார்க்க நமக்கு உரிமை இருக்கிறது. இப்போது எனக்கு தேவையான நேரமும் அதை பார்க்க விரும்பும் மக்களும் இருக்கிறார்கள். அப்ப நான் இதை நான் விளக்க முடியலை. ஆனாலும் நாம் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அம்மா, அந்த தங்கப்பயிர்கள் ஊதா மலைகள் அலபாஸ்டர் நகரத்தை நான் இறக்கும் முன் பார்க்க வேண்டும்.
1: நாஷ்வில்லில் நின்று செல்ல வாய்ப்பு இருக்குமா?
3: நிச்சயமா, ஒருவேளை உங்களை அங்கே விட்டு போகலாம்.
0: எராஸ்மஸ், எங்கள் காசோலைகளை அனுப்ப சொல்வது அதிகமா? எங்கே இருக்கிறீர்கள் என சொன்னாலே போதும். சரி, சம்மதிப்பவர்கள் ஆய் என சொல்லுங்கள்.
1: ஆய்
0: இப்படி என்ன? என்ன பத்தி என்ன? நாதனியல், நீங்கள் எங்களுடன் வர விரும்புகிறோம்.
4: உண்மையில் நமக்கு உங்களை தேவைப்படலாம் என்று நினைக்கிறேன். ஏனெனில் நாங்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருப்போம். அப்பா,
0: நீங்கள் எனக்கு விவரங்களை உதவ முடியும் என்று நம்பினேன். சரி சரி,
5: பொது இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம்.
0: சரி,
6: உங்களுடைய இந்த மேலான ஆதரவிற்கும் உதவிக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.
0: எல்லாவற்றிற்கும் நாங்கள் சரியாக இருப்போம். ஜோவிடம் இருந்து ஏதேனும் தகவல் வந்தால் அவர் எங்கே இருக்கிறார் என்று தெரிந்து அவரை அங்கேயே இருக்க சொல்ல முடியுமா? நிச்சயமாக செய்வேன். நீங்கள் அந்த வழியில சென்ற போது ஏதோ நடந்தது இல்லையா?
4: இப்போதைக்கு அதை பற்றி பேச நான் தயாராக இல்லை என்று நினைக்கிறேன்.
0: தேவையில்லை. எனது மாமா ஜார்ஜியா மாதிரி இருந்ததா என்று மட்டும் சொல்லுங்கள்.
4: அவள் மாதிரிதான்.
0: நன்றி எராஸ்மஸ். எல்லாத்துக்கும்
7: எராஸ்மஸ், நீ என்னை விட்டு போக கூடாது.
0: அது என் கனவுல கூட வராது. சரி, இல்ல நான் இல்ல, நீயும் இல்லை. நீங்கள் எங்கே உட்கார்ந்தாலும் பரவாயில்லை. பின்சிட்டோ முன்சிட்டோ நாம் எல்லோரும் சேர்ந்து அங்கே செல்வோம். அது எங்கே என்று என்னிடம் கேட்காதீர்கள். காரில் ஏறு, காரில் ஏறு, கதவை மூடு, பராமரிக்கவும்
3: தயவு செய்து மிகவும்

0: நான் உனக்கு எதையுமே வாக்குறுதியா கொடுக்கவே இல்ல டேனி, தயவு செய்து புரிஞ்சுக்கோ. அது என்னவென்றால், நான் சொல்றது பேரிக்காய்கள் முடிந்து விட்டது.
1: கடவுள் அமெரிக்காவை ஆசீர்வதிப்பாராக. மனிதர்கள் சில நேரங்களில் சிறிது தேவதையின் வேலை செய்ய முடியாது என்று இன்னும் நினைக்கிறாயா?
0: அப்படிப்பட்டவர்கள் நம்மை வேலை இழக்க செய்யலாம் என்று நினைக்கிறேன்.
1: நான் அப்படியே சொல்ல மாட்டேன், ஆனாலும் உதவி கிடைத்தால் எனக்கு பிரச்சனை இல்லை.
0: அவங்க எங்க போறாங்க?
1: அது முக்கியமில்லை, அவர்கள் அங்கு சென்றவுடன் கடவுள் அங்கே இருப்பார்கள்.

மாடிப்படிகள் காத்திருக்காதீர்கள். துறைமுகங்கள் காலியாகிவிட்டன. உடனே உள்நாட்டிற்கு செல்லுங்கள். இது பயிற்சி அல்ல. கடற்கரையிலிருந்து வெளியேறி அறிவுறுத்தல்களை பின்பற்றுங்கள்.

நாம் இதுவரை மிகவும் நுணுக்கமாகவும் ஆழமாகவும் மற்றும் மிக விரிவான முறையிலும் விவாதித்துக் கொண்டிருந்த அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றித்தான் இப்பொழுது இந்த இடத்தில நாம் ஒவ்வொரு அம்சத்தையும்

பல முக்கியமான விஷயங்களை பற்றி விரிவாக பேசுகிறேன்.

எதை குறிக்கிறது என்பதையும் அதன் பின்னணியில் மறைந்திருக்கக்கூடிய உண்மையான

0: அந்த அலைகளை பார்,
1: அது உயரமாக அது வேகமாக வருகிறது. நாம் பின்னோக்கி செல்ல வேண்டும் போல் இருக்கிறது.

ஆம், நீங்கள் சொன்ன கருத்துக்களை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நாம் ஏற்கனவே விவாதித்தபடி இந்த திட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கு இதுவே மிகச் சரியான தருணம் என்று

அன்பிற்குரிய சாம், நான் உன்னைத்தான் கடந்த நீண்ட நேரமாக இந்த இடம் முழுவதும் அங்கும் இங்குமாக மிகவும் தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கிறேன். தயவு செய்து ஒரு நிமிடம் இங்கே வந்து நான் சொல்ல போகிறேன்.

நான் இப்போது உன்னிடம் சொல்லப்போகும் இந்த விஷயம் மிகவும் முக்கியமானது. அதனால் உன்னுடைய முழு கவனத்தையும் இங்கே செலுத்தி நான் சொல்வதை ஒவ்வொன்றாக நிதானமாகவும் தெளிவாகவும் கேட்டு புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும்.

0: சாம், நான் உன்னைத்தான் நீண்ட நேரமாக தேடிக்கொண்டிருக்கிறேன். நீ எங்கே இருக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. தயவு செய்து ஒரு நிமிடம் இங்கே வர முடியுமா? உன்னிடம் நான் மிக முக்கியமான சில விஷயங்களை பற்றி விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. அதனால் தாமதிக்காமல் உடனே இங்கே வா.
1: நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை என்பதை நான் முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன். உங்கள் மேலான கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் அனைத்தையும் நான் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன். மேலும் நீங்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கும் ஒவ்வொரு முக்கிய விஷயத்தையும் மிக கவனமாக பரிசீலித்து அதற்கேற்ப மிக சரியான முறையில் எவ்வித தாமதமும் இன்றி செயல்பட நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு மிகவும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.

ஏற்றுக்கொள்கிறேன். மேலும் இதில் எனக்கு எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதையும், உங்கள் வாதங்கள் மிகவும் வலுவானவை என்பதையும் நான் இங்கே உறுதிப்படுத்த

ஆம், நீங்கள் இங்கே விரிவாக விளக்கிய அந்த முக்கியமான எனக்கு எவ்விதமான சந்தேகமும் இல்லை. அதை நான் இங்கே மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்துகிறேன்.

0: அவளால் நகர முடியவில்லை. குழந்தை இப்போது வருகிறது.
1: தயவு செய்து எங்களை உயரமான இடத்திற்கு கொண்டு செல்ல நீங்கள் உதவ வேண்டும்.
2: நான் முடியாது, நான் அவளை தூக்க முடியாது. நேரம் இல்லை.
3: ரொம்ப வருந்துகிறேன்,
4: மிகவும் வருந்துகிறேன்.
5: தயவு செய்து எங்களுக்கு உதவுங்கள்.
6: தயவு செய்து எங்களுக்கு உதவுங்கள்.
5: தயவு.
2: குழந்தை வருகிறது.
6: நான் முடியாது.

சாம், தயவு செய்து என்னுடைய வேலையை சற்று நிறுத்திவிட்டு ஒரு நிமிடம் இங்கே வர முடியுமா? உன்னிடம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும். நான் சொல்வதை கவனிப்பாயா?

0: நாம் இங்கிருந்து வெளியேற வேண்டும். உங்கள் உயிரை காக்க ஓடுங்கள்.
1: கவனமாக இருங்கள்.
0: அது வருகிறது.

நீங்கள் இப்போது தேடிக்கொண்டிருக்கும் அந்த முக்கியமான சங்கிலியானது இதோ இந்த இடத்திற்கு மிகச்சரியாக மேலே அமைந்திருக்கிறது. உங்கள் பார்வையை சற்று நிமிர்ந்து உயர்த்தி மேலே இருக்கும் அந்த பகுதியை உற்று நோக்கினால் அந்த சங்கிலி அங்கே மிக தெளிவாக தொங்கிக் கொண்டிருப்பதை உங்களால் இப்போது எளிதாக காண முடியும். அது அங்கேதான் இருக்கிறது. தயவு செய்து உங்கள் கவனத்தை முழுமையாக மேலே செலுத்தி பாருங்கள். அது அங்கே பாதுகாப்பாக இருக்கிறது.

இங்கே நம் முன்னால் மிகவும் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் இந்த நபர்தான் ஷாம் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுபவர். இவரை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நாம் அனைவரும் இப்போது மிக விரிவாகவும் அதே சமயம் மிகவும் தெளிவாகவும் ஆழமாகவும் தெரிந்து கொள்ளப் போகிறோம்.

0: மிகவும் விரைவாக இணைப்பை ஏற்படுத்தவும். ஓ மை காட், அலை பாருங்கள், அது நம்மை நோக்கி வருகிறது. ஓடுங்கள், எல்லோரும் ஓடுங்கள்,
1: எழுந்திருங்கள், விரைவாக
2: எனக்கு உதவுங்கள், தயவு செய்து.
0: கைப்பிடி.

0: கடவுளுக்கு நன்றி.
1: நான் நினைச்சேன் நான் வந்த குழியில ஒரே நபராக இருந்தேன் அப்படின்னு நினைச்சேன்.
2: அது
3: அங்கே
4: அந்த ஹோட்டலில் இன்னும் 12 பேர் இருக்கலாம். மேல் மாடிகள்.
2: கடந்த 2 நாட்கள்ல நாங்க ஒருத்தரை ஒருவர் கண்டுபிடிச்சோம். ஆனால்
1: அவர்கள் மாநாட்டில் உள்ளனர். இந்த படிக்கட்டுகளை ஏறினால் போதும், வெற்றி நமதே.
2: நல்லது, என்னிடம் போதுமான உணவு இருப்பு இருக்கிறது. நீ எப்படி வந்தாய்? வேற யாராவது வெளியே இருக்கிறாங்களா? மீட்பு படையினரை பார்த்தாயா? மோசஸ், நேற்று ஒரு ஹெலிகாப்டர் பார்த்தேன், ஆனால் அது என்ன கவனிக்கல. நேற்று காலை முதல் நீர்மட்டம் சுமார் 3 மாடிகள் குறைந்து விட்டது.
5: 1972 நான் பஃபேலோ கிரீக் வெள்ளத்தில் உயிர் தப்பினேன். முழு நகரமும் அழிந்தது. 125 பேர் இறந்தார்கள்.
2: இந்த சேவை சுரங்கம் வழியே சென்றால் வெள்ளமட்டத்திற்கு மேல் கொண்டுவிடும்.
4: மேற்கு வெளியேறும் வழி
2: அது மிகவும் ஆபத்தானது.

0: நம்மை அடைய நீ ஒரு பெரிய பாரத்தை சுமந்தாய். நீ நண்பர்களை கண்டுபிடித்ததால் அந்த பாரம் மறையாது.
1: பஃபேலோ கிரீக்கில் அணை உடைந்த போது நான் 19 வயதாக இருந்தேன். நான் என் பாட்டியின் வீட்டை நீர் எடுத்துச் செல்லும் காட்சியை பார்த்தேன்.
2: நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும். அடுத்த காவல் நேரத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன்.
3: இன்னும் இல்ல, ஒரு மணி நேரத்தில் இருக்கலாம். நீர் இன்னும் குறைந்து கொண்டிருக்கிறது. சிக்னல் செய்ய போதுமான வெளிச்சம் வந்தவுடனே நம்மால் கூரையில் செல்ல முடியும்.
2: கிழக்கு பகுதியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நீரின் அளவை கவனியுங்கள். அது இன்னும் நிலை பெறவில்லை, நான் நம்புகிறேன்.
1: மீட்பு குழுக்கள் நம்மை மீண்டும் வந்து காப்பாற்றுவார்கள் என்று.
2: கிழக்கு பகுதியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நீரின் அளவை கவனியுங்கள். அது இன்னும் நிலை பெறவில்லை.
3: உங்கள் இடங்களை இப்போது எடுங்கள். தோமஸ், அவர்களை குழாய் அருகே நிறுத்து.
2: எல்லாரும் சீக்கிரம் வாங்க.
3: கண்ணாடிகள் தயார். 3, 2, 1. 1 ஒளிக்காட்டு அதே தாளில் வைத்திருங்கள். 3 குறுகியது, 3 நீளமானது, 3 குறுகியது. நம் பதில் பார்க்கும் வரை நிறுத்தாதீர்கள். அதே தாளில் வைத்திருங்கள். 3 குறுகியது, 3 நீளமானது, 3 குறுகியது. நாம் பதில் பார்க்கும் வரை நிறுத்தாதீர்கள்.

0: இதை நீ செய்தாய். நீ எங்களை ஒன்றாக சேர்த்தாய். நீ எங்களை இங்கே வழி நடத்தினாய்.
1: பெண்ணை இப்போது முன்னே கொண்டு வாருங்கள். கவனமாக நடக்கவும். நாம் நகரலாம், நாம் நகரலாம். நம்ம வெளிச்ச நேரத்தை இழக்க ஆரம்பிச்சுட்டோம். பெண்ணை இப்போது முன்னே கொண்டு வாருங்கள். கவனமா நடக்கவும். நாம் நகரலாம், நாம் நகரலாம். நம்ம வெளிச்ச நேரத்தை இழக்க ஆரம்பித்து விட்டோம்.
2: கூட அருகே நின்று கொள்ளுங்கள். இப்போது கீழே வருகிறேன்.
0: எல்லாம் சரியாக இருக்கும். அடுத்து நாம் தான்.
1: இப்போது இனிவரும் விரைவாக போங்கள்.
0: அம்மா, நீங்களும் எங்களுடன் வாங்க.
3: உங்களுக்கு பின்னால் உடனே வருவேன். போங்கள்.
1: நீங்கதான். நீங்கள் அவர்களை இன்னும் சில நிமிடங்களில் பார்க்க போகிறீர்கள்.
2: இந்த கூரையில இன்னும் 6 பேர் இருக்கிறார்கள். எரிபொருள் நிலை எப்படி? இந்த கூரையில இன்னும் 6 பேர் இருக்கிறார்கள். எரிபொருள் நிலை எப்படி? முதல் பெண்களா?
1: நாம் சேர்ந்து, நாம் இதை சேர்ந்து முடிப்போம்.
2: தரையில் சந்திக்கிறேன்.

0: இப்பொழுது நீங்கள் தான் அவர்களை முன்னே கொண்டு செல்ல வேண்டும். நாம் இழந்தவர்கள், அவர்களை நாம் மதிப்பது இதுவே.
1: கீழ் திசை காற்றை கவனியுங்கள், ஸ்ட்ரெச்சர்களை தயார் செய்யுங்கள், உடனடியாக மூலதன சிகிச்சை தேவை. ஒரு வரிசையில் நின்று செல்லுங்கள், கவனமாக நடக்கவும். மருத்துவ கூடாரங்கள் நேராக முன்னால் உள்ளன.
2: சிறப்பு, இந்த வழியாக வாருங்கள். உள்ளே சூடான உணவும் உலர்ந்த போர்வைகளும் உள்ளன.
1: அடுத்தவர், தயவு செய்து முழு பேரும் அடுத்த உறவினர் தொடர்பும் சொல்லுங்கள்.
3: அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல.
2: வரவேற்கிறேன். இப்பந்தே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். உங்களை பதிவு செய்யவும் குடும்பத்தை மீண்டும் இணைக்கவும் சில தகவல்கள் தேவை. உங்கள் பெயருடன் தொடங்கலாமா? நீங்கள் தேடும் குடும்ப உறுப்பினர்களை தேடுகிறீர்களா? அனைத்து மையங்களையும் இணைக்கும் தேசிய தரவு தளத்தை நாம் பராமரிக்கிறோம்.
4: அம்மா,
2: யூஜினில் இருந்து கேரல் டேவிட். அவர் கணினி பதிவில் இருக்கிறாரு. அவர் யூஜினில் இருந்து வெளியேற்றப்பட்டு சென்றார்.
3: அவர் உயிருடன் இருக்கிறார். அம்மா உயிருடன் இருக்கிறார்.

0: பரவாயில்ல, இப்போது நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். நான் இந்த கப்பை உங்கள் கையில வைக்க போகிறேன்.
1: உங்களுக்கு நீர்ச்சத்து குறைவு, கைகளை சுத்தம் செய்து கட்டு போடணும். ஆனா நீங்க பார்த்த வரைக்கும் உங்கள் உயிரணுக்கள் நிலைமை அடைகின்றன. இப்போது ஓய்வெடுக்க முயற்சிக்கவும்.
2: கடவுளே நன்றி, நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க. வந்துட்டோம். இன்னைக்கு டெப்போக்கு செல்ல ஒரு பட்டியல் தயாரிக்க வேண்டும். சரி, முதல்ல நான் சமையலறையை ஒழுங்குபடுத்துகிறேன். பார்னபி பட்டியலில் கூடுதல் காரட் வேண்டும் என்று சொல்கிறார்.

0: மன்னிக்கவும், ரொம்ப மன்னிக்கவும், நான் முடியல.
1: நீங்க வந்து இப்போ யாரோ ஒரு முற்றிலும் புதிய நபரை கண்டறிஞ்சிருக்கீங்க.
0: நான் அவர்களை பார்த்தேன், கிரகத்தையும் பார்த்தேன். அந்த தம்பதிகள், கர்ப்பிணி பெண், நான்
2: உதவ முடியல.
0: நேரம் இல்லை, வழியும் இல்லை. நான்
3: நீங்கள் காப்பாற்ற முடியாத அந்த மனிதர்கள், அவர்கள் உங்களை பார்த்தார்கள். நீங்கள் முயற்சித்ததை அவர்கள் பார்த்தாங்க. அது முக்கியம்.
0: இறுதியில கூட இது சேலம், இப்போது அங்கே சில குடும்பத்தினர் இருக்கலாம். அடையாளம் சரிபார்க்கப்பட்டது,
4: கோடில் ஏற அனுமதி வழங்கப்பட்டது.

0: எவ்ரிஒன், எல்லோரும் பிடித்துக் கொள்ளுங்கள், நாம
1: விழப்போகிறோம். கேப் டவுன் 1652 நிறுவப்பட்டது. தென் ஆப்பிரிக்காவின் தாய்நகரம் இப்போது நீரில் எழுதப்பட்ட நினைவாக மட்டுமே உள்ளது.

0: எல்லாம் ஒழுங்காக இருக்கிறது.
1: இதை எல்லோரும் ஒன்றாக இருந்து இந்த செயல்முறையை பின்பற்றி வெளியே ஓடுங்கள். வெளியே
2: எங்க அம்மா சாரா டேவிடை தேடிக்கொண்டிருக்கிறோம். அவருக்கு சிவப்பு முடி.
1: சரி, குடும்பம் மீண்டும் சேரும் கூடத்திற்கு செல்லுங்கள். அங்கே எல்லா காணாமல் போனவர்களின் விவரங்களையும் அவர்கள் கையாளுகிறார்கள்.
3: அம்மா,

0: உன் கைகளுக்கு என்ன ஆயிற்று? காயமா என்ன?
1: நான் நல்லா இருக்கிறேன், நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன். ஆனால் முதலில் எனக்கு ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது.
2: வணக்கம் செல்லம், நான் கேரல் ஹலனின் அம்மா.
0: உன் குடும்பத்தை நாம் கண்டுபிடிக்கும் வரை நீ எங்களுடன் இருக்கப் போகிறாய், அது சரியா?
1: இந்த பெண்ணின் அம்மாவை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அவருடைய பெயர் எம்மா ரோட்ரிகஸ். வெளியேற்றத்தின் போது அவள் பிரிக்கப்பட்டாள்
0: போர்ட்லாந்தில்
3: ஆட்சிக்கு அருகில்.
1: அம்மா என்ன என் மீது வைச்சாரு?
0: முறையில பல மரியா ரோட்ரிகஸ் இருக்கிறார்கள். எனக்கு இன்னும் சில தகவல்கள் தேவைப்படும். அவளுக்கு இடது கையில் ஒரு மாசு உள்ளது, மேலும் ஒரு வெள்ளி லாக்கெட் அணிந்திருக்கிறாள். நாம்
1: அவளை கண்டுபிடிச்சோம். உன் அம்மா உயிருடன் இருக்கிறார். அம்மா அவர் சேலத்தில் இருக்கிறார், அது இங்கிருந்து அதிக தூரம் இல்லை. அவரும் உன்னை தேடிக் கொண்டிருந்தார்.
4: அம்மா நல்லா இருக்கார்.
0: அவர் நல்லா இருக்கிறாரு. ஒரு மணி நேரத்துக்குள்ள போக்குவரத்துக்கான ஏற்பாடுகளை செய்யலாம். சேலம், அவளை வெளியே கூட்டி போ இங்கிருந்து. எங்க அம்மா நம்மை சேலத்துக்கு காரில் அழைத்து செல்ல போகிறார். நாங்களே உன்னை உன் அம்மாவிடம் அழைத்து செல்ல போறோம். இதுல எதுக்கும் நீ தனியாக இருக்க மாட்டாய், சரியா?

0: நீ எல்லாத்தையும் எனக்கு சொல்வாய் தெரியுமா?
1: நீ தயாராக இருக்கும்போது
0: நான் தெரியும். அம்மா அதிகம் இருக்கு, அதுல சில
2: வழியை காலியாக வைத்திருங்கள். உள்வரும் அவசர நிலையை முன்னுரிமை அளிக்க வேண்டும்.
1: அவர்கள் எல்லாரையும் எங்கே வைக்கிறார்கள்?

0: சரி, நீங்கள் நோயாளிகளை தேடுகிறீர்கள் என ட்ரையாஜ் அருகே உள்ள பலகைகளை பாருங்கள். நாங்கள் கேரி டேவிடை தேடுகிறோம். இன்னைக்கு காலை சேர்க்கப்பட்டார்.
1: மூன்றாவது கூடாரத்துக்கு போங்கள். புதுப்பித்த பட்டியல்கள் அவர்களிடம் உள்ளன.
2: நன்றி.
3: அவளை எனக்கு மீண்டும் கொண்டு வந்ததற்கு நன்றி. எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. நான் எப்போதும் எப்படி என்று தெரியல. ஏனெனில் நான் எல்லோருக்கும் உதவ முடியவில்லை. நான் சிலரை பின்னால் விட்டு செல்ல வேண்டியிருந்தது, உதவி தேவைப்பட்டவர்களை. ஆனால் நான் முடியவில்லை. அவர்கள் அழைக்கையில் ஹெலன் பஸ்ஸில் தன்னை கவனித்ததாகவும் கணினியில் என்னை கண்டதாகவும் அவள் சொன்னாள்.
4: இங்கே இரு.
5: தயவு செஞ்சு
4: எல்லாத்தையும் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் அவளை எப்படி கண்டீர்கள், நீங்கள் என்ன அனுபவிச்சீர்கள் என்பதை.
6: ஹெலனுக்கும் பயமாக இருந்தது, ஆனாலும் அவள் எனக்கு உதவினாள்.
3: நான் அவளை பஸ்ஸின் அருகே தனியாக கண்டேன். நான் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்று அவளுக்கு வாக்குறுதி அளித்தேன். மரியா, நான் அவளை உன்னிடம் திரும்ப கொண்டு வர வேண்டியிருந்தது. ஹெலன்,
7: பசிபிக் பகுதியில் நிலைமை தொடர்ந்து மோசமாகிக் கொண்டிருக்கிறது.
3: நான் 3 நாட்களாக இதை கவனித்து வருகிறேன். ஒவ்வொரு மணி நேரமும் எண்ணிக்கை மேலும் மோசமாகிறது. நான் அதற்குள் இருந்தும் எனக்கு தெரியவில்லை, புரியவில்லை.

0: இப்ப நீ என்ன பண்ண போற?
1: நீ எங்க போக போற?
2: எனக்கு தெரியல. எங்க அபார்ட்மெண்ட் போர்ட்லண்டில இருந்தது. நான் சொந்தமான எல்லாமும் அங்கேயே இருந்தது. நீ என்னுடன் தங்குவாய். மீதமுள்ளதை நாம் இருவரும் சேர்ந்து தீர்க்கலாம்.

0: கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும்.
1: இளன்,
0: செல்லம்,
1: நீ இப்போது என் நண்பராக எப்போதும் இருப்பாயா? ஏனெனில் நீ என்னை காப்பாற்றினாய் அல்லவா?
0: ஆம் அம்மா, நம்ம இப்போதுமே எப்போதும் நண்பர்கள் தான். அது அப்படித்தான் நடக்கும். நீ எப்படி வேண்டுமானாலும் என்னை அழைக்கலாம்.
2: அம்மா சொல்றது சரிதான் தெரியுமா? நீங்க பார்க்கறீங்க, இப்போது குடும்பம் இருவரும்.
3: நாங்களும் அதே போல் உணர்கிறோம்.
0: இந்த எல்லாவற்றையும் நீ தனியாக எதிர்கொள்ள வேண்டியதில்லை.
1: அம்மாவை மீட்டதுக்கு நன்றி.
0: ஹெலன், நீ இங்கே இருக்கிறாயா? செல்லம்,
2: கெட்ட கனவா? நீ இப்போது பழுக்காப்பாக இருக்கிறாய், நீ என்ன கூட இருக்கிறாய், அது வெறும் கனவுதான்.
0: அவர்கள் மூழ்கிக் கொண்டிருந்தார்கள். நான் காப்பாற்ற முடியாத மக்கள். அவர்கள் எல்லோரும் மூழ்கிக் கொண்டிருந்தார்கள். என்னை நோக்கி கை நீட்டினார்கள், ஆனால் நான் முடியவில்லை.
2: நீ மக்கள் சிலரை காப்பாற்றினாய். நீ எனக்கு ஹோட்டல் குழுவை பற்றியும் எம்மாவை பற்றியும் உன்னால் உயிர் வாழ்ந்த அனைவரை பற்றியும் சொன்னாய். இந்த பயங்கர கனவுகள் சாதாரணமானவ. நானும் அவை வந்திருக்கின்றன. சில நேரம் விடாமல் பிடித்துக்கொள். தேவைப்பட்டால் முழு இரவும்.

0: முழுவாரமும் முழு வருடமும் நீ முழு இரவும் இருந்தாய்.
1: நிச்சயமாக இருந்தேன்.
2: காலை வணக்கம். காலை வணக்கம் பக், நீ நல்லா தூங்கினியா?
3: காலை வணக்கம்
1: திருமதி
3: ரோட்ரிகஸ். எனக்கு சில நல்ல செய்திகள் உள்ளன. உங்கள் கை நன்றாக குணமாகி வருகிறது. இன்று உங்களை வீடு செல்ல அனுப்ப போகிறோம்.
2: அம்மா என்னுடன் வீட்டுக்கு வரப்போகிறார்.
1: நாம் எங்கே போவோம்?
3: நம்முடைய வீடு போர்ட்லண்டில் இருந்தது. ஆனால்
1: நீங்கள் எங்களுடன் வருவீர்கள். எங்களிடம் இடம் இருக்கிறது.
3: அடுத்தது என்ன செய்வது என்று நீங்கள் முடிவு செய்யும் வரை. சரி மரியா, உங்களை வெளியே அனுப்ப அனுமதி கிடைத்துவிட்டது. இந்த வழிமுறைகளை துல்லியமா பின்பற்றுங்கள்.
0: செய்வோம்.
3: நன்றி டாக்டர்.
1: வெளியில் கவனமாயிருங்கள்.
3: தண்ணீர் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்தது. நாம் சற்றேதான் நெடுஞ்சாலையை அடைந்தோம். இப்பொழுது அதை பற்றி யோசிக்க வேண்டாம். நம்ம இங்கே பாதுகாப்பாக இருக்கிறோம்.

0: ஹெலன், உங்க அம்மா நான் மேலே வரலாம் என்று சொன்னாரு, நான் உள்ள வரலாமா?
1: நிச்சயமாக வரலாம் பக், உள்ளவா.
0: இங்கே உனக்கு குறுகிய முடி இருந்தது, அது யார்? நீங்கள் மிகவும் வேறுபட்டவராக தெரிகிறீர்கள். அப்ப நீ சந்தோஷமா இருந்தியா?
1: அப்ப நான் சந்தோஷமா இருந்தேன், வழக்கமான சந்தோஷம், எல்லாம் இயல்பா இருக்க இல்லாத யோசிக்காத வகை சந்தோஷம்.
2: ஏதோ நல்ல வாசனை வருகிறது.
1: 5 நிமிடங்களில் இரவு உணவு, வந்து கை கழுவிக்கொள்.
2: வேற ஏதாவது உதவ வேண்டுமா?
1: சாலட்டை மேசைக்கு எடுத்துச் செல்ல முடியுமா? நான் முக்கியமான உணவுடன் உன் பின்னால் வருகிறேன்.
2: நன்றி கேரல்.
1: நன்றி.
0: இது நான் சாப்பிட்ட சிறந்த இரவு உணவு. இது சிறந்த இரவு உணவு.
1: யாரோ தூக்கமாகி வருகிறார்கள்.
2: எனக்கு தூக்கம் வரல, நான் விழித்திருக்க விரும்புகிறேன்.
1: நீங்கள் எம்மாவை தயார் செய்கையில் நான் டெசர்ட் தயாரிக்கலாமா? அவள் தூங்கும் முன் சிறிது சாப்பிடலாம்.
2: இனிய இரவு ஹெலன், இனிய இரவு கேரல்,
0: இனிய இரவு பக்ஸ்.
1: நன்றாய் தூங்கு செல்லம். இந்த தருணத்தை நான் நினைச்சேன். 3 நாட்கள் உன்னை வீட்டுக்கு கொண்டு வர நினைத்தேன். முதல் செய்திகள் வந்ததும் உன்னை தொடர்பு கொள்ள முடியவில்லை. உன் கைபேசி நேரடியாக வாய்ஸ் மெயிலுக்கு சென்றது. நான் மீண்டும் மீண்டும் அழைத்துக் கொண்டே இருந்தேன். நான் ஓட்டிச் சென்றேன். அவர்கள் தங்கள் தேர்வை செய்து விட்டார்கள். அவங்க உன் ஒருத்தர ஒருவர் நேசித்ததால் சேர்ந்து இருக்க முடிவு செய்தாங்க. அவர்கள் உன்னை நேசித்த அளவுக்கு.
3: மன்னிக்கவும் அம்மா,
1: நீங்கள் அந்த நிலைமையை அனுபவிக்க வேண்டியதாகிவிட்டது. எனக்கு வருத்தமாக இருக்கிறது. மன்னிப்பு கேட்க கூடாது. நீ உயிரோடு இருந்தாய், நீ மற்றவர்களும் உயிரோடு இருக்க உதவினாய். முதல் அலை வந்தபோது நான் காலை உணவு தயாரித்துக் கொண்டிருந்தேன். சைரன்கள் ஒலிக்க நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன். அப்பொழுது 16வது மாடியில் ஒரு வயதான தம்பதியினர் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் வீல் சேர் மீது இருந்தார்கள். அவர் அவளுக்கு வார்ட்ஸ் ஊட்டிக் கொண்டிருந்தார். அம்மா, நான் ஒரு அழைப்பு செய்ய போகிறேன். நான் சந்திச்ச ஒருவருக்கு ஒருவர் உதவியவர்.
4: ஹலோ
1: மார்கஸ், நான் ஹெலன், ஹோட்டலில் இருந்து. ஹெலன்,
4: நீ உன் அம்மாவிடம் சேர்ந்து விட்டையா?
1: ஆமாம், நான் யூஜினில் அவளது வீட்டில் தான் இருக்கிறேன். அவள் அற்புதமானவர், அனைவரையும் நல்லா கவனிக்கிறாரு. எம்மாவையும் அவர் அம்மாவையும் கூட வீட்டில் வைத்துள்ளார். குடும்பமே இங்கு தங்கியுள்ளது. நீ அவர்களை கண்டதில் மகிழ்ச்சி.
4: மன்னிக்கவும்.
1: ஆமா
4: ஆமா திருமதி.
1: சென் உனக்கும் அழைத்தாரா? நிச்சயமாக அவள் அழைத்தார். அவள் எல்லோருடைய எண்ணையும் ஏற்கனவே ஒழுங்குபடுத்தி வைத்திருப்பார் போல. எனக்கு தெரியும், அந்த புயலை நாம தப்பித்தோம் என்பதை இன்னும் நம்ப முடியவில்லை.
4: நாம் அதிர்ஷ்டசாலிகள்.
1: இப்போது நீ பாதுகாப்பாக இருக்கிறையா?
4: ஆமாம், எங்க அம்மா இங்கே இருக்கிறார்.
1: நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம். சரி, நாளைக்கு உன்னை அழைக்கிறேன் அல்லது மெசேஜ் அனுப்புறேன். மார்கஸ்.
4: ஆமாம் ஆமாம், நாமும் ஒருவரை ஒருவர் கண்டுபிடிச்சதுல எனக்கு மிகவும் மகிழ்ச்சி.
5: பசிபிக் வடமேற்கு பகுதியில் நீர்மட்டம் தொடர்ந்து குறைந்து கொண்டிருக்கிறது. போர்ட்லாந்தில் மட்டும் பீக் வெள்ள நிலைமையில் இருந்து சுமார் 40 அடி குறைந்துள்ளது. அதிகாரிகள் மதிப்பீடு செய்வதின்படி குடியிருப்பவர்கள் சேதத்தை மதிப்பீடு செய்ய திரும்ப வாரங்கள் ஆகலாம். மேலும் எந்த பகுதியும் வசிப்பதற்கு பாதுகாப்பானதாக அறிவிக்க மாதங்கள் ஆகலாம்.
0: அது அவங்க உங்க குழுவை பத்தி தானா பேசுறாங்க?
2: ஒருவேளை வாய்ப்பு இருக்குது. நாங்கள் ஒரு ஹோட்டலில் இருந்த குழு.
0: ஒழுங்கமைக்கப்பட்ட மீட்பு.
2: மீட்பு.
1: நான் இல்ல, நான் செய்ய வேண்டியதை மட்டுமே செய்தேன். அது வீரத்துக்குரியது இல்லை, அது வெறும் உயிர் வாழ்தல் மட்டுமே. அது வீரத்துக்குரியதுதான். நீங்கள் ஒரு கயிறு பாலம் கடந்து. திருடே சென் நம்முடைய ஊடக பதிலுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் போல் இருக்கிறது. நீ வேண்டாம் என்றால் வேண்டாம். தெரியுமா, உனக்கு தனி உரிமை வேண்டும் அப்படின்னு நினைச்சால் யாரும் குறை சொல்ல மாட்டார்கள். ஆனால் நீ ஸ்டோர்ஸ் சதர்ஸ் என்றால் நீ என்ன முடிவு செய்தாலும் நான் உன்னை பற்றி பெருமைப்படுகிறேன். செய்தி ஊடகங்கள் காரணமாக இல்லை, நீ யார் என்பதற்காகத்தான்.
4: நான் ஒரு வீரன் மாதிரி உணரல அம்மா. நான் உணர்வது நான் அந்த நேர்காணலை பற்றி யோசிப்பேன்.
1: ஒருவேளை திருமதி, சென் சொல்வது சரியாக இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய கதை இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய சோதனையை எதிர்கொள்ள உதவலாம். இனிய இரவு அம்மா, நானும் உன்னை காதலிக்கிறேன்.
3: இனிய இரவு செல்லமே,
1: நானும் உன்னை காதலிக்கிறேன். உனக்கு எதுவும் தேவைப்பட்டால் நான் இங்கேதான் இருக்கிறேன்.

0: காலை வணக்கம். நீங்கள் இந்த அதிகாலை எழுந்துட்டீங்க.
1: தாமதமாக தூங்க முடியவில்லை, செய்ய வேண்டிய வேலை அதிகம். காபி வேண்டுமா?
2: நேற்றிரவு அவர்களை பற்றி கனவு கண்டேன்.
3: அவர்கள் கோபமாக இருந்தார்களா?
2: நான் காப்பாற்ற முடியாத மக்களை பற்றி அந்த கனவு. காபி மரியா? ஏமா உனக்கு ஜூஸ் வேண்டுமா?
0: காபி தயவு பண்ணி.
4: ஏமா நம்ம என்ன சொல்றது?
0: ஆமா தயவு பண்ணி. நன்றி.
2: நாம் இன்று டெப்போக்கு செல்ல வேண்டிய பட்டியலை தயாரிக்க வேண்டும். சரி, முதலில் சமையலறையை ஒழுங்குபடுத்துகிறேன். பார்னபி பட்டியலில கூடுதல் காரட் சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்.
0: திருமதி சென், நீங்கள் கேட்கும் விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் தயாராக இருக்கிறேனா என்று சிந்திக்க வேண்டும். ஒரு மணி நேரத்தில் உங்களை மீண்டும் அழைக்கலாமா? நான் என் குடும்பத்துடன் பேச வேண்டும். நாளை நேர்காணல் என திருமதி சென் கூறுகிறார். தி ஆரிகோனியன் செய்தியாளர் வருகிறார். இது தேசிய ஊடகங்களுக்கும் பகிரப்படும். இது என்னுடன் நடந்ததை பற்றியே அல்ல, அவங்களுடைய அனைவரையும் பற்றியது. மூத்தவர் மன் கர்ப்பிணி பெண், ஹோட்டலில் உள்ள அனைவரும். நான்
2: நீங்க பேசுறது கேட்டேன். நேர்காணல பத்தியா?
0: திருமதி சென் என்னை கலந்து கொள்ள சொல்லுகிறார். நான் முடிவு செய்ய முயற்சிக்கிறேன்.
2: நீங்க செய்யணும். நீங்கள் எதை முடிவு செய்தாலும் உங்களை ஆதரிப்போம். ஆனாலும் நீங்கள் சரியான காரணங்களுக்காக தேர்வு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். பாவம் காரணமாகவோ கடமை காரணமாகவோ இல்ல.
0: நீங்கள் அவர்களுக்கு என்னை பற்றி சொல்வீர்களா? நீங்க என்ன பேருந்தில் கண்டுபிடிச்சதை பற்றியா?
2: நீங்கள் விரும்பினால் சொல்கிறேன் பக். நீங்களும் இந்த கதையின் ஒரு பகுதிதான்.
0: திருமதி சென், இது ஹெலன். நான் பைவன், நேர்காணலில் கலந்து கொள்கிறேன். ஆம், எனக்கு தெரியும், நானும் பதட்டமாக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்றது சரிதான், எங்கள் கதை முக்கியமானது.
2: மீண்டும் வரவேற்கிறேன். மூடுபணியில் நிற்க வேண்டாம், உள்ளே வாருங்கள், இங்கு உலர்ந்திருக்கிறது. தாமஸ், நீங்கள் இங்கு இருப்பதில் மகிழ்ச்சி. நீங்கள் இப்போது நன்றாக இருக்கிறீர்கள் போல தெரிகிறது.
5: ஓய்வெடுத்து இருக்கிறீர்கள்.
2: நீங்களும் அதே போல். சேலம் உங்களை நன்றாக பார்த்துக் கொண்டாரா?
6: எவ்ரிஒன் உள்ள வாருங்கள். பத்திரிகையாளர் வருவதற்கு முன் நம்மை தயார் செய்ய 30 நிமிடங்கள் இருக்கின்றன. மிஸ் டேவிட், நாம் தொடங்கும் முன் ஒரு வார்த்தை பேசலாமா?
2: குரல்
6: பத்திரிகையாளர்கள் நாடகமயமான பகுதிகளை விரும்புவார். அலை ஏறுதல் ஹெலிகாப்டர்,
0: அது புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் முக்கியமானது, நாம
2: இன்னைக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. நீங்கள் தயாராக இருக்கும் போது கேட்க நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
5: நான் மன அழுத்தத்தில் இருந்தேன்.
0: சைரன் ஒலிக்க தொடங்கிய போது நான் என் ஹோட்டல் அறையில் இருந்தேன்.
5: அப்படி ஒரு ஒலியை நான் கேட்டதில்லை. உலகம் முடிவடைகிறது என்று சொல்வது போல அந்த ஒலி இருந்தது.
0: மிஸ் டேவிட், நீங்கள் வேறொரு கட்டிடத்தில் இருந்து வந்ததாக கேள்விப்பட்டோம். அதை பற்றி சொல்ல முடியுமா? தொடங்கிய போது 12வது மாடி அபார்ட்மெண்ட்டில் இருந்தேன்.
2: உங்கள் கட்டிடத்துல வேறு யாராவது இருந்தார்களா?
0: மாரியா சாண்டோஸ், அவள் கர்ப்பமாக இருந்தாள். அவளது கணவர் அவளுடன் இருந்தார். 6வது மாடியில் நான் ஒரு வயதான தம்பதியை கண்டேன். ஹெரால்டு மற்றும் ஈதித் பிரென்னன், அவர்கள் வந்த நாற்காலிகளில் இருந்தார்கள். நான் அவளுக்கு உதவ முடியல. அவளுக்கு நான் வழங்க முடியாத மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டது. தண்ணீர் இன்னும் உயர்ந்து கொண்டிருந்தது.
5: ஹெலன் அந்த கயிற்றை கடந்து வந்த போது நான் மாயை காண்கிறேன் என்று நினைத்தேன்.
6: நாம் வீரர்கள் அல்ல, நம் உயிர் வாழ்ந்தவர்கள். இந்த வித்தியாசம் முக்கியமானது. அது என்னன்னா, நம்ம ஒன்னா உயிர் வாழ்றோம்.
5: இதை வெளிப்படையா சொல்றதுன்னு ரொம்ப விஸ்தரமாக இருக்குது.
0: நீ அங்க ரொம்ப தைரியமா இருந்த ஹெலன், நான் உன்னை பற்றி பெருமைப்படுகிறேன்.
5: இப்போது என்ன செய்ய போற? உன்னை பத்தி சொல்றேன். நீ என்ன செய்ய போற? நான்
0: தெரியல, எங்க அபார்ட்மெண்ட் போய்விட்டது, என் வேலை போய்விட்டது. போர்ட்லாண்டில் எனக்கு இருந்த எல்லாமும் தண்ணீருக்குள் மூழ்கியுள்ளது.
2: அவர்கள் சேர்ந்து நன்றாக இருக்கிறாங்க போல தெரிகிறது.
6: ஆமா அப்படித்தான்,
2: அவர் நல்ல மனிதர் போல இருக்கிறாரு.
5: நான் இப்போது சேலத்தில் தங்கி இருக்கிறேன். என் மாமா மாமாவிடம் இடம் இருக்கிறது. ஆனால் அது அதிக தூரம் இல்லை. யூஜினிலிருந்து சொல்றேன்.
0: நானும் அதை பிடிக்கும். நம்ம இரவு உணவு சாப்பிடலாம். ஆனா உனக்கு ஒரு விஷயம் சொல்லி வைக்கணும். எங்க அம்மா கூட தன்னை அழைத்து வர வாய்ப்பு அதிகம்.
5: ஒரு குடும்ப இரவு உணவை நான் சமாளிக்க முடியும். நான்
0: இன்னைக்கு கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டியான்னு பார்க்கிறேன். சரி,
5: அதுக்காக நான் காத்திருக்கிறேன்.
0: சேலத்துக்கு பாதுகாப்பாக ஓட்டு.
2: எவ்ரிஒன் கவனமாக இருங்கள்.
5: அடுத்த வாரம் சந்திப்போம் திருமதி சென்.
6: மூடுபணியில பாதுகாப்பாக ஓட்டுகிறேன்.

0: நீ உள்ள போக வேண்டிய அவசியம் இல்ல, அதை பார்க்கிறது போதும்.
1: நான் போக வேணும், அவர்கள் இருந்த இடத்தை நான் பார்க்க வேண்டும்.
2: பிரென்னன்கள்,
1: சாண்டோஸ் குடும்பம், நான் அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். நீங்கள் முன்னாள் குடியிருப்பாளரா?
3: நம் உடைமைகளை எடுக்க நாங்கள் அழைச்சு செல்லலாம்.
1: ஆம், நான் 12 மாடியில் இருந்தேன்.
2: ஈதி, மன்னிக்கவும், உன்னை காப்பாற்ற முடியவில்லை.
1: இங்க யார் வாழ்ந்தாங்க?
0: மரியா அப்படின்னு ஒரு பெண், உங்க அம்மாவோட வந்து ஒரே பேர். அவளுடைய கணவர் டியாகோ,
1: அவளை ஒரு குழந்தை பெற்றுக் கொள்ள போறாள். நான் அவர்களுக்கு உதவ முயற்சித்தேன், ஆனால் முடியவில்லை.
0: அது வருத்தமா இருக்குது. அவங்க தங்கள் குழந்தையை சந்திக்க முடியல, ஆனா அவங்களுக்கு உதவ முயன்றாயே,
1: அதைத்தான் நீ சொன்ன. மரியா, டியாகோ,
0: நீ கிளம்ப தயாரா? இல்ல, என்னால் இன்னும் நேரம் வேண்டுமா?
1: நான் தயாரா இருக்கிறேன்.
0: நான் விடை சொல்ல வேண்டியிருந்தது, இப்போது சொல்லிவிட்டேன்.
1: என்னை உயிருடன் வைத்ததற்கு நன்றி.
0: திரும்பி வருவது கடினமாக இருக்கும் என்று நினைத்தேன், ஆனால் அது இல்லை.
1: அது அவசியமானது.
0: நான் அதை பார்க்க வேண்டியிருந்தது.
1: சரியாக விடை சொல்ல
0: விடை.

0: ஒவ்வொரு முறையும் நான் வரும்போது அது கொஞ்சம் குறைவாகவே வலிக்கிறது. நான் அவர்களை மறந்து விடுகிறேன் என்பதற்காக இல்லை, அவர்களை சுமந்து வாழ கற்றுக்கொள்கிறேன் என்பதால் தான். நான் ஒரு விஷயத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறேன், ஒரு புத்தகம். நமக்கு நடந்ததை பற்றி,
1: எல்லாரையும் பற்றியது.
0: இதுல வெற்றி பெற்றவர்களும் வெற்றி பெறாதவர்களும்.
2: 6 மாதங்கள் நாம் 6 மாதங்களுக்கு முன் உயிர் வாழ்ந்தோம். இப்போது பாருங்கள், இன்னும் ஒன்றாக இருக்கிறோம். இன்னும் ஒருவருக்கொருவர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகிறோம்.
3: இங்க நிறைய பேர்கள் இருக்கின்றன,
2: அவர்கள் மறக்கப்படவில்லை. நீங்க தயாரா?
3: நிச்சயமாக, நாம் ஒன்றாக.

0: கடினமான பகுதியை முடிச்சுட்டீங்க. இன்று இரவு வெறும் கொண்டாடுவதற்காகத்தான்
1: இங்க இருப்பேன்னு நினைக்கல. இப்போ நான் எழுத்தாளர்,
0: நீங்க ரெண்டுமே ஒரு உயிர் வாழ்ந்தவரும் ஒரு எழுத்தாளரும். நான்
2: ஹெலனின் புத்தகம் இறுதியா வெளிவந்து விட்டது என்று நம்ப முடியவில்லை.
1: அது அழகா இல்லையா? ஒரு உண்மையான மரியாதை. நான் அவளுக்கு மிகவும் பெருமைப்படுகிறேன்.
3: அவள் உயிர் வாழ்ந்தவர்கள் செய்ய வேண்டியதை செய்திருக்கிறாள்.
2: அவளா?
3: அவள் அந்த வேதனையிலிருந்து அர்த்தத்தை உருவாக்கி இருக்கிறாள்.
2: நான் அதை படிச்சு விட்டேன். நல்லது.
0: அனைவருக்கும் வணக்கம். பவல்ஸ் நடத்தும் முக்கியமான புத்தக வெளியீட்டு நிகழ்வில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. ஹெரால்ட் ஈடித்துக்கு ஒரு பாத்திரத்தில் இருந்து ஓட்ஸ் மாவை ஒரு கரண்டி வீதம் ஊட்டிக் கொண்டிருந்தார். அவர் என்னை ஏறிக்கொண்டே போக சொன்னார். அவர் சொன்னார், நாம் ஒருவரையும் விட்டுவிட்டு போக போவதில்லை, ஆனா நீ போ, நீ வாழ. அதனால நான் செஞ்சேன். இந்த பகுதி கயிறு என்று அழைக்கப்படுகிறது. இது என்னை ஹோட்டலுக்கு கொண்டு வந்த கடந்து வந்த பாதையும் எனது குடும்பமாக மாறிய மக்களையும் பற்றியது. இந்த பகுதி கயிறு என்று அழைக்கப்படுகிறது. இது என்னை ஹோட்டலுக்கு கொண்டு வந்த கடந்து வந்த பாதையும் எனது குடும்பமாக மாறிய மக்களையும் பற்றியது. அவர்கள் எல்லோரும் இன்று இரவு இங்கே இருக்கிறார்கள். நான் ஒரு கயிறு பாலம் கடந்து தேடிய மக்கள் தான் இவர்கள். நான் அவர்களை காப்பாற்ற உதவியதை போலவே என்னையும் காப்பாற்றியவர்கள் இவர்கள். இந்த கடைசி பகுதி எனக்கு மிகவும் கடினமானது. நான் காப்பாற்ற முடியாத ஒருவரையும் அந்த தோல்வி இன்னும் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஏன் முக்கியமோ அதையும் பற்றியது.
1: உனது நேரத்தை எடுத்துக்கொள், நான் இங்கே இருக்கிறேன்.
0: நீ அவர்களை முன்னோக்கி எடுத்துச் செல்லும் பற்றி எழுதிய அத்தியாயம் என்னை காப்பாற்றியது. நான் செய்ய போகிறேன். நான் தொடர விரும்பவில்லை.
1: என் கணவர் சிட்னி வெள்ளத்தில் இறந்துட்டார். நான் இருந்தேன். நான் முடியல. என் கணவர் சிட்னி வெள்ளத்தில் இறந்துட்டாரு. நான் மயங்கி விழுகிறேன். நான் முடியல.
4: எப்போது என் புத்தகத்தில் கையெழுத்து போட போகிறாய்? நான் எப்போதும் காத்திருக்கிறேன்.
0: நான் உன்னை கடைசியாக வைத்திருந்தேன். முக்கியமான கையொப்பம் எப்போதும் கடைசியாக இருக்கும். சிறப்பாக என்ன எழுதலாம்?
4: என் இனிய நண்பருக்கு என எழுதுங்கள். பஸ்ஸில் சொன்னது போல
0: நீங்கள் என்னை நேசிக்கிறீங்களா?
1: என்றும்
5: வரவேற்கிறேன். உள்ளே வாருங்கள்.
0: ஓ கேரல், வாழ்த்துக்கள். எவ்வளவு பெரிய கூட்டம்
5: இங்கே. ரொம்ப அழகாக இருக்கிறது.
0: அவள் உண்மையிலேயே சாதித்து விட்டாள். ஓராண்டுக்கு முன் என் மருத்துவமனை அறையில் அழுதவள் இன்று ஒரு எழுத்தாளர்.
5: அவளிடம் எப்போதும் அந்த திறமை இருந்தது. சீன பாரம்பரியத்தில் ஞானத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்லும் நபர்களை நாம் மதிக்கிறோம். ஹெலன் இதை செய்துள்ளார்.
0: இந்த அறையில உள்ள பண்டு இருக்கும். நீங்க வந்து என்னை காப்பாத்துனீங்க. இந்த புத்தகம் உங்களுடையது. என் புத்தகமாக இருப்பதை போலவே நம்முடைய கதையை சொல்ல அனுமதித்ததற்கு நன்றி.
1: இது ஆரம்ப நாட்களை நினைவூட்டுகிறது இல்லையா? நாம எவ்வளவு தொலைவு வந்திருக்கிறோம்
2: பாருங்கள். இது கெச்சன் வருடத்திலிருந்து எடுத்தது.
1: ஓ வாவ், அது எனக்கு நினைவு இருக்கிறது.
0: நீங்கள் மாற்ற விரும்புவீர்கள் என்று நினைத்தேன்.
2: என் தேவை உங்களுக்கு எப்போதும் தெரியும்.
0: நான் என்ன தேவைப்படுகிறேனோ அதை எப்பவும் உங்களுக்கு தெரியும். கடுமையான வருடம் தொடர்றேன்.
2: ஒரு வருடம் முன் எங்கே இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: முகாம்களில் நலமாய் இருப்போமா தெரியாமல்.
2: இப்ப நீ எழுத்தாளர்,
0: நீ என்ன?
2: நான் சில வாரங்களாக ஒரு விஷயத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன். சரியான தருணத்தை தேடி ஹெலன் டேவிட், நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா?
0: இது உன்னிடம் போட வேண்டும் போல இருக்கிறது.
2: இது சிறப்பா இருக்குது. எங்க அளவு எப்படி தெரிஞ்சது?
0: உன் அம்மாதான். அவர் இதுல பல வாரங்களா உடன் இருந்தார்.
1: ஓ மை காஷ், உங்கள் இருவருக்கும் வாழ்த்துகள். உங்களுக்காக நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம்.
0: மிக்க நன்றி. இது எனக்கு எல்லாமும் தான்.
5: மீதமுள்ளதை விடுங்கள். அது காலை வரை இருக்கலாம்.
1: எல்லோரும் சோர்வாக இருக்கிறார்கள். உங்களுடைய இருதருக்கும் வாழ்த்துக்கள். ஓ இது பாருங்கள்.
2: அதை எனக்கு காண்பி, மோதிரத்தை எனக்கு காண்பி. நாம
1: உங்கள் ரெண்டு பேருக்காக நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
0: நீங்கள்
1: என்ன இல்லாமல் இதெல்லாம் நீங்க கடந்து வந்திருக்க முடியாது. உண்மையான பேரழிவை கூட என்ன இல்லாமல் நீங்க கடந்து வந்தீங்க.
0: நான் சோப்பு செஞ்சு படுக்க கொடுத்தேன். அம்மா,

காலை வணக்கம். நான் இங்கே இருக்கிறேன். நான் இன்னும் இங்கேதான். இன்னும் ஒவ்வொரு நாளும் உங்களை முன்னே கொண்டு செல்கிறேன். என்னிடம் ஒரு செய்தி இருக்கிறது. மார்கஸ் என்னை திருமணம் செய்ய கேள்வி கேட்டார்.

0: ஏய்,
1: அதோ அங்கே ஒருவர் இருக்கிறார். அவர் யார்? ஏய் நில்லுங்கள், அவர் குதிக்கப் போகிறார். சொல் நண்பா, நீ இப்போது எங்கே போகிறாய் என்று நினைக்கிறாய்?
0: நண்பா, இங்கே ஒரு பயிற்சியாளர் இருக்கிறார். நான் ஒரு கட்மேன்.
1: கட்மேன்? நானும் கட்மேன் தான்.
0: பாரு, இதை எப்படி தீர்க்கலாம்னு முயல்கிறேன், ஆனா எனக்கு உரிமை இல்லை. எந்த தேவதைக்கும் அது உரிமை இல்லை.
1: தேவதையை சமாளிக்க முடியாவிட்டால் யார் முடியும்?
0: நான் நினைக்கிறேன் இது மாஸ்கரேடருக்கான வேலை.

0: ஸ்டாப்ஸ். என்ன நடக்குது?
1: ஓ இல்ல, இத பார், நான் இப்போது கட்டாயமா வீட்டுக்கு போக வேண்டும்.
0: அந்த மருந்தகத்துல என்ன வாங்கினீங்க பாப்ஸ்? திருப்பி தள்ளுபடி கிடைச்சதா பாப்போம். டைவு செய்து
1: என் மருந்து மட்டும் வேண்டாம்.
0: நாம் எல்லாரும் வயதாகி நலமாக இருக்க வேண்டியதுதான் பாப். நான் சொன்னேன், அதை காட்டி. அட, நீங்க சொல்றதை கேளுங்க. அது உண்மையில் போதைப் பொருள் இல்லையே. உன் பணத்தை மட்டும் கொடுப்பா, நான் முழு நாளும் காத்திருக்க முடியாது. அட சும்மா, நீ வங்கியிலிருந்து வெளியே வந்த போதே உன்னை பிடிக்க வேண்டி இருந்தது. நல்ல நாளாக இருக்கட்டும். ஆமா,

0: நம்ம சரியான இடத்துக்கு போறோமான்னு உங்களுக்கு நிச்சயமா?
1: நிச்சயமா. ஏன் கேக்குறீங்க?
0: இந்த இடம் ஒரு தேவதைக்கு ஏற்ற பகுதியில் போல எனக்கு தெரியவில்லை. அந்த ஆட்களை பார், அவங்கள் மவுஸ் கிட்டியர்ஸ் மாதிரி தெரியல.
1: வா, நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? நான் கவலைப்படவில்லை.
2: நிச்சயமாக நீ கவலைப்பட மாட்டாய்.
0: நீ ஏற்கனவே ஒரு தேவதை. நான் கொஞ்சம் நேரம் தள்ளி போடலாம் என்று நினைச்சேன்.
1: நீ ஒரு தேவதையாக இருப்பதை எப்படி தெரிந்து கொண்டாய்?
0: ஏய் நண்பா, நீ எங்கே போகிறாய் என்று நினைக்கிறாய்?
1: ஆமாம், அங்கே உள்ளேதான். என் நண்பர் வேலை தேடினார்.
0: ஆமா, என்ன மாதிரியான வேலை?
1: என் நண்பர், இவர் ஒரு பயிற்சியாளர், நான் ஒரு கட்மேன். கட்மேன்?
0: நானும் ஒரு கட்மேன் தான்.
1: முன்பொழைப்பு வந்து அவர்கள் உருவாக்குவதில்லை. இன்று இனிய நாளாகட்டும்.
0: ஏற்கனவே ஒரு முறை இறந்துவிட்ட நிலையில் கெத்தாக இருப்பது எளிது. நகரு, அதன் மீது ஏறு.
3: முன்னே வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். தயவு செய்து இன்னும் கொஞ்சம் முன்னே நகருங்கள். அப்படியே நகருங்கள்.
1: உள்ளே வாருங்கள். ஓ, வணக்கம்.
3: வாருங்கள், நகருங்கள்.
1: சாக்கு போக்கு.
4: ஆமா, நீ என்ன
1: தேவையா? நாங்கள் கிளாரன்ஸ் குரூப்ஸை தேடிக்கொண்டிருக்கிறோம்.
0: உங்கள்
5: நண்பர் 20ஆம் நூற்றாண்டின் அறியப்படாத குத்துச்சண்டை வீரரின் மாணவர் என தெரிகிறது.
6: அறியப்படாதவரா? நீங்கள் சிறந்தவர், பட்ச் பட்டத்திற்கு போட்டியிட்டீர்கள்.
5: ஆமா, அது சிகாகோ பென்ட நாவல்ஸ் கூட்டம் தேர்வு செய்தது. உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம் நண்பா?
1: நானும் நண்பரும் வேலை தேடுகிறோம். பயிற்சியாளரும் இன்னொரு கட்மேனும் தேவை என அறிந்தோம்.
5: நான் அதை பத்தி யோசிச்சேன். ஆனா எப்படி உங்களுக்கு இது தெரிஞ்சது?
1: அது எப்படி? வார்த்தை பரவிதான் செய்யும், தெரியுமா?
5: சரி, உங்களை யார் கட்மேன்?
1: நான் தான்.
5: சில பேரின் பெயர்களை கொடுங்கள், நான் அழைக்கலாம். நீங்கள் கடைசியாக யாருக்காக வேலை பார்த்தீர்கள்?
1: நான் பெரும்பாலும் வேகாஸ்ல தான் வேலை பார்த்தேன்.
5: யாருக்காக? ஏ, ஓ, இங்கே வா ஃப்ரெடி. உங்கள் இருவரையும் அங்க சும்மா இருங்கன்னு சொன்னேன் நண்பா. இப்ப பாரு, ஃப்ரெடியின் கண்களில் வந்த இந்த வெட்டை காண்பேன். ஓ நண்பா, அவனுக்கு ஒரு சண்டை காத்திருக்குது. ஏன்,
1: நான் பார்த்து சொல்லட்டுமா? யார் ரெஃபரன்ஸ் படிக்கிறத விட நல்லவருன்னு பாப்போம்.
5: இதோ ஃப்ரெடி.
1: எப்படி
5: இது என்ன விஷயம்? நீ எப்படி இதை உன்னால செய்ய முடிஞ்சது?
1: அது ஒரு திறமைதான்.
5: அது ஒரு பெரிய திறமை போல இருக்கு.
1: அந்த திறமைக்கு எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா?
5: நிச்சயமா. அதுக்கு அதிக சம்பளம் கிடையாது. ஆனா உனக்கு வேலை கிடைச்சிருச்சு, சரியா?
1: சரி,
5: நீ நாளை ஆரம்பிக்கலாம். வா, நான் உன்னை என் பேரனிடம் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவன் உனக்கு இடத்தை காட்டி அறிமுகப்படுத்துவான். ஹலோ, ஏய் ஜோயி, இங்கே பாரு.
1: நான்
5: இங்கே வேலை செய்ய இருவரை உனக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன்.
1: நீ எப்படி இருக்கிறாய்?
7: நான் ஜான். மார்க், உன்னை சந்திப்பதில் மகிழ்ச்சி.
5: ஜோயி மாநில சாம்பியன்ஷிப்ல போட்டியிடுகிறான். அவன் தன் தாத்தாவை கேட்டு கடுமையாக பயிற்சி செய்தால் தேசிய அளவுக்கு செல்ல முடியும். அவன் தொடர்ந்து வியர்த்து உழைக்கணும்.
7: இது எப்படி தெரிகிறது?
5: நீ இவங்களை இடம் முழுக்க சுத்தி காட்டணும், சரியா?
7: சரி தாத்தா, உங்க லாக்கர் ரூம் இந்த பக்கம்.
1: சரி, வேலையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
5: நிச்சயமா.
7: ஹே அண்ணா, என்ன நடக்குது? ஒண்ணும் இல்லை தம்பர், என் மேல் கை வைக்காதே, புரிகிறதா? சரி முட்டாள். என் இல்ல, அடுத்த வாரம் ரிங்கில் நாம போறப்போ நான் என் கைகளை உன்னோட மேல் வைக்க போறேன். அப்போ நான் உன் தலையில தம் தம் தம் என்று அடிக்க போறேன். ஹே, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் நண்பா. ரிங் என்பது பின்புற தெருவை விட ரொம்பவே வித்தியாசமானது என்று நீ விரைவில் தெரிந்து கொள்வாய்.
1: யார் அது?
7: உன் தம்பர். அவனோட தான் வளர்ந்தேன். அவன் கும்பல் இந்த ஏரியாவை நடத்துது.
1: உனக்கு எதுவும் பிரச்சனையா தெரியல?
7: சொன்னது போல ரிங்கில் விஷயங்கள் மாறும். இங்கே சில லாக்கர்கள் உள்ளன, ஆனா நல்ல பூட்டு போடு, இல்லனா உள்ளாடையுடன் வீடு போக நேரிடும்.
1: நீ எப்ப ப்ரோ ஆக போற?
7: நான் அப்படி செய்ய மாட்டேன். தாத்தா சொல்லி கேட்டிருக்கேன், நீ நல்லா இருந்தா எல்லாரும் பங்கு கேட்பாங்க, ஆனா வரலாறு ஆயிட்டா மிச்சத்தை தூக்கி எரிஞ்சிடுவாங்க.
6: நீ என்ன பைய போற?
7: குழந்தைகளுக்கு குத்துச்சண்டையும் பெருமையையும் சொல்லித் தருவேன். இதன் மூலம் அவர்கள் சாத்தானின் ஆட்களிடம் சிக்க மாட்டார்கள். வா, மற்ற இடங்களை காட்டுறேன்.
6: சரி, ஒரு விதத்தில் யோசித்து பார்த்தால் குறைந்தபட்சம் என்னுடைய காரை இதுவரை யாரும் திருடி செல்லவில்லை என்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலான விஷயமாகவே இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.
1: யாருக்கு வேணும்?
6: நல்லா சொன்னீங்க. அது ஏன் தெரியுமா?
1: நாம இந்த பகுதியில சுத்தி பார்க்கலாமா? ஜிம் கார்கள ஒரு அபார்ட்மெண்ட் கிடைக்குமான்னு பார்க்கலாம். நல்லா சொன்ன.
6: நான் சொல்றேன், இந்த பகுதியில ஜோய் மாதிரி குழந்தைகள் அதிகம் இருந்தா நல்லது.
1: ஆமா, அவன் நல்ல பையன் தான்.
6: நாம அவன் பந்தயத்தை பார்க்கும் முறையா இந்த பணியில இருக்க முடியும் என்று நம்புகிறேன். அவன் அந்த நாயை நொறுக்க போறான் அப்படின்னு எனக்கு உணர்வு வருகிறது.
1: ஆமா, அவன் அங்கே இருக்கான்.

0: ஏய் நண்பா, எப்படி இருக்கிற?
1: என்னிடம் இருந்து விலகி இரு, நான் குதிக்க போகிறேன். நீ என்னை தடுக்க முயற்சித்தால் உன்னையும் என்னுடன் அழைத்துச் செல்வேன்.
0: உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதற்காக உயிரை விட வேண்டிய அளவுக்கு மோசமானது இல்லை.
1: மிக மோசமானதுதான். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா நண்பா? வயது ஆகும்போது எல்லாம் மோசமாகிவிடும். நான் ஒரு காலத்தில் யாரோ ஒருவன் இருந்தேன். இப்போது நான் எதுவும் இல்லை. பணம் இல்லை, எல்லோரும் என்னை மறந்துட்டாங்க. அந்த கும்பல் பசங்க என்னை அடிக்காம தெருவில் நடக்க முடியல. இப்போது என் கண்களும் போய்கொண்டிருக்கின்றன. இன்னும் சில மாதங்களிலே நான் குருடனாகி விடுவேன் போல இருக்கிறது. சிகிச்சைக்காக பணமும் இல்லை. இப்ப நீ சொல்ற விஷயம் இவ்வளவு மோசமா இருக்க முடியாதுன்னு?
0: நீ சொல்றது சரி, உனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு, ஆனா பேசி தீர்க்க முடியாதது எதுவும் இல்லை.
1: நான் பேசுவதை முற்றிலும் நிறுத்தினேன்.
2: முகமூடி சவாரிக்காரன் பயங்கரமானவன் என்று நினைக்கவே இல்லை.
1: நீ எப்படி எனக்கு யார் என்று தெரிந்தது?
2: உன் குரல் தான். சானிட்டி மார்டினேஸ் நிகழ்ச்சிகளில் உன் குரலை நிறைய முறை கேட்டிருக்கிறேன். நீ மோர்டன் கிளே.
1: நீ எனக்கு நினைவில் இருக்கிறாயா?
2: நிச்சயமாக நினைவில் இருக்கிறாய்.
1: நீ மட்டும்தான் எனக்கு நினைவில் இருக்கிறாய். அதோடு இன்னும் சில பழைய நண்பர்களும் என்னை போலவே உடைந்து போயிருக்கிறார்கள்.
0: அவன்தான், நீதான். நீ காரணமா தான் நான் போலீஸாக ஆனே அப்படின்னு உனக்கு தெரியுமா? நீ உண்மை மற்றும் நீதிக்காகவும் அமெரிக்க வழிக்காகவும் நின்றாய்.
2: அது சூப்பர்மேன் தான் என்று நினைக்கிறேன்.
0: இப்ப கேட்காது, சரியான நேரம் இல்லாதிருக்கும். ஆனாலும் நன்றி, கையொப்பம்.

0: நாங்கள் வந்து சேர்ந்து விட்டோம். இதுதான் எங்களுடைய அழகான வீடு. உதவி செய்த உங்கள் இருவருக்கும் நான் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன்.
1: இங்கதான் நீ வாழ்கிறையா?
0: நான் வேலை பார்த்த காலத்துல குதிரைகளுக்கு நடிகர்களை விட அதிக சம்பளம் கிடைத்தது.
1: தனியாவே வாழ்கிறியா?
0: இல்ல, என் ரூம்மேட் ஒரு விதவை, பழைய நண்பர். மேலே வந்து பாருங்க. நான்
2: நீங்க முன்னாடி போங்க, ஜிம்ல ஒரு வேலை இருக்கு.
1: வரவா? வேணாம்.
2: வேண்டாம், நான் நல்லா இருப்பேன். இங்க ரூம் கிடைக்குமானு பாரு, அப்புறம் வந்து உங்களை பார்க்கிறேன்.
0: அது பெரியதா இல்ல, ஆனா வாங்க. ஒரு உதவி செய்யுங்க, அங்க மேல நடந்ததை பத்தி எதுவும் சொல்லாதீங்க.
1: என் விசுவாசமான பழைய இந்திய நண்பர் எனக்காக ஏற்கனவே அதிகம் கவலைப்படுகிறார். நீ சிரிக்கிறாயா? நீ ரெட் ஃபெதருடன் ரூம் பகிர்கிறாயா?
0: ஆமா, ஆனா அது அவருடைய உண்மையான பெயர் கிடையாது.
1: சிட்னி? இல்ல, சிட்னியா?
0: ஆமா, சிட்னி ஈகிள்.

0: நீ கடுமையாக வேலை செய்கிறியா ஜோய்?
1: ஏய், நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்கோம் தம்பர்.
0: இன்னைக்கு நீ ரொம்ப பெரிய வார்த்தை பேசுற பையா.
1: போராடும் நேரம் வந்தா தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கு.
0: இல்ல, நீ இப்பவே தெரிஞ்சுக்க போற முட்டாள். பாரு, போராடும் இரவு வந்தா நான் உன்னை நீண்ட நேரம் அடிக்க போறேன். நீ அதை அனுமதிக்க போற?
1: நான் என்ன செய்ய போறேன்?
0: நீ என்ன சொன்ன கேட்டிருக்க? ஏண்டா, நீ இல்லைன்னா உன்னை அந்த பாட்டன் இறந்த இறைச்சி ஆகி விடுவார். நான் உன்னோட விளையாடல பையா. நீ இப்போது இந்த போட்டியில தோல்வி அடைய போறியா, அல்லது உனக்கு முன்னாடி அவன் தோல்வியை தழுவ போறானா? நீ இத பத்தி யோசிச்சு பாரு.

0: நீ என்ன செய்ய போற? நீ இங்க எவ்வளவு நேரமா இருக்கிற?
1: நாளா முன்னாடி இதுக்கு நீ என்ன செய்ய போற?
0: அவன் என்ன சொன்னானோ நீ கேட்டிருக்க. போற விட்டு கொடு, இல்லைன்னா பாதிப்பு உனக்கு.
1: அவன் உன்னை பயமுறுத்த தான் முயற்சிக்கிறான் போல.
0: நீ சாத்தானின் ஆட்களை தெரியாது, அவங்களுக்கு எதுவும் பெரிதல்ல.
1: போலீஸ் பத்தி
0: நீ நகைச்சுவையா பேசுற? அவங்களை என்ன செய்ய போறாங்க? அவங்கள பிடிச்சாலும் உடனே திரும்ப தெருவில் வந்துருவாங்க. அப்ப என் தாத்தாவுக்கு இன்னும் மோசமா நடக்கும்.
1: பாரு ஜோயி, நீ விரும்பினா உனக்கு உதவ நான் இங்க இருக்கேன்.
0: நீ எனக்கு உதவ விரும்புறியா? என் தாத்தாவோடோ யாரிடமோ எதுவும் சொல்லாதே. இப்போ நாங்க மூடிட்டோம்.
1: சரி ஜோயி.

0: நீ நகைச்சுவையா பேசுற, அவனோட உண்மையான பேர் முர்ரேனா?
1: ஆமா, முர்ரே கிளைண்ட். நாங்க முதல் தொடர் செய்த முன்னாடி நாங்க அதை மாத்திட்டோம். ஸ்டூடியோ தான் நமக்கு பேர்களை கொடுத்தது. மாஸ்க் முர்ரே மற்றும் அவனோட விசுவாசமான இந்திய நண்பர்கள் சிட்னியினால நாங்க எவ்வளவு தூரம் போயிருப்போம் என்று நினைக்கிறாய்?
0: உன்னுடைய பேச்சு புரிகிறது.
1: சீட், இந்த பெட்டியுடன் எனக்கு உதவி செய்.
2: அதை நீயே மேலே எடுத்துக்கொண்டு வா.
1: அது 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது.
0: 20 வருடங்கள். நான் கதவை திறக்கிறேன்.
1: சரிங்க, நான் இதோ இப்பவே கிளம்பி கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்து சேர்ந்துடுறேன்.
0: எல்லாம் சரியா இருக்கு?
2: நான் உனக்கு இத பத்தி சொல்றேன்,
0: நீ இத நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். மோட்டன் இன் ரூம் மேட், யார் தெரியுமா?
3: ரெட் ஃபெதர் என்று அழைக்கப்படுபவர்.
0: ஆமா, அவனோட உண்மையான பேர் தெரியுமா?
3: சிட்னி.
0: சில சமயம் உன்னுடன் இருப்பது ரொம்பவே சுவாரஸ்யம் இல்லை.
1: இதோ இதுதான். ஓ வணக்கம் ஜோனதன், இவர் என் நண்பர் சிட்னி.
2: எப்படி இருக்கீங்க? வணக்கம். ட்ரக்ல என்ன இருக்கு?
1: ஓ எதுவும் இல்ல, பேய்கள் தான். அதுதான்.
0: ஆஹா, நிகழ்ச்சி பொருட்கள். அதை எனக்கு காட்ட அவனை சம்மதிக்க வைத்தேன்.
1: சிரிக்கிறியா? அதை காட்ட அவன் ஆவலா இருக்கான். ஏய்
2: சிட்னி, நம்ம வயசுல இந்த வார்த்தை நல்லதல்ல.
0: ஓ அத பாரு, அத பாரு, நீ அதை ஒருமுறை போட்டு பார்ப்பியா?
1: அவன் ஒருபோதும் அதில் பொருந்தவே இல்லை. ரொம்ப பாஸ்தா, அதிகமாக எக்லேர், பழையலே பாணில். நான் ஒருபோதும் அந்த உடையில் மீண்டும் அடிக்க முடியாது.
2: நாம் எல்லாம் ஒரே நேரத்தில் முடிவுக்கு வந்துவிட்டோமே இல்லையா? இப்போது நாம் எல்லாம் இங்குதான் வாழ்கிறோம். முக்கியமாக ஒழுங்காக இருக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம்.
0: நீ சொல்றே, நீங்க எல்லாரும் இங்குதான் இருக்கீங்க. யார் யாரு?
1: ஓ பக், கொரிகன், டெட்வுட், டிக் மற்றும்
2: லாஷ் லேதம், ரோலண்ட், ரினால்டோ. நீ
0: அப்படின்னா எல்லா பழைய பெரியவர்களும் இங்குதான் இருக்கிறாங்களா?
2: ஆமா, மீதி தொகை வருவதற்கு முன்பே நாங்கள் இருந்தோம்.
0: ஓ, நான் அவர்களை சந்திக்க மிகவும் விரும்புகிறேன். ஓ,
2: அது மிகவும் எளிதானது. நாங்கள் எல்லோரும் உணவகத்தில் கூடி பழைய நல்ல நாட்களை பற்றி பேசிக் கொள்வோம். நீங்கள் எங்களுடன் சேர விரும்புகிறீர்களா?
0: நான் உலகின் பாதியை கூட தவறவிட மாட்டேன். என்ன ஒரு அருமையான புகைப்படம்.
3: அங்க பார், பாத்தியா? அது நானும் என் தங்க நிற பலோமினவும். வாருங்கள்.
1: சரி நண்பா, வாருங்க.
0: ஏ அந்த சாய்வு கோடு மற்றும் ரோலண்ட், உங்களுடைய ஒரு புகைப்படம் இருக்கிறது. ரோலண்ட்,
1: பழைய நாட்களில நிறைய சட்டைகளை கிழித்தேன்.
2: ஆமா, நல்ல நாட்கள், நல்ல நாட்கள்.
3: சிட்னி, உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்கலாமா?
4: நிச்சயமா. ஏன்,
3: யார நீங்க? இல்ல, கேட்கும் போது எனக்கு முட்டாளாக இருக்குது போல தோன்றுகிறது.
2: ஓ தயங்காதே பிள்ளை, உங்களை போல எல்லோரும் நம்மை நினைவு கூறுவது அடிக்கடி நடக்காது.
3: உங்களுக்கு தெரியுமா பிரஸ் ட்ராக்ஸ் என்று சொல்ல முடியுமா? ஓ, நீங்கள் சொல்றது இது போலவா? ஓ, பிரஸ் டிராக் பார்க்கையில் 3-4 மணி நேரம் பழையதாக தெரிகிறது. எனக்கு வந்து இது பிடிக்கும், ரொம்பவும் பிடிக்கும்.

0: உங்ககிட்ட சாப்பிட என்ன இருக்குது பாப்?
1: சாண்ட்விச்சுகள். அது எனக்கு தெரியுது. எந்த வகை?
2: டர்கி, ஹாம், சலாமி.
1: டர்கி.
2: குற்றம் பின்புறத்தில் பலன் அளிக்கிறது.
1: ஹாம்.
2: குற்றம் பின்புறத்தில் பலன் அளிக்கிறது.
1: மூன்றும்.
2: அவன் ஒரு காட்டுப்பன்றியை போல கதறி அழுதான். மெல்ல மெல்ல எங்கும் இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது நாம் இருவரும் தனியாக பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன்.
3: நல்ல நாட்களா?
1: ஆமா, நல்ல நாட்கள்.
4: நீ பூமியில் எதுக்காக எடை தூக்குகிறாய்?
2: அப்படியே
4: தூங்க முடியல தாத்தா, போராட்டத்தை பத்தி யோசிச்சேன்.
2: ஆமா, எனக்கு தோன்றுகிறது
4: ஒரு பைட்டர் கவலைப்பட வேண்டிய ஒரே நேரம் அவன் ரிங்கிற்குள் வரும்போது அவன் ஷேப்ல இல்லைனால தான். இப்ப நீ எந்த மாதிரியான ஷேப்ல இருக்கிற அப்படின்னு நினைக்கிறாய்?
2: நல்ல ஷேப்ல.
4: நல்ல ஷேப்ல மகனே, நீ அருமையான ஷேப்ல இருக்கிறாய். நீ அவனை அவுட் செய்யலை என்றாலும் மூன்றாவது ரவுண்டுக்கு அந்த முட்டாள் மூச்சை இழுத்து கொண்டே இருப்பான். அவன் எப்படி பயிற்சி செய்கிறான் என்று பார்த்தாயா?
2: ஆமா, பார்த்திருக்கிறேன். நீ
4: நீண்ட நாட்களாக இருக்கிற மகனே, நான் பல இளம் பைட்டர்களை வளர்ந்து வருவதை கண்டிருக்கிறேன். ஆனா நீதான் சிறந்தவன்
2: தாத்தா.
4: பார், நீண்ட நாட்கள். நான் இதை சொல்றது நான் உன் தாத்தா என்பதனால் அல்ல. நாம் எப்போதும் ஒருவருக்கொருவர் நேர்மையாக இருந்திருக்கிறோம் இல்லையா? இல்லையா? சரி, அப்போ இந்த வெள்ளிக்கிழமை அந்த ரிங்கில் போய் இந்த பகுதியையே மாற்ற போகிறாய். அங்க நிறைய பசங்க அந்த போரை பார்க்க வரப்போறாங்க. யாராவது ஆகணும்னு சாத்தானோட கூட்டத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்க தெரிஞ்சுக்க போறாங்க. நல்ல மனிதராக இருந்து கடினமாக ஊழை, அதுதான் உன்னை யாரோ ஒருவராக ஆக்குகிறது. போய் தூங்கிக்கோ. சொல்லு பையனே. நான்
2: உங்களை நேசிக்கிறேன், தெரியுமா?
4: நானும் உன்னை நேசிக்கிறேன். இன்றைய நாள் மிகவும் சிறப்பாக அமைந்தது. எனவே நாம் அனைவரும் நாளை அதிகாலை வேளையில் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து இப்போது அன்புடன் விடைபெறுகிறேன். அதுவரை வணக்கம்.

0: ஹே ஜோய், நான் போய் திரு குரோகனை வங்கியில பாக்க போறேன்,
1: சில வேலைகள் பண்ணிட்டு சில மணி நேரம் திரும்பி வரேன்.
0: நீ ஓகேயா தாத்தா? உனக்கு எல்லாம் சரியா? நான் நல்லா இருக்கேன்.
1: உனக்கு நிச்சயமா?
0: நான் நல்லா இருக்கேன், நிச்சயம்.
1: சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன்னை வந்து சந்திக்கிறேன்.
0: ஆமா, இதோ உனக்கு.
2: நன்றி ஜோய். முதல்ல என்ன செய்ய சொல்றீங்க?
0: ஹே, நீ என்ன செய்தாலும் எனக்கு பரவாயில்லை. போய் சில ஹேப் கேப்ஸ் திருடு,
1: ஏதாவது பயன் உள்ளதை செய்,
0: என்னை மட்டும் தனியாக விடு.
2: ஹே ஜோய், நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னிக்கவும்.
1: நீ எந்த தவறும் செய்யல,
0: எல்லாம் சரிதான்.
2: அவர் என்ன ஏன் கோபப்படுறாரு? இல்ல,
0: அவர் உங்ககிட்ட கோபம் இல்ல, அவருக்கு மனசுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்கோ, பெரிய போர் வரப்போகுது. எல்லாம் போருக்கு அப்புறம் அவர் பழைய மாதிரி திரும்பி வருவார்.
2: அவர் தம்பர பயப்படுறாரா?
0: அட இல்ல,
2: நாங்க எல்லா பசங்களும் அவர் மேல நம்பிக்கை வைக்கிறோம். நாங்க இனிமேல் பயப்பட விரும்பல.
0: ஆமா, எனக்கு தெரியும். அவருடைய கருத்து மீதான வேலை கொஞ்சம் பண்ணலாமே. சரியா?
2: சரி, நன்றி மார்.
0: உங்க தாத்தா கிட்ட சொல்லுவியா? என்ன சொல்லணும்? வா, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு தெரியும்.
3: ஜோனாதன் உனக்கு சொன்னானா?
4: ஆமா.
3: அப்ப வேற யாருக்காவது அவன் சொன்னானா?
4: யாருக்கும் இல்லை.
3: அப்படியே வச்சுக்கோ.
4: ஜோய், நீ இதை செய்ய முடியாது. இது ரொம்ப முக்கியமானது. உனக்கு மட்டும் இல்லாம அந்த பிள்ளைகளுக்கும் இது முக்கியம்.
3: நீ யார்கிட்ட பேசுற அப்படின்னு நினைக்கிற? இங்குள்ள வாழ்க்கையை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. அல்லது நீ இங்கே வந்து எல்லாம் மாற்ற போகிற மாதிரி பெருமையாக நடந்து அப்பிறகு உண்மையை அறிந்து விட்டு போய் விடுகிறாய். ஆனால் நான் இங்கேதான் வாழ்கிறேன். என் தாத்தா அவரும் இங்கேதான் இருக்கிறார். ஒரு மனிதன் எதையும் மாற்ற முடியாது.
4: நான் அதை தெரிந்து கொள்ளப் போகிறேன். மைக், மைக், தயவு செய்து நான் சொல்வதை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். மைக், நீங்கள் இங்கே ஒரு நிமிடம் வர முடியுமா? உங்களிடம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி விரிவாக பேச வேண்டும். உங்கள் வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு உடனே இங்கே வாருங்கள்.

0: நீ எங்கே இருந்தாய்?
1: வெறும் பக்கத்து பகுதியில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் அதை செய்ய விரும்புகிறேன்.
0: நண்பன் பாத்தியா?
1: இல்ல, அது அப்படி இல்ல.
0: அவனை கேட்கவில்லை. ஆமா, அவன் இருந்தா நீ அவங்கிட்ட சொன்ன இல்லையா?
1: நீயா? ஆமா ஜோய், சொன்ன.
0: ஆமா, அவன் நடத்திய மாதிரி முட்டாளாக இருந்தா இப்ப அவன் பெரிய பிரச்சனையில சிக்கி இருப்பான். என்ன?
1: நீ என்ன பேசுற?
0: என் கணிப்பில அவன் சென்று சாத்தானின் உதவியாளர்களை தனியாக எதிர்கொள்ள போனான். அவனை தொடர மாட்டேன், இல்லாட்டி வெட்டுற ஆள் வேணும்.
1: நான் சீக்கிரம் குணமாகி விடுவேன்.
0: என்ன சொன்னாய்?
1: நீ முதலில் கேட்ட போதே சொன்ன, நீ ஜோயின் தாத்தாவை விட்டுவிட போகிறாய்.
0: இல்ல என்றால் என்ன? நீ எங்களை போலீஸில் ஒப்படைக்க போறாயா? அது
1: சரி.
0: எதுக்காக? நாங்கள் எதுவும் செய்யல. நீ உன் நேரத்தை வீணாக்குகிறாய் நண்பா. இப்பொழுது நான் உன்னை காயப்படுத்தும் முன் இங்கிருந்து போய்விட முடியாதா?
1: அதை நீ முயற்சி செய்து பார்ப்பாயா?
0: நீ ஒரு விஷயம் தெரியுமா? நான் சந்தித்த முட்டாள் வெள்ளைக்காரர்களில் நீயே மிக முட்டாளாக இருக்கலாம்.
1: மார்க்,
0: நீ யார்?
1: அவன் என்னுடன் இருக்கிறான்.
0: நான் உன்னாக இருந்திருந்தால், நான் மனம் திறந்திருக்கும் போது உன் நண்பனை இங்கிருந்து அழைத்துச் செல்வேன்.
1: வா மார்க், நாம் போகலாம்.
2: நம்ம போகலாம் என்றால் என்ன அர்த்தம்?
1: நான் சொன்னதையேதான், நாம் போகலாம்.
2: நீ இந்த பையன்கிட்ட இருந்து ஓட போறதில்ல
1: மார்க்.
2: முதலாளிக்கு இது பிடிக்காது, எனக்கு தெரியும்.
0: இருவரும் அமைதியாக இருங்கள். இப்பொழுது முதலாளி பற்றி என்ன பேசுகிறீர்கள்? உங்கள் முதலாளி யாரு?
1: நீ அவரை பற்றி தெரிந்து கொள்ள மாட்டாய்.
0: நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த பகுதியில யாரும் நுழைய முடியாது. நீ கேக்குறியா? யாரும் இல்ல.
1: அவரிடம் பேசும்போது உன் வார்த்தைகளை கவனமாக பேசு.
0: என்ன சொன்ன?
1: மார்க், அவன் சொன்னான் நாம் போகலாம் என்று. நம்ம ஏன் போக கூடாது?
2: இப்ப ஜொனத்தன், இப்போ வா, அவனை எதிர்கொள்.
0: அவனை பிடி. இப்ப உன் சென்சனை கொஞ்சம் அடிக்க போறேன். அவனை உன் முதலாளியிடம் திரும்ப கொண்டு போ. சாத்தானின் உதவியாளர்களிடம் நுழைய முயற்சித்தால் என்ன நடக்கும் என்று உன் முதலாளிக்கு காட்டிவிடு.
2: நீங்கள் பிசகிப்பீர்கள். நீ அவனை அடிக்க முடியாது என்று எனக்கு எப்படி தெரியும்? நீ தேவதை தானே? அவனை சுபத்துல ஒட்டிடுவேன் நினைச்சேன்.
1: அது அவனுக்கு வேண்டும் என்றால் ஜோ லூயிஸை இந்த பணிக்காக இங்கே அனுப்பியிருப்பார். நான் உனக்கு அதை சொல்ல முயற்சித்தேன்.
2: ஆமாம், ஆனா நீ வன்முறைக்கு எதிராக இருக்கிறாய் என்பதால் தான் அப்படி சொன்னாய் என்று நினைத்தேன். உன்னிடம் அந்த சக்தி ஏன் இல்லையா?
1: ஏனால் அவர் நான் செய்யக்கூடாததை செய்தால் அவர் எனக்கு அந்த சக்தியை தரமாட்டார்.
2: அது என் தவறுதான் போல.
1: நீ ஊகிக்க வேண்டியதில்லை.
2: நான் எடுத்துக்கொள்கிறேன் ஜோயி.
3: ஆமா, தலையிட்டதுக்கு நன்றி. தம்பர் என்னை ஜிம்மிடம் கூப்பிட்டு உன் முதலாளியிடம் பேசுவது அவருக்கு பிடிக்கவில்லை என்றார். அவர் வேறு எதுவும் செய்யாமல் இருக்க என் தாத்தாவை பிடித்துக் கொண்டார்கள். என்ன செய்தார்கள்?
2: அது
3: போருக்கு அப்புறகு வரைக்கும் அவர் பிடிச்சு வச்சிருப்பாங்க. நான் மூணாவது ரவுண்டில தோற்க ஒத்துக்குகிறேன். நீ இனிமேல் இதுல தலையிடக்கூடாது.
2: இப்போ நம்ம என்ன செய்யலாம்?
1: நிச்சயமா நீங்க கேட்டது ரொம்ப அருமையான மற்றும் நம்மண்டு முக்கியமான ஒரு கேள்வி. அதுக்கு எனக்கு பதில் இருந்தால் நல்லா இருக்கும்.
2: சரி சரி, இப்போ இந்த விஷயத்தை நிதானமாக யோசிப்போம். இப்போது தெளிவாகவே அவர் உன்னால் அவர்களுக்கு பயம் ஏற்படுத்த விரும்பவில்லை. இல்லையெனில் அவர் உன்னை அனுமதித்திருப்பார். சரி, போலீசாரிடம் செல்ல முடியாது, ஏனெனில் அவர்கள் ஜோயின் தாத்தாவை பிடித்திருக்கிறார்கள்.
1: சரி,
2: அப்படி என்றால் இது வெற்றிகரமாக முடியாத பணிகளில் ஒன்றாக இருக்கலாம். நீயே சொன்னாய் அல்லவா, நீ இதுல புதிது. இதை கண்டுபிடிக்க தேவையான அனுபவம் உன்னிடம் இருக்காமல் இருக்கலாம்.
1: அதுதான்.
2: ஆமா, எனக்கு தெரியும்.
1: இல்லை, நான் இதை சொல்லலை. நிறுத்துவோம். இதை தீர்க்க முயல்கிறேன், ஆனால் எனக்கு இதுல உரிமை இல்லை. எந்த தேவதைக்கும் இந்த உரிமை இல்லை.
2: ஒரு தேவதை கூட இதை சமாளிக்க முடியவில்லை என்றால் யார் முடியும்?
1: இது மாஸ்க் ரைட்டருக்கான வேலை என்று நினைக்கிறேன்.
4: இளைஞா, நீ நல்ல எண்ணத்தோடு சொல்றேன்னு தெரியும், ஆனா எங்களுக்கு வயசாயிடுச்சு. நாங்கள் முடிந்து விட்டோம். எங்கள் காலம் முடிந்து விட்டது.
1: பா மோர்டன், நீங்களும் உங்கள் நண்பர்களும் முன்னாள் வீரர்கள்.
4: அது படத்துலதான்.
1: இல்ல, படங்கள்ல மட்டுமல்ல. நான் கேட்டது போல உங்களை பார்த்து வளர்ந்த குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க முயற்சி செய்தீர்கள். இந்த பகுதியில் இருக்கும் பல குழந்தைகளுக்கு தம்பரும் அவன் கூட்டத்தாரும் தவிர வேறு எந்த வீரர்களும் இல்லை.
4: நான் உனக்கு உதவ விரும்புகிறேன் பையா, ஆனால் நீ கேட்கும் விஷயம் சாத்தியம் அல்ல.
1: ஏன் முடியாது?
4: ஏன் முடியாது என்று நீ என்ன சொல்ற? எங்களை பாருங்கள். நான்
1: உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன பார்க்கிறேன் என்று தெரியுமா? நான் பார்த்தது விட்டுவிட்ட வீரர்களின் ஒரு குழு.
4: அது நியாயம் இல்லை.
1: ஆமாம், அது நியாயம் இல்லை. இப்பகுதி குழந்தைகளுக்கு நியாயம் இல்லை.
4: அவர்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது
1: என்றால் அவங்களுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான். நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? நீங்கள் எல்லாம் தலைவர்களாக இருக்கலாம். இந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து லிபெட் மற்றும் பயத்தால் வெறுப்படைந்து விட்டார்கள் என்று நினைக்கவில்லையா? சாத்தானின் உதவியாளர்களுக்கு எதிராக நிற்கும் துணிச்சல் உள்ள யாரையும் அவர்கள் பின்தொடர்வார்கள். பாருங்கள், இது வேறு பகுதிகளிலும் நடந்திருக்கிறது. அவங்களுடைய கவுல் குழுக்கள் கார்டியன் ஏஞ்சல்ஸ் ஆகியவற்றை உருவாக்கினார்கள்.
5: கிரேட் பாண்டர்ஸ்
1: மோர்டன், நீங்கள் எல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்.
6: இது பைத்தியமாக இருக்கிறது.
1: ஒரு கட்டிடத்திலிருந்து குதிப்பதை நினைப்பதை விட இது அதிகம் பைத்தியமாக இருக்கிறதா?
6: சரி, நான் இதற்காக இருக்கிறேன். யார் என்னோட இருக்கீங்க?

0: சரி, ஃபிட்டிங்.
1: உங்களுடைய உடைகளை தயார் செய்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இப்போது புறப்பட்டு செல்வதற்கு முழுமையாக தயாராக இருக்கிறோம்.
0: சரி, அந்த அழைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. குட்டி ஜோய் வேணாம்னு நினைக்கிறியா? நாம் அவன் தாத்தாவை பற்றி கவலைப்படவில்லை.
2: நீங்கள் பரிதாபமாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியுமா?
0: பிதற்றலை நிறுத்து பாப்ஸ், கால் பண்ணு.
2: என் பேரனை எதிர்கொள்ளும் அளவுக்கு ஆண்மை இல்லாமல் இருப்பது எப்படி உணர்வு என்று சொல்லுங்கள். ஒரு பையன் போட்டியில் தோற்க வேண்டும் என்று ஒரு வயதான மனிதரை கடத்த வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறீர்களே.
0: நண்பா, இத புரிஞ்சுக்கோ. இப்பவே கால் பண்ணலன்னா அப்புறம் வர்ற வருத்தத்தை விட இது எவ்வளவோ மேல். இப்பவே பண்ணு. மேலும் நான் கேள்விப்படுவதற்கேற்ப போட்டிகளை தோற்க செய்வது உனக்கு பழக்கமான விஷயம் தானே? நான் செய்யும் விஷயம் ஒரு பழைய குடும்ப மரபை தொடர்வதுதான். ஹலோ
3: ஜோய்.
0: தாத்தா, நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
3: ஆம், நான் நலமாக இருக்கிறேன்.
0: அவங்க உங்களை எதுவும் செய்யலையே?
3: நான் நலமாக இருக்கிறேன் பிள்ளை. ஜோய் கேள், இது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். நானும் ஒரு முறை பட்டத்திற்கு வாய்ப்பு பெற்றேன், ஆனால் ஒரு கெட்டவன் வந்து அதை கெடுத்துட்டான். நான் சொல்ல வர்றது, நான் என்ன ஆகியிருக்கலாம் அப்படின்னு நினைச்சு அதுக்கான வாய்ப்பு கிடைக்காமல் என் வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்தேன். இது உன்னிடம் நடக்க விடாதே மகனே, நீ அங்கே போய் வெல்ல வேண்டும், கேட்கிறாயா?
0: தாத்தா, தாத்தா, இங்க பாருங்களேன்,
4: இவர்தான் ஸ்டம்பர் ஜோயி.
0: என் தாத்தாவை தனியாக விடு, கேட்கிறாயா?
4: இப்பதான் அது எல்லாமே உன்னையே சார்ந்தது இல்லையா ஜோயி? நீ எந்த குரலை கேட்க விரும்புகிறாய் என்று தீர்மானிக்க வேண்டும். சில வயதான பைத்தியக்காரர் உனக்கு என்னை எதிர்த்து வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன் கால்கள் முறிய தயாராக இருக்கிறார். அல்லது பழைய தம்பர் உன்னையும் உன் தாத்தாவையும் ஒரே துண்டாக மீண்டும் சேர்ந்து பார்க்க விரும்புகிறார். நீ கேக்குறியா?
0: ஆமா, நான் கேக்குறேன்.
4: நல்லது, அது மிகவும் நல்லது. இப்போது நீ உன் காலில் நின்று உனக்கு வரும் அடிகளை ஏற்றுக்கொள். அடுத்த முறையில் நீ பார்க்கும் போது அந்த வயதான பூமர் இன்னும் நடக்க முடியும். ரிங்கில் சந்திப்போம். சாம்பியன்.

0: சாத்தானின் உதவியாளர்கள் பூமர் புரூக்ஸை கடத்தி விட்டார்கள். நாம் அவரை காப்பாற்றப் போகிறோம்.
1: நீங்க பைத்தியமா இருக்க வேண்டும்.
0: எங்களுடைய இந்த பயணத்தை தொடர்ந்து பின்தொடர்ந்து கொண்டே இருங்கள். மேலும் எங்களை ஆதரியுங்கள்.
1: நான் இதை தவறவிட மாட்டேன்.
2: உதவியாளர்களை எதிர்கொள்றாங்க.

0: அனைவருக்கும் வணக்கம். இங்க என்ன நடக்கிறது என்று எல்லாரும் வந்து பாருங்கள்.
1: யார் அது?
0: இல்ல, நீங்களே வந்து பாருங்க.
1: அந்த மூதாட்டையே என்னிடம் கொண்டு வாருங்கள்.

0: ஏய் சரி எல்லாரும் உள்ள உங்களுக்கு மேலே வர பத்து வினாடிகள் தான் இருக்கிறது.
1: ஏய் அது யாருன்னு தெரியுமா?
2: அது போலீஸா? இல்ல
1: சரி பாத்து சொல்லு.

0: நீங்கள் எல்லாம் என்ன பைத்தியக்காரங்களைப் போல செய்கிறீர்கள்?
1: இந்த பகுதியில் நீங்கள் பயமுறுத்தும் நாட்கள் முடிந்துவிட்டது.
2: இப்பொழுது ஜோயின் தாத்தாவை ஒப்படையுங்கள். இப்போது
3: பர் மூதாட்டா, எனக்கு விளையாட்டு ஆட நேரம் இல்லை. இப்பவே இங்கிருந்து போ. அது எல்லாருக்கும் பொருந்தும்.
1: இது ஒரு விளையாட்டு கிடையாது.
0: அந்த பையனின் தாத்தாவை ஒப்படைக்கிறீர்கள், நல்லது. உங்களுக்கு அவனை வேண்டுமா? இதை கடந்து வாருங்கள். உங்களுக்கு இப்படித்தான் வேண்டும். சாண்டா மரியா, இன்னும் நீ இதை செய்ய முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கும் தெரியவில்லை. சரி சரி, நீங்கள் மூதாட்டர்கள் விளையாட விரும்புகிறீர்களா? நாம் விளையாடலாம். இப்போது வாருங்கள், இதை சோதிக்கவும். வாருங்கள் வாருங்கள், இதை சோதிக்கவும்
1: வாருங்கள்.
4: நாம் இங்கே நின்றுகிட்டே இருக்க போறோமா? இது நம்முடைய வாய்ப்பு. சரிதான், அவங்க எல்லாரையும் தடுக்க முடியாது. முகமூடி அணிந்தவர்கள் செய்தது போல இந்த பகுதியில் மீண்டும் கட்டுப்பாட்டை எடுக்க வேண்டிய நேரம் இது.
0: அப்புறம் நாம் இன்னும் எதற்காக காத்திருக்கிறோம்?
1: வாருங்கள்.

0: நமக்காக ஒரு பெரிய போர் அங்கே காத்துக் கொண்டிருக்கிறது. ஏய் கோர்டன், தயவு செய்து வாருங்கள்.
1: சரி, நண்பர்களே, முயற்சி செய்யலாம்.
2: இங்கே கூடியிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் விளையாட்டு ரசிகர்களே, உங்கள் அனைவரின் கவனத்திற்கு, நமது அடுத்தபடியாக நடைபெறவிருக்கும் மிக முக்கியமான போட்டியானது மாநில அமெச்சூர் லைட் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஆகும். இந்த களத்தில் முதலாவதாக அறிமுகம் செய்யப்படுபவர் யார் என்றால், இந்த மூலையில் கருப்பு நிற உடையுடன் வெள்ளை நிற கோடு அணிந்திருக்கும் வீரர், சுமார் 175 பவுண்ட் எடையுடன் இப்பகுதியின் மிகவும் பிரபலமான மற்றும் திறமையான வீரர் ஜோயி பூமர் அவர்கள். இதோ இந்த மேடையின் மற்றொரு மூலையில் சுமார் 171 பவுண்ட் உடல் எடையுடன் உள்ளூர் மக்களிடையே மிகவும் பிரபலமான ஒரு வீரர், கருப்பு நிற உடையுடன் சிவப்பு நிற கோடு அணிந்து கம்பீரமாக நிற்கிறார். வாழ்வதற்காக

அரீனா டிரைவர் சீக்கிரமா.

நாம் இப்போது மேலே போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் நம்மால் அங்கே போய் சேர முடியாது என்று தோன்றுகிறது. இருந்தாலும் நாம் எப்படியாவது அங்கே போய் சேர்ந்து விடுவோம். மாஸ்க் ரைடர் எப்போதுமே சரியான நேரத்திற்கு அங்கே வந்து விடுவார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவர் வருவார் என்று நான் முழுமையாக நிச்சயமாக அப்படியே நம்புகிறேன்.

0: இன்னும் ஒரு சுற்று. இதை நான் ரொம்ப ரசிக்கிறேன். என்ன தனியா விடுவாளி? இங்கே உண்மையில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று யாராவது எனக்கு விளக்க முடியுமா? ஜோயி, நீயும் தாத்தாவும் சேர்ந்து இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள். ஜோய், பரவாயில்ல, இனி அவங்கள் எங்கள் இருவருக்கும் எதுவும் செய்ய முடியாது. வெற்றி பெறுவது என்பது பரவாயில்லைதான். நீ இன்னும் முடிஞ்சால் என்னை பார்த்துக்கொள்.
1: சரியாக சொல்லப்போனால் சில வினாடிகளுக்கு முன்புதான் இந்த இரண்டு இளைஞர்களும் இங்கேதான்

0: அன்னை ஜனாதன் என்று அழைக்கிறார். நீங்கள் அறிந்திருக்கலாம், நமக்கு ஒரு நாள் அவனை மீண்டும் தேவைப்பட்டால் அவன் திரும்பி வருவான் என்று எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது.
1: நினைக்கிறேன்
0: அவனுடைய பெயரை தெரிந்திருந்தால் நல்லாக இருந்திருக்கும். அவனுடைய உண்மையான பெயரை சொல்கிறேன்.

0: எபிரேயர் புஸ்தகம் 12:1.
1: ஆகையால்
0: மேகம் போன்ற
1: இத்தனை திரளான சாட்சிகள்
0: நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
1: பாரமான யாவற்றையும்
0: நமக்கு எந்த பாரம், கவலை, சோர்வு, துக்கம், பாரமான யாவற்றையும்
1: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
0: போதும். நம்ம என்ன செய்யணும், பாரமான நம்ம உள்ளத்துல பாரம், கவலைகள், சோர்வு, துக்கம் அதிகமா பிசாசு கொண்டு வருவான். அதான் பாரமான யாவையும் தள்ளிவிட்டு நம் நெருங்கி நிக்கிற பாவம் எங்க இருக்கு, நம்ம சுட்டி தான் இருக்கு. அந்த பாவத்தை தள்ளிவிட்டு இப்போ கடந்து செல்ல வேண்டும்.
2: Therefore, we also, since we are surrounded by so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which so easily ensnares us. So the Bible says we must lay aside every weight, every sin which surrounds us, which ensnares us. So we must leave off all sins and burdens from our heart.
0: பாலி எப்படி இருக்குமா, இடுக்குமா இருக்கும், நெருக்கம் இருக்கும். அப்ப என்ன செய்ய முடியாது, பாரத்தை தூக்கிட்டு பரலோகத்துக்கு நம்ம நடக்கவே முடியாது. அதனால்தான் சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் விசாரிக்கிற ஆனபடியால் உங்க கவலை எல்லாம் அவர் மேல வச்சிருன்னு சொன்னார். நம்ம அது கீழ்படிய மாட்டேன்றோம், கவலை தூக்கிட்டு அலையிறோம். அதுதான் இங்க பரிசுத்த பவுல் சொல்றாரு, நெருங்கி நிக்கிற பாரத்தையும் உன்னை சுற்றி இருக்கிற பாவங்களையும் தள்ளிவிட்டு தள்ளணும். நம்ம தள்ளாட்டு அது போகாது. நம்ம யோசிச்சு தூக்கி வச்சுட்டே இருந்தா பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது.
2: The way of life is, the gate is very narrow and difficult. The way is very difficult. So, if you walk into that narrow gate, there should not be burden or sorrows in our hearts, burdens, sins in our hearts. So, we must lay aside all sins, all burdens from our heart and seek the narrow gate.
0: கர்த்தர் சொல்லி நம்ம கேட்க மாட்டேன்றோம்.
2: Even the Lord says we are not hearing.
0: கவலை தூக்கி வச்சுக்கிறோம்.
2: We are keeping the all weariness in our heart.
0: பாவமான வழியில சந்தோஷம் ஆசைப்படுகிறோம்.
2: We want to live in the sinful way.
0: அப்படி நடந்தா பரலோகத்துக்கு போக முடியாது.
2: If you walk like that, we could not enter into the heaven.
0: அதனால தான் தாவீது ராஜா கேட்டார் 139 சங்கீதம் 24 வசனம்.
2: Let us read 139 Psalm.
1: வேதனை உண்டாக்கும் வழி,
0: உம்மை வேதனைப்படுத்துற அவருக்கு நம்ம இல்ல, உம்மை வேதனைப்படுத்துற வழி உண்டோ என்று பார்த்து என்ன, நித்திய ஜீவன் நித்திய வழியில் நடத்தும்.
2: See, there is any wicked way in me and lead me in a everlasting way.
0: நம்ம ஊரான் கர்த்தர் வேதனைப்படுத்துறமா?
2: Are we grieving the Lord through our sins?
0: அவர் துக்கப்படுத்துறமா?
2: Or you make a sorrow the Lord every day.
0: பாத்து நித்திய வழியில் நடக்க வேண்டும்.
2: We must walk in the way of everlasting.
0: இந்த உலகம் நமக்கு ஒண்ணு சொந்தம் அல்ல.
2: This world is not own of us.
0: அதா பரிசுத்த யோவான் எழுதுகிறார்.
2: So John writes.
0: 1 John 2:17 சொல்றாரு, உலகம் ஒளிந்து பாது இச்சையில் ஒளிந்து போவோம்.
2: 1 John 2:17 says.
0: உலகம் ஒளிந்து போ பிரியமானவர்களே.
2: The world will perish, my beloved.
0: உலகம் இச்சை ஒளிந்து போகும்.
2: The lust of the world will be perished, my beloved.
0: சித்தத்தின்படி நடக்கிறவங்களை என்றென்றைக்கு அழைத்திருக்க முடியும்.
2: Who walk according to his will remain always forever.
0: முத கர்த்தர் எங்க நடத்துறாரு?
2: First, where the Lord guides us.
0: சகல சத்தியத்துக்களை நடத்துகிறார்.
2: He guides in all truths.
0: இரண்டாவது எங்க நடத்துகிறாரு?
2: Second, where he guides.
0: அல்லாஹ்வினால என்னை செம்மையான பாதையில் நடத்தும்னு கேட்டோம்.
2: He makes us to walk in uprightness.
0: மூன்றாவது எங்க நடத்துகிறாரு?
2: In third, where he guides.
0: நித்திய வழியில் நடத்துகிறாரு.
2: He guides us to walk in everlasting life.
0: கடைசியாக,
2: finally,
0: சங்கீத புஸ்தகம்,
2: Book of Psalms,
0: 23rd சங்கீதம்,
2: 23rd,
0: 3rd வசனம்,
2: 3rd verse.
1: அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம்,
0: தம்முடைய நாமத்தை நிமித்தம்
1: என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
0: எந்த பாதையில் நடத்துறாரு? நம்மள நீதியின் பாதையில் நடத்துகிறார்.
2: He restores my soul. He leads me in the paths of righteousness.
0: நீதியின்படுத்தே,
2: the Lord will guide us in right in the paths of righteousness, my beloved.
0: ஒவ்வொரு நாளும் நம்ம நீதியின் பால் நடக்க வேண்டும்.
2: We must walk every day in the path of righteousness.
0: இந்த உலகத்தில் இருக்கிற மட்டும் நம்ம நீதியின் பால் நடத்தணும்.
2: Until we live in this world, we must walk in the path of righteousness.
0: நீதியின் பால் நடத்த மரணமே இல்ல.
2: If we walk in righteousness, there will no death.
0: நீதிமொழியின் புத்தகம்,
2: Proverbs
0: 12:28
2: chapter 28th verse.
1: நீதியின் பாதையில்
0: ஜீவன் உண்டு.
1: அந்த பாதையில் மரணம் இல்லை.
2: In the way of righteousness is life, and in its pathway there is no death.
0: நீதியின் பாதை என்ன உண்டு?
2: In the life, righteousness, life, what is there?
0: ஜீவன் உண்டு.
2: There is life.
0: அங்க இல்ல, மரணம் இல்ல.
2: There is no death.
0: மரணம் நம்ம எல்லாருக்கும் வரும்.
2: Surely death will come to all.
0: இரண்டாவது மரணம் நமக்கு இல்ல.
2: We will not have the second death.
0: வெளிப்படுத்தின விசேஷம்,
2: Revelation
0: 21st chapter,
2: 8th verse.
1: பயப்படுகிறவர்களும்
0: அவிவிசுவாசிகளும்
1: அருவருப்பானவர்களும்
0: கொலைபாதகரும்
1: விபச்சாரக்காரரும்
0: சூனியக்காரரும்
1: விக்கிரக ஆராதனைக்காரரும்
0: பொய்யர் அனைவரும்
1: இரண்டாவது மரணமாகிய
0: அக்கினியும்
1: கந்தகமும்
0: எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார்.
1: எரிகிற கடல் என்ன செய்வாங்களா? பங்கடைவார்கள் என்றார்.
2: But the cowardly, unbelieving, abominable, murderers, sexually immoral, sorcerers, idolaters, and all liars shall have their part in the lake which burns with fire and brimstone, which is the second death.
0: நம் நீதியின் பாதையில் நடந்தால் நமக்கு என்ன இல்லை? அது மரணம் இல்லை.
2: If we walk in the path of righteousness, there will no second death for us.
0: நம்ம ஆண்டவரை கேட்கணும்.
2: We must ask the Lord.
0: ஆண்டவரே, நான் வந்து நீதியின் பாதையில் ஒவ்வொரு நாளையும் நடத்தும்.
2: Lord, make me to walk in the path of righteousness every day, Lord.
0: ஜீவனுண்டு.
2: There is life, O Lord.
0: அங்க மரணம் இல்லை.
2: There is no death, my Lord.
0: அந்த இரண்டாவது மரணம் வராதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே.
2: Kindly keep me for the second death, O Lord.
0: நாம கேட்கணும்.
2: We must ask the Lord.
0: கேட்டதை ஆண்டவர் நடத்துவார்.
2: When we ask the Lord, he will guide us in the path of righteousness.
0: கேட்கணும் ஒவ்வொரு நாளும்.
2: We must ask the Lord each and every day.
0: ராமர்கள் நிருபம்,
2: Romans
1: 5th chapter 9th verse.
0: கோபாக்கினைக்கு நீங்களாக
1: அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது
0: அதிக நிச்சயமாமே.
2: Much more than having now been justified by his blood, we shall be saved from the wrath through him.
0: ஒவ்வொரு நாளும் இயேசுக்கு இரத்தத்தால் நாம் கழுவப்பட வேண்டும்.
2: Each and every day we must be washed by the blood of the Lord Jesus Christ.
0: நாம் நீதிமானா மாற்றுவார்.
2: The Lord will make us righteous.
0: நீதிமானுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் பாருங்க.
2: What are the blessings for the righteous? See here.
0: நீதிமான் ஜீவன் உண்டு.
2: There will be life for righteous.
0: அது மரணம் இல்ல.
2: There is no death.
0: அது மாத்திரம் இல்ல.
2: Not only that.
0: நீதிமொழியின் புத்தகம்
2: Proverbs says
0: 3rd chapter
2: 33rd verse.
1: துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது.
0: துன்மார்க்கன் வீட்டில் என்ன இருக்குமா? கர்த்தருடைய சாபம் இருக்கிறது.
1: நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார்.
2: The curse of the Lord is on the house of the wicked, but he blesses the habitation of the just.
0: துன்மார்க்க வீட்டில் என்ன இருக்குது? கர்த்தருடைய சாபம் இருக்கிறது.
2: There will be the curse of the Lord in the house of wicked.
0: நீதிமான் வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
2: But the Lord blesses the habitation of the righteous or just.
0: நீதிமொழி புத்தகம் 3rd chapter 32nd verse.
2: Proverbs 3:32.
1: மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன்.
0: மாறுபாடு இப்போ வழி அப்போ ஒரு வழி இப்படி மாறி மாறி மாறி நடக்கிறது. கொஞ்ச நாள் பரிசுத்தமாகறது, கொஞ்ச நாள் பாவத்தில் சிவிக்கிறது. அது வந்து கர்த்தருக்கு எப்படி இருக்குமா? அருவறுப்பானது.
1: நீதிமான்களோடு அவருடைய ரகசியம் இருக்கிறது.
0: நீதிமான் நடந்த கர்த்தர் ரகசியத்தை நம்ம சொல்லி தருவார். ஹல்லேலூயா. நீதிமான் நடந்த கர்த்தர் அவருடைய ரகசியத்தை நமக்கு சொல்லி தருவார்.
2: For the perverse person is an abomination to the Lord. Yes, if we walk in the path of sin, after walking in the path of righteousness, we are doing like that. But according to this is the abomination before God. So he says And also, but his secret counsel is with the upright. Those who are walking upright, those who are in right, walking in righteousness, there will be the secret of the Lord. I am the Lord who makes you to walk where, in the path, where should you go?
0: Yes, I am Bustago.
2: Book of Isaiah.
0: 48
2: and 17th verse.
1: இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது
0: பிரயோஜனமாயிருக்கிறதை
1: உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே
0: உன்னை நடத்துகிற
1: உன் தேவனாய கர்த்தர் நானே.
2: Thus says the Lord your Redeemer, the Holy One of Israel. I am the Lord your God who teaches you to profit, who leads you by the way you should go. First we saw
0: சகல சத்தியத்துகளை நடத்துகிறார்.
2: The Lord guides us in all truth.
0: கர்த்தர் இரண்டாவது செம்மையான வழியில் நடத்துகிறார்.
2: Second, the Lord makes us to walk in uprightness.
0: மூன்றாவது பார்த்தோம் எந்த வழியில் நடத்துகிறார்.
2: Third, we saw that he makes us to walk in everlasting way.
0: நான்காவது பார்த்தோம் அவர் நீதியின் வழி நடத்துகிறார்.
2: Fourth, we saw the Lord guides us in the in righteousness.
0: கர்த்தரை அர்ப்பணித்து ஜெபிப்போமா.
2: Let us submit ourselves and pray to God.
0: கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்.
2: Surely the Lord will bless us.
3: நம்மை வழி நடத்துகிற தேவன்.

0: நமக்கு புரோஜனமானதை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நாம் நடத்துகிற தேவனாய் கர்த்தர் இதோ நம் நடுவில் இருக்கிறார். ஒரு காலத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா, சத்தியத்தில் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழி நடத்துகிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். தேவன் நம்மை சத்தியத்தில் நடத்துகிற தேவன், நம்மை விடுதலை ஆக்குற தேவன். அர்ப்பணிக்கலாம் ஆண்டவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துங்கப்பா, நான் பரிசுத்தம் அடைய வேண்டும் ராஜா. இரண்டாவதாக செம்மையான பாதிலே ஒரு நல்ல ஆவியை நம்மை செம்மையான வழியில் நடத்துகிறாரா? செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், செம்மையானவர்கள் இந்த உலகத்திலே வாசம் செய்வார்கள் என்றெல்லாம் நாம் கேட்டோம். அப்பா எங்களை செம்மையான வழியில் நடத்தும் என்று சொல்லி அர்ப்பணிக்கலாம். மூன்றாவது தேவன் நம்மை நித்திய வழியிலே நடத்துகிற தேவன், நித்திய வழியில் நடத்துவார். ஆம், பரலோகத்தின் வழியிலே அவர் நம்மை நடத்துவார். வேதனை உண்டாக்குற வழி எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நம்மை நித்திய வழியிலே நடத்துகிற தேவன். அது இடுக்கமான வழி, நெருக்கமான வழி. அந்த வழியிலே பாரத்தை தூக்கி கொண்டு, பாவத்தை தூக்கி கொண்டு போக முடியாது. எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறோரமாக இருக்கிற நோக்கி பொறுமையோடே ஓட கிடவோம். ஹல்லேலூயா சொல்வோமா. நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே, நித்திய வழியிலே என்னை நடத்தும் ராஜா. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. நன்றி ராஜா, நன்றி அப்பா. நித்திய வழியிலே நான் நடக்க விரும்புகிறேன். என் கரத்தை உன் அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதை திறந்து சொல்லலாமா? நம்மை வழி நடத்துகிற தேவன் இதோ மாறாதவராக இருக்கிறார். நம் வழி நடத்துகிற தேவன் இதோ நம் நடுவில் இருக்கிறார். கடைசியாக பார்த்த நீதியின் பாதலே நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதலே ஜீவன் உண்டது, மரணமே இல்லை. எந்த மரணம்? இரண்டாம் மரணமாக அக்னி கடலே இல்லை. அர்ப்பணித்து என்னை மாற்று ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? நன்றி பரலோக பிதாவே, இது கொடுத்த சத்திய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. புரோஜனமாக இருக்கிறது எங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி நடத்துகிற தேவன் நீரப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரமாக ஆண்டவரே. சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துகிறீர். செம்மையான வழியிலே எங்களை நடத்துகிறீர். நித்திய வழியிலே எங்களை நடத்துகிறீர். நீதியின் பாதையிலே வழியிலே நடத்துகிறீர் ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி நாங்கள் கடந்து வர பாரமான யாவற்றை நெருங்கி சுற்றி நிற்கிற பாவ தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிற முடிக்கிறவை நோக்கி பொறுமையோடு ஓடி வர எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டு அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்வீராக. என் கரங்களை, எங்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்தல்லும் நீ செய்வதற்காக மக்கள் நன்றி, நன்றி. கடைசியாக நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஒரு நிமிஷம் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் கண்களையும் மூடி, எல்லாம் ஜெபம், சின்ன பிள்ளை எல்லாம் கண்ணை மூடுங்க. தம்பி எல்லாம் கண்ணை மூடி, எல்லாம் கண்ணை மூடி, கையை கூப்பி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி அக்கா கூட சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா?
1: இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே,
2: How merciful, graceful Lord. உம்முடைய
1: பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.
2: Let your name be magnified, O Lord.
1: ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே.
2: Lord, we look and see to you, Lord.
1: உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள்.
2: The face who saw you become shining, Lord.
1: ஒரு நாள் வெக்கப்பட்டு போறதில் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே.
2: We will not be ashamed, you said no, Lord.
1: உம்மை அன்பு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே.
2: Kindly give us grace to
1: உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே.
2: Kindly give us grace to know you, Lord.
1: தேவனோடு இணைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே.
2: Kindly give us the blessing to join with you more and more, O Lord.
1: இந்த உலகம் எங்களுக்கு ஒன்றும் இல்லப்பா.
2: This world is nothing for us, O Lord.
1: உலகம் உலகத்திற்கே ஒளிந்து போண்டவரே.
2: This world and the rest of the world will be perished, O Lord.
1: உம்முடைய சித்தத்தை செய்வாண்டி என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் சொன்னீங்களப்பா.
2: Whoever do your will be remained ever more, Lord.
1: உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தார்.
2: Kindly give us blessing to know you more and more, O Lord.
1: இந்த வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
2: We pray and praise the people who hear the words.
1: ஆசீர்வதியும் ஆண்டவரே.
2: Bless them, Lord.
1: பலப்படுத்துங்க ஆண்டவரே.
2: Strengthen them, Lord.
1: நன்மை செய்யுங்க ஆண்டவரே.
2: Kindly perform good
1: things. தேவகிருபைங்களை சூழ்ந்து கொள்ளட்டும்.
2: Let the grace surround them, Lord.
1: வியாதிகளை சுகமாக்குங்க ஆண்டவரே.
2: Heal the sicknesses, Lord.
1: நோய் சுகமாக்குங்க ஆண்டவரே.
2: Heal the diseases from their bodies.
1: மந்திரக்கட்டி சேவனகட்டி உடைங்கேசப்பா.
2: Break all the witchcraft sorceries, Lord.
1: இயேசுவின் நாமத்தில் மந்திரத்தை நாவிகளை சபித்து கட்டியா பரப்புகிறோம்.
2: We rebuke the spirits of the sorcery and witchcraft in the name of Lord Jesus Christ.
1: இயேசுவின் இரத்தத்தை எல்லார் மேலும் தெளிக்கிறோம்.
2: We sprinkle the blood of Jesus Christ upon everybody, O Lord.
1: ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே.
2: Redeem each and everyone, deliver them, Lord.
1: குழந்தை பாக்கில்லா சகுலி குழந்தை போய் தாங்க ஏசப்பா.
2: Kindly give bless them with child who are not having child blessing Lord.
1: கர்ப்பத்தில் காணப்பட்ட தடைகளை தேவன் மாற்றுவீராக ஏசப்பா.
2: Change all hindrances which are hindering the blessing of the child right now Lord.
1: எத்தனை பேர் குழந்தை கேட்டிருக்காங்க ஏசப்பா?
2: Many people asked for child oh Lord.
1: நீங்க குழந்தை கொடுத்து தான் ஆக வேண்டும் ஆண்டவரே.
2: You must give the child for them Lord.
1: உங்க காலை பிடிச்சு கெஞ்சி ஜெபிக்கிற ஆண்டவரே.
2: The Lord.
1: குழந்தை தாங்க ஏசப்பா.
2: Kindly give them good child blessing.
1: என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்க தானே ஏசப்பா. குழந்தை பாக்கியத்தை தாங்க ஏசப்பா.
2: Kindly give them blessing of the child oh Lord.
1: சமாதான மக்கள் சமாதானத்தை தாங்க ஏசப்பா.
2: Kindly give them good peace those who are not having peace oh Lord.
1: வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க ஏசப்பா.
2: Kindly give them good job who are not having job oh Lord.
1: திருமணம் நடக்காத மக்கள் திருமணம் நடக்கணும் ஏசப்பா.
2: Kindly bless the people who are not yet married. Bless them with marriage oh Lord.
1: கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைங்க ஏசப்பா.
2: Take away all difficulties who are suffering from all difficulties.
1: ஆத்மா கண்களை திறந்து
2: open the eyes of their souls right now
1: மரியரே நிரப்பப்படட்டும் ஆண்டவரே.
2: Let them be filled with the knowledge of the Lord Lord.
1: கடன் அடைக்க உதவிச்சீங்க ஏசப்பா.
2: Kindly give them strength to clear all their loans who are suffering.
1: கடன் அடைச்சிட்டாங்க ஏசப்பா.
2: Kindly make company and make them to complete the, all the loans right now Lord.
1: வாகமத்தில் சொன்னீங்களப்பா.
2: You said in Deuteronomy Lord.
1: நீயோ கடன் வாங்காமல अनेक சாயில் கடன் கொடுப்பாய்னு சொன்னீரேப்பா.
2: You will not borrow and you will lend to many nations you said.
1: கடனால் எத்தனை சனங்கள் வேதனையோடு இருக்கறங்களே.
2: Many people are with difficulty because of the loans Lord.
1: மனமிருங்கங்க கண்ணீரை துடைங்க.
2: Kindly wipe off their tears right now.
1: நீங்க கண்ணீர் துடைக்காவிட்டால் யார் ஆண்டவர் கண்ணீர் துடைக்க முடியும்?
2: If you do not wipe their tears
1: நீங்க தான் wipe off their
2: tears. You should wipe off their tears right now Lord.
1: எல்லா முகத்தில் கண்ணீர் துடைப்பேன் சொன்னீங்க தானே சப்பா.
2: You said no I will make wipe off all tears from the all faces no Lord.
1: ஒரு வாழ்க்கையில காணப்பட்ட பிரச்சனை நீக்கிருங்க சப்பா.
2: Take away all problems they are meeting Lord.
1: நிம்மதி ஆறுதலை கொடுத்துருங்க.
2: Kindly give them good comfort and consoling Lord.
1: வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க ஏசப்பா.
2: Kindly give them good houses those not having houses oh Lord.
1: வியாபாரம் செய்யற மக்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா.
2: Kindly bless the people who are doing business oh Lord.
1: தொழில் செய்யற மக்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா.
2: Kindly bless the people who are doing professions oh Lord.
1: படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஏசப்பா.
2: Kindly give them good wisdom those who are the students for the students oh Lord.
1: ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க.
2: Let them be a prayerful children Lord.
1: துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க.
2: Let them be praising you more and more Lord.
1: உம்மோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க.
2: Let change them as they must be with you Lord.
1: தேவன் அறிவெல்லாம் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே.
2: Let them be filled with the knowledge of the Lord Lord.
1: எல்லா குடும்பத்திலும் குடும்பச்சம் பண்ணணும் ஆண்டவரே.
2: All must do the family prayer Lord.
1: தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும்.
2: Let the grace abound them Lord.
1: தேவ பிரசன்னம் மூடட்டும்.
2: Let the presence of the Lord cover them Lord.
1: ஒரு ஒவ்வொரு குடும்பத்தில் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம்.
2: We sprinkle the blood of Jesus Christ on each and every family Lord.
1: எல்லா கஷ்டத்தை மாத்துங்க ஆண்டவரே.
2: Take away all difficulties from their families right now Lord.
1: சாபங்களை மாற்றுங்க.
2: Take away all curses from their families.
1: பாவங்களை மாற்றுங்க.
2: Take away all sins from their families right now Lord.
1: சாபங்கள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்கப்பா.
2: Kindly give them good deliverance from their curses and sins Lord.
1: உங்க நாமம் மட்டும்
2: மகிமைப்படட்டும். Let your name be only magnified O Lord.
1: எல்லா துதி கனமாய்
2: We give all glory to you in Lord.
1: எல்லாவற்றையும் அன்பு இரட்சகர் இயேசு நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே.
2: We ask all these things humbly in the name of Lord Jesus Christ.
1: Amen.
2: Amen.
3: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.
5: தயவு செய்து எனக்கு சாப்பாடு வாங்க ஒரு நாணயம் தர முடியுமா?
6: நீங்கள் நரகத்தை போல வாசனை வருகிறது.

0: இந்த சோம்பேறி அழுக்கு மோசமான வாசனை கொண்ட மனிதனை இந்த தேவாலயத்துக்குள் அழைத்தது யார்? அவனை வெளியே தள்ளுங்கள்.
1: நீங்க இங்க இருக்க வேண்டியவங்க இல்ல, எங்க கூட வாங்க.
0: இங்கிருந்து நகருங்கள்.
2: கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கும் ஒவ்வொருவரும் வான்ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று இல்லை, ஏனெனில் கடவுள் மனிதர் பார்ப்பது போல் அல்லாமல் பார்க்கிறார். மனிதன் வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தர் இதயத்தை பார்க்கிறார். இது ரெவரண்ட் மார்கஸ் டாம்சனின் கதை. உலகம் கொண்டாடியவர், ஆனால் வானம் நிராகரித்தவர்.
1: கிருபை சம்பாதிக்கப்படுவதல்ல, அது ஒரு பரிசு.
3: ஆமென்.
1: அதை பெற்றுக்கொண்டு அது உங்களை மாற்றட்டும்.
3: ஆமென்.
2: ரெவரண்ட் மார்கஸ் டாம்சன், கிரேஸ் ஹார்வெஸ்ட் மெகா சர்ச்சின் மூத்த பாதிரியார், 20,000 உறுப்பினர்கள், தொலைக்காட்சி ஊழியம், சிறந்த விற்பனையாளர், எழுத்தாளர். உலகம் அவருடைய பெயரை அறிந்தது.
1: அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆமென் கிடைக்குமா? கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடவுள் உங்களை வளமாக்க விரும்புகிறார். உங்கள் விதையை இன்று விதையுங்கள். கடவுள் வானத்தின் ஜன்னல்களை திறப்பதை பாருங்கள்.
2: கூட்டம் அவரை நேசித்தது. கேமராக்கள் அவரை தொடர்ந்து சென்றன. ஆர்வமாக கவனியுங்கள். விளக்குகள் அணைந்தபோது என்ன நடந்தது என்பதை பாருங்கள். மூடிய கதவுகளுக்குள் மார்கஸ் வேறு ஒருவராக இருந்தார்.
1: இந்த மாதம் 200,000 மோசமாக இல்லை, ஆனால் நாம் இன்னும் சிறப்பாக செய்யலாம். ஆம் ஜானட்.
4: அவருடைய கணவர் வேலை இழந்து விட்டார். அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற்றப்படலாம். அவள் தேவாலயத்தின் கருணை நிதியிலிருந்து பண உதவி கிடைக்குமா என்று கேட்க விரும்புகிறாள்.
1: அவளுக்காக ஜெபிக்க சொல்லுங்கள், நிதி விசேஷங்களுக்கு மட்டும்.
4: அவள் 15 வருஷம் மெம்பர், இன்றும் நம்பிக்கையுடன் இயங்குகிறாள்.
1: அவளுக்காக வேண்டிக்கலாம். சொன்னேன், என் புது எஸ் கிளாஸ் பத்தி டீலர் கூப்பிட்டாங்களா?
4: தயார். அது 180,000 டாலர்.
1: நல்லது, அதைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். நாளைக்கு எடுத்து செல்லும் ஏற்பாடுகளை செய்யுங்கள்.
2: கருணை நிதியில் 400,000 டாலர்கள் இருந்தது. நடுவரும் உறுப்பினர்கள் ஏழைகளுக்கு உதவ பணம் வழங்கினார்கள். ஆனால் மார்கஸ் அந்த பணத்தை ஆடம்பர கார்கள், விடுமுறை வீடுகள் மற்றும் பிராண்டு உடைகள் வாங்க பயன்படுத்தினார்.
5: இல்லை, எனக்கு எங்கேயும் செல்ல இடம் இல்லை.
2: உட்கார. எழுதியிருக்கிறது, உங்களை தானே போஷிப்பவர்களாகிய மேய்ப்பவர்களே, நீங்கள் மந்தையை போஷிக்காமல் உங்கள் உடலை மட்டும் போஷிப்பதால் உங்களுக்கு அழிவு. எசேக்கியேல் 34:2. ஆனால் இன்னும் அதிகம் இருந்தது, ரொம்ப அதிகம். மார்கஸ் இருட்டில் என்ன பண்ணார் என்பதை பாருங்க.
1: இன்று இரவு நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் மிஷல்.
5: நன்றி குருவே, என்னை உதவியாளராக தேர்ந்தெடுத்ததை நம்பவே முடியல.
1: நீ எனக்கு சிறப்பானவள், மிகவும் சிறப்பானவள்.
2: மார்கஸுக்கு வீட்டில் ஒரு மனைவி, 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் அவரை அப்பா என்று அழைத்தார்கள். ஆனால் 10 ஆண்டுகளாக அவர் தன் பதவியை பயன்படுத்தி தன் மனைவியை கவர்ந்து விபச்சார வாழ்க்கை வாழ்ந்தார். அவரது சபையில் உள்ள பாதுகாப்பற்ற பெண்களை தாழ்த்தினார்.
5: ஆசாரியரே, எனக்கு குற்ற உணர்ச்சி வருகிறது, இது தவறா?
1: இந்த இணைப்பு உணரவில்லையா? இது ஆன்மீகம், சபைக்கு புரியாது. இதை நமக்குள்ள வைப்போம். இது கடவுளின் சிறப்பு ஆசீர்வாதம்.
5: அப்படித்தான் நினைக்கிறேன்.
2: 7 பெண்கள், 7 உயிர்கள் சேதமடைந்தன. 7 ஆன்மாக்கள் மெய்ப்பனாக வேடமிட்ட ஓநாயால் வழிதவறினார்கள்.
1: இதை தனிப்பட்டதாக மாற்றுவோம். நான்
5: நீங்கள் எப்படி சொல்வீர்கள் என்று நம்பினேன்.
1: இங்கே வா.
2: எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் நான் உங்களிடம் சொல்கிறேன். ஒரு பெண்ணை ஆசையுடன் பார்ப்பவன் ஏற்கனவே அவளுடன் தன் மனதில் விபச்சாரம் செய்துவிட்டான். மத்தேயு 5:28. மார்க்கஸின் மனமாசை, பேராசை மற்றும் மோசடியில் நிரம்பியிருந்தது.
1: இந்த இடத்தில் கிருபையும் அதிகாரமும் ஓடிக்கொண்டு வருகிறது. நாம வெற்றியிலே நடக்கிறோம், தோல்வியில் அல்ல. எழுந்திரு.
2: ஆனால் அவனது மிகப்பெரிய பாவம் அவனது விபச்சாரம் அல்ல, அல்லது அவனது பேராசை. அது அவனது பெருமைதான்.
1: ஆம். டெஸ்டினி அண்ட் டொமினியன் புத்தகம் அடுத்த மாதம் வெளியாகும். பயத்தை
3: நம்ம தனியா பேசலாமா?
1: எனக்கு 2 நிமிடங்கள் தான் இருக்கிறது ஜேம்ஸ். என்ன விஷயம்?
3: மார்க்கஸ், உன்னை பற்றி சில வதந்திகள் கேள்விப்பட்டேன். உன் தேவாலயத்தில் சில பெண்கள் உன்னை பற்றி புகார் கூறியுள்ளனர்.
1: வதந்திகள்? வதந்திதான். என்ன தெரியுமா, இம்மாநிலத்தின் பெரிய தேவாலயம் எனது. 5 நூல்கள் எழுதியுள்ளேன். நான் தேசிய டிவியில இருக்கிறேன். என்னை எப்படி கேட்கலாம்?
3: சகோதரா, உன் ஆன்மா, பெண்கள், குடும்பம் குறித்து கவலைப்படுகிறேன்.
1: என் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் கண்டு நீ பொறாமைப்படுகிறாய். இதுதான் காரணம். விசுவாசத்தால் தேவன் ஆசீர்வதித்தார். விசுவாசம் மிகுந்திருந்தால் சபை 200 நின்றிருக்காது.
3: மார்கஸ், நான் உனக்காக ஜெபிப்பேன்.
1: நீயே உனக்காக ஜெபி ஜேம்ஸ். நான் அபிஷேகம் பெற்றவன், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நான் எவராலும் தொட முடியாதவன்.
2: மார்கஸ் தன் சொந்த பொய்களை நம்பினார். தன் வெற்றி கடவுளின் ஒப்புதலாகவே அவர் நினைத்தார். கடவுள் பெருமைப்பட்டவர்களை எதிர்க்கிறார், ஆனால் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்பதை அவர் மறந்துவிட்டார். ஆனால் பெருமை அழிவுக்கு முன்பாக வருகிறது மற்றும் அகந்தை உள்ள ஆவி வீழ்ச்சிக்கு முன்பாக.
5: இது ஒரு தவறு, நாம் நிறுத்தணும்.
1: அமைதியாக இரு, யாருக்கும் தெரியாது. நான் இதை ஒருபோதும் வருத்தப்படவில்லை. என்ன என்ன நடக்கிறது?
5: என்னிடம் இன்னும் விஷம் கலந்த நீர் இருக்கிறது, மன்னிக்கவும்.
0: மூச்சு குழாய்கள் தெளிவாக உள்ளன, அழுத்தங்களை தொடருங்கள். உயிர்குறிகள் குறையுது. 200 சார்ஜ் பண்றேன், தெளிவா இருங்க. இப்போ ஷாக் பண்றேன்.
2: மார்கஸ் திடீர்னு இறந்தார். 52 வயதில் ஒரு இதய கோளாறு. அவரது காதலியின் படுக்கையில் அந்த தருணத்தில் மார்கஸின் ஆன்மா அரியணையின் முன் நின்றது. அவரது $1,000 விலையுள்ள உடையில் அல்ல, அவரது கேமராக்களோ கூட்டங்களோ இல்லாமல், அனைத்தையும் காணும் கண்களின் முன் வெறும் அவரது ஆன்மா மட்டும்.
1: இல்லை இல்லை, இது நடக்க முடியாது, நான் தயாராக இல்லை.
2: பெரிய வெள்ளை அரியணையின் முன் மார்கஸ் நடுங்கினார். பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அவர் பயத்தை உணர்ந்தார்.
6: மார்கஸ் தாம்சன் அவர்களே, தயவு செய்து மேடைக்கு முன்னே வாருங்கள்.
1: கர்த்தாவே, நான் உங்கள் பேரில் பிரசங்கம் செய்தேன், நான் பேய்களை வெளியேற்றினேன், நான் அதிசயங்களை நிகழ்த்தினேன்.
6: அமைதி.
2: புஸ்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளன, பதிவே பேசட்டும்.
1: மார்கஸ் தாம்சன், உங்கள் மேய்ப்பராய் அழைக்கப்பட்டவர், ஆனால் தன்னை மட்டுமே போஷித்தார்.
5: உங்கள் ஆடுகளை நம்பிக்கையுடன் ஒப்படைத்த போது அவர்களை விழுங்கினார். உங்கள் ஜனங்களை சேவை செய்யும் வரங்களை பெற்றவர், ஆனால் அவற்றை லாபத்திற்கான கருவிகளாக மாற்றினார். இயேசு கிறிஸ்துவின் பேரில் பரிசுத்தத்தை பற்றி பிரசங்கிக்கும் போது 7 பெண்களுடன் விபச்சாரம் செய்தார். அந்த பெண்களில் 4 பேரை தன் பாவத்தை மறைத்து தனது புகழை காக்க கருக்கலைப்பு செய்ய தூண்டினார். அதிகமாக வாழ்ந்த போது ஏழைகளிடமிருந்து திருடினார். இயேசு கிறிஸ்துவின் பெயரை கட்டுப்படுத்தும் ஆயுதமாக பயன்படுத்தி மீட்பை முன்வைத்து பலவீனமானவர்களை கட்டுப்படுத்தினார். அவரை நம்பியவர்களை ஏமாற்றினார், உதவி தேடியவர்களை சுரண்டினார். ரகசியமும் ஊழலும் நிறைந்த பாதையில் நடந்த போதும் தன்னை நீதிமானாக காட்டினார். அவர் ஒரு பாசாங்க மனிதர், பொய்யாளர், திருடன். இது உங்கள் ஆடுகளை விட்டு விலகிய மேய்ப்பர். இது தன்னை உயர்த்தி கொண்ட பணியாளர். இது உங்கள் பெயரை பேசினாலும் அதை மரியாதை செய்யாத பிரசங்கிப்பவர்.
1: ஆனால் ஆண்டவரே, நான் ஒரு தேவாலயத்தை கட்டினேன், 20,000 உறுப்பினர்கள் நான் தொண்டு செய்தேன்.
6: நீ என் பேருக்காக அல்ல, உன் பேருக்காக ஒரு நினைவு சின்னம் கட்டினாய். உன் தொண்டு கேமராக்களுக்கு, கருணைக்கு அல்ல. நீ என் பெயரை பயன்படுத்தினாய், ஆனால் என்னை ஒருபோதும் அறியவில்லை. நான் பசித்திருந்தேன், ஆனால் நீ உன் செல்வத்தை சுகவிலாசத்திற்கு செலவழித்தாய். நான் நிர்வாணமாக இருந்தேன், ஆனால் நீ பிராண்டு உடைகள் வாங்கினாய். நான் சிறையில் இருந்தேன், ஆனால் நீ ஒருபோதும் வரவில்லை. இந்த குறைந்தவர்களுக்கு நீ எதுவும் செய்யவில்லை, எனவே எனக்காகவும் எதுவும் செய்யவில்லை.
1: ஆண்டவரே, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நான் மாறுவேன், இன்னும் சிறப்பா செய்வேன், என்னை திரும்ப அனுப்புங்க.
6: மனந்திரும்பும் நேரம் முடிந்து விட்டது. மனிதனுக்கு ஒரு முறை மரணம் நியமிக்கப்பட்டது, அதன் பிறகு தீர்ப்பு. நீ என் பெயரை ஏமாற்றுவதற்காக பேசினாய். நீ தூய்மை பற்றி பிரசங்கித்தாய், ஆனால் விபச்சாரம் செய்தாய். உன் பாவத்தை மறைக்கவும் உன் பெயருக்கு களங்கம் வராமல் பாதுகாக்கவும் பிறக்காத உயிரை அழிக்க தூண்டினாய். நான் சொன்னேன், உன்னை கருவில் உருவாக்கும் முன்பே நான் உன்னை அறிந்தேன். இதன் பொருள், உன் வாழ்க்கையும் ஒவ்வொரு உயிரும் பிறப்பதற்கு முன்பே எனக்கு தெரிந்தது. ஒரு குழந்தையும் எனக்கு தெரியாதது இல்லை, ஒரு குழந்தைக்கும் அர்த்தமில்லாதது இல்லை. நான் சொன்னேன், ஏனெனில் நீ என் உள்ளங்களை வைத்திருக்கிறாய், நீ என் தாயின் கருவில் என்னை மூடியிருக்கிறாய். இதன் பொருள், நான் ஒவ்வொரு மனிதரையும் கருவில் உருவாக்குகிறேன். நான் அவர்களை வடிவமைக்கிறேன், நான் அவர்களை பார்க்கிறேன், அவர்கள் எனக்கு தெரியாமல் இல்லை. நான் கட்டளையிட்டேன், நீ கொல்லக்கூடாது. இதன் பொருள், மனித உயிர் புனிதமானது, அதை வசதிக்காகவும் பயத்திற்காகவும் புகழுக்காகவும் அழிக்க உனக்கு உரிமை இல்லை. நீ அகந்தையை உன் மனதில் அனுமதித்தாய், நீ திருத்தத்துக்கும் உண்மைக்கும் மேலாக உன்னை உயர்த்தி கொண்டாய். எழுதப்பட்டிருக்கிறது, அகந்தை அழிவுக்கு முன்பாக வருகிறது. நீ பணம் உன் இதயத்தை ஆள அனுமதித்தாய், நீ செல்வத்தையும் செல்வாக்கையும் சேவித்தாய், நான் நீங்கள் தேவனையும் மாமோனையும் ஒரே நேரத்தில் சேவிக்க முடியாது என்று சொன்னபோதும், உன் வருமானத்தை பாதுகாக்க நீ என் வார்த்தையை மாற்றினாய். நீ நீதிக்கு பதிலாக புகழை மதித்தாய். நீ கீழ்ப்படிதலை விட பதவியை தேர்ந்தெடுத்தாய். நீ ஏழைகளிடமிருந்து திருடி உன்னை உயர்த்தி கொண்டாய். நீ என் பேரில் பலவீனமானவர்களை ஏமாற்றினாய். நீ மேய்ப்பராக நின்று வேட்டையாடுபவராக நடந்து கொண்டாய். நீ ஒரு பாசாங்கு, பொய்யன், திருடன், மார்கஸ் டாம்சன், நான் உன்னை ஒருபோதும் அறியவில்லை. என்னிடமிருந்து விலகிச் செல், நீ சட்டமின்மையின் செய்பவர். எதிரிகள் மற்றும் அவர்களின் தூதர்களுக்காக தயார் செய்யப்பட்ட நித்திய அக்கினியில்,
1: ஐயோ வேண்டாம், நான் உங்கள் வார்த்தைகளை பிரசங்கிக்கிறேன், தயவு செய்து மிகவும் சிறப்பாகவும் தெளிவாகவும் பிரசங்கிக்கவும்.
7: மார்கஸ் வெளியிருளில் இழுத்துச் செல்லப்பட்டார். அங்கு அழுகையும் பல்லை கடித்தலும், அவர் பெயரை ஒப்புக்கொண்ட தேவனிடமிருந்து நித்திய பிரிவும் இருந்தது. ஆனால் அவர் இதயத்தை ஒருபோதும் தேடவில்லை. நரகத்தில் இரண்டாவது வாய்ப்பு இல்லை, இரக்கம் இல்லை, தப்பிக்கவும் முடியாது. ஆனால் ஆபிரகாம் சொன்னார், அவர்களிடம் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள், அவர்கள் அவர்களை கேட்கட்டும். Luke 16:29. மார்கஸிடம் வேதாகமம் இருந்தது, அவரிடம் உண்மை இருந்தது, அவர் மனந்திரும்புவதற்கான எல்லா வாய்ப்பும் இருந்தது. ஆனால் அவர் தம்முடைய பாவத்தை இரட்சகரை விட அதிகம் நேசித்தார். என் நண்பரே, நீங்கள் மார்கஸ் போல வாழ்கிறீர்களா? மறைப்பட்ட பாவத்தை மறைத்து மதத்தின் முகமூடியை அணிகிறீர்களா? உங்கள் வாயால் பிரசங்கித்து உங்கள் வாழ்க்கையால் தேவனை மறுக்கிறீர்களா? இயேசு சொன்னார், எனக்கு ஆண்டவரே, ஆண்டவரே என்று சொல்வோர் எல்லோரும் வானரசில் பிரவேசிக்க மாட்டார்கள், வானத்தில் உள்ள என் பிதாவின் சித்தத்தை செய்பவரே பிரவேசிப்பார். Matthew 7:21. நேரம் குறைவு. நீதிபதி கதவின் அருகில் நிற்கிறார். உங்கள் இருதயத்தை ஆராயுங்கள், உங்களுடைய பாவத்தை மனந்திரும்புங்கள், உங்கள் வாழ்க்கையை உண்மையாக கிறிஸ்துவிடம் ஒப்படையுங்கள். வார்த்தைகளில் மட்டுமல்ல, செயலிலும் உண்மையிலும். நரகம் உண்மையானது, அது என்றென்றும் நீடிக்கும். நாம் ஜெபிப்போம். பிதாவே, எங்கள் இருதயங்களை ஆராயுங்கள், ஒவ்வொரு மறைந்த பாவத்தையும் வெளிப்படுத்துங்கள், எங்கள் பெருமையை உடைத்திடுங்கள், நம்மை போலித்தனத்திலிருந்து விடுவிக்கவும். உங்கள் பெயர் உதட்டில் இருந்தாலும் இதயத்தில் இல்லாத மார்க்கஸ் போல நாம் இருக்காமல் காத்திடுங்கள். நம்மை என்றென்றும் எரியும் நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள். எங்களை மன்னியுங்கள். ரொம்ப தமமாதியம் முன் எங்களை மாற்றுங்க. இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஆமேன். இன்று நீங்கள் யாருக்கு சேவை செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை தேர்ந்தெடுக்குங்கள். வானம் அல்லது நரகம், ஆனால் விரைவாக தேர்ந்தெடுக்குங்கள். இந்த வீடியோ உங்க மனசை தொடர்ந்திருந்தா, கர்த்தாவே எனக்கு உண்மையில் நடக்க உதவி செய் என்று டைப் செய்யுங்கள். லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் விசுவாசம் நிறைந்த உள்ளடக்கங்களுக்கு எங்களுடன் சேரவும். நாம் வானத்தில் சந்திக்கும் வரை ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருங்கள்.
8: எல்லா வல்ல ஆண்டவராகிய கர்த்தருக்காக, இந்த உலகத்தின் ராஜ்யம் நம்முடைய ஆண்டவரின் ராஜ்யமாக மாறிவிட்டது.

இறுதி நியாயத்தீர்ப்பு நாள் எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய கூடுகை அதிர்வூட்டும் ஒன்று. ஒரு நாள் வரும், அப்போது மனித குலத்தின் எல்லா பாதைகளும் ஒன்னா சந்திக்கும். ராஜாக்களும் பிச்சைக்காரர்களும் நீதிமான்களும் தீயவர்களும் நம்பிக்கையுள்ளவர்களும் சந்தேகிப்பவர்களும் எல்லோரும் ஒரே சிங்காசனத்தின் முன்பக்கத்துல பக்கமாக நிற்பாங்க. எந்த பேரரசோ எந்த செல்வமோ எந்த அதிகாரமோ இந்த கூடுகையை தடுக்க முடியாது. இது எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய சந்திப்பு ஆகும். அந்த நாள்ல வரலாறு முடிந்து நித்தியம் தொடங்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை ஒளிர வைத்த சூரியன் கூட தேவனுடைய முகத்தின் மதிமையின் முன் மங்கிவிடும். அந்த தருணத்தை கற்பனை செய்து பாருங்க. கடலும் தான் இறந்தவர்களை மீட்டடிக்கும். கல்லறைகள் திறக்கப்படும். வானங்களில் ஒருபோதும் கேட்கப்படாத ஒரு குரல், கொம்பின் ஒளி முழங்கும். முழு பூமியும் படைப்பாளியின் குரலை கேட்க அமைதியாகும். அங்கு எந்த கடிகாரம் அல்லது நேரம் கணக்கிடும் சாதனமும் இருக்காது. நேரம் முடிவுக்கு வந்திருக்கும். வெள்ள சிங்காசனத்தின் முன் ஒரு காலத்தில் ஆட்டுக்குட்டியாக வந்தவர் இப்போது நீதிமானும் முழு அதிகாரமும் கொண்ட நீதிபதியாக தோன்றுவார். எந்த ஒரு வார்த்தையும் நோக்கம் இல்லாம பேசப்படாது. எந்த ஒரு ஆன்மாவும் அழைக்கப்படாம விடப்படாது. அந்த நாளில் எல்லா பெயர்களும் சொல்லப்படும். எல்லா உண்மைகளும் வெளிப்படும். எல்லா முகமுடிகளும் அகற்றப்படும். அது இறுதி தீர்ப்பு நாள். அப்போது கடவுளின் அன்பும் நீதியும் பரிசுத்தமும் சந்தித்து ஒவ்வொரு இதயத்தின் நித்திய விதியை நிர்ணயிக்கும் தருணம். வரலாற்றிலேயே மிகப்பெரிய நீதிமன்றம் எந்த அரண்மனையிலும் அல்லது பூமியின் ஆலயங்களிலும் நடைபெறாது. ஆனால் கடவுளின் சிங்காசனத்திலேயே நடைபெறும். நம்ம ஒவ்வொருவரும் எந்த விதமான விளக்குமின்றி நித்தியத்தின் விதியை தீர்மானிக்கும் அந்த சந்திப்புல பங்கேற்போம். ஒரு கணம் உள்ளது. அப்போது காலம் ஓடுவதை நிறுத்தி நித்தியத்தின் ஒளி ஒளிக்க தொடங்கும். அந்த கணமே கடவுளின் கடிகாரம் மனித வரலாற்றின் முடிவையும் தெய்வீக நியாயத்தின் துவக்கத்தையும் குறிக்கிறது. எபிரேயர் 9:27 வசனத்துல பைபிள் சொல்கிறது, மனிதர்களுக்கு ஒரு முறை மறிக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு நியாயம் வருகிறது. அந்த நாள்ல எந்த ஒரு பெயரும் மறக்கப்படாது. எந்த ஒரு இதயமும் அழைக்கப்படாம விடப்படாது. முழு வானமும் அமைதியா இருக்கும். உயிரோடும் இறந்தோடும் உள்ள அனைவரையும் படைத்தவரின் முன்னிலையில் அழைக்கும் அந்த குரலை கேட்டு கம்பி ஊதப்படும் போது பூமியை ஆட்கொள்ளும் அந்த அமைதியை கற்பனை செய்து பாருங்க. நகரங்களின் சத்தம் நிற்கும். எல்லைகள் மறையும். வானத்தை பிளக்கும் அந்த ஒளியின் முன் எல்லா மொழிகளும் அமைதியாகும். அப்போஸ்தலர் யோவான் இந்த காட்சியை வெளிப்படுத்தல் 20:12 விவரித்தார். நான் பெரியவர்களும் சிறியவர்களும் இறந்தவர்களாக த்ரோனின் முன் நின்றதை பார்த்தேன். அங்கே எந்த சிறப்புரிமையோ வட்டமோ நிலையும் இருக்காது. எல்லோரும் நித்தியத்தின் முன் சமமாக இருப்பார்கள். அந்த அழைப்பு தடுக்க முடியாததா இருக்கும். யாரும் நான் கேளவில்லை என்று சொல்ல முடியாது. பலர் முடிவென்று நினைப்பத கடவுள் துவக்கம் என்று அழைக்கிறார். அந்த தருணத்துல காணாதது உண்மையா மாறும். தொலைவாய் இருந்தது தவிர்க்க முடியாததாக மாறும். ஒவ்வொரு ஆன்மாவும் நித்தியம் தனது பெயரை உச்சரிக்கும். அதே ஒளிய கேட்கும். ஆன்மா தம் படைத்தவரின் குரலை உணர்ந்து அறிந்து கொள்ளும். அந்த நாள் வானங்கள் எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய கூடுகையின் சாட்சியா இருக்கும். மனிதன் தன்னை மண்ணிலிருந்து உருவாக்கிய கடவுளை சந்திக்கும் சந்திப்பு. ஆனா தீர்ப்பு தொடங்கும் முன் வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒன்று அனைவரின் கண்களுக்கும் வெளிப்படும். வெள்ளை அரியணை மற்றும் அதில் அமர்ந்திருப்பவர் அப்போஸ்தலர் யோவா. சொற்கள் தாங்க

பார்த்தேன். அவருடைய முகத்திலிருந்து பூமியும் வானமும் ஓடி போனது. வெளிப்படுத்தல் 20:11. இந்த அரியணையை விட அதிக மகிமை மிக்கதும் தூய்மையானதும் பயமுறுத்துவதும் எதுவும் இல்லை. இது மனிதர்களால் செய்யப்பட்ட தங்கத்தால் அல்ல, பூமியில் உள்ள அதிகாரத்தால் ஆதரிக்கப்படுவதும் இல்லை. இது முழுமையான பரிசுத்தத்தின் அரியணை. அதில் இருப்பவர் முன் தேவதூதர்களே தங்கள் முகத்தை மூடுகிறார்கள். அந்த நாள்ல இன்று நம்பிக்கையால் மட்டும் காணக்கூடியதை எல்லோரும் காண்பார்கள். அரசாளுபவரின் முகம் கோபத்தை அல்ல, நீதியை வெளிப்படுத்தும். அவர் பழி வாங்குவது அல்ல, உண்மையை காட்டுவார். அவரது இருப்பு இதயங்களின் மறைந்திருப்பவற்றை வெளிப்படுத்தும். ஏனெனில் வெள்ளை அரியணையின் முன் எல்லா முகமுடிகளும் அகற்றப்படும். அரசர்களும் பிச்சைக்காரர்களும் தீர்க்கதரிசிகளும் தீயவர்களும் எல்லோரும் பக்கத்தில் பக்கமாக நிற்பார்கள். ஒவ்வொரு பார்வையும் ஒளிக்க மூவாச்சை செய்யும். அது எதையும் நிழலில் விடாது. இவர் ஆபிரகாமின், மோசேயின், தாவீதின் தேவன். இப்போது பூமியின் நீதிபதியாக வெளிப்படுகிறார். மனிதர்களின் எந்த வாதமும் அந்த பார்வையின் முன் போதுமானதாக இருக்காது. எந்த வழக்கறிஞரோ, எந்த காரணமோ, எந்த வேடமும் கூட அரியணையின் ஒளிக்கு எதிராக நிலைத்திருக்க முடியாது. இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறும். மறைக்கப்பட்ட எதுவும் வெளிப்படாம இருக்காது. லூக்கா 12:2. வானத்தின் அமைதி நிலை பெறும் போது ஏதோ ஒன்று நடக்க தொடங்கும். புத்தகங்கள் திறக்கப்படும். ஒவ்வொரு பக்கமும் ஒரு ஆன்மாவின் கதையை சுமக்கும். திருத்தூதர் யோவான் எழுதியுள்ளார், புத்தகங்கள் திறக்கப்பட்டன, இறந்தவர்கள் அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்ததை பொறுத்து தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்பட்டனர். வெளிப்படுத்தல் 20:12. இந்த புத்தகங்கள் காகிதத்தில் செய்யப்படவில்லை, ஆனால் என்றென்றும் நிலைக்கும் நினைவில் உருவாக்கப்பட்டவை. அவை எண்ணங்கள், சொற்கள், நோக்கங்கள் மற்றும் செயல்களை உள்ளடக்கியுள்ளன. நாம் நினைவில் கொள்ளத்தகாததாக கருதும் மிகச் சிறியவற்றையும் கூட. தெய்வீக நீதியின் எழுத்துக்கோள் எதையும் தவிர்க்காது. ஏனெனில் இரகசியமாக காணும் கடவுள் பொதுவாகவும் பலனளிப்பார். இதை குறித்து சிந்தியில ஒவ்வொரு அன்பு செயலும், ஒவ்வொரு மன்னிப்பும், ஜெபத்ல சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் அங்க பாதுகாக்கப்படுகிறது. அதே போல் ஒவ்வொரு அவமதிப்பு சொல்லும், ஒவ்வொரு பொய்யும், ஒவ்வொரு பெருமையும் அங்கே தங்களது தரங்களை விட்டுள்ளன. இயேசு சொன்னார், மனிதர்கள் பேசும் ஒவ்வொரு வீணான சொல்லுக்கும் அவர்கள் தீர்ப்பு நாள்ல கணக்கு சொல்ல வேண்டி இருக்கும். மத்தேயு 12:36. கடவுளின் தீர்ப்பு கொடூரமானது அல்ல, அது முழுமையானது. அவர் தவறாக தண்டிப்பதில்லை, ஆனால் முழு உண்மையையும் வெளிப்படுத்துகிறார். நற்செயல்களின் புத்தகங்கள் திறக்கப்படும் போது ஒரு குறிப்பிட்ட புத்தகம் மட்டும் நியமிக்கப்பட்ட நேரம் வரை மூடப்பட்டே இருக்கும். அது ஜீவனின் புத்தகம். அந்த புத்தகத்தில்தான் ஆட்டுக்குட்டியின் கிருபையை பெற்றவர்கள், இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள் ஆகியோரின் பெயர்கள் எழுதப்பட்டுள்ளன. அந்த புத்தகம் திறக்கப்படும் போது ஒவ்வொரு ஆன்மாவின் விதியும் வெளிப்படும். ஏனெனில் அதில் படிக்கப்படுவது மனிதன் செய்ததை அல்ல, கிறிஸ்து அவனுக்காக செய்ததை. அந்த நாள்ல திறக்கப்படும் அனைத்து புத்தகங்களிலும் ஒரு புத்தகம் மட்டும் தூய தங்கத்தை விட பிரகாசமாகும். அது ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகம். அதில் செயல்கள் எழுதப்படவில்லை, பெயர்களை எழுதப்பட்டுள்ளன. அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு பெயரும் ஒரு மீட்கப்பட்ட கதையையும் கிருபையால் சென்றடைந்த ஒரு ஆன்மாவையும் குறிக்கிறது. பிலிப்பியர் 4:3 பவுல் தன் உடனுழைப்பாளர்கள் ஜீவனின் புத்தகத்தில் பெயர் கொண்டவர்கள் என்று கூறுகிறார். இது நம்மை தேவனால் நித்தியத்தில் நினைவு கூறப்படுவது போல பெரிய வெற்றி வேறொன்றும் இல்லை என்று நினைவூட்டுகிறது. அதில் பொறிக்கப்பட்டது காலத்தால் அழிக்க முடியாததும் பாவத்தால் களங்கப்படுத்த முடியாததும் ஆகும். இந்த புத்தகம் சாதனையின் பலன் அல்ல, இரக்கத்தின் பலன். இது கிறிஸ்துவின் அன்பிற்கு அடங்கியவர்களின் பெயர்களையும், ரட்சிப்பு என்பது ஒரு வெற்றிக்கின்னால மன்னிப்பே என்று புரிந்து கொண்டவர்களின் பெயர்களையும் கொண்டுள்ளது. வெளிப்படுத்தல் 3:5 இயேசு வாக்குறுதி அளித்தார், வெற்றி பெறுபவரின் பெயரை நான் உயிரின் புத்தகத்தில் இருந்து அழிக்க மாட்டேன். ஒவ்வொரு பக்கமும் சிலுவை வீணாக இல்லை என்பதற்கும், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எந்த குற்றச்சாட்டையும் விட வலிமையாக பேசுகிறது என்பதற்கும் சான்றாக உள்ளது. இது விசுவாசம் உலகை வென்றதற்கான பதிவாகும். ஆனா இதில் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையும் உள்ளது. வெளிப்படுத்தல் 20:15 கூறப்பட்டுள்ளது, உயிரின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில் எரியப்பட்டார். இது நித்தியத்தை பிரிக்கும் கூடு. பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. நியாய தீர்ப்பு நாள்ல இந்த வேறுபாடே ஒவ்வொருவரின் நியதி என்ன என்பதை தீர்மானிக்கும். அந்த நேரத்துல நீதிமானாகிய இயேசு அனைத்தையும் மாற்றும் ஒரு காரியத்தை செய்வார். அவர் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பார், ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் வெளிப்படுத்துவார். மத்தேயு 25 இயேசு நியாய தீர்ப்பின் முழு நோக்கத்தையும் பிரிப்பதற்கான அந்த தருணத்தையும் சுருக்கமாக காட்டும் ஒரு காட்சியை வெளிப்படுத்தினார்.
அனைத்து ஜாதிகளும் அவருடைய முன்னிலையில ஒன்று சேர்ந்து

பிரிக்கப்படுவார்கள். ஒருவரை ஒருவர் பிரிப்பார். மெய்ப்பர் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போன. வசனம் 32. அதுதான் அன்பும் நீதியும் சந்திக்கும் அந்த நிமிடம். மெய்ப்பர் தமது ஆடுகளை அறிவார். யார் விசுவாசத்தில் அவரை பின்தொடர்ந்தார்கள் என்பதை அவர் அறிவார். வெளிப்படையாக வாழ்ந்தவர்களையும் அவர் அறிந்து கொள்கிறார். அரசனின் சிங்காசனத்தின் முன் போலியான மத நடிப்பு எதுவும் இருக்காது. அங்கு உள்ளங்கள் மட்டும் வெளிப்படையாகும். ஆடுகள் என்பது மெய்ப்பரின் குரலை கேட்டும் உலகம் எதிராக கூச்சலிட்டாலும் அவரை பின்தொடர்ந்தவர்களே. இவர்கள்தான் பாராட்டுகளை நாடாம சேவை செய்தவர்கள். பதிலுக்கு எதுவும் எதிர்பார்க்காம அன்பு காட்டியவர்கள். யாரும் பார்க்காம உதவி செய்ய கையை நீட்டியவர்கள். இயேசு அவர்களிடம் சொல்வார், என் பிதாவின் ஆசீர்வாதம் பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து உங்களுக்காக தயார் செய்யப்பட்ட ராஜ்யத்தை மரபாக பெறுங்கள். மத்தேயு 25:34. இந்த நேரத்துல தங்களுக்காக மட்டும் வாழ்ந்தவர்களின் குறியீடாக உள்ள ஆடுகள் தங்களது அண்டைவரை புறக்கணிப்பது கிறிஸ்துவையே நிராகரிப்பதாகும் என்பதை புரிந்து கொள்வார்கள். இந்த பிரிவு என்பது மனிதர்களுக்கு இடையிலானது மட்டும் இல்ல, அவர்களின் விதிகளுக்கு இடையிலானதும் ஆகும். ஒரு புறம் நித்திய ஜீவனுக்கான அழைப்பு கேட்கப்படும், மறுபுறம் நித்திய பிரிவின் பாரம் உணரப்படும். அந்த தருணத்துல உண்மையான நம்பிக்கை எப்போதும் பலன்களை தந்தது என்பதை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் தன் முடிவற்ற நீதியில் கடவுள் தீர்ப்பு கண்மூடித்தனமாக நடைபெறாது என்பதை காட்டுவார். ஏனெனில் ஆன்மீக சாட்சிகள் மற்றும் வாழ்க்கையில் எடுத்த ஒவ்வொரு தேர்வையும் உறுதிப்படுத்தும் பதிவுகள் உள்ளன. ஒரு மனிதனும் கடவுளின் சிங்காசனத்தின் முன் தனியாக இருக்க மாட்டான். இறுதி தீர்ப்பு தனிப்பட்ட செயல் அல்ல, அது ஒரு வானக கேள்வி கூடமாகும். இயேசு சிறியவர்களின் தூதர்கள் என் பிதாவின் முகத்தை எப்போதும் காண்கிறார்கள் என்று உறுதிப்படுத்தினார். மத்தேயு 18:10 என்பது வானவரங்கள் நம் வாழ்வுகளுக்கு சாட்சியாக இருக்கின்றன என்பதை காட்டுகிறது. அவர்கள் தெய்வீக கட்டளைகளை மட்டும் நிறைவேற்றுவதில்லை, ஆன்மீக விளைவுகளையும் பதிவு செய்கிறார்கள். ஒவ்வொரு நல்ல செயலும், ஒவ்வொரு நெறிப்படுத்தப்பட்ட தேர்வும், ஒவ்வொரு சிந்திக்காம சொன்ன வார்த்தையும் அனைத்தும் அந்த மறைமுக ராஜ்யத்தால் கவனிக்கப்படுகிறது. வானம் சிறப்பான பதிவுகளை வைத்திருக்கிறது, ஆனால் சாட்சிகள் தூதர்களில் மட்டும் மட்டுப்படவில்லை. அதே போல் புத்தகங்களும் உள்ளன. அவற்றை யோவான் திறக்கப்படுவதை பார்த்தார். வெளிப்படுத்தல் 20:12. அவை தேவனின் எல்லா அறியும் தன்மையின் பிரதிபலிப்பாகும், எதுவும் இழக்கப்படுவதில்லை. பிரசங்கி 12:14 கூறுகிறது, ஏனெனில் தேவன் ஒவ்வொரு கிரியையையும் மறைந்திருக்கும் அனைத்தையும் நல்லதா கெட்டதா என்பதை விசாரிக்க நீதிக்கு கொண்டு வருவார். இந்த நித்திய பக்கங்களில் செய்கைகளுக்கு மேல் இன்னும் அதிகம் உள்ளது. அவை நோக்கங்களை பாதுகாக்கின்றன. நாம் என்ன செய்தோம் என்பதல்ல, ஏன் செய்தோம் என்பதும் முக்கியம். 3வது சாட்சி அது மனசாட்சி தான். பவுல் ரோமர் 2:15-16 மனசாட்சி சாட்சி அளிக்கிறது என்றும், எண்ணங்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டவோ தற்காப்பு பேசவோ செய்கின்றன என்று எழுதியுள்ளார். அந்த நாள்ல மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் புறக்கணித்த அந்த உள்ளார்ந்த குரலை கேட்பான். அது அவனது தேர்வுகளை உறுதிப்படுத்தவோ அல்லது குற்றம் சாட்டவோ செய்யும். அப்படி இருக்க இந்த சாட்சிகள், தேவதூதர்கள், பதிவுகள் மற்றும் மனசாட்சி முன்னிலையில் தேவன் நீதியோடு தீர்ப்பு வழங்குவார். தீர்ப்பு வழங்கப்படும் போது பூமியின் அரசர்களும் அதிகாரமும் கொண்டவர்களும் ராஜாதி ராஜாவுக்கு முன் தலை வணங்குவாங்க. அந்த மகாநாள்ல தனிநபர்கள் மட்டும் இல்ல, முழு நாடுகளும் அந்த சிங்காசனத்தின் முன் நிற்கும். இயேசு சொன்னார், எல்லா ஜாதிகளும் அவன் முன் கூடுவார்கள். மத்தேயு 25:32. ஜனங்கள், ராஜ்யங்கள் மற்றும் அரசாங்கங்கள் உண்மையான அரசரின் முன் நின்று விசாரணை செய்யப்படுவார்கள். கொடியெல்லாம் கீழே விழும். பூமியின் சிங்காசனங்கள் பயனற்றதாகிவிடும். மனிதர்களின் கிரீடங்கள் தங்களின் பிரகாசத்தை இழக்கும். ஏனெனில் அந்த கணத்துல மனித அதிகாரம் அனைத்தும் தெய்வீக அதிகாரத்தின் முன் நிற்கும். அநியாயமாக ஆட்சி செய்தவர்கள் பூமியின் சிங்காசனம் அவர்களை வானத்தின் சிங்காசனத்திலிருந்து விடுவிக்காது என்பதை புரிந்து கொள்வார்கள். வெளிப்படுத்தல் புத்தகம் ஆட்டுக்குட்டிய ராஜாதிராஜாவும் ஆண்டவர்களின் ஆண்டவரும் என காட்டுகிறது. வெளிப்படுத்தல் 19:16. அவரது முன் பேரரசுகளை ஆட்சி செய்தவர்களும் பேரில்லாம வாழ்ந்தவர்களும் அனைவரும் தலை வணங்குவாங்க. மனித வரலாறு நித்தியத்தின் பார்வையில மறுபரிசீலனை செய்யப்படும். வாழ்க்கைகள், மக்கள், தலைமுறைகளை பாதித்த ஒவ்வொரு முடிவும் தெய்வீக நீதியின் தராசில இடுகூறப்படும். எந்த உத்தரவோ, எந்த போரோ, எந்த அதிகார செயலும் பதில் இல்லாம போகாது. தேவன் ஜாதிகளுக்கு நடுவில் நீதியை வழங்குவார். அவர்தான் பூமியின் உண்மையான நீதிபதி என்று காட்டுவார். தீர்க்கதரிசிகள் இந்த கணத்தை ஏற்கனவே அறிவித்துள்ளனர். யோவேல் 3:12 கூறுகிறது, ஜாதிகள் விழித்தெழுங்கள், ஏனெனில் அங்கே நான் சுற்றியுள்ள அனைத்து ஜாதிகளையும் நியாயம் தீர்க்க அமர்வேன். இது தீர்க்கதரிசியின் நிபுணர்ச்சி மற்றும் மனித அகந்தையின் முடிவாகும்.
வெள்ளாரியணையின் முன் பெரியவர்களும் அதிகாரமுள்ளவர்களும் தேவனுடைய தூய்மைப்படுத்தும் நெருப்புக்கு பட்டம் பதவி என்ற வேறுபாடு இல்லை என்பதை உணர்வார்கள். அவர் செயல்களின் மதிப்பை சோதிப்பார். அந்த நெருப்பே உண்மை எது, வெளிப்படையானது எது என்பதை வெளிக்கொணரும். செயல்கள் நித்திய உண்மையின் நெருப்பால் சோதிக்கப்படும். திருத்தூதர் பவுல் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த காட்சியை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொருவரின் செயலும் வெளிப்படும், ஏனெனில் அந்த நாளவே வெளிப்படும், அது நெருப்பில் வெளிப்படும். மொத கொரிந்தியர் 3:13, இறுதி தீர்ப்புல தேவனுடைய நெருப்பு அழிக்காது, அது வெளிப்படுத்தும். அது தூயதையும் தூய்மை அற்றதையும் அன்புக்காக செய்யப்பட்டதையும் வீணாக செய்யப்பட்டதையும் பிரிக்கும். எதுவும் தப்பிக்கார். உள்ளார்ந்த நோக்கங்கள், உந்துதல்கள் மற்றும் ரகசியங்கள் எல்லாம் உண்மையின் ஜுவாலையில தூய்மைப்படுத்தப்படும். இது தெய்வீக நீதியின் எருப்பு. அது பொய்யை அழித்து நேர்மையை உயர்த்துகிறது. பலர் மனிதர்களின் பார்வையில பெரிய செயல்களை செஞ்சிருக்கலாம், ஆனா அவை தேவனுக்கு முன் வீணாக இருக்கலாம். மற்றவர்கள் அமைதியில் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் கொண்ட பாலங்களை கட்டியிருக்கிறாங்க, ஆனா ஒருபோதும் பாராட்ட தரவில்லை. நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாம் தலைகீழாகும். சிறியதாக தோன்றியது பெரிதாக மாறும், மகிமையாக தெரிந்தது வெறுமையாக வெளிப்படும். ஏனெனில் தேவனின் நெருப்பு வெளிப்பாட்டால சாரத்தை அளக்கும். அது யார் பாறையில கட்டினார்கள், யார் மனித அகந்தையின் மணலில் கட்டினார்கள் என்பதை காட்டும். பவுல் தொடர்கிறார், யாருடைய செயல் நிலைத்திருக்கிறதோ அவன் ஒரு வெகுமதி பெறுவான். 14, மெறுப்பு விசுவாசிகள் அளிக்க வரவில்லை, அவர்களுக்கு வெகுமதி அளிக்க வருகிறது. அது என்றென்றும் நிலைக்கும் ஒரு வடிகட்டி, விசுவாசத்திற்கு ஒரு சோதனை. மின்சாரங்கள் அணைந்த பிறகு எஞ்சியிருப்பது தங்கம் போல தூய்மையாக இருக்கும். அப்போது சிங்காசனத்தின் முன் ராஜா தன் ஊழியர்களை அழைத்து அவர்களுக்கு உரியதை, நீதிமான்களுக்கு தயார் செய்யப்பட்ட நித்திய வெகுமதியை வழங்குவார். நீதிமான்களின் தீர்ப்பு ஒரு பயத்தின் தருணமா இருக்காது, அது ஒரு கொண்டாட்டமா இருக்கும். திருத்தூதர் பவுல் உறுதியாக சொல்கிறார், ஏனெனில் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நீதிமன்றத்தின் முன் நிற்க வேண்டும், ஒவ்வொருவரும் தன் உடலில் இருந்தபோது செய்த நன்மை அல்லது தீமைக்கேற்ப பெறுவதற்காக. 2 Corinthians 5:10, இந்த நீதிமன்றம் தண்டனைக்கானது அல்ல, வெகுமதிக்கானது. அந்த நாள்ல ஆண்டவர் விசுவாசத்திற்கு உள்ள மதிப்பையும் தியாகத்தின் விலையையும் நிலைத்திருப்பதின் சக்தியையும் வெளிப்படுத்துவார். அங்க ரகசியமாக சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தின் முன் நினைவூட்டப்படும். இயேசு அன்பின் சிறிய செயலை கூட வெகுமதி அளிப்பதாக வாக்குறுதி அளித்தார். என் பெயரில் ஒருவருக்கு குளிர்ந்த தண்ணீர் ஒரு கோப்பை கொடுத்தாலும் அவன் தனது வெகுமதியை இழக்க மாட்டான் என்று கூறினார். 10:42, இது தேவனுடைய பார்வைக்கு எதுவும் தப்புவதில்லை என்பதை காட்டுகிறது. முடிவு வர விசுவாசத்தை காத்தவர்களுக்கு மகிமையின் கீரிடமோ நீதியின் கீரிடமோ நித்திய ஜீவனின் கீரிடமோ வழங்கப்படும். அங்கே பொறாமையோ ஒப்பீட்டோ இருக்காது. வெறும் நன்றியும் பரிபூரணமான அன்புடன் வெகுமதி அளிப்பவரை நோக்கி மரியாதையும் மட்டுமே இருக்கும். வெகுமதிகள் பெருமையின் கோப்பைகள் அல்ல, ஆனால் விசுவாசமான சேவையின் சின்னங்கள். நியாயமானவர்கள் தங்கள் வெகுமதியை பெறும்போது அவர்கள் சிங்காசனத்தின் முன் விழுந்து தங்கள் கிரீடங்களை ஆட்டுக்குட்டியின் காலடியில எறிவார்கள். வெளிப்படுத்தல் 4:10, அவர்கள் செய்த எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் கிருபையால் மற்றும் அவரில்தான் செய்ததாக அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். அப்போது பரலோகம் நித்தியத்திலேயே மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வார்த்தைகளை கேட்கும். நல்லவன் நல்லும் விசுவாசமான ஊழியக்கார. ஆனா நியாயமானவர்கள் மகிமையை பெறும்போது, கடைசி தீர்ப்பு தேவனால் அறிவிக்கப்படும் போது தீயவர்களின் விதி முடிவடையும். ஒரு தருணம் வருகிறது, அப்போது அமைதி பரலோகத்தை ஆட்கொண்டு தேவனின் தீர்ப்பு முழு படைப்பிலும் ஒலிக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகம் கூறுகிறது, உயிரின் புத்தகத்தில பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில எரியப்பட்டார். வெளிப்படுத்தல் 20:15, இது வரலாற்றில் மிக முக்கியமான தருணம், திரும்ப முடியாத புள்ளி. பூமியில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நித்தியமாகின்றன. ஒவ்வொரு ஆன்மாவும் தானே தேர்ந்தெடுத்த விதியை பெறுகிறது. வாழ்நாளில் வழங்கப்பட்ட தேவனின் அன்பு இப்போது நிறைவேற்றப்பட்ட நீதியாக மாறுகிறது. அருளின் காலம் முடிந்து நீதியின் காலம் தொடங்குகிறது. தீக்குளம் என்பது கொடூரத்தின் சின்னம் அல்ல, ஆனா நீதிமானோ அநீதிமானோ ஒளியோ இருளோ இடையே நிரந்தர பிரிவின் சின்னமாகும். தேவன் நரகத்தை மனிதனுக்காக அல்ல, சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்காகவே உருவாக்கினார். 25:41, ஆனால் ரட்சிப்பின் வழியை நிராகரித்தவர்கள் தாங்களாகவே தேவனில்லாத ஒரு நித்தியத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தருணத்துல எல்லா சந்தேகமும் மறைந்துவிடும்.
அனைவரும் நீதிபதி நீதிமானாக இருந்தார் என்றும் அவன் இரக்கம் வாழ்க்கையின் கடைசி நொடி வரை வழங்கப்பட்டது என்றும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் விசுவாசமாக இருந்தவர்களுக்கு தீர்ப்பு முடிவல்ல, அது ஒரு மகிமையான புதிய ஆரம்பம். தீய தீ நாசமாக்கி மரணம் வெல்லப்பட்ட பிறகு ஒரு புதிய விடியல் எழும். யோவான் இந்த தரிசனத்தை விவரிக்கிறார். நான் ஒரு புதிய ஆகாயத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். வெளிப்படுத்தல் 21:1. வலி மற்றும் கண்ணீரின் பழைய உலகை என்றும் மறைஞ்சு போய்விடும். தேவன் தானாகவே அவர்களின் கண்களில் உள்ள எல்லா கண்ணீரையும் துடைப்பார், ஏனெனில் தீர்ப்பு முடிந்து மீட்கப்பட்டவர்களின் நித்தியத்துக்கு இடம் கொடுக்கும். தீர்ப்புக்கு பிறகு பாவம் முற்றிலும் வெல்லப்பட்டதும் தேவன் நித்தியத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவார். யோவான் எழுதுகிறார், நான் ஒரு புதிய ஆகாயத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், ஏனெனில் முதல் ஆகாயமும் முதல் பூமியும் மறைந்துவிட்டன. வெளிப்படுத்தல் 21:1. காலம், வலி மற்றும் மரணம் கெடுப்பித்தவையெல்லாம் தெய்வீகமான பரிபூர்ணத்தால மறுபடியும் உருவாக்கப்படும். பிரபஞ்சம் அதன் முதன்மை நிலைக்கு திரும்பும். கண்ணீர் இல்லாம, போர் இல்லாம, விடைபெறல் இல்லாம. ஆரம்பத்தில் ஒளி உண்டாகுக என்று சொன்ன படைப்பாளி இப்போது இதோ நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன் என்று சொல்கிறார். இந்த புதிய உலகில் தேவனின் இருப்பே எல்லாவற்றையும் ஒளிரச்செய்யும் சூரியனாக இருக்கும். தேவ அவர்களுடன் வாசிப்பா, அவர்கள் அவருடைய ஜனமாக இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 21:3. இனி ஆலயம் இருக்காது, ஏனெனில் ஆண்டவரே நித்திய பரிசுத்த ஸ்தலமாக இருப்பார். ஏதேன் தோட்டத்தில் இழந்த ஒற்றுமை மீண்டும் நிலைபெறும். மீட்கப்பட்டவர்கள் தந்தையுடன் முகமுகமா வாழ்வார்கள். காலோ இனி இருக்காது, அன்பே ஒரே சட்டமா இருக்கும். இரவாத உடல் இரவாத தன்மையை அணியும். நித்திய வாழ்வு இனி தொலைவிலான கனவு அல்ல, அதுதான் வீடாகும். தேவதூதர்களும் பரிசுத்தர்களும் இசைக்கும் குரல்கள் ஒரு சிறந்த இசை ஒத்திசைவை உருவாக்கும். மீட்கப்பட்டவர்களின் பாடலுடன் நித்தியமும் தொடங்கும். வலி கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தகுதியுடையவ. வெளிப்படுத்தல் 5:12. இது இறுதி வெகுமதி, எல்லா விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் நிறைவேற்றும். ஆனா அந்த நாள் வரைக்கும் ஆவி இன்னும் இதயங்களை அழைக்கிறது. நித்தியத்தின் பக்கம் தேர்வு செய்ய இன்னும் நேரம் இருக்கிறதுன்னு நினைவூட்டுகிறது. ஏனெனில் கடைசி கம்பை முழங்கும் முன் தேவனின் குரல் இன்னும் ஒலிக்கிறது. இன்றுதான் தீர்மானிக்க வேண்டிய நேரம். திருத்தூதர் பவுல் அன்போடும் அவசரத்தோடும் எச்சரித்தார், இப்போதுதான் ஏற்றுக்கொள்ளத்தக்க நேரம், இப்போதுதான் ரட்சிப்பின் நாள். 2 கொரிந்தியர் 6:2. ஒவ்வொரு இதய துடிப்பும் நித்தியம் தொடங்கும் முன் தேவனிடம் திரும்ப ஒரு புதிய வாய்ப்பாகும். கருணையின் காலம் இன்னும் முடிவடையவில்லை. வான இன்னும் விரிந்தே திறந்திருக்கும். ஆவியின் குரல் தூரமாகி போனவர்களையும் இன்னும் அழைக்கிறது. யாரும் அந்த நாள் அல்லது நேரத்தை அறியவில்லை. ஆனா ராஜா திரும்பும் போது யார் எந்த பக்கத்தில் நிற்பது என்பதை ஒவ்வொருவரும் தேர்வு செய்யலாம். நீதி தீர்ப்புக்கான தயார் பயத்தில் அல்ல, நம்பிக்கையில செய்யப்படுகிறது. தண்டன தீர்ப்பு மாற்றப்படுவது சிலுவையிலேதான். மன்னிப்புலதான் கடந்த காலம் தனது சக்தியை இழக்கிறது. இயேசு கூறினார், என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புகிறவன் நித்திய ஜீவனை பெறுகிறான், அவன் தீர்ப்புக்கு வரமாட்டான் ஆனால் மரணத்தில் இருந்து ஜீவனுக்குள் கடந்து விட்டான். யோவான் 5:24. தம் வாழ்க்கைய கிறிஸ்துவிடம் ஒப்படைக்கும் ஒருவர் வெள்ள ஆசனத்தை கண்டு பயப்படுவதில்லை, ஏனெனில் நீதிபதி அவரை அன்பால மீட்டவரே. ஆட்டுக்குட்டி விசுவாசிகளுக்கான வழக்கறிஞராகவும் இருக்கிறார். ஆனா ஒவ்வொரு ஆன்மாவும் இன்னும் நேரா இருக்கும் போது தீர்மானிக்க வேண்டும். ககலத்தின் ஒளி நாம் நினைப்பதை விட அருகில் இருக்கிறது. முடிவின் அறிகுறிகள் ஏற்கனவே காட்சியளிக்க தொடங்கியுள்ளன. இறுதி நியாய தீர்ப்பு வரலாற்றிலேயே மிகப்பெரிய கூடுதியாயிருக்கும். அங்க அனைவரும் இருப்பார்கள். கேள்வி இது, எல்லாவற்றையும் பார்ப்பவரின் முன் நீ எப்படி நிற்பாய்? நாம் இன்று எடுக்கும் தேர்வுகள்ல நித்திய வாழ்வு இப்போது எழுதப்படுகிறது. இறுதி நாள் வந்ததும் வெள்ளையாசனம் வெளிப்பட்டதும் மனம் திரும்புவதற்கான நேரம் இனி இருக்காது. ஆனா இன்று இதயம் இன்னும் துடிக்கும் போது, கிருபை அழைக்கும் போது ரட்சிப்பின் வாசல் திறந்தே உள்ளது. இயேசு தண்டிக்க விரும்பவில்லை, அவர் ரட்சிக்க வந்தார். ஒரு நாள் உலக நியாயம் செய்பவர், இன்று மன்னிப்பை வழங்குபவரே. சிலுவை என்பது முன்கூட்டியே நடந்த நீதிமன்றம். அங்கு ஆட்டுக்குட்டி நமக்கான தண்டனையை தன் மீது எடுத்துக்கொண்டார். அவரில் நீதியும் இரக்கமும் ஒன்றாக கலந்தன. பலர் கடைசி நியாய தீர்ப்பு பயப்படுகிறார்கள். ஆனா கிறிஸ்துவில் இருப்பவருக்கு பயப்பட தேவையில்லை, ஏனெனில் இயேசுவின் ரத்தம் கடந்த காலத்தை அழிக்கிறது, நிகழ்காலத்தை மீட்டெடுக்கிறது மற்றும் நித்திய எதிர்காலத்தை உறுதி செய்கிறது. அவர் தாமாகவே சொன்னார், நான் உயிர்த்தெழுதல் மற்றும் உயிர், என்னை நம்புகிறவன் ஈவன் அவன் இறந்தாலும் வாழ்வான். யோவான் 11:25.
நியாய தீர்ப்பு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு முடிவாக இருக்காது. இது நம்மை முதலில் நேசித்தவருடன் நித்தியத்திற்கான தொடக்கமாகும். இப்போ எடுக்கும் ஒவ்வொரு தேர்வும் நித்தியத்துல என்றும் ஒழிக்கும். அதன இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்திருந்தா உன் மனதை கடினப்படுத்தாத. பரிசுத்த ஆவி இன்று உன்னை அழைக்கிறார். இயேசு கதவை தட்டுகிறார். திறக்கிறவரிடம் அவர் உள்ளே வந்து தங்குவார். இந்த வீடியோவின் செய்தியை நீ புரிந்திருந்தால் லைக்கை கிளிக் செய்து கருத்துகளில் எழுதவும். கர்த்தர் இயேசுவே, உமது திரும்பும் நாளில் நான் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன். ஆமென்.

வேகமா, இந்த உலகத்துல எதுவும் என்ன பிடிக்க முடியாது. எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. இந்த சாலையில நானே என் கடவை

0: இரு, முடிவு கூட இங்க இருக்க கூடாது. நான் இன்னும் மைல்கள் செல்ல வேண்டி இருந்தத.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: இப்பவே கையெழுத்து போடு, உன் எல்லா பண பிரச்சனைகளும் உடனே மறந்து போய்விடும்.
3: அவர்கள் எவ்வளவு எளிதில் நம்புகிறார்கள்.
4: இந்த நகரம் எனதுதான், எனக்கு மிகவும் பிடித்தமான இடம்.
1: உன் பெயர் புத்தகத்தில் இல்ல.
5: என் ஷாட்ல இருந்து வெளியே போ. உணர்வுகளை யாரும் கவலைப்படுவதில்லை. இந்த மலிவான குப்பை எனக்கு கீழே உன்னை போலவே. இங்கு வைஃபை இல்லையா? இத நான் பதிவிட வேணும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
6: என்ன தொடாத உன் ஏழத்தனத்தால என் கோட்டை அழுக்காகிவிடும்.
7: நான் சொன்ன உப்பு இல்லாம என் பார்வையில் இருந்து போ, இல்லை எனில் உன்னை வேலை விளக்கு செய்ய சொல்லுவேன்.
8: நான் பேரரசுகளை கட்டுன, அந்த பட்டியல்ல என் பெயர் மேல இருக்க வேண்டும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
9: இது அதிகம் இல்ல சின்ன நண்பா, ஆனாலும் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வோம்.
10: அன்பு கத்தாவே, நான் சுவாசிக்கும் இந்த உயிர் மூச்சுக்கும் என் ஆழமான மனதிற்குள் இருக்கும் அமைதிக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இந்த வானம் முழுவதும் உன்னுடையது.
0: அவள் மாதங்களா நிறுவனத்தின் தரவை திருடி கொண்டிருக்கிறார். அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. இந்த வாரியத்தனை எப்படி விளக்க போகிறாய் என்று பார்க்கலாம் சாரா.
8: நான் அந்த விளையாட்டை யாரை விட சிறப்பாக விளையாடுனேன். அந்த இடத்துல சிறந்து இருக்க எனக்கு உரியது.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: நீங்கள் என் உடலை உடைக்கலாம், ஆனா என் ஆன்மாவை என் கர்த்தாவிடம் இருந்து எடுக்க முடியாது. பயப்படாதீர்கள், ஏனெனில் கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். இருண்ட பள்ளத்தாக்கிலும் கூட.
8: நான் ஓட்டத்தை முடித்து விட்டேன்.
1: இந்த வானம் முழுவதும் உன்னுடையவ.
7: இந்த கத்தலால் நான் பலருடைய வாழ்க்கையையும் அழித்து விட்டேன்.
8: கர்த்தாவே, என்ன போன்ற ஆன்மாவுக்கு ஏது நம்பிக்கை இருக்கிறதா?
6: எல்லாம் திரும்பி வந்து விட்டது. ஒரு காசும் குறையவில்லை. நான் செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன்.
2: இயேசுவே, என்னை நினைவில் கொள். நான் திரும்பி வந்த பாவி.
1: வானம் உன்னுடையது.

0: நான் நினைச்சேன் என் ரகசியங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றமே நினைச்சேன்.
1: இதற்கு முக்கியத்துவம் இருக்காதுன்னு நினைச்சேன்.
2: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
3: நான் அத பல வருடங்களுக்கு முன்பே விட்டு விட்டேன். உனக்கு மன்னிப்பு கிடைச்சு விட்டது, எனக்கு அமைதி உள்ளது.
2: இந்த பரந்த வானம் உன்னுடையது.

நேரம் என்பது ஒருபோதும் பின்னோக்கி ஓடாத ஒரு நதி. கண்ணாடியில வழியும் ஒவ்வொரு மணர்த்துகளும் உன் ஆன்மாவின் ஒரு பகுதி, மெதுவா மறைந்து கொண்டிருக்கிறது. கண்ணாடி காலியாகும் முன் உனக்கு எத்தனை மணர்த்துகள்கள் மீதம் இருக்கின்றன ஒருபோதும் யோசித்து பார்த்தாயா? நாளை வரும் என்ற மாயையில ஏமாறாத. வாழ்க்கையின் சுருங்கிய பாலம் மிகவும் நுட்பமானது. முடிவின் மூடுபணி நீ எதிர்பார்க்காத நேரத்துல வந்துவிடும். கவனமாக பார். உன்னின் பலி மின்னும் கிரீடண்டை அவையெல்லாம் சாம்பலாகி போன போது அவற்றுக்கு என்ன மதிப்பு? உன் பூமியில் உள்ள ராஜ்யத்தின் ஒரு துண்டையாவது கூட கல்லறையின் அமைதிக்குள் கொண்டு செல்ல முடியாது. நீ இருளில் மறைத்து வைத்திருக்கும் அந்த ரகசிய பாவங்கள், அவை உன் ஆன்மாவை நசுக்கும் கூர்மையான கற்கள். உலகம் அவற்றை காணாம போகலாம், ஆனா அவற்றின் பாரம் உன் ஆழ்கடல்ல இழுத்து செல்லும். நீ அவற்றை விட்டு விடாவிட்டால் உன் முன் இரண்டு வாயில்கள் நிற்கின்றன. ஒன்று விசாலமானது, எளிதாக தோன்றும் பாதைக்கு வழிவகுக்கும். மற்றொன்று குறுகியதும் கடினமான பாதை, அது நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்லும். உன்னில் கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, ஆனா எளிதான பாதை பெரும்பாலும் தீயில் முடிவடைகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா? நினைவில் வை, ஒவ்வொரு மறைந்த செயலும் பொன்னான மயில எழுதப்படுகிறது. வாழ்க்கை புத்தகத்துல உலகம் உனக்கு ஒரு கண்ணாடியை காட்டுகிறது, போலியான சிறப்ப ரசிக்க. ஆனா சொர்க்கம் ஆன்மாவின் உள்ளே இருக்கும் வெறுமையான அழகைய பாக்கிறது. வெற்றியின் முகமூடியால் ஆயிரம் துண்டுகளாக உடைந்துள்ள ஒரு இதயத்தின் அழுகுரலை மூடவிடாத. நீ விதைத்ததை தானே அறுவடை செய்வாய். இது பிரிக்க முடியாத பிரபஞ்சத்தின் சட்டம். நீங்க ஒடியும் விதைகளை விதைக்கிறீங்களா, அல்லது ஒரு நாள் உங்களை சிக்க வைக்கும் முட்களை வளர்க்கிறீங்களா? மாயையின் இனிப்பான சுவையால் ஏமாறாத. அது உங்கள் ஆன்மாவின் உயிரை அழிக்க உருவாக்கப்பட்ட விஷம். ஆனால் பாருங்கள், மிக கருமையான இருளில் கூட ஒரு ஒளிக்கதிர் உங்களை விழிக்க வைக்கும்னு காத்துட்டு இருக்கு. கேளுங்க, கேமரா அணைந்த பிறகு நான் யார்? உலகம் இனி பார்க்கவில்லை என்ற இருள நீங்கள் தட்டும் வார்த்தைகள் வெறுப்பின் கூறி அம்புகளா, அல்லது உடைந்தவர்களுக்கு குணமாகும் மருந்தா? உங்கள் வாழ்க்கைய இப்போது மாறிக்கொண்டிருக்கும் மணல்ல கட்டாதீங்க, ஏனெனில் புயல் வந்தா அது எல்லாம் கழுவி போய்விடும். உங்கள் மார்பில் இருக்கும் வெறுமைய பிராண்ட் லேபிள்கள் அல்லது நைட் கிளப்பின் வெறுமையான ஒளிகள் நிரப்ப முடியாது. நீங்கள் ஒரு உடைந்த வழிகாட்டி GPS ஐ பின்பற்றுகிறீர்களா, அல்லது நீங்கள் நித்தியமான உண்மையின் திசை காட்டிய நம்புகிறீர்களா? கண்ணாடி மண்டபத்தில் அதிகாரத்துக்கு எழுப்பும் டோஸ்ட் கல்லாக மாறிய இதயத்தை வெப்பமாக்க முடியாது. ஒரு சிறிய இரக்கம் கூட கடுமையான குளிர்காலத்திலும் நம்பிக்கையின் பூவை மலர செய்யும். திரையில காணும் எண்கள்ல நீங்க இவ்வளவு பிஸியா இருந்தா அந்த அழைப்பை நீங்க தவறவிடக்கூடாது. உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் அதிரும் தீ தங்கத்தை சுத்திகரிக்கிறது. உங்கள் சோதனைகள் கழிவுகளை எரிச்சு இறுதியில வைரம் மட்டும் மீதம் இருக்கட்டும். காலத்தின் நிழல்கள் நம்மை சுற்றி இறுக்கிக் கொண்டு வருகின்றன. இறுதி சூரியாஸ்தமனம் நீங்கள் நினைப்பதை விட மிகவும் அருகில் உள்ளது. நீங்கள் டிஜிட்டல் பிரதிபலிப்பால் கட்டுப்பட்டிருக்கிறீர்களா? ஸ்மார்ட் போன் திரையின் வெறுமையான ஓசகார பிரபலத்திற்காக ஓடும் அந்த பைத்தியக்கார ஓட்டம் எங்கேயும் கொண்டு செல்லாது. உங்கள் பெயர் வாழ்வின் புத்தகத்தில் இல்லையெனில் உண்மை என்பது ஒரு உறுதியான பாறை, மற்ற அனைத்தும் சிதறும் போது நின்று கொள்ள ஒரே இடம் அதுதான். நீங்க எப்படி உணர்ந்தாலும் உங்களை வீடு திரும்ப அழைக்கும் ஒரு மென்மையான குரல் காத்திருக்கிறது. மனிதர்களின் ராஜ்யங்கள் தூளாகி மறைந்து விடும் போது ஆன்மீகமானவை மட்டுமே என்றென்றும் நிலைத்திருக்கும். உங்கள் இதயத்தின் கதவுக்கு வெளியே பிடிப்பா இல்ல, அதை திறக்க சக்தி உங்களிடம்தான் உள்ளது. என்ன கேளுங்க, நான் நேரடியா உங்கள் ஆன்மாவிடம் பேசுகிறேன். இப்போதே தேர்வு உங்கள் கையில் உள்ளது. இந்த நொடியிலேயே, இந்த தருணத்திலேயே, அதிக நேரம் ஆகும் வர காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையின் விளக்குகள் இறுதியாக அணைந்துவிடும் வரை உலகம் விழுத்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு சிறிய ஒளியும் ஒரு நம்பிக்கையின் பெருங்கடலை உருவாக்குகிறது. வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ, இறுக்கமான பாதையை தேர்ந்தெடுக்கமோ, வானத்தை உங்கள் இறுதி இல்லமாக தேர்ந்தெடுத்துறோம். ஏனென்றா அங்கே இனி கண்ணீர் இல்ல, வலி இல்ல, நித்தியமான அன்பு மட்டுமே. இறுதியில உங்களை வீட்டிற்கு வரவேற்கிறது.
ஏன் இயேசு தமது மரணத்திற்கு பிறகு நரகத்திற்கு இறங்க வேண்டியிருந்தது? சிலுவையில இயேசுவை பார்த்தபோது அவருடைய அன்புக்குரியவர்கள் மனம் உடைந்து அவருடைய வேதனை முடிவடைய வேண்டும் என்றும் அவருடைய ஆவி விண்ணுக்கு ஏற வேண்டும் என்றும் ஆவலுடன் விரும்பினார்கள். ஆனா அப்படி நடக்கவில்லை. 3 நாட்கள் அவர் காணவில்லை. அந்த இருண்ட வெள்ளிக்கிழமை அவர் இறந்ததிலிருந்து அவர் உரிய தெழுந்த பிரகாசமான ஞாயிறு வரை அவர் எங்கே இருந்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இயேசு தமது மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் அந்த 3 நாட்களில் என்ன செய்தார் என்பது என்ன? பலருக்கும் பதில் தெரியாது. ஆனா அது வேதாகமத்தில் மறைந்திருக்கிறது. வேதாகமோ நரகத்தின் விசைகள், சிறையில் உள்ள ஆவிகள் மற்றும் மரணத்தின் அதிகாரம் பற்றிய மர்மமான குறிகளை வழங்குகிறது. ஆனா இவையெல்லாம் உண்மையிலே என்ன அர்த்தம்? இயேசுவின் உடல் கல்லறையில இருந்தபோது அவர் எங்கே இருந்தார்? இயேசு தான் இறக்கும் முன் அந்த 3 நாட்கள்ல என்ன நடக்கும் என்று முன்கூட்டிய தீர்க்க தரிசனம் செய்தார். மனிதகுமார 3 நாட்கள் மற்றும் 3 இரவுகள் பூமியின் உள்ளாரத்தில் இருப்பார். பூமியின் உள்ளாரம் என்றால் என்ன என்பது ஒரு மர்மம். ஆனா பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுவதற்கு முன் அவர் முதல்ல பூமியின் கீழ்பகுதிகளுக்கு இறங்கினார் என்று அவர் விளக்குகிறார். இந்த 2 தொடர்புடைய வசனங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்துகின்றன. இயேசு தமது மரணத்திற்கு பிறகு உடனே பிதாவிடம் செல்லவில்லை. இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இறங்கினா, ஆனா அந்த இடம் உண்மையிலே நரகமா? இயேசு ஏன் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டியது ஏற்பட்டுங்க? ஒரு மர்மமான வசனம் அந்த இடத்துல சிறையில் உள்ள ஆவிகள் இருந்ததாக விளக்குகிறது. மாம்சத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்து சிறையில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். சிறையில் உள்ள ஆவிகள் என்ற சொற்றொடர் இயேசுவின் நோக்கத்தை பற்றி ஒரு குறிகாட்ட வழங்குகிறது. ஆனா இயேசு அந்த சிறையில் உள்ள ஆவிகளை விடுவிக்கவே அங்கு சென்றார் என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையல்ல. இதற்கான பதில் இன்னும் ஆச்சரியப்படும் வகையில் உள்ளது. ஆனா அதை உண்மையில் புரிந்து கொள்ள முதல்ல அந்த காலத்தில் யூதர்களின் புரிதலை ஆராய வேண்டும். இந்த இடம் பூமியின் உள்ளாரம் பழங்காலத்தில் ஒரு பெயர் கொண்டிருந்தது. எபிரேய பழைய ஏற்பாட்டுல அதை ஷியோல் என்று அழைத்தனர். புதிய ஏற்பாட்டுல இது கிரேக்கத்தில் எழுதப்பட்டதால் ஹாடிஸ் என்று அழைக்கப்பட்டது. பைபிள் ஷியோல் அல்லது ஹாடிஸ் என்று குறிப்பிடும் போது நாம் இன்று கற்பனை செய்யும் எப்போதும் எரியும் நரகத்தை மட்டும் அர்த்தப்படுத்தவில்லை. அந்த கால யூதர்களின் எண்ணத்துல ஷியோல் என்பது இறந்தவர்களின் பொது வாசஸ்தலமா இருந்துச்சு. நல்லவர்களும் தீயவர்களும் உட்பட பெரும்பாலானோர் இறந்த பிறகு அவர்களின் ஆன்மாக்கள் அங்கு சென்று இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தன. சில யூத மரபுகள்ல இந்த உலகில் வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது என்று நம்பப்பட்டது. ஒன்று நல்லவர்களுக்கு அது ஆறுதலான இடமாகவும் சில சமயம் ஆபிரஹாமின் மடியில் என்று அழைக்கப்பட்டது. மற்றொன்று தீயவர்களுக்கு அது வேதனை மற்றும் துயரத்தின் இடமாக இருந்தது. இது சிறையில் உள்ள ஆவிகள் யார் என்பதை நமக்கு புரிய உதவுகிறது. அவர்கள் சாத்தான் அல்லது விழுந்த தேவதூதர்கள் போன்ற பேய்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு இறந்த மனிதர்களின் ஆன்மாக்கள். அவர்கள் இந்த இறப்பின் உலகத்தில் அடைக்கலமாக இருந்ததால் தாங்களாக வெளியே வர முடியாமல் சிறையில் இருந்தனர். அவர்கள் தீர்வு கிடைக்கும் வரை காத்திருந்தனர். இயேசு ஆன்மாவாக இந்த இறந்தவர்களின் உலகமான ஹேடிஸ்க்கு இறங்கினார். அங்கு காத்திருந்த மனித ஆன்மாக்கள் நிறைந்திருந்தன. பேதுருவின் வசனம் அவர் அங்கு சென்று பிரசங்கித்தார் என்று சொல்கிறது. அவர் இறங்கியதற்கான நோக்கம் தண்டனை அனுபவிப்பதற்காக அல்ல. அது ஒரு பணி, ஆனால் அது எளிதான பணி அல்ல. அது எதிரியின் பிரதேசத்தில் நுழைவு. அங்கு அவரை எதிர்க்கும் சக்தி வாய்ந்த காவலர் இருந்தார். எபிரேயர் புத்தகம் காட்டுவது போல அந்த காவலர் சாத்தான். அவரது மரணத்தின் மூலம் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருப்பவனின் சக்தியை உடைச்சு விடலாம். அதுவே பிசாசு. இந்த வசனத்துல பைபிள் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருக்கிறது என்று சொல்கிறது. இதன் பொருள் சாத்தானின் அதிகாரம் உயிரோடு இருப்பவர்களை சோதிப்பதில் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. அவரது சக்தி மனிதர்களின் விதிய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்தது. அவர் இந்த உலகில் அதிகாரம் பெற்றிருந்தார் மற்றும் ஆன்மாக்களை மரணத்தின் அதிகாரத்தில் சிறையில் வைத்திருந்தார். அங்கு சென்றவர்களில் யாரும் தங்களது சொந்த வலிமையா தப்பிக்க முடியல. ஆகையால் இயேசு நேரடி எதிர்ப்புல தன் மிகப்பெரிய எதிரியின் ஆட்சி கொண்ட ஒரு ராஜ்யத்துக்குள் இறங்கினார். இங்கேதான் இன்னொரு முக்கியமான குறிப்பு தோன்றுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்துல உயிர்த்தெழுந்த இயேசுதானே தன் வெற்றியை உறுதியான வார்த்தைகளில் அறிவிக்கிறார். நான் இருந்தேன், ஆனால் பாருங்கள், நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி என் கையில் உள்ளது. சாவிகள் என்பது சக்தி வாய்ந்த அதிகாரத்தையும் முழுமையான கட்டுப்பாட்டையும் குறிக்கின்றன. ஒருவன் ஒரு இடத்தின் சாவிகளை வைத்திருந்தா அவன் விரும்பும் போதெல்லாம் அதன் கதவுகளை திறக்கவும் மூடவும் முழு அதிகாரம் பெற்றிருப்பான். முன்பு சாத்தா மரணத்தின் பேரரசை வைத்திருந்தா, இப்போது இயேசு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவிகளை வைத்திருக்கிறான்னா அந்த 3 நாட்கள்ல ஒரு நேரடி மோதல் நடந்திருக்க வேண்டும்.
இயேசுவின் இறக்கும் ஒரு போர் நடவடிக்கையாகவும் சாத்தானிடமிருந்து அவனது அதிகாரத்தை பறிக்கும் ஒரு படையெடுப்பாகவும் இருந்தது. ஆனால் சாத்தான் இந்த அதிகாரத்தை ஏன் பெற்றான்? மேலும் இயேசு அதை ஏன் பறிக்க முடிவு செய்தா? இயேசு சாத்தானிடமிருந்து மரணத்தின் கட்டுப்பாட்டை ஏன் பறிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முதல்ல சாத்தான் அதை எப்படி பெற்றான் என்பதை அறிய வேண்டும். இந்த அதிகாரத்தின் தோற்றம் ஆதிகாலம் ஏதேன் தோட்டத்துக்கே செல்லும். ஆதாம் மற்றும் ஏவால் தேவனை கேளாத போது பாவம் உலகில் புகுந்தது. இந்த விஷயத்துல வேதாகமும் மிகவும் தெளிவாக கூறுகிறது, பாவத்தின் நேரடி விளைவு மரணமே. ஒரு மனிதனின் மூலம் பாவம் உலகில் வந்தது, பாவத்தின் மூலம் மரணம் வந்தது, இதன் மூலம் மரணம் எல்லா மனிதர்களுக்கும் வந்தது. பாவத்தை அறிமுகப்படுத்திய முதன்மை சோதனையாளர் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை பெற்றவனாக ஆனான். ஆனா இயேசு வேறுபட்டவரா இருங்க, மனிதர்களை போல அல்லாம அவர் பாவமற்றவர். ஆனா அவருடைய வெற்றி முழுமையடைய மரிக்கிறதே போதுமானதல்ல. மரணத்தின் ஆட்சி ஒரு கோட்டையா இருந்தது. அந்த கோட்டைக்குள் செல்ல ஒரே வழி மரிக்க வேண்டும் என்பதே. இயேசு தாமாகவே இதை உறுதிப்படுத்துகிறார். நான் என் உயிரை விடுகிறேன், அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு யாரும் அதை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்வதில்லை. நான் என் விருப்பத்தின்படி அதை விடுகிறேன். மரணம் பாவிகளை கட்டுப்பிடிக்க முடியும், ஆனா இயேசு போன்ற பாவமற்றவரை அது கட்டுப்படுத்த முடியாது. இயேசு ஒரு வெற்றிகரமான வெற்றியாளராக உள்ளே நுழைகிறார். பவுல் அவருடைய வெற்றியை பற்றி பேசுறார். மரணமே உன் கூர்மைங்க, மரணத்தின் கூர்மை பாவமே. தேவன் நமக்கு வெற்றியை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அளிக்கிறார். இங்கே ஒரு ஆச்சரியமானதும் மிகவும் முக்கியமானதும் ஒரு விபரம் உள்ளது. பைபிள் இயேசுவை உயிர்த்தெழுதலின் முதற்பழம்னு அழைக்கிறது. இதன் பொருள் அவர் மரணத்தை நிரந்தரமாக முதலில் வென்றவர், மேலும் அவரை நம்புகிற அனைவரும் அதையே வெல்வார்கள் என்பதற்கான உறுதியும் அவரே. இயேசுவின் ஹாரிஸ்ல பெற்ற வெற்றி முழுமையானதாக இருந்தது. அவர் நரகத்தில் காத்திருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், மரணத்தின் விசைகளை எடுத்தார் மற்றும் காத்திருந்த நீதிமான்களை விடுவித்தார். இதனுடன் இந்த கதை முடிவுக்கு வந்துவிட்டது போல தெரிகிறது. ஆனா சாத்தான் தீர்மானமான போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் சரணடையவில்லை. நித்திய மரணத்தின் மீது அவருடைய அதிகாரம் முற்றிலும் முடிஞ்சு விட்டுக. ஆனால் உலகில ஏமாற்றவோ வேதனை ஏற்படுத்தவோ அவனுக்கு இருந்த திறன் இன்னும் மாறாம இருந்தது. சாத்தானின் புதிய போர் பூமியின் ஆழங்களில் அல்ல, அதன் மேற்பரப்பில் மனிதர்களின் மனங்களில் நடக்கும். உயிர்த்தெழுதலின் அதே கால அவன் முதல் நடவடிக்கையை எடுத்தான். இயேசுவின் உடல் கல்லறையில இனி இல்ல, அவரது ஆன்மா ஹேடிஸில் இருந்து வெற்றியுடன் திரும்பி வந்தது. சாத்தானி அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. ஆகவே அவனுடைய ஒரே பாதுகாப்பு பொய் சொல்லுவது. மத்தையுனர் செய்தி, மத தலைவர்கள் தங்கள் அவசரத்துல கல்லறையை காவல் காக்கும் படையினருக்கு பணம் கொடுத்ததை விவரிக்கிறது. இயேசுவின் சீடர்கள் இரவில் வந்து உடலை திருடி சென்றதாக பொய்யான கதையை பரப்புமாறு அவர்கள் அவர்களுக்கு உத்தரவிட்டனர். இந்த யுக்தி தெளிவா இருந்தது. மக்கள் உடல் உயிர் தெழுதல நம்பவில்லை என்றா மரணத்தின் மீது கிடைத்த வெற்றிக்கு அவர்களுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. ஹேடிஸ் வென்றது ஒரு ரகசியமாவே இருந்து ஆதாரம் இல்லாத கதையாகவே இருக்கும். ஆனா அந்த பொய் அவனுடைய ஒரே பதிலாக இருக்கவில்லை. அவன் தோல்வியை அவனை கோபத்தாலும் நிரப்பியது. வெளிப்படுத்தல் புத்தகம் சாத்தான ஒரு பெரிய பாம்பாக விவரிக்கிறது. கிறிஸ்துவை அழிக்க முடியாம போனதா இயேசுவின் அனுயாயர்கள் மீது அவன் தனது கோபத்தை முழுமையா செலுத்துகிறான். பின்னர் அந்த பாம்பு மிகவும் கோபம் அடைஞ்சு தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசுவின் சாட்சியை பிடித்திருப்பவர்களுடன் போர் செய்ய புறப்பட்டான். இதுதான் அடுத்த ஆண்டுகளிலும் நூற்றாண்டுகளிலும் நடந்ததை விளக்குகிறது. அதாவது தூதர்களும் ஆரம்ப தேவாலயமும் கடுமையா துன்புறுத்தப்பட்டனர். சாத்தான் இனிமேல் விசுவாசிகளுக்காக மரணத்தை இறுதி சிறையா பயன்படுத்த முடியவில்லை. அதனால் அவர் அதை பயங்கரவாத ஆயுதமாக வாழ்க்கையில பயன்படுத்த முயன்றார். அவர்கள் தங்கள் விசுவாசத்தை கைவிட செய்ய இப்போது நித்திய ஜீவனின் வாக்குறுதியை சுமந்தவர்கள் மீது அவனுடைய பாதுகாப்பு பழிவாங்கும் தாக்குதலா மாறியது. அந்த வாக்குறுதிய அவன் ஒரு காவலரா இழந்து விட்டான். அதனால் இயேசுவின் ஹேடிஸில் பெற்ற வெற்றி பூமியில அமைதியை கொண்டு வரவில்லை, மாறாக அது ஒரு புதிய வகை மோதலின் தொடக்கமாக அமைந்தது. இது விசுவாசம், உண்மை மற்றும் விசுவாசிகளின் நிலைத்தன்மைக்கான ஒரு போர். இந்த மோதல் வேதாகமத்தின்படி தீர்ப்பு நாள் வரை தொடரும். அப்போது சாத்தானே தீர்க்கப்படுவான். அவனது தோல்வி முழுமையாகவும் நித்தியமாகவும் இருக்கும். ஆனா நரகத்தின் மீது பெற்ற வெற்றிக்கு இன்னொரு உடனடி விளைவும் இருந்தது. இயேசு இறந்த அந்த கணத்துல இறந்தவர்கள் எழுந்து எருசலேமின் கல்லறையிலிருந்து வெளியே வந்தாங்க. மத்தேயு இதை உறுதிப்படுத்துற. கல்லறைகள் திறக்கப்பட்டன, இறந்திருந்த பல பரிசுத்த மனிதர்களின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து பரிசுத்த நகரத்துல சென்று பலருக்கு தோன்றினார்கள். இயேசு இறப்பின் உலகத்திற்குள் இறங்கியது தனிப்பட்ட ஒரு விளக்கமாக மட்டும் இல்ல, உண்மையில இது மிகவும் முக்கியமானதா இருந்ததால அது கிறிஸ்துவ மதத்தின் மிக பழமையான மற்றும் மதிப்பிற்குரிய உரைகளில் ஒன்றான திருத்தூதர்களின் நம்பிக்கை உரையில சேர்க்கப்பட்டது.
திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை பைபிளில் உள்ள ஒரு புத்தகம் அல்ல. இது ஒரு சுருக்கம், மிகவும் பழமையான நம்பிக்கையின் அறிவிப்பு. இதன் ஆரம்ப காலத்தை 2ஆம் நூற்றாண்டுல ரோம்ல கண்டறிய முடிகிறது. ஒருவர் தங்களை நம்பிக்கையுடன் காட்டுவதற்காக தண்ணீர் திலகத்தில் ஈடுபடுவதற்கு முன் அவர்கள் பொதுவாக அறிவிக்க வேண்டிய சொற்கள் இவை. இதன் நோக்கம் தெளிவாக இருந்தது. நம்பிக்கையின் அடிப்படைகளை சுருக்கமாகவும் நேரடியாகவும் வரையறுக்க. மேலும் ஆரம்ப காலத்தில் இயேசு உண்மையில் பிறந்தவர், துன்புற்றவர், இறந்தவர் என்பதை மறுக்கும் தவறான போதனைகளில் இருந்து தேவாலயத்தை பாதுகாக்கும் வகையில் இருந்தது. ஆனா இதன் பெயரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. இத திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை என்று அழைப்பதற்கு காரணம் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இதை எழுதியதால் அல்ல. இதன் பெயர் ஒரு மிகவும் பிரபலமான பழமையான புராண கதையிலிருந்து வந்தது. உலகம் முழுவதும் பறந்து செல்லும் முன் 12 திருத்தூதர்களும் இந்த நம்பிக்கை உரையின் ஒவ்வொரு பகுதியையும் ஒன்றொன்று சேர்த்து வழங்கினார்கள் என்று கூறப்பட்டது. இன்று இது வரலாற்று ரீதியாக சரியானது அல்ல என்பதை நாம் அறிந்தாலும் அந்த பெயர் நிலைத்துவிட்டது. இதன் உள்ளடக்கம் திருத்தூதர்கள் வழங்கிய அடிப்படை போதனைகளில் அடிப்படையாக உள்ளது என்பதை இது பிரதிபலிக்கிறது. இன்று கூட கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உரைப்பவர்களாக இருக்கும் இந்த நம்பிக்கை உரை ரட்சிப்பின் கதையை சொல்கிறது. இந்த கதையின் மையத்தில் இயேசு இருந்த பிறகு என்ன செய்தார் என்பதை குறித்து ஒரு தெளிவான கூற்றை நாம் காண்கிறோம். நம்பிக்கை உரையில இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், அவர் பாதாளத்திற்கு இறங்கினார், 3ஆம் நாளில் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் பாதாளத்திற்கு இறங்கினார் என்ற சொற்றொடர் இந்த நம்பிக்கை உரையின் ஆரம்ப கால பதிவுகள்ல இல்ல. 4ஆம் நூற்றாண்டு முதல் இது பிற நம்பிக்கை உரைகளிலும் அதிகமாக தோன்ற தொடங்கியது மற்றும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் இயேசு உண்மையிலே பாதாளத்தின் சாவிகளை வைத்திருக்கிறாரா என்ற கேள்விகள் அதிகரிக்க தொடங்கின. அந்த சந்தேகங்களை நீக்கவே இந்த கூற்று நம்பிக்கை உரையில் சேர்க்கப்பட்டது. ஆனா திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை மட்டுமல்ல, இந்த நம்பிக்கையை கொண்டிருக்கும் பழமையான உரை. மற்ற சில ஆரம்ப கிறிஸ்தவ உரைகள் இதை இன்னும் வலுவாக உறுதிப்படுத்தின. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்று அத்தனாசிய நம்பிக்கை உரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நம்பிக்கை உரை வேறுபட்டல. இது ஒரு தத்துவ கையேடு போலவே கிறிஸ்தவ நம்பிக்கைகளை ஆழமாகவும் துல்லியமாகவும் விளக்கும் உரை. இது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முக்கியமான நபர் புனித அத்தனாசியஸின் பெயரை சுமக்கிறது. அத்தனாசியஸ் அலெக்சாண்ட்ரியாவின் ஆயராகவும் தன் காலத்தில் பரவலாயிருந்த ஆபத்தான கருத்தான ஆரியனிசத்திற்கு எதிராக கிறிஸ்தவ நம்பிக்கையை மிக வலுவாக காத்தவராகவும் இருந்தார். இந்த கற்றல் இயேசு தந்தை தேவனுக்கு சமமாக உண்மையில் தேவன் அல்ல, ஆனால் ஒரு பழைக்கப்பட்ட உயிர் என்று கூறியது. அத்தனாசியஸ் தான் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் முழுமையான தெய்வீகத்துவத்தை பாடுகாக்க போராடினார். அதனாலதான் அவருடைய பெயரை சுமக்கும் இந்த நம்பிக்கை உரை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை உரை இந்த தவறான போதனைகளுக்கு எதிராக சக்தி வாய்ந்ததும் விரிவானதுமான பாதுகாப்பாக உருவாக்கப்பட்டது. திருத்துவத்திலும் கிறிஸ்துவின் இரட்டை இயல்பிலும் தெய்வீகமும் மனிதமும் உள்ள நம்பிக்கைய முழுமையாக தெளிவாக வரையறுக்கிறது. இந்த நம்பிக்கை உரையில இயேசு நம்முடைய ரட்சிப்புக்காக பாடுபட்டார், பாதாளத்தில் இறங்கினார், 3ஆம் நாளில் இறந்தவர்களிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று தெளிவாக கூறப்படுகிறது. ஆனா இயேசு பாதாளத்தில் இறங்கியதை விவரிக்கும் மற்றொரு பழமையான கிறிஸ்தவ கதையும் உள்ளது. அது நிக்கோதேமு நற்செய்தி என்று அழைக்கப்படும் மிகவும் பிரபலமான ஒரு பழமையான நூல். இது அப்போக்ரிஃபா என கருதப்படுகிறது. ஆனால் நடுத்தர யுகம் முழுவதும் மிகுந்த தாக்கமும் மரியாதையும் பெற்றது. இந்த நற்செய்தியின் 2ஆம் பகுதி இயேசு ஹாரிஸில் இறங்கினார் என்று மட்டும் சொல்லவில்லை, அது எப்படி நடந்தது என்பதை காவியமான விவரங்களுடன் விவரிக்கிறது. இந்த கதை இறந்தவர்களின் உலகில் உள்ள இருளில் ஒரு பெரிய ஒளி வெடித்தது, சாத்தானும் ஹாரிஸும் முழுவதும் பதற்றத்தில் ஆழ்த்தப்பட்டது என்று விவரிக்கிறது. இயேசு இடிமுழக்கம் போன்ற குரல்ல வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அவை கீழ்ப்படையவில்லை என்றால் அவை அவற்றை நொறுக்கி உடைக்கிறார் என்று இது சொல்கிறது. இந்த விவரிப்பு இயேசு சாத்தானை கட்டி போட்டு பிறகு முதல் மனிதனான ஆதாமிடம் தன் கையை நீட்டுகிறார் என்று கூறுகிறது. அவர் ஆதாமை எழுப்பி இருளில் இருந்து வெளியே அழைத்து செல்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய பேரணியாக பழைய ஏற்பாட்டில் அபிரகாமின் மடியில் அவரை எதிர்பார்த்திருந்த அனைத்து பிதாமக்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் நீதிமான்களும் வெளிப்படுகிறார்கள். அபிரகாமின் மடி என்பது ஹாரிஸ்ல உள்ள ஒரு சிறப்பு பகுதி. இந்த கருத்து இயேசு சொன்ன ஒரு ஓமையிலிருந்து வருகிறது. அதாவது பணக்காரரும் பிச்சைக்கார லாசரும் பற்றிய ஓமை. அந்த கதையில நீதிமானான லாசரு இறந்ததும் தேவதூதர்கள் அவரை அபிராகமின் மடிக்கு அந்த பெரிய பிதாமகனின் அருகில் மரியாதையும் ஓய்வும் உள்ள இடத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனா அந்த பணக்கார வேதனையுள்ள இடத்துல இருக்கா. இந்த ஓமையில குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அந்த 2 இடங்களையும் பிரித்திருந்தது. ஒருவரும் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு செல்ல முடியாது. நீதிமான்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருந்தாங்க. ஆனா அவர்கள் இன்னும் இறந்தவர்களின் உலகத்துலதான் இருந்தாங்க. அவர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காத்திருக்கும் இடத்தில் அந்நியர்கள் யாரும் இல்ல.
இஸ்ரவேல் வரலாற்றில் உள்ள அனைத்து பெரியவர்களும் அங்கே இருந்தார்கள். ஆதாம், நோயி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ராஜா தாவீது, தீர்க்கதரிசி எசையா, யோவான் நன்செய்யப்பட்டவர் மற்றும் தேவனின் வாக்குறுதிகளில் நம்பிக்கையுடன் இருந்த அனைத்து பரிசுத்தரும் தீர்க்கதரிசிகளும் அவர்கள் விசுவாசத்துல வாழ்ந்து இருந்தாங்க. ஆனா பரலோகத்திற்கான இறுதி கதவு இன்னும் திறக்கப்படவில்லை. அவர்கள் சிலர் நூற்றாண்டுகளாக கூட காத்திருந்தார்கள் மெசியாவின் வருகைக்காக, இறுதியில் அவர்களை வெளியே அழைத்து செல்லும் வாக்குறுதியான விடுவிப்பவருக்காக. ஆனா சிலுவையில ஒரு விஷயம் நடந்தது, அது இதுவரை நாம் சொன்ன அனைத்தையும் முரணாக தோன்றுகிறது. இயேசு ஹேடிஸுக்கு இறங்கினார் என்பதை மறுக்க வல்லுநர்கள் பயன்படுத்தும் வாதங்கள்ல இதுவும் ஒன்று. இயேசுவின் பக்கத்துல சிலுவையில் அறையப்பட்ட திருடன்கள்ல ஒருவர் இறப்பதற்கு முன்பு மனம் திரும்பினார். அவருக்கு இயேசு ஒரு அதிசயமான வாக்குறுதியா அளித்தார். உண்மையாக உனக்கு சொல்கிறேன், இன்று நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இயேசுவின் ஆவி ஹேடிஸ்க்கு இறங்கினா அந்த செந்தடி நாள்ல திருடருடன் சொர்க்கத்துல எப்படி இருக்க முடிஞ்சது? அந்த காலத்து யூதர்களின் சிந்தனையில சொர்க்கம் என்ற சொல் அபிரகாமின் மடியில் இருப்பதை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்பதே முக்கியமானது. அதாவது ஹேடிஸில் நீதிமான்கள் அமைதியாக காத்திருந்த பகுதியை சொல்வது. அது வேதனையின் பகுதியுடன் ஒப்பிடும் போது சொர்க்கமா இருந்தது. மரணத்தின் ஆட்சியில அமைதியான ஓய்விடம் போல இருந்தது. இயேசு அந்த திருடரிடம், நீதிமான்கள் இறந்த பின் அமைதியாக இருக்கும் இடத்தில் அவர்கள் இருவரும் அந்த சேர்ந்த நாளில் சந்திப்பார்கள் என்று வாக்குறுதி அளித்தார். காரணம், இயேசு ஹேடிஸை வெல்ல இறங்க போகிறார் என்பது. இந்த வசனத்தின் மொழிபெயர்ப்பு சுற்றி ஒரு சுவாரஸ்யமான விவரமும் உள்ளது. பைபிளின் பழமையான கிரேக்க கைப்பிரதிகள்ல கமா அல்லது பிற நிறுத்துக்குறிகள் இல்ல. இவை நூற்றாண்டுகளுக்கு பிறகு மொழிபெயர்ப்பாளர்களால் சேர்க்கப்பட்டவை. சிலர் இந்த வாசகத்தை வேறு விதமாக வாசிக்கலாம் என்று கூறுகிறார்கள். உண்மையாக நான் இன்று உனக்கு சொல்கிறேன், நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இந்த விளக்கத்துல இன்று என்பது இயேசு வாக்குறுதி அளிக்கும் நாள், அது நிறைவேறும் நாள் அவசியம் இல்ல. இது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கம் அல்ல என்றாலும் ஒரு சிறிய விவரம் எவ்வாறு புதிய புரிதல்களுக்கு வழிவகுக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. இயேசு ஹேடிஸில் பெற்ற வெற்றி மற்றும் அவரது உயிர்த்தெழுதல் ஒரு திருப்புமுனையை குறித்தது. பிறக்கும் விசைகள் அவரிடம் இருந்ததால் இயேசு இறந்தவர்களின் உலகின் ஆண்டவராக ஆனார். விசைகள் இருந்தா நீங்கள் விரும்பிய போது சிறை கதவுகளை திறக்கவும் மூடவும் முடியும். இயேசு நீதிமான்களை விடுவிக்க இதையே செய்தார். ஆனா இதனால் சிறை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. இறப்பு மற்றும் ஹேடிஸ் என்ற கருத்துகளின் அமைப்பு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் தொடர்ந்தே இருந்தது. பைபிளின் படி அவற்றின் இறுதி அழிவு காலத்தின் முடிவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தல் நூல் இதை மிகவும் தெளிவாக விவரிக்கிறது. அது அனைத்து மனிதர்களுக்கும் இறுதி தீர்ப்ப பெரிய வெள்ளை ஆசன தீர்ப்பு என்று அழைக்கப்படுவதை பற்றி பேசுகிறது. இந்த ஆசனத்தின் முன் எல்லா காலங்களில் இருந்தும் பெரியவர்களும் சிறியவர்களும் உட்பட அனைத்து இறந்தவர்களும் தீர்ப்பு பெற அழைக்கப்படுகிறார்கள். இங்க இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தங்களது கடைசி மற்றும் தீர்மானமான பங்கினை வகிக்கின்றன. உரையில கடலும் அதில் இருந்த இறந்தவர்களையும், இறக்கும் மற்றும் ஹேடிஸும் தங்களிடம் இருந்த இறந்தவர்களையும் விட்டுவிட்டன. ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த செயல்களின்படி தீர்ப்பு பெற்றார்கள்னு கூறப்படுது. இந்த தருணத்துல இறக்கும் மற்றும் ஹேடிஸ் இனி சிறைச்சாலையாளர் அல்ல. அவர்கள் தங்களிடம் இருந்த எல்லா கைதிகளையும் கடம்புலின் இறுதி தீர்ப்பை எதிர்கொள்ள கட்டாயமா முழுமையா விடுவிக்கிறாங்க. அவர்களின் நோக்கம் முடிவடைந்துவிட்டு அவர்கள் தங்களது கடைசி கைதிகளை ஒப்படைத்தவுடன் இறக்கும் மற்றும் ஹேடிஸின் விதி முடிவாக முடிவடைகிறது. அவர்களுக்கு இனி வாழ்வதற்கான காரணமே இல்ல. அவர்கள் வெற்றி கொள்ளப்பட வேண்டிய கடைசி எதிரிகள். வெளிப்படுத்தல் இது ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் முடிவான படமா விவரிக்கிறது. பின்னர் இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தீக்குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணம். இதுவே கதையின் முடிவல். இறப்பு தானே அழிக்கப்படுகிறது. இது பைபிள் இரண்டாவது மரணம் என்று அழைக்கும் அழிவும் கடைசி முறையாக கடவுளிடம் இருந்து பிரிவும் ஆகிய நிலைக்கு எரியப்படுகிறது. புதிய படைப்புல மரணம் என்ற கருத்தே முற்றிலும் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் வெற்றி பல கட்டங்களை கொண்ட திட்டமாக இருந்தது. அதன் நஞ்சான பாவம் சிலுவையில் அகற்றப்பட்டது. அதன் விசைகளான அதிகாரம், அவர் இறங்கியதும் உயிர்த்தெழுந்ததும் எடுத்துமொள்ளப்பட்டது. மேலும் இறுதி தீர்ப்பில் அதன் இருப்பே முற்றிலும் அழிக்கப்படும். அதனால கடவுள் வாக்குறுதி அளித்துள்ள புதிய வானமும் புதிய பூமியிலும் மரணம் இனி இருக்காது. இயேசு பாதாளத்தில் பெற்ற வெற்றி மற்றும் நீதிமான்களை விடுவித்தது அவர் நரகத்தில் செய்த பணியை முழுமையாக்கியது போல தெரிகிறது. ஆனா மனித ஆன்மாக்கள் மட்டும்தான் பாதாளத்தில் சிறைப்பட்டிருந்தாங்களா? பைபிள் மனிதர்களை விட மிகவும் பழமையானதும் சக்தி வாய்ந்ததுமான மற்ற கைதிகள் இருந்ததாக சுட்டிக்காட்டுகிறது. யூதா மற்றும் இரண்டு பேதுரு போன்ற பிற புதிய ஏற்பாட்டு கடிதங்கள் இதை பற்றி நேரடியாக பேசுகின்றன. அவர்கள் தங்கள் அதிகார நிலையை காக்காம தக்க இடத்தை விட்டு விலகிய தேவதூதர்களை பற்றி குறிப்பிடுகின்றனர். உரை கூறுகிறது,
கடவுள் அவர்களை இருளில் நித்திய சங்கிலிகளால் கட்டி மகா நியாய தினத்தில் தீர்ப்பு பெற வைத்திருக்கிறார். பேதுருவின் இரண்டாவது கடிதம் கடவுள் அவர்களை நரகத்திற்கு அனுப்பி இருளின் சங்கிலிகளில் கட்டி தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார் என்று கூட சொல்கிறது. இவர்கள் மனித ஆவிகள் அல்ல, இவர்கள் மிகவும் பழமையான வானக துரோகத்திலிருந்து வந்த தேவதூதர்கள். அவர்கள் ஆபிரகாமின் மடியில் உள்ள காத்திருப்பு அறையில் இல்ல, அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இறுதி தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இயேசு ஹேடிஸ்ல நுழைந்த போது அவர் ஆபிரகாமின் மடிக்கு மட்டும் ஒளிய கொண்டு வந்ததில்லை. அவரது வெற்றிகரமான இருப்பு இருளின் இந்த சிறைகளிலும் அவரது அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கும். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க அல்ல, ஏனெனில் அவர்களது தீர்ப்பு அவர்களது துரோகத்திலிருந்தே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்களுக்காக ஒரு பயங்கரமான செய்தியை அறிவிக்க, அதாவது அவர்களது தலைவன் சாத்தான் இப்போதுதான் தோற்கடிக்கப்பட்டு விட்டான் என்று. இந்த நிகழ்வை பத்தி பழைய புத்தகங்கள்ல சில தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. முத கிறிஸ்தவர்கள் இந்த நிகழ்வை பழமையான தீர்க்க தரிசனங்களின் நேரடி நிறைவேற்றமாகவே பார்த்தனர். அதில் மிக முக்கியமானது பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 16 காணப்படுகிறது. அங்க தீர்க்கதரிசியாக பேசும் ராஜா தாவீது தேவனிடம், நீ என் ஆவியை மரண உலகில் விட்டுவிட மாட்டாய், உன் விசுவாசியானவன் அழுகையை காணவிட மாட்டாய் என்று சொல்கிறார். 100 கழித்து இயேசு விண்ணேற்றம் பெற்ற பிறகு பெந்தகோஸ்தே நாளில் திருச்சபை வரலாற்றில் முதல் பொது சொற்பொழிவில் திருப்பெயர் பேதுரு இந்த வசனத்தையே பயன்படுத்தினார். அவரது தர்க்கம் மிகவும் வலுவானதா இருந்தது. சங்கீதத்தை எழுதிய ராஜா தாவீது உண்மையிலே இறந்து விட்டார் என்பதை பேதுரு கூட்டத்தாருக்கு நினைவூட்டினார். அதனால தாவீது தன்னை பற்றியே பேச முடியாது. ஒரு தீர்க்க தரிசியாக அவர் எதிர்கால மெசியாவை பற்றியே பேசினார். கிறிஸ்துவின் ஆன்மா ஹேடிஸ்ல கைவிடப்பட மாட்டாது என்றும், அவர் மீண்டும் உயிர்த்தெழுவதால் அவரது உடல் அழியாது என்றும் அவர் தீர்க்க தரிசனம் செய்தார். நாசரேத்து இயேசுவே அந்த மெசியா என்று பேதுரு முடிவுக்கு வந்தார். இந்த தீர்க்க தரிசி நிறைவேறியது என்பதற்கான சான்றாக அவரது உயிர்த்தெழுதல் இருந்தது. மற்ற சில உரைகள் அங்கு நடந்தத நேரடி மோதலும் ஒரு அதிரடியான வெற்றியும் விவரிக்கின்றன. திருப்பெயர் பவுல் கொலோசியர் மக்களுக்கு எழுதிய கடிதத்துல மிகவும் வலுவான இராணுவ சொற்களை பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் வெற்றியை அவர் இப்படி சொல்கிறார், அதிகாரங்களையும் ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கி அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தி சிலுவையின் மூலம் அவர்களை வென்றார். அதிகாரங்களோ அதிகாரங்களோ என்பது பிசாசு சக்திகளின் படை சாத்தானின் இராணுவம் என்பதாகும். பவுல் சொல்வது கிறிஸ்து அவர்களை ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கியார், அதாவது எதிரி சிப்பாயின் ஆயுதங்களையும் கவசத்தையும் பறித்து விடுவது போல அவர்களை ஆயுதம் இழக்க செய்தார். அது மட்டுமல்ல, அவர் அவர்களை ஆயுதம் இழக்க செய்ததோடு நிற்கவில்லை, அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தினார். இது ஒரு ரோம படைத்தலைவரின் வெற்றி பேரணியை நினைவூட்டுகிறது. அதில் வெற்றி பெற்ற தளபதி ரோமாவின் தெருக்கள்ல ஊர்வலமாக சென்று தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட எதிரிகளை மக்கள் அனைவருக்கும் காட்டுவார். பவுல் சொல்வது கிறிஸ்து அதையே செய்தார் என்பதாகும். அவர் தீய ஆவிகளின் சக்திகளை எல்லோருக்கும் முன்பாக அவமானப்படுத்தி அவர்கள் வென்றெடுக்கப்பட்டவர்கள் என்பதை படைப்பில் அனைவருக்கும் காட்டினார். மற்றும் எதிரியை வென்று விசைகளை எடுத்த பிறகு வெற்றி பெற்ற ராஜா கைதிகளை விடுவிக்கிறார். இந்த தருணத்தை பற்றி பவுல் எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலும் விவரிக்கிறார். மற்றொரு சங்கீதத்தை மேற்கோள் காட்டி இயேசுவை பற்றி அவர் உயரத்தில் ஏறிய போது சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தினார் என்று சொல்கிறார். பழமையான நூல்கள்ல விவரிக்கப்படும் இயேசுவின் இறங்கும் கதையை கவனிச்சா அது தெளிவா தெரிகிறது. ஆனா பல நூற்றாண்டுகளாக இந்த நிகழ்வின் சரியான அர்த்தத்தை கிறிஸ்தவர்கள் ஆழமா சிந்தித்து வந்துள்ளனர். அனைவரும் இதை ஒரே மாதிரியாகவே விளக்கவில்லை. முக்கியமான வேறுபாடுகள் பழைய தேவாலயங்கள், உதாரணமா கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் மற்றும் புரட்சி மூலம் உருவான பல தேவாலயங்கள் ஆகியவற்றின் பார்வையில காணப்படுகின்றன. கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் தேவாலயங்களுக்கு அந்த இரக்கம் ஒரு நேரடி மற்றும் வெற்றிகரமான நிகழ்வாக இருந்தது. கிறிஸ்து தமது ஆன்மாவிலும் தெய்வீகத்துடன் ஒன்றிணைந்தும் நரகத்திற்கோ அல்லது ஹேடிஸிற்கோ இறங்கினார். ஆனால் துன்பப்படுவதற்காக அல்ல, அவரது துன்பம் ஏற்கனவே சிலுவையில் ஊன்றிவிட்டது. அவர் ஒரு வெற்றியாளராக இருளில் ஒளியாக இறங்கினார். ஆனா பல புரட்சி சார்ந்த தேவாலய அறிஞர்கள் இதை வேறுபட்ட மூலையில பார்த்தனர். அவர்களுக்கு அந்த நம்பிக்கை உரையில் உள்ள நரகத்திற்குள் இறங்கினார் என்ற சொற்றொடர் மரணத்திற்கு பிறகு ஒரு இடத்திற்கு சென்றதை அவசியமாக விவரிப்பதில்லை. அவர்கள் இதை ஒரு சக்தி வாய்ந்த உவமையாக இயேசு சிலுவையில் அனுபவித்த மிகப்பெரிய ஆன்மீக வேதனையை விவரிக்கும் ஒரு வழியாக பார்க்கிறார்கள். இந்த கோணத்துல இயேசுவுக்கான உண்மையான நரகம் என்பது மனித குலத்தின் பாவத்தின் முழு பாரத்தையும் அனுபவிப்பதும் கடவுள் தந்தையால் விட்டுவிடப்படுவதும் தான். இது எந்த உடல் வேதனையை விட அதிகமான ஆன்மாவின் வேதனை. அதனால இந்த பார்வையில வெற்றி முழுமையாக சிலுவையில நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆழமான நம்பிக்கை புத்தகங்களையும் விவாதங்களிலும் மட்டும் நிலைத்திருக்கவில்லை,
இது கிறிஸ்தவ ஆண்டின் மிக முக்கியமான கொண்டாட்டமான ஈஸ்டர் விழாவின் இதயமாக மாறியது. அதாவது உயிர்த்தெழுதலை கொண்டாடும் இரவு. சிலுவை ஏறுதல் அல்லது நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் உயிர்த்தெழுதல் அதாவது ஈஸ்டர் ஞாயிறு ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட நாளை புனித சனிக்கிழமை என்று அழைக்கப்படுகிறது. இது திருச்சபை வழிபாட்டு முறையில ஆழமான அமைதி, நிசப்தம் மற்றும் காத்திருப்பின் நாள். இந்நாளில் கிறிஸ்துவின் உடல் கல்லறையில் ஓய்வெடுத்திருப்பதை திருச்சபை தியானிக்கிறது. அதே சமயம் மரணத்தின் உலகில் அவர் மேற்கொள்ளும் மர்மமான செயலில் கவனம் செலுத்துகிறது. இது அரசன் எதிரியின் கோட்டையிலிருந்து விடுதலைக்கான தனது பணியை நிறைவேற்றும் நாள். இந்த தியானம் குறிப்பாக கிழக்கு கிறிஸ்தவ திருச்சபை மரபில் மிக தெளிவாகவும் கவிதை பூர்வமாகவும் வெளிப்படுகிறது. நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் புனித சனிக்கிழமை வழிபாடுகள்ல மிகவும் பழமையான பாடல்கள் பாடப்படுகின்றன. இந்த பாடல்கள் அந்த காட்சியை நாடகமயமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் விவரிக்கின்றன. பல நேரங்களில் அவை உரையாடல் வடிவில் வழங்கப்படுகின்றன. அந்த பாடல்களில் மரணத்தின் காவலராக உருவகப்படுத்தப்பட்ட ஹேடிஸ் தன் இரண்ட உலகில் ஒருபோதும் புகாத ஒளி புகுந்ததை பார்த்து பயத்தில கத்துகிறான். தாம் விழுங்கிவிட்டதாக நினைத்தவரே உண்மையில் உயரின் படைப்பாளி, தனது இராஜ்யத்தை அழிக்க வந்திருக்கிறார் என்பதால் ஹேடிஸ் வருந்துகிறான். இது நரகத்தை வென்ற கதை விசுவாசிகள் கவிதை பூர்வமா பாடும் பாடல். ஆகவே தியாலஜிக்கல் விளக்கங்கள் வேறுபட்டாலும் மையமான நம்பிக்கை நிலைத்திருக்கிறது. பண்டைய நம்பிக்கை உரைகளில் இருந்தும் இன்றும் பாடப்படும் கீர்த்தனைகளில் இருந்தும் கிறிஸ்தவ விசுவாசம் இயேசுவின் மரணம் ஒரு சோர்வான முடிவாக இல்லை என்று உறுதிப்படுத்துகிறது. இது வெற்றிகரமான ஒரு பணி ஆழங்களில் தொடங்கியது. அதன் வெற்றியை நாம் ஒவ்வொரு ஆண்டும் உயிர்த்தெழுதலின் ஒளியில கொண்டாடுகிறோம். முழு கதையும் தேவதூதர்கள், விசைகள், இராஜ்யங்கள் இவை எல்லாம் கடந்த காலத்தின் சிக்கலான தியாலஜி மட்டும் அல்ல. இவை நம் இன்றைய வாழ்வுக்கு நேரடி மற்றும் ஆழமான தாக்கங்களை கொண்டுள்ளன. இது உயிர்த்தெழுதல் குறித்து நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. ஈஸ்டர் கால காலி கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது இயேசுவின் வெற்றியின் தொடக்கம் அல்ல. இது பொதுவாக வெளிப்பட்ட நிகழ்வு, ஆன்மீக உலகின் ஆழங்களில் ஏற்கனவே வென்ற போரின் தெளிவான விளைவு. நாம் கடவுளை காணாத போது அவர் செயல்படுவது போல இயேசுவா அதே செய்தார். இந்த வெற்றி நம் மரணத்துடன் உள்ள உறவை முற்றிலும் மாற்றுகிறது. இந்த பணி காரணமாக விசுவாசிகள் இனி மரணத்தை இருண்ட முடிவாகவோ அல்லது அறியாத ஒன்றில் குதிப்பதாகவோ பயப்பட வேண்டியதில்லை. இயேசு விசைகளை பிடித்திருக்கிறார் என்றால் மரணத்தின் கதவை இனி எதிரி கட்டுப்படுத்தவில்லை என்பதை குறிக்கிறது. இது நம்முடைய இரட்சகரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆகவே மரணம் இனி கடக்க முடியாத சுவரா இல்ல. இது ஒரு நுழைவாயிலாக இந்த வாழ்க்கையிலிருந்து அடுத்த வாழ்க்கைக்கு செல்லும் எளிய வழியாக கிறிஸ்துவின் உடனடி முன்னிலையில் நம்மை அழைத்து செல்லும் பாதையா மாறிவிட்டது. இந்த வெற்றியும் விடுதலையும் கொண்ட செயலே நாம் கடவுளை நேரடியாக அணுக முடியும் காரணமாகும். அடுகளத்தின் கதவுகள் உடைக்கப்பட்டன. நம்மை பிரித்திருந்த தடைகள் அகற்றப்பட்டன. இந்த மூன்று நாட்களை பற்றி புரிந்து கொண்ட பிறகு பலர் தங்கள் வாழ்க்கை பார்வை எப்படி மாற்றப்பட்டது என்று பகிர்ந்துள்ளனர். அவர்கள் இறப்பையும் இறுதி கிரியைகளையும் ஒரு துயரான இறுதி விடை என்று பார்க்குவதை நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் அதை ஒரு பின்ன சந்திப்போ என்ற பார்வையில பார்க்க ஆரம்பிச்சாங்க. பரலோகம் அதாவது கடவுளின் முன்னிலை இருக்கும் இடம் இப்போது விசுவாசத்தில் இருந்த நீதிமான்கள் அனைவராலும் நிரம்பி திறந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது திறந்திருக்கிறது ஏனெனில் கிறிஸ்து முதலில் இறங்கி அந்த வழியை தயார் செய்தார். இறுதியில நரகத்துக்குள் இறங்கிய கதை கடவுளின் அற்புதமான அன்பின் ஆழத்தை நமக்கு காட்டுகிறது. அது நமக்காக சிலுவையில உயிர் துறக்க மட்டுமல்லாம இருளின் ஆழமான இடங்களுக்கே இறங்கும் அன்பை வெளிப்படுத்துகிறது. இந்த பகுதிகள் உங்கள் கவனத்தை ஈர்த்திருந்தா தயாராகுங்கள். நீங்க இப்போ பார்த்தது சாத்தானும் மரணமும் பற்றிய கதையின் ஆரம்பமே. சாத்தான் மரணத்தின் மீது தனது பிடியை இழந்து விட்டாலும் இன்னும் பூமியில் சுற்றி கொண்டிருக்கிறான். கிறிஸ்து திரும்பி வருவர அவன் அப்படியே தொடர்வான். கடவுள் அவனை இவ்வளவு காலம் ஏன் இருக்க அனுமதிக்கிற? அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை தெரிந்து கொள்வீங்க. உங்கள் திரையில் இருக்கும் தம்ப்நெயில தட்டுங்க. அந்த மறைக்கப்பட்ட செய்தியும் மற்ற அற்புத ரகசியங்களும் வெளிப்படும்.

ஜெபம் செய்வோம். ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான இந்த வருடத்தின் கடைசி வார கர்த்தருடைய பரிசுத்த நாளுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். 52 வாரங்கள் தேவன் நம்மை பாதுகாத்து இந்த 52வது வாரத்தின் முடிவில் கர்த்தருடைய பாதத்திற்கு வரும்படியாக தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். தேவன் நல்லவர். சிந்தித்து பாருங்க, இந்த வருடத்தை நம்மோடு கூட தோபிக்கினவர்கள் எவ்வளோ பேர் இந்த வருடத்தின் இறுதி வாரத்தில் இல்லை. ஆனால் தேவன் நம்மை அழைத்து வந்து இந்த கடைசி வாரத்திலும் நாம் அவரை தொழுது கொள்ளும்படியாக நமக்கு பாக்கியம் தந்திருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கின்றோம். பரலோகத்தில் வாசமா இருக்கிறதான அன்பின் தேவனே கர்த்தாவே, நீர் தந்திருக்கிறதான அந்த அருமையான நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆமாப்பா, அந்த 52வது வாரம் வரை கண்மணி போல காத்து நடத்தி வந்தீங்க. அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையாக தயவாய் நடத்தி எங்களை பாதுகாத்து சுமந்து தப்பு வைத்து ஏந்தி எங்களை காத்து வந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இது எங்களால் உண்டானது அல்ல ஆண்டவரே, எல்லாம் உடைய கிருபப்பா, கிருபப்பா, கிருபப்பா, கிருபப்பா. எல்லாம் தாங்கி ஏந்தி வந்த நம்முடைய கிருபை நினைத்து நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ எங்களோடு கூட இந்த வருடத்தை துவைக்கணும் எவ்வளோ பேர் இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் இல்லை ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் தவணை நாட்களாக கிருபை நாட்களாக கூட்டி கொடுத்து கொண்டு வருகிறீரே, உமக்கு நன்றி. இந்த கடைசி வாரத்தில் உன்னை பார்த்து நின்று போய் துதிக்க நீ தந்த நல்ல இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த கூட்டலுக்கு விரதமாக எலும்புற எல்லா அந்தகார ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. இதோ சர்ப்பங்களை தேல்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீரேப்பா. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புற எல்லா பொல்லாத ஆவிகளையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். இறங்குவீராக. சமாதான தேவன் சீக்கிரமே சாத்தானே உங்கள் கால்களுக்கு நசுக்கப்படுவார் சொன்ன வாக்கின்படியே இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எழும்புற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். பாடுப்போம். பாடுகள், ஜெபிக்கிற ஜெபங்கள், தியான வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகி தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். உங்கள் பரிசுத்த நாம் மாத்திரமே உயர்த்தப்படுவதாக ஆண்டவரே. அப்பா, அந்த இடத்தை சுற்றியும் ரத்தத்தினாலும் நாமத்தினால் அக்னியால் வேலையடைப்பீராக. உங்கள் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். மின்கருவியில் இசைக்கருவியில் ஆசீர்வதிங்க. கர்த்தர் நாம் உயர்த்தப்படட்டும். துதிகணமாக மேலான ஏற்றுக்கொள்ளும். கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜனங்களை ஆசீர்வதிங்க. தங்குத்தடையிலான வார்த்தைகள் எல்லா மக்களையும் சென்றடைய இரக்கம் பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மை ஜெபிக்கின்றோம் பிதாவே. கண்கொள்ளலாம். சேர்ந்து பண்ணாமா உன்னதமானவர்

ஆண்டவராகிய தேவன் நம்மை தூக்கி சுமந்து வந்த அனைத்து காலையும் நினைத்து பாருங்க. இந்த வருடத்தை துவக்கி நீ எவ்வளோ பேர் நம் நடுவில் இல்லை, ஆனால் நமக்கெல்லாம் கிருபையாக கிருபையாக கிருபையாக ஒவ்வொரு நாட்களையும் நமக்கு என்ன செய்கிறார், அவர் கூட்டி தந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை சொல்லுவோமா? ஹலேலூயா சொல்லலாமா? ஹலேலூயா ஹலேலூயா. தேவன் நம்மை நினைப்பதற்கு நம்ம எம்மாத்திரம் சிந்திச்சு பாருங்க. ஆனால் நம்ம மேல் அவர் நினைவாக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், 40 சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது சொல்கிறார், 40 சங்கீதம் 17 வசனத்தில் வாசிக்கிறோம், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். நம்ம நினைவாக இருந்து இந்த வருஷம் முழுதும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த வருஷம் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுதும் காத்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஆண்டில் 52 வாரங்களை நம்மை பாதுகாத்து 52வது வாரத்திலே வந்து நம் கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல சாக்கியங்களுக்காக அவருக்கு நன்றி சொல்லலாமா? இணைந்து பாடுவோமா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. இந்த பாடலாம் தெரிஞ்ச பாடம் சேர்ந்து பாடலாமா? எவ்வளோ தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். நினைவு கொண்டவர்களாக நம்ம எல்லாம் இணைந்து பாட போகிறோம். ஒவ்வொரு நாட்களையும் தேவன் நம்மை பாதுகாத்தார், பராமரித்தார், தூக்கி சுமந்தார். அதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை இணைந்து பாடுவோம்.

சங்கீதக்காரன் சொல்கிறேன், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முள் உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பார்த்தீங்களா, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த எந்த காரியத்தையும் நாம் மறக்காதபடிக்கு அவரை ஸ்தோத்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி வாரத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருஷத்துல எவ்வளோ தேவன் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நம் நோய்கள் எல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை எத்தனையோ முறை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி இந்த வருஷத்துல எவ்வளோ நன்மையில் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா. அதான் நினைவு கொண்டவர்களாக இன்னொரு பாடலை பாடி கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். எல்லாம் சேர்ந்து நம்ம ஆண்டவராகிய தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? அவர் செய்த நன்மை நீங்க உங்க மனதில் கொண்டு வந்து நன்றி சொல்லணும். உங்களுக்கு என்ன நன்மை செஞ்சது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. அதை நினைவுக்கு வந்தவர்களாக கையில தட்டி எல்லாரும் மகிழ்ச்சியோடு இந்த பாடலை பாடலாமா?

அப்படியே கர்த்தர் நன்றி சொல்லலாமா? தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. தாங்கி நீரே, ஏந்தி நீரே, தப்புவித்தரே, ஓ சுமந்திரையா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாய் திறந்து சொல்லுங்க, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா சொல்லுங்க. தேவன் நம்மை தூக்கி சுமந்து வந்த நினைவு கொண்டவர்களாக நன்றி சொல்லலாமா? சொல்லுங்க, நன்றி நன்றி. ஆவியானவரே, எங்கள் மீது அன்பு வைத்து பாதுகாத்தவரே, ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எவ்வளவா நம்மை பாதுகாத்து, நம்மை சிநேகித்து, நம்மை தூக்கி சுமந்து கொண்டு வந்தாரே, உமக்கு நன்றி அப்பா. நான் எல்லாம் தகுதி இல்லப்பா. ஹல்லேலூயா சொல்லாமா?

வச்சு பாருங்க. அன்னன்றைக்கான நம் தேவைகள் எல்லாம் தேவன் கிருபையாக சந்தித்து வந்தாரே. தவித்த வேலையிலே நம் தவிப்பை மாற்றினாரே. தேவை நேரத்திலே தேவை சந்தித்தாரே. கர்த்தருக்கு நன்றி சொல்லும்.

ദൈവ നമ്മെ ആശ്ചര്യമായി സുമന്നു വന്നാറേ. சற்று பின் திரும்ப பாருங்க. ஆனா நாம் எவ்வளவோ துக்கப்படுத்தணும், அவர் வேதனைப்படுத்தணும், பிரமாணங்களை விலகி வாழ்ந்தோம், அவர் காயப்படுத்தணும், அதெல்லாம் நினைவு கூர்ந்து தேவனே என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்க, வாய் திறந்து சொல்லுங்க பாக்கலாம், என்னை பரிசுத்தப்படுங்கப்பா. எவ்வளவோ ஆண்டவர் துக்கப்படுத்தினான், ஆண்டவரே எவ்வளவு அநியாயங்கள் வாழ்க்கையில, எவ்வளவு அக்கிரமங்கள் வாழ்க்கையில காணப்பட்டதப்பா, எல்லாம் மன்னிங்கப்பா, வாய் திறந்து ஜோமனுங்க பாக்கலாம், என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. கேளுங்க பார்க்கலாம், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்கிறது வேதம். அப்பா என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க எல்லா அசூசிகளையும் மாற்றிப்போ, அருவிருப்பினை நீக்கி போடு, குற்றமற்றவனாக என்னை மாற்றும், பரிசுத்தவானாக மாற்றும், என் வாழ்க்கையில பரிசுத்தத்தை தாரும். வாய் திறந்து ஜெபமானுங்க பார்க்கலாம். சென்ற வருஷம் எவ்வளோ அப்பா ஜெபிக்காம போன ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, எவ்வளோ துக்கப்படுத்தினப்பா, என்னை மன்னிங்க அப்பா. எனக்குள்ள பரிசுத்தத்தை தாங்க, சங்கீதக்காரன் சொன்னது போல சொல்லாமா, சுத்த இறுதி தினையில சிருஷ்டி தரலும் ஆண்டவரே, நிலைவரமான ஆவி உள்ளத்திலே புதுப்பியும் ஐயா. ஐயா எனக்குள்ள நீங்க தங்குங்கப்பா, இவ்வளவு உங்களை நான் துக்கப்படுத்த, என்னை கரைப்படுத்தி கொண்டேன், என்னை தீட்டுப்படுத்தி கொண்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. கூப்பிடலாமா, எனக்குள்ள வாங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தும், அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க. இவ்வளோ ஜப குறைவுகள் அப்பா, மனிதரை பிரியப்படுத்துகிற எத்தனை விஷயம் எனக்குள்ள எங்களுக்குள்ள இருந்தது, இப்ப மன்னியும் ஆண்டவரே, அர்ப்பணிக்கலாமா.

அப்படியே ஆவி நிரம்பி கத்திரமாகப்படுத்தும் பரிசுத்த ஆவியின் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஹல்லேலூயா சேருவீர்கள் கேள்வீர்கள் சேராவீர்கள் எல்லாம் கத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான தேவ தூதர்கள் கத்தரை மகிழ்படுத்துறாங்க. அவர் நடுவிலே அவர்கள் கூட சேர்ந்து நாமும் கூட ஹல்லேலூயா கத்தரை ஆராதிக்கலாமா? நல்ல ஆவில் இரம்பி நல்ல சத்தத்தை உயர்த்தி கூப்பிடும் ஆவியானவரே எனக்குள்ள இறங்குங்கப்பா. ஓ வானத்திலிருந்து இறங்கி வந்து கத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானா, ஓ என்ன உயிர்ப்பீங்க, என்ன உயிர்ப்பீங்க, கூப்பிடுங்க கூப்பிடுங்க, என்ன உயிர்ப்பீங்கப்பா, என்ன உயிர்ப்பீங்கப்பா, நல்லாவில் இறம்பி

0: சௌத்ரபா வல்லமை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பா. பொழிந்துவிடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவின் வல்லமை, அக்கினின் வல்லமை, நிரப்புமேப்பா நிரப்புமாப்பா. மக்களுக்குள்ள தாகத்தை உண்டாக்கு கேசப்பா. பசு தாய் மேல தாகத்தை உண்டாக்குங்க, வாஞ்ச உண்டாக்கு கேசப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறமே ஸ்தோத்திரிக்கிறமே ஸ்தோத்திரிக்கிறமே ஸ்தோத்திரிக்கிறமே ஸ்தோத்திரிக்கிறமையா. பரலோக அக்கினி மோடட்டுமே, தே பிரசனம் மோடட்டு ஆண்டவர. அப்பாமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோமையா. ரிக்கரபால் அக்கரபால் அக்கரபால் அக்கரபால் அக்கரபால் அக்கரபால் அக்கரபால் அபாலபா. வாங்கேசப்பா வாங்கேசப்பா. பரிசுத்தாவை நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, தேவ பிரசனத்தால் நிரப்புங்க, தேவ மகிமேல் நிரப்புங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவே நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்க. தேவ பிரசனத்தால் நிரப்புங்கப்பா. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்துக்குவாங்க. தாழ்மையாக்கி ஜெருப்பிதாவே.
1: தொடர்ந்து அப்படியே ஜெபிக்கலாமா? அப்படியானவரே வாரத்தோடு ஜெபிக்க எங்களுக்கு பலன் கொடுங்கப்பா. ஹல்லேலூயா.

0: தேசத்திற்காக சில குறிப்புகளாக்கா சொல்லுவாங்க. பாரத்தோடு ஜெபிக்கலாமா?
1: எல்லா திருச்சபைகளிலும் எழுப்பு உண்டாகணும். எல்லா திருச்சி மக்களும் வசனத்தை கவனமா கவனிக்கணும். வசனத்தை கேட்காம இருக்கக்கூடாது. கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். புதிய வருஷம் எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. அதனால எல்லாம் திருச்சபையில் எழுப்பு உண்டாகணும், உயிர்மிச்சு உண்டாகணும். திருச்சி மக்களை செபிக்கிறவங்களா மாறணும், துதிக்கிறவங்களா மாறணும், அமைதியாக உட்கா இருக்கிறவங்க மக்களா மாறக்கூடாது. எல்லா மக்களையும் மாற்றணும்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு கேட்போம். எல்லா திருச்சபையில் மக்களையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்கணும். அவங்க ஆண்டோடு இணைஞ்சு வாழணும், ஆண்டோடு ஒன்றரை கலக்கணும். அதுக்காக நம்ம செம்பணும்.
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ராஜா. பல்லவத்தில் வாசம் செய்கிற பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. சொல்லப்பட்ட ஜெப குறிப்புக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் தகப்பனே. எல்லா திருச்சபைகளிலும் ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதம் மாற்றம் உண்டாகணும் ஜெபிக்க எல்லா மக்களும் ஆண்டவரே. திருச்சபை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே மை துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும், நாமத்தை மையப்படுத்தணும், மை தொழுது கொள்ளணும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாக மது வார்த்தைகள் கவனிக்கத்தக்கதான கிருபையை கட்டளை முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே, வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வார்த்தையை கை கொள்ளத்தக்கதான கிருபையை தர முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே மை ஸ்தோத்திரியும். நீங்கள் எனிலும் என் வார்த்தைகள் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும் சொன்னீர் ஆண்டவரே. அப்பா சபையை சார்ந்த ஒவ்வொரு உறுப்பினரும் அப்பா அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை தர முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா சபைகளிலும் ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வார்த்தையை கவனித்து வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் வார்த்தை முடி வாழத்தக்கதான பலனை தரும் முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹாவியான ஒத்தாசையை புரிய முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா திருச்சபையும் எழுப்பதை உண்டாக்கி தரும் முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். பல பல தரப்பட்ட திருச்சபையில் காணப்படுகிறது. அப்போ எல்லா திருச்சபையிலும் ஆண்டவரே தேவரின் பெரிய மாற்றத்தையும் எழுப்புதலையும் கட்டளை முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வேத வசன தாக்கத்தை ஏற்படுத்தி தர முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் எல்லா வார்த்தையும் மக்கள் ஏற்றுக்கொண்டு வாழத்தக்கதான கிருபையை தர முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சபையிலும் ஆசீர்வதிக்க முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சபைகளும் பின்மாறி ஊற்ற முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுப்புதலை கட்டளை முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. பிதாவை கிரியை செய்ய முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைவாறு செய்வதற்காக நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
1: எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மாத்திரல்ல, எல்லா திருச்சி இந்த எங்கே பார்த்தாலும் பெத்துக்கள் பிளேனில் போனாலும் ஆபத்து, கப்பலில் போனாலும் ஆபத்து, அது மாதிரி எல்லா வாகனத்தில் போனாலுமே ஆக ஆபத்து. பெத்து ஒரு ஆவடிக்கு கத்தர் காத்துக்கொள்ளணும். இந்த வருஷம் எவ்வளோ பெரிய இருந்துட்டாங்களாம். அடுத்த பெத்து வரக்கூடாது. தேவனுடைய பாதுகாவலை தேவன் தரணும். அதுக்காக சம்பளம்
3: ஸ்தோத்ரே சப்பா. மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் மேசப்பா. பரலோக ராஜாவே, மே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா எங்க தேசத்துல எங்க பார்த்தாலும் விபத்து. ஆண்டவரே தேவனே ஐயா, மே துதிக்கிறோம். மனம் இறங்குங்கப்பா. இதனால எத்தனையோ ஜனங்களோட ரத்தங்கள் சிந்தப்படுகிறதப்பா. எத்தனையோ பேர் சந்தோஷமாய் வீட்டை விட்டு போறாங்க, வரும்பொழுது சடலமாய் வீட்டுக்கு வர்றாங்களேப்பா. தேவனே மனம் இறங்குங்கப்பா. எங்க தேசத்துல இப்படிப்பட்ட விபத்துகள் வரக்கூடாது தகப்பனே. ஐயா வண்டி ஓட்டுற ஒவ்வொரு டிரைவர்ஸுகளே தேவரீரப்பா, நீங்க பொறுப்பெடுக்க வேண்டும் அப்பா. எத்தனையோ பேர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறனால ஆக்சிடென்ட் ஆகுது. எத்தனையோ பேர் போன் பண்ணிட்டே பேசுற அப்பா, போன் செய்துட்டே ஓட்டுறனால எத்தனையோ ஆக்சிடென்ட் ஆகுது ஏசப்பா. தேவனே அப்பா எத்தனையோ வண்டிகள் அப்பா பிரேக் ஃபெயிலியர் ஆகுறதுனால அப்பா எத்தனையோ விபத்துகள் அப்பா. டிரைவர்ஸுங்களுக்கு போறவங்களுக்கு ஏதோ பலவீனம் ஆகுறதுனால எத்தனையோ விபத்துகள் ஆகுதப்பா. இதனால எத்தனையோ ஜனங்களோட ரத்தங்கள் சிந்தப்படுகிறதப்பா. எத்தனையோ பேர் மரிக்கிறாங்களே தேவனே. எத்தனையோ ஜனங்களோட உறுப்புகள் இழந்து போகிறாங்களப்பா. தேவனே நீங்க இரக்கத்தை கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் இயேசப்பா. எங்க தேசம் ஒரு விபத்தில்லாத ஒரு தேசமாய் தயவாய் மாற்றுங்கப்பா. டிராபிக் ரூல்ஸ் கீழ்படிய கூடியவர்களாக தேவரீர் மாற்ற வேண்டுமாய் கெஞ்சி செபிக்கிறோம் இயேசப்பா. தேவனே மனம் இறங்குங்கப்பா. விபத்து எங்க தேசத்துல வரக்கூடாது. ஒருத்துக்கு ஒருத்தர் கூட விபத்துல மறித்து போக கூடாது தகப்பனே. தேவனே, ஒவ்வொரு வாகனத்திலையும் ஒவ்வொரு வண்டியிலும் திரு ரத்தத்தை தெளிக்க வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. போக போகவே ரிப்பர் ஆகிறனால எத்தனையோ விபத்துகள் ஆண்டவரே, மனம் இறங்க வேண்டுமா இங்க சமுத்துல கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. அப்பா, விபத்து இல்லாத ஒரு தேசமாக தேவரீரங்க தேசத்தை தயவாய் மாற்ற வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க தாப்பா இறங்கணும் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே, மனம் இறங்கி ஆண்டவரே, ஒரு ஆக்சிடென்ட் கூட இல்லாத அப்பா இல்லாமல் நீங்க தான் பாதுகாக்க வேண்டுமா இங்க சமுத்துல கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. எங்க ஜனங்களை தயவாய் காப்பாற்ற வேண்டுமா இங்க சமுத்துல கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. மனம் இறங்கி நீங்க பொறுப்பெடுக்க வேண்டுமா இங்க சமுத்துல கெஞ்சிரோம். நீங்க இப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை செலுத்துறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி செபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: கட்டாவே எங்க ஜெபத்தை கேட்டுக்காய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மாத்திரல, நம்ம தேசத்துல இப்ப தமிழ்நாட்டில் நடக்க போற எலெக்ஷன்ல கர்த்தர் நாள் ஆண்டு சித்தமான ஒரு அமைச்சர் தேவன் தரணும். அதுக்கு தேர்தல் ஆணையம் அதுக்கு ஒப்பு கொடுத்து அவங்க நேர்மையா நீதியா நேர்மையா செயலாட்ட உதவி செய்யணும். அவங்க பணத்துக்காகையோ இல்லாட்டி கட்சியை பிரியப்படுத்தி அவங்க செயலாட்டக்கூடாது. நீர்மையா நேர்மையா செயலாட்டணும். எங்கேயுமே ரத்தம் சிந்தக்கூடாது. எங்கேயுமே ஆத்மா அடிப்படு எங்கேயுமே ரத்தம் சிந்தக்கூடாது. பிரச்சனை வரக்கூடாது. பணத்தை குடிச்சு பணத்தை கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கக்கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை மாறணும். அதுக்கு வச்சா போடலாம்.
3: ஸ்தோத்திர ஏசப்பா, துதிக்கிறோம் கத்தாவே. இந்த நாளை கொடுத்த காம் கோடான கொடி நன்றி ஏசப்பா. அன்பின் பரலோக பிதாவே ஏசப்பா, அப்பா தேசத்துல நடக்கிற எலெக்ஷனுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கத்தாவே, எந்தெந்த மாநிலங்களில் நடக்கிறது அந்த இடங்களிலாம் ஆண்டவரே ஏசப்பா நீங்க பொறுப்பிடுங்க. தமிழ்நாடு முழுது சுற்றி வேலி அடைங்க ஏசப்பா. கத்தாவே, நல்ல தலைவர்களை தாங்க ஏசப்பா. உண்மை அறிகிறவர்களாக இருக்கணும் ஏசப்பா. ரட்சிக்கப்பட்டவராக இருக்கணும் ஏசப்பா. நீங்க யார முன்குறித்து வைத்திருக்கிறீங்களோ அவங்களே அப்பா ஆண்டவரே எங்களுக்கு தலைவராக நீங்க தாங்க ஏசப்பா. ஏழை எழைவுக்கு உதவுகிறவர்களாக இருக்கணும் ஏசப்பா. கத்தாவே அப்பா, படிப்புக்கான காரியங்களை ஆண்டவரே ஏசப்பா முன்னிலையில் இருக்கணும் ஏசப்பா. எல்லாவற்றையும் பொறுப்பாய் ஆண்டவரே நீதியாய் செய்யக்கூடிய அந்த நியாயத்தை நீதியுமாய் செய்ய கிருபை தாங்க ஏசப்பா. எந்த இடங்களில் எலெக்ஷன் நடந்தாலும் அந்த இடங்களில் எந்த ஒரு ரத்த சிந்தல் இல்லாதபடி கத்தாவே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க ரத்தக்கோட்டைக்குள்ள வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அதே போல கத்தாவே அப்பா, எந்த இடத்திலும் கத்தாவே ஒரு பட்சமாய் ஆண்டவரே செயல்படாதபடி கத்தாவே அப்பா நடுநிலையாய் இருந்து எல்லாவற்றையும் ஆண்டவரே ஏசப்பா அப்பா செயல்பட கிருபை செய்யுங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும் ஏசப்பா. எந்த விதத்திலும் கத்தாவே யாரும் ஆண்டவர் ஏசப்பா லஞ்சம் வாங்காதபடி கத்தாவே கொடுக்கிற பணங்களுக்கு ஆண்டவர் ஏசப்பா கத்தாவே மக்கள் ஓடி அலைந்து தெரியாதபடி கத்தாவே அப்பா அவர்களுக்குள்ள ஒரு உணர்வை உண்டாக்கி தாங்க ஏசப்பா. பணம் வாங்காதபடி கத்தாவே நாங்க விலை போகிறோம் என்ற உணர்வை அவங்களுக்கு ஊற்றுங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட தவறுகள் யாரும் செய்யாதபடி கத்தாவே அவங்களை ஞானத்தால் நிரப்ப வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். அவங்க மனக்கண்களை திறந்து விட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்தகரம் ஒவ்வொருத்தர் மீது இறங்கட்டும் ப்பா. நீர் ஒருவரே நீதி உள்ளவர் நியாயம் உள்ளவர் என்று உணரத்தக்கதான காரியங்களை செய்யுங்கப்பா. யாரும் பணம் வாங்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. கத்தாவே நீங்க பொறுப்பிடுங்க. ஓட்டு போடுற ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீங்க மாற்றுங்க ஏசப்பா. கத்தாவே அப்பா, எந்த விதமான உமக்கு விரோதமான காரியங்கள் யாரும் செய்யாதபடி கத்தாவே அப்பா அந்த ஓட்டு போற அந்த இதை கூட உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. அப்பா ஆண்டவரே எந்த ஒரு இதுலயும் கத்தாவே அப்பா தவறான காரியங்கள் அதுல நடந்துடக்கூடாது ஏசப்பா. நீங்க யாரை முன்குறித்து கொடுத்திருக்கீங்களோ அவங்களே ஆண்டவரே எங்களுக்கு தலைவராக தாங்க ஏசப்பா. கத்தாவே நீங்க அப்படியாய் செய்ய போறக்காக நன்றி. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெப கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
1: கத்தாவே எங்க ஜெபத்தை கேட்டிருக்கா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களால் மனேசித்து வழி நடத்துறங்கள் பரலோக பரிசுத்த பிதாவையுமே துதிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற மக்கள் உலகம் முழுது இருக்கப்பட்ட எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பணும் ஆண்டவரே. போதைப் பொருளுக்கு யாரெல்லாம் அடிமையாக இருக்காங்களோ, கஞ்சா பீடி சிகரெட்டு வெத்தலை பாக்கு பொடி புயலை அப்போ அடிமையாக இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பணும் கத்தாவே. இன்னும் எத்தனையோ போதைப் பொருள்கள் சொல்கிறாங்கப்பா. ஊசிக்கும் அருமையாக இருக்கிற மக்கள் மனம் திரும்பப்பா. அவங்க ஆத்தம் மீட்பு வெளியேறப்பட்டது ஆண்டவரே. ரப்பா ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும் அப்பா. குடி விட்டு மனம் திரும்ப உதவி செய்ய முடியாச்சிக்கிறோம் தகப்பனே. இறங்கும் இறங்கும் இறங்கும். எத்தனை சனங்களப்பா குடிக்கு அடிமையா இருக்காங்களப்பா. என் தேவன் அவங்களை மீட்டுக் கொள்ள முடியாச்சிக்கிறோம். வாலிப சகோதர சகோதரிகள் பெண் பிள்ளைங்கள் கூட ஒன்பதாவது படிக்கிற பிள்ளைகள் கூட குடிக்கிறாங்களாமாப்பா. இயேசுவே இயேசுவே எங்க தேசத்தை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. குடிக்கிற மக்கள் மனம் திரும்பணும் குணப்படணும். உண்மை அறிந்து கொள்ளணும். அண்டி கொள்ளணும். சார்ந்து கொள்ளணும் ஆண்டவரே. மன திருமணம் ஐயா கிருவ தரும்படியா கெஞ்சிரம் ஐயா. ஆத்மா வெளியேறப்பட்டதாப்பா. சிறு பிள்ளைகள் ஸ்கூலு போற பிள்ளைங்க காலேஜ் போற சகோதர சகோதரிகள் குடித்து ஆத்மா வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே நீங்க உதவி செய்வற்றால் எங்களுக்கு யார் இருக்கா சப்பா. உண்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மண்டாடி கேட்கிறோம். அது மாத்திர இல்லப்பா. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை வந்து எத்தனையோ உக்ரைன் மக்கள் கொல்லப்படுறாங்க ஆண்டவரு. எத்தனையோ உக்ரைன் மக்கள் கொல்லப்படுறாங்கப்பா. எத்தனையோ சலங்கள் அப்பா ரஷ்யாவிலையும் கொல்லப்படுறாங்க ஆண்டவரு. ரத்த வீணா சிந்தி கொண்டிருக்குதப்பா. தயவு செய்து இறங்குமாப்பா. கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. நீங்க இறங்கத்தான் வேண்டும் ஆண்டவரு. யார்கிட்ட போய் கேட்க முடியுமா ஆண்டவரு. நீங்க தானப்பா எங்களுக்கு உதவி செய்யணும் அப்பா. ரத்தம் சிந்தல் வராதபடி காத்துக்கொள்ளும். ரத்தம் சிந்தக்கூடாது ஐயா. இயேசுவே இயேசுவே ரத்தம் சிந்தக்கூடாதப்பா. எங்க பார்த்தாலும் ரத்தம் சிந்துதப்பா. எங்க பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும். எங்க பார்த்தாலும் எங்க தேசத்தில் நிறைஞ்சிருக்கிற ஆண்டவரு அப்பா. இறங்க வேண்டுகிறாச்சா. எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு எங்க பார்த்தாலும் நிறைஞ்சிருக்கிறே சுவாமி. எங்க தேசத்துக்கு இறங்கும் இறங்கும் இறங்கும் ஐயா. அதே போல கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தேவன் எங்க தேசத்துக்கு இறங்க வேண்டும் அப்பா. இறங்கி மீட்டு கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. அப்பா அம்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. அம்மை ஸ்தோத்திரம். பார்வையில்லாத மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. அவனை தேடணும். அண்டி கொள்ளணும். அறிந்து கொள்ளணும் அப்பா. கண் பார்வை இல்லாத மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. கை கால முடியாத மக்கள் ரட்சிக்கப்படணும். வாய் பேசாத மக்கள் ரட்சிக்கப்படணும். தேவனே மே துதிக்கிறோம். ஆண்டு தேட கிருவை தாங்கப்பா கிருவை தாங்க. தொழுநில கஷ்டப்படுற மக்களுக்கு சுகமாகணும் சுகமாகணும் ஐயா. சுகமாகணும். அவங்களும் ரட்சிக்கப்படணும். இயேசு அண்டி கொள்ளணும். இயேசு இயேசு தேடணும். மே அறிந்து கொள்ளணும் அப்பா. திருநங்கையெல்லாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. அப்பா எங்களுக்கு ஒரு ஆத்மா வச்சிருக்கீங்கப்பா. அந்த ஆத்மா உம்முடத்துல வரணும் ஆண்டவர். நீர் எங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற அந்த இடத்த யாரும் இழந்து போக கூடாது கர்த்தாவே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஒரு மக்களும் உங்க பிள்ளை உண்மை பின்பற்ற வர உண்மை பின்பற்றி வர எங்களுக்கு இருவச்சி முடியாச்சு வைக்கிறோம். அது மாத்திரல்ல ஆண்டவரே. இயேசுவே மெய் நோக்கி கெஞ்சிரும் அப்பா. ஆத்மா கண்களை திறக்க வேண்டும் என்று கெஞ்சிரும். தேடக்கூடிய மக்களாக மாற்ற வேண்டும் என்று கெஞ்சிரும். அருமையான பிதாவே மெய் துதிக்கிறோம் ஐயா. அப்பா மே ஸ்தோத்திரம். அப்பா அந்த தர்மெடுக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. ரட்சிக்கப்படணும். தேவனை தேடணும். தேவனை அண்டி கொள்ளணும். மோடி இருக்கணும் அப்பா. அப்பா தெருவில் தெருவாரத்தில் குடியிருக்கிற மக்களாக ரட்சிக்கப்படணும். தேவனை அறிஞ்சு கொள்ளணும். அண்டி கொள்ளணும். மோடி இருக்கணும் ஐயா. எல்லாருமே தேடக்கூடிய மக்களாய் மாற்றுங்க அப்பா. மாற்றுங்க அப்பா. மாற்றுங்க இயேசுவே. மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒவ்வொரு சனங்களும் மாற்ற வேண்டும் அப்பா. எத்தனையோ தேசங்களில் சண்டை. எத்தனையோ அப்பா தேசங்களில் வெளிநாட்டில் சண்டையும் சச்சரவும் குழப்பமாக இருக்கப்பா. எல்லா பிரச்சனையும் மாற்றிடுங்க. நாம எப்படிட்டோம் அப்பா. அம்மை ஸ்தோத்திரம். பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா. அம்மால் மட்டும்தான் முடியும். நீங்கள் தான் யுத்தத்தை ஓய பண்ணுகிறவர் அப்பா. நீங்கள் தான் எங்களை படைத்தவர். எங்களை உருவாக்கிறவர். எங்களுக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தீவரப்பா. உண்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சுறேன் சப்பா. எந்தெந்த தேசத்தில் சண்டையும் குழப்பமும் இருக்க மாற்றிப்படணும். எல்லா சனங்களையும் ரட்சித்து உடைய பிள்ளையாக மாற்றணும். உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. யாரையுமே விட்டுறாதீங்க சப்பா. எல்லா துதியாக நம்ம அகிமுகி செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவரும் பரமபிதாவே. ஆமே.
2: இப்பொழுது வேத பாடங்களை வாசிக்கப் போகிறோம். முதல் வேத பாடமாக யோசுவா மூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இதனை சகோதரிகள் யாரும் வாசிப்பார்கள். யோசுவா 3 அதிகாரம்.
4: வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட 1 வேத படம் யோசுவா 3 அதிகாரம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 உள்ள தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழி அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்த பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இப்போதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல்

0: என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடலினும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீரில்லாத தரையிலே காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள் என்பதே ஆமீன். வாசிக்க முடியாது. கொடுக்கப்பட்ட முதலாம் வேத படம் வாசித்து முடிந்தாயிற்று.
1: இரண்டாம் வேத படமாக 1 கொரிந்தியர் 3 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இதனை சகோதரர்கள் யாரும் ஒருவர் வாசிப்பார்கள். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம்.

வாசிக்கப்படும்படி கொடுக்கப்பட்ட இரண்டாவது வேத பகுதி 1 கொரிந்தியர் 3 அதிகாரம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்கள் அல்லவா? பவுல் யார், அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், தேவனோ விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபியின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின்மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதின்மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் புன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ இரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தில பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்புலவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்து

0: கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர் என்பதே ஆமீன். வாசிக்கப்படும்படி கொடுக்கப்பட்ட இரண்டாவது வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று.
1: இப்பொழுது 85 சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். இதனெல்லாம் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்க போகிறோம். எண்பத்தைந்தாம் சங்கீதம், கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்புவீன். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும் என்பதே
2: அறிவிப்புகள். வருகின்ற 31 வருடத்தின் கடைசி நாள். ஆகவே அன்றைய தினத்தில் காத்திருப்பு கூட்டம், புத்தாண்டு ஆசீர்வாத காத்திருப்பு கூட்டம் நம்முடைய சபையில் நடைபெறும். காலை 11:30 மணியிலிருந்து மாலை 4 வரையிலும் இந்த காத்திருப்பு ஜப்ப கூட்டம் நடைபெறும். ஒரு புதிய ஆண்டு நமக்கு உண்பதாக இருக்கிறது. அந்த புதிய ஆண்டிலும் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலே தேவனுடைய கரத்திலே அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த நாளில் ஓடி ஓடி சம்பாதித்து என்ன பண்ண போகிறோம்? ஒரே நாளில் கொண்டு போய் எங்கேயாவது கொட்டுவோம். ஆனால் அன்றைக்கு ஒரு நாள் ஆண்டு பாதத்தில் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்மை தாழ்த்தி ஒரு சமூகத்தில் அர்ப்பணம் செய்து அதனால் அவருடைய பாதத்திலே செலவிடுகிற நாள். ஆகவே அதனாலே பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலை 11:30 மணிலிருந்து மாலை 4 வரையும் இந்த ஜெபக்கூட்டம் நம்முடைய ஜெப வீட்டில் நடைபெறும். இரவு அதே போல் 10:30 மணிலிருந்து காலை 4 வரையிலும் புதிய ஆண்டின் ஆசீர்வாத கூட்டம் இரவு ஜெபமும் நடைபெறும், திருவிருந்தாளர் நடைபெறும். ஆகவே அதிலும் நீங்கள் குடும்பமாக பங்கு பெற உங்கள் அன்பு கூட அழைக்கின்றோம். 1 அடுத்த வாரம் வருகின்ற புது வருடம் 1 காலை 11 நம்முடைய ஜெப வீட்டில் நடைபெறும். அதில் நீங்கள் பங்கு பெற அன்போடு அழைக்கிறோம். அதே போல் வழக்கம் போல அடுத்த வெள்ளிக்கிழமை கூட்டம் இருக்கும், ஞாயிறு ஆதாயம் வழக்கமும் நடைபெறும். இது ஸ்பெஷல் மீட்டிங் நமக்கு 31 காலையும் இரவும் நடைபெறும். அதேபோல் 1 கூட்டமும் இருக்கும். இதை கருத்தில் கொண்டு செயல்பட உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறோம். அதேபோல் இயேசுங்கரம் பத்திரிகை வந்துவிட்டது. ஆகவே இது 2 தான் இருக்கிறது. இன்றைக்கு நாளை நாளை மறுநாள் இந்த 30 முடிச்சுட்டா தான் 31 நாம் எல்லாருமே அவருடைய பாத்திரத்தில் காத்திருக்க வேண்டும். ஆகவே எல்லாரும் உங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் மதியானம் போய் லன்ச்சு முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து முடிந்தவரையிலும் செய்து 30 அந்த வேலையை முடிச்சுட்டா 2 தான் அடையில் இருக்கிறது. 31 எல்லாமே ஜபத்தோடு காருவதற்கு வசதியாக இருக்கும். ஆகவே பத்திரிகை வேலைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுமாதிரி கேலண்டர் வந்துட்டு அடுத்த வருஷம் கேலண்டரும் வந்துருச்சு, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் கருத்தில் கொண்டு செயல்படுங்க. புது வருஷத்தில் பிரவேசிக்க ஜபத்தோடு நாம் ஆயத்தப்படுவோம். இப்பொழுதும் காணிக்க நேரம். பிரதர் காட்வின் அவர்கள் பாடல் பாடும் பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். காணிக்கை ஜெபத்தை மத்தியில் வந்திருக்க ஜிம்ஸ் உளிய நீலகிரி மாவட்ட பொறுப்பர் பிரதர் வினோத் அவர்கள் காணிக்கை ஜெபத்தை எடுப்பார்கள்.

0: காணிக்கை ஜெபத்தை மத்தியில் இருக்கிறவையான வினோத பிரதிநிதிகள் எடுப்பார்கள்.
1: ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த 2025 ஆண்டின் ஆண்டவரே இறுதி ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் உம்மை பாடி துதித்து ஆராதித்து உம்மையில அன்பு கூற ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, நீர் நன்மையை மாத்திரம் எங்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையை செய்தவராய் இருக்கிறீரே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுவளுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே இந்த வருடத்தின் அத்தனை நாட்களும் ஆண்டவரே ஒரு தகப்பனை போல உடைய தோளின் மேலே எங்களை சுமந்து வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே சுதுரும் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்தவைகளிலிருந்து உமக்கென்று உற்சாகமாய் உதாரத்துவமாய் கொடுக்க ஆண்டவரே கொடுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல நானும் ஆண்டவரே இந்த ஜனங்களும் எம்மாத்திரம் என்று சொன்னது போலப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எங்களிடத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்தவைகள் அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. ஒவ்வொருவரையும் நிறைவான பலனை தந்து நீங்க ஆசீர்வதிப்பீராக. பரலோகத்தின் ஆண்டவர் ஆண்டவரே உடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை கர்த்தர் திறந்தருளி ஆண்டவரே தகப்பனே சோதரம் ஆண்டவரே இடங்குள்ளாமற் போகும் மட்டுமாக ஆண்டவரே கர்த்தாவே இந்த இயேசுவின் கரம் ஊழியத்தின் எல்லா அத்தனை தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே கர்த்தாவே தேவ ஜனங்களுடைய ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திப்பீராக. உம்முடைய குறைவுகளை எல்லாம் மகிமையின் ஆண்டவர் ஆண்டவரே ஐஸ்வர்ய சம்பன்னர் அப்பா கிறிஸ்து இயேசுவே நீர் நிறைவாய் மாற்றி தரும்படியாக கேட்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரமுடைய வார்த்தை என்கிற மன்னாவை எங்களுக்கு பிட்டு கொடுத்து ஆண்டவரே அதனால எங்களுடைய ஆண்டவரே ஆத்துமாக்களிலே திருப்தி அடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே சகல கணத்தையும் மகிமையும் துதியும் ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கண்மலை மீட்பெருமாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.
0: கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் செல்வோம். ஜெபம் செய்து நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நம்முடைய அந்த லைவ் ப்ரோக்ராம் சில நேரங்களில் ஒருவருடைய யூடியூப்ல கிடைக்காமல் போயிடும். சில நேரங்களில் ஒருவேளை ரொம்ப ரேர், ஒருவேளை அது சில நேரங்கள் கிடைக்காம போயிட்டா நீங்கள் நம்ம ஆப்ஸில் பார்க்கலாம். நம்முடைய ஆப்ஸில் நீங்கள் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் சொல்லி பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா எப்பொழுதுமே 24 hours சேனல் நீங்கள் பார்க்கலாம். அதில் ரெண்டு ஆப்ஸ் இருக்கும், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் சொன்னால் பிங்க் கலராக ஒன்று வரும், இன்னொன்று எல்லோ கலராக லோகோ போட்டு வரும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவின்ற காலத்தில் கிளிக் பண்ணால் எல்லா மொழி டிவியும் இருக்கும். அதில் முதல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தமிழ் இருக்கும். அது நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ஒரு வேளை யூடியூப்பில் சில நேரங்களில் கிடைக்காம போகுமானால் சில நேரங்கள் நம்ம சேனலே ஏசுன் கரன் சேனல் ஒரு லோக்கல் சேனல் தெரியாத பட்சத்தில் மொபைலில் ஆப்ஸ் மூலம் எளிதாக பார்த்துக்கலாம், எளிதாக கிளியராக கிடைக்கும். ஒருவேளை அப்படி பார்க்க முடியலன்னு சொல்கிறவங்க நீங்கள் ஆப்ஸ் மூலம் பார்த்துக்கொள்ளலாம். இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் சொல்வோமா? நன்றி பரலோக பிதாவே, நன்றியுடமை துதிக்கிறோம். நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்த தேவன் நீர் ஆண்டவரே. மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுத்த தேவன் ஆண்டவரே, தாழ்வில் நினைத்த தேவன் அப்பா. இந்த வருஷத்தின் கடைசி இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தல் காத்திருந்து வார்த்தை கேட்க நீ கொடுத்த நல்ல கிருபைக்காய் நன்றி. இப்பொழுதான் அருமையான அவர்களை பலப்படுத்துங்க, அவரை மறைத்து பேசுங்க. என்ன வார்த்தை எனக்கும் எங்களுக்கும் வைத்திருக்கிறீர்களோ அந்த வார்த்தையின் மூலம் கத்தை அடைப்படுங்க. ஒரு வார்த்தை கூட வெறுமையாக போகக்கூடாதப்பா, எங்கள் அனைவருக்கும் பிரயோஜனமா இருக்கணும். வேத தியானத்துக்கு விரதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவி நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. ஆண்டவரே உடைய மனுஷியை கர்த்தர் பலப்படுத்துங்க, வல்லமை இறங்கட்டும். புது பலத்தால் கர்த்தர் இடைக்கட்டுவாராக. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் உன்னத பலத்தை தயவு கூர்ந்து அக்காக்குள் அனுப்புவீராக. மறைத்து வெளிப்படும் தொண்டையின் ரத்தத்தை பூசுங்க அப்பா. கர்த்தர் ஆவியன் கையில் எடுத்து பயன்படுத்துவீராக. வேத தியானத்துக்கு விரதமாக எழுபுற பொல்லாதாவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டுள்ளதாக. கர்த்தர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே,
2: ஆமென். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, கோடான கொடி நன்றி அப்பா. உங்க வல்லமுல ரத்த என் ஆவி ஆத்மா சரீரத்தையும் அந்தரங்கத்தையும் மனதையும் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே நீங்க தான்ப்பா இந்த வினாடி வரைக்கும் கடந்து போன நாட்களெல்லாம் எங்களை கண்மணி போல காத்து ஒரு புதிய ஆண்டை எங்களை காண செய்ய போற, அதுக்காக நன்றி செலுத்துறோம் ஐயா. அப்பா 52 வாரத்திலையும் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவர் இருந்து கரம்பிடித்து நடத்தி வந்தீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பலவீனங்கள் எத்தனையோ சுகவீனங்களப்பா அந்த போதெல்லாம் என் தேவனாய் கர்த்தர் நீர் போதுமானவர் இருந்தீரப்பா, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம் அப்பா. அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிறோம், என்னை முழுமையாக உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. என்னை பொருட்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே, உங்க ரத்த கோட்டைகளை என்னை மூடிக்கொள்ள நம்மளோட பாத்திரம் மன்றாடி கெஞ்சிரே சப்பா கெஞ்சிரோம் அப்பா. டிவி பார்க்குற மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம், யூடியூப்ல பார்க்குற மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமே ஸ்தோத்திரம் அப்பா. எப்பம் ரேடியோ கேட்குற மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம், இங்கே வந்திருக்க மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மக்கள் உள்ளத்திலும் இப்படி திருவசனம் ஊடுருவி செல்லட்டும் ஆண்டவரே. ஒருத்தர் கூட யாரும் விட்டுட்டு போயிடக்கூடாதுப்பா. அந்த ஒரு காலை கேட்டு மற்றவர்களாட்டு விட்டுறக்கூடாதுப்பா. உடைய திருவசனம் எங்களுக்கு உணவாக அப்பா யோவு சொல்றார். உடைய வசனத்தை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் உள்கொள்கிறேன்னு சொன்னாரப்பா. அப்படியாக நாங்கள் வசனத்து மேலே தாகம் வாஞ்ச பசி எங்களுக்கு தாருமாப்பா. ஆண்டவரே தேவனேமே துதிக்கிறோம். ஒவ்வொருவோடு பேசுங்க, பேசுங்கப்பா, பேசுங்க, தட்டி எழுப்புங்க. எல்லா துதி கனமாகி முக்கி செலுத்துறோம். இதுக்கு ஒரு மக்கிரீச்சர் எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுக்கு நம்ம கட்டப்பட்டு போட்டோம். உங்க நாம மட்டும் மகிப்படட்டு சப்பா. என்னை மறைச்சிக்கோங்க, நீங்க பேசுங்க. எல்லா துதிகான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரட்சகர் இயேசுப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இங்க வந்திருக்கிற அனைவரையும் இயேசுகிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்னும் டிவியில பாக்குற அனைவ மக்களையும் இயேசுகிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். அதே போல எப்பாம் ரேடியோவிலையும் இன்னும் யூடியூப்லையும் பார்க்குற மக்களையும் இயேசு கர்த்தர் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நமக்கு தந்த வசனம் யாக்கோபின் புஸ்தகம் 1:17 வசனம்.
3: நன்மையான எந்த ஈவோ,
2: நன்மையான எந்த ஈவோ,
3: பூரணமான எந்த வரமோ,
2: பூரணமான எந்த வரமோ,
3: பரத்திலிருந்து உண்டாகி,
2: பரத்திலிருந்து உண்டாகி,
3: ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து,
2: ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து
3: இறங்கி வருகிறது,
2: இறங்கி வருகிறது.
3: அவரிடத்தில்,
2: அவரிடத்தில்
3: யாதொரு மாறுதலும்,
2: யாரொரு மாறுதலும்,
3: யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை.
2: வேறொரு அவருக்கு வேறொரு மாறுதலும், மாறுதலும் வேற்றுமையான எந்த நிழலும் இல்லை. இவங்களுக்கு தான் கொடுப்பேன், அவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்றது இல்லை. அது மாதிரி நன்மையான இந்த ஈவம் பூர்ணமான எந்த வரமோ பரத்தெழுந்துதான் உண்டாகி நமக்கு எழுந்தது. சோதியின் பிதாவுக்கு இறங்கி வருகிறது. அவர்களுக்கு மாறுதல் வேற்றுமான எந்த நிழலும் இல்லை. கேட்கறவங்களுக்கு பெற்றுக்கொள்வாங்க, கேட்காம அமைதியா உட்காந்துருந்தா வந்துட்டு வந்துட்டு வந்த வண்ணமா போக வேண்டியதுதான். அவன் அதை பத்தி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. வாஞ்சியோட கேட்டு வாஞ்சியோட பாடி துதிக்கி தேவனோடு இணைந்து வாழ்றவங்களுக்கு கர்த்தர் வரங்களை கொடுப்பார். ஏன்னா பரத்திலிருந்துதான் உண்டாகி வருகிறது. அவ நம்ம ஆண்டவராக இயேசு கர்த்தத்துல எந்த மாறுதல்கள் வேற்றுமையான எந்த நிலையில யார் இவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன், அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன்லாம் சொல்லலை. அவர் கேட்கறவங்களுக்கு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு ஆண்டோட வேதம் சொல்லுகிறது. நம்ம கேட்டால் பெற்றுக்கொள்ள முடியும், கேட்காம அமைதியாக இருந்தால் ஒன் ஆண்டு வந்துட்டு கேட்காம இருந்தால் மட்டா நீ பெற்றுக்கொள்ளுன்னு சொல்ல மாட்டார் கர்த்தருடைய. அதுதான் ஆண்டு சொன்னார், என் ஆவி அவனோட என்ன செய்யதான் போராடுவதில்லை. ஆதியாகமம் 6:3 வசனம் படித்து பாருங்க. நம்ம அமைதியாக இருந்தாலும் கர்த்தர் கொடுத்துறா, நம்ம ஏமா வந்து போகக்கூடாது. ஆதியாகமம் 6:3 தானே.
3: அப்பொழுது கர்த்தர்
2: என் ஆவி
3: என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை.
2: நீ பெற்றுத்தான் அவனுமா, நீ செவிச்சுத்தான் அவனுமாலாம் ஆண்ட சொல்ல மாட்டேன். ஓரளவு சொல்லுவார். நம்ம கருத்துக்கள் வந்த பிறகு நம்ம செபிக்கிறதும் செபிக்காததும் உட்கார்ந்துருக்கிறதும் யாருடைய விருப்பம்? நம்முடைய விருப்பம். எனக்கு இயேசு வேணும், இயேசு தான் வேணும்னு சொன்னால் அவர்கள் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். இல்ல அமைதியா உட்கார்ந்திருந்தாலும் ஆண்டு வந்துட்டு இல்லம்மா நீ வந்து கட்டாயம் செய்வீன்னு ஜாபி சொல்ல மாட்டாரு. அல்லேலூயா. ஒரு காலம் நம்மளை தேடி வந்தாரு, நம்ம ஆண்டு அறியாதப்போ ஆண்டவர் தெரியாதப்போ தேடி வந்தாரு. எங்க போனாலும் ஆண்டு நம்மளோட பேசுவார். என் வாழ்க்கையில் அப்படி நடந்துச்சு. எங்க போனாலும் பேசுவார், எங்க போனாலும் நீ தான் பேச, நீ வா உன் இறைத்தி எனக்கு கொடு, என்னோட நீ பேசணும், என் கூட உட்காந்து ஜெபம் பண்ணணும், என்னை நீ தேடணும் அப்படின்லாம் ஆண்டு பேசுவார். ஆனால் இப்போ நம்ம கர்த்தர் வந்துட்டோம், கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அது பிறகு வந்து கர்த்தர் வந்து நீ கட்டாயம் செய்வீங்களும் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், என் ஆவி மனுஷனோட போராடுவது இல்லை. அது வாசி அந்த அஞ்சாவசனம் இருக்க வாசி ஆதியாமம் 6:3-5 வரைக்கும்.
3: அப்பொழுது கர்த்தர்
2: என் ஆவி
3: என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை.
2: அவன் மாம்சம்தானே.
3: அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார்.
2: அந்நாட்களில்
3: ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரன் மனுஷ குமாரத்திகளோடு
2: போதும். அப்போ நம்ம என்ன சரி, ரொம்ப நாள் இருக்க போறதில்ல. அப்போ 120 வருஷம் சொன்னேன். இப்போ மாசம் என்ன சொல்லிட்டாரு, 70 வருஷம் இல்லாட்டி 80 வருஷம். இந்த நாள் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. இந்த நாளில் கர்த்தர் பார்த்து அண்டி கொள்ளுமானா பெரிய ஆசீர்வாதம். இல்லாட்டா நம்ம கர்த்தருக்கு எத்தனை பேர், நீங்கள் நான் இல்லாட்டா இந்த உலகத்தில் கர்த்தருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. நமக்கு இயேசு கிறிஸ்து இல்லைன்னா நமக்கு ஒத்துமை இல்லை. அல்லேலூயா. 85:12
3: கர்த்தர் நன்மையானதை தருவார்.
2: கர்த்தர் என்ன செய்றாரு, நன்மையானதை தருவார்.
3: நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும்.
2: நம்முடைய தேசம் என்ன செய்யும், பலனை கொடுக்கும். கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு, நன்மையானதை தராரு, தீமையான தரமாட்டாரு. தீமையான கொடுக்கறது யாருடைய வேலை தெரியுமா, பிசாசின் வேலை. நம்ம ஆண்டவராக இயேசுகிறது நன்மையானதை தான் தருவார். காரணம் என்ன தெரியுமா, அவர் நம்மளை உருவாக்கினார், நம்மளை சிருஷ்டித்தார். நன்மையானதை தான் தருவார். அல்லேலூயா. மற்ற பிசாசு என்ன செய்வான், தீமையானதான் தருவான். நல்ல மோள நடிப்பான், ஆனால் என்ன தருவான், தீமையானதான் தருவான். நம்ம ஆண்டவராக இயேசுகிறது நம்மளை உருவாக்கினார். வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 45:12.
3: நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன்.
2: அவர் நம்மளை சிருஷ்டித்தவர். அதனால என்ன செய்ய மாட்டார், தீமையானதை நமக்கு தரமாட்டார். என்ன கொடுப்பாரா,
3: நன்மையானதை
2: கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம கேட்டா பெற்றுக்கொள்ளலாம். கேளுங்க அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவராக ஏத்துக்கிட்டு சொன்னார், கேட்கணும். தீமை நம்ம தேவன் தரமாட்டார். சரி, நம்ம புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம். பழைய வருஷத்துல இருக்கப்பட்ட எல்லா பாவமான காரியத்தை விட்டு விலகணும். அதுக்கு தான் நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கிறார். இந்த புது வருஷத்தில் நம்ம பிரவேசிக்க போகிறோம். அந்த புது வருஷத்தில் நம்ம பாவமான காரியத்தை விட்டு விலகிடணும். புது வருஷத்தில் புது சிருஷ்டியாக ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் என்ன செய்கிறாங்களா, புது சிருஷ்டியாக இருக்கான். பழையவில் என்ன செஞ்சிடணும், ஒளிந்து போயிடணும். பழைய காரியம் நம்ம விட்டு என்ன செஞ்சிடணும், ஒளிந்து போயிடணும். அதுதான் இங்கே சொல்கிறேன். யோசன் புதுசாக வாக்கி கேட்டேன். யோசுவான் புஸ்தகம் 3:5
3: யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்கள்.
2: உங்களை என்ன செய்யுங்க, நான் புது வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம், நீங்க என்ன செய்யுங்க, உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள்.
3: நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே
2: அற்புதங்களை செய்வார் என்றார். இன்னைக்கு நீங்க பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க, நாளைக்கு அத்தர் உங்க நடுவில் என்ன செய்வாரு? அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் நன்மை செய்யணுமா, அற்புதங்களை செய்யணுமா, இன்னைக்கு பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. நம் உள்ளத்துல நம்மளே ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு, ஆண்டவரே உன் பிரியமில்லாத காரியம் எனக்குள்ள என்னென்ன இருக்கு ஆண்டவரே, என்னை காமிங்க, என்னை காமிங்கன்னு கேட்டா கர்த்தர் நம்மளோடு பேசுவார். குறைகள்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கிட்டு என்னை புது சிருஷ்டியை மாத்துங்க. நீங்க தானே சொன்னீங்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளிருந்தாலும் புது சிருஷ்டியா இருக்கும். பழையவில் என்ன செஞ்சிடணும்? ஒளிந்து போயிடணும். பழைய காரியங்கள் நம்மளை விட்டு ஒளிந்து போகணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. நாளைக்கு உங்க நடுவில் என்ன செய்ய போறாரு? அற்புதங்களை செய்வார். ரெண்டு நாளாம் புஸ்தகம் 29 அதிகாரம் 4 வசனம் 5 வசனம்.
3: ஆசாரியரையும்
2: ஆசாரியரையும்
3: லேவியரையும்
2: லேவியரையும்
3: அழைத்து வந்து அவர்களை
2: அவர்களை
3: கிழக்கு வீதியிலே கூடிவர செய்து அவர்களை நோக்கி லேவியரே
2: லேவியரே
3: கேளுங்கள்
2: கேளுங்கள்
3: நீங்கள்
2: நீங்கள்
3: இப்போது
2: இப்போது
3: உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு
2: உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு
3: உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை
2: நீங்க உங்கள் பிதாக்களாகிய தேவனுடைய கர்த்தருடைய ஆலயத்தை
3: பரிசுத்தம் பண்ணி
2: பரிசுத்தம் பண்ணி
3: அசுத்தமானதை
2: அசுத்தமானதை
3: பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து
2: பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து
3: வெளியே கொண்டு போங்கள்
2: வெளியே கொண்டு போங்கள். பாத்தீங்களா, நம்மளையும் பரிசுத்தப்படுத்தணும். நம்ம ஆலயமும் கர்த்தர் சொல்ற நீங்களே என்னுடைய ஆலயம் பரிசுத்தமாக்கி கொள்ளணும். இங்க சொல்றாரு லேவியராம் உற்சவம் 22 அதிகாரம் 29 வசனம் வாசிங்க. சாரி 39 32 லேபியராம் புஸ்தகம் 22 அதிகாரம் 32 வசனம்.
3: நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்.
2: இங்க சொல்றாரு நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். ஆனா இங்க சொல்றாரு நீங்க என்ன செய்யுங்க, உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். நம்ம என்ன செய்யணும்? நம்மள பரிசுத்தம் மாக்க வேண்டும். நம்ம நம்ம ஆண்டு நம்ம பாவங்களும் சொல்லி நம்ம செவிக்கும் போது கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அதை இப்ப வாசிக்கலாம். 5 வசனம் மட்டும் வாசிட.
3: அவர்களை
2: 29:5
3: அவர்களை நோக்கி
2: லேவியரே
3: கேளுங்கள்
2: கேளுங்கள்
3: நீங்கள்
2: நீங்கள்
3: இப்போது
2: இப்போது
3: உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு
2: இப்போது நீங்க என்ன செய்யுங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு
3: உங்கள்
2: பிதாக்களை
3: தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை
2: உங்க பிதாக்களுடைய தேவனுடைய கர்த்தருடைய ஆலயத்தை
3: பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள்
2: வெளியே கொண்டு போங்க. எல்லா அசுத்தத்தையும் என்ன செஞ்சிருங்க? 2025 ஆண்டுல எவ்வளவோ நமக்குள்ள அசுத்தமான காரியங்கள், அதுல என்ன செஞ்ச வெளியே கொண்டு போயிடணும். 1 Corinthians 3:17 வசனம்.
3: ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால்
2: அவனை
3: தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம்
2: தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது.
3: நீங்களே அந்த ஆலயம்.
2: தேவன் நம்ம என்ன, நம்ம தான் தேவனுடைய ஆலயம். நம்ம தான் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை பரிசுத்தமாக்க வேண்டும். கர்த்தர் வர போறாரு. எப்போ வர்றாரோ தெரியாது. கர்த்தர் வர போறாரு. நீங்களே இந்த பரிசுத்தம் ஆலயம். நம்ம இன்னும் அமைதியா இருப்போமானால் ஆண்டு வரும்போது என்ன செய்ய யோசிச்சு பாருங்க. முதல்ல நம்மளை பரிசுத்தமாக்க வேண்டும். நீங்க ஆண்டோட பாதத்துல நம்ம பாவங்களில ஆக்கிவிடுமானால் கர்த்தர் நம்மளை மன்னிப்பார். அதான் சொல்ற நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கு மட்டும் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கோம். இந்த நாள்ல நம்ம நம்மளை அறிக்கையிடணும். கர்த்தர் சொன்னார் நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தன் சொன்னாரு. ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடும் போது இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி சகல பாவத்தையும் நீக்கிற மாதிரி என்ன செய்கிறாரா? சுத்திகரிக்கிறார். ஒன்னு யோவான் 1:7 இன்னைக்கு அறிக்கிட்டா கர்த்தர் நம்ம பாவங்கள்லாம் நீக்கி சுத்திகரிப்பார்.
3: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்,
2: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
3: சகல பாவங்களையும் நீக்கி,
2: சகல பாவங்களையும் நீக்கி
3: நம்மை சுத்திகரிக்கும்,
2: நம்மை சுத்திகரிக்கும். நம்ம அறிக்கிட்டா சுத்திகரிப்பார். ஆண்டவர் அறிக்கையிடணும். ரெண்டாவதாக சகரியன் புஸ்தகம் 12:12
3: நம்பிக்கையுடைய சிறைகளே,
2: நம்பிக்கையுடைய சிறைகளே
3: அரணுக்கு திரும்புங்கள்,
2: அரணுக்கு திரும்புங்கள்,
3: இரட்டிப்பான நன்மை தருவேன்,
2: இரட்டிப்பான நன்மை தருவேன்,
3: இன்றைக்கே தருவேன்.
2: என்னை தரறா? இன்றைக்கே தாங்க தர, இன்றைக்கே தருவார். நம்ம என்ன செய்யணும்? நம்ம அரணுக்கு திரும்ப வேண்டும். அரண் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு. அவர் தான் அரண். அவற்றை திரும்ப வேண்டும். இது வரைக்கும் உலகத்துக்குள்ள திரும்பி உலக காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அது நம்பிக்கையின் சிறைகளை அரனுக்கு திரும்ப, இன்றைக்கே திரும்புங்க. பாவமான காரியத்தை விட்டு இன்றைக்கே நம்ம திரும்ப வேண்டும். சங்கீத புஸ்தகம் 43:2
3: என் அரணாகிய தேவன் நீர்,
2: என் அரணாகிய தேவன் நீர். அவரிடத்தில் திரும்ப வேண்டும். உலகத்துக்கல்ல, உலகத்தில் காரியத்துக்கல்ல, அரணான தேவனாய் கர்த்தர் நீர். அவரிடத்தில் திரும்ப வேண்டும். அவர் திரும்பினா நமக்கு என்ன கொடுக்கிறாரு? எட்டிப்பான் நன்மை இன்றைக்கே தருவேன். நாளைக்கு இல்லை, என்னை தராரா? இன்றைக்கே தராரு. நம்ம அவரத்தில் முழுமனதோடு திரும்ப வேண்டும். முழுமையாக இயேசுவேனுக்கு நீர் போதும், என் வாழ்க்கையை மாற்றும், என்னால் முடியல. அதான் சொன்ன, நானும் உங்களை பரிசுத்தமாக்கிற கர்த்தன்னு சொன்னார். நம் பாவங்களாண்டுட்டு அறிக்கையிடணும். பாவத்தை அறிக்கிட்டா கர்த்தர் இன்னைக்கே என்ன செஞ்சிடும்? நம்ம பாவங்களை மன்னிக்க அவர் எப்படி இருக்கிறாரு? தயப்பெருத்திருக்கிறார். யாசாயின் புஸ்தகம் 30:15
3: நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால்
2: ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்பணும், மனம் திரும்பி அமர்ந்திருக்க வேண்டும். சும்மா தொண்ணு பேசிட்டு இருந்தெல்லாம் நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. கர்த்தரத்தில் மனம் திரும்பி அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தரை பாதத்தில் காத்திருக்க வேண்டும். அவர் பாதத்தில் அதிக நேரம் காத்திருக்கிறவங்கள கர்த்தர் ரட்சிப்பார். நீங்க அமர்ந்திருந்து மனம் திரும்பி அமர்ந்திருங்கள். வாசிப்பா இருக்காத,
3: நீங்கள் மனம் திரும்பி
2: அமர்ந்திருந்தால்
3: ரட்சிக்கப்படுவீர்கள்.
2: நீங்க ஒரு மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் போதும், கர்த்தர் தூச்சிட்டே இருந்தீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். அவர் ரட்சிக்கத்தான் வாழ்ந்து உள்ளவர் இருக்காரு. இங்க சொல்றாரு பழமொழி புத்தகம் 43:40 நம் வழிகளை சீர்தூக்கி பார்க்கணுமா? வாசிப்பா.
3: நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து,
2: நம்முடைய வழிய, மற்றவங்க வழிய இல்ல, நான் நம்முடைய வழிய, நான் என்னுடைய வழி, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய வழிய ஆராய்ந்து சோதித்து ஆராய்ந்து
3: கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம்.
2: கர்த்தரிடத்திலே திரும்பணும். நம்ம வழி சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்பணும். கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். அவரிடத்தில் திரும்ப வேண்டும். உலக மக்கள் இடத்துல திரும்பினா ரெண்டு நாள் நல்லா இருப்பாங்க. நம்ம சொந்தக்காரங்களே எடுத்துக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப அன்பா இருப்பாங்க. கொஞ்ச நாள் விட்டுருவாங்க, அவ்வளவுதான். நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்னைக்கும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டார். நம்ம நொட்டு விளக்குதுமல்ல ஒன்ன கைவிடுதலைன்னு சொல்லி அவரிடத்தில் திரும்ப வேண்டும். நம் வழியை சோதித்து ஆராய்ந்து அவரிடத்தை திரும்ப வேண்டும். நம் வழியில கர்த்தர் பிரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்கு, எப்படியெல்லாம் நடந்தோம், 2025 வருஷம் வரைக்கும் எப்படியெல்லாம் நடந்தோம், 2026 எப்படி நடக்கணும், நம் வழியை நாம் சோதித்து ஆராய்ந்து கர்த்தரத்திலே திரும்ப வேண்டும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம தான் கர்த்தருடைய ஆலயம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். மூணாவதாக கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சிங்க கர்த்தர் தேடுறவங்க, கர்த்தர் தேடுறவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு நன்மையும் குறைப்பிட. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியா இருந்து பட்னியா இருக்கும், சிங்க குட்டியோட தாழ்ச்சியா இருந்து பட்னியா இருக்குமா. கர்த்தர் தேடுறவங்களுக்கு என்ன தேவையாது, ஒரு நன்மையும் குறைப்படாது, ஒரு நன்மையும் குறைப்படாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. நமக்கு அன்னியதான் சொல்லியிருக்கிற. நாங்கள் ஒரு நாள் ராம்நாட்டுக்கு போயிருந்தோம். அந்த ராம்நாட்டில் யார், ராமேஸ்வரம் அந்த இடத்துல எங்களுக்கு யாருமே தெரியாது, யார் ஒருத்தரோட பழக்கம் கிடையாது. ஒரு சரி, நான் அன்னைக்கு கன்வென்ஷனுக்கு போயிட்டு லேட் ஆயிடுச்சு சாப்பிட, எல்லா ஹோட்டலும் மூடிட்டாங்க. கொஞ்சம் சேவை மட்டும் வாங்கி வச்சுட்டு அப்போ நான் அஸ்தாக்கா ராஜா மூணு பேர் தான். சரி, இந்த சேவை சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் படுத்துட்டோம். ஒரு 12 மணிக்கு வந்து பார்த்தா கதை தட்டுறாங்க டப்பு டப்புன்னு. அதுக்கு முன்னாலே அந்த லாட்சிக்காரங்கெல்லாம் சொன்னாங்க, நம்ம பிரதர்லாம் சொன்னாங்க, நைட்டு வந்து கதை தட்டுவாங்க, அவங்கெல்லாம் வந்து தீவிராதிங்க, கதை திறந்துடாதீங்கன்னு சொன்னாங்க. இவங்க கதை தட்டிகிட்டே இருக்காங்க, விட்ட பாடு இல்லை. சரி, என்னன்னாலும் சரி, திறந்து பார்த்தா ஒரு பிரதர் சாப்பாடு சுட சுட பிரியாணி குழந்துட்டு வந்துட்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுறாங்க இந்த இடத்துல இருக்கலாம், உங்கள் ஆண்டவர் தான் சொன்னார், என் பிள்ளைகள் பட்னியாக இருக்காங்க, அங்கே நீங்கள் போய் என் பிள்ளைகளுக்கு கொண்டு சாப்பாடை கொண்டு அவங்க வீட்டில் இருமா, நீ ஃபங்க்ஷன் போடுற சாப்பிட்டு சாப்பிட்டு வர மிச்சம் சொல்லா இருந்துச்சு, என் பிள்ளைகளுக்கு அங்கே கொண்டு கொடுங்க, பட்னியாக இருக்காங்க, என் பிள்ளைகளுக்கு அங்கே கொண்டு சாப்பாடை கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர் பேசினார். ஹலேலூயா. அதான் சொன்ன, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியார், கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்புறம் உட்காந்து நாங்களாம் சாப்பிட்டுட்டு, யாருன்னு எங்களுக்கு தெரியாது, கர்த்தர் அற்புதங்களானவர் சொன்னார். சிங்க குட்டிகள் தாடிச்சு அடைந்து பட்னியாருக்கும் கர்த்தர் தேடுறவங்களுக்கு என்ன செய்யாது, ஒரு நன்மையும் குறைபடாது. அவரை நம்ம எப்படி தேடணுமா, 119வது சங்கீதம் 10வது வசனம்,
3: என் முழு இருதயத்தோடும்
2: உம்மை
3: தேடுகிறேன்.
2: உம்மை தேடு, முழு இருதயத்தோடு தேடணும். பாதி தேடிட்டு ஐயோ இது என்ன சரி, மணி வரை உள்ளாராச்சு, என்ன சரி, செவச்சுதான் செவிக்கணும் வர, செவிக்கலைன்னா ஆண்டவர் கேட்பாரோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு கேட்பக்கூடாது. முழு இருதயத்தோடு என்ன வந்தாலும் ஏசு எனக்கு போதும், ஏசுக்கிறது ஒரு நாள் கைவிட மாட்டேன்னு சொல்லி முழு மனதோடு தேடுவேன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு எந்த குறையுமே வராது. கர்த்தர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். நிறைய காரியம் எங்கள் வாழ்க்கையில் சொல்லலாம். அங்கே கிராமங்களுக்கெல்லாம் போகிறப்போ நிறைய வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்திருக்கிறார். கிராமம் கிராமமாக போன போவோம், பைசாலாம் எங்கள் கையில் இருக்காது, இருந்தால் ஒரு 200-300 அவ்வளோதான் இருக்கும். பஸ்ஸுக்கு பஸ்ஸில் அப்போ நமக்கு வண்டியெலாம் கிடையாது, பஸ்ஸில் தான் போகணும். அப்போ நான் ராஜா வாசதக்கா இறுதி ராய் பெறதுக்கு போவோம், எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனால் கர்த்தருக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு நாள் கூட குறை வைக்கலை. ஒரு நாள் 7000 பேர் ஒரு கிராமங்களில் போனால் பசி, பயங்கர பசி, சாப்பிட ஒன்றும் சாப்பாடு ஒன்றும் இல்லை. சரி, திரும்ப ஒரு நாளைக்கு 2 கிராமம் ஆண்டவர் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்வார். 2 கிராமம் சந்திக்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, போயிடலான்னு சொல்லி போனால் அந்த சர்ச்சையுடைய கோயில் பிள்ளை எங்களை கூப்பிட்டாரு. ஏன் கூப்பிட்றாருன்னு பார்த்தா, வாங்க நீங்கள் சாப்பிட்டு போங்க, நீங்கள் சாப்பிடாமல் ஒழித்து போக வேண்டாம், சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லி அவர் ஹோட்டலில் வாங்கி கொடுத்து எங்களுக்கு எல்லாம் கொடுத்தாரு. அதனால தான் அதான் சொல்லு, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியர் கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எங்களுக்கு கிராம ஊழியங்களில் தேவன் பயங்கர அற்புதங்களை செஞ்சுருக்கிறார், நிறைய அதிசயங்களை செய்திருக்கிறார். அன்னைக்கு எப்படி தேடணுமா, 119வது சங்கீதம் 2வது வசனம்,
3: அவருடைய சாட்சிகளை கை கொண்டு,
2: அவருடைய சாட்சிகளை கை கொள்ளணும், சும்மா இல்ல, சும்மா தேடுதல, அவருடைய சாட்சிகளை கை கொண்டு
3: அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள்.
2: அவர் கர்த்தருடைய சாட்சிகளை கை கொண்டு முழு இருதயத்தோடு தேடுற மக்கள் என்னவங்க, எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள். சாட்சிகளை கை கொள்ளணும். கர்த்தர் நமக்கு எத்தனையோ வசனத்தை நம்ம கொடுத்திருக்கிறார், அந்த வசனத்தெல்லாம் கை கொண்டு முழு இருதயத்தோடு வாசிப்பா.
3: அவருடைய சாட்சிகளை கை கொண்டு,
2: அவருடைய சாட்சிகளை கை கொண்டு
3: அவரை முழு இருதயத்தோடும்,
2: அவர் முழு இருதயத்தோடும்
3: தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள்.
2: சாட்சிகளை கை கொண்டு தேடணும், சும்மா தேடுறது இல்ல. சும்மா தேடனா என்ன, ஆண்டவர் எங்களை யார் வழி நடத்து, என் காது வேணும், இது வேணும் அப்படி இல்ல. ஒரு சாட்சிகளை கை கொண்டு முழு இருதயத்தோடு அவர் தேடணும். அவங்கள கர்த்தர் பாக்கியவான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நம்ம எப்படி தேடுறோம் வசனத்தை, எப்படி எப்படி ஆண்டோட வசனத்தை எப்படி கை கொள்றோம், எப்படி செபிக்கிறோம், நம்ம வாழ்க்கையை யோசித்து பாருங்க. முதலாவது என்ன செய்யணும், நம்மளை நம்ம சுத்திகரிக்கணும். இன்னைக்கு உங்களை சுத்திகரிங்க, நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வேன்னு சொன்னார். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன சொன்னார், அரணுக்கு திரும்புங்க. நீங்க திரும்பி அமர்ந்துருங்க, நீங்க ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்ற, ரட்சிக்கப்படணும் என்ன செய்யணும், கர்த்தர் திரும்ப அழுந்து திரும்பி அமர்ந்திருக்க வேண்டும், ரட்சிக்கப்படுங்கன்னு சொன்னார். மூன்றாவது முழுரிய தேடி தேடுங்க, சாட்சியில கை கொண்டு தேடணும், அப்ப நம்மளுக்கு கர்த்தர் பாக்கியவானாய் மாற்றிடுவார். அல்லேலூயா. கடைசியாக சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 16:8
3: கர்த்தரை,
2: கர்த்தரை
3: எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
2: கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
3: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால்,
2: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால்
3: நான் அசைக்கப்படுவதில்லை,
2: எப்போதும் கர்த்தரை முன்னால் வைத்திருக்க வேண்டும். கர்த்தரை எப்பொழுதும் வலது முன்னால் நம்ம முன்னால் வைக்கணும். நம்ம எல்லாம் நடந்த பருவு இது செய்யலாமனு கொஞ்சம் கேட்டு பாருங்க. நாங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டோம், ஒண்ணுமே நடக்கல. இப்ப கர்த்தர்கிட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்ல மாட்டாரு. நிறைய பேர் அப்படித்தான் அவங்க வாழ்க்கையில் எல்லாம் நடந்த பிறகு வந்துட்டு, அக்கா இன்னைக்கு நான் எல்லாம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு செஞ்சிட்டோக்கா, ஒண்ணுமே நடக்கல. இப்ப கர்த்தர்கிட்ட கேட்டு பாரு, கேட்டு பாருங்க. அப்ப கேட்ட ஆண்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. தாவீரச்சேரன் சொல்றாரு, கர்த்தர் எப்பொழுது எனக்கு முன்பா வைத்திருக்கார், என் வலது வருஷத்தில் இருக்கப்படியே மாட்டேன், அசைக்கப்படுவதில்லை. நம்ம எங்க வச்சிருக்கோம் கர்த்தரை, முன்னால் வச்சிருக்கோமா, பின்னால் வச்சிருக்கிறோமா? நம்ம அற்புதம் நடந்த பிறகு, நம்ம அற்புதம் நடக்கலைன்னா பின்ன சிவச்சிக்கலாம், இப்ப நம்மளால முடிஞ்சோதும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோமா? கர்த்தரை முன்னால் வைங்க, எப்போதும் அவர் முன்னால் இருந்தா நம்ம, அவர் நம்ம வலது வருஷத்துக்கு அசைக்கப்பட மாட்டோம். அவர் சீசர்கள் பாருங்க, மார்க்கள் சுவிசேஷம் 4:37 38
3: அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி,
2: பலத்த சுழல் காற்று உண்டாகி
3: படவு நிரம்பத்தக்கதாக, அலைகள் அதன் மேல் மோதிற்று,
2: படகு நிரம்பத்தக்கதாக பலத்த காற்று உண்டாகி,
3: அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி,
2: பலத்த சுழல் காற்று உண்டாகி
3: படவு நிரம்பத்தக்கதாக,
2: படவு நிரம்பத்தக்கதாக
3: அலைகள் அதன் மேல் மோதிற்று,
2: அலைகள் மோதத்தக்க அலைகள் நிறைய பயங்கரமான அளவு வந்துச்சு. படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் வந்து என்ன செஞ்சிருச்சு, படக மோதிருச்சு.
3: கப்பலின் பின்னணியத்தில்,
2: கப்பலின் பின்னணியத்தில்
3: அவர் தலையணியை வைத்து,
2: அவர் தலையணியை வைத்து
3: நித்திரையாயிருந்தார்,
2: நித்திரையாயிருந்தார்.
3: அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது,
2: உமக்கு
3: கவலை இல்லையா என்றார்கள்,
2: கவலை இல்லையா என்றார்கள். இவங்க எங்க வச்சிட்டாங்க கர்த்தர, கப்பல்ல பின்னணியில் வச்சிட்டாங்க. அப்புறம் கர்த்தர் போய் குறை சொல்றாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போறதும் உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்றாங்க. அதுபோல் நிறைய பேர் கர்த்தர் தேட மாட்டாங்க, எல்லாம் பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச பிறகு, கஷ்டமெல்லாம் வந்த பிறகு என்ன ஆண்டவரே அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நாங்க மட்டும் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல தான் சீசர்களும் செஞ்சிருக்காங்க, நாங்க மடிந்து போறோம் கவலை இல்லையான்னு சொல்லி. ஆனா அப்போஸ்தலர் என்ன பண்ணப்பா என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2 25 வசனம் 26 வசனம்.
3: அவரை குறித்து தாவீது கர்த்தரை
2: எப்பொழுதோ
3: எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன்.
2: கர்த்தர் எனக்கு முன்பாக நிறுத்தி என்ன செஞ்சாராம், அவரே நோக்கி பார்த்தாரா, நோக்கி கொண்டிருக்கிறேன்
3: நான் அசைக்கப்படாதபடி.
2: கர்த்தரை முன்பாக நிறுத்தியே அவரே நோக்கி கொண்டிருந்தாராம்,
3: நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார்.
2: நான் அசைக்கப்படாதபடி அவர் என்ன செய்யறார், எங்க இருக்காரு, என் வலது பார்சத்தில் இருக்கிறார்.
3: அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது
2: என் நாவு களி கூர்ந்தது
3: என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும்.
2: மாம்சமும் என்ன செய்தான், நம்பிக்கையோட தங்கியிருக்கும். நம் பிரச்சனைலாம் வந்து முடிஞ்சு குறை சொல்லி கர்த்தரை குற்றப்படுத்திட்டு கடைசியில என்ன பண்ணுவோம், கர்த்தர் தேடுவோம். ஆனா தாவீது அப்படி செய்யல பாருங்க. அதனால தாவீது பார்த்து தேவன் என்ன சொன்ன, இதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். அல்லேலூயா. நீதிமொழி அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 13:22 வசனம் தாவீதை பார்த்து சொன்னார், என் இதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்ல முடியுமா, நம்ம எப்படி இருக்கிறோம் வாசிங்க.
3: பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை
2: அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி
3: ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன்.
2: அருமையான சகோதரனே சகோதரியே, நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கோம், தாவீது கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி அவரே நோக்கி கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். அவர் வலது வருஷத்தில் இருக்கிறபடி நான் அசைக்கப்படல, மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்குன்னு சொன்னார். என் இதயம் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னார். நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வாழ்க்கையை ஆண்டு கொடுத்திருந்த 2025 ஒப்பு கொடுத்து சேவம் பண்ணுமா, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஐயா, நான் எவ்வளோ பாவங்கள் செஞ்சிருக்கேன் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டு கேளுங்க, உங்களுக்கு பாவங்களை உங்களுக்கு காமிப்பார் ஆண்டு சொன்னார். செவேன் இருந்தாலும் ரத்தாம்பர வாசிங்க ஏசாயா 1:18, உங்க பாவங்க எப்படிப்பட்ட பாவம் இருந்தாலும் ஆண்டவர் மன்னிப்பார். நீங்க இன்னும் நேரத்தை கடத்தி போகாதீங்க.
3: வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
2: உங்கள் பாவங்கள்
3: சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல்
2: வெண்மையாகும்.
3: அவைகள்
2: ரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும்
3: பஞ்சை போலாகும்.
2: இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை மாத்துவாரு. நானும் உங்களை பரிசுமாக்குற கர்த்தர், உங்களை குறையெல்லாம் அறிக்கையிடுங்க, அவர் உங்களை பரிசுத்தமாக்குவார். ரெண்டாவது என்ன செய்யணும், நம்ம கத்துட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்த ஆண்டவரே என்ன எப்படியாவது மன்னிமையா, நான் மணந்திருமணும் ஆண்டவரே, அரணாகிய தேவனே, எனக்கு நீர்தான் தஞ்சம், உமை நோக்கி நான் பார்க்கிறப்பா, என்னை எப்படியாவது பரிசுத்தப்படுத்துங்க, குறையெல்லாம் காமிங்க. நான் புதிய ஒரு சொல்லி பிரவேசிக்கும்போது புது சிருஷ்டியா என்னை மாத்தணும் ஆண்டவரே, பழையெல்லாம் ஒளிந்து போட்டு மையா என்னை புதிய சிருஷ்டியா மாத்துங்கன்னு கேளுங்க. மூன்றாவதாக முழுத்தோடு அவர் தேடுங்கன்னு சொன்னாரு. முழுத்தோடு தேடணும், அவர் சாட்சிகளை கை கொண்டு தேடணும். நாலாவது என்ன செய்யணும், கர்த்தரை எப்படி ஜெபிக்கணும். கர்த்தரை முன்னால தாவி சொன்னது போல கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டு நோக்கி கொண்டிருக்கிறேன்னு சொன்னார். அதே போல நம்ம அவளை முன்னால சீசர்களை போல பின்னணியில நம்ம விட்டுறாதபடிக்கு இயேசுகிறத எல்லா காரியத்தை அவற்றை கேட்டு முன்னால் வைக்கிறது என்ன, அவர் கேட்டு இது எப்படி ஆண்டவர் செய்யணும், என்ன செய்யணும், உன் சித்தந்தான் என் வாழ்க்கையில் நிறைவேறணும், என் விருப்பமெல்லாம் நிறைவேறக்கூடாது, என் விருப்பம் அழிந்து போகணும், உன் சித்தம் நிறைவேறணும்னு சொல்லி கர்த்தர் கருத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். 2026 ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டா கர்த்தர் வச்சிருக்கிறார், அது பெற்றுக்கொள்ள இப்ப தகுதிப்படுத்துவோம், ஆண்டவற்றை ஒப்பு கொடுப்போம்.

அர்ப்பணிக்கலாமா? ஒரு புதிய ஆண்டை எதிர்பார்த்திருக்கிற நமக்கு தேவன் நான்கு விதமான ஆலோசனைகள் வழங்கினார். புதிய ஆண்டிலே நம் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு நான்கு விதமான வழிகளை தேவன் நமக்கு காண்பித்தார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அசுத்தமானதை ஆலயத்திற்குள்ளிருந்து வெளியே கொண்டு செல்லுங்கள். நாம் தான் அந்த ஆலயம். அசுத்தமான எல்லா காரியத்தையும் நம் உள்ளத்தை விட்டு வெளியே கொண்டு செல்ல வேண்டும் என்பதாக தேவன் நமக்கு சொன்னார். இரண்டாவதாக மனம் திரும்புங்கள். இரட்டிப்பா நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறேன் நமக்கு ஆண்டவராகிய தேவன் சொன்ன அடுத்த காரியம், மனம் திரும்புங்கள். உங்கள் வழிகளை சோதித்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்திலே திரும்புங்கள் என்றார். மூன்றாவது அவரை தேடுங்கள். அவர் தேடும் பொழுது எந்த நன்மையும் குறைப்படாது. சிங்க குட்டிகள் ஒருவேளை தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடந்தாலும் ஆண்டவராய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. கடைசியாக இந்த புதிய வருடம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றார். புதிய வருடத்திலே தேவன் நம்மை ஆசீர்வாதத்தை நிரப்ப வேண்டும் என்று சொன்னார். அவரை முன்பாக வையுங்கள். எதை செய்தாலும் கர்த்தரை முன்பாக வையுங்கள். அவருக்கு முதலிடம் கொடுங்கள், பின்னணைத்திலே வைக்காதீர்கள். அவரை முன்பாக வையுங்கள் என்பதாக கர்த்தர் சொன்னார். அர்ப்பணிக்கலாமா? தேவனே, என்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள, உம்மிடத்தில் திரும்ப, உம்மை தேட என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை முன்பாக வைக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். தாவீது கர்த்தரை முன்பாக வைத்து நோக்கி பார்த்து கொண்டிருந்தாரா? ஜபிக்கலாமா? எங்களை மாற்ற ஆண்டவரே, கடந்த வருஷம் எவ்வளோ வீணா போயிடுச்சப்பா, எவ்வளோ நாட்கள் காலங்கள் வீணாக போய்விட்டது. ஆண்டவரே மன்னியும் அப்பா, மன்னியும் அப்பா, மன்னியும் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவராகிய தேவன் கொடுத்தரலும் என்று சொல்லி அதை திறந்து ஜபிக்கலாமா? நன்றி பரலோக பிதாவே, உமை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தந்திருக்கிறது ஆனந்த அருமையா நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, வருகின்ற ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதற்கு நான்கு விதமான காரியங்களை ஆலோசனையாக சொன்னீர். எங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும், அசுத்தமானது எங்களுக்குள்ளிருந்து வெளியே கொண்டு போக வேண்டும் என்பதை சொன்னீர். எந்த அசுத்தம் எனக்குள் இருக்குதோ அதை என்னை விட்டு எடுத்து போடும் அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. மனம் திரும்ப வேண்டும் என்பதாக சொன்னீரே. இரட்டிப்பா நன்மை தருவேன் என்று சொன்னீரே தேவனே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை மறுரூபத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, மனம் திரும்புங்கள் என்று சொன்னீரே. எங்கெங்கனா நான் திரும்பணுமோ எனக்கு என்னை காண்பியும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. என் வழிகளை சோதித்து ஆராய்ந்து முடித்து திரும்புங்கள் என்று சொன்னீரே. என் வழியை சோதித்து பார்த்து முடிவு திரும்ப என்னை அர்ப்பணிக்கிறேன் எங்களோடு இணைந்து அர்ப்பணிக்கிறேன். பிள்ளை ஒவ்வொருவரையும் தொடும் ராஜா. மாத்திரமல்ல, உமை தேடும் பொழுது எல்லா நன்மையும் தருவேன், குறைவில்லாமல் தருவேன் என்றதா சொன்னீரே. மாத்திரமல்ல, எல்லா நிலையிலும் உண்மை முன்பாக வைக்க வேண்டும் என்பதை காண்பித்தேன். நாங்கள் உண்மை பின்பாக வைத்து விடுகிறோம். எல்லாம் முடித்து விட்டு அதற்கு பிறகு வந்து நாங்கள் உண்மை தேடுகிறோம். மன்னியும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் உண்மை முன்பாக வைக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். வார்த்தையை கேட்டு தன்னை அர்ப்பணித்த பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய மாறாத பிரசன்னமும் மகிமையும் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்.

0: ஸ்தோத்திரம். இன்னும் அவர்களை பலப்படுத்தும், கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக அவர்களை மாற்றும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், நன்றி நன்றி நன்றி. இந்த வார்த்தை கேட்டு நிரலியாக சேனல் மூலம், இயேசுக்கான சேனல் மூலமாக பல்வேறு நிலைகளிலே கேட்டு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் மீதும் கர்த்தர் ஆளுகை இறங்கட்டும் ஐயா. அவர் செய்வதற்காக நன்றி. இப்பொழுதும் கடைசி ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர் ஜெபிப்பார்கள். அவரோடு இணைந்து நாம் ஜெபம் எடுப்போம். வருகின்ற ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த நான்கு வித காரியங்களை செய்ய அர்ப்பணிப்போம். இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நோக்கி பார்த்து நம்ம இணைந்த ஜெபங்களை எடுக்கலாமா? ஜெபம் செய்வோம்.
1: அன்பும் கிருபையும் இறக்கமுள்ள தீவுள்ள பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையாய் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ரெண்டு பேராவது மூணு பேராவது என் நாமத்தில் எங்கே குடியிருக்கோம் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. எங்கள் நடுவில் நீர் மெய்யாகவே இருக்கிறீரப்பா. அம்மா கோடி கோடி நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்னென்ன தேவையோடு வந்திருக்கவங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்திங்க அப்பா. உங்களிடத்தில் மனம் திரும்ப கிருபை செய்யுங்கப்பா, மனம் திரும்ப கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பாவமான காரியத்தை விட்டு மனம் திரும்பணும் ஆண்டவரே. பாவத்தோடு நீர் வரும்போது உன் எதிர்நோக்கி போக வர முடியாது அப்பா. பாவம் எங்கள் உள்ளத்தில் இருக்குமானாலும் எதிர்கொண்டு வர முடியாதே அப்பா. நாங்கள் இப்பொழுதே எங்களை சரிப்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரோடு பேசுங்கப்பா. தேவனே, மே தூக்கி கெஞ்சுகிறோம். ஒரு வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று செவிக்கிறோம். புதியத்தையும் புது பலத்தையும் புது கிருபை தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தேவ பிரசனை நாளும் தாங்கட்டும். நன்மை செய்யுங்க, காத்துக்கோங்க ஏசப்பா. நன்மையான எந்தியும் அப்பா நன்மைகளை இன்றைக்கே தருவேன்னு சொன்னீரே. நன்மைகளை தந்து புதிய ஆண்டில் புது உங்களுடைய பிள்ளைகளை எல்லா காரியத்திலையும் எல்லாவற்றிலையும் புதுப்பிக்க முடியாது செபிக்கிறோம், பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். கர்த்தாவே, ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத மக்கள் பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அன்பு எங்களுக்குள்ள நாட்கள் பெருக வேண்டும் ஐயா, அன்பு பெருக வேண்டும். தேவப்பிரசம் நிரம்பி இருக்க வேண்டும் ஐயா, உண்மை அண்டிக்கொள்ள வேண்டும் ஐயா, உம்மோடு இருக்க வேண்டும் ஐயா. தேவனே, தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொன்னீரே. நாங்களும் மற்றவர்கிட்ட அன்பாகவே இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களை நீர் பலப்படுத்த வேண்டும். வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போடும், கட்டுகள் உடைக்கப்படணும், சாத்தாண்டை கிரிய நீங்கப்படணும் ஐயா. ஆண்டவரையும் துதிக்கிறோம் அப்பாமே ஸ்தோத்திரம். மக்களுக்குள் இருக்கப்பட்ட என்னென்ன பலவீனம் இருக்கோ எல்லாவற்றையும் மாற்றுங்க அப்பா, மாற்றுங்க. வீசிங்க குணமாக்குங்கப்பா. கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. மந்திரக்கட்டு செவன் கட்டு ஏசுக்கு திருமணத்து உடை தெரிகிற சுவாமி. சாத்தாண்டை கிரியல் நிர்மணமாக்கப்படட்டும் ஆண்டவரே. சாத்தாண்டை செய்க்க எங்களுக்கு வல்லமை கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. அப்பா சாத்தாண்டை செய்க்கணும் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை தேவனால் உண்டாய்ந்து அவனை செய்தீர்கள். ஏனெனின் உலகத்தில் இருக்கணும்னு உங்களுக்கு பெரியவர் எங்கள் ஆண்டவராய் இயேசுக்கு பெரியவர். எல்லா சர்ப்பங்களையும் தேடிலும் மித்திக்கவும் சத்துருவின் சகல வல்ல மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்துருக்கு. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபை எல்லாருக்கு தாங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க, ஒரு குறை வராதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க. சாமான் இல்லாத மக்கள் சாமானத்தை தாங்க அப்பா. கடனோடு இருக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க. வீட்டில் பிரச்சனைகள் குழப்பங்களை மாற்றுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க. தொழிற்சிற மக்கள் ஆசீர்வீங்க. வியாபாரம் செய்கிற மக்கள் ஆசீர்வீங்க. கேஸில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்க. பிரிந்து கூட நினைக்கணும் ஐயா. ஆத்துமா கண்கள் திறக்கணுமே, அறியிற அறிவில் நிரப்பணும் ஐயா. வாகனம் வச்சிருக்க மக்கள் வாகனம் நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கணும் ஐயா. ஆண்டவரே, பிரச்சனையை மாறணும், கண்ணீர் துடைக்கணுமே. வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும். படிக்கிற பிள்ளைங்க ஞானத்தை கொடுங்க. எல்லா எங்கள் பிள்ளைகளும் அப்பா சபையில் அத்தனை பேரும் செவிக்கிற மக்களாக மாற்றுங்க, துதிக்கிற மக்களாக மாற்றுங்க. கடமைக்காக நாங்கள் செவிச்சு வரக்கூடாதுப்பா. உம்மிடத்தில் வாஞ்சியோடு தாகத்தோடு இயேசு துதிக்குவது சோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கிற வச்சுங்க. புதிய ஆண்டில் துதிக்கிற மக்களாக ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்க. ஆராதிக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசுங்க பேசுங்கப்பா, பேசுங்க, பலப்படுத்துங்க. எல்லாரும் தரிசனம் பார்க்கணும். புதிய ஆண்டில் எல்லாம் தரிசனம் பார்க்கணும் ஐயா. உண்மை அரியர் அறிவால் நிரப்பப்படணும் ஐயா. பரிசுத்த பவுளி சீத்து சகல் நறுக்கி அப்பா எல்லா ஞானமும் ஆவிக்கிற வேகமும் அப்பா கத்து சித்தத்தை அரியர் அறிவு அறிவில் அரியர் அறிவில் நிரப்பமும் சகல் நறுக்கிற கணிதந்து தேவன் அரியர் விருத்தி அடையணும் ஐயா. உன் பிரியமான செய்யணும். உனக்கு முன்பாக நிற்க எங்களை பாத்திரவனா எண்ணப்படணும் ஐயா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. பெரிய பாக்கியத்தை கொடுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லார் பேரையும் சீப் போஸ்டர் எழுதி கொள்ளுங்கப்பா. தேவனே, மே நோக்கி கெஞ்சிரும்.

0: பெரிய அற்புதத்தை அசிங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முறை பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அசிங்களை செய்யுங்க. ஆண்டவரே, எப்பொழுது எனக்கு முன்பாயத்திற்கு என் வலதுவர்ஷத்திற்கும் அசைக்கப்படுதலை சொன்ன வார்த்தை தென்படி தேவன் நம்முடைய பிள்ளைகள் அப்படியாக நீர் செய்ய கிருவையும் ஒத்தாசி அருளும். உங்க எப்பாமே சோத்திர எங்கள் மத்தியில் எழுந்தருளும் ஐயா, எங்கள் மத்தியில் எழுந்தருளி பழத்த காரியத்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்யுங்க. எப்பாமே அண்டிக்குள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. எல்லா துதியும் கனமாக்கி முகிச்சு எழுத்துறோம். யாசுபா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: கடைசியாக நமது இயேசுவின் கரம் ஊழியங்களை அன்போடு தாங்க தேவன் எழுப்பி கொடுத்த குடும்பங்களுக்காக சிறு ஜெபம் செய்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோம். கடைசியாக சதன ஆசீர்வாதம் கூற இந்த ஆராதனை நிறைவு பெறும். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் தேவனாய் கர்த்தாவே, நீ தந்திருக்கிற இந்த அருமையான நேரத்தை நினைத்து நாங்கள் மகிழோடு குடும்பமே துதிக்கின்றோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளவும் உம்மிடத்தில் மனம் திரும்பவும் உமை தேடவும் எப்போதும் முன்பாக வைக்கவும் எங்களுக்கு கிருப கொடுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் நமது இயேசுவின் ஊழியங்களை அன்போடு தாங்குவதற்கு நீர் எழுப்பி கொடுத்த நமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வருடம் முழுதும் நமது ஊழியத்தை அன்போடு தாங்க எவ்வளவு பேர் எழுப்பினீர். அந்த மக்களுக்கெல்லாம் ஏற்ற ஆசீர்வாதங்களை நீர்தான் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்ததான் அவர்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து நிரம்பி வழியணும் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை ஊழியத்தை தாங்குவதின் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் பார்க்கும்படியாக கிருபை கொடுங்கப்பா. வருகின்ற புதிய ஆண்டில் இன்னும் நிறைய ஜனங்கள் ஊழியத்திற்கு தாங்க முன்வர எழுப்பி கொடுங்கப்பா. பொறுப்பிடுங்க. அப்படி செய்ய போதுக்காக நன்றி. இந்த ரெண்டு ஆராதனையும் பொறுப்பெடுத்து நடத்தினீரே. கோடான கொடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். தம்பி சிபி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டு வந்து பிளேட்லெட் கூடணும் அப்பா. மகனை இப்பொழுது தொடும்படியா இங்கிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மனம் இறங்கி தம்பி சிபியனை தொட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், மகனுடைய இந்த பிளேட்லெட் கூட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் டெங்கு ஃபீவர் மாறுவதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக. கலங்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் இந்த நாளில் காணப்படும். இப்போது அன்பின் கரம் தம்பிக்குள் பிரவேசிக்கணும்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் அப்பா. அதே ஒரு வினோத் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் எவ்வளோ பலவீனத்தில் அவரை தாங்கி பலப்படுத்தி ஊழியத்திலே பயன்படுத்துகிறீரே, நன்றி. இன்னொரு நல்ல உடல் சுகம் ஆரோக்கியம் பலன் தந்து இன்னும் இந்த ஊழியத்தை அப்பா மகிமையோடு செய்ய புது பலத்தை தாரும். சிஸ்டர் ஆசீர்வதிங்க, பாப்பா ஆசீர்வதிங்க. மகிமையான காரியங்கள் வாழ்க்கையிலே செய்யுங்க. இம்முட்டை எங்களோடு கொண்டு நடத்தினதுக்காய் கோடி நன்றிகள் அப்பா. துதிகன மகிமையிலான ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை நாமத்திலே தாழ்மை உண்டுகிறோம் பிதாவே.
2: என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல வரல் மறவாதே, ஆமேன். உடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நடத்திருப்பதாக, ஆமேன்.

0: இறுதி தீர்ப்பு நாளில் எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய கூடுகை அதிர்வூற்றும் ஒன்று ஒரு நாள் வரும். அப்போது மனித குலத்தின் எல்லா பாதைகளும் ஒன்றாக சந்திக்கும். ராஜாக்களும் பிச்சைக்காரர்களும் நீதிமான்களும் தீயவர்களும் விசுவாசிகளும் சந்தேகிகளும் அனைவரும் ஒரே சிங்காசனத்தின் முன்பக்கத்தில் பக்கமாக நிற்பார்கள். எந்த பேரரசும் எந்த செல்வமும் எந்த அதிகாரமும் இந்த கூடுகையை தடுக்க முடியாது. இது எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய சந்திப்பு ஆகும். அந்த நாளில் வரலாறு முடிந்து நித்தியம் தொடங்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களை ஒளியூட்டிய சூரியன் கூட தேவனுடைய முகத்தின் மகிமையின் முன் மங்கிவிடும். அந்த தருணத்தை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். கடல் தன் இறந்தவர்களை மீண்டும் கொடுக்கும், கல்லறைகள் திறக்கப்படும், மற்றும் ஒருபோதும் கேட்கப்படாத ஒரு குரல் ஊதுகையின் ஒலி வானில் முழங்கும். முழு பூமியும் படைப்பாளியின் குரலை கேட்க அமைதியாகும். அங்கு எந்த கடிகாரம் அல்லது நேரம் கணக்கிடும் சாதனமும் இருக்காது. நேரம் தனது முடிவை அடைந்திருக்கும். மற்றொரு காலத்தில் ஆட்டுக்குட்டியாக வந்தவர் இப்போது வெள்ளை சிங்காசனத்தின் முன் நீதியுள்ள முழுமையான நீதிபதியாக தோன்றுவார். ஒரு வார்த்தையும் நோக்கமின்றி பேசப்படாது. ஒரு உயிரும் அழைக்கப்படாமல் விடப்படாது. அந்த நாள் எல்லா பெயர்களும் சொல்லப்படும், எல்லா உண்மைகளும் வெளிப்படும், மற்றும் எல்லா முகமூடிகளும் அகற்றப்படும் நாளாகும். அது இறுதி தீர்ப்பு நாள். அப்போது கடவுளின் அன்பும் நீதியும் பரிசுத்தமும் சந்தித்து ஒவ்வொரு இதயத்தின் நித்திய விதியை நிர்ணயிக்கும் தருணம். வரலாற்றிலேயே மிகப்பெரிய நீதிமன்றம் அரண்மனைகளிலும் பூமியின் ஆலயங்களிலும் நடைபெறாது, ஆனால் கடவுளின் சிங்காசனத்திலேயே நடைபெறும். நம்மில் ஒவ்வொருவரும் எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லாமல் நித்தியத்தின் விதியை தீர்மானிக்கும் அந்த சந்திப்பில் பங்கேற்போம். ஒரு கணம் உள்ளது. அப்போது காலம் ஓடுவதை நிறுத்தி நித்தியத்தின் ஒலி ஒலிக்கத் தொடங்கும். அந்த கணமே கடவுளின் கடிகாரம் மனித வரலாற்றின் முடிவையும் தெய்வீக நியாயத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது. பைபிளில் எபிரேயர் 9:27 வசனத்தில் செய்யும் கூறப்பட்டுள்ளது, மனிதர்கள் ஒருமுறை மட்டும் மரிக்க வேண்டும், அதன் பிறகு நியாயம் வரும். அந்த நாளில் எந்த ஒரு பெயரும் மறக்கப்படாது, எந்த ஒரு இதயமும் அழைக்கப்படாமல் விடப்படாது. வாழ்வோரும் இறந்தோரும் படைப்பாளரின் முன்னிலையில் வர அழைக்கும் அந்த குரலை எதிர்கொண்டு முழு வானமும் அமைதியாகும். கம்பி ஊதப்படும் போது பூமியை ஆட்கொள்ளும் அந்த அமைதியை கற்பனை செய்து பாருங்கள். நகரங்களின் சத்தம் நிற்கும், எல்லைகள் மறையும், வானத்தை பிளக்கும் அந்த ஒளியின் முன் எல்லா மொழிகளும் அமைதியாகும். அப்போஸ்தலர் யோவான் இந்த காட்சியை வெளிப்படுத்தல் 20:12 விவரித்தார். நான் பெரியவர்களும் சிறியவர்களும் இறந்தவர்களை அரியணையின் முன் நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன். அங்கு எந்த சிறப்புரிமையும் பட்டமும் நிலையும் இருக்காது. எல்லோரும் நித்தியத்தின் முன் சமமாக இருப்பார்கள். அழைப்பு எதிர்க்க முடியாததாக இருக்கும். யாரும் நான் கேளவில்லை என்று சொல்ல முடியாது. பலர் முடிவென்று நினைப்பதை கடவுள் துவக்கமாக கருதுகிறார். அந்த தருணத்தில் காணாதது உண்மையாக மாறும், தொலைவாக இருந்தது தவிர்க்க முடியாததாக மாறும். ஒவ்வொரு ஆன்மாவும் தன் பெயரை நித்தியம் உச்சரிக்கும் ஒலியை கேட்கும். ஆன்மா தன் படைப்பாளியின் குரலை உணர்ந்து கொள்ளும். அந்த நாள் வானங்கள் எல்லா காலங்களிலும் மிகப்பெரிய ஒன்றுகூடலுக்கு சாட்சியாக இருக்கும். மனிதன் தன்னை மண்ணிலிருந்து உருவாக்கிய கடவுளை சந்திக்கும் சந்திப்பு. ஆனால் தீர்ப்பு தொடங்குவதற்கு முன் விவரிக்க முடியாத ஒன்று அனைவரின் கண்களுக்கும் வெளிப்படும். வெள்ளை அரியணை மற்றும் அதில் அமர்ந்திருப்பவர். யோவான் தூதர் சொற்கள் அடக்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒன்றை கண்டார். நான் ஒரு பெரிய வெள்ளை அரியணையையும் அதில் அமர்ந்திருந்தவரையும் கண்டேன். அவருடைய முகத்திலிருந்து பூமியும் வானமும் ஓடிவிட்டன. வெளிப்படுத்தல் 20:11. இந்த அரியணையை விட அதிக மகிமை மிக்கதும் தூய்மையானதும் பயமுறுத்தும் ஒன்றும் இல்லை. இது மனிதர்களால் செய்யப்பட்ட தங்கத்தால் அல்ல, பூமியில் உள்ள அதிகாரத்தால் ஆதரிக்கப்படுவதும் இல்லை. இது முழுமையான பரிசுத்தத்தின் அரியணை. இதில் இருப்பவர் முன் தேவ தூதர்களுக்கே தங்கள் முகத்தை மூட வேண்டியதாகிறது. அந்த நாளில் இன்று நம்பிக்கையால் மட்டும் காணக்கூடியதை அனைவரும் காண்பார்கள். அரசாளுபவரின் முகம் கோபத்தை அல்ல நீதியை வெளிப்படுத்தும். அவர் பழிவாங்குதலை அல்ல உண்மையையே காட்டுவார். அவரது முன்னிலையில் உள்ளவர்களின் உள்ளங்களில் மறைந்திருப்பவை வெளிப்படும். ஏனெனில் வெள்ளை அரியணையின் முன் எல்லா முகமூடிகளும் அகற்றப்படும். அரசர்களும் பிச்சைக்காரர்களும் தீர்க்கதரிசிகளும் தீயவர்களும் அனைவரும் பக்கத்தில் பக்கம் நிற்பார்கள். ஒவ்வொரு பார்வையும் ஒளிக்கே எதிர்கொள்ளப்படும். அந்த ஒளி எதையும் நிழலில் விடாது. இவர் ஆபிரகாம், மோசே, தாவீது ஆகியோரின் தேவன். இப்போது அவர் பூமியின் முழுமையான நீதிபதியாக வெளிப்படுகிறார். இந்த பார்வையின் முன் எந்த மனித வாதமும் போதுமானதாக இருக்காது. எந்த வழக்கறிஞரும், எந்த காரணமும், எந்த வேஷமும் அரியணையின் பிரகாசத்திற்கு எதிராக நிலைத்திருக்க முடியாது. இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறும். மறைக்கப்பட்ட எதுவும் வெளிப்படாமல் இருக்காது. லூக்கா 12:2, மூடிய வானத்தின் அமைதி நிலைபெறும் போது ஏதோ ஒன்று நடக்க தொடங்கும். புத்தகங்கள் திறக்கப்படும். ஒவ்வொரு பக்கமும் ஒரு ஆன்மாவின் கதையை சுமக்கும். திருத்தூதர் யோவான் எழுதியுள்ளார், புத்தகங்கள் திறக்கப்பட்டன. இறந்தவர்கள் புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்ததை பொறுத்து தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்பட்டனர். வெளிப்படுத்தல் 20:12. இந்த புத்தகங்கள் காகிதத்தில் செய்யப்படவில்லை, ஆனால் என்றென்றும் நிலைக்கும் நினைவில் உருவாக்கப்பட்டவை. அவை எண்ணங்கள், வார்த்தைகள், நோக்கங்கள் மற்றும் செயல்களை உள்ளடக்கியுள்ளன. ஈவன் நாம் நினைவில் கொள்ள தேவையில்லை என்று கருதும் சிறியவற்றையும். தெய்வீக நீதியின் எழுத்துக்கோள் எதையும் தவிர்க்காது, ஏனெனில் இரகசியமாக காணும் கடவுள் வெளிப்படையாகவும் பலனளிப்பார். இதை குறித்து சிந்தியுங்கள். ஒவ்வொரு அன்பு செயலும், ஒவ்வொரு மன்னிப்பும், ஜெபத்தில் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் அங்கே பாதுகாக்கப்பட்டுள்ளன. அதேபோல் ஒவ்வொரு அவமதிப்பு வார்த்தையும், ஒவ்வொரு பொய்யும், ஒவ்வொரு பெருமையும் அங்கே தங்கள் தடங்களை விட்டுள்ளன. இயேசு கூறினார், மனிதர்கள் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் அவர்கள் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். மத்தேயு 12:36. கடவுளின் தீர்ப்பு கொடூரமானது அல்ல, அது முழுமையானது. அவர் தவறாக தண்டிப்பதில்லை, ஆனால் முழு உண்மையையும் வெளிப்படுத்துகிறார். நற்செயல்களின் புத்தகங்கள் திறக்கப்படும் போது ஒரு குறிப்பிட்ட புத்தகம் மட்டும் நியமிக்கப்பட்ட நேரம் வரை மூடப்பட்டே இருக்கும். அது உயிரின் புத்தகம். அங்கேதான் கருணையை பெற்றவர்களின் பெயர்கள் எழுதப்பட்டுள்ளன. அவர்கள் இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்பட்டவர்கள். இந்த புத்தகம் திறக்கப்படும் போது ஒவ்வொரு ஆன்மாவின் விதியும் வெளிப்படும், ஏனெனில் அதில் படிக்கப்படுவது மனிதன் செய்ததை அல்ல, கிறிஸ்து அவனுக்காக செய்ததை. அந்த நாளில் திறக்கப்படும் அனைத்து புத்தகங்களிலும் ஒரு புத்தகம் மட்டும் தூய தங்கத்தை விட பிரகாசமாகும். அது ஆட்டுக்குட்டியின் உயிரின் புத்தகம். அதில் செயல்கள் பதிவு செய்யப்படவில்லை, பெயர்களே பதிவு செய்யப்படுகின்றன. அதில் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு பேரும் மீட்கப்பட்ட ஒரு கதையையும், கிருபையால் சென்றடையப்பட்ட ஒரு ஆன்மாவையும் குறிக்கிறது. பிலிப்பியர் 4:3 பவுல் உயிரின் புத்தகத்தில் பெயர்கள் உள்ள தனது சக பணியாளர்களை பற்றி பேசுகிறார். கடவுளால் நித்தியத்தில் நினைவு கூறப்படுவது போல பெரிய வெற்றி எதுவும் இல்லை என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. அதில் பொறிக்கப்பட்டது காலத்தால் அழிக்க முடியாததும், பாவத்தால் களங்கப்படுத்த முடியாததும் ஆகும். இந்த புத்தகம் சாதனையின் விளைவு அல்ல, இரக்கத்தின் விளைவு. இது கிறிஸ்துவின் அன்பிற்கு தங்களை ஒப்படைத்தவர்களின் பெயர்களையும், இரட்சிப்பு என்பது ஒரு வெற்றி கிண்ணம் அல்ல, மன்னிப்பே என்பதை புரிந்து கொண்டவர்களின் பெயர்களையும் கொண்டுள்ளது. வெளிப்படுத்தல் 3:5 இயேசு வாக்குறுதி அளித்தார், வெற்றி பெறுபவனின் பெயரை நான் உயிரின் புத்தகத்திலிருந்து அழிக்க மாட்டேன். ஒவ்வொரு பக்கமும் சிலுவை வீணாக இல்லை என்பதற்கும், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் எந்த குற்றச்சாட்டையும் விட வலிமையாக பேசுகிறது என்பதற்கும் சான்றாகும். இது விசுவாசம் உலகை மீறி பெற்ற வெற்றியின் பதிவாகும். ஆனால் இதில் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையும் உள்ளது. வெளிப்படுத்தல் 20:15 கூறப்பட்டுள்ளது, உயிரின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவரும் தீக்குளத்தில் எரியப்பட்டார். இது நித்தியத்தை பிரிக்கும் கோடு. பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. நியாய தீர்ப்பு நாளில் இந்த வேறுபாடே ஒவ்வொருவரின் நித்திய வாழ்வை தீர்மானிக்கும். அந்த நேரத்தில் நீதிமான் நீதிபதி இயேசு அனைத்தையும் மாற்றும் ஒரு காரியத்தை செய்வார். அவர் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பார், ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் வெளிப்படுத்துவார். மத்தேயு 25 இயேசு நியாய தீர்ப்பின் முழு நோக்கத்தையும், பிரிப்பதற்கான அந்த தருணத்தையும் சுருக்கமாக காட்டினார். அனைத்து ஜாதிகளும் அவருடைய முன் கூடுவார்கள். ஒருவர் ஒருவர் பிரிப்பார், மேய்ப்பன் ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பது போல. வசனம் 32, அன்பும் நீதியும் சந்திக்கும் அந்த நிமிடம் இதுவே. மேய்ப்பன் தனது ஆடுகளை அறிவான். யார் விசுவாசத்தில் அவரை பின்தொடர்ந்தார்கள் என்பதை அவர் அறிவார். வெளிப்படையாக வாழ்ந்தவர்களையும் அவர் அடையாளம் காண்கிறார். அரியணை முன் எந்த மதத் தோற்றங்களும் இருக்காது, வெளிப்படையாக உள்ளங்கள் மட்டுமே இருக்கும். ஆடுகள் என்பது மேய்ப்பனின் குரலை கேட்டும் உலகம் எதிராக கூச்சலிட்டாலும் அதை பின்தொடர்ந்தவர்களே. இவர்கள்தான் பாராட்டுகளை நாடாமல் சேவை செய்தவர்கள், பதிலுக்கு எதுவும் எதிர்பார்க்காமல் அன்பு காட்டியவர்கள், யாரும் பார்க்காமல் உதவி செய்ய விரும்பியவர்கள். இயேசு அவர்களிடம் சொல்வார், என் பிதாவின் ஆசீர்வாதம் பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து உங்களுக்காக தயார் செய்யப்பட்ட ராஜ்யத்தை மரபாக பெறுங்கள். மத்தேயு 25:34. இந்த நேரத்தில் தங்களுக்காக மட்டும் வாழ்ந்தவர்களின் குறியீடாக உள்ள ஆடுகள் தங்களது அண்டைவரை புறக்கணிப்பது என்பது கிறிஸ்துவையே நிராகரிப்பதாகும் என்பதை புரிந்து கொள்வார்கள். இந்த பிரிவு என்பது மனிதர்களுக்கிடையிலானது மட்டுமல்ல, அவர்களின் விதிகளுக்கிடையிலானதும் ஆகும். ஒருபுறம் நித்திய வாழ்வுக்கான அழைப்பு கேட்கப்படும், மறுபுறம் நித்திய பிரிவின் பாரம் உணரப்படும். அந்த தருணத்தில் உண்மையான நம்பிக்கை எப்போதும் பலன்களை தந்தது என்பதை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் கடவுள் தன் முடிவற்ற நீதியில் தீர்ப்பு கண்மூடித்தனமாக நடைபெறாது என்பதை காட்டுவார். ஏனெனில் ஆன்மீக சாட்சிகள் மற்றும் வாழ்க்கையில் எடுத்த ஒவ்வொரு தேர்வையும் உறுதிப்படுத்தும் பதிவுகள் உள்ளன. ஒரு மனிதனும் கடவுளின் சிங்காசனத்திற்கு முன் தனியாக இருக்க மாட்டான். இறுதி தீர்ப்பு தனிப்பட்ட செயல் அல்ல, அது ஒரு பரலோக விசாரணையாகும். இயேசு சிறியவர்களின் தூதர்கள் என் பிதாவின் முகத்தை எப்போதும் காண்கிறார்கள் என்று உறுதிப்படுத்தினார். மத்தேயு 18:10 இது பரலோக உயிர்கள் நம் வாழ்வுகளுக்கு சாட்சி தருகிறார்கள் என்பதை குறிக்கிறது. அவர்கள் தெய்வீக கட்டளைகளை மட்டும் நிறைவேற்றுவதில்லை, ஆன்மீக நிகழ்வுகளையும் பதிவு செய்கிறார்கள். ஒவ்வொரு நற்காரியமும், ஒவ்வொரு நெறிப்படுத்தப்பட்ட தேர்வும், ஒவ்வொரு சிந்திக்காமல் சொன்ன வார்த்தையும் அனைத்தும் அந்த மறைமுகமான ராஜ்யத்தால் கவனிக்கப்படுகிறது. வானகம் சிறந்த பதிவுகளை வைத்திருக்கிறது, ஆனால் சாட்சிகள் தூதர்களில் மட்டும் மட்டுப்படவில்லை. அதேபோல் புத்தகங்களும் உள்ளன, அவற்றை யோவான் திறக்கப்படுவதை பார்த்தார். வெளிப்படுத்தல் 20:12 இவை தேவனின் சர்வ ஞானத்தின் வெளிப்பாடு, எதுவும் தப்புவதில்லை. பிரசங்கி 12:14 கூறுகிறது, தேவன் நற்கிரியை தீக்கிரியையான மறைபொருள்கள் அனைத்தையும் நியாய தீர்ப்புக்கு கொண்டு வருவார். இந்த நித்திய பக்கங்களில் செயல்களுக்கும் மேலானவை உள்ளன, அவை நோக்கங்களையும் பாதுகாக்கின்றன. நாம் என்ன செய்தோம் என்பது மட்டுமல்ல, ஏன் செய்தோம் என்பதும் முக்கியம். மற்றும் இறுதியாக 3வது சாட்சி, அது மனசாட்சிதான். பவுல் ரோமர் 2:15-16 வசனங்களில் மனசாட்சி சாட்சி அளிக்கிறது என்றும், எண்ணங்கள் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டவோ தங்களை தாங்களே பாதுகாப்பதோ செய்கின்றன என்றும் எழுதியுள்ளார். அந்த நாளில் மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் புறக்கணித்த அந்த உள்ளார்ந்த குரலை கேட்பான். அது அவனது தேர்வுகளை உறுதிப்படுத்தவோ அல்லது குற்றம் சாட்டவோ செய்யும். அப்பொழுது இந்த சாட்சிகள், தேவ தூதர்கள் பதிவுகள் மற்றும் மனசாட்சி முன்னிலையில் தேவன் நீதியோடு நியாயம் தீர்ப்பார். தீர்ப்பு வழங்கப்படும் போது பூமியின் அரசர்களும் அதிகாரமும் கொண்டவர்களும் ராஜாதி ராஜாவுக்கு முன் தலை வணங்குவார்கள். அந்த மகா நாளில் தனிநபர்கள் மட்டுமல்ல, முழு நாடுகளும் அந்த சிங்காசனத்தின் முன் நிற்கும். இயேசு கூறினார், எல்லா ஜாதிகளும் அவருடைய முன் கூடுவார்கள். மத்தேயு 25:32 ஜனங்கள், ராஜ்யங்கள் மற்றும் அரசாங்கங்கள் உண்மையான அரசரின் முன் நின்று விசாரணை செய்யப்படுவார்கள். கொடிக்களை விழும், பூமியின் சிங்காசனங்கள் பயனற்றதாகிவிடும், மனிதர்களின் கிரீடங்கள் தங்கள் பிரகாசத்தை இழக்கும். ஏனெனில் அந்த கணத்தில் மனித அதிகாரம் அனைத்தும் தெய்வீக அதிகாரத்தின் முன் நிற்கும். அநியாயமாக ஆட்சி செய்தவர்கள் பூமியின் சிங்காசனம் அவர்களை வானத்தின் சிங்காசனத்தில் இருந்து விடுவிக்காது என்பதை புரிந்து கொள்வார்கள். வெளிப்படுத்தல் புத்தகம் ஆட்டுக்குட்டியை ராஜாதி ராஜாவும் ஆண்டவர்களின் ஆண்டவரும் என காட்டுகிறது. வெளிப்படுத்தல் 19:16 அவரது முன் பேரரசுகளை ஆட்சி செய்தவர்களும் பெயரில்லாமல் வாழ்ந்தவர்களும் அனைவரும் தலை வணங்குவார்கள். மனித வரலாறு நித்தியத்தின் பார்வையில் மறுபரிசீலனை செய்யப்படும். வாழ்க்கைகள், மக்கள் மற்றும் தலைமுறைகளை பாதித்த ஒவ்வொரு முடிவும் தெய்வீக நீதியின் தராசில் அளக்கப்படும். எந்த உத்தரவும், எந்த போரும், எந்த அதிகார செயலும் பதிலில்லாமல் இருக்காது. தேவன் ஜாதிகளுக்கு நீதியை வழங்குவார், அவர்தான் பூமியின் உண்மையான நீதிபதி என்பதை காட்டுவார். இந்த தருணத்தை தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே அறிவித்துள்ளனர். யோவேல் 3:12
1: மூன்று நாட்கள் அவர் காணவில்லை. அந்த இருண்ட வெள்ளிக்கிழமை அவர் இறந்ததிலிருந்து அவர் உரியத்தெழுந்த பிரகாசமான ஞாயிறு வரை அவர் எங்கே இருந்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இயேசு தமது மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் அந்த 3 நாட்களில் என்ன செய்தார் என்பது என்ன?

0: யாருக்கும் பதில் தெரியாது. ஆனா அது வேதாகமத்துல மறைந்திருக்கிறது. வேதாகமோ நரகத்தின் விசைகள், சிறையில் உள்ள ஆவிகள் மற்றும் மரணத்தின் அதிகாரம் பற்றிய மர்மமான குறிகளை வழங்குகிறது. ஆனா இவையெல்லாம் உண்மையிலே என்ன அர்த்தம்? இயேசுவின் உடல் கல்லறையில இருந்தபோது அவர் எங்கே இருந்தார்? இயேசு தான் இறக்கும் முன் அந்த 3 நாட்கள்ல என்ன நடக்கும் என்று முன்கூட்டிய தீர்க்க தரிசனம் செய்தார். மனிதகுமார 3 நாட்கள் மற்றும் 3 இரவுகள் பூமியின் உள்ளாரத்தில் இருப்பார். பூமியின் உள்ளாரம் என்றால் என்ன என்பது ஒரு மர்மம். ஆனா பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுவதற்கு முன் அவர் முதல்ல பூமியின் கீழ்ப்பகுதிகளுக்கு இறங்கினார் என்று அவர் விளக்குகிறார். இந்த 2 தொடர்புடைய வசனங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்துகின்றன. இயேசு தமது மரணத்திற்கு பிறகு உடனே பிதாவிடம் செல்லவில்லை. இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இறங்கினா, ஆனா அந்த இடம் உண்மையிலே நரகமா? இயேசு ஏன் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டியது ஏற்பட்டுங்க? ஒரு மர்மமான வசனம் அந்த இடத்துல சிறையில் உள்ள ஆவிகள் இருந்ததாக விளக்குகிறது. மாம்சத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்து சிறையில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். சிறையில் உள்ள ஆவிகள் என்ற சொற்றொடர் இயேசுவின் நோக்கத்தை பற்றி ஒரு குறிகாட்ட வழங்குகிறது. ஆனா இயேசு அந்த சிறையில் உள்ள ஆவிகளை விடுவிக்கவே அங்கு சென்றார் என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையல்ல. இதற்கான பதில் இன்னும் ஆச்சரியப்படும் வகையில் உள்ளது. ஆனா அதை உண்மையில் புரிந்து கொள்ள முதல்ல அந்த காலத்தில் யூதர்களின் புரிதலை ஆராய வேண்டும். இந்த இடம் பூமியின் உள்ளாரம் பழங்காலத்தில் ஒரு பெயர் கொண்டிருந்தது. எபிரேய பழைய ஏற்பாட்டுல அதை ஷியோல் என்று அழைத்தனர். புதிய ஏற்பாட்டுல இது கிரேக்கத்தில் எழுதப்பட்டதால் ஹாடிஸ் என்று அழைக்கப்பட்டது. பைபிள் ஷியோல் அல்லது ஹாடிஸ் என்று குறிப்பிடும் போது நாம் இன்று கற்பனை செய்யும் எப்போதும் எரியும் நரகத்தை மட்டும் அர்த்தப்படுத்தவில்லை. அந்த கால யூதர்களின் எண்ணத்துல ஷியோல் என்பது இறந்தவர்களின் பொது வாசஸ்தலமா இருந்துச்சு. நல்லவர்களும் தீயவர்களும் உட்பட பெரும்பாலானோர் இறந்த பிறகு அவர்களின் ஆன்மாக்கள் அங்கு சென்று இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தன. சில யூத மரபுகள்ல இந்த உலகில் வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது என்று நம்பப்பட்டது. ஒன்று நல்லவர்களுக்கு அது ஆறுதலான இடமாகவும் சில சமயம் ஆபிரஹாமின் மடியில் என்று அழைக்கப்பட்டது. மற்றொன்று தீயவர்களுக்கு அது வேதனை மற்றும் துயரத்தின் இடமாக இருந்தது. இது சிறையில் உள்ள ஆவிகள் யார் என்பதை நமக்கு புரிய உதவுகிறது. அவர்கள் சாத்தான் அல்லது விழுந்த தேவதூதர்கள் போன்ற பேய்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு இறந்த மனிதர்களின் ஆன்மாக்கள். அவர்கள் இந்த இறப்பின் உலகத்தில் அடைக்கலமாக இருந்ததால் தாங்களாக வெளியே வர முடியாமல் சிறையில் இருந்தனர். அவர்கள் தீர்வு கிடைக்கும் வரை காத்திருந்தனர். இயேசு ஆன்மாவாக இந்த இறந்தவர்களின் உலகமான ஹேடிஸ்க்கு இறங்கினார். அங்கு காத்திருந்த மனித ஆன்மாக்கள் நிறைந்திருந்தன. பேதுருவின் வசனம் அவர் அங்கு சென்று பிரசங்கித்தார் என்று சொல்கிறது. அவர் இறங்கியதற்கான நோக்கம் தண்டனை அனுபவிப்பதற்காக அல்ல. அது ஒரு பணி, ஆனால் அது எளிதான பணி அல்ல. அது எதிரியின் பிரதேசத்தில் நுழைவு. அங்கு அவரை எதிர்க்கும் சக்தி வாய்ந்த காவலர் இருந்தார். எபிரேயர் புத்தகம் காட்டுவது போல அந்த காவலர் சாத்தான். அவரது மரணத்தின் மூலம் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருப்பவனின் சக்தியை உடைச்சு விடலாம். அதுவே பிசாசு. இந்த வசனத்துல பைபிள் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருக்கிறது என்று சொல்கிறது. இதன் பொருள் சாத்தானின் அதிகாரம் உயிரோடு இருப்பவர்களை சோதிப்பதில் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. அவரது சக்தி மனிதர்களின் விதிய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்தது. அவர் இந்த உலகில் அதிகாரம் பெற்றிருந்தார் மற்றும் ஆன்மாக்களை மரணத்தின் அதிகாரத்தில் சிறையில் வைத்திருந்தார். அங்கு சென்றவர்களில் யாரும் தங்களது சொந்த வலிமையா தப்பிக்க முடியல. ஆகையால் இயேசு நேரடி எதிர்ப்புல தன் மிகப்பெரிய எதிரியின் ஆட்சி கொண்ட ஒரு ராஜ்யத்துக்குள் இறங்கினார். இங்கேதான் இன்னொரு முக்கியமான குறிப்பு தோன்றுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்துல உயிர்த்தெழுந்த இயேசுதானே தன் வெற்றியை உறுதியான வார்த்தைகளில் அறிவிக்கிறார். நான் இருந்தேன், ஆனால் பாருங்கள், நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி என் கையில் உள்ளது. சாவிகள் என்பது சக்தி வாய்ந்த அதிகாரத்தையும் முழுமையான கட்டுப்பாட்டையும் குறிக்கின்றன. ஒருவன் ஒரு இடத்தின் சாவிகளை வைத்திருந்தா அவன் விரும்பும் போதெல்லாம் அதன் கதவுகளை திறக்கவும் மூடவும் முழு அதிகாரம் பெற்றிருப்பான். முன்பு சாத்தான் மரணத்தின் பேரரசை வைத்திருந்தா, இப்போது இயேசு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவிகளை வைத்திருக்கிறான்னா அந்த 3 நாட்கள்ல ஒரு நேரடி மோதல் நடந்திருக்க வேண்டும். இயேசுவின் இறக்கும் ஒரு போர் நடவடிக்கையாகவும் சாத்தானிடமிருந்து அவனது அதிகாரத்தை பறிக்கும் ஒரு படையெடுப்பாகவும் இருந்தது. ஆனால் சாத்தான் இந்த அதிகாரத்தை ஏன் பெற்றான்? மேலும் இயேசு அதை ஏன் பறிக்க முடிவு செய்தான்? இயேசு சாத்தானிடமிருந்து மரணத்தின் கட்டுப்பாட்டை ஏன் பறிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முதல்ல சாத்தான் அதை எப்படி பெற்றான் என்பதை அறிய வேண்டும். இந்த அதிகாரத்தின் தோற்றம் ஆதிகாலம் ஏதேன் தோட்டத்துக்கே செல்லும். ஆதாம் மற்றும் ஏவால் தேவனை கேளாத போது பாவம் உலகில் புகுந்தது. இந்த விஷயத்துல வேதாகமம் மிகவும் தெளிவாக கூறுகிறது. பாவத்தின் நேரடி விளைவு மரணமே. ஒரு மனிதனின் மூலம் பாவம் உலகில் வந்தது, பாவத்தின் மூலம் மரணம் வந்தது. இதன் மூலம் மரணம் எல்லா மனிதர்களுக்கும் வந்தது. பாவத்தை அறிமுகப்படுத்திய முதன்மை சோதனையாளர் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை பெற்றவனாக ஆனான். ஆனா இயேசு வேறுபட்டவரா இருங்க, மனிதர்களை போல அல்லாம அவர் பாவமற்றவர். ஆனா அவருடைய வெற்றி முழுமையடைய மரிக்கிறதே போதுமானதல்ல. மரணத்தின் ஆட்சி ஒரு கோட்டையா இருந்தது. அந்த கோட்டைக்குள் செல்ல ஒரே வழி மரிக்க வேண்டும் என்பதே. இயேசு தாமாகவே இதை உறுதிப்படுத்துகிறார். நான் என் உயிரை விடுகிறேன், அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு யாரும் அதை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்வதில்லை. நான் என் விருப்பத்தின்படி அதை விடுகிறேன். மரணம் பாவிகளை கட்டிப்பிடிக்க முடியும், ஆனா இயேசு போன்ற பாவமற்றவரை அது கட்டுப்படுத்த முடியாது. இயேசு ஒரு வெற்றிகரமான வெற்றியாளராக உள்ளே நுழைகிறார். பவுல் அவருடைய வெற்றியை பற்றி பேசுறார். மரணமே உன் கூர்மைங்க, மரணத்தின் கூர்மை பாவமே. தேவன் நமக்கு வெற்றியை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அளிக்கிறார். இங்கே ஒரு ஆச்சரியமானதும் மிகவும் முக்கியமானதும் ஒரு விபரம் உள்ளது. பைபிள் இயேசுவா உயிர்த்தெழுதலின் முதற்பழம் அழைக்கிறது. இதன் பொருள், அவர் மரணத்தை நிரந்தரமாக முதலில் வென்றவர், மேலும் அவரை நம்புகிற அனைவரும் அதையே வெல்வார்கள் என்பதற்கான உறுதியும் அவரே. இயேசுவின் ஹாரிஸ்ல பெற்ற வெற்றி முழுமையானதாக இருந்தது. அவர் நரகத்தில் காத்திருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், மரணத்தின் விசைகளை எடுத்தார், மற்றும் காத்திருந்த நீதிமான்களை விடுவித்தார். இதனுடன் இந்த கதை முடிவுக்கு வந்துவிட்டது போல தெரிகிறது. ஆனா சாத்தான் தீர்மானமான போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் சரணடையவில்லை. நித்திய மரணத்தின் மீது அவளுடைய அதிகாரம் முற்றிலும் உடஞ்சு விட்டுக. ஆனால் உலகில ஏமாற்றவோ வேதனை ஏற்படுத்தவோ அவனுக்கு இருந்த திறன் இன்னும் மாறாம இருந்தது. சாத்தானின் புதிய போர் பூமியின் ஆழங்களில் அல்ல, அதன் மேற்பரப்பில் மனிதர்களின் மனங்களில் நடக்கும். உயிர்த்தெழுதலின் அதே கால அவன் முதல் நடவடிக்கையை எடுத்தான். இயேசுவின் உடல் கல்லறையில இனி இல்ல. அவரது ஆன்மா ஹேடிஸில் இருந்து வெற்றியுடன் திரும்பி வந்தது. சாத்தானி அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. ஆகவே அவனுடைய ஒரே பாதுகாப்பு பொய் சொல்லுவது. மத்தேயுவின் செய்தி, மத தலைவர்கள் தங்கள் அவசரத்துல கல்லறையை காவல் காக்கும் படையினருக்கு பணம் கொடுத்ததை விவரிக்கிறது. இயேசுவின் சீடர்கள் இரவில் வந்து உடலை திருடி சென்றதாக பொய்யான கதையை பரப்புமாறு அவர்கள் அவர்களுக்கு உத்தரவிட்டனர். இந்த யுக்தி தெளிவா இருந்தது. மக்கள் உடல் உயிர் தெழுதல நம்பவில்லை என்றா மரணத்தின் மீது கிடைத்த வெற்றிக்கு அவர்களுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. ஹேடிஸ் வென்றது ஒரு ரகசியமாவே இருந்து ஆதாரம் இல்லாத கதையாகவே இருக்கும். ஆனா அந்த பொய் அவனுடைய ஒரே பதிலாக இருக்கவில்லை. அவன் தோல்வியை அவனை கோபத்தாலும் நிரப்பியது. வெளிப்படுத்தல் புத்தகம் சாத்தான ஒரு பெரிய பாம்பாக விவரிக்கிறது. கிறிஸ்துவை அழிக்க முடியாம போனதா இயேசுவின் அநுயாயர்கள் மீது அவன் தனது கோபத்தை முழுமையா செலுத்துகிறான். பின்னர் அந்த பாம்பு மிகவும் கோபம் அடைஞ்சு தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசுவின் சாட்சியை பிடித்திருப்பவர்களுடன் போர் செய்ய புறப்பட்டான். இதுதான் அடுத்த ஆண்டுகளிலும் நூற்றாண்டுகளிலும் நடந்ததை விளக்குகிறது. அதாவது தூதர்களும் ஆரம்ப தேவாலயமும் கடுமையா துன்புறுத்தப்பட்டனர். சாத்தான் இனிமேல் விசுவாசிகளுக்காக மரணத்தை இறுதி சிறையா பயன்படுத்த முடியவில்லை. அதனால் அவர் அதை பயங்கரவாத ஆயுதமாக வாழ்க்கையில பயன்படுத்த முயன்றார். அவர்கள் தங்கள் விசுவாசத்தை கைவிட செய்ய இப்போது நித்திய ஜீவனின் வாக்குறுதியை சுமந்தவர்கள் மீது அவனுடைய பாதுகாப்பு பழிவாங்கும் தாக்குதலா மாறியது. அந்த வாக்குறுதிய அவன் ஒரு காவலராக இழந்து விட்டான். அதனால் இயேசுவின் ஹேடிஸில் பெற்ற வெற்றி பூமியில அமைதியை கொண்டு வரவில்லை. மாறாக அது ஒரு புதிய வகை மோதலின் தொடக்கமாக அமைந்தது. இது விசுவாசம், உண்மை மற்றும் விசுவாசிகளின் நிலைத்தன்மைக்கான ஒரு போர். இந்த மோதல் வேதாகமத்தின்படி தீர்ப்பு நாள் வரை தொடரும். அப்போது சாத்தானே தீர்க்கப்படுவான். அவனது தோல்வி முழுமையாகவும் நித்தியமாகவும் இருக்கும். ஆனா நரகத்தின் மீது பெற்ற வெற்றிக்கு இன்னொரு உடனடி விளைவும் இருந்தது. இயேசு இறந்த அந்த கணத்துல இறந்தவர்கள் எழுந்து எருசலேமின் கல்லறையிலிருந்து வெளியே வந்தாங்க. மத்தேயு இதை உறுதிப்படுத்துற. கல்லறைகள் திறக்கப்பட்டன. இறந்திருந்த பல பரிசுத்த மனிதர்களின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து பரிசுத்த நகரத்தில் சென்று பலருக்கு தோன்றினார்கள். இயேசு இறப்பின் உலகத்திற்குள் இறங்கியது தனிப்பட்ட ஒரு விளக்கமாக மட்டும் இல்ல, உண்மையில இது மிகவும் முக்கியமானதா இருந்ததால அது கிறிஸ்துவ மதத்தின் மிக பழமையான மற்றும் மதிப்பிற்குரிய உரைகளில் ஒன்றான திருத்தூதர்களின் நம்பிக்கை உரையில சேர்க்கப்பட்டது. திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை பைபிளில் உள்ள ஒரு புத்தகம் அல்ல, இது ஒரு சுருக்கம், மிகவும் பழமையான நம்பிக்கையின் அறிவிப்பு. இதன் ஆரம்ப காலத்தை 2ஆம் நூற்றாண்டுல ரோம்ல கண்டறிய முடிகிறது. ஒருவர் தங்களை நம்பிக்கையுடன் காட்டுவதற்காக தண்ணீர் திலகத்தில் ஈடுபடுவதற்கு முன் அவர்கள் பொதுவாக அறிவிக்க வேண்டிய சொற்கள் இவை. இதன் நோக்கம் தெளிவாக இருந்தது. நம்பிக்கையின் அடிப்படைகளை சுருக்கமாகவும் நேரடியாகவும் வரையறுக்க. மேலும் ஆரம்ப காலத்தில் இயேசு உண்மையில் பிறந்தவர், துன்புற்றவர், இறந்தவர் என்பதை மறுக்கும் தவறான போதனைகளில் இருந்து தேவாலயத்தை பாதுகாக்கும் வகையில் இருந்தது. ஆனா இதன் பெயரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. இதை பிரித்தூதர்களின் நம்பிக்கை உரை என்று அழைப்பதற்கு காரணம் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இதை எழுதியதால் அல்ல. இதன் பெயர் ஒரு மிகவும் பிரபலமான பழமையான புராண கதையிலிருந்து வந்தது. உலகம் முழுவதும் பறந்து செல்லும் முன் 12 திருத்தூதர்களும் இந்த நம்பிக்கை உரையின் ஒவ்வொரு பகுதியையும் ஒன்றொன்று சேர்த்து வழங்கினார்கள் என்று கூறப்பட்டது. இன்று இது வரலாற்று ரீதியாக சரியானது அல்ல என்பதை நாம் அறிந்தாலும் அந்த பெயர் நிலைத்துவிட்டது. இதன் உள்ளடக்கம் திருத்தூதர்கள் வழங்கிய அடிப்படை போதனைகளில் அடிப்படையாக உள்ளது என்பதை இது பிரதிபலிக்கிறது. இன்று கூட கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உரைப்பவர்களாக இருக்கும் இந்த நம்பிக்கை உரை ரட்சிப்பின் கதையை சொல்கிறது. இந்த கதையின் மையத்தில் இயேசு இருந்த பிறகு என்ன செய்தார் என்பதை குறித்து ஒரு தெளிவான கூற்றை நாம் காண்கிறோம். நம்பிக்கை உரையில இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், அவர் பாதாளத்திற்கு இறங்கினார், 3 நாளில் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் பாதாளத்திற்கு இறங்கினார் என்ற சொற்றொடர் இந்த நம்பிக்கை உரையின் ஆரம்ப கால பதிவுகள்ல இல்ல. 4 முதல் இது பிற நம்பிக்கை உரைகளிலும் அதிகமாக தோன்ற தொடங்கியது மற்றும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் இயேசு உண்மையிலே பாதாளத்தின் சாவிகளை வைத்திருக்கிறாரா என்ற கேள்விகள் அதிகரிக்க தொடங்கின. அந்த சந்தேகங்களை நீக்கவே இந்த கூற்று நம்பிக்கை உரையில் சேர்க்கப்பட்டது. ஆனா திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை மட்டுமல்ல, இந்த நம்பிக்கையை கொண்டிருக்கும் பழமையான உரை. மற்ற சில ஆரம்ப கிறிஸ்தவ உரைகள் இதை இன்னும் வலுவாக உறுதிப்படுத்தின. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்று அத்தனாசிய நம்பிக்கை உரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நம்பிக்கை உரை வேறுபட்டல. இது ஒரு தத்துவ கையேடு போலவே கிறிஸ்தவ நம்பிக்கைகளை ஆழமாகவும் துல்லியமாகவும் விளக்கும் உரை. இது 4 சேர்ந்த முக்கியமான நபர் புனித அத்தனாசியஸின் பெயரை சுமக்கிறது. அத்தனாசியஸ் அலெக்சாண்டிரியாவின் ஆயராகவும் தன் காலத்தில் பரவலாயிருந்த ஆபத்தான கருத்தான ஆரியனிசத்திற்கு எதிராக கிறிஸ்தவ நம்பிக்கையை மிக வலுவாக காத்தவராகவும் இருந்தார். இந்த கற்றல் இயேசு தந்தை தேவனுக்கு சமமாக உண்மையில் தேவன் அல்ல, ஆனால் ஒரு படைக்கப்பட்ட உயிர் என்று கூறியது. அத்தனாசியஸ் தான் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் முழுமையான தெய்வீகத்துவத்தை பாடுகாக்க போராடினார். அதனாலதான் அவருடைய பெயரை சுமக்கும் இந்த நம்பிக்கை உரை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை உரை இந்த தவறான போதனைகளுக்கு எதிராக சக்தி வாய்ந்ததும் விரிவானதுமான பாதுகாப்பாக உருவாக்கப்பட்டது. திருத்துவத்திலும் கிறிஸ்துவின் இரட்டை இயல்பிலும் தெய்வீகமும் மனிதமும் உள்ள நம்பிக்கையை முழுமையாக தெளிவாக வரையறுக்கிறது. இந்த நம்பிக்கை உரையில இயேசு நம்முடைய ரட்சிப்புக்காக பாடுபட்டார், பாதாளத்தில் இறங்கினார், 3 இறந்தவர்களிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று தெளிவாக கூறப்படுகிறது. ஆனா இயேசு பாதாளத்தில் இறங்கியதை விவரிக்கும் மற்றொரு பழமையான கிறிஸ்தவ கதையும் உள்ளது. அது நிக்கோதேமு நற்செய்தி என்று அழைக்கப்படும் மிகவும் பிரபலமான ஒரு பழமையான நூல். இது அப்போக்ரிஃபா என கருதப்படுகிறது. ஆனால் நடுத்தர யுகம் முழுவதும் மிகுந்த தாக்கமும் மரியாதையும் பெற்றது. இந்த நற்செய்தியின் 2 பகுதி இயேசு ஹாடிஸில் இறங்கினார் என்று மட்டும் சொல்லவில்லை, அது எப்படி நடந்தது என்பதை காவியமான விவரங்களுடன் விவரிக்கிறது. இந்த கதை இறந்தவர்களின் உலகில் உள்ள இருளில் ஒரு பெரிய ஒளி வெடித்தது, சாத்தானும் ஹாடிஸும் முழுவதும் பதற்றத்தில் ஆழ்த்தப்பட்டது என்று விவரிக்கிறது. இயேசு இடிமுழக்கம் போன்ற குரல்ல வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அவை கீழ்ப்படையவில்லை என்றால் அவை அவற்றை நொறுக்கி உடைக்கிறார் என்று இது சொல்கிறது. இந்த விவரிப்பு இயேசு சாத்தானை கட்டி போட்டு பிறகு முதல் மனிதனான ஆதாமிடம் தன் கையை நீட்டுகிறார் என்று கூறுகிறது. அவர் ஆதாமை எழுப்பி இருளிலிருந்து வெளியே அழைத்து செல்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய பேரணியாக பழைய ஏற்பாட்டில் அபிரகாமின் மடியில் அவரை எதிர்பார்த்திருந்த அனைத்து பிதாமக்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் நீதிமான்களும் வெளிப்படுகிறார்கள். அபிரகாமின் மடி என்பது ஹாடிஸ்ல உள்ள ஒரு சிறப்பு பகுதி. இந்த கருத்து இயேசு சொன்ன ஒரு ஓமையிலிருந்து வருகிறது. அதாவது பணக்காரரும் பிச்சைக்கார லாசருவும் பற்றிய ஓமை. அந்த கதையில நீதிமானான லாசரு இறந்ததும் தேவதூதர்கள் அவரை அபிரகாமின் மடிக்கு அந்த பெரிய பிதாமகனின் அருகில் மரியாதையும் ஓய்வும் உள்ள இடத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனா அந்த பணக்கார வேதனையுள்ள இடத்துல இருக்க. இந்த ஓமையில குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அந்த 2 இடங்களையும் பிரித்திருந்தது. ஒருவரும் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு செல்ல முடியாது. நீதிமான்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருந்தாங்க. ஆனா அவர்கள் இன்னும் இறந்தவர்களின் உலகத்துலதான் இருந்தாங்க. அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த காத்திருக்கும் இடத்தில் அந்நியர்கள் யாரும் இல்ல. இஸ்ரவேல் வரலாற்றில் உள்ள அனைத்து பெரியவர்களும் அங்கே இருந்தார்கள். ஆதாம், நோயி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ராஜா தாவீது, தீர்க்கதரிசி எசையா, யோவான் நன்செய்யப்பட்டவர் மற்றும் தேவனின் வாக்குறுதிகளில் நம்பிக்கையுடன் இருந்த அனைத்து பரிசுத்தரும் தீர்க்கதரிசிகளும். அவர்கள் விசுவாசத்துல வாழ்ந்து இருந்தாங்க. ஆனா பரலோகத்திற்கான இறுதி கதவு இன்னும் திறக்கப்படவில்லை. அவர்கள் சிலர் 100 கூட காத்திருந்தார்கள் மெசியாவின் வருகைக்காக, இறுதியில் அவர்களை வெளியே அழைத்து செல்லும் வாக்குறுதியான விடுவிப்பவருக்காக. ஆனா சிலுவையில ஒரு விஷயம் நடந்தது. அது இதுவரை நாம் சொன்ன அனைத்தையும் முரணாக தோன்றுகிறது. இயேசு ஹேடிஸுக்கு இறங்கினார் என்பதை மறுக்க வல்லுநர்கள் பயன்படுத்தும் வாதங்கள்ல இதுவும் ஒன்று. இயேசுவின் பக்கத்துல சிலுவையில் அறையப்பட்ட திருடன்கள்ல ஒருவர் இறப்பதற்கு முன்பு மனம் திரும்பினார். அவருக்கு இயேசு ஒரு அதிசயமான வாக்குறுதியா அளித்தார். உண்மையாக உனக்கு சொல்கிறேன், இன்று நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இயேசுவின் ஆவி ஹேடிஸ்க்கு இறங்கினா அந்த சிந்தடி நாள்ல திருடருடன் சொர்க்கத்துல எப்படி இருக்க முடிஞ்சது? அந்த காலத்து யூதர்களின் சிந்தனையில சொர்க்கம் என்ற சொல் அபிரகாமின் மடியில் இருப்பதை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்பதே முக்கியமானது. அதாவது ஹேடிஸில் நீதிமான்கள் அமைதியாக காத்திருந்த பகுதியை சொல்வது. அது வேதனையின் பகுதியுடன் ஒப்பிடும் போது சொர்க்கமா இருந்தது. மரணத்தின் ஆட்சியில அமைதியான ஓய்விடம் போல இருந்தது. இயேசு அந்த திருடரிடம், நீதிமான்கள் இறந்த பின் அமைதியாக இருக்கும் இடத்தில் அவர்கள் இருவரும் அந்த சேர்ந்த நாளில் சந்திப்பார்கள் என்று வாக்குறுதி அளித்தார். காரணம், இயேசு ஹேடிஸை வெல்ல இறங்க போகிறார் என்பது. இந்த வசனத்தின் மொழிபெயர்ப்பு சுற்றி ஒரு சுவாரஸ்யமான விவரமும் உள்ளது. பைபிளின் பழமையான கிரேக்க கைப்பிரதிகள்ல கமா அல்லது பிற நிறுத்துக்குறிகள் இல்ல. இவை நூற்றாண்டுகளுக்கு பிறகு மொழிபெயர்ப்பாளர்களால் சேர்க்கப்பட்டவை. சிலர் இந்த வாசகத்தை வேறு விதமாக வாசிக்கலாம் என்று கூறுகிறார்கள். உண்மையாக நான் இன்று உனக்கு சொல்கிறேன், என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இந்த விளக்கத்துல இன்று என்பது இயேசு வாக்குறுதி அளிக்கும் நாள், அது நிறைவேறும் நாள் அவசியம் இல்ல. இது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கம் அல்ல என்றாலும் ஒரு சிறிய விவரம் எவ்வாறு புதிய புரிதல்களுக்கு வழிவகுக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. இயேசு ஹேடிஸில் பெற்ற வெற்றி மற்றும் அவரது உயிர்த்தெழுதல் ஒரு திருப்பு முனையை குறித்தது. இறக்கும் விசைகள் அவரிடம் இருந்ததால் இயேசு இறந்தவர்களின் உலகின் ஆண்டவராக ஆனார். விசைகள் இருந்தா நீங்கள் விரும்பிய போது சிறை கதவுகளை திறக்கவும் மூடவும் முடியும். இயேசு நீதிமான்களை விடுவிக்க இதையே செய்தார். ஆனா இதனால் சிறை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. இறப்பு மற்றும் ஹேடிஸ் என்ற கருத்துகளின் அமைப்பு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் தொடர்ந்தே இருந்தது. பைபிளின் படி அவற்றின் இறுதி அழிவு காலத்தின் முடிவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தல் நூல் இதை மிகவும் தெளிவாக விவரிக்கிறது. அது அனைத்து மனிதர்களுக்கும் இறுதி தீர்ப்ப பெரிய வெள்ளையாசன தீர்ப்பு என்று அழைக்கப்படுவதை பற்றி பேசுகிறது. இந்த ஆசனத்தின் முன் எல்லா காலங்களிலிருந்தும் பெரியவர்களும் சிறியவர்களும் உட்பட அனைத்து இறந்தவர்களும் தீர்ப்பு பெற அழைக்கப்படுகிறார்கள். இங்க இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தங்களது கடைசி மற்றும் தீர்மானமான பங்கினை வகிக்கின்றன. உரையில கடலும் அதில் இருந்த இறந்தவர்களையும் இறக்கும் மற்றும் ஹேடிஸும் தங்களிடம் இருந்த இறந்தவர்களையும் விட்டுவிட்டன. ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த செயல்களின் படி தீர்ப்பு பெற்றார்கள் கூறப்படுது. இந்த தருணத்துல இறக்கும் மற்றும் ஹேடிஸ் இனி சிறைச்சாலையாளர் அல்ல. அவர்கள் தங்களிடம் இருந்த எல்லா கைதிகளையும் கடம்புலின் இறுதி தீர்ப்பை எதிர்கொள்ள கட்டாயமா முழுமையா விடுவிக்கிறாங்க. அவர்களின் நோக்கம் முடிவடைந்துவிட்டு அவர்கள் தங்களது கடைசி கைதிகளை ஒப்படைத்தவுடன் இறக்கும் மற்றும் ஹேடிஸின் விதி முடிவாக முடிவடைகிறது. அவர்களுக்கு இனி வாழ்வதற்கான காரணமே இல்ல. அவர்கள் வெற்றி கொள்ளப்பட வேண்டிய கடைசி எதிரிகள். வெளிப்படுத்தல் இது ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் முடிவான படமா விவரிக்கிறது. பின்னர் இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தீக்குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணம். இதுவே கதையின் முடிவு. இறப்பு தானே அழிக்கப்படுகிறது. இது பைபிள் இரண்டாவது மரணம் என்று அழைக்கும் அழிவும் கடைசி முறையாக கடவுளிடம் இருந்து பிரிவும் ஆகிய நிலைக்கு எரியப்படுகிறது. புதிய படைப்புல மரணம் என்ற கருத்தே முற்றிலும் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் வெற்றி பல கட்டங்களை கொண்ட திட்டமாக இருந்தது. அதன் நஞ்சான பாவம் சிலுவையில் அகற்றப்பட்டது. அதன் விசைகளான அதிகாரம், அவர் இறங்கியதும் உயிர்த்தெழுந்ததும் எடுத்துமல்லப்பட்டது. மேலும் இறுதி தீர்ப்பில் அதன் இருப்பே முற்றிலும் அழிக்கப்படும். அதனால கடவுள் வாக்குறுதி அளித்துள்ள புதிய வானமும் புதிய பூமியிலும் மரணம் இனி இருக்காது. இயேசு பாதாளத்தில் பெற்ற வெற்றி மற்றும் நீதிமான்களை விடுவித்தது அவர் நரகத்தில் செய்த பணியை முழுமையாக்கியது போல தெரிகிறது. ஆனா மனித ஆன்மாக்கள் மட்டும்தான் பாதாளத்தில் சிறைப்பட்டிருந்தாங்களா? பைபிள் மனிதர்களை விட மிகவும் பழமையானதும் சக்தி வாய்ந்ததுமான மற்ற கைதிகள் இருந்ததாக சுட்டிக்காட்டுகிறது. யூதா மற்றும் இரண்டு பேதுரு போன்ற பிற புதிய ஏற்பாட்டு கடிதங்கள் இதை பற்றி நேரடியாக பேசுகின்றன. அவர்கள் தங்கள் அதிகார நிலையை காக்காம தக்க இடத்தை விட்டு விலகிய தேவதூதர்களை பற்றி குறிப்பிடுகின்றனர். உரை கூறுகிறது, கடவுள் அவர்களை இருளில் நித்திய சங்கிலிகளால் கட்டி மகா நியாய தினத்தில் தீர்ப்பு பெற வைத்திருக்கிறார். பேதுருவின் இரண்டாவது கடிதம், கடவுள் அவர்களை நரகத்திற்கு அனுப்பி இருளின் சங்கிலிகளில் கட்டி தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார் என்று கூட சொல்கிறது. இவர்கள் மனித ஆவிகள் அல்ல. இவர்கள் மிகவும் பழமையான வானக துரோகத்திலிருந்து வந்த தேவதூதர்கள். அவர்கள் ஆபிரகாமின் மடியில் உள்ள காத்திருப்பு அறையில் இல்ல. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இறுதி தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இயேசு ஹேடிஸ்ல நுழைந்த போது அவர் ஆபிரகாமின் மடிக்கு மட்டும் ஒளிய கொண்டு வந்ததில்லை. அவரது வெற்றிகரமான இருப்பு இருளின் இந்த சிறைகளிலும் அவரது அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கும். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க அல்ல, ஏனெனில் அவர்களது தீர்ப்பு அவர்களது துரோகத்திலிருந்தே நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் அவர்களுக்காக ஒரு பயங்கரமான செய்தியை அறிவிக்க, அதாவது அவர்களது தலைவன் சாத்தான் இப்போதுதான் தோற்கடிக்கப்பட்டு விட்டான் என்று. இந்த நிகழ்வை பத்தி பழைய புத்தகங்கள்ல சில தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. முத கிறிஸ்தவர்கள் இந்த நிகழ்வை பழமையான தீர்க்க தரிசனங்களின் நேரடி நிறைவேற்றமாகவே பார்த்தனர். அதில் மிக முக்கியமானது பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 16 காணப்படுகிறது. அங்க தீர்க்கதரிசியாக பேசும் ராஜா தாவீது தேவனிடம், நீ என் ஆவியை மரண உலகில் விட்டுவிட மாட்டாய், உன் விசுவாசியானவன் அழுகையை காணவிட மாட்டாய் என்று சொல்கிறார். 100 கழித்து இயேசு விண்ணேற்றம் பெற்ற பிறகு பெந்தகோஸ்தே நாளில் திருச்சபை வரலாற்றில் முதல் பொது சொற்பொழிவில் திருப்பெயர் பேதுரு இந்த வசனத்தையே பயன்படுத்தினார். அவரது தர்க்கம் மிகவும் வலுவானதா இருந்தது. சங்கீதத்தை எழுதிய ராஜா தாவீது உண்மையிலே இறந்து விட்டார் என்பதை பேதுரு கூட்டத்தாருக்கு நினைவூட்டினார். அதனால தாவீது தன்னப்பற்றியே பேச முடியாது. ஒரு தீர்க்கதரிசியாக அவர் எதிர்கால மெசியாவை பற்றியே பேசினார். கிறிஸ்துவின் ஆன்மா ஹேடிஸ்ல கைவிடப்பட மாட்டாது என்றும், அவர் மீண்டும் உயிர்த்தெழுவதால் அவரது உடல் அழியாது என்றும் அவர் தீர்க்க தரிசனம் செய்தார். நாசரேத்து இயேசுவே அந்த மெசியா என்று பேதுரு முடிவுக்கு வந்தார். இந்த தீர்க்கதரிசி நிறைவேறியது என்பதற்கான சான்றாக அவரது உயிர்த்தெழுதல் இருந்தது. மற்ற சில உரைகள் அங்கு நடந்தத நேரடி மோதலும் ஒரு அதிரடியான வெற்றியும் விவரிக்கின்றன. திருப்பெயர் பவுல் கொலோசியர் மக்களுக்கு எழுதிய கடிதத்துல மிகவும் வலுவான இராணுவ சொற்களை பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் வெற்றியை அவர் இப்படி சொல்கிறார், அதிகாரங்களையும் அதிகாரங்களையும் ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கி அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தி சிலுவையின் மூலம் அவர்களை வென்றார். அதிகாரங்களோ அதிகாரங்களோ என்பது பிசாசு சக்திகளின் படை சாத்தானின் இராணுவம் என்பதாகும். பவுல் சொல்வது கிறிஸ்து அவர்களை ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கியார், அதாவது எதிரி சிப்பாயின் ஆயுதங்களையும் கவசத்தையும் பறித்து விடுவது போல அவர்களை ஆயுதம் இழக்க செய்தார். அது மட்டுமல்ல, அவர் அவர்களை ஆயுதம் இழக்க செய்ததோடு நிற்கவில்லை, அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தினார். இது ஒரு ரோம படைத்தலைவரின் வெற்றி பேரணியை நினைவூட்டுகிறது. அதில் வெற்றி பெற்ற தளபதி ரோமாவின் தெருக்கல்ல ஊர்வலமாக சென்று தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட எதிரிகளை மக்கள் அனைவருக்கும் காட்டுவார். பவுல் சொல்வது கிறிஸ்து அதையே செய்தார் என்பதாகும். அவர் தீய ஆவிகளின் சக்திகளை எல்லோருக்கும் முன்பாக அவமானப்படுத்தி அவர்கள் வென்றெடுக்கப்பட்டவர்கள் என்பதை படைப்பில் அனைவருக்கும் காட்டினார். மற்றும் எதிரியை வென்று விசைகளை எடுத்த பிறகு வெற்றி பெற்ற ராஜா கைதிகளை விடுவிக்கிறார். இந்த தருணத்தை பற்றி பவுல் எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலும் விவரிக்கிறார். மற்றொரு சங்கீதத்தை மேற்கோள் காட்டி இயேசுவை பற்றி அவர் உயரத்தில் ஏறிய போது சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தினார் என்று சொல்கிறார். பழமையான நூல்கள்ல விவரிக்கப்படும் இயேசுவின் இறங்கும் கதையை கவனிச்சா அது தெளிவா தெரிகிறது. ஆனா பல நூற்றாண்டுகளாக இந்த நிகழ்வின் சரியான அர்த்தத்தை கிறிஸ்தவர்கள் ஆழமா சிந்தித்து வந்துள்ளனர். அனைவரும் இதை ஒரே மாதிரியாகவே விளக்கவில்லை. முக்கியமான வேறுபாடுகள் பழைய தேவாலயங்கள், உதாரணமா கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ், மற்றும் புரட்சி மூலம் உருவான பல தேவாலயங்கள் ஆகியவற்றின் பார்வையில காணப்படுகின்றன. கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் தேவாலயங்களுக்கு அந்த இரக்கம் ஒரு நேரடி மற்றும் வெற்றிகரமான நிகழ்வாக இருந்தது. கிறிஸ்து தமது ஆன்மாவிலும் தெய்வீகத்துடன் ஒன்றிணைந்தும் நரகத்திற்கோ அல்லது ஹேடிஸிற்கோ இறங்கினார். ஆனால் துன்பப்படுவதற்காக அல்ல, அவரது துன்பம் ஏற்கனவே சிலுவையில் ஊன்றிவிட்டது. அவர் ஒரு வெற்றியாளராக இருளில் ஒளியாக இறங்கினார். ஆனா பல புரட்சி சார்ந்த தேவாலய அறிஞர்கள் இதை வேறுபட்ட மூலையில பார்த்தனர். அவர்களுக்கு அந்த நம்பிக்கை உரையில் உள்ள நரகத்திற்குள் இறங்கினார் என்ற சொற்றொடர் மரணத்திற்கு பிறகு ஒரு இடத்திற்கு சென்றதை அவசியமாக விவரிப்பதில்லை. அவர்கள் இதை ஒரு சக்தி வாய்ந்த உவமையாக இயேசு சிலுவையில் அனுபவித்த மிகப்பெரிய ஆன்மீக வேதனையை விவரிக்கும் ஒரு வழியாக பார்க்கிறார்கள். இந்த கோணத்துல இயேசுவுக்கான உண்மையான நரகம் என்பது மனித குலத்தின் பாவத்தின் முழு பாரத்தையும் அனுபவிப்பதும் கடவுள் தந்தையால் விட்டுவிடப்படுவதும் தான். இது எந்த உடல் வேதனையை விட அதிகமான ஆன்மாவின் வேதனை. அதனால இந்த பார்வையில வெற்றி முழுமையாக சிலுவையில நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆழமான நம்பிக்கை புத்தகங்களையும் விவாதங்களிலும் மட்டும் நிலைத்திருக்கவில்லை. இது கிறிஸ்தவ ஆண்டின் மிக முக்கியமான கொண்டாட்டமான ஈஸ்டர் விழாவின் இதயமாக மாறியது, அதாவது உயிர்த்தெழுதலை கொண்டாடும் இரவு. சிலுவை ஏறுதல் அல்லது நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் உயிர்த்தெழுதல் அதாவது ஈஸ்டர் ஞாயிறு ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட நாளை புனித சனிக்கிழமை என்று அழைக்கப்படுகிறது. இது திருச்சபை வழிபாட்டு முறையில ஆழமான அமைதி, நிசப்தம் மற்றும் காத்திருப்பின் நாள். இந்நாளில் கிறிஸ்துவின் உடல் கல்லறையில் ஓய்வெடுத்திருப்பதை திருச்சபை தியானிக்கிறது. அதே சமயம் மரணத்தின் உலகில் அவர் மேற்கொள்ளும் மர்மமான செயலில் கவனம் செலுத்துகிறது. இது அரசன் எதிரியின் கோட்டையிலிருந்து விடுதலைக்கான தனது பணியை நிறைவேற்றும் நாள். இந்த தியானம் குறிப்பாக கிழக்கு கிறிஸ்தவ திருச்சபை மரபில் மிக தெளிவாகவும் கவிதை பூர்வமாகவும் வெளிப்படுகிறது. நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் புனித சனிக்கிழமை வழிபாடுகள்ல மிகவும் பழமையான பாடல்கள் பாடப்படுகின்றன. இந்த பாடல்கள் அந்த காட்சியை நாடகமயமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் விவரிக்கின்றன. பல நேரங்கள்ல அவை உரையாடல் வடிவில் வழங்கப்படுகின்றன. அந்த பாடல்களில் மரணத்தின் காவலராக உருவகப்படுத்தப்பட்ட ஹேடிஸ் தன் இரண்ட உலகில் ஒருபோதும் புகாத ஒளி புகுந்ததை பார்த்து பயத்தில கத்துகிறான். தாம் விழுங்கிவிட்டதாக நினைத்தவரே உண்மையில் உயிரின் படைப்பாளி, தனது இராஜ்யத்தை அழிக்க வந்திருக்கிறார் என்பதால் ஹேடிஸ் வருந்துகிறான். இது நரகத்தை வென்ற கதை, விசுவாசிகள் கவிதை பூர்வமா பாடும் பாடல். ஆகவே தியாலஜிக்கல் விளக்கங்கள் வேறுபட்டாலும் மையமான நம்பிக்கை நிலைத்திருக்கிறது. பண்டைய நம்பிக்கை உரைகளில் இருந்தும் இன்றும் பாடப்படும் கீர்த்தனைகளில் இருந்தும் கிறிஸ்தவ விசுவாசம் இயேசுவின் மரணம் ஒரு சோர்வான முடிவாக இல்லை என்று உறுதிப்படுத்துகிறது. இது வெற்றிகரமான ஒரு பணி ஆழங்களில் தொடங்கியது. அதன் வெற்றிய நாம் ஒவ்வொரு ஆண்டும் உயிர்த்தெழுதலின் ஒளியில கொண்டாடுகிறோம். முழு கதையும் தேவதூதர்கள், விசைகள், இராஜ்யங்கள் இவை எல்லாம் கடந்த காலத்தின் சிக்கலான தியாலஜி மட்டும் அல்ல. இவை நம் இன்றைய வாழ்வுக்கு நேரடி மற்றும் ஆழமான தாக்கங்களை கொண்டுள்ளன. இது உயிர்த்தெழுதல் குறித்து நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. ஈஸ்டர் கால காலி கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது இயேசுவின் வெற்றியின் தொடக்கம் அல்ல. இது பொதுவாக வெளிப்பட்ட நிகழ்வு, ஆன்மீக உலகின் ஆழங்களில் ஏற்கனவே வென்ற போரின் தெளிவான விளைவு. நாம் கடவுளை காணாத போது அவர் செயல்படுவது போல இயேசுவா அதே செய்தார். இந்த வெற்றி நம் மரணத்துடன் உள்ள உறவை முற்றிலும் மாற்றுகிறது. இந்த பணி காரணமாக விசுவாசிகள் இனி மரணத்தை இருண்ட முடிவாகவோ அல்லது அறியாத ஒன்றில் குதிப்பதாகவோ பயப்பட வேண்டியதில்லை. இயேசு விசைகளை பிடித்திருக்கிறார் என்றால் மரணத்தின் கதவை இனி எதிரி கட்டுப்படுத்தவில்லை என்பதை குறிக்கிறது. இது நம்முடைய இரட்சகரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆகவே மரணம் இனி கடக்க முடியாத சுவரா இல்ல. இது ஒரு நுழைவாயிலாக, இந்த வாழ்க்கையிலிருந்து அடுத்த வாழ்க்கைக்கு செல்லும் எளிய வழியாக, கிறிஸ்துவின் உடனடி முன்னிலையில் நம்மை அழைத்து செல்லும் பாதையா மாறிவிட்டது. இந்த வெற்றியும் விடுதலையும் கொண்ட செயலே நாம் கடவுளை நேரடியாக அணுக முடியும் காரணமாகும். அடுகாலத்தின் கதவுகள் உடைக்கப்பட்டன, நம்மை பிரித்திருந்த தடைகள் அகற்றப்பட்டன. இந்த மூன்று நாட்களை பற்றி புரிந்து கொண்ட பிறகு பலர் தங்கள் வாழ்க்கை பார்வை எப்படி மாற்றப்பட்டது என்று பகிர்ந்துள்ளனர். அவர்கள் இறப்பையும் இறுதி கிரியைகளையும் ஒரு துயரான இறுதி விடை என்று பார்க்குவதை நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் அதை ஒரு பின்ன சந்திப்போ என்ற பார்வையில பார்க்க ஆரம்பிச்சாங்க. பரலோகம், அதாவது கடவுளின் முன்னிலை இருக்கும் இடம், இப்போது விசுவாசத்தில் இருந்த நீதிமான்கள் அனைவராலும் நிரம்பி திறந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது திறந்திருக்கிறது, ஏனெனில் கிறிஸ்து முதலில் இறங்கி அந்த வழியை தயார் செய்தார். இறுதியில நரகத்துக்குள் இறங்கிய கதை கடவுளின் அற்புதமான அன்பின் ஆழத்தை நமக்கு காட்டுகிறது. அது நமக்காக சிலுவையில உயிர் துறக்க மட்டுமல்லாம இருளின் ஆழமான இடங்களுக்கே இறங்கும் அன்பை வெளிப்படுத்துகிறது. இந்த பகுதிகள் உங்கள் கவனத்தை ஈர்த்திருந்தா தயாராகுங்கள். நீங்க இப்போ பார்த்தது சாத்தானும் மரணமும் பற்றிய கதையின் ஆரம்பமே. சாத்தா மரணத்தின் மீது தனது பிடியை இழந்து விட்டாலும் இன்னும் பூமியில் சுற்றி கொண்டு இருக்கிறான். கிறிஸ்து திரும்பி வருவர அவன் அப்படியே தொடர்வான். கடவுள் அவனை இவ்வளவு காலம் ஏன் இருக்க அனுமதிக்கிற? அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை தெரிந்து கொள்வீங்க. உங்கள் திரையில் இருக்கும் தம்ப்நெயில தட்டுங்க, அந்த மறைக்கப்பட்ட செய்தியும் மற்ற அற்புத ரகசியங்களும் வெளிப்படும்.
1: பூமி இன்னும் இளம் நிலையில இருந்தது. ஆனாலும் மரணம் ஏற்கனவே மனிதர்களிடையே அமைதியான தீர்ப்பாக நடமாட்டிக் கொண்டிருந்தது. அதெல்லாம் மொத குற்றமற்ற இரத்தம் பூமியை தொடுவதிலிருந்து துவங்கியது. அதற்கு பிறகு தலைமுறைகள் பிறந்து காற்றுத தூசி போல் மறந்தன. மனிதர்கள் கட்டிக்கொள்ள கற்றுக்கொண்ட அளவுக்கு அதிகமா அழிக்கவும் கற்றுக்கொண்டார்கள். வெளிப்புறத்துல அது வளர்ந்த போதெல்லாம் உள்ளுக்குள் அது அழகியது. ஆனா இந்த சூழ்நிலையில தான் கடவுள் ஒரு புறக்கணிக்க முடியாத அடையாளத்தை எழுப்பினார். மதுசலா அனைத்து ஒரு கால துவங்கியது. அப்போது எல்லாம் மாறிவிட்டது. இனோக்கின் மகம் பிறந்தான். மொத அழுக குடிலின் அமைதியை உடைச்சது. குழந்தை மென்மையானவனாக இருந்தாலும் இரவு போன்ற கருமையான ஆழமான கண்களை திறந்தது. இனோக்கு சாதாரணமான பயமல்லாத ஒரு பயத்தை உணர்ந்தாய். இனோக்கின் மனைவி இன்னும் மூச்சை தேடிக்கொண்டிருந்த போதும் குழந்தைய மார்பில் அணைத்துக் கொண்டு மௌனமாக கேட்டார், பேர் என்னவாயிருக்குவா? இனோக்கு ஒரு நிமிஷம் நின்றார். பிளரும் நெருப்பை தாண்டி ஏதோ ஒன்றை கேட்கிறார் போல. உன் பேர் மதுசரா ஆகும். அடுத்த நாள் மங்களான பனிக்குள் சிவப்பாக சூரியன் உதயமானது. கிராம துருத்திகள் இழுக்கப்படும் கற்கள் என்ற சத்தத்துடன் விழித்தது. வேலைகள் குறித்து வாதாடும் குரல்கள். இனோக்கு குழந்தைய தன்னுடைய கைகளில் பாஞ்சுகிட்டு நடந்தார். தொலைவில் ஆண்கள் கோபமாக வாதாடுவதை பார்த்தார். ஒரு தற்காலிக கத்தியின் ஒளி வெளிச்சத்தை வெட்டியக வன்முறை இன்னும் சிறியதா இருந்தது, ஆனா அது கொடியா வளர்ந்து கொண்டிருந்தது. இரவில் இனோக்கு கனவு கண்டார். எல்லை இல்லாத நீர் எழுந்து அனைத்தையும் மூடியது. வீடுகள் மறைந்தன, குரல்கள் விழுங்கப்பட்டன, முழு உலகமும் மீண்டும் குழப்பத்திற்கு திரும்பியது போல இருந்தது. இனோக்கு மூச்சத்தினரை வீத்தார். வானம் மிக தெளிவா இருந்தது. அவர் வெளியே சென்றார். மென்மையான காற்றில் மரங்கள் முறுக்கும் சத்தத்தை கேட்டார். மனிதர்களால் அல்ல, கடவுளால் கேட்கப்பட வேண்டும் என்பது போல் பேசினார். நீ இன்னும் அருகில் இருந்தா என் அடிகள் செல்லும் பாலைய வரி நடத்தும். மின்னல் இல்ல, இடியோ இல்ல, ஆனா திடீர்னு ஒரு நிலையான அமைதி. கண்களுக்கு தெரியாத ஒரு கை இதயத்தின் மீது வைத்தது போல இருந்தது. இனோக்கு திரும்பினார். இனி அவரது வாழ்க்கை பழையபடி தொடராது என்பதை அறிந்திருந்தார். அந்த இரவுக்கு பிறகு வெளிப்படையில அவர் அதே போல இருந்தார். கையில் மண், விடியற் காலையில முன் நெருப்பு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு புதிய பயணம் தொடங்குச்சு. அவர் விடியற்காலையில வெளியே செல்ல தொடங்கினார் மற்றும் காற்று சுதந்திரமாக வீசும் மலைக்கு ஏறினார். அங்கே எல்லா சத்தங்களில் இருந்தும் தொலைவில் அந்த அமைதி இரவு காட்டிலும் பெரிதாக இருந்தது. இன்னோக்கு காணாதவரிடம் பேசினார். அருகில் யாரோ இருப்பது போல. அங்கு எந்த வெளிப்பாடும் இல்ல, ஆனா ஒரு திசை இருந்துக. காலப்போக்கில் எல்லோரும் உணர்ந்தாண்டு அவர் கடவுளுடன் நடந்தார். இதுதான் அவரை வேறுபடுத்தியது. கிராமத்தில் பதற்றங்கள் அதிகரிச்சு நிலம் மற்றும் எல்லைகள் குறித்து வாதங்கள் நடந்து கொண்டிருந்த போது இனோக்கு நீவிய நாரினார். அவர் கூச்சலிடவில்லை, ஆனா வழிகாட்டமர். அவர் படைப்பாளிய ஒரு வதந்தியாக அல்ல, ஒரு இருப்பாகவே பேசினார். சிலர் சிரித்தார்கள், சிலர் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள், சிலர் ரகசியமா வந்து சேர்ந்தார்கள். குற்ற உணர்வால் சோர்ந்து எதிர்காலத்தை பயந்து ஜாரட் அவர் எக்கீச்சு. இப்படி வாழ்பவர்களை உலகம் விரும்பாது. நான் உண்மையாவே இருக்க விரும்புகிறேன். ஆனா காலம் ஒரு பரந்த நதி போல் நிறுத்த முடியாதபடி நகர்ந்தது. மெதுசலா வளர்ந்து ஒரு ஆணாகி பின்னர் மூதாட்டாராகி இறுதியில் கிராமத்தினர் பெயரிட முடியாத ஒன்றாக மாறினார். அதே வான்கீழ் மக்கள் பிறந்து இறந்தார்கள். அவர் ஒரு அரசனாகவோ போராளியாகவோ இல்லாம ஒரு சாட்சியாகவே இருந்தார். காலம் அவரை சுற்றி நகர்ந்தது. வீடுகளும் சாலைகளும் வளர்ந்தன, ஆசைகளும் வளர்ந்தன. வன்முறை ஒரு விதிவிலக்கா இல்லாம ஒரு முறையா மாறியது. அநியாயம் ஒரு பழக்கமாகிவிட்டது. வலிமைசாலிகள் தங்களுக்கு வேண்டியதை எடுத்துக் கொடுத்தாங்க. வஞ்சகர்கள் தங்கள் ஏமாற்றத்தை புத்திசாலித்தனம்னு அழைத்தனர். பலவீனர்கள் மறைந்து வழக்கத்துக் கொண்டார்கள். ஆசை தேர்வுகளை வழிநடத்த தொடங்கியது. காலியான சொற்கள் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டன. நான் என்ன வேணுமோ அதை எடுத்துக் கொள்கிறேன். நான் அதற்கு தகுதியால, நான் முடியும். ஏனோக்கு எல்லாவற்றையும் பார்த்தார். தொலைவில் வெள்ள உருவாகும் போல் இருட்டில் பழகிய கண்களுக்கு ஒளி எவ்வாறு தொந்தரவளிக்குமோ அவ்வாறே அவரது உறுதி தொந்தரவளித்தது. ஒரு கால ஏனோக்கு தனது மகனை மலையேற அழைத்த. அங்கே வரிசையாயிருந்த கற்கள் காற்றால் குலைந்த காலத்தை குறித்தன. இதை நான் நினைவில் வைத்திருக்க வேண்டும். தேவன் நமக்கு தரும் ஒவ்வொரு கணமும் மதிப்பு மிக்கது. நேர முடிவடையலாம். மெதுசேலா கீழே பார்த்தா 10 மேற்பட்ட தீயிலிருந்து புகை எழுவது தெரிஞ்சது. அவர் சிரிப்பும் வாதங்களும் கேட்டார். நூற்றாண்டுகளின் பாரம் தன்னுள் குடியிருப்பதை உணர்ந்தார்.

விடியற்காலை முன் அவர் புறப்பட்டார், இருளை எதிர்கொண்டார் மற்றும் மேலிருந்து கேட்கப்படுவோம் என்ற நம்பிக்கையில் மௌனமாக கிசுகிசுத்தார். இன்னும் நேரம் இருந்தா அதை பயன்படுத்துங்க. அதனால அவர் கல்லில இன்னொரு குறியை இட்டார், வானத்தின் கடிகாரம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்தார். காற்று திசை மாற்றம் பெற்றது, அதனுடன் உலகத்தின் ஒளி மாறியது. கிராமோயினி வெறும் குடிசைகளின் தொகுப்பா இல்ல, அது பல உயிர்கள், விருப்பங்கள் மற்றும் சண்டைகளின் குழப்பமாக இருந்தது. ஒரு காலத்துல அமைதி இருந்த இடத்துல இப்ப சத்தம் இருந்தது. பனியது கத்தல்கள், மிக அதிகமான சிரிப்புகள், குற்ற உணர்வு மூட முயற்சிக்கும் இசை. மெதுசலா வீடுகளுக்கு நடுவே நடந்தார். இது இனி அவருக்கு சொந்தமான நினைவாக இல்லாமல் போனதை போல. அவர் இன்னும் வலுவாக இருந்தாலும் அவரது தோள்களில் இருந்தது வயதின் பாரம் அல்ல, சாட்சியின் பாரம். மலைமேல் இருந்த கற்கள் அங்கேயே இருந்தன. அவர் அப்பப்போ திரும்பி வந்து மற்றவற்றையும் ஒழுங்குபடுத்துவார். தன் கைகளால் கடவுளின் பொறுமையை குறிக்க முடியும் என்பது போல் ஒவ்வொரு குறியீடும் ஒரு எச்சரிக்கையானது. அந்த திரும்பும் நேரங்களில் ஒன்றில் தான் அவர் அறிந்தார், அவரது மனைவி கர்ப்பமாக இருந்தா. இந்த செய்தி மகிழ்ச்சியை தர வேண்டியது, அது தரவும் செய்தது. ஆனா அது ஒரு பயத்தையும் கொண்டு வந்தது. ஒவ்வொரு பிறப்பும் ஒரு புதிய நூல், உலகத்தை ஒரு பயங்கரமான எதிர்காலத்துடன் கட்டி வைக்கும் நினைவூட்டலாக இருந்தது. மெதுசேலா அவளது வயிற்றை மெதுவா தழுனா ஒரு குழந்தைய மட்டுமல்ல, இன்னும் அதிகமானதை பாதுகாக்கும் போல். ஒரு வாய்ப்பை பாதுகாக்கும் கும் குழந்தை பிறந்த போது அவ அழுக வீடெங்கு ஒலித்தது. ஒரு கணம் எல்லாவற்றையும் மூடிவிட்டது. மெதுசேலா அவனை தன் கைகள்ல எடுக்க அவன் தோல் இன்னும் ரத்தமும் பாலும் மணந்தது. சிறிய விரல்கள் காற்றில் மூடிக்கொண்டன, ஏதாவது பிடிக்க முயற்சித்தன. அந்த தந்தை புதிதாக திறந்த கண்கள்ல பார்த்து ஒரு விசித்திரமான உணர்வு அவர் ஆட்கொண்டது. அது வெறும் பாசம் மட்டும் இல்ல, அந்த சிறுவன் யாரும் பார்க்க கூடாத விஷயங்களை பார்க்க போறான் என்ற உறுதி அது. லாமக் செழிப்பான காலத்துல வளர்ந்தோம். அங்க அதிகமான உணவு, அதிகமான இசைக்கருவிகள், அதிகமான விருந்துகள், அதிகமான வாக்குறுதிகள் இருந்தன. அதே நேரத்துல அதிகமான சுரண்டல், அதிகமான பொறாம, அதிகமான கொடூரமும் இருந்தது. மெதுசேலா இளைஞர்கள் வெற்றி பெறுவதில் பெருமை கொள்வதை பார்த்தார். வெற்றி என்பது ஒரு புனித உரிமை என்று நினைப்பது போல். நான் ஆண்கள் மக்களின் மதிப்பை நிர்ணயிப்பதை பார்த்தேன், அது ஒரு விலங்கின் விலையை நிர்ணயிப்பது போல். அழுது கொண்டு சத்தமாக அழைப்பது ஏற்கனவே ஆபத்தானது என்பதால் பெண்கள் அமைதியாக அழுததை நான் பார்த்தேன். தம் மகனுக்கு ஏனோக்கு கற்றது போல் நேராக நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க முயன்றார். ஆனா கற்றது கடினமான நிலத்தில் விதவிதைப்பது போல இருந்தது. சில நேரங்கள்ல அவை முளைத்தன, சில நேரங்கள்ல முளைக்கவில்லை. ஒரு பிற்பகல்ல லாமைக்கு இன்னும் இள வயதுல இருந்த போது முகத்தில் அடையாளங்களும் உடையில அழுக்கும் கொண்டு வீட்டிற்கு வந்தான். மெதுசேலா அவனை நெருப்பின் ஒளிக்கு பக்கத்துல இழுத்தாள். என்ன நடந்தது? லாமக் தயங்கினார், ஒவ்வொரு வார்த்தையையும் தேர்ந்தெடுப்பது போல. ஒரு மனிதன் தன் சொந்தமானதல்லாததை எடுத்துக்கொள்ள விரும்பினான். நான் அவரை தடுத்து மெதுசேலா தனது மகனின் கைகள் நடுந்துவதை பார்த்தார். பயங்காரணமாக அல்ல, அடக்கி வச்ச கோபத்தால். அவர் ஆழமா மூச்சு விட்டார். கோபம் எளித, நியாயம் கடினோ. யாரும் நியாயம் விரும்பாத போது கடவுள் என்ன செய்கிறார்? லாம கேட்டார். அவரது குரல் உடைந்து மெதுசேலா அமைதியாலே இருங்கார். உள்ள அதே பழமையான காட்சி கிளம்பியது. தண்ணீர் உயர்ந்தது, குரல்கள் விழுங்கப்பட்டன. கடவுள் சிறிது நேரம் காத்திருக்கிற. லாமக் தலைய குலுங்க. அந்த செயல்ல ஒரு போராட்டம் இருந்தது. அது கெட்ட மனிதர்களுக்கு எதிராக மட்டுமல்ல, நல்லவனாக இருப்பதை விட்டுவிடும் ஆசைக்கு எதிராகவும் இருந்தது. ஆண்டுகள் கடந்தவர். யார் எது இறந்தார்? பலர் இறந்தாங்க, மற்றவர்கள் பிறந்தார்கள்.

மெதுசெல்லாம் தொடர்ந்த. சிலர் அவரை ஒரு புராணமாவே பார்த்தார்கள், மற்றவர்கள் அவரை ஒரு அபசகுணம் போல தவிர்த்தார்கள். குழந்தைகள் அவரை திரித்து கிசுகிசுத்தார்கள். மூதாட்டிகள் மூதாதையர்கள் அவரை மரியாதையுடன் பார்த்தார்கள். அவருடைய இருப்பே ஒரு உயிருள்ள கேள்வி போல இருந்தது. ஏன் கடவுள் இதை இன்னும் அனுமதிக்கிறா? ஏனோக்கு மாறாக பூமிக்கு குறைவாகவே சேர்ந்தவர் போல தோன்றினார். அவர் நடக்கும்போது மெல்ல நடக்கிறவர் போலவும் பூமி அவர் மீது அதிகாரம் இழந்து விட்டது போலவும் இருந்தது. சில சமயம் அவர் நாட்கள் முழுவதும் மறைந்து விடுவார். திரும்புகையில் கண்கள் கசிந்து உலகிற்கு அப்பாற்பட்ட ஒளியுடன் வருவார். அவர் பேசும்போது எளிமையாகவே பேசினார், ஆனால் அதில் ஒரு விதி உணர்வு இருந்தது. உங்கள் கண்கள் ஆசைப்படுவதை நம்பாதீங்க, கடவுள் சொல்வதையே நம்புங்க. சிலர் மட்டும் கேட்டார்கள், பலர் சிரித்தார்கள், சிலர் கோபப்பட்டார்கள். மேதுசெலா உணர்ந்தார், வானமும் மனிதர்களும் இடையே உள்ள தூரம் கடவுளின் குறைபாடல்ல, அது மனிதர்களின் மறுப்பற. காலங்கள் விரைவாக கடந்தன. மக்கள் இனி எதிர்காலத்தை பயத்தோடு பேசவில்லை, அவர்கள் ஆவலோடு பேசினார்கள். கிராம வளர்ந்தது. பாதைகள் மக்கள் கூட்டத்தால நிரம்பின. இரவு கொண்டாடல்களால ஆட்சி செய்யப்பட்டது. அவை சந்தைகளிலும் உடைந்த வாக்குறுதிகளிலும் முடிந்தன. மேதுசெலா எல்லாவற்றையும் பார்த்தார். ஆரம்பத்தையும் முடிவும் நெருங்குவதை உணரும் ஒருவரின் சோர்வான பொறுமையுடன். ஆனா ஏனோக்கு மட்டும் வேறுபட்டவராகவே இருந்தார். உலக சத்தமாகிக் கொண்டிருக்க அவர் மேலும் அமைதியாகி வந்தார். யாரும் கேட்காத பாத சப்தங்கள் அவர் கேட்பது போல சில நேரங்களில் அவர் நின்று கொண்டிருந்தார். ஒரு கால சூரியன் முழுமையாக உதிக்கும் முன் ஏனோக் மேதுசெலாவை அழைத்தார். அது பெரிதாக கூப்பிடுதல் இல்ல, கதவை கவனமா பார்த்து அந்த உரையாடல் நடக்க வேண்டியது உறுதி என்ற உணர்வே இருந்தது. என்னுடன் வா. அவர்கள் கல்மலைக்கு சென்றார்கள். காற்று குளிராக இருந்தது, வானம் சாம்பலாக இருந்தது. மேதுசெலாவுக்கு தந்தை இலகுவாக இருப்பது போல் பூமி அவரை பிடித்திருக்கும் வலிமை குறைந்தது போல தோன்றியது. ஏனோக் தனது மகனின் தோள்ல கை வைத்தார். எனக்கு அதிக நேரம் மீத அல்ல, யாரும் விரும்பாத போதும் நீ நடக்க தொடரு. உன் பிள்ளைக்கு ஒரு நிலத்துக்காக தங்கள் ஆன்மாவை விற்க கூடாது என்று கற்றுக்கொடு. மற்றவர்களுக்கெல்லாம் நேரம் கொடுக்கப்படுவதுதான், எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லைன்னு நினைவூட்டு. அவர்கள் திருந்தி வந்த போத கிராமம் ஏற்கனவே விழுத்திருந்தது. மக்கள் கூட எடுத்துக்கொண்டு போய்க் கொண்டிருந்தார்கள். விலைகளை பற்றி பேசிக்கொண்டும் சிரித்தும் இருந்தார்கள். அந்த காலை எவ்வளவு பாரமாக இருந்தது என்று யாரும் கவனிக்கவில்லை. வான இன்னும் அருகில் இருந்ததுன்னு யாரும் கவனிக்கவில்லை. அடுத்த நாட்கள்ல ஏனோக் தனியாக நடக்க ஆரம்பிச்சார். அவர் அதிகாலையில கிளம்பி இரவு தாமதமா திரும்புவார். சில சமயம் திரும்பவே மாட்டார். மெதுசெலா அவரை பார்த்துக் கொண்டிருந்தார், நிறுத்த முடியாம. அது காற்றை பிடிக்க முயற்சிப்பது போல அவனு. அந்த மதியம் வந்தது. ஏனோக் சென்றார், திரும்பவில்லை. சூரியன் மறைந்தது. நிழல்கள் நீழ்ந்தன. குளிர் இடைவெளிகளில் ஊடுருவியது. ஏனோக்கின் மனைவியா அவரை பற்றி ஒருமுறை கேட்டார். பிறகு இரண்டாவது முறையும் கேட்டார். மெதுசெலா அமைதியாக நடித்து பதிலளித்தார். அவர்கள் ஏற்கனவே வருகிறார்கள். ஆனா உள்ளுக்குள் அந்த அமைதியின்மை அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. இரவு வந்ததும் மெதுசெலா ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு மலைக்கே ஏறினார். பிறகு அவர் பள்ளத்தாக்கில் இறங்கி உலகம் அவரை கேலி செய்யுமோ என்று பயந்து தந்தைய மௌனமா அழைத்தார். மற்ற சிலர் ஆர்வத்தால் முதல்ல, பின்னர் அசௌகரியத்தால் சேர்ந்தனர். சிலர் சிரித்தார்கள். நேர்மையானவர்கள் இறுதியில் தங்கள் பாதையை இழந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் அமைதியாயிருந்தார்கள், ஏனெனில் அந்த இல்லாதிருப்பு மரணமாக தோன்றவில்லை. மெதுசெலா விடியற்காலை வரை தேடினார். அவர் பாதைகள், கற்கள், புதர்களை ஆராய்ந்தார்.
ஒரு உடலையோ இரத்தத்தையோ சண்டையின் எந்த சுவடையும் அவர் காணவில்லை. வழி முடிவடையும் இடத்துல முடிந்துவிட்ட பாதச்சுவடுகள் மட்டுமே இருந்தன. அது ஒரு காணாத கதவு வழியாக பாத துண்டிக்கப்பட்டது போல. விடியற்காலை சோருடன் அவர் திரும்ப மக்கள் ஒரு எளிய விளக்கத்தை விரும்பினர். மனிதர் வாயில் பொருந்தும் ஒரு கதை வேண்டும் என்று மெதுசலா உண்மையே சொல்ல முடிங்குது. அது ஒரு சில யாரோ ஒருவர் பதிலளித்தார். அப்போ அவர் இறந்து விட்டாரா? இல்ல, அவர் இறந்திருந்தா நான் அவரை கண்டுபிடிச்சிருப்பேன். அவசூசு பரணியர் சிலர் அதை பைத்தியமாக கூறினார்கள். மற்றவர்கள் அதை ஒரு கதையாக கூறினார்கள். ஆனா ஆழத்துல எல்லோருக்கும் ஒரு பழமையான பயம் தோன்றியது. கடவுள் மிக அருகில் வந்து விட்டார் என்று புறக்கணிக்க முடியாத அளவுக்கு. மதியத்துக்கு முன் லாமேக் அவரிடம் வந்தார். முகத்தில் பதட்டம். எல்லோரும் ஏற்கனவே சந்தேகித்தது வெளிப்படையா சொல்ல பயப்படுவது போல. சுற்றிலும் சில ஆண்கள் தீயத தடுக்க சின்னம் காட்டினார்கள். மற்றவர்கள் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. இந்த செய்தி வெறும் இழப்பா மட்டும் இல்ல, அது ஒரு எச்சரிக்கை. கடவுள் ஒருவரை தன்னிட எடுத்துக்கொள்ள முடிஞ்சா உலகத்தையே தீர்ப்புக்காக எடுத்துக்கொள்ளவும் முடியும். அந்த இரவு மெதுசாலா மலை மேல் கற்கள் முன் தனியாக நின்றார். காற்று அவற்றை ஊடறுத்து ஒரு விடைவிரல் கிசுகிசுப்பா ஒழித்தது. அவர் முழங்கால் விழுந்து நிலத்தை தொட அது நடுங்கியது என்பதை உணர்ந்தார். அது குளிரால் அல்ல, மரியாதையாய். எனக்கு காணப்படவில்லை என்றால் உயிர் மரணம் இன்றி முடிவடையலாம். அது சாத்தியம் என்றால் தீர்ப்பு உண்மை என்பதும் சாத்தியமே. மெதுசலா மெதுவா எழுந்து வானத்தை நோக்கினார். நீங்கள் எங்களிடமிருந்து என்ன விரும்புகிறீர்களே? வார்த்தைகள்ல பதில் இல்ல, ஆனா ஒரு உறுதி இருந்தது. நேரம் வேகமா நகர்ந்து கொண்டிருந்தது. மற்றொரு இடத்துல எதிர்காலம் ஏற்கனவே ஒரு சிறுவனின் பெயரை தயாரித்துக் கொண்டிருந்தது. அவன் ஓய்வுக்கான வாக்குறுதியாய் பிறக்கவிருந்தான். எனோக்காலால ஏற்பட்ட வெற்றிடம் மூடப்படாகி அது கிராமத்தின் மீது யாரும் கடக்க துணியாத திறந்த கதவாக மிதந்து கொண்டிருந்தது. சிலர் எதுவும் நடக்கவில்லை என்று நடித்து மீண்டும் விருந்துகளுக்கும் ஒப்பந்தங்களுக்கும் நில தகராறுகளுக்கும் திரும்பினார். மற்றவர்கள் மௌனமா பேச தொடங்கினர். ஏனெனில் நீதிமானின் இல்லாமை வானம் இன்னும் கவனிச்சுக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவூட்டியது. மெதுசலா வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அவர் ஒரு புண்ணுடன் வாழ்ந்தார். அது வெறும் ஏக்கம் அல்ல, அது எப்போதும் உள்ள ஒரு முன்னறிவிப்பு போல இருந்தது. தேவ ஒரு மனிதனை எந்த தடயமும் இல்லாம அழைச்சு செல்ல முடிஞ்சா தேவ ஒரு முழு காலத்தையும் முடிவு கொண்டு வரவும் முடியும். அந்த காலம் ஒவ்வொரு தலைமுறையிலையும் சிதைஞ்சு கொண்டிருந்தது. லாமக் அதிகப்படியான உலகில பெரியவராக ஆனார். அவர் மனிதர்கள் வன்முறைய ஒரு உரிமையாகவும் பேராசைய ஒரு வெற்றியாகவும் அழைக்கும் காட்சியை பார்த்தார். அவர் பொய் மூல உடன்படிக்கைகள் செய்யப்பட்டதும், பெருமையால் குடும்பங்கள் உடைந்ததும், குற்றமற்றவர்கள் பலவீனமாக கருதப்பட்டதும் பார்த்தார். இருப்பினும் லாமேக்கின் உள்ளத்துல ஒரு போராட்டம் இருந்தது. சுற்றிலும் அனைத்தும் சிதைந்து கொண்டிருக்க அவர் முழுமையாவே இருக்க விரும்பினார். மெதுசேலா அவரை கவனித்தார். சில நேரங்கள்ல தன் மகனில் ஒரு சிறிய ஆனா உண்மையான எதிர்ப்பு ஒளியை கண்டார். அதனால லாமேக் தீமைய ஒரு சுழற்சி போல மீண்டும் மீண்டும் நிகழ்வதை பார்த்து பல ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு அவரது மனைவி கர்ப்பமாகினார். இந்த செய்தி வீட்டுல தீ போல பரவியது. நீண்ட நாட்களுக்கு பிறகு முதன்முறையா மெதுசேலா நம்பிக்கையை போன்ற ஒரு உணர்வை உணர்ந்தார். அது மடமையான நம்பிக்கை அல்ல, ஆனா பாலைவனத்துல தண்ணீர் கிடைத்தது போல ஒரு அவசரமான நம்பிக்கை. இறப்பு கொண்ட இரவுல வானம் கனமா இருந்தது மற்றும் காற்று சூடாக தூசிய கொண்டு வந்தது. லாமேக்கின் மனைவி கத்தினார். ஒவ்வொரு அலறலும் உலகையே சவால் செய்யும் போல் இருந்தது. குழந்தையின் அழுகை இறுதியாக அறையை நிரப்பிய போது அந்த ஒலி ஒரு பிளவு போலவோ முடிவின் நடுவில் ஒரு தொடக்கம் போலவோ இருந்தது. லாமேக் தம் மகனை நடுங்கும் கைகளால பிடிச்சார்.
அந்த சிறுவன் சிறியவனா இருந்தாலும் அவனில் அமைதியான ஒரு வலிமை இருந்தது. அவனது கண்கள் திறந்தன, விளக்கின் தீய பிரதிபலித்தன. ஒரு கணம் லாமைக்கு அசையாம நின்றார். அவர் இழந்த அனைத்தையும் நினைவு கூறும் போல், மற்றும் இன்னும் இழக்கக்கூடிய அனைத்தையும். மெதுசலா அருகில் வந்தார். அவர் ஏற்கனவே பல பிறப்புகளை பார்த்திருந்தார், ஆனா இது வேறுபட்டலாக தோன்றியது. பார்க்கக்கூடிய ஒரு அதிசயத்தால் அல்ல, சூழ்நிலையால். உலகம் மிகவும் நோயுற்றிருந்ததால் பிறப்பு வெறும் வழக்கமான ஒன்றா இருக்க முடியல. லாமே காலமாக மூச்சை இழுத்து நம்பிக்கையின்மைக்கு எதிராக ஒரு போர் அறிவிப்பு போல் பேசினார். அவனுக்கு நோவா என்று பெயர் வைக்கப்படும். வீடு அமைதியாகிவிட்டது. அந்த பெயர் மிக குறுகியதாக இருந்தாலும் அதில் மிகுந்த பாரம் இருந்தது. லாமேக் தன் மகனை மார்பில் அணைத்துக் கொண்டு இருண்ட மேல் மாடத்தை நோக்கி ஆன்ஷின் நம்பிக்கையிலிருந்து வந்த வார்த்தைகளை பேசினார். நிலம்தானே நிவாரணம் வேண்டி அழைக்கும் போல். இந்த பையன் சபிக்கப்பட்ட நிலம் மனித கைகளுக்கு கொடுத்த கடின உழைப்பும் வலியிலிருந்தும் நிம்மதியை கொண்டு வருவான் என்று. மெதுசலா அதை கேட்டதும் அவனது கண்கள் எரிய தொடங்கின. ஒரு குழந்தை நூற்றாண்டுகளாக உள்ள ஊழலை அழிப்பதாக நம்பியதால் அல்ல, ஆனால் கடவுள் இன்னும் அடையாளங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை அவன் அறிந்ததால். அடுத்த நாட்கள்ல நோவா கலந்த பார்வைகளுக்குள் வளர்ந்தான். சிலர் அந்த பேரை கேலி செய்தார்கள். ஆறுதல் என்றதே இல்லை என்று, இந்த உலகம் வலிமையுடையவர்களுக்கே சொந்தம் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் சோர்வடைந்தவர்கள் அது உண்மையாக இருந்தால் போதும் என்று விரும்பினார்கள். லாமேக் தனது மகனுக்கு வேலை செய்யவும் கேட்கவும் கொடூரத்துக்கு முன்பாக தலைகுனிய வேண்டாம் என்றும் கற்றுக் கொடுத்தார். மெதுசலா ஏற்கனவே நூற்றாண்டுகள் வாழ்ந்தவர். அந்த சிறுவனை மனிதர் அல்லாத கவனத்தோடும் பார்த்தார். ஒரு வறண்ட புல்வெளியில ஒரு தீப்பொறிய பார்த்துக்கிட்டு போற போல, ஆனா சுற்றியுள்ள நிலம் தொடர்ந்து கீழே இறங்கிக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு பருவத்திலையும் தீமை புதிய வடிவங்களை எடுத்துக்கொண்டது போல இருந்தது. அது வெறும் இரத்தம் மட்டும் அல்ல, அது இதயத்தின் விகிதாசாரம். ஆண்கள் பெண்களை பொருட்களை போல எடுத்துக்கிட்டாங்க. கொடுத்த வாக்கு எதுவும் அர்த்தம் இல்ல. வெக்கம் பின்தங்கிய தன்மையாக கருதப்பட்டது. அதைவிட மோசமாக பலர் அதை சுதந்திரம் என்று அழைத்தார்கள். மெதுசலா திருக்களில் நடந்தார். காலியான கண்களை பார்த்தார். அவர் குழந்தைகள் மிக விரைவாக பொய் சொல்ல கற்றுக்கொள்வதை பார்த்தார். அவர் கடுமையான வயதான ஆண்களையும் அகந்தையுடன் இருக்கும் இளைஞர்களையும் பார்த்தார். ஆனா அஞ்சல் எதுவும் இல்லை. சில நேரங்கள்ல அவர் ஏனோக்கையும் தந்தை கடவுளை பற்றி பேசும்போது அவருக்கு இருந்த ஒளியையும் நினைத்தார். கிராமத்தின் பிரகாசம் பளபளப்பான உலோகத்திலையும் கட்டுப்பாடற்ற ஆசைகளிலும் இருந்து வந்தது. ஒரு பிற்பகலில் மெதுசலா வீட்டின் வெளியே தரையில பார்த்துக் கொண்டிருக்கும் லாமக்கை பார்த்தார். அருகில் நோவா சின்ன கற்களை சேகரித்து விளையாடிக் கொண்டிருந்தான். நோவா ஒரு கல்லை எடுத்து மற்றொன்றின் மீது வைத்தான். ஒரு சிறிய கோபுரம் உருவாக்கினான். அந்த செயல் எளிமையானது, குழந்தை போன்றது. அது போல இருந்தாலும் மெதுசலா ஒரு முன்னறிவிப்பை பார்த்தது போல உணர்ந்தார். குழப்பத்தின் நடுவுல ஒருவன் பொறுமையா கட்டி எழுப்புகிறான். அந்த இரவு எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்த போது மெதுசலா மீண்டும் மலைக்கு சென்று பழைய கற்களை தொடினார். அவர் இன்னொரு கல்ல மெதுவா சேர்த்தார். இறுதி எச்சரிக்கையை வழங்குவது போல வானத்தை நோக்கி நெட்டி பார்த்த போது, ஏனோ காணாமல் போனது முதல் தன்னை பின்தொடர்ந்த அந்தசுத்த உறுதி அவர் உணர்ந்தார். நேரம் இன்னும் இருந்தது, ஆனா அது விரைவில் முடிவடைய போகிறது. தூரத்துல மழை இல்லாத இடத்துல இடியொலி எதிர்பார்த்தது. மெதுசலா கண்களை மூடிக்கொண்டு புரிந்து கொண்டார். கடவுள் ஒருவர் அழைத்தார். அது அமைதியில நோவாவாக இருக்க போகிறது. தீமை ஒரே நேரத்துல வந்ததில்ல. அவ புக போல் பரவி பிளவுகளுக்குள் நுழைந்து கண்களுக்கு பழகிவிட்டாள். முன்பு அதிர்ச்சி அளித்தது சாதாரணமாகிவிட்டது. முன்பு வெக்கமாக இருந்தது இப்போது ஒரு நகைச்சுவையா மாறிவிட்டது.
இரவு விழும்போது இருண்டது வெறும் வானம் மட்டும் அல்ல, அது மனதின் நோக்கம் கூட தான். மெதுசலா தெருக்களை கடந்தார். அதே காட்சி புதிய முகமூடிகளுடன் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்ததை பார்த்தார். வலிமையான ஆண்கள் விதிகளை தீர்மானித்தன. மதுபானத்தில் மயங்கிய குரல்கள் கொடூரத்தை உரிமை என அழைத்தன. குடும்பங்கள் தங்களது மரியாதையை பாதுகாப்புக்காக விற்றன. நிலம் வளமா இருந்தது போல இருந்தது, ஆனா மனிதர்களின் இதயம் மட்டும் அப்படி இல்ல. அந்த நேரத்துலதான் வான அமைதியா படைப்பின் மீது பாரமா இருந்தது. அந்த நேரத்துல நோயா ஏற்கனவே ஒரு பெரிய மனிதராக இருந்தார். மற்றவர்களின் பார்வையில அவர் சிறப்பானவர் இல்ல, ஆனா அவரில் ஒரு அரிய தன்மை இருந்தது, ஒரு எல்லை. எவ்ரிவன் அதிகப்படியானது விரும்பும் போது அவர் ஒரு படி பின்னோக்கி நின்றார். எல்லோரும் பயத்தை கேலி செய்த போது அவர் அந்த பயத்தை தக்க வைத்தார். அதனால் அவர் தனிமையில் இருந்தார். ஒரு அமைதியான கால காற்று வயல்களில் தூசியை வீசும் போது நோயா ஓய்வெடுக்கவில்லை, ஆனால் அந்த தாக்கத்தால் நின்றார். ஒரு இருப்பு அவரது மூச்சை பறித்தது போல இருந்தது. அவர் எந்த உருவத்தையும் காணவில்லை, மனித குரலையும் கேட்கவில்லை, ஆனால் கடவுள் பேசுகிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். இந்த புரிதல் அவரது முழங்கால்களை வளைக்கும் அளவுக்கு ஒரு பாரத்தை கொண்டு வந்தது. அந்த செய்தி ஆறுதல் அல்ல, அது உண்மை. கடவுள் பார்த்தார், கடவுள் அளந்தார், கடவுள் அவர் தொலைவில் இல்ல. அவர் பார்த்தது முழுமையா அழுக்கடைந்த உலகம், மொழியாக வன்முறையும் எண்ணங்கள் தீங்கிற்கு சாய்ந்திருந்தன. பண்டைய உலகம் உயிர் மலிவாவும் பெருமை ஒரு பலிபீடமாகவும் இருந்த இடமாக மாறிவிட்டது. நோயா வீட்டிற்கு வெண்மையான முகத்துடன் சென்றார். மனைவி ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கவனித்தார். ஆனால் அவர் உடனே அதை விளக்க முடியல. ஒரு வாக்கியத்தின் ஒளிய வார்த்தைகள்ல எப்படி சொல்லுவது? ஒருமையின் காலத்துக்கு ஒரு முடிவு தேதி இருந்தது என்பதை எப்படி சொல்லுவது? அந்த இரவு மெதுசலா அவரை தேடி வந்தார். பழைய மனிதர் தன் பார்வையில நூற்றாண்டுகளை சுமந்தார். நோயாவின் முகபாவனையில ஒரு காலத்துல ஏனோக்கு எரித்த அதே முன்னறிவிப்பை அவர் அறிந்தார். மெதுசலா ஒரு கணம் கண்களை மூடினார். அவரது ஒரு பகுதி அதை மறுக்க விரும்பியது, மற்றொரு பகுதி மறுப்பு என்பது அவமதிப்பாக இருக்கும் என்பதை அறிந்தது. அவர் கண்களை திறந்து எளிமையாக கேட்டார், கடவுள் என்ன கட்டளையிட்டார் என்று. நோயா ஆழமா மூச்சை இழுத்தார். ஒவ்வொரு வார்த்தையும் கல்ல ஊடறுப்பது போல. ஒரு பெட்டி, அந்த வார்த்தை வித்தியாசமா ஒலித்தது, வேறு உலகத்திலிருந்து வந்தது போல். ஆனா அதே நேரத்துல அது எளிமையானதாக இருந்தது. ஒரு பாதுகாப்பு இடம், நீர்ப்பின் நடுவில் ஒரு ரட்சிப்பு வடிவம். கடவுள் முடிவை மட்டுமல்ல ஒரு வழியையும் வழங்கினார். நோயா அந்த திட்டத்தை உள்ளே பதிவு செய்யப்பட்டதை போலவே விவரித்தார். அளவுகளுடன், பிரிவுகளுடன், மூடிய கதவுடன், ஒளிக்காக ஒரு திறப்புடன் செய்யப்பட்ட ஒரு பெரிய மரக்கட்டிடம். அங்கே எதுவும் மனம் வந்தபடி செய்யப்படவில்லை. எல்லாமே ஒழுங்காக இருந்தது. அந்த ஒழுங்குடன் ஒரு சோகமான வாக்குறுதியும் வந்தது. தண்ணீர் வரும், உலகம் கட்டாயமா கழுவக்கூடும், மனிதர்கள் விதைத்த வன்முறை வெள்ளமாக திரும்புவோம். மதுசலேம் தரையே மறந்து போனதாக உணர்ந்தார். ஒரு கணம் அவர் பழைய காட்சியை பார்த்தார். இப்போது மூடுபணி இல்லாம மூழ்கிய வீடுகள், விளங்கப்பட்ட கத்தல்கள், முழுமையான அமைதி. அந்த நடுவில் தொலைவில் ஒரு தீக்கணல். அதே தீக்கணல் ஏனோக்கு கனவில பார்த்தரு. இப்போது அதற்கு ஒரு பெயர் எழுகுது, பேரோடு. கடவுள் ஒரு உடன்படிக்கையை பற்றியும் பேசினார். அது கூட்டத்துடன் செய்த ஒப்பந்தமாக அல்ல, உலகம் முழுவதும் சிரிக்க விரும்பும் போது கீழ்ப்படிய தயாராக இருந்த ஒருவருடன் செய்த ஒப்பந்தமாக இருந்தது. நோவா தனக்காக மட்டுமில்ல, அவனது குடும்பத்திற்காக, அவனது மனைவி, பிள்ளைகள் மற்றும் அவர்களது மனைவிகளுக்காகவும் கட்ட வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார். அந்த திட்டத்துல ரட்சிப்பு ஒருவரது முதுகில் நம்பிக்கையை சுமப்பது போல பரிச்சயமாகவும் பாரமாகவும் இருக்கும். பின்னர் வந்த விவரம், அது நோவாவின் நினைவில் பதிவு செய்யப்படவில்லை என்றால் யாரும் நம்ப முடியாத ஒன்று. ஜீவிகள் பாதுகாக்கப்படுவார்கள், எல்லா வகையான விலங்குகளும் உள்ளே நுழைவார்கள். அது சாதாரண உள்ளுணர்வால் அல்ல, ஆனால் கட்டளையால் வழிநடத்தப்படும் ஒரு தர்க்கத்தால்.
பேரோட்டம் ஒரு பாதுகாப்பிடம் மட்டுமல்ல, கடவுள் தாம் படித்ததை இழக்காம புதிதாக தொடங்க முடியும் என்பதற்கான சாட்சியாகவும் இருக்கும். நோவா கேட்டார் மற்றும் ஏற்றுக்கொண்டார். அந்த ஏற்றுக்கொள்வது வலி அளித்தது, ஏனெனில் அது நீர் வருவதற்கு முன்பே பழைய உலகிற்கு விடை கொடுப்பதை அர்த்தப்படுத்தியது. அடுத்த கால நோவா தொடங்கினாரு, அதிசயமாக அல்ல, ஆனால் கீழ்ப்படிதலுடன். அவர் மரத்து தேர்ந்தெடுத்தார், நிலத்தை குடித்தார், இடத்தை அளந்தார், முதல் கட்டங்களை எழுப்பினார். ஒவ்வொரு கருவி ஓசையும் ஒரு அறிவிப்பாக இருந்தது. அண்டையவர்கள் வந்து பார்த்தார்கள், முதல்ல ஆர்வமாக, பின்னர் கேலி செய்தார்கள். அவர்கள் நோவாவை பைத்தியக்காரன், பயபக்தி இல்லாதவன், பழைய கதைகள்ல சிக்கிக்கிட்டவன் என்று அழைத்தார்கள். சிலர் தங்களது இதயத்தின் சத்தத்தை கேட்காம இருக்க சிரித்தார்கள். நோவா வாதம் செய்யவில்லை, அவர் தொடர்ந்தார். மெதுசலா தொலைவில் இருந்து பார்த்தபோது வருத்தத்துடன் புரிந்து கொண்டார். மிகப்பெரிய பிரிவு பணக்காரரும் ஏழைகளும் இடையே இருக்காது, வலிமை மற்றும் பலவீனம். அது தேவனுடைய வார்த்தையை சக்தமாகவே பார்க்கிறவர்களுக்கும் அதை உயிராகவே பார்க்கிறவர்களுக்கும் இடையே இருக்கும். அந்த மாலை கற்கள் மலையில மெதுசலா இன்னொரு குறியை சேர்த்தார். அவரது கை நடுங்கியது பலவீனத்தால் அல்ல, விழிப்புணர்வால். நேரம் குறைந்து கொண்டிருந்தது. முதன்முறையாக அவர் ஏன் இவ்வளவு நாட்கள் வாழ்ந்தார் என்று தன்னைத்தான் கேட்கவில்லை. அவர் புரிந்து கொண்டார், திட்டம் உயிர் பெறுவதை காணவே அவர் வாழ்ந்தார். அந்த வளைவு ஆர்க் மக்களுக்கு சிறியதாக தோன்றியது, ஆனால் காலப்போக்கில் அது மிகப்பெரியதாக மாறியது. ஆரம்பத்தில் அது வெறும் ஒரு மனிதன் வறண்ட நிலத்தில் ஏதோ ஆடம்பரமான ஒன்றை கட்டுகிறான் போலவே தெரிந்தது. பின்னர் கட்டை தூண்கள் உயர்ந்தன, பக்கங்கள் எழுந்தன. அந்த கட்டமைப்பு முன்பு தூசி மற்றும் வெயில் மட்டுமே இருந்த இடத்துல ஒரு நிழலை உருவாக்க தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் நோவா செய்த காரியத்திற்கு மேலும் முக்கியத்துவம் சேர்த்தது. அதை பார்த்தவர்களின் அவமதிப்பை ஒரு புதிய அடுக்கு உரித்தெடுத்தது. முதல்ல அணுகியவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் தான். அவர்கள் மெதுவாக அங்கு போனார்கள், அளவுகளை மதிப்பீடு செய்தார்கள், தர்க்கத்தை புரிந்து கொள்ள முயன்றார்கள். சிலர் போலி நிர்பலாதத்துடன் கேள்வி கேட்டாம, நோவா நீ என்ன கட்டிக் கொண்டிருக்கிறாய், மாபெரும் மனிதர்களுக்கான வீடா? அவர் எந்த நாடகமும் இன்றி பதிலளித்தார், ஒரு புகலிடம். எதிலிருந்து புகலிடம்? நோவா ஒரு கணம் தாமதித்தார், நேர்மையையும் கேலி செய்யப்படுவதையும் எடை போட்டு பார்த்தது போல. பின்னர் அவர் சொன்ன, நியாயத்தீர்ப்பிலிருந்து அந்த ஒரு வார்த்தையவே போதும் தீப்பொறியாக. சிரிப்பு, கூச்சலான சிரிப்பு, கொடூரமான சிரிப்பு, பதட்டமான சிரிப்பு, பயத்தை உள்ளே தள்ள முயற்சிக்கும் அந்த வகை சிரிப்பு. பேரோக்கு பேசும் பொருளாக மானியது. முன்பு அவர்கள் அறுவடையை பற்றி பேசின இடங்கள்ல இப்போது அந்த பைத்தியக்கார மரக்காரனை பற்றி தான் பேசினாங்க. முன்பு அவர்கள் வியாபாரம் பற்றி பேசினாங்க, இப்போது நோவாவை கேலி செய்ய கதைகள் உருவாக்கினார்கள். சிலர் அவர் ஒரு கப்பலின் அரசனாக இருக்க விரும்புகிறார் என்று சொன்னாங்க. மற்றவர்கள் அவர் ஓசைகள் கேட்டதாக சொன்னார்கள். இன்னும் சிலர் இது அதிக வேலைக்காரர்களை பெறும் ஒரு தந்திரம் என்று கூறினார்கள். அனைத்திலும் நடுவில் நோவா தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். சுத்தி கயிறு வெட்டு பொறுத்து கீழ்படிதல். மெதுசலா அமைதியா பார்த்துக் கொண்டிருந்தார். மனிதர்கள் எல்லா விதமான கருவிகள், வேலிகள், ஆயுதங்கள் உருவாக்குவதை அவர் ஏற்கனவே பார்த்துவிட்டார். ஆனா வானத்துக்கே பதில் சொல்லும் ஒருவரின் உறுதியுடன் யாரும் கட்டியதை அவர் ஒருபோதும் பார்த்ததில்லை, கேலி செய்தாலும் கூட. காலப்போக்கில் அது துன்புறுத்தலாக மாறியறிய சிலர் வேலைக்கு இடையூறு செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் கருவிகளை திருடினார்கள், கயர்கள் அவிழ்த்தார்கள், மரக்கட்டைகளை கீழே தள்ளினார்கள். நோவா எல்லாவற்றையும் திரட்டி மீண்டும் ஆரம்பித்தார். அது சோம்பல் அல்ல, அது விடாமுயற்சி. ஒவ்வொரு தாக்குதலும் உலகம் கடவுளின் நினைவை கொண்டிருக்க முடியாது என்பதை காட்டியது போல இருந்தது. ஒரு முறை மாலை நேரத்தில் ஒரு குடிகாரர் குழு வந்தது. ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு கட்டமைப்பில் சிறிய கற்களை எறிந்தார்கள். அவர்களில் ஒருவர், நோவா அந்த நீர் வந்தால் என்னை கூப்பிடு என்று கூச்சலிட்டார். நான் நீச்சல் போடுனா? மற்றவர்கள் சிரித்தார்கள்.
நோவா அசையாமல் நின்று அவர்களை பிழைத்தாள். ஒரு கணம் அவரது அமைதி எந்த உரையையும் விட கனமா இருந்தது. அதனால் அவர் வெறும் நான் பிறகு கூப்பிட முடியாது என்றார். சிரிப்பு குறைஞ்சது, ஆனா அது வருத்தமாக மாறவில்லை, அது எரிச்சலாக மாறியது. ஆண்கள்ல ஒருவர் தரையில துப்பிவிட்டு சென்றார். படகு பெரிதாகிய போது ஒரு விசித்திரமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சது. சிலர் முன்னால் கேலி செய்தவர்கள் மரியாதையால் அல்ல, ஆனால் ஒரு விதமான சங்கடத்தால் அந்த வழியாக செல்ல தவிர்க்க ஆரம்பித்தார்கள். நோவாவும் மாறினார். அவர் மேலும் தெளிவாக குறைவாக பேசினார், குறைவாக தூங்கினார். அவரிலிருந்து சோர்வு உடலிலிருந்து வந்ததல்ல, ஆனால் முழு உலகத்தின் முன்பாக தனியாக கீழ்ப்படியும் பாரத்திலிருந்து வந்தது. அவரது குடும்பம் உதவினர், ஆனா ஆன்மீக தனிமை அவருடையது. இருந்தாலும் அவர் தொடர்ந்து சென்றார். மெதுசலா தனது நீண்ட ஆயுள சிறிய போர்களுக்கும் பெரும் பெருமைக்கும் ஆட்கள் இறந்ததை பார்த்திருந்தார். இப்போது ஒரு ஆள் ஒரு கட்டளைக்காக வாழ்ந்தார். இது எந்த நீண்ட ஆயுளையும் விட அரிதாரமே. படகு உலகிற்கு எதிர்மறையானது. உலக ஆதிக்க செலுத்த கட்டமைக்கப்பட்ட போது நோவா தீமையின் ஆதிக்கத்திலிருந்து தப்பிக்க கட்டமைத்தார். அப்போது அந்த ஒளிகள் வந்தன. வானிலிருந்து வரும் ஒளிகள் அல்ல, பூமியிலிருந்து வரும் ஒளிகள். முன்பு வீடுகளுக்கு அருகே வராத விலங்குகளின் ஒளிகள். காற்றில் மெதுவான காலடி சப்பன, மாலை நேரத்தில் இறக்கைகள் அசையும் சப்பம், தூரத்தில் கஜினைகள். முதல்ல யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அது ஒரு தற்செயலாக நடந்தது நினைத்தார்கள். அது மிகைப்படுத்தப்பட்டதாக நினைத்தார்கள். ஆனா அந்த அறிகுறிகள் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டே இருந்தன. மெதுசேலா முதலில் கவனித்தவர்களில் ஒருவராக இருந்தார். மனிதர்கள் கட்டளையிட முடியாத ஒரு ஒழுங்கினால் படைப்பு இயக்கப்பட்டது. உலகம் முழுவதும் கடவுள் மட்டுமே அறிந்த ஒரு நிகழ்வுக்காக ஒத்திசைவாக இருந்தது. ஒரு பிற்பகல்ல அவர் கல்மலைக்கு ஏறி ஹொரைசனை நோக்கி பார்த்தார். வீடுகளிலிருந்து புகை எழுந்தது. மக்கள் வாழ்ந்தார்கள், சிரித்தார்கள், பரிமாறிக்கொண்டார்கள். நேரம் முடிவில்லாதது போல. அவர் உள்ளுக்குள் ஒரு ஆழமான இறுக்கத்தை உணர்ந்தார். யாரோ ஒருவர் தன்னறியாம ஒரு பாறை ஓரத்துக்கு நடக்கும் போது பார்க்கும் உணர்வை போல. அவர் கீழே இறங்கும் போது பப்ளின் அருகே சென்றார். அங்கு நோயா அமைதியாக வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு பால் அவரது முகம் கடினமாக இருந்தது. மெதுசேலா அருகில் சென்றார். நீண்ட நாட்களுக்கு பிறகு முதன்முறையாக பேசினார். யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை ஒப்புக்கொள்வது போல. இத பார்க்க நான் மிகவும் நீண்ட நாட்கள் வாழ்ந்து விட்டேன், ஆனாலும் இது சிறிதாகவே தோன்றுகிறது. நோயா நின்று அவரை பார்த்து பதிலளித்தார். நேரம் எப்போதும் போதுமானதாக தோன்றும், அது முடிவடையும் நாள் வரை. மாலை நேரத்தில் வானம் ஒரு விசித்திரமான நிறமாக மாறியது, எரிந்த வெண்கலத்தை போல. காற்று நிலத்துடன் பொருந்தாத ஈரமான வாசனையை கொண்டு வந்தது. தொலைவில் இடியொலி கேட்டது. அது நாடகமாடும் மிரட்டலாக அல்ல, மெதுவாக மூடப்படும் கதவு போல். பப்பல் கிட்டத்தட்ட தயார் நிலையில் இருந்தது, மற்றும் கேலி இன்னும் உயிருடன் இருந்தாலும் அது மெதுவாக பலவீனமாக ஒலிக்க தொடங்கியது. மக்கள் நம்பியதால் அல்ல, ஆனா காற்றே மாறிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு இடியிடும் இடைவெளியில் நிலவும் அமைதியில் நோயா வெறும் மரத்தை மட்டும் கட்டவில்லை, கடவுளின் பொறுமைக்கு எல்லை உண்டு என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கும் உலகிற்கு கடைசி வாய்ப்பை கட்டிக்கொண்டிருந்தார். உலகம் அதன் வீழ்ச்சியை காண நிற்கவில்லை. கால ஒரு தடையற்ற சடங்கு போல அது தொடர்ந்து வாழ்ந்தது. விருந்துகள் இன்னும் நடந்து கொண்டிருந்தன, ஒப்பந்தங்கள் இன்னும் நடந்து கொண்டிருந்தன, சிறிய காரணங்களுக்காக சண்டைகள் இன்னும் விடுத்துக் கொண்டிருந்தன. ஆனால் பேழ வெறும் ஒரு அமைப்பு அல்ல, அது ஒரு இருப்பு. புறக்கணிக்க முடியாத அளவுக்கு உயரமானது, மறக்க முடியாத அளவுக்கு அமைதியானது. அப்படியிருந்தும் பெரும்பாலானோர் அது வெறும் மரம் என்று பாசாங்கு செய்யவே விரும்பினர். நோவா காயமடைந்த கழிகளா இறுதி வேலைகளை முடித்தார்.
பேழையின் மேற்பரப்புல வேலை செய்த தடங்கள் புண்கள் போல இருந்தன. ஒவ்வொரு இணைப்பும் மிக துல்லியமா செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பிரிவும் ஒரு காரணத்துக்காகவே இருந்தது. கதவு உறுதியானதாகவும் வெறும் நுழைவாயிலாக இருக்க அதிகமாகவும் இருந்தது. அது இரண்டு இடங்களுக்கு இடையே ஒரு கோடு போல இருந்தது. அந்த நாட்கள்ல காற்று வேறுபட்ட விதத்துல வந்தது. சில நேரங்கள்ல அது ஈரமா மழை வரும் வாக்குறுதி போல வீசியது. சில நேரங்கள்ல அது உலர்ந்தும் சூடாகவும் இன்னும் சாதாரணமா இருக்க முயற்சிக்கும் உலகின் கடைசி மூச்சு போல வீசியது. சில இரவுகள்ல வானம் கீழே வந்தது போல தோன்றியது. சில அதிகால நேரங்கள்ல அமைதித்த மூச்சு பிடிச்சு கொண்டது போல இருந்தது. பிறகு அவர்கள் வர ஆரம்பித்தார்கள். எல்லோரும் ஒரே நேரத்தில் அல்ல, கண்கவர் நிகழ்வாகவும் அல்ல, ஆனா தவிர்க்க முடியாத விதத்தில் விலங்குகள் பாதைகள்ல தோன்றின, வயல்களை கடந்தன, புரியாம பார்த்து கொண்டிருந்த மனிதர்களை கடந்து சென்றன. சில விலங்குகள் சிறியதும் வேகமானதும் சில பெரியதும் மெதுவானதும். சில ஜோடிகள் ஒன்றாக நடந்து வந்தார்கள். அது உள்ளுணர்வில் இருந்து அல்ல, ஆனால் ஒரு கட்டளையில் இருந்து வந்த அழைப்பு போல. மக்கள் முதல்ல ஆர்வத்தா பின்னர் கவலையா கூடினாங்க. சிலர் சிரித்தார்கள். இப்போது நோவா விலங்குகளின் மெய்ப்பனாகி விட்டார் என்று கூறினார்கள். மற்றவர்கள் அமைதியாக இருந்தார்கள். ஏனெனில் அதற்கு மனிதர்களால் விளக்கம் அளிக்க முடியாத ஒன்று அது. மெதுசலா ஒரு மந்தைய தூளில் தடுமாறாம நேராக பாறைக்கு செல்லும் போது பார்த்தார். அன்று முதியவரின் பார்வை உறுதியா இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் உணராத ஒன்றை உணர்ந்தார். தூய பயம், இறப்பின் பயம் அல்ல, கடமுளின் பயம். அது காணாத தொடுதலை காணக்கூடியதா பாக்குற மாதிரி இருந்தது. லாமைக்கு ஏற்கனவே பலவீனமாயிருட்டார். வயது இறுதியில அவரை எட்டி விட்டது. அவர் தொலைவில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தார். வெளிப்படையாக கேட்க துணியாத ஒரு கேள்விய உள்ளுக்குள் மென்று கொண்டிருந்தார். இது உண்மை என்றால் என்ன ஆபம்? ஏனோ கூட நெருக்கமாக வாழ்ந்ததா கடவுள் ஒரு வதந்தி அல்ல என்பதை அவர் அறிவார். ஆனா பயத்திலிருந்து போதுமான தூரத்தில் வாழ்ந்ததா உலகத்தின் சத்தத்துக்கு பழகிவிட்டார். இப்போது அந்த சத்தம் மங்கிக் கொண்டிருந்தது. நோவா தனது குடும்பத்தை சேர்க்கா. அந்த தருணத்துல எந்த மனித மரியாதையும் இல்ல. அது எளிமையாகவும் காய்ந்ததாகவும் இருந்தது. வார்த்தைகள் போதாது, நரந்தடைகள் தான் முக்கியம்னு தோன்றியது. உள்ளே வாருங்க. மனைவி அவரை கண்ணீர் நிறைந்த கண்களுடன் பார்த்தார். அது வெறும் பயத்தால் மட்டுமல்ல, பாரத்தாலும் கூட. உள்ளே செல்லும் என்பது பழக்கப்பட்ட அனைத்தையும் விட்டு விலக வேண்டும் என்பதை குறிக்கும். அண்டைவர்கள், பாதைகள், இயற்கை காட்சிகள் நினைவரு. மேலும் உலகம் திரும்ப முடியாததாகிவிட்டதையும் ஒப்புக்கொள்வதையும் அர்த்தம் கொண்டது. நோவாவின் மகன்களும் அவர்களது மனைவிகளும் அமைதியாக உள்ளே சென்றார்கள். அவர்களின் முகங்கள்ல எந்த வெற்றி உணர்வும் இல்ல. அங்கு கடமை மட்டுமே இருந்தது. திரும்பி வர முடியாது என்று தெரிந்தும் ஒரு கதவை கடந்து செல்லும் போல் அது இருந்தது. வெளியில் மக்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் இன்னும் கேலி செய்தார்கள். ஆனா அது மிகவும் பலவீனமான கேலி, தங்களையே நம்பாத ஒருவரின் சிரிப்பை போல. மற்றவர்கள் அசையாம பேசாம நின்றார்கள். மேலும் சிலர் அருகில் வர விரும்பினார்கள். ஆனா தங்களது வாழ்க்கையை விட்டுவிடும் தைரியம் அவர்களுக்கு இல்ல. படகு நிரம்பு தொடங்கியது. விலங்குகள், உணவு, பயன்பாட்டு பொருட்கள். அந்த ஒழுங்கு விசித்திரமா இருந்தாலும் அதுதான் ஒழுங்கு. தேவன் அழிப்பதற்கு முன் குழப்பத்தை ஒழுங்குபடுத்துவது போல. மெதுசேலா அந்த கட்டமைப்பை நோக்கி நடந்தார். பின்னர் நின்றார். காற்று அவரது ஆடையை அசைத்தது. அவர் கதவை பார்த்து அந்த தருணத்தின் முக்கியத்துவம் தன் நூற்றாண்டுகளை கடந்து விட்டதாக உணர்ந்தார். அவரது நீண்ட வாழ்நாள் முழுவதும் அது மனித பெருமைக்காக அல்லாம அந்த இடத்தை நோக்கி செல்லும் ஒரு பாதையாகவே இருந்தது. ஒரு எல்லை வர பொறுமையின் கடைசி கோடு. அவர் உள்ளே செல்லவில்லை. உலகின் வரலாறு அவருடைய உள்ளே சென்ற அடிகளை பதிவு செய்யவில்லை. உலகம் அவர் 1919 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பதையே மட்டும் பதிவு செய்கிறது. ஆனா அந்த தருணத்துல அவர் ஒரு எண்ணிக்கையை விட அதிகமாயிருந்தார்.
அவர் அந்த காலத்தின் சின்னமாகவே இருந்தார். அது உண்மை. மெதுசேலா படக பார்த்தா பிறகு கிராமத்தின் எல்லை கோட்டை கவனித்தார். அங்கே வாழ்க்கை தொடர்ந்தது. புகை எழுந்தது, குரல்கள் வாதாடின, குழந்தைகள் ஓடின. அதுவே இதை இன்னும் அதிகமாக பயங்கரமாக்கியது. உலகம் விரைவில் தொடர் செய்யப்பட இருக்கிறது, ஆனாலும் அது அமைதியாகவே தெரிந்தது. நோவா உள்ளேதான் இருந்தார். கதவும் இன்னும் சிறிது நேரம் திறந்தே இருந்தது. வானம் இன்னும் ஒரு கடைசி வாய்ப்பை வழங்கும் போல். நாட்கள் ஒரு நீட்டப்பட்ட நூலா கடந்து சென்றன. 1, 2, 3 படகு அசையாமல் வந்தது. மக்கள் பார்த்து பார்த்து சோர்ந்தனர். சிலர் தங்கள் வழக்கமான வேலைகளுக்கு திரும்பினர். சிலர் தூங்கிக் கொண்டிருந்தனர். இது அவர்களின் கடைசி தூக்கமாய் இருக்கலாம் என்று கனவிலும் நினைக்கவில்லை. பின்னர் 7வது நாள்ல ஏதோ ஒன்னு மாறியது. காற்று கனமாஜியது. முன்பு போல இல்ல, உண்மையில மிகவும் கனமா இருந்தது. வான விழப்போகும் மாதிரி மேகங்கள் தோன்றின. அவை கலங்கி விடவில்லை. அவை ஒன்று சேர்ந்து தடிமனாகி இருண்டன. காற்று பழமையான நீரின் வாசனையை கொண்டு வந்தது. அது பூமியின் உள்ளார்ந்த பகுதிகளில் இருந்து வந்தது போல ஆழமாக இருந்தது. ஆண்கள் மேலே பாத்திர. சிலர் சிரிச்சிலர் நிம்மதி அணிதல்ல. ஆனா அந்த நிம்மதி அதிக நேரம் நீடிக்கவில்லை. ஏனெனில் அந்த மேகம் சாதாரணமா தெரியவில்லை. அது உயிருடன் இருப்பது போலவும் உறுதியுடன் இருப்பது போலவும் தெரிந்தது. மெதுசேலா கடைசிய கல்மலைக்கு ஏறினார். அவரது அடிகள் மெதுவாக இருந்தாலும் உறுதியாக இருந்தன. அவர் கீழே பார்த்து பெட்டகத்தை ஒரு பெரிய நிழலாக கண்டார். மக்களை கலக்கமடைந்த எறும்புகள் போலவும் வானத்தை உடைந்து விழும் கூரையாகவும் பார்த்தார். ஒரு கள்ள தொடி கேட்க முடியாத அளவுக்கு மெதுவா அவர் கிசுகிசுத்தார். கடவுள் தாமதித்த அனைத்தும் இப்போது வந்துவிட்டது. தொலைவில் இடியொலி எச்சரிக்கையாக அல்ல, ஆனால் ஒரு தொடக்கமாக எழுந்தது. பழமையான உலகம் அறியாமலேயே அதன் கடைசி சாதாரண நிமிடத்திற்குள் நுழைந்தது. அந்த நாள் நிறமில்லாமல் விடிந்தது. வானம் தெளிவாக இல்லை. இரவு கருப்பிலிருந்து ஒரு தடித்த சாம்பல் நிறமாக படைப்பில சாம்பல் சிதறியது போல் அதன் நிறம் மட்டும் மாறியது. மேகங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. கீழே கனமாக, அவசரமின்றி, இரக்கமின்றி. காற்று ஈரமாகவும் குளிராகவும் வீசியது. அந்த வறண்ட நிலத்திற்கு உரியதல்லாத ஒரு பழமையான நீரின் வாசனையை கொண்டு வந்தது. உலகம் மூழ்குவதற்கு முன் மூச்சை இழுத்துக் கொண்டது போல இருந்தது. பேரோட்டம் அசையாம இருந்தது. ஆனா இப்போது அது வேறுபட்டதாக தோன்றியது. அது மாறியதால் அல்ல, அதை சுற்றியுள்ள காற்று மாறியதா. இப்போது அது வெறும் மரம் அங்க. அது ஒரு எல்லையாக இருந்தது. அது ஒரே அளவில் தீர்ப்பும் இரக்கமும் ஆனது. வெளியில மக்கள் இன்னும் வாழ முயற்சித்துக் கொண்டிருந்தனர். சிலர் பட்டாசு வெடித்தனர். மற்றவர்கள் விலைகளை விவாதித்தனர். மற்றவர்கள் மீண்டும் ஒரு முறை நோவாவை கிண்டல் செய்ய சேர்ந்து நகைத்தனர். அந்த நகைச்சுவை வானத்தை அதன் செயலை நிறுத்த வைக்கும் என்று நினைத்தது போல. ஆனா அந்த நகைச்சுவையும் தளர்ந்தது. மனித குரல் கூட அந்த கனமான சூழல்ல பலவீனமாவே கேட்டது. அப்போது இந்த சத்தம் வந்தது. அது மெதுவாக விழும் துளிகளின் இனிய சத்தம் அல்ல. அது பூமி உள்ளிருந்து பிளந்தது போல ஒரு ஆழமான இடிமுழக்கம். தூரத்திலிருந்து எழும் அதிகரிக்கும் பூமிக்கடியில் ஓங்கும் ஒரு கர்ஜனை என் காலடியில நிலத்தாதரவேட்டது. மக்கள் நின்று ஒருவரை ஒருவர் பார்க்கிறார். சிலர் இது சாதாரணம் என்று நடிக்க முயன்றனர். ஆனா யாரும் வெற்றி பெறவில்லை. மேலே இடி என்று பெரும் சத்தத்தில் இடிமுழக்கம் எழுந்தது. காற்றே உடைஞ்சது போல இருந்தது. ஒரு மின்னல் வானில் விரைந்து ஒரு கணம் உலகத்தை வெள்ள மட்டும் கடுமையான ஒளியில் ஒளிரச் செய்தது. வீடுகள், முகங்கள், பெட்டகம், காலியான கைகள், குழப்பமான கண்கள். அதற்கு பிறகு தண்ணீர் ஆரம்பித்தது. முதல்ல மழை. தடித்தது, குளிர்ந்தது, கனமானது. வானம் திரவ கற்களை ஊற்று மாதிரி. சில வினாடிகள்ல தரை சேற்றாக மாறியது. சில நிமிடங்கள்ல பாதைகள் சிறிய நதிகளா மாறின. கிராமம் ஒட்டுமொத்தமா அடைக்கலம் தேடி ஓடியது. ஆனால் மழை விரைவில் நிற்க போவதில்லை.
அவளுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அதோடு யாரும் எதிர்பாராதது அவ கொண்டு வந்தா. கீழிருந்து நீர் மேல எழுந்தது. தர கரகரப்பா ஒலித்தது. கிணறுகள் நிரம்பி வழிந்தன. பிளவுகள் திறந்தன. நூற்றாண்டுகளாக இரத்தம், வியர்வை, வன்முறையை உறிஞ்சி அந்த நிலம் இப்போது தீர்ப்பாக தண்ணீரை திருப்பி கொடுத்தது. முழு உலகமே செதறி விழும் அன்றி இருந்தது. கத்தல்கள் எழுந்தன. அவை போர்க்குரல்கள் அல்ல, ஆனால் ஆச்சரிய குரல்கள். அதற்கு பிறகு பயத்தின் அலறல்கள் கேட்டன. நோவாவை கேலி செய்தவர்கள் எல்லோரும் பெட்டிக்குள் ஓடினார்கள். அவர்கள் ஓடினார்கள் வழுக்கி தடுமாறி கண்கள் பெரிதாக. ஒரு நாள் சிரித்த அந்த மனிதன் இப்போது நீச்சல் போடுவேன் என்று சொன்னவன் இப்போது கைகளில் இரத்தம் ஒழுக மரத்தில் தட்டினான். நோவா தரத்தர மற்றவர்களும் சேர்ந்தனர். வேண்டிக் கொண்டு வாக்குறுதி அளித்தனர். தேவன ஒரு வதந்தி என்று சொன்ன அதே வாய் இப்போது வானத்துடன் பழகர் முயன்றது. ஆனா கதவு அசையவில்லை. உள்ளே நோவா கேட்ட. அந்த தட்டம் சத்தம் இதயத்தில் சுத்தியலால் அடிப்பது போல இருந்தது. அவர் தனது கையும் இறுக்கிக் கொண்டார். அவரது குடும்பம் அமைதியாக அவரை சுற்றி நின்று ஒலி இல்லாமல் அழுதனர். அவர்கள் கொண்டாடவில்லை, வெற்றியதும் இல்ல. ஒரு பாரம் இருந்தது, வலி இருந்தது. ரட்சிப்பு என்பது ஒரு கொண்டாட்டம் அல்ல, அது ஒரு தீர்ப்புக்குள் உள்ள ஒரு புகழினோ. பிறகு மனித கைகள் இல்லாமல் அந்த தருணம் முடிந்தது. கதவு பூட்டப்பட்டது. வெளி உலகம் வெளியதா இருந்தது. தண்ணீர் உயர்ந்தது. அது வீதிகளை ஏறி வீடுகளை ஊடுருவி மரப்பொருட்களை கிழிச்சு மண் சுவர்களை இடிச்சது. அந்த ஓட்டம் சாதாரண பொருட்களை ஒன்றுமில்லாதது போல இழுத்து சென்றது. மட்பாண்டங்கள், துணிகள், கருவிகள், பொம்மைகள், பண்டைய உலகின் முழு வாழ்க்கையும் மிதக்கும் சிதைவாக மாறியது. மக்கள் கூரைகள், மரங்கள், உயரமான கற்கள் மீது ஏற முயன்றார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பிடித்து வைத்துக் கொள்ள முயன்றார்கள். ஆனால் தண்ணீரின் சக்தி அவர்களை பிடிச்சு விட்டது. மழை நின்றதே இல்ல, அது வேகமாகியதா தோன்றியது. வானம் இரக்கம் இல்லாம பொழிஞ்சது. பூமி கருணை இல்லாம திரும்பியது. கற்கள் மலையில மெதுசலா நின்ற. காற்று அவர் பள்ளியது. மழை அவருடைய முகத்துல சவுக்கடி போல் பட்டது. கிராமம் விழுங்கப்படுவதை அவர் பார்த்தார். வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை உணர்ந்தார். அது வெறும் சோகம் மட்டும் அல்ல, அது புரிதல். தேவனுடன் நடந்த தந்தையை அவர் நினைக்கார். அமைதியை நிமித்தார். குறியிட்ட கற்களை நினைச்ச. அவரது வாழ்க்கை எப்போதும் ஒரு இடைவேளை என்பதை உணர்ந்த. 99 ஆண்டுகளாக ஒரு இடைவேளை. மனிதர்கள் மனம் திரும்புவதற்காக வழங்கப்பட்ட காலம். சாத்தியம் இல்லாத அளவுக்கு நீட்டிக்கப்பட்ட காலம். உரிமைய பலவீனம் என்று சொல்லி பலர் வீணாக்கிய காலம். தண்ணீர் ஏற்கனவே மலையடிவாரத்தை தொட ஆரம்பிச்சது. மெதுசலா ஒரு கணம் கண்களை மூடினார். அவரது கடைசி வார்த்தைகளும் அவர் விழுந்ததையும் பற்றிய எந்த பதிவும் இல்லை. ஆவணம் அவர் ஒரு எண் போல எளிமையா குறிப்பிடுகிறது. அந்த எளிமை கொடூரமானது. அவர் வாழ்ந்தார், இழந்தார். ஆனால் திரைப்படம் கூறப்படாததை உருவாக்காம அந்த சின்னத்தை புரிஞ்சுகிறது. அவருக்கு இறுதியா ஒரு உரை தேவை. நீதிமன்றத்தின் முன் அவர் அமைதியாயிருப்பதே செய்தி. தொலைவில் பெட்டகம் நகரத் தொடங்கியது. எளிதாக மிதந்து அது தரையிலிருந்து எழுந்தது. அது வேறொரு உயிரினும் போலவே ஆணைய கரைத்தது. உலகம் முழுவதும் மூழ்கிக் கொண்டிருக்க அது நீருக்கு மேல் எழுந்தது. நாட்கள் சூரியன் இல்லாம கடந்தன. தண்ணீர் வயல்களை மூடியது, பாதைகளை மூடியது, மலைகளை மூடியது, நினைவுகளை மூடியது, பெருமையை மூடியது, பெயர்களை மூடியது. முன்பு தொலைவில் இருந்த ஆகாயம் இப்போது ஒருவரது மூச்சு போல நெருக்கமா தோன்றியது. கடவுள் மாறிவிட்டார் என்பதற்காக அல்ல, மனிதன் தன்னை திசை திருப்பிக் கொண்டிருந்த அனைத்தையும் இழந்து விட்டதா. பெட்டகம் புயலை கடந்து சென்றது. உள்ளே அமைதி, மூச்சு, உயிர் பாதுகாக்கப்பட்டது.
அழுக்குக்குள் இழுத்துச் செல்லப்பட்ட படைப்பு இப்போது மரமும் நம்பிக்கையும் காக்கப்பட்டது. பழைய உலகம் நீர்ல மறைந்த போதும் ஒரு உண்மை வெள்ளத்துக்கு மேல இறுதி ஒளியாக தங்கியது. கடவுள் பலவீனமடைந்ததால் தாமதிக்கவில்லை. அவர் தாமதித்ததே அவர் பொறுமையுடன் இருந்ததார். 1969 ஆண்டுகள் வாழ்ந்த மெதுசலா ஒரு மனித சாதனை மட்டும் இல்ல, வானம் காத்திருந்தது என்பதற்கான உயிருள்ள சான்று அவர்தான். அந்த வெள்ளமே இறுதி சான்று. வானம் முடிவு செய்தா அதை நிறைவேற்றும். அந்த நீர் தொடர்ந்தது. பழைய உலகத்தின் காலம் முடிந்தது. பாராட்டும் இல்ல, விளக்கமும் இல்ல, முழுமையான அமைதியோடு முடிந்தது. அந்த அமைதிக்கு மேலாக மிதக்கும் பெட்டகம் வார்த்தைகள் இல்லாம சொன்னது, கடவுள் இன்னும் புதிதாக தொடங்க முடியும் என்று.

Jeff Lucero. ஆண்டவரை கர்த்தர் நம் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய மாதத்திற்காக நாம் நன்றி சொல்லி ஆண்டவராகிய தேவன் இந்த புதிய நாளை நமக்கு ஆசீர்வாதமாக அமைத்துக் கொடுக்கும்படியாகவும், சென்ற மாதங்கள் முழுதும் நம்மோடு கூட இருந்த தேவன் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து வந்த அனைத்து விதங்கள் நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு கூடமே நாங்கள் துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற அன்பின் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். இரக்கமும் அன்பும் தயவும் நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். கொடுத்த தர்மியான இரண்டாவது ஆராதனைக்காக நன்றி ஆண்டவரே. அப்ப கடந்து போன மாதங்கள் முழுதும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தை எங்கள் கிருபையாய் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம். இயேசுவின் ரத்தம் எங்களை பரிசுத்தமாக்குவதாக. எழுந்தருளும் ராஜா, இந்த கூட்டங்களுக்கு உரமாக எழும்புற எல்லாம் பொல்லாத அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய வீட்டுக்குள் புகுந்து உன் உடமையெல்லாம் கொள்ளையிடுவது எப்படி என்று சொன்னேன். இந்த கூட்டங்களுக்கு உரமாக எழும்புற எல்லாம் பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதான தேவன் சீக்கிரமே சாத்தான் உங்கள் கால்களுக்கு நசுக்கி போடுவார் என்று சொன்னீங்களே. இந்த கூட்டல் குரதமாக எழும்புற எல்லா அந்தகார ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும். உங்க பிரசன்னம், உங்க மகிமை, உங்க குருவை இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க ஆளுகைகளை மூடுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடப்போகும் பாடல்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், தியான வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தயவு கூர்ந்து ஆசீர்வதியும் அப்பா. உங்க மகிமை வெளிப்பட்டு ராஜா வந்திருக்க அன்பு குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பாடப்போகும் பாடல்கள், எழுக போகும் மன்றாற்றுகள், அப்பா தியானிக்கிற வேத வசனங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்த சுற்றி அக்னி முதலாய் நடத்துங்க. வேலையடைங்கப்பா உங்க ரத்தத்தினால, உங்க நாமத்தினால, தேவத்துவதனால அக்னினால வேலையடைத்து கத்தர் காப்பீராக. இசைகளை வாசிக்கிற பிள்ளைகளை பொறுப்பிடுங்க. மின்சாரத்தை ஆசீர்வதிங்க, இன்டர்நெட் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பொறுப்பில் இருக்க அந்த பிள்ளைகளையும் கத்தர் மறைத்து மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம், பலப்படுத்தும், துதி கண்ண மகிமோக்க செலுத்துறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மை கொண்டுகிறோம் பிதாவே. கரலாம் சேர்ந்து பண்ணலாமா? உன்னதமான

அல்லேலூயா. கர்த்தர் நம்மை 4 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கும் நல்ல சுலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே எல்லாரும் இணைந்து அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தலாமா?

ஹல்லேலூயா. 1000 வருஷம் கர்த்தர் இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிறார். அந்த ஆட்சியில நீங்களும் நானும் இருக்கணும். ஆமென். அந்த ஆட்சியில நாமும் பங்கு பெறணும். இந்த மகிமையான ஆட்சியில ஆண்டவர் எனக்கும் ஒரு பங்கு கொடுங்கப்பா என்று சொல்லி அதற்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா சொல்லாமா? இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எருமையா புஸ்தகம் 31 அதிகாரம் 14வது வசனம்.

எரேமியா 31:14. ஆசாயருடைய ஆத்துமாவை கொழுமையானவையினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே என்ன செய்வாங்களாம், திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நமக்கு நன்மையே தருகிறார். இந்த புதிய மாதத்திலும் இந்த வாக்குத்தத்தை வைத்து ஜெபிங்க, ஆண்டவரே நன்மையினாலே நிரப்புங்கப்பா, எங்க வாழ்க்கை நன்மையினால் நிரம்பி இருக்கணும், எங்களுக்கு நன்மையை தாங்க என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்ப்போம். தேவன் எல்லாவித நன்மையும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா? நம் வாழ்வை நன்மையாலே நிறைத்திடுவார், இயேசு துணை நடப்பார்.

நாம் எழுந்து நின்று இந்த புதிய மாதத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணம் செய்து பா என் பொறுப்பெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி அர்ப்பணிக்கலாமா? அர்ப்பணிங்க ஆண்டவரே, என் பொறுப்பை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை அவனை கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், என்னை முழு பொறுப்படுத்தி நடத்துங்க என்று சொல்லி அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா! எல்லாம் கேட்போம்ப்பா, என்னை முழுமையாய் பொறுப்பிடுங்கப்பா, என்னை ஆட்கொள்ளுங்க அவியானவரே, ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, கர்த்தருடைய கரத்துல நம்ம முழுமையா ஒப்பு கொடுத்துருங்கப்பா, பொறுப்பிடுங்கப்பா, என்னை நடத்துங்க ஆண்டவரே, நீங்க தான் நடத்தணும், நீங்க தான் என் முழு பொறுப்பு எடுக்கணும், என் வாழ்க்கை நம்முடைய கரத்துல இருக்கிறது ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொன்னார், ஆண்டவரே என் காலங்கள் எல்லாம் உங்க கரத்துல இருக்கிறதப்பா, நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி தன் வாழ்க்கையை சங்கீதக்காரன் கர்த்துடைய கரத்தில் அர்ப்பணித்தார். அவர் வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியங்களை செய்தார். இன்றைக்கும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்ய விரும்புகிறார். அர்ப்பணிக்கலாமா? அப்பா என் பொறுப்பெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை அப்பா, எனக்குள்ள வாங்கப்பா, கூப்பிடுங்க கூப்பிடுங்க. தேங்க்யூ லார்ட், நன்றி நன்றி நன்றி நன்றி ஆவியானவரே, இனி முழுமையாய் நீங்க பொறுப்படுத்த நடத்தும் ஆண்டவரே. ஜெபிக்கலாம் எல்லாரும். நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, தேங்க்யூப்பா.

மே தினம், தொழிலாளர்கள் தினம். பரலோகத்தில் ஒரு எஜமான் இருக்கிறார் பிரியமானவர். இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் வேலை செய்கிற இடத்துல ஒரு எஜமான் இருந்தாலும் நமக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். அந்த எஜமான் பரலோகத்தின் எஜமான். அல்லேலூயா. மே தினம், தொழிலாளர்கள் தினம். நம்ம எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், எஜமான் இருக்கிறார். அந்த எஜமான் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், எஜமானே என் இயேசு ராஜனே. அல்லேலூயா. சித்தம் செய்ய எனக்கு கிருபை கொடுங்க. எஜமான்கிட்ட பேசுங்க. நம்ம எல்லாம் வேலைக்காரர்கள், நம்ம எல்லாம் தொழிலாளர்கள். நாம் ஒவ்வொருவரும் ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிறோம். வியாபாரம் செய்யலாம், தொழில் செய்யலாம், வேலை செய்யலாம், ஊழியம் செய்யலாம். நமக்கு எஜமான் மேல இருக்கிறார். அல்லேலூயா. அந்த எஜமான பார்த்து சொல்லாமா?

மே தினத்தன்று எல்லாம் கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கலாமா. அப்பா, என் கையில கொடுத்த பொறுப்பு, என் கையில கொடுத்த வேலை, என் கையில கொடுத்த ஊழியம், என் கையில கொடுத்த தொழில், எல்லாவற்றோடு உண்மையாக இருக்கேன், அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா நம்ம எஜமான் பரலோகத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது நம்முடைய எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார். ராஜாக்களுக்கெல்லாம் அவர் தான் அதிபதி. தேங்க்யூ லார்ட். அர்ப்பணிக்கலாமா? என்னை மாற்று ஆண்டவரே, என்னை மாற்று ஆண்டவரே. ஓ, என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. சித்தத்தை செய்வதற்கு எனக்கு கிருபை கொடுங்கப்பா. அர்ப்பணிக்கலாமா அப்பா? என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் இந்த மே தினத்தன்று நம்ம அர்ப்பணம் செய்வோம், வாழ்க்கை அர்ப்பணம் செய்வோம். தேங்க்யூ மைலா. நன்றி நன்றி நன்றி. ஓ ஜீசஸ், உமக்காக நான் வாழணும் ஆண்டவரே. ஜெபிக்கலாமா? உமக்காக வாழ எனக்கு கிருபை கொடுங்கப்பா. வயிற்றந்து கேட்ப மாதிரி காவோ சாவோ கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே.

உமக்காகத்தானே வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். நேசிக்கிறோமா கர்த்தரை? சிந்திச்சு பாருங்க, அவருக்காக தான் வாழ்கிறோமா? அந்த பக்தன் ராஜபடி பாடியிருக்கிறார், உமக்காகத்தானே வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். நம்ம நேசிக்கிறோமா? அவருக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யாருக்காக வாழ்றோம்? யார் நேசிக்கிறோம்? பா, என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே, உங்க ரத்தத்தை நான் உள்ளத்தை கழுவும் ஆண்டவரே. ஜெபிக்கலாமா? உங்க ரத்தன உள்ளத்தை கழுவட்டும். உண்மை நேசிப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் உண்மையே நேசிக்கணும் ஆண்டவரே, உண்மையே நேசிக்கணும்ப்பா. ஜெபிக்க பார்க்கலாம், உண்மையே நான் நேசிக்கணும், உமக்காகவே நான் வாழணும், உண்மையே நேசிக்கணும். எனக்கு அதற்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. உலகத்தை நேசித்து பின்வாங்கி போன ஆண்டவரே, அப்ப உலகத்தின் மக்களை நேசித்து பின்வாங்கி போனேன், இன்றைக்கு உண்மையில ஓடி வந்திருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம், அப்பா உண்மை நேசிக்க எனக்கு கற்றுக் கொடுங்க அப்பா. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க. அப்பா உண்மை நேசிக்க எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. அப்படியே கத்திர ஆராதிக்கலாமா?

மலையான சிறிலும் தூக்கி எடுத்த கர்த்தரை கையில தட்டி துதிப்போமா. ரத்தத்தை சிந்து மீட்டெடுத்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ரூகாபா ஷாகாபா தோராபா ஓ ரீகாமா தூஷேலி பெராபா. துதிங்க துதிங்க துதிங்க துதிங்க அவியனவரே. ரீகாபோ ஷாகாபா தோராபா லே பராபா. அலிலோயா அலிலோயா. ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த தேவனே அலிலூயாமே. வாழ்த்துகிறோமே போற்றுகிறோம் ஐயா. அலிலூயா அலிலூயா. உயிர் கொடுத்தவரையுமே ஆராதிக்கிறோம் அப்பா. உடல் கொடுத்தவரையுமே ஆராதிக்கிறோம். உணவு கொடுத்தவரே ஆராதிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை மீட்டெடுத்தவரையுமே ஆராதிக்கிறோம். கண்மலையாக உம்மீது எங்களை தூக்கி நிறுத்தினவரையுமே ஆராதிக்கிறோம். மக்கே துதி புகழ் செலுத்துற ஆண்டவரே. கேட்கலாமா? ஒரு புது எண்ணெய் என் மீது ஊற்றம் ஐயா. வாய் திறந்து கேளுங்க. ஒரு புது எண்ணெய் அபிஷேகத்தை எனக்கு தாங்க இப்பொழுது. தாங்கப்பா, என் மீது வல்லம் இறங்கட்டும்ப்பா, என் மீது வல்லம் இறங்கட்டும். சொல்லுங்க சொல்லுங்க. ரீகாபா தோகாபா. அப்பா, இந்த பிள்ளைகள் உம்மிடம் கேட்கிறார்களே. நக்கினை அவர் மீது ஊற்றும் ஐயா. நக்கினை அவர் மீது போடும் ஐயா. நக்கினை இறங்கட்டும் ஐயா. நக்கினை இறங்கட்டும் ஐயா. நக்கினை இறங்கட்டும் ஐயா. பரலோக நக்கினை இறங்கட்டும் ஐயா. இறங்கட்டும் ஐயா. கேளுங்க கேளுங்க. பெற்றுக்கொள்ளுங்க.

0: ஏசப்பா சோத்ரப்பா சோத்ரேசப்பா வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா வல்லமை நாள் பரிசு தமிழ் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க ஏசப்பா பரலோகத்தை நீ மூடட்டும் பிரசனங்களை மூடுவதாக தேவ கிருபைகளை சூழ்ந்து கொள்வதாக ஆண்டவரே வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை கிருபி கிருபை செய்ய செபிக்கிறோம் ஹல்லேலூயா ரீ கலபா ரீ கலபா ரீ கலபா ரீ கலபா ரீ கலபா ரபலபா ரபலபா பரிசுத்தம் நிரப்புமா நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க ஹல்லேலூயா ரீ கலபா ரீ கலபா ரீ கலபா சக்கலபா ரீ கலபா ரத்தலபா ரீ கலபா வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் சம்பூர்ண நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க உமை துதிக்க கிருபை செய்ய பலப்படுத்துங்க பரிசுத்தம் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க ஏசப்பா அக்கில நிரப்புங்க வல்லமை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க இயேசுவே இயேசுவே வல்லமை வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் அப்பா சிக்கமல சிக்கமல ரீக்கமல ரீக்கமல ரபல கரபல வீக்க பரி ஈக்க பரி வீக்க பரபா புறபல பரி வீர பரபரி சங்கல பரி ஈக்க பரி ஈக்க பார் உரிக்க பரி வீரி வீர பல பரி சம்பல பரி வீக்க பர பரபர விரி வீர பரபரபா சிவனுடைய தேவனே இறங்கப்பா இறங்கப்பா இறங்கப்பா இறங்கப்பா இறங்குகாச்சா வல்லமை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க ஏசப்பா பரிசுத்தவின் அபிஷேக ஊற்றுமையா ஊற்றுமையா வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் சீச சீச சீச சீச வல்லமை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க சீச சீச சீச சீச மகிமை மூடட்டும் அக்கினி மூடட்டும் பிரச்சனை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவர் கபரி கபரி கபரி கபரி கபரி கபரி கபா சிக்கபல சிக்கபல ரீக்கபல ரீக்கபல ரீக்கபல ரீக்கபல ரபலப ரகலப நன்றி
1: ஸ்தோத்திரம் ரீபாலா சாலாதா ராபா ராபா ரா அப்படியே நம்ம ஜெபிக்கலாமா இந்த மே தின தன்று நம்ம எல்லாரும் கத்தை நோக்கி பார்த்து சோமண்ணா தேசத்திற்காக தொழிலாளர்கள் தினம் இன்றைக்கு எல்லாம் நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளமாப்பா இந்த நாளில் கத்துடைய ஆசீர்வாதம் எங்கள் தேசத்தில் இறங்கணும் எல்லாம் ஜெபிக்கலாமா அக்கா ஜபத்தில் நடத்துவாங்க நம்ம எல்லாம் இணைந்து அவளோடு சேர்ந்து ஜெபிக்கலாமா
0: ஊழியர்களுடைய பாதுகாவலுக்காக விசுவாசிகளுடைய பாதுகாவலுக்காக செய்வோம் எங்கள் பக்கத்தில் அதிகமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதிகமாக இருக்குது ஊழியர்களுக்கு பாது வேணும் பாதுகாவல் வேணும் விசுவாசிகளுக்கு பாதுகாவல் வேணும் தேவன் தான் நம்மளை பாதுகாக்கணும் அதுக்காக நம்ம சேம்படலாமா
2: ஸ்தோத்திரமாப்பா துதிக்கிறோம் ராஜாங்களை பரலோக பரிசுத்த பிதாவே இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பர இந்த அளவற்ற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே ஊழியர்களுடைய பாதுகாவலுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பர தேசம் உதவும் முழுவதும் ஆண்டவரே கத்தாவே எல்லா மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் ஆண்டவரே எல்லா தாலுக்காங்களிலும் இருக்கிற ஊழியக்காரர்கள் அத்தனை பேருக்கும் நீர் பாதுகாவல தரமிடிக்காய் கெஞ்சி கேட்கிறோமாப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எல்லார் மீதும் ஆண்டவரே காரம் தாங்கட்டும் எங்கிட்ட தப்புத்து சுமந்து பாதுகாத்துங்கப்பா ஆண்டவரே கத்தாவே நீங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துங்கப்பா விசுவாசிகள் எல்லாரையும் பாதுகாத்துங்க தகப்பன எல்லா ஊழியக்காரர்களையும் நீர் பாதுகாத்து நீர் பலப்படுத்தி ஆண்டவரே சிறப்படுத்த முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பன மனிதர் கைக்கு பிசாத் கைக்கும் ஆண்டவரே எந்த தீமையான கைகளுக்கும் ஆண்டவரே விலக்கி நீர் பாதுகாக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் கத்தாவே உங்களுடைய காரம் எல்லாரையும் தாங்கட்டும் பாதுகாத்துக்கோங்க பலப்படுத்துங்க சிறப்படுத்துங்க நீங்க அப்படி செய்ய போற தைக்கா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே ஆமென்
0: கத்தாவே எங்க செவத்தை கேட்டிருக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீ தொழிலாளி தினமா இருப்பதனால தொழிலாளிகளுக்காக தொழில் அதிபதி அதிபதிகளுக்காக தொழில் செய்யறவங்களுக்காக தொழிலில் வேலை செய்கிறவங்க தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க எல்லாரையும் தேவன் பாதுகாக்கணும் தேவ கிருவாங்களோடு இருக்கணும் யாருக்கும் இந்த ஆபத்து பத்து வரக்கூடாது எங்கே பார்த்தாலும் வெறுப்பு தீப்பிடி செய்யுது பாருங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த சூழ்நிலாம் நம்ம தேசத்தில் மாறணும் அதுக்காக யாராச்சும் சாப்பிடலாம்
3: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, தர்மியான இந்த தொழிலாளர் தினத்தில் எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா தொழிலாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எசப்பா. ஆண்டவரே, தொழிலை கொடுக்கிற முதலாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்ஜினியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கான்ட்ராக்டர்களுக்காக ஜெபிக்கிறோம் எசப்பா. வெளி பணி செய்கிற ஆண்டவரே பிதாவே, பிதா ஒவ்வொரு ஆண்டவரே பணியாட்டுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் கர்த்த நீர் தொடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எசப்பா. எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்கப்பா ஆண்டவரே, அவருடைய பிரயாசங்கள் வீணாய் போகக்கூடாது எசப்பா. தகப்பனே, அவர்களுக்கு வர வேண்டிய கூலி சரியா வரணும் எசப்பா. ஆண்டவரே, கூலி ஆட்களை ஏமாத்திரக்கூடாது ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு எஜமானிலும் கர்த்த சந்திக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலையாட்களும் உண்மையா வேலை செய்யணும்ப்பா. தகப்பனே, ஒவ்வொரு வேலையாட்களையும் கர்த்த தொடும்படிக்கா ஜெபிக்கிறோம். எவ்வளவு உயரத்துல எல்லாம் வேலை செய்யறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு எந்த ஆபத்துகள்